0: சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை காலபாச திருக்குறுந்தொகை.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை ஆதிபுராண திருக்குறுந்தொகை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருவாசகம், திரு மாணிக்க வாசக பெருமான் அருளியது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஒரு மனத்தை சிறைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட

மறைப்பெருமாள் எமது குலதெய்வம் மாமால். காஞ்சி புராணத்தை அருளி செய்த மாதவ சிவஞான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எமது குலதெய்வமாக கருதுவோம் என்று இப்பாடலில் அருளி செய்துள்ளார். அதற்கு காரணம், திருத்தொண்ட தொகை என்ற ஒரு திருப்பதிகத்தை இந்நில உலகத்தில் அவர் அருளி செய்யாதிருந்தால் 63 நாயன்மார்களுடைய பெயர்களும் பெருமைகளும் தெள்ளென விளங்காமல் போயிருக்கும். அதனை உலகத்தவர்களுக்கு உணர்விப்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவவதாரம் செய்தார். அதன் பயனாக நமக்கு திருத்தொண்ட தொகை என்ற அற்புதமான திருப்பதிகம் கிடைத்துள்ளது. அத்திருத்தொண்ட தொகையை அருளி செய்த நம்பியாரூரர், திரு நாவலாரூரர், தம்பிரான் தோழர், வன்தொண்டர் என்றெல்லாம் பல பல பெயர்களால் வழங்கப்பெறும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவதாரம் செய்த திரு நாவலூர் என்ற திருத்தலத்திற்கு அண்மையில் உள்ள திரு வெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தை நாம் இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். இத்தலம் திருக்கோவலூரிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதற்கு விழுப்புரம், பன்ருட்டி ஆகிய ஊர்களிலிருந்தும் பேருந்து வசதிகள் உண்டு. இந்த ஆலயத்தை அருட்துறை என்று அழைப்பார்கள். அவ்வாறே சுந்தரரின் தேவார பதிகமும் குறிப்பிடுகின்றது. சிவபெருமானுடைய திருவருள் பிரபாகிக்கும் துறை இடம் தலம் ஆதலால் இதற்கு இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. இறைவனையும் கிருபாபுரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். இத்திருக்கோயில் பெண்ணையாற்றின் தென்புறம் அமைந்திருக்கிறது. அழகான ராஜகோபுரம் இதற்கு அணிசெய்கின்றது. இத்திருக்கோயிலுக்கு 2 பிரகாரங்கள் உள்ளன. மூலவராக சுயம்புமூர்த்தியாக கிருபாபுரீஸ்வரர் அருட்காட்சி வழங்குகின்றார். அருள்துறையுள் இருக்கும் அப்பன் இவ்வாறு அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பிகை தனிச்சன்னதி கொண்டு மங்களாம்பிகை என்றும் வேல் நெடுங்கண்ணி என்றும் பெயர்களால் வழங்கப்படுகின்றாள். இவ்விரு சன்னதிகளும் கிழக்கு நோக்கியவை. இந்த தலத்துக்கு தல விருட்சமாக அமைவது மூங்கில். தீர்த்தம் தண்ட தீர்த்தம் என்றும் பெண்ணையாறு என்றும் பல தீர்த்தங்கள் உண்டு. இத்திருக்கோயிலின் உள்பிரகாரத்தில் தொல்லாப்பிள்ளையாருடைய சன்னதியும் முருகப்பெருமானுடைய சன்னதியும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கென்ற ஒரு தனிச்சன்னதியும் சிறப்பாக திகழ்கின்றன. ஒரு சமயம் சிவபெருமான் இவ்வுலகத்தை காக்க வேண்டி ஆலகால விஷயத்தை உண்ட காலத்தில் அந்த நஞ்சு அவரை ஏதும் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அச்சத்தோடு உமாதேவியார் இந்த தலத்தில் பசு வெண்ணையால் கோட்டை கட்டி அதில் பஞ்சாக்னி வளர்த்து அதன் நடுவில் இருந்து தவம் செய்த காரணத்தால் இந்த தலத்திற்கு வெண்ணைநல்லூர் என்ற பெயர் வந்தது என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் சந்தனாச்சாரியாருள் முதல்வராக கருதப்படக்கூடிய மெய்கண்டார் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் சிகரமாக திகழக்கூடிய சிவஞான போதத்தை அருளி செய்த தவச்சீலர் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான சன்னதி இந்த தலத்தில் இருக்கிறது. அத்திருக்கோயில் கிழக்கு நோக்கியது. கம்பராமாயணம் செய்த கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வாழ்ந்த பதியும் இதுவே.
சுந்தரரை தவிரவும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் இந்த தலத்தை குறித்து கேத்திர கோவில் திருத்தாண்டகத்தில் பெண்ணை அருட்துறை என்று குறிப்பிட்டிருப்பதால் இந்த தலம் மிகவும் பழமையானதாக கருதப்படுகின்றது. திருப்புகழ் அருளிய அருள்மீர்நாதருக்கு முருகப்பெருமான் இந்த தலத்தில் மயில் மீது நடன தரிசனத்தை அருளினார் என்பர். அதற்கு அகச்சான்றாக திருப்புகழிலேயே திருவெண்ணெய் நற்பதி புகழ் பெற அற்புத மயிலின் மிசைக்கொடு திருநடம் இட்டு உரை பெருமாளே என்று அவரே அருளி செய்துள்ளார். இந்த திருவெண்ணெய் நல்லூரில் சோழ பாண்டிய விஜயநகர சம்புவராய கால மன்னர்கள் மிகவும் பேரன்பு கொண்டவர்கள் என்று தெரிகிறது. அவர்களுடைய காலத்து கல்வெட்டுக்கள் பல நிறைந்து உள்ளன. இக்கல்வெட்டுக்களே இறைவர் திருவெண்ணெய்நல்லூர் திருவழுத்துறை ஆழ்வார் என்றும் திருவெண்ணெய்நல்லூர் உடையார் என்றும் ஆட்கொண்ட தேவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலத்திற்கு தலபுராணத்தை ராஜப்ப நாவலர் என்பவர் அருள் செய்துள்ளார். அதோடு இதற்கு ஒரு கலம்பகம் ஒன்றும் பாடியுள்ளார். திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள பொள்ளாப்பிள்ளையார் சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றது. சுவாமி இங்கு சுயம்புமூர்த்தியாக அருட்துறையுள் காட்சி வழங்குவதை அன்பர்கள் நேரில் தரிசித்து அவரால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவார பதிகங்களை இங்கு பாராயணம் செய்கிறார்கள். அதிலும் இத்தலத்தின் மீது அருளி செய்யப்பெற்ற பித்தாபிரைசூடி என்ற திருப்பதிகம் சுந்தரருடைய வாக்கினின்றும் தோன்றிய முதல் தேவார திருப்பதிகம். அதிலும் தனிச்சிறப்பு அந்த பித்தா என்ற வார்த்தை சிவபெருமானாலேயே எடுத்து கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருள் பெற்ற துறை இது, தலம் இது. இங்கு தடுத்தாட்கொண்ட புராணம் என்று சேக்கிழார் பெருமான் இந்த வரலாற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எவ்வாறு பெருமான் தடுத்தாட்கொண்டார் என்பதை விவரமாக தனது பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இத்திருமுனைப்பாடி நாட்டில் ஆதிசேவர் குலத்தில் மேம்படி செடையனாருக்கும் கற்பில் சிறந்த இசைஞானியாருக்கும் திருமகனாராக தீது அகன்று உலகம் உய்வதற்காக திருவதாரம் செய்தார் சுந்தரர் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார். அவருக்கு நம்பியாரூரர் என்று திருநாமம் சாத்தப்பெற்றது. அக்குழந்தை வளரும் பொழுது அதனுடைய பேரழகில் ஈடுபட்ட நரசிங்க முனையரையர் என்ற சித்தரசர் அக்குழந்தையை தான் சிறிது காலம் வளர்த்து வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பெற்றோர்களுடைய அனுமதியுடன் அக்குழந்தையை எடுத்து சென்று அரச திருவும் வைதிக திருவும் ஒருங்கே அந்த குழந்தைக்கு நேரும்படி வளர்த்து வந்தார். அன்பினால் மகன்மை கொண்டார் என்கிறார் சேக்கிழார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மணப்பருவம் வந்தபொழுது அக்குலத்திற்கு ஒத்த கன்னிகையை மனம் பேசுவதற்காக அண்மையில் உள்ள புத்தூர் என்ற ஊரில் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளான கன்னிகையை மனம் பேசுவதற்காக செப்பி விட்டார்கள். அவ்வாறு இரு தரப்பினரும் உவந்து இத்திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அந்த திருமண கோலத்தை காண்பதற்காக சூரிய பகவானே உதயம் செய்தார் என்று தற்குறிப்பேற்ற அணியாக சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். தேமரு துடையல் மார்பன் திருமண கோலம் காண
காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் என்று சுந்தரருடைய திருமணத்தை காண்பதற்காகவே கதிரவன் உதயம் செய்தார் போலிருக்கிறது என்று இயற்கையாகவே சூரியன் உதயம் செய்தாலும் அதனை தனது குறிப்பை ஏற்றிச் சொல்வதால் இது தற்குறிப்பு அணியாக கருதப்படுகிறது. அப்பொழுது மறையவர் வேடத்தில் வந்து சிவபெருமான் இத்திருமணத்தை தடுத்து, நீ எனக்கு அடிமை, உனது முன்னோர்கள் எழுதி கொடுத்த ஓலை இதோ என்று அந்த ஓலையை எடுத்து காட்ட, அதனால் வெகுண்ட சுந்தரர் அதனை கிழித்தெறிய, அது மூல ஓலை அல்ல நகலே என்று சொல்லி திருவண்ணினல்லூர் சபைக்கு வரும்படியாக அழைத்தார் இந்த மறையவர். திருமணம் தடைப்பட்டு விட்டது. இதைத்தான் ஒரு மனத்தை சிதைவு செய்து என்று சொல்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். அந்த மனத்தை நிறுத்தினார் சிவபெருமான். பின்னர் இருமணத்தை அவருக்கு அருளி செய்தார். அது பின்னால் விளக்கமாக கூறப்படுகிறது. இவ்வாறு சுந்தரர் அம்மறைவர் பின்னாலேயே திருவண்ணைநல்லூருக்கு சென்று சபையோர்கள் முன்பு முறையிடும் பொழுது, அவருடைய முன்னோர்கள் முன் எழுதி வைத்திருந்த ஓலையை எடுத்து வரும்படி சொல்ல, இவருடைய முற்பாட்டனார் எழுதி வைத்த ஓலையில் இருந்த எழுத்தும் இந்த ஓலையில் இருந்த பழமையான ஓலைகளும் ஒப்பு நோக்க பெற்று எல்லாம் ஒரே எழுத்தாக இருப்பதைக் கண்டு, இனி ஒன்றும் செய்வதற்கில்லை, நீ இந்த திருவண்ணைநல்லூர் மறைவன் பின்பு செல்ல வேண்டியதுதான் உனக்கு முறை என்று தீர்ப்பு வழங்கினார்கள் சபையோர்கள். இந்த சபையில் திருமணத்தை நிறுத்துகிறாரே என்ற கோபத்தில் பித்தனோ மறையோன் என்றார் சுந்தரர். அதற்கு இறைவன், நான் பித்தனுமாக பேயனுமாக நீ இவ்வாறு எவ்வளவு தீங்கு சொன்னாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல, ஆனால் நீ இவ்வாறு வித்தகம் பேச வேண்டா, பணி செய்ய வேண்டும் என்றார். வேறு வழியில்லாமல் அம்மறைவர் பின்பே திருவண்ணைநல்லூருக்கு சென்றார் சுந்தரர். இவன் பழைய மன்றாடி போலும் என்று வியந்து சென்றாராம். இவ்வாறு நாவலாதி ஆதிசைவனாகிய ஆரூரன் வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு, யானும் என்பால் வரு முறை மரபுளோரும் வழித்துண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கு இவை என் இதற்கு என் எழுத்து என்று முன்னோர்கள் எழுதிய ஓலையை எவ்வாறு அந்த சபையில் பெருமான் வரவழைத்து காட்டினான், வியப்பாகவே இருக்கும். காரணம், அவன் வலியை ஆட்கொள்ளும் வள்ளல் என்கிறார் சேக்கிழார். ஆகவே சுந்தரரை ஆட்கொள்ள வேண்டியது தனது பொறுப்பாகவே நினைத்தான் பெருமான். தடுத்து ஆட்கொள்கிறார். கைலையில் முன் முழிந்தபடி இவ்விருவரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்யாதவாறு யான் தடுத்து ஆட்கொள்வேன் என்று சொன்ன வார்த்தையை இங்கு உண்மையாக்கினான் பெருமான். திருவருட்துறை வந்துவிட்டது. இந்த புண்ணிய முனிவனாகிய மறையவர் பெரியவர் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றார். திருவருட்துறையே புக்கார். உள்ளே சென்றவரை யாரும் காண முடியவில்லை. கண்டிலர் திகைத்து நின்றார். அனைவரும் திகைத்து நின்றார்களாம். அப்பொழுது இது என்ன அதிசயம் என்று சுந்தரர் அதிசயித்து நிற்க, அப்பொழுது மாதோடு உமாதேவியோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தருற்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்பு நம் எவராலே பிறந்தனை மண்ணின் மீது, துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். இது
பெருமான் தான் செய்த செயலை விவரித்து சொல்லக்கூடிய இடம். இவ்வாறு பெருமானுடைய நீலகண்டத்திலிருந்து வந்த வார்த்தையை கேட்ட சுந்தரருக்கு ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி என்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. தனது தாய்ப்பசுவின் குரலை கேட்ட கன்று கதறிக்கொண்டு பின்னே ஓடுமாறு இவ்வாறு இருக்கிறதோ, அதேபோல் தனக்கும் இருந்ததாம். அப்பொழுது கைகள் தலைமையில் ஏற கண்கள் நீர் பொழிய மன்றுளீர் செயலோ வந்து வலி ஆட்கொண்டது என்றார். பெருமானே, இது உனது செயல்தானா? அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு வலி ஆட்கொண்டது உனது செயல்தானா என்று கண்ணீர் விட்டு கரைந்து உருகி நின்றார். அங்கு சபையில் எல்லோருக்கும் முன்பு என்னை வன்மை பேசினாயல்லவா, பித்தன் என்று மொழிந்தாயல்லவா, அவ்வாறு வன்மை பேசியதால் அதை நான் குற்றமாக கொள்ளவில்லை, குணமாகவே கொண்டேன். வன்தொண்டன் என்ற நாமத்தை உனக்கு இப்பொழுது நான் வழங்குகின்றேன் என்றான் பெருமான். மற்றும் நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனே, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். எனக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகளெல்லாம் நீ பாடுவதெல்லாம் எனக்கு அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார். அனவரதமும் வேதங்களை பாடக்கூடிய சிவபெருமான் தனக்கு சொற்றமிழால் பாடல்கள் வேண்டும் என்று விரும்பினான் என்று சேக்கிழார் இங்கு குறிப்பிடுகின்றார். இதுதான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் என்று அப்பர் பெருமான் கூறியது போல இவ்விரு மொழிகளும் பெருமானால் மிகவும் விரும்பப்படுபவை என்பதை காட்டக்கூடிய இடம். அப்படி இறைவன் கூறிய பிறகு சுந்தரர் அடியேனி வழக்கினால் வென்ற வள்ளலே, கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என வினவினாராம். உன்னை எவ்வாறு நான் துதிப்பேன்? துதிப்பதற்கு சொற்கள் இல்லையே, எந்த சொல்லால் உன்னை துதித்து ஆரம்பிப்பேன், பரவுவேன், பாடுவேன், தேவரீரே அருள் செய்ய வேண்டும் என்று அஞ்சலி செய்தாராம். அப்பொழுது இறைவன் அருள் செய்வான், முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனே, ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவா என்றார். முன்பு என்னை சபையோர்கள் முன்பு பித்தன் என்று சொன்னாயல்லவா, ஆகவே அதுவும் எனக்கு ஒரு பெயராக ஆயிற்று, என் பெயரும் பித்தன் என்றே வைத்து பாடுவாய் என்று சொன்னாராம் பெருமான். அப்பொழுது வந்திருந்தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். எப்படி பாடினார் என்று சேக்கிழார் சொல்கிறார். கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் அடிய வருபால் மெய் தாயினும் இனியானை அவ்வியன் நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார். இந்த உலகெல்லாம் உய்வதற்காக இந்த பெரிய திருப்பதிகத்தை பித்தா பிறைசூடி என்று துவங்கி யாரை பாடினார்? மலர்குழலாளை ஒரு பாகமாக கொண்ட பரமேஸ்வரனை, தாயினும் இனியானை இந்த நாவலர் பெருமான் பாடினார் என்று, இந்த உலகெல்லாம் உய்வதற்காகவே பாடினார் என்று சொல்வதால் இந்த திருப்பதியத்தை உலகத்தவர்கள் ஓதி உய்ய வேண்டும் என்பது சேக்குவாருடைய உள்ள திருக்குறிப்பு என்றே கொள்ளலாம். ஆகவே நாமும் அந்த பதிகத்தை சேக்குவார் அதனுடைய பண்ணையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தளம் என்று, அப்பண்ணில் என்ற அளவாவது இறைவனை பாடி வெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரரை நாம் அனைவரும் வேண்டி உலகெல்லாம் உய்வதற்காகவே ஏற்பட்ட இந்த திருப்பதிகத்தை நாமும் பாராயணம் செய்ய வேண்டும். தாபிறைசூடி பெருமானே அருளாள
எத்தான் மறவாதே நீ நினைக்கின்றேன் மனத்து உன்னை.

நெய்தல்லூர் அருத்துறையுள்ளத்தாயா, உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. உன்னை நினைக்கின்றேன், உன்னை மறவாதே நினைக்கின்றேன். அத்தா உன்னை மனத்து

உனக்கு ஆளாய் இனி அல்லேனல் ஆவே. நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன். பெறலாக அருள் பெற்றேயேன். வேயார் பண்ணை தென்பால் நள்ளினல் ஓர் அருத்துறையுள் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலானே. மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. பொன்னே மணிதானேயே வயிறனே பொருது உந்தி மின்னார் பண்ணை தென்பால் வள்ளிநல்லூர் அருட்துறையுள் அன்னே உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. முடியேன் இனிப்பிறவேன் பெரின்மூவேன் பெற்ற மூர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி. செடியார் பண்ணி தென்பால் வண்ணிநல்லூர் அருட்துறையுள் அடிகள் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன்புரு

தாதார் பண்ணை தென்பால் வண்ணிநல்லூர் அழுத்துறையுள் ஆதி உனக்கு ஆளாயினி அல்லேன் எனல்லாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனல்லாமே ஊனாய் உயிரானாய் உடல் ஆனாய் உலகு ஆனாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பண்ணி தென்பால் வண்ணிநல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வண்ணிநல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உனக்கு

தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பண்ணி தென்பால் வண்ணி நல்லூர் அருத்துறையுள் அழகா உனக்கு ஆளாய் இனியல்லேன் எனல்லாமே ஏ காரூர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் எரிபத்த நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? எரிபத்த நாயனார் வரலாறு. இந்த எரிபத்த நாயனார் யாருன்னா, நம்ம 63 நாயன்மார்கள்ல இவர் ஒருத்தர். சரியா? அந்த காலத்துல சோழர்கள் வாழ்ந்த காலத்துல, சோழர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அந்த காலத்துல இவர் இருந்தார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் கரூர்னு ஒரு ஊர் தெரியும்ல, குழந்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கரூர்னு ஒரு பெரிய ஊர் உண்டு. அந்த ஊர்ல இந்த நிகழ்வு நடந்தது. சரியா? அந்த கரூர்ங்கிற ஊர்ல ஒரு பெரிய அழகான சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆநிலை. சரியா? அதனால அந்த கோயிலுக்கு இப்ப கூட கரூர் ஆநிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அந்த ஊர்ல இந்த எரிபத்த நாயனார் இருந்தார். இவர் ஒரு நல்ல சிவத்தொண்டர். இவர் என்ன பண்ணுவாரு, எந்த இடத்துல சிவனடியார்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சா, துன்பம் விளைவிச்சா, என்ன பண்ணுவாரு, ஓடி போய் இந்த துன்பம் செஞ்சவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அதுதான் அவர் எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு. அதுக்காக அவர் கையில எப்பவுமே ஒரு மழு வச்சுட்டு இருப்பார். அதுல மழு, நீங்க சிவபெருமான் படத்தை எடுத்து பாருங்க, அதுல வலது கையில வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு டேகர் மாதிரி ஒண்ணு இல்லையா, அதுதான் மழு. அந்த மழுவை எப்பவுமே எரிபத்த நாயனா கையில வச்சுட்டு இருப்பாரு. அதை சிவத்தொண்டு செய்யறதுக்காகவே வச்சிருப்பார். சிவனடியார்களுக்கு யார் தீண்டு செஞ்சாலும் அவங்கள தண்டிக்கிறதுக்காக வச்சிருப்பார். சரியா? இந்த நேரத்துல என்னாகும், அந்த கரூர்ங்கிற ஊர்ல சிவகாமி ஆண்டவார்னு இன்னொரு ஒரு நல்ல சிவனடியார் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, தினமும் காலையிலேயே சீக்கிரமா எழுந்துருச்சு, அழகா குளிச்சுட்டு, சுத்தமா குளிச்சுட்டு, நெத்தி நிறைய தண்ணீர் எடுத்து பூசிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கூடை எடுத்துக்கிட்டு, அந்த கூடையை ஒரு குச்சியில கட்டி தொங்க விட்டுக்கிட்டு, என்ன பண்ணுவாங்க, போய் சாமிக்காக புது பூ பறிச்சு கோயிலுக்கு கொண்டு வந்து சாமிக்கு மாலையா போடுவாங்க. சரி? இந்த தொண்டு அவங்க தினமும் செய்வாங்க. அந்த சிவகாமி ஆண்டார் வந்து எவ்வளவு சிறப்பா செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாயில ஒரு துணியை கட்டிட்டு தான் பூ பறிப்பாங்க. ஏன்னா நம்ம பேசும்போது தெரியாம நம்ம வாயில இருந்து எதனா ஒரு எச்சில் தெரிச்சிடும் இல்லையா, அப்ப பூவோட சுத்தம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியை கட்டிட்டு பறிப்பாங்க. அப்புறம் சாமியோட நாமத்தை சொல்லிட்டே பறிப்பாங்க. சரியா? அந்த பூ ஒரு புது பூ கொண்டு வர்றாங்கல்ல, அந்த பூவுக்கு பேரு பள்ளித்தாமம். பள்ளித்தாமம்னா என்ன தெரியுமா, சாமிக்கு சாத்துறதுக்காக புதுசா கொண்டு போற பூவுக்கு பேரு பள்ளித்தாமம். இதே சாமிக்கு சாத்துன பூரா நமக்கெல்லாம் பிரசாதமா கொடுக்கும்போது சம்டைம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, சாமிக்கு போட்ட பூவை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா தண்ணீர் கொடுக்கும்போது, அந்த பூவுக்கு பேரு நிர்மால்யம். சரியா? இப்ப பள்ளித்தாமம்ங்கிறது புது பூ, சாமிக்காக கொண்டு போற பூ, சாமிக்கு சாத்துன பிறகு அந்த பூவுக்கு பேரு நிர்மால்யம். சரிங்களா? சரி, இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும்.

வீசினோடனே என்ன ஆகும், பூவெல்லாம் அப்படியே மண்ணில் சிந்தி போயிடும். மண்ணில் சிந்தி போயிட்டு சாமிக்கு போடுற பூ நல்ல பூவை மண்ணில் சிந்திடும். சிவகாமியாண்டாருக்கு பதச்சு போயிடும், சாமிக்காக கொண்டு வந்துட்டு இருக்க பூவை எப்படி பண்ணிட்டியே மண்ணில் போய் தள்ளிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியாண்டார் என்ன பண்ணுவாங்க, தான் கையில் இருக்கிற அந்த குச்சியை வச்சு அந்த யானையை அடிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. வந்தபோது யானை விடு விடு விடுனு முன்ன ஓடிடும் இல்லையா, சிவகாமியாண்டார் அப்படியே கீழே வந்துடுவாங்க. இப்போ என்னாச்சு, பூவும் கீழே விழுந்துச்சு, மணலில் சிந்தி போச்சு, சிவகாமியாண்டாரும் கீழே வந்துட்டாங்க இல்லையா. விழுந்தவங்க என்ன பண்ணுவாங்க, சிவதா சிவதான்னு ஓலம் விடுவாங்க. அதான் சிவதா சிவதான என்னன்னா, சிவபெருமானே இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அர்த்தம் சரியா. அந்த ஓலம் விடுற வார்த்தை சிவதா, சிவபெருமானை கூப்பிட்டு ஓலம் போடுவாங்கல்ல அந்த வார்த்தை சிவதா. ஓ சிவகாமியாண்டார் சிவதா சிவதான்னு ஓலம் விடுவாங்கல்ல. இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த செய்தி நம்ம எரிபத்த நாயனாருக்கு அதில் விழுந்தோம். எரிபத்த நாயனார் ஓடி வருவார், சிவனடியார்களுக்கு ஒரு தீங்கு வந்தால் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, ஓடி வருவார். வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு நம்ம சிவகாமி ஆண்டார்கிட்ட கேட்டவுடனே சிவகாமி ஆண்டார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யானை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னே, அந்த யானை எந்த வழியாக போச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த தெருவில் தான் சாமி போச்சு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களா. அப்போ எரிபத்த நாயனார் வீடு விடு விடுன்னு வேகமாக ஓடுவார். அங்கே யானை முன்ன போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரேமா போய் தான் கையில் இருக்க டேகரை வச்சு அந்த மழுவை வச்சு ஓங்கி அந்த யானையுடைய துதிக்கை அப்படியே ஒரே வெட்டா வெட்டிடுவார். வெட்டினோடனே துதிக்க தனியாக விழுந்தோடனே யானை அலறும், ரத்த வெள்ளத்தில் அப்படியே ஒரு மலை கீழே விழுந்த மாதிரி தொப்புன்னு விழுந்து அலறும். அந்த யானை மேலே ரெண்டு பாதர்கள் இன்னும் கூட போன ஒரு மூணு பேர் இருக்காங்கல்ல, அந்த அஞ்சு பேரையும் உங்களுக்கு யானை இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யும்போது நீங்கள் தடுக்கலையா, அப்போ உங்களுக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரையும் சேர்த்து வெட்டிடுவார். வெட்டினா என்னாச்சுப்பா, யானையும் போச்சு அஞ்சு கூட இருந்த அஞ்சு பேரும் செத்து போயாச்சு இல்லையா. ஒருத்தாலும் அப்படியே எரிவத்த நாயனார் அந்த மழையை வச்சுட்டு நிற்பார். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததை எல்லாரும் ஓடி போய் ராஜாக்கிட்ட சொல்லுவாங்க. ராஜா வந்து ஒரு புகழ்ச்சோழர் என்ன, அவர் ஒரு நல்ல சிவபக்தர் தான் சரியா. அவர்கிட்ட எல்லாரும் ஓடி போய் சொல்லுவாங்க, ராஜா ராஜா உங்களோட பட்டத்து யானையை யாரோ சில பேர் கொண்டு போட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராஜா என்ன நினைப்பாரு, பட்டத்து யானையை கொள்றாங்களா, அப்படின்னா யாரோ எதிரிகள் உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு என்ன பண்ணுவார் ராஜா, வேகமாக தன்னோட குதிரையில் ஏறிட்டு ஒரு முழு படையவே தட்டிட்டு வந்துடுவார். அதான் எதிரிகள் வந்துட்டாங்க போல நினைச்சிட்டு படையோட வந்துடுவார். வந்து பார்த்தா இங்க என்ன எரிபத்த நாயனார் ஒத்தாளா நிற்பார். பக்கத்துல யானை செத்து கிடப்போ அஞ்சு பேர் செத்து கிடப்பாங்க இல்லையா. அப்போ எரிபத்த நாயனார் சொல்லுவார், உங்களோட யானை சிவபெருமானுக்காக கொண்டு போன பள்ளித்தாமத்தை பறிச்சு மண்ணில சிந்திச்சு சிவகாமி ஆண்டாருங்கிற சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சிருச்சு, அதனால நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம புகழ்ச்சோழர் அவரும் ஒரு நல்ல சிவனடியார் இல்லையா. அவர் சாமி உங்க உங்க பாதன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்க சிவனடியார், நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, அதனால இந்த யானை தான் பிழை செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த குதிரையில இருந்து இறங்கி ஓடி வந்து, சாமி இவங்க இந்த தப்புக்கு நீங்க இந்த யானையையும் இந்த பாவர்களையும் மட்டும் கொண்டா பத்தாது, என்னையும் கொண்டு வரணும் சாமி, நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, இந்த நாட்டுல நடக்கிற எல்லா தப்புகளுக்கும் நான் தான் பொறுப்பு, அதனால என்னையும் தான் நீங்க கொல்லணும், என்னையும் நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட உடை வாழை எடுத்து கொடுத்து உங்களோட மழுவை வச்சு கொள்ளாதீங்க இல்லையே, அந்த மழு வந்து சிவத்தொண்டு செய்யறதுக்கான புனிதமான மழு, அதை வச்சு கொள்ளாதீங்க, இந்த வாழை வச்சு என்னை கொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து எரிபத்த நாயனார் கையில கொடுப்பாரு. எரிபத்த நாயனாருக்கு அடடா என்ன ஒரு அன்பு, சிவனடியார் மேல இப்படி அன்பா இருக்கிற ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதிர்த்து போயிடும். இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த உடை வாழை நம்ம கையில வாங்கிக்கலன்னா என்ன ஆகும், இவர் தன்னைத்தானே வெட்டிக்குவாரோ அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுவார், எரிபத்த நாயனார் அந்த மன்னர் கொடுத்த உடைவாளை நல்ல கையில வாங்கிக்குவார், தன்னோட கையில வாங்கிக்குவார். வாங்கினவர் என்ன பண்ணுவாரு, அடடா இப்படி ஒரு நல்ல ஒரு உண்மையான அன்போடு இருக்கிற ஒரு சிவனடியார் ஒரு மன்னரா இருக்காரு, இவரை கொள்வது சரியில்லை, இதுக்கு காரணமா என்னை நானே கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, எரிபத்த நாயனார் தன்னோட கழுத்தை தானே அறிய போவார். அப்போ அதை பார்த்தோடனே ராஜா பதச்சு ஓடி வருவார். வந்து ராஜா என்ன பண்ணுவார், சாமி சாமி செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி அவர் கையை எட்டி பிடிச்சிருவார். எட்டி பிடிச்சிட்டு, சாமி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சிவனடியார் அந்த பக்கம் ஒரு சிவனடியார் ரெண்டு பேரும் அன்புல உருகுவாங்க சரியா. என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துல வானத்துல ஒரு அசரீதி கேட்கும். அசரீதினா என்ன, வானத்துல வர்ற ஒரு ஒலி இல்லையா. அந்த அசரீதி சொல்லும், இந்த எரிபத்த நாயனாருடைய உண்மையான அன்பை உலகத்துக்கு காட்டணும் தான் நான் இந்த யானையை இந்த பூவை பறிச்சு கீழே செந்தும்படியா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் அசரீதியா சொல்லுவார். அப்போ என்ன ஆகும், அப்படியே வானத்துலேருந்து அப்படியே பூ மாறி பொடியும், அப்படியே அந்த யானை உயிரோடு எழுந்திரிச்சிடும், அந்த செத்து போன அஞ்சு பேரும் அப்படியே உயிரோடு எழுந்திரிச்சிருவாங்க. இல்லை இங்கே எரிபத்த நாயனார்

0: மன்னரை வணங்குவாரு, மன்னர் எரிபத்த நாயனரை வணங்குவாரு. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்து வணங்கி நிற்பாங்க. இந்த நேரத்தில் கீழே திங்கி போச்சு இல்லையா பூவு, அதெல்லாம் அழகாக திரும்ப அப்படியே கூடையில நிறைஞ்சிடும் சரியா. அந்த கூடையோட இங்கே சிவகாமி ஆண்டாரு அந்த இடத்துக்கு வந்துடுவார் சரியா. பின்னாச்சு எல்லாம் சுபமாக முடிஞ்சிருச்சு இல்லை. இப்போ என்னது, ராஜா பையன் வரும்போது எங்க வந்தார், குதிரையில் வந்தார் இல்லையா. இப்போ அந்த உயிர் பத்து புதுசாக வந்துச்சு இல்லையா யானை, அந்த யானை மேலே ஏறி அரண்மனைக்கு போயிடுவார். எரிபத்த நாயனார் பெருமானை வணங்குறதுக்கு கோயிலுக்கு போயிடுவார். சிவகாமி ஆண்டார் அந்த பூவை எடுத்துட்டு அவரும் பெருமானுக்கு மாலை கட்டி போடுறதுக்காக அவரும் கோயிலுக்கு போயிடுவார். இப்படி எல்லாம் சுபமாக முடிஞ்சிடும். இப்படியே காலை கொஞ்சம் ஆனப்பருவர் சாமி என்ன பண்ணுவார், எரிபத்த நாயனாருக்கு சிவலோகத்தில் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பார் அப்படின்னு அருள் செய்திருவார் சரியா. இப்போ என்ன தெரியுது, எரிபத்த நாயனாருடைய சிவத்துண்டினுடைய சிறப்பு தெரியும். இந்த வரலாறு நடந்த கரூர் ரொம்ப ஒரு சிறப்பான நகரம் சரியா. அந்த காலத்துல சோழர்கள் என்ன பண்ணுவாங்களா, சோழ ராஜாக்கள்லாம் முடிசூட்டிக்குவாங்கல்ல, மன்னராகும் போது முடிசூட்டிப்பாங்க இல்லையா, அந்த முடிசூட்டுறத அஞ்சு ஊரை வச்சு செய்வாங்களாம், அவ்வளவு சிறப்பா செய்வாங்களாம். அந்த அஞ்சு ஊர் என்னென்ன தெரியுமா, தஞ்சாவூர், உறையூர், சிதம்பரம், சேயலூர், கரூர் சரியா. இந்த அஞ்சு ஊர்ல வச்சு முடிசூட்டு விழாவா பண்ணிக்குவாங்க, அவ்வளவு சிறப்பான ஒரு ஊர் சரியா. இப்ப கூட அந்த ஊர்ல பூசை ரொம்ப சிறப்பா செய்வாங்க, அதுவும் ராத்திரி அர்த்தசாம பூசை பண்ணுவாங்கல்ல, அது போய் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் சரியா. பார்த்தா கண்ணே மூட முடியாது, கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சரிங்களா. நீங்க போய் பாருங்க, சாமியை வணங்கிக்கோங்க சரியா, எரிபத்த நாயனாரையும் வணங்கிக்கோங்க சரியா. இனி நாளை பார்க்கலாமா, திருச்சி சம்பளம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருவாத ஊரர் குதிரைகள் வரும் என்று குறித்த நாளில் குதிரைகள் வரவில்லை. பாண்டிய மன்னன் திருவாத ஊரரை அழைத்து விசாரித்த போது இன்னும் மூன்று தினங்களில் குதிரைகள் வந்துவிடும் என்றும், அவைகளை நிறுத்த பெரியதான லாயங்களும் தண்ணீர் குளங்களும் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மன்னனும் அவ்வாறே செய்தான். மூன்று நாட்கள் கழிந்தன, குதிரைகள்தான் இன்னும் வரவில்லை. இடம் பாண்டிய அரசவை.
3: அரசே, குதிரைகள் வந்துவிடும் என்று திருவாத ஊரர் பலமுறை உறுதியளித்தும் இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை.
4: ஆமாம் அமைச்சரே, நாமும் பல நாட்கள் காத்திருந்து பார்த்துவிட்டோம். முதலில் ஓலை அனுப்பினார், பின் நேரில் வந்தும் உறுதியளித்தார், ஒன்றும் நடக்கவில்லை. பின் மூன்று தினங்களில் வந்துவிடும் என்று கூறினார். அவருடைய உறுதிமொழிக்கு இணங்கி பெரிய லாயங்களும் தண்ணீர் குளங்களும் அமைக்கப்பட்டு விட்டன. இன்னும் குதிரைகளோ அதை பற்றிய எந்த செய்தியும் வந்தவாறில்லை. என் பொறுமைக்கும் எல்லை உண்டு. காவலரே, திருவாத ஊரரை தண்டித்து சிறையில் அடையுங்கள். அமைச்சரே, நம் கருவூலத்திலிருந்து எவ்வளவு பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன என்று கணக்கிடுங்கள். நாம் அவற்றை திருவாத ஊரிடமிருந்து திரும்பப் பெற வேண்டும்.
3: உத்தரவு மன்னா.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: தேவனாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தம் தான் முருகப்பெருமானுடைய திருமேனி, அவனுடைய அவதாரம். அப்படிப்பட்டவனாக இருந்தாலே இப்போ அகத்திய முனிவருக்கு உபதேசத்தை பண்ண தமிழர் உபதேசம் பண்ணினான், இப்படி ஆகமத்த உபதேசம் பண்ணினான், நல்ல பொருத்தமான ஆளு உபதேசம் பண்றது. பொருத்தமான ஆளு உபதேசம் பண்ணினா அது பலவீர்த்து கிடைக்கும். கஞ்சனு கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அவனே வச்சுக்க வெளியே சொல்ல மாட்டான். வள்ளத்த பொருளை கொடுத்தோம்னு வச்சுக்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு. அது போல வள்ளலாய் இருக்கிற அதற்கே முனிவருக்கு உதவி செய்யணும். சிவனணிகள் புதியவரை முனிவனகம் மகளையுது செவிகுளிர இனிய தமிழ் வகர்வோனை என்பது திருப்பொருள். அதனாலே இப்படி அகத்திய முனிவருக்கு இந்த உபதேசத்தை சொல்லுகிறான். அது சிவ தர்மோத்தரம் என்கிற சிவ என்கின்ற பரமேஸ்வனுடைய திருவடி அடைவதற்காக செய்யப்படுகின்ற புண்ணியங்கள் இன்னதென்று சொல்ல, அத இன்னதென்று அகத்தியன் கேட்க, அதற்கு முருகப்பெருமான் சொல்லிய உத்தரம் என்பதுதான் சிவ தர்மோத்தரம். உண்டு சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு செய்ய வேண்டிய சிவ புண்ணியங்கள் எது என்று கேட்க, ஆறு கேட்க, அகத்தியர் கேட்க, முருகப்பெருமான் உத்தரம் கொடுத்தான். அது உத்தரம்னா விடை, விடை உத்தரம் தான் விடை. வினாவ அகத்தியன் வினாவ முருகன் விடை சொல்ல, அது சிவ தருமோத்தரம் என்று அப்படி தொடர் சொல்லாக வந்தது. அப்படி எந்த முனி வணகுதலும் இறக்கம் மீது எழிலுடைய குமரன்றான் நிலையிலீசன். இப்படி அகத்திய முனிவர் கேட்க, அதற்கு மேல முருகப்பெருமான் தன்னுடைய அப்பாவ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாராம். தன்னுடைய அப்பாவ கொஞ்ச நேரம் தியானம், ஆறு தியானம் பண்ணது, மூன்று. இந்த பண்புகள் எல்லாம் நம்ம குடும்பத்துலதான் இருக்கு, நம்ம குடும்பத்துல இல்ல, நம்ம சாமி குடும்பம். இந்த பண்புகள் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம சாமி குடும்பத்துல சொல்றாரு வாழ்வர். எங்கு முனி வினவுதலும், அகத்திய முனி இப்படி வினவ, இறக்கம் எய்தி, இறக்கம் எய்தி, அதாவது உயிர்களாகிய நம் மீது கொண்ட இறக்கத்தின் காரணமாக எழிலுடைய குமரன்றால் இணையில் ஈசன், குமரன்றான் இணையில் ஈசன் உப்பத்தவனாகி சிவபெருமானுடைய துன்பு கடல் அடி நினைந்து துயக்க நீங்க சொல்லுவங்கு முனிவரனே துகளில் ஈசன் அன்பருஷை சிவ தருமோத்தரம் என்னூரின் அறமதனை அறிந்து சிலர் அதனை ஆக்கி சென்றனைய சிவபுரியை தெரிந்து தம்மை சிவனடியை சிலரடையும் அழகும் வைத்து. அதனாலே அங்கு சிவபெருமான் சொல்லிய அந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூலை இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். அதன் மூலமாக இதை கற்றவர்களும் கேட்டவர்களும் அதில் தெளிவை பெற்று சிவபுரியை சென்று அடைவதற்காக மதம் செய்வதற்காக இந்த நூலை சொல்லுகிறேன். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுதும் ஓய உரைப்பணியான்னு சொல்றாரல்லவா, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுதும் ஓய உரைப்பணியான் என்று சிவபுராணம் சொல்வதல்லவா அந்த. அதனால அப்படிப்பட்ட இந்த நூல் என்று சொல்லி இதுல பாயிரம் என்று பெயர், இதுவரையிலும் சொன்னதுக்கு பாயிரம் என்று பெயர். நூல் விவரம், நூலினுடைய அருமை, நூல் பெயர், நூல் சொன்னவர், நூலை கேட்டவர், நூலின் பயன், இவைகள் எல்லாம் பாயிரம் என்று பெயர். அதுவரையில் அந்த பாயிரம் முடிந்தது. அதற்கு மேல முதல் எல் பரம தர்மாதி பரம தர்மாதி எல் எழுதுகிறது. இது இந்த பரம தர்மாதி எல் என்பது உயர்ந்த தர்மத்தை பற்றி சொல்லுவது. வர தர்மம் பரம தர்மம், தர்மம் பரம தர்மம், பரம தர்மம் என்றால் உயர்ந்த தர்மத்தை பற்றி இதை சொல்லுவது. இதை எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆதரவே பரமான அறமதாம், ஆதரவே பரமான அறமதாம். இது எவ்வளோ ஆதரவு என்பது சிரத்தை, அன்பு, ஆர்வம் என்றெல்லாம் அதுக்கு கொடுக்கும். ஆதரவுன்னு சொன்னால், ஆதரவு என்றால் சிரத்தை, சிரத்தைனா வளர்ந்தா அது அந்த காரியத்தை செய்ய போகணும் என்கிற சிரத்தை வந்து கொண்டு ஆர்வம், அன்பு, முயற்சி, இவைகள் எல்லாம் ஆதரவுக்கு பொருள். இந்த சிவஞானத்தை செய்யவோ பெற வேணும், சிவஞானத்தை பெற வேணும், சிவதர்மம் செய்யவோணும் என்கின்ற ஆதரவு விருப்பம், அதை விருப்பம்னு சொல்லலாம். அரஞ்சைய விரும்புன்னு அல்லவா, அது போல சிவஞானத்தை பெற வேணும் என்கின்ற அக்கறை, அக்கறை, அதுக்கு ஆதரவு. அந்த ஆதரவே பரமான அறமதாகுங்க. சிவஞானத்திலே விருப்பம் வருவது உயர்ந்த தர்மம். சிவஞானத்துல விருப்பம் போறதுல சாதாரண வேலையா, சிவஞானத்துல விருப்பம் வர்றதுனா சாதாரண, உலக பொருள்ல விருப்பம் வர்றதுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுக்க, உலக பொருள்ல விருப்பத்துக்கு சொல்லி கொடுக்க, பலகாரத்தை பார்த்தா சாப்பிடலாம்னு நினைக்கிறான், நல்ல ஐசி பங்களா பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறான், காரை பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறான், தராக்கடைய பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறான். அதுல விருப்பத்தை சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை உலக பொருள். சிவஞானம் என்று ஒன்று இருக்கிறது என்று அறிவது சாமானியம் அல்லவல்லவா. சிவஞானம் என்று ஒன்று இருக்கிறது, சிவஞானம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைக்கும். சிவபுண்ணியத்தினாலே சிவஞானம். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தினாலே சிவஞானத்தை பரவோம் என்கின்ற ஒரு ஆதரவு விருப்ப அக்கறை ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னா அதுவே உயர்ந்த தர்மம்ங்க. ஆதரவே முதலில் பார்த்தா பரமதன் மாதிரி ஆதரவே பரமான அறமதாகும். ஆதி நடு அந்த இவற்று அனைத்தும் ஆகும். முதல் நடு கடைசி என்கின்ற சொல்லப்படுகின்ற எல்லா வகையான ஒரு சிறப்புகளும் அந்த ஆதரவு. ஆதரவற்றவரீகை அறமையாக ஆதரவு என்கின்ற அன்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் பிரியம் இல்லாமல் சிறப்பை இல்லாமல் செய்கின்ற தர்மம் தர்மமாகாது. தர்மம் செய்வதும் ஆதரவோடு அன்போடு செய்கிறான்னு அது தர்மம் ஆகும். இல்லையா தர்மம் அல்ல. ஆதரவற்றவரீக அறமே ஆதரினால் ஆதரவே மூலமாகும். அதனாலே ஆதரவு தான் மூலம். ஆதரவே பிரகிருதி ஆன்மா ஈசன் எனும் பொருளும் அறிவி. ஆதரவே பிரகிருதி ஆன்மா ஈசன் பிரகிருதி என்கின்ற பாசத்தையும் ஆன்மா என்கிற உயிரையும் ஈசன் என்கின்ற சுவத்தையும் கையால பசி பசுவாக மூன்றையும் அறிவி. இல்லையானால் இப்ப இந்த கேட்க மனசு வராது. இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேங்குது. எவ்வளவோ வேலை இருக்கு. அத்தனைய விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்குன்னா ஆதரவு தான். இது ஆதரவு, எனக்கு ஆதரவு, உங்களுக்கு ஆதரவு, சமயத்துக்கு ஆதரவு, இந்த ஆதரவு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆதரத்தோடு ஆதரிக்க அனபுத்தி கொள்வாயே என்பது திருப்போல். அதனாலே இப்படி ஆதரவு இல்லையானால் இவன் பதிவு சுபாசங்களை எங்க அறிய முடியும்? தன்னையும் அறிய மாட்டான், தலைவனையும் அறிய மாட்டான், இவனை கட்டி போட்டுக்கிற போசத்தையும் அறிய மாட்டான். அதனாலே இந்த விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா சிவஞானம் சிவதர்மம் சிவத்திலே விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் உயர்ந்த சொன்ன அவன் எல்லாவற்றையும் அறிவதற்கு கட்டிக்காரனாக வந்து விடுகிறான். அதனால ஆதரவே பிரகிருதி ஆன்மா ஈசன் எறும்புள்ளு அறிவிக்கும். அமல் என்றால் ஆதரவே அறிவிக்கும். அதையால அமலனாய் சிவபெருமானுடைய திருவடியும் எது அறிவிக்கும் என்று கேட்டால் அந்த ஆதரவு தான் அடையும். ஆதரவு இல்லாதவன் சிவன் திருவடி அடைய மாட்டான். ஆர்வம் உள்ளவர் காண்பர் சிவன் அடியினாரு. ஆர்வம் உள்ளவர் காண்பர் அரும்போடு மலர் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புனல் விளக்குத்துவ விதியினார்க்கு கருமிரியர் கட்டி போல்வர் கடவுள் விருட்டனாரேனார் அல்லவா. அதனாலே ஆதரவே சிவன்றாலும் அடைவிக்கும். ஆதரவே அடவிக்கும். அதனாலே அனைத்தினுக்கும் ஆதரவே மூலமாகும். அனைத்தினுக்கும் இப்படி சிவபுண்ணியத்திலே உண்டாகின்ற விருப்பமே எல்லாவற்றிற்கும் மூல தர்மம். சுருக்கமா சொன்னார் சிவபுண்ணியத்திலே விருப்பம் உண்டாவதே எல்லாவற்றிற்கும் மூல தர்மம். அதனாலதான் அரஞ்சய விரும்புன்னு சுருக்கமா சொன்னாச்சு. அரஞ்சய விரும்பு ஒருவனுக்கு ஒரு பொருளை விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அன்னைக்கே அந்த பொருளை அடையலாம்னு நினைப்பான். அது அன்னைக்கு ஒத்துவில்லைன்னு வச்சுக்க மறுநாளாவது அடையலாம்னு நினைப்பான். இப்படியே இந்த ஒரு பொருளை விருப்பம் வந்து விட்டால் இந்த பறவையில் அடைந்து விடுவான் அல்லது அடுத்த பறவையிலே வருது. ஆகையினாலே இப்படி ஆதரவை பத்தி முதல் பாட்டு சொல்லி அதுக்கு மேல அதை வற்புறுத்தி உணர்த்துகின்றார். அந்த ஆதரவையே அடுத்த பாட்டுல வற்புறுத்தி சொல்லுகிறார். எப்படி சொல்றார் அந்த வற்புறுத்தல? மகவினையால் ஆகத்தின் வருத்தந்தன்னால் மானிதியால் மற்றும் கூட பொருள்களாகும் தகைவது வானவராகும் காதல் என்று தெளிவா சொல்லிவிட்டார். அதற்கு காதல் முடியாது. காதல் என்று விருப்பம் என்று சிரத்தை என்று ஆதரவு என்று பிரியம் என்று அன்பு என்று எல்லாமே இருக்கின்ற ஆதரவுக்கு பெயர் என்று சொல்லிட்டாரு. மகவினையார் மகவினையார் என்ற பெரிய பெரிய யாகங்களை செய்வதனாலும் யாகங்களை செய்வதனாலும் அதனால உடம்ப வருத்தி செய்கின்ற தவத்தினாலும் செல்வத்தினாலும் இன்னும் மற்றும் உள்ள பொருள்களாலும் தேவர்களாலும் காதல் என்றே சாதிக்கப்படுவதில் தருவன். இந்த அன்பு இல்லையானால் தேவர்களால கூட இந்த தர்மத்தை சாதிக்க முடியாது, பெற முடியாது, அடைய முடியாது. உபகையுற ஆதரவால் சிறிது ஏதேனும் உதவியிடும் அறமதனால் பெரிதுண்டார். அதையால நல்ல அன்போடு உள்ளன்போடு சிறிது செய்தாலும் கூட அது பெரிய பலனை கொடுக்கும். அகநகல ஆதரவே அறிய வேதென்று அறியாதார் என்பதுவார் அன்பு அண்ணன். அதனால இப்படிப்பட்ட அன்பு உயர்ந்தது என்று அறியாதவன் எதை பெற முடியும்? ஒன்று பெற முடியாது. பாவம் பாவம் என்று இறங்கி சொன்னார். அகனைகளும் ஆதரவே அறிய வேறு என்று அறியாதார் என்பதுவர் அன்னோ அன்னோ. என்று சொல்லி சிவ பாக்கியத்தின் விசுத்தம் உணர்த்துகின்றார். சிவ பாக்கியத்தினுடைய விசுத்தம் கிடையாது. செவ்வருமான அப்படி செய்த வேதாகமங்கள் சிவ பாக்கியம் என்று அதற்கு மேல அதனுடைய சாரமாக அந்த நூலை வைத்துக் கொண்டு அந்த நூலில் சொல்லப்பட்ட உள்ள வெவ்வேறு வகையிலே வெவ்வேறு நூலாக தமிழிலும் மற்ற வடமொழியிலும் இயற்றியிருக்கிற நூல்கள் அத்தனையும் சிவபாக்கியம். சிவ சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற அத்தனை நூலும் சிவ வாக்கியம் தான் இருக்கு. அந்த வாக்கியம் யார் சொல்லுகிறார் என்பதில் தான் உயர்வே இருக்கிறது. ஒரு வாக்கியத்தை யார் சொல்லுகிறார் என்பதில் தான் உயர்வே இருக்கிறது. சொல்ல வேண்டியன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அதிகமான பவர், அதிகமான பவர். பிரதம மந்திரி இந்த இங்க சிவ தர்மோத்திரம் கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் சாதிசம் போடணும்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ கட்டாயம் செஞ்சிருவாங்க, கொடுத்துருவான். கொடுத்த கதை இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்க நடக்காது. பிரதம மந்திரி சொன்னா நடக்கும், நான் சொன்னேன்னு நடக்காது. அது போல பிரதமராக இருக்கிற பரமேஸ்வரனுடைய வாக்கியம் உயர்ந்த வாக்கியம், சிவ வாக்கியம். அவன் வாக்கியம் எப்படி சொல்லுவார் என்று கேட்டா நம்முடைய நன்மையை சொல்லி கருதி சொல்லுவான். தவிர அவனுக்கு எந்த விதமான நன்மை நம்மாலே வேண்டியது. அதனாலே சிவ வாக்கியத்தை ஒருவன் பெற வேணுமானால் சிவ வாக்கியத்தை கேட்கணும். சிவ வாக்கியத்தை பெற வேணுமானால் சிவ வாக்கியம் புரியுதா? சிவ பாக்கியம், சிவ வாக்கியம் என்றால் என்ன? திருவருள், சிவனுடைய திருவருளாகி பாக்கியம், சிவ பாக்கியம். அதுதான் சிவ பாக்கியம் பேர் வச்சான் பெண்கள். இப்ப அந்த பேரே இல்ல போச்சு. யாரும் சிவ பாக்கியம் தான் வைப்பானா? பழைய பேர் எல்லாம் பேமஸ் இல்லாம போச்சு. சிவ பாக்கியம், சிவ பாக்கியம் பேர் சிவா. ஆமா, அதனால சிவ வாக்கியம் எதனாலே அடையலாம்? சிவ பாக்கியத்தினாலதான் சிவ பாக்கியத்தை அடைய முடியும். நான் இது பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன். சிவ வாக்கியத்தினாலே தான் சிவ பாக்கியத்தை அடைய முடியும். சிவ நூல்கள் இல்லையானால் சிவனுடைய அருளை அடைய முடியவே முடியாது, அவனை பத்தி தெரியவே முடியாது. நம்ம ஒன்னான ஒரு குருடு, அது வந்து சந்தேகமே கிடையாது. அதனாலே இப்படி சிவவாக்கிய விசுத்தம் உணர்த்துற விசுத்தம் என்று சொன்னால் உயர். இப்ப மனிதர்களால் சொல்லப்படுகிற வாக்கியம், மனிதர்களால் சொல்லப்படுகிற வாக்கியம், ரிஷிகளால் சொல்லப்படுகிற வாக்கியம், தேவர்களால் சொல்லப்படுகிற வாக்கியம், பிரம்மனால சொல்லப்படுகிற வாக்கியம், விஷ்ணுவனால சொல்லப்படுகிற வாக்கியம், இதற்கெல்லாம் மேலாக சிவனால சொல்லப்படுகிற வாக்கியம். ஒன்று கொண்டு உயர்ந்தது, ஒன்று கொண்டு உயர்ந்தது, எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது. குளித்தலை உயர்ந்தது, திருச்சிராப்பள்ளி உயர்ந்தது, சென்னப்பட்டனம் உயர்ந்தது, தெளி உயர்ந்தது. அது போல ஒன்று கொண்டு உயர்வா இருக்கும். ஆகவே இப்படி அந்த சிவபாக்கியத்துக்கு சமானமான வாக்கியம் ஒரு கிடையாது. அதனால சிவபாக்கியம் விசித்தம், விசித்தம்னா உயர்வு. அதனுடைய சிறப்பு அது சொல்றாரு, முனிவரனே சிவ தர்மம் மூலம் சொன்னோம், சிவ தர்மத்தினுடைய மூலத்தை சொன்னேன், முடிந்திடு வாக்கியங்கள் மோகம் போக. அந்த வாக்கியத்தை நீ கேட்பாயா? மோகம் போக, மோகம் என்கின்ற மயக்கம் ஆன்மாவில் இருக்கிற பற்றுக்கள் போக, புனிதமுறை மனம் ஒருமை புந்திதான், மனம் ஒருமையாக புந்தி உருப்பட மனம் தூய்மையடைய, பொய்யாகல மெய்யாகல பொல்லாத பொய்யாகல அப்புறம் மெய்யாகல. மெய்யாகலன்னா இந்த ஊருடம்பு இல்லாமல், இந்த அசுத்தமாயா தேகம் இல்லாமல் ஞான தேகம், ஊன தேகம் போய் ஞான தேகம் வருவதற்காக பொய்யாகல மெய்யாகல அப்படின்னு போடாது. பொய்யாகல மெய்யாகல பொல்லாராக்கை துணி தொலைய தனை இணையில் சோதிவாதம் சூடியிட, சிரம் வளர்ந்து தொடர்ந்து நின்ற வினை வெளிய, தொடர்ந்து நின்ற வினை வெளிய, தொடர்ந்து நின்ற வினை, வினை தொடர்ந்து ஒரு நடல் போல, வினையானது எங்கே போனாலும் ஒரு வினை. அதனால அந்த தொடர்ந்து நின்ற வினை வெளியன்ன ஒளிந்து போக, விளை உறவே கேட்பார்கள், பிரியத்தோடு உருப்பத்தோடு கேட்பார்கள். விளக்கணமை பொருளை அது விளக்க உள்ளே, அதாவது விளக்கானது பொருளை விளக்குவது போல, விளக்கானது பொருளை விளக்குவது போல இந்த முயற்சி. கபிலர் பதஞ்சலி முதலாயின் ஒரு வாக்கியங்கள் பரமானந்தரின் அவர் மதத்தோடு கூடினவராகலின் அவர் வாக்கியம் ஆப்தமான பரமானந்தர் அக்காளின் சர்வஞான சிவனது திருவாக்கே போகமோட்சங்களை கொடுக்கும் என்று உணர்த்திருக்கிறார். அமலவரன் அருளிய சொல் வாக்கியமே அதுதான், அறுத்தத்தால் அக்கறத்தால் அதிகம் வற்பம். அமலன் ஆகிய பரமேஸ்வரன் அருளி செய்த வாக்கியம் இருக்கு, அது வந்து அறுத்தத்தாலே அதிகம், அக்கறத்தாலே கொஞ்சம். புரியுதா? அக்கறம்னா சுருக்கமா இருக்கும், சொல்லு சுருக்கமா இருக்கும், பொருள் இருக்கும். சொல்லு கொச்சமா இருக்கும், பொருள் அதிகமா இருக்கும். அது சொல்றாரு அமலவரன் அருளிய சொல் வாக்கியமே அதுதான், அறுத்தத்தால் அக்கரத்தால் அதிகம் அற்பம். நிரல் நிறைவு அறுத்தத்தால் அதிகம், அக்கரத்தால் அற்பம். அற்பம்னா கொஞ்சம். இப்ப சிவஞான போதம் இருக்குது அல்லவா, சிவஞான போதம் இருக்குது அல்லவா, 12 சூத்திரம் எவ்வளவு பாட்டு, ஒரு சூத்திரம் சொல்றேன் பாரு. அவனவள் அதுவென அவைமு வினமையும் தோற்றிய ரீதியை ஒடுங்கி வளர்த்துள்ளதா அந்த மாதிரி என்மனார்களை விடவும். அதுக்கு 100 பக்கம் எழுதுறாரு விரிவுரை சிவஞானம். இந்த 3 வரி சிவஞான போறோம், 3 வரி அவன் எல்லா சூத்திரமும் அப்படித்தான் இருக்கும். அவனே தானே ஆகிய நரி போக்குவரவு புரியானை நீக்குமின்றி நிற்கும் என்று ஐம்புல வேடனின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தில் உணர்ந்து விட்டு அந்நியமின்மையை அரங்கு தான் பாட்டு. இதுக்கு 100 பக்கம் எழுதுறாரு ஒரு என்ன, அக்கரம் கொஞ்சம் அறுத்தம் அதிகம், அக்கற எழுத்துக்கள் கொஞ்சம், அதுல இருக்கிற அர்த்தம் பொருள், அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒண்ணு, அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒண்ணு. பொருளுக்கு அர்த்தம் அர்த்தம் அர்த்தம், அதனாலே அர்த்தம் அதிகமா இருக்கும். அப்படித்தான் இதுல சொல்றாரு. சிவனுடைய வாக்கியம் கொஞ்சமா இருக்கும், பொருள் அதிகமா இருக்கும். அது அமலவரன் அருளிய சொல் வாக்கியமே அதுதான், அர்த்தத்தால் அக்கரத்தால் அதிகம் அற்பம். சமலருடை அது போல விபரீதம் சிறிதும் சாற்றாது. அதனாலே மலத்தோடு கூடியவர்கள் சொல்லுகிற வாக்கியங்கள்ல விபரீதம் இருக்கும், மலமற்றவனாகிய சிவன் சொல்லுகின்ற வாக்கியங்கள்ல விபரீதம் இருக்காது. சாற்றாது உள்ளபடி சாற்றின் சாற்றா அமலனையும் அணுக்களையும் சிவனையும் அணுக்களை உயிர்களையும் அண்டவேத அனைத்திரையும் அறிவிக்கும் ஆதராது. அதனால அமலனாகிய சிவனையும் அணுக்களாகிய உயிர்களையும் அண்டவேதனாகிய உலகத்தை அது பதி பசு பாசம், பதி பசு பாசம் முப்பொருளையும் எல்லா உள்ளதாகணும். பதி பசு பாசம் அதை நம்ம சிவபிரகாசத்துல சொன்னாரு உமாவிசிவன், பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் சொல்லிட்டார். வேதாகமங்கள் சகலமான நூல்கள் என்ன சொல்லுது கேட்டா இந்த நூல்களை தனி பதி பசு பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் இதை தெரிஞ்சவன் தான், இந்த முப்பொருளையும் தெரிஞ்சவன் தான் சான்றவரும் நாடு கட்சியை பசு பார்த்தார். இந்த 3 பொருளையும் தெரிஞ்சவன் தான் ஆராய்ந்தவன் தான் சான்றோரும் சொல்லத்தக்கவன். சான்றவர் ஐந்துட தக்கவாம்பொருள் 3 மறையலா முடியன் ஆந்த தொல்பதி ஆரோயத்துறை வாந்துகள் தலையென வகுப்புறங்கள் என்றார் கடவுளன். அதனாலே இப்படி அமலனையும் அணுக்களை அண்டவீர அனைத்தனை அறிவிக்காதனாலே பவம் உருவும் நெறிதன்னை பயக்கும். பவம் உருவம் என்றால் பிறப்பு இல்லாமல் செய்கின்ற நெறியை கொடுத்து, பிறப்பு இல்லாமல் செய்கின்ற நெறியை சொல்லுவது பின்னை பரவி அறுக்க நெறி தந்த வித்தற்கு பல்லாண்டு உருவம். பின்னை பரவி அறுக்க சிவன் சொல்கின்ற வாக்கியம் என்ன சொல்லுவான்னா முக்கியமா அதுல என்ன கருத்து இருக்கும்னா பிறப்பை அறுப்பதற்காக அவன் தான் இல்லை, ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவனால்தான் அது முடியும். வேற எவனாலையும் பரப்பு இருக்க முடியாது. அதனாலதான் பிறப்பை அறுப்பதிலே மன்னன் என்பதனால்தான் மாயப்பரப்பருக்கும் மன்னன் அடி போது.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்கநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சாப்பாடு எப்படி போடுவாருன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. சாப்பாடு போடுறேங்கிற ஊருக்கு போடுவாரா இல்லை நல்லா போடுவாரா அப்படின்னா நல்லா போடுவார். ஒன்றா நம்ம பியூர் அரிசி, ஒரு கருப்பு அரிசி இல்லாமல், ஒரு நெல் இல்லாமல், ஒன்றா நம்பர் புரிய அரிசி ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அடிச்சல்னா சாப்பாடு நெய், நீர் இல்லாத நெத்தி, நெய் இல்லா உண்டி. சாப்பாட்டை ஒன்று சொன்னோன்னு நெய் சொல்கிறாரு, நல்ல சாப்பிட்டு பழக்கமானவராக இருக்கு. முதலமைச்சராச்சா ஆறு கேட்கலாம் முதலமைச்சராச்சு. தூய அடிச்சு நெய் கண்ணல் கண்ணல்னா சிலேபி அல்லோ அல்லோ சிலேபி அப்போ கண்ணல் சுவையின் கரிசளவை அமைத்து சுவையான கறிவர்க்கம். கறிவர்க்கம் கறிவர்க்கம்னா வெண்டைக்காய் கறி, பாகற்காய் கறி, அவரைக்காய் கறி, புடலங்காய் கறி, இப்படிப்பட்ட காய் கறி. காய் கறிங்கிறது இதல்ல, சுவையின் கறிகளவை அமைத்து மேய அடியார்த்தவை போற்றி அவர்களை கொண்டு வந்து அடியவர்களை கொண்டு வந்து மனைவி வந்து குலாபு பானம் விளக்கி மண்ணு காதலின் ஆதனத்திட வைத்து அரிசனை செய்த பின் உண்டின் நாலு விதத்தில் ஆறு சுவைத்தரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயக தொண்டர் இச்சையில் அமர்ந்து அடியார்கள் எப்படி சாப்பிட வேணும் என்று விரும்புகிறார்களோ அப்படி சாப்பாடு வேணும். எனக்கு மோர் பிடிக்காது, தயிர் தான் பிடிக்கும்னா தயிராக போடுவோம். ஆர்லிஷ் வேணும்னா ஆர்லிஷ்
2: இன்ன செயலின் உள்ளு நாடு
1: இது பலகாலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பலகாலமாக அடியவர்களுக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பணம் இருந்தது, வருவாய் இருந்தது, தொழில் இருந்தது, இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தார். இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தாரு. மிகவும் எழுந்தருள அடியார், இப்படி அடியவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு ஒன்னானம்பூர் முன்னேறி நீவாலோடு சிலேபி அல்வாவோடு சாப்பாடு போடுறாரு, பணம் வேணும்னாலும் கொடுக்குறாருன்னா அப்புறம் சும்மா இருக்கிற அடியார் எல்லாம் ஜெம்மா இருக்கிற ஆளெல்லாம் கூட விதை போட்டுக்காங்க. அடியார் மாதிரி சும்மா இருக்கிற சோம்பேறி எல்லாம் என்ன பண்ணுவா, உத்தரவாதத்தை போட்டு காசு அதிக செலவு இல்லை, சும்மா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இருந்தா போதும், அஞ்சு ரூபா உத்தரவாதம் அஞ்சு ரூபாய் கூட அப்ப இல்ல ரொம்ப கம்மியாட்ட வந்து அடியார்களுக்கு நிறைய பெரிய அடியார் நிறைய பெரிய நிறைய வந்தார், நிறைய போட்டார், நிறைய போட போட குறைஞ்சு போச்சு. எங்க குறைஞ்சு போச்சு, செல்வம் குறைஞ்சு போச்சு. முன்ன உடமையான பொருள் முழுதும் அடிமையுடன் மண்ணும் காணியான நிலம் மற்றும் உள்ள நிலம் விற்றே திறவிற்று என் அண்ணன் அழித்தே மேன்மேலும் ஆறாமணத்தர் ஆயினும். இதுல இன்னொரு அரசியல் நான் இப்படி போட்டுக்கே வந்தார குறைஞ்சு போச்சு. அது இளையான குடிமாரநாயனார் புராணத்துல சொன்னார், இவர் வந்து அடியவர்களுக்கு செய்வதனாலே செல்வம் மிக அதிகமாகியது, செல்வம் மிக அதிக செல்வர்களுக்கு செய்வதனாலே செல்வம் அதிகமாகியது. குபேரனை போல வந்தாரு வந்தாரு, இப்படி செல்வம் அதிக ஆக ஆக ஆக ஆக ஆக போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஆக செல்வம் அதிகமாக இருப்பதனாலே இவர் போடுகிறார்னு சொன்னா இதுல ஒரு பெருமை, செல்வம் நிறைய இருக்குது, பல வசதி நிறைய இருக்குது போடுறாருன்னு ஆக ஒரு பெருமையே இல்லை. அப்படின்னா இவர் புராணத்துல வரமாட்டார், இவரை சுந்தரர் வரமாட்டார். அதுக்காக அவரே குறைச்சார, வறுமையை உண்டு பண்ணார். ஆஹ், சிவருமானே வறுமையை உண்டு பண்ணார். வறுமை வந்த காலத்திலும் செய்வான் ஆற்று பெருக்கத்து அடி சுடு அண்ணாலும் ஊற்று பெருக்காறு உணவு. ஆற்று பெருக்கத்து அடி சுடு அண்ணாலும் ஊற்று பெருக்காறு உணவு. ஏற்றவருக்கு நல்ல புலி பிறந்தார். நல்கூர்ந்தார், நல்கூர்னால தருத்திரா வந்தார், நல்கூர்ந்தனா தருத்திரம், நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார். இதை காட்டுவதற்காக சிவருமான் அவருக்கு வறுமையை தந்தார். இப்ப நாயன்மார்க்கு வறுமைன்னா சிவனே கொடுக்கறது, கொடுக்கணும் கொடுத்து அதுல அவர்களை வெற்றி பெற செய்து அவருடைய பெயரை உலகம் முழுவதும் கொண்டாடுறாப்பு கொடுத்தா இருந்தா கொடுக்கறது என்னையா அப்படின்னு இருந்தா கொடுக்கறது என்னையா எனக்கு இருந்தா கொடுக்க மாட்டேன். இன்னும் புதுசா பேசுறீங்களே, அதனாலதான் கிடைக்குது அப்படின்ட்டு போயிடுவான். அதுக்காகத்தான் இப்படி கொடுத்து என்னுடைய அடியவர்கள் இல்லாத போதும் கொடுப்பார்கள் என்று உலகத்துக்காக. திருநீலகண்ட நாயனாரே அவருடைய ரகசியம், இது ரகசியம், அவருடைய கொள்கை ரகசியமான கொள்கை. அந்த ரகசியத்தை அம்பலத்துக்கு கொண்டு வந்தார், அந்த ரகசியத்தை சிவரு மன்னர் இருந்தாரு அம்பலத்துக்கு கொண்டு. எதுக்கு அம்பலத்துக்கு கொண்டு வந்தார்னா இவரை அம்பலத்துக்கு கொண்டு போவதற்காக அவர் அம்பலத்துக்கு. ரொம்ப அது ரகசியமான கொள்கை, அது வெளியிலே யாருக்கும் சொல்ல முடியாத கொள்கை, வெளியிலே தெரியாது. கற்புறு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற வெங்குராமன் பொருந்து போற்றி செய்யும் இப்புறம் ஒளியாதங்கள் இருவரும் போற்றினும் அற்புத நிலைமை அயல் அறியாமை வாழ்ந்தார். யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான கொள்கையே அம்பலத்திலிருந்தே வந்து அவருடைய ரகசியத்தை அம்பலத்துக்கு கொண்டு அவரை அம்பலத்துக்கு ஓடிவிட்டார். அத்தர் தான் அம்பலம் அணையம் மேவினார். அதுபோல பரமேஸ்வரன் நல்ல பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு அதன் மூலமாக அவருடைய பெருமை உலகம் முழுவதும் அறியுமா போல செய்து இருக்கிறான். என்ன பேரு ஒரு பிரயோஜனம் இல்லை, என்ன செய்தார் அதிலே இவ்வளவு வெற்றியை பெற்றார், அதிலே இவ்வளவு திருவுருளை பெற்றார் என்று இருந்தால் அல்லவா அது பிரயோசனம். இருந்தான் சம்பாதிச்சான் சேர்த்து வச்சான் சித்துப்பா, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், பிராணிகள் உடத்தான் சேர்த்து எறும்ப பாருங்க சேர்த்து வைக்கதே இல்லையா, நல்ல காலத்துக்கு வந்து சேர்த்து வச்சு பார்த்துருக்கீங்களா. அதனாலே இப்படி இல்லாத போதும் என்னுடைய அடியவன் செய்வான் என்பதை காட்டுவதற்காக அண்ணன் அழித்தே மேன்மையிலும் ஆறாமணத்தராயினார். எல்லாம் போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, வீடு போச்சு, நிலம் போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போச்சு. ஆனாலும் அண்ணன் போடுவதை போட்டுக்கிட்டு இருந்தார் முடிஞ்ச வரையிலும், அதுக்கு மேல போடுறதுக்கு வழி இல்லை, அப்பவும் போடணுங்கிற ஆசை போடணுங்கிறார். இது எப்படின்னா இப்ப சூதாடுகிறவன் சூதா ஆடு படம் இருக்கும்போது ஆடுறான்னா படம் இல்லாத போது அவனுக்கு எது மனசு வரும்? எப்படியாவது பாங்காது உணர்ச்சி பார்த்து சூடான் அதுவே கொள்கை, அதுவே கொள்கை அவனுக்கு இருக்கிற பிரியம் அவனுக்கு அதுல இருக்கிற சூடாடித்தானே இப்படி போனான் அப்படின்னு குத்து வர்றாரு. அவனுக்கு கண்கூடம் தெரிஞ்சது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது கீழ்த்தனமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம், அதே வைராக்கியம் கூடாது. இது மேற்தனமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம். இது விவேக வைராக்கியம், அது அபிவிகார வைராக்கியம். இது விவேக வைராக்கியம், விவேக வைராக்கியம், அது அபிவேக வைராக்கியம். அபிவேகம்னா அறியாமையினாரு. துரியோதன போற துரியோதனனுக்கு எப்படி வைராக்கியம் இருக்கு? ஊசி உத்து நிலம் உலத்தர மாட்டேன் சாகும் போது ஒன்று தான் போனேன் அத்தனை நிலத்தை. யாரு? துரியோதன. கண்ணன் போய் காட்டான் அவங்களுக்கு அஞ்சு பேருக்கு கடைசியா பாதி ராஜ்யம், பாதி ராஜ்யம் கொடுன்னா கண்ணன் கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியல. 13 வருஷம் கழிச்சு உள்ள கொடுக்குறேன், 13 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறேன். பாதி ராஜ்யம் கொடுன்னு கேட்டாரு, உள்ளபடி நீ சொன்னபடி கொடுத்தாரு, கொடுக்க மாட்டேன்னா. சரி, அஞ்சு பேத்துக்கு அஞ்சு ஊராவது ஓடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன், அஞ்சு பேத்துக்கு அஞ்சு வீடாவது ஓடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன், கழுவிய ஊசி ஊத்து நிலம் கூட கொடுக்க மாட்டேன். வைராக்கியம் என்ன? மூடத்தனமான வைராக்கியம். அடியோட போவேன், அடியோட போனேன். அதையினாலே வைராக்கியம் கொண்டே வைராக்கியம். அதே கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையால் இடர்களையாய் நெடுங்கடமையவரே, கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையால் இடர்களையாய் நெடுங்கடமையவரே என்பது
2: சிவாலயத்து கொண்டு போற புத்த குடலையே பிடுங்கி
1: சென்று அது அறிவிக்கப்படுகின்ற புட்பத்தை யானை பிடுங்கி கையினால் பிடுங்கி செதுச்சு விட்டது, செதுக்கி விட்டது. இதுக்காக வந்து என்னையான்னு கேட்டாலும் இந்த மாதிரி பூக்கடலையும் சின்ன பரவாயில்லையே நம்ம வாங்கிக்கலாம் போக பறிச்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பெருசா பிரமாதமா நம்ம இதுக்கு போய் புரண்டு புரண்டு அழுகுற அந்த ஆளு புரண்டு ஒன்று அழுவாரா ஆறு அந்த சிவகாமி ஆண்டாரு என்ன பிரபாதம் என்ன பூச்செடி பூக்காத நாளைக்கு பறிச்சுக்கிறது அது ஒரு நாளைக்கு இல்லையா நம்ம ஒரு நாளைக்கு பூஜை பண்ணாம இல்லையா எத்தனை நாள் விட்டுருக்கிற முடியல நாளைக்கு சேர்த்து பறிச்சு போட்டா இதுக்கு போய் புரண்டு ஒன்று அழுகுற அப்படின்னு போகல அந்த ஆளு எங்க பக்கமா அந்த யானை போச்சுன்னு கேட்டாரு. இந்த பூக்குடலையை சிந்தனை யானை எந்த பக்கம் போச்சுன்னா
2: பெரும்பொருளாய் சுற்று உதான் மறுத்தாரை சுருகி உருவி குத்தி அதனால யாராவது
1: நச்சூதர் மூர்க்கர் எனும் பெயர் பெற்றான். அதனால அவருக்கு மூர்க்கன் பெயர். சூதினை வந்த இது பொருள் துரிசற்ற நல்லுணர்வு. சூதிரை வந்துச்ச அந்த பொருள், அதுல குற்றம் இருக்குமா இருக்காது? இப்ப கூட சொல்ல முடியல, பாவிகள் வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு கூட சொல்ல முடியல. திருடன் குலகாரே முடியாரே இந்த மாதிரி சூதாடுறவன் இப்படிப்பட்ட வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு சொல்ல முடியல. சொல்ல முடியப்பா இவர் போட்ட சாப்பாடு பாவம் தானே இல்லையான்ட்டாரு. துணிஷ் இல்லைன்றாரு, குற்றம் இல்லைன்றாரு. என்ன காரணம்? எல்லாம் சிவங்கையில் என்று சிவனடியார்களுக்காக இவர் இருந்த காலத்துல நிறைய போட்டாரு, இல்லாமையினாலே எப்படி அடியவர்களுக்கு போட வேணும் என்கிற எண்ணத்தினாலே இப்படி தன்னலம் கருதி செய்கின்றபடியினாலே அது குற்றம் இல்லை. புரிஷற்ற நல்லுணர்வில் சீதகல அனுதாக்குவார் உள்ள தான் தீண்டார். அதில் பணத்தை வந்து இவர் வச்சுக்கிறது இல்லையா, வந்த பணத்தை அப்படியே சமையல்காரன்ட்ட கொடுத்து வேண்டி சாமான்களை வாங்கி சமையல் பண்ணி போகணும். இவர் தொடர்றது இல்லையா, இது வந்த பணத்தை அப்படியே அவன்கிட்ட பக்கத்திலே வச்சிருப்பாரு எடுத்துக்கிடாங்க. அந்த சமையல்காரன் தான் தீண்டார். அடியவர்களுக்கு திருவுரு படைப்பது கடைசியா இவர் சாப்பிடும். காதலுடன் அடியார்கள் அமுதுவே கடைப்பந்தி ஏதமெல்லாம் வகைத்தாமல் அமுது செய்தங்கு இருக்கும். கடைப்பந்தி இவர் கடைசியில் சாப்பிடும். அடியவர்களெல்லாம் சாப்பிட்டவர்கள் ஒரு பரிகலசேஷம்னு சொல்லுவோம். பாத்திர சேடம் பரிகலசேஷம். பாத்திரத்துல இருக்கிறத அடியார்களுக்கு போட்டுறது, மிச்சம் இருக்கிறத கடைசியாக சாப்பிடுறது பாத்திர சேடம். அடியவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்துல சாப்பிடுறது பரிகலசேஷம். இப்படி இவர் பாத்திர சேடம். நாகந்தன் அடியாருக்கு நல்லடிசில் நாள்தூர் திறந்தோறும் ஆதரவினால் அமுது செய்தித்தங்கு அருளாலே ஏதங்கள் போய் அகல. இப்படி செய்து செய்து செய்து செய்து செய்து அதனாலே திருவருள் இவருக்கு நிறைய செய்து இந்த புண்ணியத்தினாலே தொழில் செய்து லாபம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்க என்ன ஆகும், பணம் முடிது, பணம் நிறைஞ்சு செய்ய செய்ய பணம் வரும். இந்த வேலை வந்து 10 லட்சத்துக்கு முடிச்சு, அடுத்த வேலை 20 லட்சத்துக்கு முடிச்சு, அடுத்த வேலை 30 லட்சத்துக்கு முடிச்சுன்னா பணம் எவ்வளோ கோடிக்கணக்காக செய்யும். அது போல இவர் செய்கின்ற புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் நிறைய சேர்ந்து போச்சு. அந்த புண்ணியம் சேர்ந்ததினாலே இவர் இருந்த குற்றங்கள் எல்லாம் போய்விட்டது. தானவம் கண்ணு மாயாய் குற்றங்கள் எல்லாம் போய் ஏதங்கள் போயாகல. இவ்வுலகை விட்டதற்கு இவ்வுலகை இவ்வுடம்பை விட்டதற்கு இவ்வுலகை விட்டதற்கு பூதங்கள் இசைவாட சிவபூதங்கள் இசைவாட ஆடுவார் புறமுக்க பூதங்கள் இசைவாட ஆடுவார் பூதங்கள் இசைவாட ஆடுவார் பூதங்கள் பாடுவார் சௌரமா அந்த ஆட்டத்துக்கு பூதங்கள் பாடுவார் பூதங்கள் இசைவாட ஆடுவார் யாரு சௌரம். அப்படி ஆடுவோருடைய புறமாகி சிவபுரத்துக்கு சென்று விட்டார். பூதங்கள் இசைவாட ஆடுவார் வல்லார்கள் தமை வெந்து சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டர் அடியவர்கள் நமக்காக்கு நல்லார் நச்சூதாரா போட்டார். நல்லார்
2: சிவாய்.
0: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

मनुष्याणाम अस्माकं जन्म श्रेष्ठम्। चतुरशीति लक्षं प्राणिनः सन्ति, तेषु सर्वेषु प्राणिषु मनुष्यः श्रेष्ठः। कारणं किं? मनुष्यजन्मनि एव पुरुषार्थाः धर्मार्थकाममोक्षाः सर्वेपि लब्धुं शक्यन्ते। कामपुरुषार्थः पशूनामपि अस्ति, मृगाणामपि अस्ति, पक्षिणामपि अस्ति। अर्थः यद्यपि पशूनां नास्ति धनम्, अथापि तस्य आवश्यकता नास्ति, साक्षात् सुखमस्ति। धर्ममोक्षयोः अधिकारः अस्माकमस्ति। कः धर्मः? वेदे यः विषयः इदं कुरु इति विहितः सः धर्मः। धर्मस्य लक्षणं किं? यः कार्यविशेषः अस्माभिः अनुष्ठितः अस्माकमपि सर्वेषामपि जनानां हितं करोति सः धर्मः। सर्वेपि शास्त्रकाराः अभ्युदयनिःश्रेयसहेतुर्यः स धर्मः। अभ्युदयः नाम इहलोकसुखं, परलोकसुखं। सुखं पञ्चविधं: शब्दस्पर्शरूपरसगन्ध, पञ्चभिः इन्द्रियैः सुखं। तत् पुण्यकर्म कृतं चेत् लभ्यते। निःश्रेयसं नाम आत्मसुखं, तत्र इन्द्रियाणां सम्बन्धो नास्ति। नित्यं सुखं साहि श्रीरमृता सताम्। धर्ममार्गे यः वर्तते सः सर्वाणि सुखानि लभते। सर्वसुखसाधनानि बहूनि कर्माणि, बहवो विषयाः वेदे वर्तन्ते। वेदस्य विवरणार्थम् इतिहासपुराणानि सर्वे ग्रन्थाः। तदेव वयं दिनचतुष्टयात् पश्यन्तः स्म। अस्मिन् दिनेपि केचन विषयाः उच्यन्ते। अरिद अरिद मानिडराय पिरत्तल अरिद, जन्तूनां नरजन्म दुर्लभम्। मनिदनाः पिरप्पद् ரொம்பவும் சுலபமல்ல, மகா கஷ்டம். பல ஜென்மாக்கள் முடிஞ்சு வரும். ஏன்னா இந்த ஜென்மாவில் தான் நம்ம அறம்பொருள், இன்பம், வீடு, தர்மார்த்த காம மோட்சங்கள் அடைய முடியுங்கிற இந்த தர்மங்கிறது என்னன்னா, எது செய்வதனால நமக்கோ மற்றவர்களுக்கோ உலகத்துக்கோ டைரக்டா இன்டைரக்டா பலன் இருக்கோ அதுதான் தர்மம். தர்மஹாங்கிறதுக்கு பல பல ரிஷிகளோ சாஸ்திரஜாவளோ லட்சணம் சொல்றான். அபியுதய நிஸ்ரேயச ஹேத்துர் யா ச தர்ம. ஐம்புலங்களால் நமக்கு இன்பங்கள் வருது. கண்ணால் நல்லா அழகாக பிடிச்சதை பார்க்குறோம், சந்தோஷம் வருது. காதால் நல்ல கச்சேரி கேட்குறோம், சப்தானந்தம். அதே போல் நல்ல சில சமயங்களில் குஷன் மெத்த கிடைக்கிறது, அதில் உட்காடுறோம் ஃபஸ்ட்டு ஏசியில், ஸ்பர்ஷானந்தம். சப்தஸ்பர்ஷ ரூப, நல்ல இடத்துல இந்த மாதிரி சங்கரம் இடத்துல வந்து ஒரு வாரம் நல்ல ஏற்பாடு, லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக், எல்லாம் கல்யாணம் மாதிரி கிடைக்கிறது. அது ரசானந்தம். அப்புறம் கந்தானந்தம், அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணியிருக்கா, நல்ல வாசனையாக இருக்கு. இந்த அஞ்சை தவிர ஆறாவது இன்பம் எங்கே போனாலும் கிடையாது. பிரம்மலோகத்தில் போனாலும் இந்த அஞ்சு தான் சுற்றி சுற்றி வரும். இந்த அஞ்சு விதமான ஆனந்தங்களையும் ஐந்து விதமான கருவிகளால் புலன்களாக நாம் அடைகிறோம். கண்ணால் ரூபம், காதால் சப்தம், நாக்குனால் சுவை, தொடு உணர்ச்சி ஸ்பரிஷ், அந்த துவகிந்திரியத்தினால ஸ்பரிசம், மூக்குனால வாசனை. இந்த இந்திரியங்களை கொடுத்ததோ அந்த பொருள்களில் வாசனையோ அழகோ கொடுத்ததோ நாம் அல்ல. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுங்கிறவரை நம்புறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் பண்ணார். உலகத்தில் இந்த அஞ்சு விஷயங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இந்த ஐந்து விதமான ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், சென்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னு பேர். இது சென்சஸ்னா இந்திரியங்கள். சென்சஸ்னால உணரக்கூடியதான ஆப்ஜெக்ட்ஸ் சென்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அது சிலது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, சிலது அப்பிரியமாக இருக்குது.
இந்த பிரியமான பொருளை நாம அந்த புலனால அறியணும்னா இதுக்கு என்ன காரணம்னா அந்த புலனுக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் ஒரு கான்டாக்ட் வரணும்.

அன்னர சமயான்னு சொன்னாத்தான் ஸ்வரம் சரியா வரும். ஆனா பதம் அன்னரசமயான்னு சொன்ன ஒரு மனிதன் சொன்னோமேனால் இது மனிதன்கிறதான உடலை மட்டும் சொல்லல, எந்த எந்த ஜந்துக்கள் உண்டாகணும்னாலும் அந்த ஜந்துக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பா, அந்த பேரண்ட்ஸுடைய தாயார் உணவானது உள்ள போய் ரத்தமாக மாறி அதுக்கப்புறம் சுக்லம் சோனிதம் இந்த கலப்பினாலும் உண்டார். அதனால இந்த சரீரம்ங்கிறதான கிராஸ் பாடி நமக்கு தான் இல்லை எல்லாத்துக்கும், அந்த பிராணிகள் உண்டார விதம் எவ்வளவுங்கிறதையும் வேதமானது ரொம்ப நிறைய சொல்றது. இதெல்லாம் லோகிகத்தில் இருக்கு. நாலு விதமான பிராணிகள் சாந்தோக்கிய உபநிஷத்தில் என்ன சொல்றாரு, அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம் த்ரீணி ஹவாயேதானி பீஜானி பவந்தி ஆண்டஜம் ஆண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் இது. அப்போ அந்த பிராணிகளுடைய சரீரம் வரத்துக்கு முன்னாடி அன்னம் வரணும். அன்னம் வரணும்னா அது தானியங்கள்லேருந்து வரணும். தயானந்த சுவாமிகள் இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சி பண்ணி வேதாந்தத்தை வேர்ல்டு வைஸாக பிரச்சாரம் பண்ணுறார். இப்போ அந்த சாமானிய தர்மமாக உள்ள எய்ம் ஃபார் சேவான்னு ஆரம்பித்து உலகத்தில் எல்லா விதமான ஏழைகளுக்கும் எஜுகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அவர் இந்த வெஜிடேரியனிஸை பற்றி இதுதான் உணவுன்னு வேதம் சொல்லிருக்குங்கிறதுக்கு ஓரிடத்துல பேசினார். அவர் இந்த கன்வர்ஷனுக்கு பார்த்தீங்களா, இது வந்து வைலன்ஸ்னு தைரியமாக புஸ்தகம் ரெண்டு பண்ணி கொடுக்குறார். எனக்கும் அவருக்கும் ரொம்ப கனெக்ஷன், ரொம்ப பிடிச்சமான ஆசான். அவர் ஒரு உபன்யாசத்தை சொன்னார், உலகத்தில் ஃபுட்டுனாலே மனித ஆளுக்கு வெஜிடேரியன் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அன்னம்னு சொன்னால் ஃபுட்டுன்னு அர்த்தம். ஃபுட்டு எங்கேருந்து வருதுன்னா ஃபுட்டு கோழியிலேருந்து வருதுங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் ஆட்லேருந்து வருதுங்கிறான், ஒருத்தம் பன்னியிலேருந்து வருதுங்கிறான். வேதம் என்ன சொல்றது, ஓஷதிபியோன்னம் ஓஷதிகள்னு சொன்னோமே ஆனால் நம்முடைய பசிப்பிணிய அகற்றக்கூடியதான ஒரு மருந்துக்கு ஓஷதி உஷதாகன்னு இருக்கு. வயிற்றுல அப்படியே கப கப கபாங்கும் அத, அந்த உஷங்கிறதுக்கு தி அதை அடக்கிறதுனால ஓஷதின்னு சொன்னோமே ஆனால் மருந்துன்னு அர்த்தம். சாதாரணமா ஔஷதாலயம் அப்படின்னு போடுறான். இந்த சாப்பாடு ஓஷதிகள்லேருந்து வருதுன்னு சொன்னோமேயானால் தானியங்கள்லேருந்து வருதுன்னு அர்த்தம். அந்த தானியங்கள்லேருந்து வர்றது தான் அன்னம்னு சொன்னதுனால நான் வெஜிடேரியன்ஸுக்கு இடமே இல்லை. இந்த ஓஷதிகள் எப்படி வருதுன்னு கேட்டேன்னா, பிருத்திவியா ஓஷதயா, எர்த்துலேருந்து விதைகள்லாம் போட்டு வருது. பிருத்திவி எங்கேருந்து வந்ததுன்னா ஜலத்துலேருந்து வந்தது, ஜலம் இதுலேருந்து வந்தது தேஜஸ்லேருந்து, தேஜஸ் எங்கேருந்து வந்தது வாயுலேருந்து, வாயு எங்கேருந்து வந்தது ஆத்மஸ்வரூபமான பிரம்மத்திலேருந்து வந்தது. ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா, இந்த பூதங்கள் பௌதிகமான உடலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவரவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. சப்தங்கிறது ஆகாசத்தினால் உண்டு பண்ணப்படக்கூடிய ஒரு தத்துவம், ஸ்பரிசங்கிறது வாயுனால வருது, ரூபங்கிறது தேஜஸ்னால வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா உபனிஷத்துக்கள். உலக விஷயத்தை கண்டுபிடிக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சது சயின்ஸில் ஒரு விதமாக இருக்குது, அவள் ஒரு விதமாக கண்டுபிடிச்சிருக்கா, ரெண்டும் ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை. ஆனால் இவா வேறு வழியாக போகிறா, அவள் வேறு வழியாக போகிறாங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வாயுலேருந்து ஸ்பர்ஷம் வருது, ஆகாசத்துலேயே சப்தம் சொன்னால் ரூபங்கிறது தேஜஸ்லேருந்து, ரசங்கிறது ஜலத்துலேருந்து வருது, கந்தம்ங்கிறது பிருத்திவியிலேருந்து வருது. இந்த அஞ்சுக்கு இதை கிரகிக்கக்கூடியதான, இதை நம்ம உள்ள வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வேண்டியதான சென்சார்கன்ஸும் இந்த பூதங்கள்லேருந்தும் உண்டாயிருக்கு. இவ்வளவும் அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் பகவான். பகவான் என்ன பண்ணுறான்னா, எல்லா பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணார்னு மொத்தமாக யூனிவர்சலான சிருஷ்டியை ஒரு இடத்த சொல்றதுக்கு புருஷ சூக்தத்தில், தஸ்மாத் சர்வஹுதா சம்ஹிருதம் ப்ருஷதாஜ்யம் பசூகுஸ்தாதிஷ்சக்ரேவாயப்யான் ஆரண்யான் கிராம்யாஸ்யே, முதல்ல இந்த சிருஷ்டி பசுக்கள்னு சொன்னோமேயானால் வாழக்கூடியதான பிராணிகள்னு அர்த்தம். திபா சதுஷ்பாத்னு சொல்லியிருக்கும், கிராமிய பசு

ஆரண்யபுஷம், பெட் அனிமல்ஸ் அண்ட் குரோயில் அனிமல்ஸ் எல்லாமே அவரால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளோ வித்தியாசத்தில் கிரியேட் பண்ணாருன்னா, நீங்கள் பண்ணதான கர்மானுஷ்டானங்கள் அது ஒரு பெரிய விஷயம். நான் எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்ல வரேன், ஏதோ நாம ஏதோ கிரியேட் பண்ணோங்கிறதா நினச்சிண்டு அவாவா அகங்காரப்படுறது கொஞ்சம் கூட இடமில்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நொச்சூர் வெங்கட்ராமன் இதுவாதா சொல்வார், இந்த பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தை ஒரு வார்த்தையில் ரொம்ப ரொம்ப பரப்டாக சொன்னார், அடங்கி அறியறது அறிஞ்சு அடங்கிறது. இந்த பக்திங்கிறது இருக்கே அடங்கி, பகவான் பெரியவர் நான் தாசன் அப்படின்னு அடங்கி போயிட்டே இருந்து நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் ஈசன் செயல்னு போகிறது சரண்டர் மார்க்கம். அதில் போனால் அறிவு வந்துடும். அப்புறம் அறிவுன்னா ஒரு ஏகத்துவ ஞானம் தான் அறிவு. அதுக்கப்புறம் அறிஞ்சு அடங்கிறது. இந்த தத்துவ ஞானம் வந்ததுக்கப்புறம் நாம் இன்னொருத்தரை விட உயர்வு என்றதான ஈகோ தான் அடங்கத்துக்கு இல்லாமல் இருக்கு. அடக்கம் அமருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறிருள் ஒய்த்து விடும். வேதம்தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அது வேற விஷயம். வேதத்தை சொன்ன கருத்துக்களை எல்லா பாஷையிலையும் ஒவ்வொரு மகான்கள் சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறத நாம் ஒரு ஒரிஜினலை தெரிஞ்சுக்கணும். வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி பல டிரான்ஸ்லேஷன் வந்திருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தை ஒருத்தன் நேரம் படித்தான்னா அதுக்கு ஒரு விதமான ஒரு படி இன்பம் ஜாஸ்தி. அதனால் மூலத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போது இவ்வளவு இவ்வளவு விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணி அதது அங்கங்கே இருக்கக்கூடிய சென்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து நாம் அதை என்ஜாய் பண்ணி இந்திரியங்கள்லாம் சரியாக வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு ஒரு தேவதா அனுகிரகம் வேணுங்கிறதாக இந்த உடம்புல என்ன நடக்கிறதுங்கிறது ஐத்தரைய உபநிஷத் சொல்கிறது. அக் நிர்வாக் பூத்வா முகம் பிராவிஷது ஆதித்யச்சக்ஷுஷி பூத்வா சக்ஷுஷி பிராவிஷது. ஒவ்வொரு இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ்லையும் ஒரு ஸ்பெஷலான டெய்ட்டியினுடைய அனுகிரகம் இருந்துட்டுருக்கு. அந்த டெய்ட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா அந்த இந்திரியமானது வேலை செய்யாது. ஆனால் எல்லாத்துக்கும் சுப்ரீமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவும் இருக்கவே இருக்கார் அப்படிங்கிறதாகலாம் சொல்லி இவ்வளவும் பண்ணிட்டுருக்கர்ச்சே. இவ்வளவும் நல்லபடியாக அமையணுமேயானால் அந்த கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு தர்மம் வேணும், கர்ம. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபம பனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தர்மம் பரமம் வதந்தி அப்படிங்கிறதாக பேசியிருக்கு வேதத்தில். அந்த தர்மத்துக்கு என்ன ஒரு டெஃபனிஷன் கேட்டோம் ஆனால் அது கருப்பு ஷேப்பு ஏதோ புலன்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம். அதுக்காக பெரியவாள்னா யதா அபியுதய நிஸ்ரேயசயோ பிராப்தி ச தர்மஹான்னு லஜிஷியன்ஸில் ரொம்ப உயர்ந்ததான பெரிய லாஜிக்கு கண்டுபிடிச்சவர் கௌதம ரிஷி. அவர் யதோ அபியுதய நிஸ்ரேயசயோ பிராப்தி ச தர்மஹாங்கிற எதத்தை நம்புறவா மட்டும் இல்லை எல்லாரும் சொல்லணும். எதிலிருந்து சென்சுவல் ப்ளஷர்ஸ் உங்களுக்கு வருதோ, எதிலிருந்து சென்சிபிள் ப்ரெஷரை தாண்டினதான ஆத்மானந்தம் வரதோ, பூர்ணமான அமைதி வரதோ, மோட்சம். ரெண்டுக்கும் எது டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ காரணமாக அமையிறதோ அது தர்மம். அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா மூல காரணமாக உள்ள வேதம்தான் புரியும். வேதா அகிலா தர்ம மூலம். அந்த தர்மத்தினுடைய பலனாக உலகங்கள்லாம் வந்திருக்கிறதுனால இந்த சைக்கிள் படல்னு ஒன்று கொடுத்துருக்கா உங்களுக்கு இந்த பத்திரிகை. நாம் பண்ணுற தர்மங்களெல்லாம் தான் உலகமாக மாறுறதுன்னு கீதை யூனிவர்சலாக யூனிவர்சலி அக்செப்டட். ரஷ்யாவில் அதை வெளியில் தள்ளணுன்னா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் நல்ல வேலையா, ஏதோ ரெண்டு கட்டானா ஏதோ சொல்கிறதுன்னு அப்பேற்பட்ட அதுலேயும் சொல்லிருக்கார், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா நன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா. அப்போ இந்த தர்மமானது ரெண்டு விதமாக இருக்கு, மெயினாக டூ கைண்ட்ஸ். ஒன்று ஒவ்வொரு சாராருக்கு பிரித்து பிரித்து தர்மம், வர்ண ஆசிரம அப்படிங்கிறதாக ரெண்டை வச்சு விசேஷ தர்மம்னு பேர். அதில் ஒருத்தர் பண்ணுறது இன்னொருத்தர் பண்ண முடியாது. சாமானிய தர்மம்னு த ஹோல் எல்லா மனிதர்களுக்கும் சேர்ந்த தர்மம். சாமானிய தர்மங்கள் தான் ரொம்ப நிறைய இருக்கு. சாமானிய தர்மம்னா பொய் சொல்லாமல் இருக்கிறது, ஒருத்தர் இடத்துல பழகும்போது உபகாரம் பண்ணுறது, அதே போல் அஹிம்சை, இந்த மாதிரி பொதுவான சில விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தாலும் இது எல்லாரும் அப்பா அம்மா சொன்னதை கேட்கறது இந்த சாமானிய தர்மம்.
இந்த சாமானிய தர்மத்தை தான் நம்ம கான்வகேஷன் அட்ரஸில் மெயினாக வச்சுருக்கோங்க. மாதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சா இது.

எந்த ஒரு லாங்குவேஜும் அந்த வேர்டு எங்களுக்கு தான் கிளைம் பண்றதாக இருக்கிற வார்த்தையெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. நேற்றுக்கு அச்சாங்கிற வார்த்தை ஹிந்தி இல்லை வேதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நோங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கு. என்ன இங்கிலீஷுங்கிறது தான் நோ, நோன்னு சொன்னால் ஏதோ இங்கிலீஷ் நினச்சிருக்கான். இங்கே வேதத்தில் நோ இதராணிங்கிறார். இந்த நோங்கிறதுக்கு நான் அர்த்தம். அப்போ சம்ஸ்கிருதத்துலேருந்து இங்கிலீஷ் வந்தால், இங்கிலீஷ்லேருந்து சம்ஸ்கிருதம் வந்தால், இதெல்லாம் எங்கிட்ட நான் சண்டைக்கு வராங்க. எங்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் பெரிய எக்ஸ்பர்ட் ஸ்காலர் உபன்யாசம் பண்ணார், உபன்யாசம் பண்ணு கோட் பண்ணி அவர் நொற்றுவா சொல்லிட்டார். இந்த பையன் மரணா இவர் கப்சா விடுறாரா புஸ்தகத்தில் இருக்காங்கிறதுக்காக அங்கே போய் எடுத்து பார்த்தான். பார்த்தா அப்படியே இருக்கு. எம் சீதா மம சுதா சஹதர்ம சரீதவா பிரதீட்ச ஜெயினாம் சைனாங்கிறாங்க. சைனாங்க பிரதீட்சச்ச ஏனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. சரின்னு இவன் போய் பார்த்தான். அந்த பாலகாண்டா அந்த 70 சர்க்கத்துக்கு மேலே இது இருக்கு. உடனே இவன் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறான், இவ்வாத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நேத்திக்கு கிருஷ்ணமுஷாஷில் அந்தராம தீட்சிதர் நொச்சூர் வெங்கட்ராமமாமா சொன்ன ஸ்லோகத்தை வால்மீகியும் சுகரும் பாகவதத்தில் அப்டேட் சொல்லிருக்காருட்டோம். காப்பி அடிச்சு கவனிச்சுட்டா கவனிச்சு கல்வி எப்படிங்க. மீன்கிறதான வார்த்தை இருக்கு ஃபிஷ்ஷுக்கு, மீனஹான்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, மீனலோச்சனி மீனாட்சி. அதே போல் எவ்வளவோ வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை இப்போ என்ன பண்ணுறா, எனக்கு ஒன்றும் பெரிய தப்புக்காக சொல்லலை, பேச்சு வந்ததுனால சொல்கிறேன். இந்த மீன்கிற வார்த்தையிலேருந்து தான் மீனஹாங்கிறத கண்டுபிடிச்சோம். அதனால் தமிழ் தான் முன்னாடி இருந்தோம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லை. ரொம்ப ஓல்டாக இருந்தால் வாண்டான்னு விட்டுருவோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது தான் எனக்கு. இந்த காலத்தில் ஓல்டு வேண்டாம் நியூ தான் வேணுங்கிறான். ஆனால் காளிதாசன் என்ன சொல்கிறான்னார், அது ஓல்டுங்கிறதுக்காக முழுக்கா ரைட்டுன்னு ஒத்துக்க வேண்டாம், லேட்டஸ்டாக வந்ததுங்கிறதுக்காக நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற 2021 நூற்றாண்டில் வர ஐடியாவை காளிதாசம் பிசியில் சொல்லியிருக்கான். காளிதாசனுடைய டேட்டு கண்ணாபினான்னு போயின்ட்டுருக்கு, ஆதிசங்கர டேட்டு கண்ணாபினான்னு போயின்ட்டுருக்கு. ஏன்னா யாருமே பிறக்கலேங்கிறதான் தத்துவம் தான் சொல்கிறோம். டேட் ஆஃப் பர்த் இன்னும் கொஞ்சம் நான் கழிச்சு போனால் மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரான்னா சந்தேகமாயிடும். ஏன்னா எல்லா பசங்களும் காந்தி இல்லை பூந்தியாக இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 500 வருஷம் ஆகிட்டு தான் இந்த ஹிஸ்ட்ரியை ஒரு பய தீர்மானம் பண்ண முடியாது. அது ஏதோ பாயிண்ட் இருக்கு, இப்படி பாயிண்ட் இருக்கு, இதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காளிதாசன் சொல்கிறான், வேதத்தினுடைய கருத்து அதான். அவன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புராணமித்தேவ ந சாது சர்வம் நச்சாபி காவ்யம் நவமித்யவத்யம் சந்த பரீட்சியான்யதரத் பஜந்தே மூட பர பிரத்யேய புத்தி. ஓல்டு நியூங்கிறதெல்லாம் பற்றி பேசியே கிடையாது. முன்காலத்தில் என்ன எண்ணம் இருந்ததுன்னு கேட்டேன்னா, படிச்சுன்னா ரொம்ப நல்லது, ஓல்ட் இஸ் கோல்டு. இவன் ஏதோ ஒரு வார்த்தைகள் ஓல்ட் இஸ் கோல்டுன்னா அது இருக்கு. ஏன்னா காளிதாசன் புஸ்தகம் எழுதுகிற காலத்திலேயே பல புஸ்தகங்கள் வந்து கொடுத்தோம். பாசன் மல்லன் அப்படிங்கிற கவிகள்லாம் நாடகங்கள்லாம் எழுதியிருக்கேன். ஒருத்தன் கேட்டா, நான் காளிதாசன் நீர் என்னங்கணும் பிரமாதமாக எழுதுறது, ஏற்கனவே பல புஸ்தகம் இருக்கு, நீர் எதுக்கு எழுதுறீன்னு நானும், அதுதான் எல்லாரும் நல்லதுன்னு எடுத்துப்பான்னு அவன் சொன்னான். பழசுங்கிறதுக்காகவே நல்லதுன்னு எடுத்துக்காதீங்கோ, புதுசுங்கிறதுக்காகவே குற்றம் உள்ளதுன்னு விடாதீங்கோ, நீங்கள் போய் அதில் உள்ள பூந்து விஷயம் எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு நன்னா இருக்குது நன்னா இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. ஓல்டுன்னு இருந்தாலே நல்லது, நியூன்னு இருந்தாலே கெடுதல் அப்படின்னு யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் சொன்னேன்னா ஆட்டு புத்தின்னு அர்த்தம். மூட பரப்பிரத்தேய நேய புத்தி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். மண்டுவா இருக்கிறவன் இன்னொத்தன் சொன்னாங்கிறதுக்காக சொல்றது. இது எப்படின்னா, யாரோத்தர் சத்தையா எல்லாரும் வரையில் நீங்க கேட்கிறேன், நான் சொல்றது நன்னா இருந்தா கை தட்டுறேன் சிரிக்கிறேன், ஒரு பிளஃப், அதாவது ஒரு டிஃப், கடுமையான செவ்வட ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன், எல்லாரும் நான் சொன்னதை சிரிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிப்பான். வேண்டாம், எல்லாரும் சிரிச்சாலே என்னால் நான் சிரிச்சேன்னுட்டான். இவனுடைய ரசம் மாதிரி பரப்பிரத்தேய நேய புத்தியா இருக்கக்கூடாது, நல்லது இருந்தால் எடுத்துக்கணும். காளிதாசனால நல்லது ஓல்டு நியூங்கிறது விஷயம் இல்லை, எதில் சொன்னாலும் ரைட்டு. நான் எதுக்காக சொல்கிறேன், மீனஹாங்கிறது சொன்னான்னா, நான் மெட்ராஸ்லேயே இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு உதாரணம் இதுதான், ஒருவர் ஒன்று கோட் பண்ண போதோ அவர் வாயிலேருந்து இவன் முதல்ல கேட்டான்னா இது ஒரிஜினல்னு நாம் நினச்சிக்கூடாது. இதை போய் புஸ்தகத்தில் பார்த்ததுக்கப்புறம் இவர் சொன்னதை அவர் காப்பிடிச்சான்னு சொல்லாமோ. இவன் நேற்றுக்கு வந்தவர்,
இந்த பையன் பஞ்சாயின்னு என்ன சொன்னான், வாத்தியார் வந்து அப்புறம் ஒரு பஞ்சாயத்து சொன்னார், பையன்கிட்டேருந்து வாத்தியார் கத்துண்டாங்கிறது தானே இந்த பஞ்சாயத்திய. நீங்கள் கேட்கறது அனுவாதம் புரோவாதம்ங்கிறது எல்லாமே இதே. ஏக்கா சொல்ல வரேன், இந்த மீன் ஒன்று இதை பற்றி ஒரு கதை இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த மீன்கிறது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு ஒரு பெரிய சண்டை. கல்கத்தாக்காரர்கள்லாம் அது வெஜிடேரியனில் சேர்ந்ததுங்கிறான், ஏன்னா அவள் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாதனால. ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிராணி மீன் வச்சுப்போம், அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியதான அதுவும் அதுதான். இதை ஈஸியாக எல்லாரும் கொள்றா. இதுக்கு என்னடா காரணம்னு வேதத்தில் ஒரு இடத்துல 2வது காண்டம் 6வது பிரச்சனத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்,

0: உலக விஷயங்களை வேதம் பேசுறதுன்னு சொன்னா தான் நமக்கு ரெண்டா இருக்கு. நம்மாத்து வம்ப ராமாயணம் சொல்லியிருந்தேன்னு அடாடாட வால்மீகி பிரமாதமா சொல்றாங்க. இதனால நமக்கு எப்பவுமே நம்ம சமாச்சாரம் ஊர் வம்பு தான் பிரிச்சா இருக்கே வெளிய. அதனால உலகத்துல என்ன இருக்குன்னா இது வேதத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன் இங்க வந்து உண்மை. அப்போ அக்னிங்கிறவருக்கு மூணு பிரதேசம் இருந்தாலும் அக்னேகே த்ரயோஜ்யாயாகம்சஹ மூணு பேர் அண்ணா நாலாவது பிள்ளைவர். அவள்லாம் என்ன பண்ணா இந்த அக்னியினுடைய ஃபேமிலியில் இருக்கிற நாலு பேருமே தேவதைகளுக்கு மெசஞ்சராக இருந்து வேணுங்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தூதராக இருந்தார். தேவேபியோ ஹவ்யம் மகந்த பிராமியந்த. நம்ம மாதத்தில் ஒரு வேலை செய்யறவனா இருந்தாலும் நம்ம மாதிரியே ட்ரீட் பண்ணணும், இல் ட்ரீட் பண்ணப்படாது. இது ஒரு வேதத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம டிரைவர் இருந்தான்னா நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுச்சு நிச்சயமாக ஆச்சாரமாக இருந்தால் டிஃபன் அவனை சாப்பிட்டுவான்னு முதல்ல பணத்தை கொடுத்தான்னு பணம். இவன் மாட்டுக்கு அவனுக்கு சாப்பிட்டு பட்டினி ஓட்டப்படாது. இந்த மாதிரி ஒரு சாமானிய தர்மம் வச்சு இவங்க பன்னெண்டியாக இருக்கிறச்சே தேவதைகளுக்கு ஒரு தரம் என்னாச்சு இவாளை கவனிக்கவே இல்லை. அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் கொடுக்கல போனஸும் கொடுக்கல. பார்த்தா அவன்லாம் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு கதேஸ்வரர் அக்னி என்ன பண்ணார், அண்ணா மூணு பேரும் இப்படி ஆயிட்டாங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கும் இதே கதை தான் ஆகும் நாளைக்குங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணா நிலா ஏத்தா நிலா ஏத்தான்னு அப்ஸ்காண்டட்னு அர்த்தம் ஓடி போட்டார். போனாக்க என்ன பண்ணார் இவர் ஓடி போய் ஒளிஞ்சு விட்டார். எங்கே ஒளிஞ்சிருந்தார்னா ஜலத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாரான். ஜலத்துக்குள்ளே நெருப்பு ஒளிஞ்சு அழிஞ்சு போயிடாதுன்னா அது அழியாது. அங்க ஜலத்துக்குள்ளே நெருப்பப்பட்டா என்ன ஆகும்னா அது வேறு விஷயம். ஜலத்துக்குள்ளே அணையாத நெருப்பு பாடவாகினின்னு சமுத்திரத்தில் இருக்குங்கிறேன். இதெல்லாம் நம்ம சயின்ஸுக்கு உட்படாத விஷயம். அது வேற நெருப்பு இது வேற நெருப்பு. வயிற்றுலேயே எரிச்சல் ரொம்ப பேருக்கு இருக்கு. இந்த நெருப்பை ஐஸ் வாட்டர் குடிச்சா அணையிறதான் என்ன ஜாட்டராகினின்னு இருக்கு. ஜாட்டராகினிங்கிறத நீங்கள் ஜலம் விட விட பெருமாதம் எரியுது. ஆனால் வெளியில் ரொம்ப பெரிய ரொம்ப பெருசாக தீ எரிஞ்சதுன்னா அதில் ஜலத்தை கொட்டி அணைக்கப்படாது ஒரு கேஸ் தயார் பண்ணியிருக்கான். ஏன்னா ஜலம் விட்டால் கூட அது ஒரு துணிசாக எரிஞ்சிருமா அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்த முன்னாடி வேதம் கண்டுபிடிச்சிரு. ஸோ அக்னி போய் என்ன பண்ணா சோப பிராவிசத்து தேவதைகள் சும்மா இருப்பாள். இந்த அக்னி போட்டாங்கன்னா இரண்டாவது தான் தேடி பிடிச்சி வேலைக்காரனை ரொம்ப மிரட்டினாலும் ஓடிப்படும். அப்புறம் நீங்கள் போய் அவனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வேதத்தில் போட்டு ஆள்லாம் ஓடி வந்தால் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சான்னு வாழ்க்கை எப்படி இந்த ஜலத்துக்குள்ளே பேர்ப்பான்னு இமேஜினே பண்ண முடியாது. ஜென்ரலி அங்கே அந்த ஜலத்தில் மீன்கள் இருந்து தான் அது இப்படி எட்டி எட்டி பார்த்து இப்படி குதிக்கரிச்சே தேவதைகளுக்கும் அவருக்கும் ஏதோ சம்திங் கனெக்ஷன் இருக்கு. சம்திங் கனெக்ஷன்னா சம்திங்னால கனெக்ஷன் கனெக்ஷன் சம்திங் கனெக்ஷன் இல்லை கனெக்ஷன் கிரியேட்டட் பை சம்திங். சூட்கேஸ் இல்லைன்னா ஹேண்ட்பேக் இதுதான் சமாச்சம். இது என்ன பண்ணிட்டு இப்படி எட்டி பார்த்து மீன் பாஷையில் இந்த ஒழிஞ்சிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுப்போம் ஒருத்தர் இந்த மூலையில் இருக்கான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அக்னி பகவான் உள்ளே இருக்கார். சர்த்தான் எல்லாருமா பார்த்தானே உள்ளே பூந்து மெதுவாக மந்திரத்தை போட்டு பாதாளக்கரண்டியை விட்டு வாளி எடுக்கிறது இல்லையாண்ணே. பாதாளக்கரண்டியை விட்டு வாளி எடுக்கிறதுன்னு புரியுறது உங்களுக்கு? ஏதோ சொம்பு கொம்பு கிணத்துக்குள்ளே விழுந்து கொடுத்துனா அது அடியில் போடும். இதுக்காக ஒரு நாலஞ்சு ஏழு எட்டு பத்து தினசில் ஆங்கிளில் அந்த கொக்கி மாட்டி ஒரு கரண்டியை ஒன்று இருக்கும். அது கோக்கு போட்டு இழுத்து ஒரு துளாவு துளாவின்னா இந்த சொம்பும் வரும் ஏற்கனவே வந்து உத்தரணியும் வந்துடும். அது ஒரு தினசா அஞ்சு முதல்ல விட்டாச்சு விட்டாச்சு எது மாட்டிக்கிறதோ அதெல்லாம் வந்துடும். அதுபோல இவன் ஏதோ பிடிச்சி இழுத்தா தம்மத் சப்ராபிரவீது. உடனே அக்னி வெளியில் வரைச்சு சுமார் பண்ண படவா மீனே என்ன காட்டி கொடுத்தியா தம சபத்து கர்ஸ் என்ன சாபம் கொடுத்தார் ியாத்வாவத்யாசுஹு காவியத்தை கூட உயர்ந்ததான லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். அதுவும் வேதிக் லாங்குவேஜுங்கிறது வேடிக்கையா இருக்காது. அது படிக்க ஆரம்பிச்சுட்டு அது ரொம்ப வசத்தியான லாங்குவேஜ். வித்யாரண்யர் அனுகிரகம் பண்ணிருக்க அவன் என்ன பண்ணா நீ என்னை காட்டி கொடுத்து இது மாதிரி ரகசியத்தை வெளியில் விடுறது ஒரு பாபம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரோ ஒருத்தர் உங்களை நம்பி உங்கள் காலத்தில் ஒளிஞ்சுருக்கார் வந்தோன்னு இங்கே இருக்க ஆயுஷ்மன் பங்கம் சொல்கிறதா நம்பிக்கை துரோகம்னு பேர். நாம் எலெக்ஷனில் நன்னா பண்ணுவோம் தானே நம்பி எல்லாரும் கொண்டு வச்சுருந்துக்கோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடையை மறுதுரை எந்தாய் போற்றி, சடையடை கங்கையை தரித்தாய் போற்றி. கனியனும் கட்டிவட்ட கரும்பினும், பனிமலர் குழற்பாவை நல்லாரினும், கனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. எம்பெருமானுடைய பரமபதியாகிய சிவபெரும்பருளுடைய திருவருள் துணை கொண்டு நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்கின்ற அமைப்பை சேர்ந்த முகநூலினே சிவனையைச் செல்வராகிய தங்களோடும், ஏனைய பக்த பெருமக்களோடும் இந்த நல்ல சந்திப்பிலே உரையாடுவதற்காக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அன்பர்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் நமஸ்காரங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அனைத்து விதமான நோய் முதலான துன்பங்களும் நீங்கி நலமான வளமான நல்வாழ்வு பெற்றிய எம்பெருமானுடைய திருவடிகளை இறைஞ்சி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நான் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற இந்த எளிய உரையினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் நாம் கலந்துரையாட இருக்கிறோம். பக்த பெருமக்கள், சிவனேயச் செல்வர்கள் அனைவரும் செவிமடுத்து குறைகளை பொறுத்தருளி நிறைகளை ஏற்றருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எம்பெருமானுடைய திருவருள் துணை நிற்க.
4: தசசததலபத்மே சம்ஸ்தபானந்தகந்தம் விதிஹரி கிரிசைக்கம் வித்யுதுத்பாசமானம் பிரணவ வஜமதர்க்யம் சூக்ஷ்ம சூக்ஷ்மம் மகாந்தம் சிவபுர நிலையந்தம் சிந்தயாம் ஆத்மநாதம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், பனிமலர் குழற்பாவை நல்லாரினும், தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. நாம் நமது சமயம், நமது சைவ பேருலகம், அதன் தலைவனாம் சிவப்பரம்பொருள் இவர்களுடைய சிந்தனையின் துளியாக மறை வேதம் கிளவி எழுதா கிளவி இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகின்ற ஓத்து முதலான பல பெயர்களிலே அழைக்கப்படுகின்ற பொய்யாமொழியாகிய திருவாய்மொழியாகிய வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வணங்களே என்பதே இந்த உரையினுடைய அமைப்பாக விளங்குகிறது. அதன் பயனாக இந்த வேதங்கள் ஒவ்வொன்றிற்கும் முடிவான ஆரண்யங்களாகிய ஞான நூல்களாம் வேத வைதீகத்தின் வைர முடிகளாக போற்றப்படுகின்ற உபநிடதங்களுடைய துணிந்த முடிந்த முடிவான மகா வாக்கியங்கள் நான்கு பெறப்படுகின்றன. அத்தகைய வாக்கியங்களாவன முதல்கண் இருக்கக்கூடிய ரிக்வேதத்தினுடைய பிரஜானம் பிரம்மம் என்று அறியப்படுகிறது. யஜுர்வேதமானது தன்னுடைய இறுதி முடிவாக சொல்லுவதாக அறிஞர் விருவக்கள் கூறுவது அகம் பிரம்மாஸ்மி என்கின்றதாகும். அதேபோல சாமவேதத்தினுடைய மகா வாக்கியமாக இருப்பது தத்துவமசி என்பதாகும். இறுதியாக உள்ள நான்காவது வேதமாம் அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியமாக விளங்குவது அயம் ஆத்மம் பிரம்மம் என்பதாகும். இதிலே பிரஜானம் பிரம்மம் என்கின்ற ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் அறிவே பிரம்மம் என்று உணர்த்துகிறது. அதாவது ஞானம் என்பதே பிரம்மம், இறைவன் ஞானத்தினுடைய வடிவே, ஞான வடிவாம் இறைவனே அப்படிங்கிறத பற்றி சொல்வது ரிக்வேதத்தினுடைய துணிப்பாக இருக்கிறது. அதுபோலவே யஜுர்வேதத்தினுடைய முடிவாக அகம் பிரம்மாஸ்மி என்பது நான் பிரம்மமாக உள்ளேன், அஸ்மி என்றால் இருக்கிறேன், உள்ளேன் என்ற அர்த்தம். அகம் என்றால் நான், அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்ம வடிவமாக இருக்கிறேன் என்ற உணர்வாகும். தத்துவமசி என்பது சாமவேதத்தினுடைய வாக்கியம். அதற்கு நீ அது ஆகிறாய் என்று பொருள். தது துவம் அசி அப்படிங்கிறது தான் தத்துவம் அசி என்கிறார். தத்துவமாகிறாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் தத்துவ வடிவாகிறாய் அப்படின்னு வச்சுக்கலாம். தத்துவ வடிவு நீ அதுவாக இருக்கிறாய் என்று கூறுவார்கள். தது துவம் அசி, நீ அதுவாக ஆகிறாய். அயம் ஆத்மம் பிரம்ம, ஆத்மாவே பிரம்மம். இப்படியாக நான்கு விதமான நிலைகள் இதிலே கூறப்படுகிறது. இதில் அறிவே பிரம்மம் என்று சொல்லும் பொழுது, ஒரு காலத்தில் இந்த கல்கண்டுன்னு ஒரு நூல் வரும், அதை தமிழ்வாணன் அவர்கள் நடத்தி வந்தார். அவருக்கு பின்னாடி அவருடைய மகனார் லேனா தமிழ்வாணன் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டு வந்தார். இப்பொழுது வருகிறதா என்று தெரியவில்லை. அதில் மேலே வந்து துணிவே துணை அப்படின்னு போட்டிருக்கோம். நாமெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு சிவமயம்னு எழுதுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருகன் துணை அப்படின்னு எழுதுவாங்க, விநாயகர் துணை, அவருடைய குலதெய்வத்தின் பேர் எழுதி அவருடைய துணை அப்படின்னா அதை தமிழ் சம்ஸ்கிருதத்தில் சகாயம் அப்படின்னு எழுதுவோம், மகாலிங்கேஸ்வர சகாயம் அப்படின்னு எழுதுவாங்க. இது மாதிரி ஒரு மரபு உண்டு. அதே போல் வைஷ்ணவர்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்படி உண்டு, ஒரு வழக்கம் உண்டு. எழுத தொடங்குவதற்கு முன்பாக இறை நினைப்போடு துவங்குவதற்காக இவ்வாறு செய்வதுண்டு. பிள்ளையார் சுழி போட்டதற்கு பிறகு இவ்வாறு எழுதுவார்கள். இதுதான் நம்முடைய இந்து சமயத்தினுடைய வழக்கமாக தொன்ற காலங்கொட்டு இருந்து வந்தது. இப்பொழுது அது அறிந்துவிட்டதாக தெரிகிறது. அவ்வாறு போடும் பொழுது அந்த முன்றே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு அவர் துணிவே துணைன்னு போட்டிருப்பார். எந்த சுவாமியும் துணை இல்லை, துணிவு தான் துணை அப்படின்னு போட்டிருப்பார். அது மாதிரி அறிவே ஞானம், ஞானமே பிரம்மம், அதாவது ஞானமே கடவுள் அப்படிங்கிற கொள்கையை நாம் கொண்டோம் என்று சொன்னால் அது நாத்திகவாதம் போல தெரிகிறது. ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியமானது நாஸ்திக கொள்கையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இதில் வேதம் சொல்கிறது இந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள்லேயும் தமிழ் சொல்லாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலக்கியங்கள் அது சொல்லாக சமைக்கப்பட்டு அதற்கு பொருள் உரைக்கப்படுகிறது. அதுபோல் சம்ஸ்கிருதத்திலும் அது சொல்லப்படுகிறது. வடமொழியிலையும் ஞானம், ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஜாவோடு சேர்த்து ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக ஞானம், பிரஜானம், விஞ்ஞானம், பிரஜானம், விஞ்ஞானம், ஞானப விஜானத்தே அப்படின்னு சொல்கிறது. தொம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி, நீ மெய்ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் இருக்கிறாய் அப்படின்னு விநாயகப் பெருமான் உபநிஷத்திலே போற்றப்படுகிறார். அது மாதிரி ஞானம் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னா இங்கே நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அறிவே கடவுள் அப்படின்னு அதை உணர்த்துவதன் மூலமாக கடவுள் அறிவு வடிவமாக இருக்கிறார். ஆகவே அறிதல் என்பது கடவுளை நோக்கி நம்மை நகர்த்தும். ஞானம் அடைவதே பிரம்மத்தை அடைவதற்கான வழி என்பதாக கொள்ள வேண்டுமே தவிர இந்த துணிவே துணை மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக உள்ளேன் அப்படின்னா, இது வந்து இந்த பொருள்களையெல்லாம் பார்த்ததுனால தான் இதுக்கு வேதத்திற்கு பல்வேறு விதமான பொருள்கள் வந்தன. அதாவது வேதத்திற்கு பாஷ்யம் எழுதியவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை நமக்கு காட்டினார்கள். அதாவது அத்வைதம், சங்கரருடைய வேத முடிவாக அத்வைதமானது எல்லாம் பிரம்மம் ஒன்றே, உலகத்தில் இருக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னார். துவைத்தம்னா துவயம்னா ரெண்டு சம்ஸ்கிருதத்தில், அத்வயம் இரண்டு அல்லாதது, அதாவது ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மா இறைவன் ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற கொள்கையினை கொண்டு நாம் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்மை தவிர இன்னொரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம், வணங்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆகையினால் அவர் அத்வைதத்தினுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அந்த பிரம்மமயமாக நாம் கொஞ்ச நாளைக்கு பிறகு முக்தி இன்பத்தின் பொழுது ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நம்ம துவைதவாதிகளாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் திரிபதார்த்தங்களை சொல்கிறது. அதாவது கடவுள் இறைவன் இவற்றை தவிர இவற்றோடு கூட தலை என்று சொல்லக்கூடிய பாசத்தையும் சொல்கிறது. பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்கிறார் திருமூலதேவநாயனார். இவ்வாறு ஆகமத்திலும் ஆகம என்கின்ற சொல்லிற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு ஒரு விளக்கம், ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச சிவபக்தானாம் ஆகமே ஜபிதீயதே என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆகதம், ஆகதம்னா அகதம் மதம், அதாவது ஆகதம் கதம் மதம்னா ஆகதம்ங்கிறது வந்ததுன்னு அர்த்தம். ஆகதம்னா வந்தது, எங்கேருந்து வந்தது? ஆகதம் சிவபக்திரேபியா, சிவனுடைய பக்திரம்னா முகத்திற்கு பேர், முகத்திற்கு ஆனனம், வதனம், வக்திரம் இப்படி பல பெயர்கள் இருக்குது. அதில் ஆசியம் இப்படியெல்லாம் அந்த வடமொழி பெயர்கள். அதில் ஆனனம் அப்படிங்கிறது கஜானனம் அப்படின்னு விநாயகரை சொல்கிறோம், கஜானனன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கஜானனன்னா யானை முகத்து கடவுள்னு அர்த்தம், கஜானனன்னா யானை முகம் அப்படின்னு அர்த்தம். ஆனனம் என்பதற்கு முகம் என்று பொருள். இதில் ஆகதம் சிவ வக்திரேபியா வக்திரம் அப்படிங்கிறதுக்கு கஜ வக்திரம் அப்படின்னு விநாயகரை சொல்கிறோம். அப்புறம் பஞ்சவக்திர அப்படின்னு சிவபெருமான ஐந்து முகத்தோடு இருப்பவர் என்பதை சொல்கிறோம். இப்போ வக்திரம்ங்கிறது முகம், ஆகதம் சிவவக்திரேபியா சிவனுடைய முகத்திலிருந்து வந்தது, ஆகதம் வந்தது. கதஞ்ச கிரிஜாமுகே, கிரிஜாவாகிய பார்வதியிடத்திற்கு அடைந்தது, பார்வதியை அடைந்தது, சிவனுடைய முகத்திலே தோன்றி பார்வதி தேவியை அடைந்தது. என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள, அவரை பெண்ணில் அல்லாவல்லாவலாகிய பெருந்தவ குறுந்து ஆதரித்தாள் என்பார் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த எண்ணில்லாத ஆகமங்களையெல்லாம் சிவபெருமான் அம்பிகைக்கு அருளுகிறார் என்பதை அந்த ஆகமச் செய்தி நமக்கு கூறுகிறது. ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிச்சாமுகே மதஞ்ச சிவபக்தானாம், சிவபக்தர்கள் அதை மதமாக கொண்டார்கள், அவர்கள் அதை பெற்றார்கள், அதன் இதுதான் ஆகமங்கிறதுக்கு அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இதே போல் ஆகமத்தினுடைய இன்னொரு பக்கத்திலே சொல்லும் பொழுது, ஆகமம் என்கின்ற சொல்லுக்கு, ஏன்னா ஆகமங்கள் 28 இருக்கின்றன, காமிமம் முதலாக துவங்கி 28 ஆகமங்கள் இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்களில் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கூறுகளாக பிரித்து பல்வேறு என விஷயங்களுக்கு நுணுக்கத்தின் பொருட்டு நமக்கு அருளப்பட்டது. இந்த ஆகமங்களுக்குள்ளே வேதம் ஏன் காணப்படுகிறது என்றால், ஒரே விஷயத்தை ரெண்டு மூன்று தடவை ரெண்டு மூன்று மாதிரியாக மாற்றி சொன்னதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த ஆகமம் ஒருத்தருக்கு உபதேசம் செய்யப்பட்டதல்ல. இப்போ இந்த இடத்துல அம்பிகைங்கிறவங்க வந்து சிவனுடைய அருட்சக்தி, அந்த அருட்சக்தி ஆகிய அம்பிகையிடம் அது சென்றது, ஆகிய முனிவர் ரிஷிகள் முதலானவர்களுக்கு சென்று உலக அப்படி இந்த ஆகமங்கள் சொல்லும் பொழுது வெவ்வேறு வகையான 66 பேருக்கு 66 உரைக்கப்பட்டது ஆகமம். அதனால் 66 பேருக்கு வேறு வேறு பேருக்கு அவைகளை உரைக்கிறார். அப்படி வேறு வேறு பேருக்கு சொல்லும் பொழுது அது வெவ்வேறு விதமான வடிவங்களையும் நுணுக்கங்களையும் கொண்டதாக இருக்கிறது, அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தது மாதிரி. 1வது பாடம் சொல்லும் பொழுது முதல் வகுப்பிலே அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி தான் பாடம் சொல்ல முடியும். அப்புறம் அடுத்தடுத்த படிநிலைகளில் இருக்கும் பொழுது வேறு வேறு வகுப்புகளில் வேறு வேறவான வகைகளாக அந்த பாடத்தை நாம் சொல்ல முடியும் இல்லையா. அது மாதிரி நமக்கு முக்தி இன்பத்தை அருள்வதற்காக அருளப்பட்ட சிவஞான செல்வங்களாகிய ஆகவங்கள் பல்வேறு விதமான வடிவங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களை வேறு வேறு விதமாக கூறுவதாகவும் அமைகிறது. அவ்வாறு சொல்லும் பொழுது ஆகாரம் பதிரூபந்து ககாரம் பசுரூபகம் மகாரம் வளமத்யுக்தம் திரிபதார்த்தஸ்ச நிச்சிதா என்பது காரணாகும். அதாவது ஆகாரம் பதிரூபந்து, பதியாகிய இறைவனுடைய வடிவமாக குறிப்பதாக ஆ என்கின்ற எழுத்தும், அடுத்ததாக இருக்கக்கூடிய க என்கின்ற எழுத்தானது பசுக்களுடைய வடிவத்தையும், பசுக்களாகவும் மா என்கின்ற எழுது மலத்தையும் குறிப்பதாக ஆகமங்களுடைய மூன்று எழுத்துக்களுடைய அர்த்தமாக இருப்பதாக திரிபதார்த்தச நிச்சிதா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆகமம் என்கின்ற சொல்லிலே இருக்கக்கூடிய ஆகம என்கின்ற மூன்று எழுத்துக்களும் பதி பசு பாசமாகிய முப்பொருள் உண்மையை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. அதனாலே ஆகமத்தினுடைய பல பெயர்கள் தந்திரம் முதலான பெயர்களில் சித்தாந்தம் என்கின்ற பெயரும் ஆகமத்திற்கு அந்த பெயரை தான் எடுத்து திருமூல தேவநாயனார் அருளி செய்கிறார் சித்தாந்தம். ஆக இப்படியாக அந்த மூன்று பதார்த்தங்களை சொல்வதாக ஆகவங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற யஜுர்வேதத்தினுடைய தத்துவத்திற்கு இப்போ இந்த பிரஜானம் பிரம்மா என்பது ஞான வடிவமாகவே இறைவன் ஞானத்தால் அடைபவனாகவே இருக்கிறான், ஞானத்தினாலே தான் அவனை அடைய முடியும், ஆகவே அவன் ஞான அடைவானவன், ஆகவே பிரஜானமே பிரம்மம் என்று சொல்வது ரிக்வேதத்தினுடைய இது. இப்போ இந்த யஜுர்வேதத்தினுடைய இதானது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்றவுடன் நாம் வந்து ஆன்மவாதத்துக்கு போகவில்லை. இங்கே இந்த இடத்துல நாம் என்ன வேதத்திற்கு பொருள் சொன்னவர்கள் அத்வைதத்தை கூறினார்கள், அப்புறம் துவைதத்தை கூறினார்கள், அப்புறம் விசிஷ்டா அத்வைதமானது ஏற்பட்டது. இப்படி பலவேறு வகையான வடிவங்கள் வந்தபொழுது அதிலே ஸ்ரீகண்டர் என்கின்ற நீலகண்டரானவர் தன்னுடைய ஆகம உரையாக சைவ சித்தாந்த வழியிலே ஆகமத்துக்கு ஒரு உரை செய்கிறார். அதனுடைய முக்தி நிலையில் கூட வேறுபாடு இருப்பதாக கூறி சிலர் மறுப்பதும் ஏற்பதும் உண்டு. ஆனாலும் அதை முழுவதுமாக நாம் ஓரளவு அனுசரித்து பார்க்கும் பொழுதும் அதன் பொருளை கைவர கொள்ள முயற்சி செய்யும் பொழுதும் அப்பைய தீட்சிதர் சிவார்க்கமணி தீபிகை முதலான நூல்களின் வாயிலாக காணும் பொழுதும் நமக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா, அது ஏகான்மவாதம் அல்ல, அல்லது துவைத்தவாதம் அல்ல, அது சித்தாந்தவாதமே என்பது புலப்படும். அதனால தான் சிவஞான முனிவல் அவர்கள் மாத சிவஞான யோகிகள் அதற்கு சிவாக்கர மாபாடியம்ங்கிற நூலை எழுதி, சிவஞான மாபாடியம்ங்கிற நூலை எழுதி நமக்கு அருளி செய்கிறார்கள். அதனால் அருளாளர்கள் பெரியோர்கள் எப்பொழுதுமே திறந்த மனத்துடனும் நிறைந்த கண்ணோட்டத்துடனும் ஆழ்ந்த ஆராய்ச்சியின் மூலமாகவே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள். தவறான செய்திகளை எப்பொழுதும் கூறமாட்டார்கள். அதனால் அத்தகைய அற்புதமான விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த நீலகண்டர் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் என்ன செய்கிறார்னா, எவன் ஒருவன் தன்னை சிவனாக உணர முடியவில்லையோ அவன் அந்த ஞான சிவஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். தான் தன்னை பிரம்மமாக உணர வேண்டும், சிவமாக உணர வேண்டும். பிரம்மாங்கிற இடத்துலலாம் இங்கே சிவம்னு தான் நீங்கள் சொல்லணும், சிவம் சிவம் என்று கொள்ள வேண்டும், பிரம்மம் பிரம்மம்னு வருகின்ற இடத்துலலாம். அதே மாதிரி இங்கே அந்த சிவ ரூபத்தை அகம் பிரம்மாஸ்மி நான் இப்போ வந்து கும்பாபிஷேகம் முதலான பூஜைகளில் ஆச்சாரிய பெருமக்கள் ஈடுபடும் பொழுதும் நாம் நம்முடைய அன்றாட வழிபாட்டின் பொழுதும் சிவபூஜை செய்கின்ற நேயர்கள் நம்மளிடம் இப்போ இருப்போம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறவாறில் இருக்கலாம், அல்லது செய்வதற்கான விருப்பமுடையவர்கள் கூட இருக்கலாம். தீட்சை முதலானவற்றை பெற்றுக்கொண்டு அனைவரும் சிவபூஜையை செய்யலாம். அதற்கு எந்த விதமான எதுவும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகமங்கள் நன்றாக அறிவுறுத்துகின்றன. ஆத்மார்த்தஞ்ச பரார்த்தஞ்ச பூஜாம் விவிதமுச்சது என்று சொல்கிறது. பூஜையானது ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று இரண்டு வகைப்பட்டது என்று கூறுகிறது. காரணாமத்தினுடைய நித்தியார்ச்சனா விதி படலத்தினுடைய ஸ்லோகம் இது. ஆத்மார்த்தம் சர்வஜாதீனா, எல்லா வர்ணத்தை சேர்ந்தவர்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் சிவனடியார். இந்த வர்ணம்னு சொன்ன உடனே பேதங்களை நினைச்சு கொள்ள வேண்டாம். யாரும் ஏதோ பேதங்கள் சொல்கிறார் போல இருக்கு, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்கிறார் போல இருக்குன்னு அப்படிலாம் என்ன வேண்டாம். அது ஒரு தனிப்பட்ட விஷயம், அதை தனியாக பேச வேண்டும். இந்த இடத்துல அடியார்கள் கூட்டத்தில் எல்லோரும் சிவனடியார் தான். எப்படி இது அனைத்து 63 அடியார்களும் மன்றுள் உள்ள அத்தனை அடியார்களும் சிவனடியார்கள் என்கின்ற ஒரே பெயரால் குறிக்கப்படுறாரோ அதே மாதிரி தான் நாம் இங்கே கொள்ள வேண்டும். அதனால் இங்கே வர்ணம் ஜாதி என்பதை நாம் கொள்ளக்கூடாது. ஆனால் ஆகவங்கள் வர்ணங்கள் இருப்பதனாலே படைக்கப்பட்டதனாலே அதையெல்லாம் சொல்கிறது. இப்போ வர்ணங்களை சொல்லும் பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்யுள் செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது பிறப்பு எல்லா உயிர்க்கும் ஒன்று தான், ஆனால் செய்தொழில் வேற்றுமையினாலே சிறப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுவார். இப்போ செய்கை என்று கொள்ள வேண்டும். செய்யினா செய்கை, தொழில்ங்கிறது வெறும் தொழில் மட்டுமல்ல, தொழிற்படுதல் அப்படின்னா அவர்களுடைய செயல்படுதல் செயல்பாடுன்னு கொள்ள வேண்டும். ஒருத்தர் செய்கிற தொழிலால் அவருக்கு உயர்வு தாழ்வுங்கிறது வருது கிடையாது. அவர் எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறாரோ அதுக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் அவர் செய்கின்ற நேர்த்தியின் பொருட்டு அவருக்கு புகழும் பெருமையும் எல்லாம் சேரும். இதுதான் உலகறிந்த உண்மை. அதனால் தொழிலையும் ஏற்றுவது தாழ்வு கிடையாது, ஆனால் தொழில்படுவதால் என்ற தாழ்வு உண்டு. எப்படின்னா அவ நடத்தை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி அவளுக்கு அந்த செய்தொழில் வேற்றுமையால் தான் அதனுடைய இனமானது சொல்லப்படுகிறது, சூட்டப்படுகிறது. இதை தான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார். அவர் வந்து கரெக்டாக தான் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, வர்ணங்களை பேசும்பொழுது ஜாதி வர்ணங்களை பேசும்பொழுது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். சாதுர்வர்ணம்னா 4 வர்ணங்களையும் நான் தான் படைக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் வந்து எந்த நிலத்திலிருந்து பேசுகிறார் அப்படின்னா, இந்த அகம் பிரம்மாஸ்மி நிலையிலேருந்து பேசுகிறார். அவர் பரபிரம்மமாக சிவமாக தன்னை உணர்ந்து அந்த இடத்துல உபதேசம் பண்ணுறார். அவர் குரு நிலையில் இருக்கார். குருவே நந்தி, குருவே சிவம். அதனால் குருவும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் என்பர். எப்படி அன்பும் சிரமும் இரண்டு என்பர் அறிவிலார்னு சொல்கிறாரோ அதுமாரி குருவும் சிவமும் ரெண்டு கிடையாது. குருவை சிவமாக கொள்ள வேண்டும். குரு நமக்கு உபதேசிக்கும் பொழுது அந்த குருவினுடைய ஆன்மாவிலே சிவமானது ஆவிர் பவித்து நமக்கு அந்த மந்திரோபதேசத்தை செய்கிறது என்கின்ற எண்ணத்தோடு தான் அந்த குருமணியிடம் அந்த சிஷ்யனாகிய மாணவன் அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குருவினுடைய வாக்கை மந்திர வாக்காக வேத வாக்காக கொள்ள வேண்டும். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்முறை தீர்ப்பு என்பார் பாரதியார். அதனால் நம்பிக்கையோடு நாம் பிடிச்சோம்னா அது வேதம் இல்லையா, அதனால் அதுவும் வேதம். ஆக குருவினுடைய வாய் மந்திரம்தான் முக்கியம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவி திருவார்த்தை கேட்டல், தெருவின் குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவுரு சிந்தித்தல் தானே என்பார் இல்லையா. இதில் மந்திரமூலம் குரோர் வாக்கியம், பூஜா மூலம் குரோர் பதம், தியான மூலம் குரோர் மூர்த்திகி, மோக்ஷமூலம் குரோர் கிருபா என்று சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாம் ஒரு கருத்து தான், மொழி தான் வேறு வேறு. நாம் மொழிச்சண்டையை விடுத்து கருத்தை தான் கொள்ள வேண்டுமே தவிர எதில் சொல்லியிருக்கிறது சிறப்புன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மொழியில் ஒரு சிறப்பு இருக்கும், அது தனித்தனியாக ஆராய்ந்து சிந்தித்து ஆனந்தப்படலாம், ஆனால் பேதப்படுத்தக்கூடாது. ஆகையினால் இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த நிலை வந்து என்ன அப்படின்னா, அந்த இறை உணர்வை தன்னுள் உணர்வது அப்படின்னு அர்த்தம். அதுதான் யஜுர்வேதம் சொல்வதாக நம்ம சைவ சித்தாந்தப்படி வேதத்தினுடைய கண் கொண்டு பார்க்க, சைவ சித்தாந்தம்னா அப்படி தான் பார்க்கணும், அதுதான் சரி இல்லைவா. ஏன்னா வேதத்திற்கு ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர், நான் சொல்கிற நீலகண்டர், ஸ்ரீகண்டர் இவெல்லாம் பாஷ்யம் பண்ணியிருந்தாலும், இதை தவிர தெய்வசிகாமணி தேசிகர், தெய்வசிகாமணின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், இப்படி நிறையா பேர் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இவைகளெல்லாம் விட இறைவன் செய்த வேத பாஷ்யம் எது? வேதத்திற்கு கடவுளே பாஷ்யம் பண்ணியிருக்கார் சுவாமி பரமேஸ்வரன். வேதத்தை சொன்ன பரமேஸ்வரனே அந்த வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த வேத பாஷ்யம் எது அப்படின்னா அதான் சிவாகமம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்குரூபாச்ச சிவாகமாக அப்படின்னு முதல்லே நம்ம பார்த்தோம். அதாவது சுவாமியினுடைய சுவாசமாக வேதம்பும் வாக்குரூபமாக ஆகமங்களும் இருக்கிறது. வேதசாரம் சிவாகமம், வேதசாரம் இதம் தந்திரம், மகுடாகமத்தில் சொல்லப்படுகிறது. வேதசாரம் இதம் தந்திரம், இந்த தந்திரமாகிய ஆகமமானது வேதசாரம் அப்படின்னு சொல்லுகிறது. ஆகமத்தினுடைய முதற் பகுதியிலே தந்திராவதார படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கும். அப்படின்னா அந்த ஆகம உற்பத்தியை பற்றி எப்படி சுவாமிகிட்டேருந்து அது யார் யாருக்கு எவ்வாறு உபதேசிக்கப்பட்டு இங்கே பூலோகத்துக்கு வந்தது என்கின்ற அந்த வரலாற்றை அந்த ஆகமத்தினுடைய தந்திராவதார படலமே நமக்கு கூறும். இந்த ஆகமங்கிற செய்தி வரும்பொழுது அவற்றை பற்றி பார்ப்போம். இப்போ வேதத்தை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் அப்படிங்கிறது நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. இப்போ வேதங்களை பற்றிய விஷயங்களை பார்த்து நிறைய வேத விஷயங்கள் இருக்குது, நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது, பேச வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய நேரத்தையும் கேட்கின்ற அன்பர்களுடைய பக்குவ நிலைக்கும் ஏற்ப உரைக்க வேண்டியிருக்கிறது. நிறைய அறிஞர்கள் இதில் இருக்கிறார்கள், சாதாரண எளியவர்களும் இருக்கிறார்கள். அதனால் வேதம் நான்கையும் வரிசையாக சொல்ல முடியாதவர்கள் கூட இருக்கலாம். ஆக இவங்க எல்லாரையும் கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்தை நாம் சொல்லும்பொழுது ஆழ்ந்த ரொம்ப நுட்பமான விஷயங்களையெல்லாம் ஓரளவு பேசாமல் கருத்துக்களை மட்டும் முழுமையாக சொல்லி இந்த உரையை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகையினால தான் இவ்வாறு கொள்கிறேன். என்ன இன்னொன்று, என்னுடைய உரையானது எப்பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும், நிறைய பேர்களை அதிகமான நபர்களை சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் இறையை அருள் துணை செய்ய அவ்வாறு நிகழும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதே போல் இப்பொழுது நாம் தொடர்ந்த விஷயத்துக்கு வருவோம். அப்படி அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த நிலையிலே தன்னை அவன் சிவமாக உணர்கிறான், பிரம்மமாக உணர்கிறான் அப்படிங்கிறது தான் யஜுர்வேத வாக்கியமாக இருக்கு. சிவாகம சிவபூஜையில் நாம் பேசின்னு வரும்பொழுது சர்வஜாதிகளும் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். இப்போ அதுக்கு சொல்லும் பொழுது பகவத்கீதையும் திருக்குறளும் எப்படி ஒத்து போகிறது அப்படின்னு, ரெண்டும் வேற வேற அப்படின்னு, சதுர்வர்ண மயா சிருஷ்டம்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாங்க, பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாங்க. அதுக்கு அடுத்த வரியும் சேர்த்து பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்கார், குணகர்ம விபாகா செய் தொழில் வெற்றுமையான். குணம் கர்மம் செய்கை செயல்பாடு இல்லையா, அவனுடைய குணம் அவனுடைய பண்பு அவருடைய செயல்பாடுகள், இது இரண்டினுடைய அடிப்படையிலும் தான் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஔவையார் கூட அழகாக சொல்லுவாங்க, சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் வெறியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு நல்வழியில் நமக்கு நல்வழி காட்டுறாங்க. அதனால் நாம் இந்த விஷயங்களில் வந்து இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதோடு நிறுத்தி எல்லாம் அந்த அந்த வரிக்காக சர்வஜாதீனாம்னு வந்த உடனே நம்ம ஆட்கள் உடனே ஒரு குடியை பிடிச்சின்னு வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நாம் 63 நாயன்மார்களையும் தொகையடியார்கள் 7 பேரையும் சேர்த்து வச்சு எல்லா கோவில்லையும் வழிபாடு பண்ணுறோம். அவர்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கிறதுக்காக அவருக்கு வேறு வழிபாடு, இவருக்கு வேறு வழிபாடு எதுவும் பண்ணுறதில்லை. எல்லாருக்கும் சிவனடியார் என்கின்ற சிவமாகவே அவளை எல்லாரையும் பாவித்து நாம் வழிபாடு பண்ணுறோம். அடியார்களில் கூட சம்பந்தரையே சிவமாக பாவித்து மூர்த்தி முதலான அடியவர்கள்லாம் வழிபட்டார்கள். அதே போல் சீர்காழிப்பதியிலே வாழ்ந்த கணம்புள்ளர் அவர் ஒரு அந்தனர், அவர் அவரை வழிபாடாக இவரையே சிவமாக குருவே சிவமாக அவர் நினைத்து வழிபட்டார். அதே மாதிரி அப்பரடிகளை அபூதடிகள் முதலானவர் சிவ வடிவமாக வழிபட்டார். குருவையே இறைவனாக பிரம்மமாக பரம்பிரம்மமாக பரம்பொருளாக எண்ணி, இந்த பரம்பிரம்மம்னா பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கணும் தமிழில், அதான் சரியான பதம். அதனால் இந்த பரபிரம்மமாக வழிபட்டார்கள். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேரமான் முதலானவரும் நமிநந்தி முதலானவர்களும் வழிபட்டார்கள்னு நாம் பார்க்குறோம். திருநீலநாக்கர் முதலானவர்களும் இப்படியெல்லாம் நாம் அவர்களையே குருவாக கொள்வதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் நமக்கு. அதனால் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆகவே குரு வடிவமே சிவ வடிவம். நம்முடைய இதில் பூஜைகளில் அந்தர் மாத்ருகா அப்படின்னு ஒரு நியாசம் உண்டு. அந்தர் மாத்ருகா நியாசம்னா மாத்ருகைனா வேறு ஒன்றும் இல்லை, எழுத்துன்னு அர்த்தம். இப்போ வடமொழியில் உள்ள அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்களாக இருப்பவர் 16 எழுத்து. அம்மாம் எம் ஏம் பொம் பூம் ரம் ரம் லம் லம் ஏம் ஐம் ஓம் ஔம் அம் அக என்ற 16 எழுத்துக்கள், சோடச ஸ்வரம் என்று சொல்வார்கள் அதை. அப்புறம் கேவல 4, அப்புறங்க மற்ற திராவிட மொழிகள்லையும் அது பயின்று வந்திருக்கிறது, நீண்ட காலமாகவே இருக்கிறது. க க க கங்க ச ச ச ஜஞ ட ட ட டன த த த தன ப ப வ ப ம ய ர ள வ ஷ ஷ ச ஹ ல க்ஷ. இதில் இந்த எழுத்துக்கள் இப்போ எல்லாம் சேர்ந்தது தான் 51 அக்ஷரங்கள் வரும். 50 எழுத்தும் அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்து அனைத்து வேதங்களும்னு திருமூலர் அருளி செய்கிறார். அதனால் 5 எழுத்தாமேன்னு முடிக்கிறார். அதனால் அந்த 50 எழுத்துங்கிறது உடம்பு எழுத்துக்களாக தான் இருக்க வேண்டியது எளியனுடைய சிந்தனை. இதில் அரியவர்கள் நிறையா பேர் இருக்கலாம், பல பேர் கருத்துக்களை கொண்டிருக்கலாம். இது திருமந்திரத்தை ஓரளவு படித்த பொழுதும் நூலாசிரியர்களுடைய கருத்துக்களை ஏற்ற பொழுதும் அதனுடைய கருத்தாக தெரிய வருகிறது, இதாக தான் இருக்குது. அதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்து தெரிந்து கொள்ள முயலுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன நான் சொல்கிறது தான் இன்றைக்கே நேத்திக்கே சொன்னேன். கற்றைவார் சடையார் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பண்ணுவோ பற்றுவான் இன்னும் மஞ்சான் உம்பரார் பதிபோலாக முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பாலாகிவிட்டான் நக்கீரருடைய வரலாறு. அதை சொல்லி எதுக்காக சொன்னேன்னா, நம்ம சமயத்தில் வந்து யார் சொன்னாலும் சுவாமியே சொன்னாலும் குற்றம்னா தப்புனா தப்புன்னு கரெக்டாக சொல்லிடணும். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்கார். மற்ற சமயங்களை போல் இட்ட கட்டளையே சிரமேற்கொள்ளணும்னு நமக்கு சொல்லலை. மதித்து நடக்க வேண்டும், தப்புனா கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நீங்களே போய் தேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஒன்றும் தவறில்லை. அப்படி அந்த அக்ஷரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளுக்கு மாத்ருகைகள் என்று பெயர். மாத்ருகா அக்ஷரம் வர்ணம் என்றும் சொல்லுவார்கள்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கி இருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
7: நூலை பற்றிய ஒரு பெரிய முன்னுரையுடன் இந்த நூலை தொடங்கலாம். இப்பொழுது நம்ம நூலுக்குள்ள நுழைய இருக்கிறோம். இந்த நூல் 12 சூத்திரங்களாக அமைந்துள்ளது. முதல் சூத்திரம் சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற பதி பசு பாசம் என்பதில் பதியினுடைய உண்மை முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உண்மை என்றால் அது இருக்கிறது, இல்லாத பொருளை பற்றி நம்ம பேசல, இருக்கிற பொருளை பற்றி தான் பேசுறோம். அப்ப பதி என்பவன் இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான் என்பதை அது அனுமான பிரமாணத்தினால் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது சூத்திரம் பாச உண்மையை. பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை. இதுல வந்து வெளிப்படையாக நம்ம இந்த பாடல்களில் உள்ள கருத்துக்களை வெளிப்படையாக பார்க்க முடியாது, அதுக்குள்ள புகுந்து கொண்டிருக்கின்ற கருத்தை நாம் பார்க்கணும். இரண்டாவது சூத்திரத்துல அவனே தானேயா இருவினையில் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமண்டேன் இருக்கு. சிவபெருமான் உயிரோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். இருவினையை கொண்டு உயிர்களெல்லாம் போக்குவரவு புரியுமாறு செய்கிறான். அதை தன்னுடைய அருட்சக்தியின் துணை கொண்டு செய்கிறான். அந்த அருட்சக்தியின் என்று அவன் நீங்கி இருக்க மாட்டான். இதான் கருத்து இரண்டாவது சூத்திரத்துல. இதுல பாச உண்மை சொல்லப்படுகிறதுனா எப்படி பாச உண்மை சொல்லப்படுகிறது? அறிவுக்கு அறிவை வந்து நம்ம வந்து ரொம்பவும் அதுல உட்செலுத்தி பார்த்து அதுல இருந்து அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப இருவினையின் போக்குவரவு புரிய அவனுடைய அருட்சத்தின் துணை கொண்டு இருவினைகளுக்கு தகுந்தது போல இந்த உயிர்களுக்கு வினை பயனை சேர்த்து போக்குவரவு செய்கிறான்னு வருது. அப்ப இருவினை என்ற செய்தி வருகிறது. அங்க வினை எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா, வினை மாயை பற்றி கொண்டு செயல்படும். அப்ப மாயை பற்றி உண்மையும் அங்கு வருகிறது. அப்ப ரெண்டு கண்மமும் மாயையும் செயல்படுவதற்கு மூல காரணம் என்ன? ஆணவமலம். ஆணவமலத்தை பற்றி செய்வீர்கள் அப்படி எடுத்து சொல்லணும். இருவினையில் அப்படின்னு வரும்பொழுது, இருவினையின் ஆணையின் நீக்கமின்றி, இருவினையின் போக்குவரத்துக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்ற ஆணை, இறைவனுடைய ஆணை அருட்சக்தி, அது ஒரு வகையில் திரோதான சக்தியாக செயல்படுகிறது, ஒரு வகையில் அருட்சக்தியாக செயல்படுகிறது. இந்த உயிர்கள் பக்குவமடைகின்றவர்களையும் அது மறைப்பு சக்தியாக இறைவனை அது மறைத்து விடுகிறது. இறைவனை மறைத்து உலகத்தையே காட்டுகிறது. அப்ப மறைப்பு சக்தியாக அந்த ஆணவமலம் எப்படி அது செயல்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆணவமலத்தினுடைய இயல்புகள், ஆழமலத்தினுடைய உண்மையை பெறப்படுகிறது. இப்படி பாத்தீங்கன்னா, இதை கடவுளை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. இந்த நூலை இறைவனை தவிர யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான எழுத்துக்குள்ள ஒரு சிந்தனை, எழுத்துக்குள்ள ஆயிரம் நூல்கள், ஒரு எழுத்துக்குள்ள ஆயிரம் நூல்கள், ஒரு சொற்களுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள், கருத்துக்கள், அப்படி அடையும் கிடைக்குதுல்ல. ஆகவே இந்த இரண்டாவது பாச உண்மையை தெரிவிக்கிறது, மூன்றாவது பசு உண்மை. பசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கா இல்லையான்ற உயிர் வந்து தனியா உயிரையே நம்ம பார்க்க முடியாது. உயிர் ஏதாவது ஒன்றில்தான், ஒன்றோடு இணைத்துத்தான் பார்க்க முடியும். இந்த உடலோடு இணைத்து பார்த்து உயிர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அல்லது இறைவனோடு இணைத்து பார்த்து சோகம் தன்மையிலே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உயிரை தனியாக பிரித்தே பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்க்க முடியாத உயிர் இருக்கிறது என்பதை அறிவினால எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அவ்வளவு ஆராய்ந்து பார்த்து அதை தெளிவாக கையில் எடுத்து கொடுக்குது. உயிர்னு அந்த சூத்திரம் முடிச்சா உயிர்னு ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க உணர்வீர்கள். முதல் சூத்திரத்தை முடிச்சாலே கடவுள் என்பது இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். அதே மாதிரி இரண்டாவது சூத்திரம் முடிச்சாலே பாசம் என்பது இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். அப்ப இந்த மூன்று பொருள்களுடைய உண்மை இருப்பு இருக்கிறது, இருக்கிற பொருளை பற்றி தான் பேசுறோம். சிவபெருமான் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் எல்லாம் உண்டு சொல்லுது, இல்லைன்னு சொல்றதில்ல. அமங்கலகரமாக பேசுகின்ற பேச்சே நம்மிடம் கிடையாது. இல்லை கிடையாது, போ ஒழிஞ்சு போ. நம்ம இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஒடுக்கிக் கொள்வது ஒடுக்கம் என்று சொல்கிறோம், அழிப்பு என்று சொல்வதில்லை. இறைவன் அழிக்கிறான் அந்த வார்த்தையே கிடையாது. ஒடுக்கம் மீண்டும் அவன் தோற்றுவிப்பான். உலகத்தில் எந்த பொருளும் அழியவே அழியாது. அழியாத பொருளே எல்லா பொருளும் அழியாத பொருள் தான். ஒரு நிலை மாற்றம் ஏற்படும், அதைத்தான் நம்ம அழிவுன்னு சொல்றோம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி அமையும். இப்படி எல்லாம் சைவ சித்தாந்தம் மங்களகரமானது. சிவம் என்பதற்கே மங்களம் என்று பொருள். அப்போ இது மங்களகரமாக பேசுகிறது. பேராற்றலும் பேரறிவும் அனுகிரகம் உடைய சிவபெருமான் பரம்பொருள் என்பது ஒன்று உண்டு. சிற்றறிவும் சிறு செயலும் விருப்பமும் உடைய உயிர் உண்டு. அறிவே இல்லாத பாசம் உண்டு. உயிர்களுக்கு மறைப்பை செய்கின்ற, அறியாமை செய்கின்ற ஆணவம் உண்டு. உயிர்களுக்கு விருப்ப வெறுப்பினுடைய அடிப்படையிலே நல்வினை தீவினைகளை செய்கின்ற கண்மமலம் உண்டு. உயிர்களுக்கு தனுகரண போன போகமாக வருகின்ற மாயை உண்டு. இதெல்லாம் உண்டு, எதுவும் இல்லைன்னு சொல்றது இல்லை நம்ம. சமயங்களிலே மங்களகரமான சமயம் எதுன்னா நம்ம தான், சைவம் தான். சிவபெருமான சொல்லுவாங்க, சுடுகாட்டு அரசு சுடுகாட்டுல நடைபெறுகிறான் அப்படின்னு. இந்த தீவிர வயசினர்கள் சில பேர் சிவன் கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க, அது சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடு இல்லாத இடத்த காட்டுனா நம்ம அங்க போயிருக்கலாம். எவன் யார் அதை சொல்லுகிறாரோ அவரே சுடுகாடு தான். ஏனென்றால் அந்த உடலிலே ஓராயிரம் திசுக்கள் அடிந்து கொண்டே இருக்கின்றன. ஓராயிரம் திசுக்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே, உயிர்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. நம்ம உடம்போட சுடுகாடு எங்க இருக்கு? நம்ம உடம்பே சுடுகாடு தான். நம்ம வேக வேகமா பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல காரியம்.

உண்டு கொண்டிருக்கிறாய். அவனுடைய அருள் இல்லாவிட்டால் நீ இயங்கவே முடியாது. அவனுடைய அருள் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு, நீ உணரவில்லை, அவ்வளவுதான். ஆகவே இந்த பதியினுடைய உண்மை, அப்புறம் அடுத்தது பாத உண்மை, பசு உண்மை, இதெல்லாம் பற்றி முதல் மூன்று சூத்திரங்களிலே சொல்லப்படுகிறது. அப்படியே எதிர்கள் நிரல் நிறையாக நான்காவது சூத்திரம் பசியினுடைய இலக்கணம் சொல்லுகிறது. பசுன்னா உயிர் தானே, உயிருடைய இலக்கணம். ஒன்றொன்றுடைய இயல்பு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து சமயத்துறையில் நுழைந்திருக்கிறோம், சமயத்தை முழுமையாக ஆராய்கிறோம். நம்ம ஆராய்கிற ஐந்து பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், முதல்ல உண்டுன்னு சொன்னோம். அந்த உண்டுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பொருளுடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். எந்த பொருளோட நம்ம சேரலாம், எந்த பொருள் இருந்து விலகணும், எந்த பொருள் நமக்கு தொந்தரவு கொடுக்கும், அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அப்ப என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா இயல்பு தெரிய வேண்டும். அதற்காக இயல்புகளை அடுத்த அது அடிக்க சொல்கிறார். அந்த நான்காவது சூத்திரம் எதிர் நிரல் நிறையாக அணின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. அதன் அந்த அது போல முதல்ல பதியை சொன்னார், அடுத்தது பாசத்தை சொன்னார், பசுவை சொன்னார். இந்த பசுவை சொன்னதுல மறுபடியும் தொடங்குறார் நாலாவதுல. பசுவினுடைய இயல்பு நாலாவது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கும் அடுத்தபடியாக பாசத்தினுடைய இயல்பு, பாச இலக்கணம் ஐந்தாவது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆறாவது சூத்திரத்துல பதியினுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. அவன் சிவத்தத்து, சிவபெருமான அறிய முடியும், அறியப்படுபவனா, அறிய முடியுமா, அறிய முடியாத அவனை. ஒரு வகையால் அறிய முடியாது, இன்னொரு வகையால் அவனை அறியலாம். அறிய முடியாத பொருள் என்று இருந்தால் அறிய முடியாத பொருளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. முயலுக்கு கொம்பு இருக்கா இல்லையா? இல்ல, அது வருவன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. கண்ணு குடிக்கு கொம்பு உண்டு, முதல்ல இல்லைனாலும் காலப்போக்கில் அது வந்துடும், வந்துடும். முயலுக்கு கொம்பே இல்ல, அது என்ன, நீங்க அஞ்சு வருஷம் பாதுகிட்டே இருந்தாலும் கொம்பு வராது. கன்று குட்டிக்கும் கொம்பு இல்ல, ஆனா கொம்பு முளைக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்கு, அது வந்துடும், சாயங்க நாள்ல வெளியில வந்துடும். ஆகவே இந்த பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் இறைவனை அறிய முடியாது, ஆகவே அவன் சிவம். பதி அறிவினால், அந்த பரிஞானத்தினால் இறைவனை அறிய முடியும், அதனால் அவன் சத்து. ஆகவே அவன் சிவசத்து என சொல்லப்படுகிறான் என்று ஆறாவது திறன் சொல்லுகிறது. இந்த முப்பொருளுடைய உண்மை தெரிந்து அதனுடைய இயல்புகள் இலக்கணம் தெரிந்த பிறகு, அதற்கு பிறகு நம்ம எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இயல்புகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நாம் சாதனைகள் செய்ய வேண்டும். ஆக அந்த சாதனத்தினுடைய தன்மையை சொல்லுகிறது ஏழாவது சூத்திரம். சாதிக்கும் அதிகாரி யார்? இந்த ஐந்து பொருள்கள்ல யாரு சாதிக்கிறவன்? உயிர். அந்த சாதிக்கிறவனுடைய தன்மை என்னன்னு ஏழாவது சூத்திரம் சொல்லுகிறது. இந்த சாதிக்கின்ற அந்த உயிரானது எதை சாருகிறதோ அதன் தன்மை அடையக்கூடியது. அது இறைவனும் அல்ல, இந்த பாசமும் அல்ல, அசத்தும் அல்ல, அது சத்தும் அல்ல. இந்த ரெண்டையும் இல்லாத வேறொரு பொருள், அது சதசத்து என்று அது நிர்ணயித்து நமக்கு சொல்லுகிறது. அந்த சதசத்தாக இருக்கிறவன் தான் ஜாதிப்பான். ஏன் ஜாதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாசம் எந்த இன்பத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க ஆற்றல் இல்லாது இல்லையா? நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், இந்த மைக்கு ஏதாவது தெரியுமா? நான் இவ்வளவு பேசி வாங்கி நான் தான் எல்லாரும் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்குமா? அது கிடையாது. இறைவன் இன்ப பொருள், அவன் இன்ப பொருளே தர இன்பத்தை அனுபவிப்பவன் அல்லன். அவன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு அப்பால ஒரு பொருள் இருந்தா தானே வேற ஒரு பொருள் எடுத்து அவன் அனுபவிப்பான். அவனுக்கு அப்பாலே ஒரு பொருளும் கிடையாது. அவனுடைய வியாபாரத்துக்குள்ள எல்லா பொருளும் அடங்கி இருக்கின்றன. அவன் வேறொரு பொருள் இன்பம் அனுபவிப்பான் அல்லன், அவனே இன்ப சுரூபம். ஆகவே இந்த உலகத்தை சார்ந்த இன்ப துன்பங்களையும் இறைவனை சார்ந்து சாஸ்வதமான இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் ஒரே ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னா உயிர். அந்த யாரு சாதிக்கும் அதிகாரி? அவன் சதசத்து, சாதிக்கின்றது ஒரே பாக்கியம் பெற்றவர், ஒரு தகுதி பெற்றவர்ங்கிறது உயிர் தான். அப்புறம் எட்டாவது என்ன சொல்லுகிறேன்னா, சாதிப்பதற்குரிய கருவி என்ன? சாதிப்பதற்குரிய கருவி ஞானம் இல்லையா? ஞானம் எப்படி வருகிறது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, தவம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற ஞானம். அந்த சாதிப்பதற்குரிய கருவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாதிப்பதற்குரிய கருவி எதன் வழியாக வரும்? குரு மூலமாக வரும். அப்ப அந்த அதை பற்றி குரு பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம் எட்டாம் சூத்திரம். எட்டாம் சூத்திரம் குருநாதனாக சிவபெருமான் வந்து நம்முடைய எட்டாம் திருமுறையில மணிவாசக பெருமானுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு பாருங்க. அடுத்து முப்பதாவது, எந்த கருவியை கொண்டு சாதிப்பாய்? சாதிப்பதற்குரிய சாதனம் என்ன, கருவி என்னன்னு தெரியுது, அது வரும் வழி தெரியுது. குருநாதன் வழியா வந்துருச்சு. அந்த கருவியை கொண்டு எப்படி சாதிக்கிறது? குருநாதன் வந்து உதயம் பண்ணிட்டான், என்ன உதயம் பண்ண, ஒன்றரை உதயம் பண்ணுவான். அதை எப்படி சாதிக்கிறது, என்ன முறையில சாதிக்கிறது என்பதை ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுகிறது. விதி எழுந்தும் ஐந்தெழுத்தே அப்படின்னு ஒன்பதாவது சூத்திரம் அதை சொல்லுகிறது. இதுல மூன்றுமே சாதகன் சாதகன் வர்றதுனால இது என்ன

0: கிட்டத்தட்ட சாதனைகள், சாதிக்கும் அதிகாரி, சாதிப்பதற்குரிய கருவி, சாதிப்பதற்குரிய வழி, இது எட்டாவது சூத்திரம். ஒன்பதாவது சூத்திரம் சாதிக்கும் முறை. அதனால இது என்ன இயல்லுது? சாதனை இயல். அதுக்கு அடுத்தது சாதனை செஞ்சிட்டோம் நம்ம. சாதனை செஞ்சா அந்த சாதனத்தின் விளைவாக நமக்கு ஒரு பயன் வரணும் இல்லையா? கார்ல ஏறி போயிட்டு இருக்கோம், குறிப்பிட்ட இடம் போகணும்ட்டு. அதனுடைய விளைவு என்ன? அந்த ஊருக்கு போய் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அந்த பயனை செய்யும், அந்த வேலையை செஞ்சு அதனுடைய பயனை நம்ம பெறணும் இல்லையா? இப்போ சாதனம் எந்த வழியாக வருகிறது என்றாச்சு, சாதிக்கும் முறையும் தெரிஞ்சாச்சு, சாதனை செய்யறோம், செய்யறதின் மூலமாக நமக்கு என்ன பயன் வருகிறது என்பதை அடுத்தது பயனியல் சொல்லுகிறது. பத்தாவது சூத்திரம் அந்த சாதனத்தின் விளைவாக நம்மிடம் இருக்கின்ற, இதுவரையிலும் நம்ம மிரட்டி கொண்டிருந்த, நமக்கு துன்பத்தை கொடுத்துக் கொண்டிருந்த, போக்குவரவு செய்து கொண்டிருந்த அந்த ஆணவ மரமானது நம்மை விட்டு நீங்குகிறது. பத்தாவது சூத்திரம் பாச நீக்கம். பாச நீங்கிடுச்சு. பாச நீக்கம் நிகழ்ந்தது மட்டும் போதாது, ஒரு மனிதனுக்கு நோய் முற்றிலும் நம்மை விட்டு நீங்கிறது போதாது. நோய் நீங்கினா அவன் நோய், ஒரு பெரிய நோய் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு, அவனுக்கு தெரபி எல்லாம் கொடுத்து அவனை வந்து நோயிலிருந்து நீக்கி இருக்காங்க, அவன் எப்படி இருப்பான்? ஆளு நடக்க முடியாம இருப்பான். அவனுக்கு சத்து பொருள்லாம் கொடுக்கணும், அப்படி இல்லன்னா அவனால எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது, மறுபடியும் நோய் நோய் தாக்கக்கூடிய அபாயம் கூட வரும். அதனால அப்படி அந்த பாச நீக்கம் நடந்த உடனே, ஆணவலம் நம்ம விட்டு நீங்கிய உடனே, அந்த இடத்தில் நாம் சிவப்பேச்சினை அடைய வேண்டும். அது பதினோராம் சூத்திரம் சிவப்பேச்சை பற்றி சொல்லுது. பாச நீக்கம் நிகழ்ந்த இடத்துல என்ன நடக்கும்? சிவப்பேறு, சிவனை நாம் பெறுவோம். அந்த சிவப்பேறு அடைந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் இருப்பான்? பன்னெண்டாம் சூத்திரம் பன்னெண்டாவது திருமுறை, ஜீவன் முக்தர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்கள்? எல்லாம் சிவனே நம்முடைய தலைவன், அவனுடைய அடிமை நாம். அப்படிதான் ஒரு குறிக்கோளை நீங்க வைத்துக் கொண்டாத பாருங்க, அவர்களுக்குன்னு ஒரு பொருள் கிடையாது. இளையாங்குடி மாற நாயனார், எந்த பொருளும் அவருக்குன்னு கிடையாது. இயற்பகை நாயனார், ஒரு பொருளும் அவருக்கு கிடையாது, எல்லாமே சிவன் சொத்து. ஆகவே இந்த அணைந்தவர்கள் எப்படி, ஜீவனத்துடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பதை பனிரெண்டாம் சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் கடி அன்பருடுமறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தொழுமே. இப்படி பன்னிரண்டு சூத்திரங்கள் நமக்கு இறைவனிடம் அழைத்து செல்வதற்கு பெரிய கருவியாகவும் வழியாகவும் நமக்குரிய வரப்பிரசாதமாகவும் இந்த சுயான போத நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. இப்பொழுது முதல் சூத்திரம் பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய சிதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி எம்மனார் புலவர். இதனுடைய கருத்து, இந்த சூத்திரம் என் முதலிற்றோ எனின், என் முதலிற்றோ என்ன சொல்லியது என்றால், சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்தி உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. சங்காரகாரம், சங்காரம் சங்காரம் என்றால் இந்த உலகத்தை ஒடுக்குபவன், உலகத்தை இந்த பேரூழின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி பேரூழி காலத்தில் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அழிப்பவன் என்று நாம் சொல்லக்கூடாது, அது என்ன சொல்லணும், ஒடுக்குபவன். யார் ஒருவன் இந்த உலகத்தை ஒடுக்குகிறானோ கடைசியில, அவன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமுதற் பொருள். சங்காரகாரணனையே உள்ள, சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம், அதை உணர்த்துதலுக்காக இந்த பாடல். இந்த நூற்பா, முதல் நூற்பா, ஒரு ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு கருத்தை மையமாக வைத்திருக்கும். அந்த நூற்பாவுடைய மைய கருத்து என்னன்னா, யார் ஒருவன் முற்றழிப்பு செய்கிறானோ அவன்தான் முழுமுதற் பொருள். முற்றழிப்பு செய்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, முற்றழிப்புன்னே பேரு, முற்றழிப்பு சமயத்துல என்ன செய்வான், எல்லாவற்றையும் ஒடுக்குவான், ஒன்னு கூட மீதி இருக்காது. அவன் படைத்தற் கடவுளையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான், காத்தற் கடவுளையும் தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான், ஒடுக்குதற் கடவுளையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்வான். ஆகவே அவன் மறைத்தல் கடவுள், அருளல் கடவுள் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்வான். அவன் மட்டும்தான் தனியா இருப்பான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஏகனாக அவனே நிறைந்திருப்பான். அப்படி இருக்கின்றவன் மீண்டும் புனருற்பவம் செய்யும் பொழுது, புனருற்பவம்னா என்ன, மறுபடி இந்த உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அவன்தான் படைப்பு கடவுளை படைப்பான். படைப்போன் படைக்கும், படையோன் படைத்தவை, காப்போன் காக்கும், கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா, கருத்துடை கடவுள் திருத்தகம், அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெறாய் இருந்த விண்ணோர் பகுதி, கீடம் புறையும் கிழவோம். மற்ற தேவர்கள் எல்லாம் பார்த்தா புழு மாதிரி, மனிதன் மாதிரி அவரு, மற்ற தேவர்கள் எல்லாம் புழு மாதிரியான். அவன் அவன்தான் படைப்பவனை படைக்கிறான், காப்பவனை அவன் தான் காப்பாற்றுகிறான். ஆகவே இந்த எல்லாரையும் அவன் தனக்குள் இருந்து வெளிப்படுத்துகிறான். முற்றழிப்புங்கிறது என்ன, எல்லாவற்றையும் ஒடுக்கொள்ளுதானே, ஒரு படைப்பு கடவுள் மட்டும் வெளியே வச்சுவிட்டு, காதல் கடவுளையும் வெளியே வச்சுவிட்டு, ஒடுதல் கடவுளையும் வெளியே வச்சுவிட்டு முற்றழிப்பு செஞ்சானா அது முற்றழிப்புன்னு சொல்ல முடியாது. ஆகவே சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். அதனாலதான் மணிவாசக பெருமான் எடுத்தார் திருப்பள்ளி எழுதிற, போத்தியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதுரை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல்தூள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே, அவன்தான் முதல், எல்லாவற்றுக்கும் முதல். அவனுடைய முதல் இல்லாவிட்டால், வியாபகம் இல்லாவிட்டால் உயிர்களுக்கு இருப்பு இல்லை, உலகத்துக்கும் இருப்பு இல்லை. அவனுடைய செயல் இல்லாவிட்டால் எந்த உயிருக்கும் செயல்பாடு இல்லை, உலகத்திற்கும் செயல்பாடு இல்லை. அதை நம்ம உணரணும். ஆகவே அவன்தான் முழுமுதற் கடவுள், சங்காரகாரனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். இதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து, மைய கருத்து. இந்த கருத்தை விரிவா தெரிஞ்சுக்க போறோம் கீழே. இப்ப பாட்டை பதவுரையா பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த இந்த சொல்லுக்குள்ள அப்படியே சுருக்கி கொண்டுட்டார். எல்லாத்தையும் இது குறிப்பிட்டிருக்கிறது. அவன் அவள் என்று சுட்டி குறிப்பிடும் உயர்தனை பொருள்களாகவும், அது என்று சுட்டி குறிப்பிடும் அகிரணை பொருள்களையும் தனது பகுதிகளாக உடைய இந்த உலக தொகுதி. இந்த இடத்துல அவன் அவள் அது எனும் அவை என்பது இந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து அவைன்னு போடல. அவை என்பதற்கு இங்க தொகுதி என்று பொருள். இந்த உலக தொகுதி, இந்த உலக தொகுதியை இப்படி பார்க்கலாம். உயர்தினை பொருள்கள், அகிரணை பொருள். உயர்தினை பொருள்கள்ல ஆண்பால் பெண்பால், அகிரணை பொருள்கள் ஒன்றுதான். ஆகவே இவைகளையெல்லாம் பகுதிகளாக உடையது இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்துல இந்த இதுதான் அடங்கி இருக்கிறது. இவ மூவினைமையின் இவ எப்படி இருக்கிறது, மூன்று வினைகளுக்கு உட்படுகின்றன இவைகள். என்ன மூன்று வினைகள்? தோன்றி நின்று அழியும் தன்மையுடையவா இருக்கின்றன. இவைகள் தோற்றிய திதியே. ஆகவே இந்த தடப்பொருளாகிய இவைகள், இவைகள்லாம் தடப்பொருள்கள். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆண் உடம்பு, நம்ம ஆண்னா உடனே உயிர் நினைச்சு கூடாது. உயிருக்கு ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அகிரணி பொருளுடைய உடம்பு, எருவு மாடு, பசுமாடு, கண்ணுக்குட்டி, புழு, பூச்சி, நாய், பன்னி எல்லாம். ஆகவே இந்த உடல்கள் தோன்றி நின்று அழியும் தன்மையுடையா இருத்தலில் இவைகள் தோற்றிய திதியே. தோற்றிய, அவை தோன்றியன்னு போடல பாருங்க. தோன்றியன்னா தானா தோன்றுச்சுன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு, அந்த தோற்றிய தோல், அந்த இன்னுக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தோற்றிய, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட திதியே உள்பொருள்களே. திதினா உள்பொருள். திதினா வந்து அமாவாசை திதி, பாட்டிமன் திதி, பிரதம திதி, இல்ல எங்க அம்மா திதி எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது சைவ சித்தாந்தத்துல நம்ம உங்களுக்கு ஆரம்ப காலத்திலே சொல்லி இருக்கிறேன், சைவ சித்தாந்தத்துல இங்க என்ன பொருள் சொல்லுகிறோமோ அந்த பொருள் வழியா நீங்க வந்துடணும். காலணிகளை வெளியே கழட்டி போட்டுருக்கோமா, அது மாதிரி எங்கெங்கயோ கேட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும், வெளியே கழட்டி பண்ணும். இங்க உள்ள வரும் பொழுது இந்த கருத்துக்கு உள்ள இந்த விஷயங்களை மட்டும் கேட்டீங்கன்னாதான் குழப்பம் இல்லாம இருக்கும், இல்லன்னா குழப்பிடும். துரியாதீனம்னு கேட்டுட்டீங்க வந்து, நான் சொல்ற துரியாதீனம் கேட்டீங்கன்னா குழம்பிடுவீங்க. இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் இருக்கு. இன்னொன்று காரிய பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காரிய பொருள்னா நான் ஒரு காரியமா வெளியில போனேன், காரியம்னா வேலை, ஒரு பணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க காரிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருள் தோன்றி நின்று அழிகிறதோ அது காரிய பொருள். காரிய பொருளுக்கு ஒரு கர், அது இங்க வருது, எல்லாமே வருது. காரிய பொருளுக்கு ஒரு கர்த்தா வேணும். அப்ப காரிய பொருள் என்று சொன்னாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். அந்த தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் தானா தோன்றி நின்று அழியாத சில பொருள்கள், அதுக்கு தோன்றி போயிருக்க ஒரு கர்த்தா வேணும், அவனுக்கு ஒரு துணை வேணும், அப்படிலாம் வரணும். ஆகவே இந்த நம்ம சைவசாத படிக்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லையும் அதனுடைய சரியான பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும். திதியே அப்படின்னா உள்பொருள், தோற்றிய திதியே, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே ஆகும். அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே. ஆகவே இதெல்லாம் தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். இப்ப பாட்டை மட்டும் சொல்லியாச்சு, அவன் தோற்றுவதற்கு எப்படி வேணும், அவன் எல்லாமே தானா தோணாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா, பார்க்கலாம் என்னன்ட்டு. ஒடுங்கி உலகாம், ஒடுங்கி, அதாவது ஒடுங்கி என்பது இங்க சிவபெருமானுக்கு ஒடுங்கி என்று பெயர். அவன் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வதனால் அவனுக்கு என்ன பேரு, ஓம் ஒடுங்கியாயனவான்னு சொல்லலாம், ஓம் ஒடுங்கிய போட்டின்னு சொல்லலாம். ஒடுங்கி, ஒடுங்கி உலகாம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு அவனுக்குள்ளே ஒடுங்கி இருந்தது. தோன்றுவதற்கு முன்பு எங்க இருந்துச்சு, அவனுக்குள்ள இருந்தது. திரும்பி வரும்பொழுது எங்க இருந்து வருது, அவனிடமிருந்துதான் வருகிறது. இங்க ஒரு சந்தேகம் வரணும் உங்களுக்கு, இயற்கையா ஒரு சந்தேகம் வரணும். இது அவன் வந்து அறிவு பொருள், உலகம் சடப்பொருள், அப்போ அவனுக்குள்ள ஒடுங்கிச்சு, அவனுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா அவன் அறிவு பொருள் இருந்து சடப்பொருள் எப்படி வெளியே வரும்? சத்காரி வந்து பொருந்தாம இருக்க எப்படி வரும் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. அது மாயையிலிருந்து அவன் தோற்றுவித்தான், மாயில் தான் ஒடுங்கிச்சு. ஆனா அந்த மாயையும் நிலைத்திருப்பது எதுல? அவன்ல. அதனாலதான் அவன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறோம். அதுக்கு உதாரணமா சொல்ல போனா பங்கஜம் சொல்றோம், பங்கம் பிளஸ் ஜம்மு. பங்கம் என்றால் தேரு, தேற்றிலிருந்து தோன்றியதுதான். ஆனா தேற்றிலிருந்து அது தோன்றுகிறது, அதுக்கு பேரே பங்கஜம்னு பேரு. தேற்றிலிருந்து தோன்றியதுதான் பேரு. அது தேற்றில் தோணுதா இல்ல? ஏல இருந்து தோணுது, கிழங்குல இருந்து தோணுது. கிழங்குல இருந்து தோணுதுன்னு நம்ம சொல்றது இல்ல, அதை தேற்றிலிருந்து தோன்றியது என்று சொல்லுகிறோம். அது விதையிலிருந்து அந்த கிழங்கில் இருந்தான் தோன்றியது. அதுபோல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மாயிலிருந்து தான் தோன்றுகிறது. மாயை சடப்பொருள், சடப்பொருள் இருந்து சடப்பொருளை அவன் தான் தோற்றுவிக்கிறான். ஆனால் எல்லாம் சேர்ந்து அவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருப்பதனால் மாயையும் அவனுடையதான் இருக்குது. அதனால மாயை ஒடுங்குவதை நம்ம என்ன சொல்றோம்? அவனில் ஒடுங்கியது, திருப்பி அவனில் இருந்து. ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது நம்ம. அந்த அளவுக்கு நாம் கழிசம் அப்படி அமைஞ்சிருக்கு. அது நம்முடைய பெருமை இல்ல, கழிசாதனுடைய பெருமை. அது ஒடுங்கி உலகம் தாம் தோன்றுவதற்கு முன்பு யார் இருந்துச்சு? ஒடுங்கிக்குள் இருந்தது. ஒடுங்கியிலிருந்து அது வெளியில வருகிறது. ஏன் அதான் ஒடுக்கியாச்சு இல்ல, முடிஞ்சு போச்சு இல்ல வேலை, ஒடுக்கிட்டார்ல தனக்குள்ள. அப்ப அந்த ஒடுங்கி நின்ற உலகத்தை எதுக்கு அவர் வேலை இல்லாமல் தோற்றுவிக்கிறாரா? ஒடுக்கிட்டார் தனக்குள்ள, பேசாம முடிச்சிட வேண்டியது தானே. எதுக்கு இல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு என்ன என்ன வேலை இல்லாத வேலையா? சாமிக்கு வேற வேலை கிடையாதா? என்றால் இந்த உயிர்கள் எல்லா உயிர்களும் மலத்தில் இருந்து விடுபடாமல் மலத்துக்குள் இருந்து துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதனால் இந்த உயிர்களை மலத்தில் இருந்து நீக்கி ஞான ஒளியை தர வேண்டும் என்பதற்காக அவன் மீண்டும் புனரூர்வம் செய்கிறான். மலத்து உலகம், மலம் இருப்பதினாலே மீண்டும் இந்த உலகம் உலதாகி வருகிறது. தன்னிடம் ஒடுங்கியிருந்த இந்த உலகத்தை அவன் தோற்றுவிப்பது எதன் பொருட்டு என்றால் உயிர்களை பற்றியுள்ள ஆணவளமாகிய மாசினை நீக்குவதற்காக. அந்த குற்றத்தை அந்த செயலை செய்கின்றவன் அந்த மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் மூல புருஷனாக இருக்கிறான். உலகமெல்லாம் அவனிடம்தான் ஆதி தோன்று, ஆதினா தோன்றுதல், அந்தம்னா முடிதல், எல்லாம் முடிகிறது. இந்த அந்தத்தையும் ஆதியையும் உலகத்துக்கு செய்கின்ற, பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய சிவபெருமான் இருக்கிறானே, முற்றழிப்பு காலத்தில் இவ்வுலகத்தை எல்லாம் தன்னிடம் ஒடுக்கி முடிவு உண்டாக்குகின்ற அந்த ஒடுக்குதற் கடவுள் ஆகிய சிவபெருமான், அதாவது யார் ஒருவன் அந்தத்தை செய்கிறானோ அவனே ஆதி முதல்வன், அந்தத்தை செய்கின்றவன் தான் முதல்வன். எம்மனார் புலவர் இவ்வளவு உண்மைகளையும் சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? எம்மனார் புலவர் என்று உண்மையை உணர்ந்த, அளவை நூல் அறிந்த, அனுபவமுடைய ஆச்சாரியார்கள் எமக்கு சொல்லியுள்ளார்கள் சொல்றார். இவ்வாறு அளவை நூல் அறிந்த குருநாதர்கள் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் முற்றொழிப்பு செய்கின்றான். முற்றொழிப்பு செய்கின்ற அந்த பெருமான் தான் இந்த உலகத்திற்கு முதல்வனாக விளங்குகிறான். அவன் தான் மூலப்பொருளாக விளங்குகிறான். அவன் தான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக விளங்குகின்றான். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்தில் சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு இருக்கு. சொல் பிரபஞ்சத்துல மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்வார்கள். வண்ணம் என்றால் எழுத்து, அது 51 எழுத்து இருக்கு. 51 எழுத்துக்கள் 81 பதங்களாக இருக்கின்றன. அந்த பதங்கள் 11 மந்திரங்களாக இருக்கின்றன. அப்புறம் பொருள் பிரபஞ்சத்துல தத்துவங்கள் 36 தத்துவம், கலைகள் 5, புவனம் 224. இதை எல்லாவற்றையும் அவன் முற்றொழிப்பு. முற்றொழிப்பு என்பது சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அவன் இந்த மாயைக்குள்ள ஒடுக்கிறது. மந்திரம், மந்திரம் என்பது வாக்கியம். உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு கூட, மந்திரம் என்பது வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எல்லாம் பதத்துக்குள்ள ஒடுங்கும், பதமெல்லாம் வண்ணத்துக்குள் ஒடுங்கும், வண்ணம் புவனத்துக்குள் சென்று ஒடுங்கும், புவனம் தத்துவங்களுக்குள்ள ஒடுங்கும், தத்துவங்கள் எல்லாம் கலைகளுக்குள்ளே சென்று ஒடுங்கும். இப்படி ஒடுக்குவான் சிவபெருமான் எல்லாவற்றையும் ஒடுக்கி அந்த அதுக்கு மூலமாக இருக்கின்ற மாயையை அவன் தனக்குள்ள, மாயை அவனுடைய வியாபத்துக்குள்ளதான் இருக்கிறது. அது எல்லாம் மாயைக்குள் ஒடுங்கிவிடும். மீண்டும் மலம் இருப்பதினால், நமக்கு மலம் இருக்கு, ஆணவளம் இருக்கு. இன்னும் எல்லா உயிர்களையும் விட்டு ஆணவளத்தை போகல. ஏனென்றால் ஒரு பேருடி காலம் கொடுத்தும் நம்ம ஆணவளத்தை நம்மிடமிருந்து நீக்கிக் கொள்கின்ற, ஞான பாதையில் செல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இன்னும் ஏராளமான உயிர்கள் ஆணவமலத்துக்குள்ளே ஒடுங்கி இருப்பதினாலே அந்த ஆணவமலத்திலிருந்து உயிர்களை வேறுபடுத்தி ஞானத்தை வழங்க வேண்டும் என்ற அருள் காரணமாக மீண்டும் அவன் இந்த உற்பத்தியை, புனர் உற்பத்தியை செய்கிறான். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. இப்போ இந்த சூத்திரம் அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இதுல வந்து மூன்று அதிகரணங்கள் இருக்கின்றன. இந்த அதிகரணம்னா என்னன்னு ஒரு தடவை பார்த்துலாம் நம்ம. ஏனென்றால் எங்கேயாவது ஒரு தடவை விளக்கிதான் ஆகணும். அப்படி விளக்கம் கொடுக்கலன்னு சொன்னா மறுபடியும் குழப்பிக்கிட்டே இருக்கும். அதிகரணம் என்பது சிவஞானபோத சூத்திரம் ஒவ்வொன்றும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 12 சூத்திரங்களும் 39 அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகரணம் அப்படின்னாலே அதுக்கு நிலைக்களம் அப்படின்னு பேரு. அதாவது ஐந்து, ஒரு அதிகரணத்துல ஐந்து கூறுகள் இருக்கணும், ஐந்து நிலைகள் இருக்கணும். அப்படி ஐந்து நிலைகளுக்கு நிலைக்களமாக இருப்பதனால் இது அதிகரணம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. ஒன்று, அதிகரணங்களுக்குள்ள ஐந்து அங்கங்கள் இருக்கணும். ஒரு அங்கம் முதல்ல தன்னால் கூறப்படும் பொருள், அதுக்கு தன் பட்சம் என்று சொல்வார். தன்னால் கூறப்படுகின்ற பொருள், ஏன்னா இவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சு கடவுள் உண்மையை நிறுவுகிறார், இவ்வளவு ஆராய்ச்சி செய்து பாச உண்மையை நிறுவுகிறார், இவ்வளவு ஆராய்ச்சி செய்து பசு உண்மையை நிறுவுகிறார். எல்லா சூத்திரங்கள்லயும் நான் ஏன் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு செய்தியை சொல்லிடுவாங்க, சொன்னதுக்கு பிறகு இதை ஏன் நான் சொல்றேன், சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடுத்தது ஏதுல சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது உதாரணம் சொல்லுவாங்க. இவ்வளவையும் சொன்னால்தான் அந்த சிவஞான சைவ சித்தாந்த உண்மைகள் நமக்கு நிலையாக நிலைக்கும். முதல்ல சிவஞான போதம் என்றாலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவனை பற்றிய ஞானத்தை நம்மிடம் நிலைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லலாம். அதை நிலைப்படுத்துவதற்குரிய உத்திகள் எல்லாம் இங்கு கையாளப்படுகின்றன. ஒன்று, அஞ்சு அங்கங்கள் இருக்க வேண்டும். அந்த அஞ்சங்கள்ல ஒன்று தன்னால் கூறப்படும் பொருள், அது தன் பட்சம். நம்ம சொன்ன உடனே நீ சொன்னது சரியா இல்லையே, இப்படி இருக்குமே, அது இப்படி இல்ல இருக்கும் அப்படின்னு அப்பொருடத்து ஏற்படும் ஐயப்பாடு, நீ சொன்னது சரியாதப்பா என்று ஐயப்பாடு. இரண்டாவது, மூன்று, அந்த ஐயப்பாட்டின் கண் பிறரூறும் பக்கம், அதுக்கு பூர்வபட்சம்னு பேரு. ஐயம் உண்டாயிருக்க இன்னொருத்தன் சொல்றான் நீ சொல்றது சரி, நான் சொல்றதுதான் சரி என்று இன்னொரு செய்தியை சொல்றான். இது மூன்றாவது அங்கம். இந்த ஐயப்பாடு பிறர் கூறுகின்ற அவர் செய்தி எல்லாவற்றையும் மறுத்து, மறுத்துனா அவர்களுடைய பொருந்தாமையை எடுத்து சொல்லி சித்தாந்தத்தை நிலைப்படுத்துகின்றது. அடுத்தது நாலாவது கூறு, அது சித்தாந்தம் என்று பெயர். இது முடிந்த முடிவு. மூன்று வரையிலும் ஆய்வுக்கு முன் தோன்றுவது. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டேன், அதுக்குள்ள ஒருத்தர் ஐயம் கிளப்புறாரு, சந்தேகம் கிளப்புறாரு, நீ சொல்றது சரிதானா இல்லையானு ஐயம் கிளப்புறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது நான் சொல்றதுதான் அப்படின்னு ஒரு சொல்றாரு. மூணு பேர். இது வந்து ஒரு ஆராய்ச்சி நடப்பதற்கு முன்பாக நிகழ்வது. இவ்வளவையும் கேட்டுட்டு முதல்ல தன்னுடைய கருத்தை சொன்னார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, இவ்வளவுடைய பொருந்தாமைகளையும் ஐயத்திற்குரிய பதில்கள், இன்னொருவர் சொன்ன அவருடைய கருத்தை சொன்னதனுடைய பொருந்தாமைகள் எல்லாவற்றையும் மிக விவரமாக தர்க்க சாஸ்திரத்தின் மூலமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அனுபூர்வமாகவும் ஒருவர் சொல்வார். சொல்லி விளக்கிட்டு இதுதான் சரி என்று நிர்ணயிப்பார். அதுதான் முடிந்த முடிவு, சித்தாந்தம். நாலாவது, இது ஆய்வுக்கு பின் வரக்கூடிய ஒரு நிலை, முடிந்த முடிவு சித்தாந்தம் அப்படிங்கிறது அதுதான். அதற்கு அடுத்தபடி அஞ்சாவது அங்கமாக, அந்த துணிந்த முடிவுக்கு எல்லாரும் புரியணுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு இயைபு என்று பெயர். இப்படி ஐந்து பொருள்கள் ஒரு அதிகரணத்தில் அமைந்துள்ளன. ஐந்து பொருள்களும் நிலைக்களமாக கொண்டிருப்பதனாலே அதற்கு அதிகரணம் என்று பெயர். இப்போ நம்முடைய இந்த சிவஞான போதத்துல இந்த ஐந்தும் மூன்றாக வந்திருக்கிறது. ஐந்தையும் இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து உறுப்புகள் இருக்கு, அதை தொகுத்து மூன்றாக சொல்லியிருக்கிறார். பிற ஊரும் விஷயம்லாம் சொல்றாரு, ஐயமெல்லாம் சொல்றாரு. நீங்க விரிவாக சித்தியாரை படிச்சிருக்கோம் நம்ம, அதுல பாத்திருக்கோம்னா அதுல மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி மறுத்து பதில் பேசியிருப்பார். நீங்க பாடத்தை கவனிச்சுட்டு வந்துருக்கும் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதுல அதிகரணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஐந்து அங்கங்களாக இல்லாமல் மூன்று அங்கங்களாக அது சுருக்கி தொகுத்திருக்கிறார். அவர் அது என்னன்னா, ஒவ்வொரு அதிகரணமும் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு, இப்படி மூன்றாக அமைந்திருக்கிறது. அதிகரணம் தான் கூறும் பொருள், அதன்கண் எழுகின்ற ஐயம், அது நான் முதல்ல சொல்லிட்டோம் உங்களுக்கு. சரி, மேற்கோள், மேற்கோள்ல என்ன சொல்வாருன்னா, அதுல இருக்க மூணு அங்கங்களை மட்டும் சொல்றேன். மேற்கோள்ல என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர் உணர்த்த கருதிய பொருள் உரைநடையாக சொல்லப்படும். நான் என்ன நினைக்கிறேனோ, ஆசிரியர்னா யாரு, மெய்கண்டார். மெய்கண்டார் என்ன சைவ சித்தாந்தத்தை சொல்லணுமோ அதை உரைநடையாக சொல்லியிருப்பார். அது அவரது பட்சம், அவரது கொள்கை. யாருடைய கொள்கை, ஆசிரியருடைய, மெய்கண்டாருடைய கொள்கை. அதுலேயே மூன்றும் உள்ளடங்கியிருக்கும், பிறர்கூறும் ஐயம் சந்தேகம் எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்கியிருக்கும். அப்ப அவருடைய கொள்கையை சொல்லுவார், சித்தாந்தம்ன்றது வந்துடும் அது. இப்போ அதுக்கு அடுத்தது, அந்த செய்தியை சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை ஏதுவில் சொல்லுவார். ஏது அப்படின்னா, நான் இந்த உண்மையை சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை இரண்டாவது ஏதுவிலை சொல்லுவார். அதையும் உரைநடையாக சொல்லியிருப்பார். இப்போ அவர் தன்னுடைய கொள்கையை சொல்லிட்டாரு, ஐயம் மறுப்பு எல்லாம் பொருந்தாமையெல்லாம் சுட்டிக்காட்டி கொள்கையை நிலைநாட்டினதான் அந்த முடிவு வந்து விட்டது. அப்புறம் அதற்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தான் சொன்ன செய்தியை எடுத்துக்காட்டு உதாரணங்களுடன் நமக்கு விளக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு என்று பெயர். அது வெண்பாவாக அமைந்துள்ளது. ரெண்டும் ஒரே இடை, மேற்கோளும் ஏதுவும். அது மேற்கோள் என்பது சித்தாந்தம், அவர் சொன்ன சித்தாந்தம். ஏது என்பது அதற்கு கூறும் காரணம். அந்த இயல்பு என்று சொல்லக்கூடிய அடுத்தது எது பொருத்தமானதோ அதை ஐயத்தை நீக்கி பொருத்தமானது என்பதை வெண்பாவினால் விளக்குகிறார். அது வெண்பாவாக அமைந்துள்ளது. மேற்கொள்ள ஒரு செய்தியை உதாரணம் சொல்ற பாருங்க. மேற்கொள்ள இம்மலை தீவுடையது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் புகை இருப்பதால் காரணம். அதுக்கு உதாரணம் எதது புகையுடையது அது தீயுடையது அடுக்கலை போல என்று சொல்லி உதாரணம் சொல்றோம். இப்படி சொல்லி இப்படி மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு ஐந்து அங்கங்களுடைய அதிகரணத்தை மெய்கண்டார் மூன்றாக தொகுத்து மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்று அமைத்திருக்கிறார். இப்ப அதன் மூலமாகத்தான் இதை நம்ம இந்த நூலை பார்க்க இருக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு நூலின் வழி தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெரிய புராணத்துல விநாயகர் தோத்திரம் எப்படி தெரியுமா? எடுக்கும் மாக்கது, எடுக்கும் மாக்கது. இந்த கதையை படிக்கின்றவர்கள் படிக்கின்றவர்களே இந்த கதை என்ன பண்ணும்னா பரவி பெருங்கடலிருந்து எடுக்கும் எடுக்குமாக. திருக்கோவையாறுல தடவி ஆழமான சுனையில விழுந்துட்டா. அது போன் பேசிக்கிட்டே போனா, இப்படி பேசிக்கிட்டே போகும்போது அந்த சுனை இருந்ததை பார்க்கல. இப்போ பேசிட்டு போறவள ஆளை பார்க்குறாளா பாதையை பார்க்குறாளா? பேசிக்கிட்டே போனா அந்த பேச்சிலையும் அந்த போன்லையும் ஞாபகம் வர்றது அப்படின்னா சுனை தெரியல. அப்படின்னு சுனையில் விழுந்துட்டா. ஆழமான சொனை பற்றி ஏற முடியாம தவிச்சுக்கிட்டு கிடந்தா இன்னும் ஒரு நொடியில உயிர் போயிடும். அந்த வழியில தலைவன் வந்துட்டான். அதுதான் அவளுக்கு அஷ்டமாதிபதி ஆயுஷு தானாதிபதி கேந்திர கோணங்கள்ல ஆட்சி உச்சமா இருந்தபடியும். அந்த வழியில தலைவன் வந்தா தலைவி திண்டாடுவதை பார்த்தான். உள்ள போயிட்டு போயிட்டு வரான், உள்ள போயிட்டு போயிட்டு வரான். தெரியுமில்ல உங்களுக்கு, உள்ள போயிட்டு போயிட்டு வரான். அந்த வேளையில தலைவன் கண்டான். கண்டு அவன் மிகுந்த அதங்கத்தோடு தலைவியினுடைய கையை பிடித்து இருக பிடித்து தூக்கி கரையில விட்டான், மேல விட்டான். அந்த நொடியிலே அந்த தலைவன் வரவில்லையானால் அவன் உயிர் போய். அந்த தலைவனுக்கு என்ன நன்றி சொல்றது? உயிரை காப்பாற்றிய தலைவனுக்கு என்னன்னு சொல்லலாம்? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சொன்னா போதுமா? ரொம்ப தேங்க்ஸ். உயிரையே காப்பாற்றி விட்ட தலைவனுக்கு என்ன நன்றி இருக்குது? அதத்தான் மாணிக்கவாசு உபகட்டிக்காரர் மாணிக்கவாசு வார்த்தை இல்லைன்ற. அந்த அவன் செய்த உபகாரத்துக்கு நன்றி சொல்லுவதற்கு தமிழில வார்த்தை, எந்த மொழியிலையும் வார்த்தை இல்லை. இது புரியுதா? அது மாதிரி எத்தனையோ கோடி காலம் பரவி பெருங்கடல விழுந்து கிடந்த என்னை எல்லையில்லாத கருணையினாலே நிலந்தன் மேல் வந்த ஒளி நீள்கடல் காட்டி பரவி பெருங்கடல கிடந்த என்னை எடுத்து முத்தியாகிய கரையிலே சேர்த்தான். அந்த உபகாரத்துக்கு என்ன வார்த்தை சொல்றது? அந்த உபகாரத்துக்கு என்ன வார்த்தை சொல்றது? ஓங்கும் உருவிடம் உண்டு திருக்கோவையார். ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் உருவம் தடவரைவாய் தளங்கும் அருவி வீங்கும் சொனை புனல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவருக்கு அறியேன் சிறியேன் சொல்லுவார். வாங்கும் அவருக்கு அறியேன் சிறியேன் சொல்லுவாசகம். என்ன வாசகம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாசகம் இல்ல, வாசகம் நன்றி சொல்லுவதற்கான வார்த்தை இல்ல, எந்த மொழியிலேயே இல்ல. என்ன விளங்குதா? அது போல ஆச்சாரியன் செய்கின்ற உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செய்ய முடியும். சௌகரமான செய்த உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செய்ய முடியாது. யார் இதற்கு இளநூர் கைமாற விளங்குதா? அதனால என்ன இப்பபத்தி சேரம் முதலில் எங்க வீகண்டாருக்கு தோத்திரம் சொல்லி இருக்கிறாரு, இப்ப எப்படி சொல்றாருன்னா இது என்ன இப்பபத்தி சேரா வகை எடுத்து இனிமேலு பிறவியாகிய அந்த நெறியிலே பரவி கடலிலே சேராத வகை என்னை எடுத்து எடுத்து. அது வந்து உங்களுக்கு இந்த பேதித்து நம்மை வளர்த்து எடுத்துன்னு வருது அல்லவா? அது ஒன்னாச்சா எடுத்த பொற்பாதம் வருது பாரு. அது கூட அப்படித்தான். எத்தனையோ கோடி ஆன்மாக்களை எத்தனையோ கோடி காலமாக அந்த பொற்பாதம் பரவி பெருங்கடந்து எடுத்த பொற்பாதம் அது, அது சென்ற காலம் எடுத்தங்கிறது செல்காலம். அதனால எடுத்த பொற்பாதம் எடுத்த அப்படி தனியாக வச்சுக்கிட்டீங்கன்னா எடுத்த பொற்பாதம் தூக்கிய பொற்பாதம் இல்லை இல்லை, அது எத்தனையோ கோடி ஆன்மாக்களை பரவி பொருட்களிலிருந்து எடுத்த பொற்பாதம். அது பாட்டா பாண்டிங்கன்னா இப்படி ஒரு குடித்த உருவமும் கொவ்வை சிவாயிருக்கும் முடிஞ்சிருக்கும் படித்த கடையும் பவளம் போர்மேனியின் பால் வெண்ணீரை இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டாலும் இது தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்த பொற்பாதம் பாது எத்தனையோ கோடி ஆன்மாக்களை பரவி பொருங்களிலிருந்து எடுத்த பொற்பாதம். அதனாலே இப்படி ஆச்சாரியன் அஞ்செழுத்தாய தெப்பத்தை கொடுத்து பரவி பெருங்கடலிருந்து என்னை எடுத்தான். அதே என்னை இப்பவத்திற்சேராவகை எடுத்து எடுத்தானா என் சித்தத்தே தன்னை வைத்து, என் சித்தத்தே தன்னை வைத்து, சித்தத்தே தன்னை வைத்து என்றால் அந்த ஆச்சாரியனை மறவாதபடி அந்த ஆச்சாரியுடைய திருவுருவத்தையும் அந்த ஆச்சாரியத உபகாரத்தையும் மறவாதபடி சித்தத்திலே நான் நினைக்கும்படியாக செய்ய சித்தத்தே வைத்து. ஏனென்றால் மறந்தா போச்சு, மறந்தா போச்சு. ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை சிவன் செய்த உபகாரத்தை மறந்தா போச்சு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று மறக்கப்படாது. அதுதான் அங்கே சித்தத்திலே அவன் தன்னை வைத்து விட்ட அப்படின்னா நான் மறக்கிறதுக்கு வழியே இல்லையே, அவனே உள்ள இருந்துகிட்டு போது எங்கே போய் மறக்கணும். அது திருவதைப்பாவிலே நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பானே, இப்படி நான் இருக்கிறேன்னா நிற்கும் போதும் கும்பிட்றேன், நடக்கும் போதும் கும்பிட்றேன், படுக்கும் போதும் கும்பிட்றேன், எழும் போதும் கும்பிட்றேன், அப்படிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். திருவாலிய முதனார் திருவசைப்பாவில் நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் அப்படி இருக்கிறேன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால நான் நினைக்காம இருந்தாலும் அவன் விட மாட்டேங்கிறான், அவன் நினைக்க வைக்கிறான். ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒன்று கன்றுவிரி கற்றா போல் கதிர் வித்தி வரவன் இல்லாய் நன்று தூவோ திருத்தலை நடம்பையில் நம்பானே என்பது திருவசைப்பா. அதையினாலே இது என்ன குறிப்புன்னா ஆச்சாரியன் உள்ளத்திலே குடிகொண்டு விட்டான். மெய்கண்ட தேவநாயனாராய் ஆச்சாரியன் அருணதி சிவாசிவானுடைய உள்ளத்திலே அவர் வந்து இருந்துகிட்டாராம், இருந்துகிட்டாராம் தன்னை வைத்து, தன்னை வைத்து. இதெல்லாம் ஆச்சாரியனை செய்த செயலே, நான் வைக்கல அவரை தன்னை வை இருக்கிறானா. அது இமைப்பொழுது கூட என்னுடைய நெஞ்சு விட்டு போகாமல் இருக்கிறோம், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நெஞ்சிலேயே அவன் இருந்துக்கிட்டு மாணிக்கவாத சொல்ல சமர்த்து எப்படின்னா இமைப்பொழுதும் அவனை நான் நினையாம இருக்க மாட்டேன்னு சொல்றது மற்றைய அருளாளர்கள் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனும் என்று மற்றைய அருளாளர் மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாருன்னா அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறேன் இருந்துக்கிட்டு போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறேன் நீங்காதான்னா பரவனே இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான், நீங்காதான் அவன் என்னுடைய நெஞ்ச விட்டு இமைப்பொழுது காலம் கூட என்னுடைய நெஞ்சத்தை விட்டு போக மாட்டேங்கிறேன் பேராது நின்று அவனே அப்படி இருந்து விட்டு போக மாட்டேங்கிறான். நான் போச்சோம்னா கூட போக மாட்டேன். அது வாசித்து காணனாதது, பூசித்து கூடவனாதது, வாய் விட்டு பேசவனாதது, நெஞ்சினால் இந்த வரிய கெடுக்கும் மாசருக்கு தோணனாதது, நெஞ்சில் அழுக்குள்ளவர்களுக்கு தோணனாதது, நேசருக்கு பேரவனாதது. சரியா இருக்குதா? மாணிக்கவாசகருக்கு ரொம்ப விலை மதிக்க முடியாத செல்வத்தை கொடுத்துட்டாராம் யாருக்கிட்ட? மாணிக்கவாசகர் கொடுத்துட்டா இவன் வந்து ஒரு யதார்த்தவாதிய விகுலியா இருக்கிறான், விட்டுட்டான்னா ஏமாந்துட்டான்னா என்ன பண்றது, இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்துட்டமே இவன் ஏமாந்துட்டான்னா கொள்ளை எடுத்துட்டு போட்டாங்கன்னா யாராவது ஒரு யதார்த்தவாதி பாபா மந்திரி வேலையை விட்டுட்டு வந்துட்டான்ல எவனாச்சும் விடுவானா? பாவன் ஒரு ஏமாந்தவன் மந்திரி வேலையை விட்டுட்டு வருவானா? அதனால இவனை நம்பப்படாது, நாமளே இருந்து அந்த சொத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கணும் சொல்லி அங்கேயே இருக்கிறான். நேச அருள் உரிந்து அருள் சொத்து, நேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேர. அவன் பொறுப்புள்ளையை விட்டுட்டோம்னா ஏமாந்துருவேன் அப்படிலாம் நம்ம விடப்படாது, அங்கேயும் குடியா இருந்தாத்தான் அந்த சொத்தை காப்பாற்ற முடியும். நேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற. இப்போ ஒரு இப்போ சொற்பொழிய முடிவில் ஒரு 5 லட்சம் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஒரு ஆகும் முடிஞ்சல்ல, இப்போ ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை என் கூட வந்தால் சதாசிவத்திட்ட கொடுத்துருக்கிறேன். 5 லட்சத்தை நானே வச்சுருக்க முடியாமல் அவர் கொஞ்சம் கெட்டிக்காரர் விழிப்பாளர் அப்பத்தனமாக வச்சுருப்பான்னு அவர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. என் கவனம் பூரா இங்கே இருக்கும், அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கல, நான் யாரை பார்த்துக்கிட்டு இருப்பேன்? சதாசிவத்தையே சதாசிவத்தையே சதாசிவத்தையே. பணத்துக்காகவாவது சதாசிவத்தை சதாசிவத்தையே பாக்குறது. சதா அப்படிதான் அர்த்தம் முடியுதா? சதா புரியுதா? அந்த நில வருமா சாமானியமா? சதாசிவம் புரியுதா? சதாசிவம் சொல்லு புரியுதா? எப்போதும் மங்களமாக சதா எப்போதும் சிவம் மங்களம். நான் யார் பாப்பேன்? அதே மாதிரிதான் சிவபெருமானும் மாணிக்கவாசகர் கொடுத்துட்டாரா அருள்நிதியை விட்டு. அவர் எங்கேயும் போக முடியலையா? வேற வேற பார்க்க முடியல. இதை பார்த்து மாணிக்கவாசகரை பார்த்துக்கிட்ட சுத்தம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து தேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேரா. அதனாலே இப்படி என்ன இப்பவத்தில் சேரா வகை எடுத்து எடுத்து என்ன சொல்றது? பிறவியாகிய பிறவி பகை பிறவி பகை பிறவி கடல். அந்த பிறவி கடலில் இனிமேல் நான் புகாதபடி செய்து அந்த பிறவி கடலிருந்து எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து நான் மறந்து விடுவேனோ என்று எண்ணி ஆச்சாரியன் உபகாரம் செய்ததுக்கு மேல அதுக்கு ஒரு உபகாரம், அதுக்கு மேல ஒரு உபகாரம். உபகாரம் செய்தானா? அதுக்கு மேல ஒரு உபகாரம் என்னன்னா, அவனே தன்னுடைய சித்தத்திலிருந்து மெய்கண்டார சித்தத்தில் இவருடைய சித்தத்திலிருந்து தன்னை வைத்து அதற்கு மேல என்ன செஞ்சான் தெரியுமா? தாளினை தலைமையேற்றும் முடிந்த முடிவு. தாளினை இரண்டு திருவடி கமலங்களையும் மெய்கண்டாருடைய இரண்டு திருவடி கமலங்களையும் தன்னுடைய தலையில வைச்சார். பெரிய பேருன்னா அதுதான் திருவடி கமலம் தலையிலே சூடுவது. திருவடி கமலம் தலையிலே விரைகமல் பூங்கொன்றை வேய்ந்து வாட்போக்கி வரகமல விற்றிருக்கும் வள்ளல். வாட்போக்கி கலம்பகம் மகாவுத்தான் மீனாட்சி முருகன் வாட்போக்கி கலம்பகம். விரைகமல் பூங்கொன்றை வேய்ந்து வாட்போக்கி வரை கமல அந்த வாட்போக்கி மலை மணக்கும்படியாக இருக்கிறாராம். வரைகமல விற்றிருக்கும் வள்ளல் உரைகமல்வும் பாத கமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும். புரியுதா? பாத கமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும். புரியுதா? பாதகமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாதக மலம் படும். பாதகமலம் பட்டுருச்சுன்னா பாதகம் செய்து கொண்டு இருந்தா மலம் பட்டுப்போம். அதுதான் அதுதான் நன்மை விருது அருள்நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணுதிரு தொண்டானார் வணங்கி மகிழ்ந்து எழும்போது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சொல். சரியா இருக்கா? சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சொல். திருவடி தீட்சை திருவடி மறைமுகமா செஞ்சாரு சுந்தரருக்கு திருவடி தீட்சை. இவருக்கு கேட்டு செய்தார் அப்பர் சுவாமிக்கு செஞ்சு வைக்கலன்னா உன் மேல பழி ஒரு சாமி அப்படின்னு ஒரு பயத்தை போட்டு ஒரு குண்டை போட்டு விட்டு எங்க திருச்சி முத்தத்தில் ஒரு குண்டை போட்டு விட்டு அவரு அதுக்கு பயந்துகிட்டு சரிப்பா நான் செஞ்சு வச்சிடறேன்டா நீ திருநெல்லூருக்கு வாடா அப்படின்னு சொல்ல அங்க போனார். கோவாய் முடிகி அடுதுதல் கூற்றம் குமைப்பதன் பூவார் அடிச்சோடு எண்ணீர் பொறித்து வை போகவிடின் மூவா முழுப்பொழி மூடும் கண்டாய். தெரிஞ்சுக்க சாமி, மறையாத பொழி இருக்கும் மேல. நான் ஏதாவது எஸ்டேட்டா கேட்டேன், பஸ் ரூட்டா கேட்டேன். மூவா முழுப்பொழி மூடும் கண்டாய் முழங்கும் தடற்கை தேவா திருச்சத்தி முற்றத்துறையும் செவ கொடுங்க. அதை சேர்க்கலாரு. கோவாய் முடிகி என்றெடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் பூவார் அடிகள் எந்தலைமேல் பொறித்து வைப்பா எவனப்பு என்று நாவார்பதிகம் பாடுதலும் நாதந்தான நல்லூரில் வாவா என்ன வாவாவென்ற அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகிசர் வணங்குற. இந்த அமைப்பிலேயே அந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டை கேட்டியா? கோவாய் முடிகி என்றெடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவாரடிகள் எந்தளமேல் பொறித்து வைப்பா எனப்புகொண்டு நாவார்வதிகம் பாடுதலும் நாதந்தானும் நல்லூரில் வா வா என்றே வா வா என்றே அருள் செய்ய ஒரு கடல்கள் இல்லையா வா வா வாரம் வா வா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசன் நன்மை வருகிற. இதே மாதிரி திருவாசகம் திருவாசகத்தை நல்லா படித்தவர் சேர்க்கலாரு சேர்க்கலாரு திருவாசகத்தை நல்லா படித்தவர். ஆனால் யாரும் புலவர்கள் அதை காட்டலை. திருவாசகத்தினுடைய சொற்களும் சேர்க்க இந்த பெரிய புராணத்தில் இருக்குது அந்த குறிப்புகள் இருக்குதுன்னு செல்ல யாரும் காட்டலை. அது திருவாசகம்னு குறிப்பில் இல்லைங்கிறேன். இப்போ இந்த பாட்டை கேடு. ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று என்னையும் பூதளத்தை வலிந்து ஆண்டு கொண்டான். அப்புறம் செய்தி வருவார். செய்தி அதில் பூவார் அடிச்சுவோடு எந்தளமேல் பொறித்தலுமே தேவானவா அடித்தள்ள என கூட்டான். நல்லா விளங்குதா? ஆகவே அது இது எப்படி ஒத்துமை வரும்? அதனாலே இப்படி திருவடி ஆச்சாரியனுடைய திருவடி கமலம் ஞானாசிரியனுடைய திருவடி கமலம் ஞானத்தை பருவோண்டு என்கின்ற அவா உள்ள சீடனுடைய தலையில பட்டுருச்சுன்னா மலம் தொலைஞ்சு போச்சு. அதான் பாத கமலம் படும் முடியா இருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும். படு என்றால் அழிந்து போகும். இப்படி என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமையை சூட்டும். யாரு தெரியுமா? அதான் மின்னாமற் பொழில் சூழ் வெண்ணை மேய்வாள் மெய்கண்டான். மின்னல் என்கின்ற மேகத்துக்கு அடைய ஆகுபெயராக இருக்கின்ற மேகங்கள் சூழ்ந்த புலிகள் உண்ட திருவண்ணநல்லூரிலே எழுந்தருளியுள்ள மெய்கண்டான் என்கின்ற ஆச்சாரியம். மின்னமர் பொழில் சூழ் வெண்ணை மேவி வாழ் மெய்கண்டான், வெண்ணையிலே திருவண்ணநல்லூரிலே எழுந்தருளியிருந்த ஞானாசிரியம். 2 வயசுக்குள்ள 70 வயசு குறுக்கொடுக்கு ஆச்சாரியம். 2 வயசுக்குள்ள 70 வயசு குறுக்கொடுக்கு ஆச்சாரியம். ஞானம் பெரியதை தவிர வயது பெருசல், ஞானம் பெரியதை தவிர வயசெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதியிலையும் இல்லை, சாதியிலையும் இல்லை, வயசுலையும் இல்லை, செல்வத்திலையும் இல்லை. அதனால ஞானம்தான். அதனாலே தந்தை வைத்தருளினாலே தாளினை தலைமையை சுட்டும் மின்னமறு பொழில் சூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான். திருவண்ணநல்லூரிலே எழுந்தருளி இருக்கிற மெய்கண்டான். அதற்கு மேலே அவன் அருளி செய்த நூல் மேவிவாள் மெய்கண்டான். மெய்கண்டான் நூல், மெய்கண்டான் நூல். எல்லாரும் பொய்ய கண்டார்கள், அவர் மெய்ய கண்டார். எல்லாரும் மற்ற சமயவாதிகள் எல்லாம் நல்லா யாபகம், மற்ற சமயவாதிகள் எல்லாம் பொய்ய கண்டார்கள். நல்லா விளங்குதா? அவர்கள் கண்ட உண்மையெல்லாம், அவர்கள் சொல்லுகிற பதிவு சுபாச லட்சணங்கள் எல்லாம் பொய். மெய்கண்ட சந்தானம் சொல்லுகின்றதா மெய். இந்த வாக்கியத்துக்கெல்லாம் 10 கோடி கொடுத்தாலும் கட்டாது. மற்ற சமயவாதிகள் சொல்லுவதெல்லாம் பொய்த்த இவங்களை, பொய்த்த இவ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்த இவ நான் மறையவர் வீழி மெழல வெண்ணிலி செடும் கோயில் அத்தை இவ நெறியர் சிவமலாது அவம் அறிவரோ அறிவுடையோரே திரு திருவிசம்பா. இத்த இவ நெறி நன்றென்று இருள்மாய பரப்பரா இந்திரசால பொய்த்த இவ நெறி. என்ன விளக்கம் பாருங்க, இத்த இவ நெறி நன்றென்று இருள்மா இருள்மாறா இந்திரசால பொய்த்த இவ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்த இவ நெறி நான் மறையவர் வீழி மழல விண்ணிலி செழுங்கோயில் அத்தைவ நெறியர் சிவமலாது அவமும் அறிவோரோ அறிவுடையோ. என்ன சூடு திருசிவா. அதனாலே இப்படி மெய்ப்பொருளாய் சிவத்தை கண்டு பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் உண்ணப்போ என்று உண்ண விளக்கத்தில் வரும். அதனாலே இதுதான் மெய் என்று காட்டி, இதுதான் மெய்த்தெய்வம் என்று காட்டி, இந்த பதிவு சுபாச லட்சணங்கள் சொல்லுகின்ற முறை இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்பொழுது சொல்லுகின்ற நான் பதி இலக்கணம் பாச இலக்கணம் பசு இலக்கணம் சொல்றேனே, இப்ப நான் சொல்ல இலக்கணம் தான் உண்மையான இலக்கணம். அதனாலே மெய்கண்டார் மெய்கண்டார் அவங்க பாட்டம் பெறுது. யாரு வேறு? மெய்கண்டாருக்கு மெய்கண்டாருக்கு அப்பா யாரு? பரஞ்சூரி முனிவர். மெய்கண்டாருக்கு அப்பா பரஞ்சூரி முனிவர். அவருக்கு அப்பா சத்திய ஞான தரிசனிகள் அகச்சந்தானம். சத்திய ஞான சத்திய ஞான தரிசனுடைய மாணாக்கர் பரஞ்சோதி, பரஞ்சோதி மாணாக்கர் மெய்கண்டார். பாட்டம் பெற வச்சார். அந்த காலத்தில் பாட்டம் பெற வைக்கிற வழக்கம். இப்பெல்லாம் பாட்டனுக்கும் பேர் இல்லை, கடவுளுக்கும் பேர். இவன் என்ன சமயத்தான் இப்போ வைக்கிற பேரில் என்ன சமயத்தான் கூட கண்டுபிடிக்க முடியலப்பா. பேரை பார்த்தா என்ன சொல்றது? அதை சரி அதை விடு. ஆகையினாலே பாட்டன் பேர் இது சத்திய ஞான தரிசனிகள், அதுதான் மெய்கண்டான். சத்தியம் மெய் தரிசனிகள் கண்டவன் நல்லா புரியுதா? தாய்மானா சொன்னாரு பொய்கண்டார் காணா, பொய்கண்டார் காணா புனிதமனு அத்துவித மெய்கண்டான் ஆதனருன்னு எவ்வளோ என்னாலும் என்றார் தாய்மான். அதனாலே இப்படி இத்தனை உபகாரம் செய்தவராகிய மெய்கண்ட தேவர். என்ன உபகாரம்? பிறவி பெருங்கடலிலே நான் புகாதபடி என்னை அந்த கடல்ல இருந்து எடுத்து என்னுடைய சித்தத்தில் அவரை வைத்து அதுக்கு மேல திருவடியை தலையில சூட்டியவராகிய மெய்கண்ட தேவர். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னவி தருளினாலே தாளினை தலைமையர் சூட்டும் இன்னமர் பொழிசூல் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான். மெய்கண்டான் அவன் அருளி செய்த நூலாகிய சிவஞானபுரம். அவன் அருள் செய்த மெய்கண்டான் நூல். மெய்கண்டானுடைய நூல் இது சிவஞான. சிவஞான போதும் தலையானம் சோர சோர்மான் கையில் வச்சிருக்க நூல் என்ன தெரியுமா? தட்சிணாமூர்த்தி மாணிக்கவாசருக்கு உபதேசம் பண்ண வந்த போது என்ன வச்சிருந்தாரு தெரியுமா? யாருக்கும் புத்தகம் கொடுத்துட்டு வரல, ஞாபகம் வச்சுங்க. மாணிக்கவாசர் ஆண்டு விடும் போது தான் புத்தகம் கொடுத்துட்டே வந்தார், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் என்னென்னமோ விட்டு வந்து திண்டாடு விடுவார். நல்லா புரியுதா? கோவணத்தை கொண்டு வந்து ஓட்டை கொண்டு வந்து என்னென்னமோ கொடுத்து வா உளறி விடுவானு. யாரு புரியுதா இல்லையா? இவங்களுக்குத்தான் புத்தகத்தோட வந்தா இருப்பா ரிக்கார்டோட. இவன் சாமானி பட்டவன் அல்ல, நம்ம அப்படி பிடிச்சி இந்த திருவாத ஊடிகள் நல்லா பண்ணார். அந்த இடங்கள் எல்லாம் திருவாத ஊடிகள் மாணிக்கவாசருடைய வரலாற்றை பாடுறது ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. நம்ம திருவிளையாடல் புராண ஆசிரியர்களை இன்னும் மற்ற ஆசிரியர்களை விட அவர் நல்லா பண்ணியிருக்க. உருத்திரன திருமணியை இலங்கு காதில் உஞ்சரத்தில் கந்தரத்தில் உருத்திரன திருமணியை இலங்கு காதில் உஞ்சரத்தில் கந்தரத்தில் ஒளிகொன்மார்வில் தரித்தலகு முண்டமங்கி கவின்கரந்த கரத்திலனின் திலகுதிரு முண்டமங்கி கவின்கரந்த நன்முதர்மேர் கவினச்சாத்தி திருத்தகளும் வேதியனார். இந்த மாதிரி திருக்கோலம் அதான் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்றுக்கோலமணி சிவந்த திருமேனி புரியதப்பட்டு நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் அப்படியே வருதா இல்ல தூள சிவஞான தேசிகனாய் தென்திசைய நோக்கி திருவாத ஊரன்றான் வருவானும் சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம் என்பது வாத ஊர்வலல். அதனாலே இப்படி கரத்திலனின் திலகுதிரு முண்டமங்கி கண்கரந்த நன்முதர்மேற் கவினச்சாத்தி திருத்துகளும் வேதியனார் அம்பொன்மேனீர் திகழ்வது கண்ட அகமகிழ்வார் செங்கை மீது இந்த திருக்கோலத்தை கண்டு மகிழ்ந்தாரு செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகமேது ஐயா என்ன சாமி அந்த திருக்கரத்தில் இருக்கிற புத்தகம் என்ன புத்தகம் பொருத்தமுறும் புத்தகமேது ஐயா என்ன பொய்மையிலா சிவஞான போதம் என்ற நல்லது சாமி அப்படின்ட்டு நம்ம என்ன விட்டுருவோம் அப்படியா சிவஞான போதமா இல்லை இல்லை என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது இலங்கியிடும் போதமேது சிவ ஞான போதம் மூணு சொல் என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது இலங்கியிடும் போதமேது இயம்புவீரேன் இயம்புவீரேன் இந்த இந்த சொல்லுக்கு தேவரின் பொருள் சொன்னீர்களாக அன்று வட நீழலில் வந்திருந்தான் நீரே அந்த வடவாள மரத்துக்கு இருந்த பிரம சடகாதி முனிவருக்கு உபதேசம் பண்ணினாரு அந்த சாமி தான் நீ அன்று வட நீழலில் வந்திருந்தார் நீரே அடியேனும் உமக்கடிமை ஆவேன் என்ன நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் நிகழ்போதன் தேர்ந்ததனை தெளிதலாம் என்று ஒன்றியனர் பொருள் வினைவி நிற்பார் சிந்தை உருகுவகை உரை செய்தார் கோமையில் சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் தேர்ந்ததனை தெளிதல் போதம் அதனாலே அப்படிப்பட்ட சிவஞான போதத்தை அப்படிச்சப்பட்ட சிவஞான போதத்தை அருளி செய்தவராகிய வைகண்ட தேவர் அந்த ஆச்சாரியன் அருளி செய்த அந்த மெய்கண்ட சாஸ்திரங்களிலே தலைமையாயிருக்கிற சிவஞான போதத்தை தலையிலே வைத்துக் கொண்டு ஆச்சாரியனை தலையிலே வைத்துக் கொண்டு ஆச்சாரியன் அருளி செய்த அந்த நூலை தலையிலே வைத்துக் கொண்டு சென்னீர் கொண்டு கொண்டு சென்னையில் வைத்துக் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றான் சைவ திறத்தினை சைவ திறத்தினை தெரிக்க சைவத்தரமாவது யாதென்றால் சைவத்தரமாவது யாதென்றால் இதுதான் பதி இதுதான் பசு இதுதான் பாசம் இது பாசம் இப்படிப்பட்டது பதி இப்படிப்பட்டது பதி பசு இப்படிப்பட்டது என்று திறமாக உறுதியாக நிலையாக முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுவதனாலே சைவத்தரத்தினை தெரிக்கணும் இது ஆச்சாரியின் புதி இதுக்கு மூல நூல் முதநூல் முதநூல் இது சிவஞானத்தியாருக்கு முத நூலு அந்த நூலினுடைய தன்மை அதை வச்சு நான் நூலை பாடுறேன் என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளிலே தலைவியர் சூட்டு மென்னமூர் மின்னமர் பொலிசூழ்வெண்ணை மேவிவாள் மெய்கண்டா நூல் சென்னீர் கொண்டு சைவ தரத்தினை தெரிக்கலுற்றாம் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் அந்த திறன்கிற வார்த்தை இது வருது வருது பத்தியா திறம் திறம் புரியுதா சைவ தரத்தினை தெரிக்கலுற்றாம் என்று இந்த ஆசிரியர் பாடுகிறார். அதனாலே இப்படி ஆச்சாரிய வணக்கம் சொல்லி ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை சொல்லி ஆச்சாரியன் எழுந்தருளிற்கு ஊரை சொல்லி அந்த ஆச்சாரியன் செய்த நூலை சொல்லி அந்த நூலை தலைமையிற்கொண்டு அந்த நூலின் சொல்லப்பட்ட கருத்துக்களை பிரதிபு சுபாசலட்சணங்களை நாம் சொல்ல புரிந்துகிறேன் என்று இந்த பாட்டிலே காட்டுகிறாரு அருணந்தி சிவன். இப்படி என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்தேன் சித்தத்தை தண்டை வைத்த அருளினாலே தாளினை தலைமையர் சூட்டு மின்னவர் மொழி சூழ்வெண்ணை மேவிவாள் மெய்கண்டா நூல் சென்னீர் கொண்டு சைவத்தரத்தினை தெரிவிக்கப்பட்டான் என்பது இந்த பாட்டு. அதுக்கு மேலே வந்து வருது முதலிய பொருளும் கேட்போரும் பயன் என்று வருகிறது. நூலினுடைய திறமையும் ஆச்சாரியனுடைய உபகாரம் ஆச்சாரியனுடைய உபகாரமும் ஆச்சாரியன் செய்த நூலினுடைய சிறப்பும் அதற்கு மேலே அந்த நூலை வழிக்கொண்டு நான் வழிநூலாக முதல் நூல் வழிநூல் சார்வு முதல் நூல் வழிநூல் சார்வு தொகை வகை விரி என்றார் போல இது முதல் நூல் வழிநூல் சார்வு அதுக்கு தான் நூல் மூணு புரியா போடணும். இந்த மூணு நூல் எங்கள் நெஞ்சில் இருக்கும் திருப்பரந்தூர் கொண்டாந்து யாரு மகாவுத்தர் மூணு நூல் எங்கள் நெஞ்சில் இருக்கும்னு சொல்லிது அந்த அடையாளத்தை காட்டுறது தான் முன்னூல் போடணும். பிரிதம் வெறும் பூண்டு போட்டிருப்பா பகவதி. ஐயோ, அதனாலே முன்னூலும் தரித்தார்கள் ஒரு வதுவாதனுடைய புராணத்தில் கூட. அதனாலே இப்படி நூலினுடைய தன்மை ஆச்சாரியின் உபகாரவைகளை எல்லாம் இந்த பாட்டில் சொல்லி காட்டுகிறார். அடுத்தாற் போல வருவது முதலிய பொருளும் கேட்போரும் பயணம் என்ற ஆடல் வருகிறது. சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அறங்களோங்க மேன்மை கொள் செய்வ நீதி வழங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதே.
4: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமையேற்கொண்டு அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம். நம்முடைய நாயன்மார்களை பற்றிய ஒரு பெரிய அமைப்பை வைத்தால் இயற்பெயரும் காரணப்பெயரும் இந்த இரண்டு வகையில் அமைந்திருக்கிறது நம்முடைய நாயன்மாருடைய திருப்பெயர்கள். அதுல 9 பேரை விட்டு விடுகிறோம் தொகையடியார் என்று. அது நம்ம எல்லாம் மிகுதியான ஒரு கூட்டத்தை வைத்து சொல்கிறோம். தில்லைவானந்தனர், பத்தராய்ப்பணிவார் என்று சொல்றோம். அதை விட்டுவிட்டு தனியாக வருகின்ற அடியவர்களை பற்றி பார்த்தோமானால் எத்தனை அடியவர்களுக்கு தாய் தந்தையரால் இடப்பட்ட பெயராக இயற்பெயராக இருக்கின்றது, எத்தனை அடியவர்களுக்கு அந்த இயற்பெயர் தெரியாமல் காரண பெயர்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு எண்ணினால் அந்த எண்ணத்துல நல்லது. அதே தவிர கொஞ்சம் நெறியாக எண்ணணும். அந்த வகையில வருகின்ற பொழுது இப்பொழுது விரல் மிண்டர் என்ற ஒரு அருமையான பெரியவர் இருக்கிறார். இந்த விரல் மிண்டர் என்பது உண்மையிலேயே தாய் தந்தையரால் இடப்பட்ட பெயரா என்றால், அந்த பெயரை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கிற இப்பொழுது இருக்கிற நீங்க ஷோ அல்லவா, இந்த பெயர்லாம் விட்டுருக்கேன், இதை நம்ம பெயராம கருதுல அல்லவா, சுரேஷ் நரேஷ் கரேஷ் தரேஷ் எல்லாம் அப்படி வந்தா தான் தமிழன் தமிழன் ஆகிறானா அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தமிழர்கள் விட்டுருவோம். ஓரளவு மரபு நிலை பிழையாது இருக்கிற தமிழர்கள் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னே இருந்த அந்த பெரியவர் வரையிலும் வைத்த பெயர்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று இறைவன் பெயரை வைப்பார்கள் அல்லது தாத்தா பெயரை வைப்பார்கள். பெயர்னால என்னன்னு கேட்டா தாத்தாவினுடைய பெயரை உடையவன் பெயர் என்று வைப்போம். ஆனா ஒரு பையனுக்கு பெயர் வச்சுடலாம், 2-3 பையன் இருந்தா ஒரு பையன் அந்த பெயர்னா இருப்பான், மறுபையன்லாம் குலதெய்வம் மற்ற இது அப்படி தாண்டவர்கள் பெயர் அப்படி வச்சிருவான் இப்படிதான் இருந்தது. இப்பதான் எதுவும் இல்லாம இந்த சுரேஷ் நரேஷ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது சரி, அது நம்ம அந்த அந்த உலகத்தை நாம் விட்டே விடுவோம். அது நமக்கு வேண்டியது விட்டார் உலகம் என்று உந்தி பெற. ரொம்ப அருமையான சொல்லுது பாத்தீங்களா, விட்டார் உலகம் என்று உந்தி பெற. யார் தெரியுமா? சைவசித்தாந்தம். எட்டு கொண்டார் தமை தொட்டு கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. ஆமா, எந்த ஒன்றில் ரொம்ப அழுத்தமான பிடிப்பு இருக்குதோ அந்த பிடிப்பு வந்தவன மற்றதை தானா விட்டுடும். இது சைக்காலஜி முறை கூட. நான் வேடிக்கை கூட சொல்றது உண்டு, பையன் கல்யாண பிறகு ஆன பிறகு ஒரு மாறுதல் இருக்கிறான்னு சொல்றோம், இருக்கத்தான் செய்யும். இதுவரையும் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையில அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா, கொஞ்சம் தூரம் வளர்ந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நண்பர்கள் நண்பர் நண்பர்கள் அல்லவா இப்படி. அப்புறம் அது பிறகு ஒரு பணிக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு திருமணம் ஆன பிறகு மனைவி மனைவி மனைவி மனைவி அப்படிதான் வேற என்ன பண்றது. அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகள் மக்கள் மக்கள் மக்கள் மக்கள் மீதின் உடற்கின்றம் மற்ற சொற்கின்றம் ஜீவிக்கும். இப்படி ஒன்றை பற்றுகின்ற பொழுது இன்னொன்று தாமாக நிகழும். அதுக்குதான் பற்ற வேண்டியதை தக்கதாக பற்றுக என்றார் திருவள்ளுவர். ரொம்ப அருமை. ஒன்றை பற்றி தான் இருக்குப்ப மனசு, சந்தேகம் இல்லை. அந்த பற்றுகின்ற பொருள் நல்ல பொருளாக இருக்கட்டும், உயர்ந்த பொருளாக இருக்கட்டும். அது எது சாமி என்ன? பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று ஒரு முதல் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் ஞானி திருவள்ளுவரே. மாற்றமே முதல் ஞானி திருவள்ளுவர் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. அதுக்கு முன்னே நமக்கு இருந்திருக்கிறார்கள், ஆனா அவங்க எல்லாம் தெரியல. தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை விட்டா திருவள்ளுவர், அப்படி அப்படி திருமூலர் இப்படி வந்துட்டோம். இன்றைக்கு இருப்பதில் நம்ம பழமையானவர்களாக முதன்மையானவர்களாக இருப்பவர் திருவள்ளுவர் தான். அதனால ஒன்றை பற்றிய பிறகு தானா நிகழ்வு, இது இயற்கை. அது போட்டோம். அப்படி பருவதும் போது நாம் எதை பற்றுகிறோம் என்றால் மரபு வழியும் இறை வழி உணர்வையும் நம் முன்னோர் வழியும் பற்றுகிறோம். எனவே அதனால் இந்த சுரேஷ் நரேஷ்ங்கிறத விட்டார் உலகம் என்று உந்தி வரும். இது நமக்கு வேண்டியதில்லை. அப்படி வரும்போது விரல் மிண்டர் என்ற பெயர் உண்மையா அப்பா அம்மா வைத்த பெயராக இருக்க முடியாது போலத்தான் தோன்றுகிறது. ஏன்னா மிண்டர்னு ஏதாவது பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அது மாதிரி விரல் மிண்டரா, விரல்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி கொள்வதில் தலையாயவர், அந்த வெற்றி பெறுவதில் மிண்டர். கொஞ்சம் வன்மையாக இருந்தேன்னு அந்த வெற்றி பெறுவார், உறுதிப்பாடா இருந்து வெற்றி பெறுவார். ஆனால் அந்த வெற்றி எப்படி இருக்கும்னு கேட்ட, எல்லாராலும் போற்றுவதற்கும் பாராட்டுக்கூடியதான வெற்றியா இருக்கும். ஒண்ணும் இல்லாம நான் அந்த செவத்து மேல இருந்த மாடியில இருந்து பத்துன்னு குதிக்கிறேன் பார் அப்படின்னு குதிச்சு கைகால முடிச்சுக்கிட்டேன்னா அது மிண்டர் இல்ல, அது விரல் மிண்டர் இல்ல. அது வந்து என்னன்னு கேட்டா தவறான முறையில வந்த மிண்டர். உண்மையிலேயே ஒரு சாதனை, அந்த சாதனை வந்து தக்கதாக இருந்து உறுதியாக இருந்து அதில் வலிமையோடு ஒன்று இந்த உறுதிப்பாட்டில் வலிமையாக இருப்பவருக்கே அது விரல் மிண்டர். அப்படி வெற்றி கொள்வதில் நல்ல வலிமை மிக்கவர், உறுதிப்பாடுடையவர் என்ற பெயர். அதனால அந்த பெயர் நமக்கு வந்து கொஞ்சம் காலப்போக்களுடைய கொள்கின்ற அந்த உறுதிப்பாட்டை கண்டபடி சொல்லியிருக்க வேண்டுமே தவிர தாயின் இருக்க முடியாது என்று சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெயர்கள் அப்படித்தான் இருக்குது.
2: இன்னும் சிலதை நீங்கள இயற்பெயர் இருக்குது, அதாவது அப்பா அம்மா வச்ச பெயர் இருக்குது, அது பின்னால இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பெயர் வந்தவன் அது தானா விட்டு போயிருக்கு. நம்ம காரைக்காலமையா இருக்கு அப்படின்னா புனிதவதினா எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. மருள்நீக்கியார் தலைப்பே நம்ம கொடுக்க விட மாட்டோமே, மருள்நீக்கியார்னு கொடுக்குமா, மூச்சியே பெரிய மாட்டோம். நாவரசுனாதான் விளங்குது, ஆனா அப்பா அம்மா வச்ச பேர் போயவே போட்டு. அது போல ஞானசம்பந்தருக்கு அப்பா அம்மா பெயர் வச்சது என்னதுன்னே தெரியல. ஞானசம்பந்தம்ங்கிறது மூன்றாம் வயசுல ஞானத்தை ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட பிறகு வந்த பெயரை தவிர இயற்பெயரானது அது எதுவோ தெரியல. அறிகளையும் அதான் நம்ம மணிமாசரி தேக்கலா கூட சிவஞான சம்பந்தர் ஆயினார் ஆயினார் என்று சொன்னார். எனவே மூன்றாம் வயதுல குளத்தங்கரையில வந்து இந்த தாய் தந்தை நீங்க அந்த தாய் தந்தை நாள் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் உண்ட பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொன்னார். அதுவே அந்த காரண பெயர் தான். அப்படி பல பெயர்கள் அப்படி எல்லாம் இந்த பெயரை பற்றி ஒரு எண்ணம் என்னன்னு. இடங்கடியார் ஒன்னும் வழங்கல, கோட்புரியார் அதாவது கொள்கையில புலி மாதிரி புடி புடிப்படையவர், இதெல்லாம் எண்ணி பார்க்கணும், எண்ணியதை எழுதுவோம் திருவருள் அது நல்லது ஆயிட்டு உறுதியாயிட்டே இருக்கு. இடங்கடியார் இடம் இடம் என்றால் நான் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறேன். இடம் என்பது மனம் எந்த எதை இடமாக கொள்ள வேண்டும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். யாரு அப்பர் சுவாமி இந்த அப்போ நெஞ்சத்தை யாருக்கு எது எதுல யாருக்கு வைக்கணும், இறைவன் எழுந்தொழுவதற்கு இடமா வைக்கணும். எனவே தன் நெஞ்சத்தைய பெருமான் எழுந்தொழிப்பதற்குரிய இடத்தை வைத்தவர் அந்த நிலையினும் சிறிதும் கழியார் நீங்காதவராயினார். அப்போ பெருமானை நெஞ்சிலேயே கொண்டு அதிலேயே அதனின்றும் நீங்காது இருந்தவர் இடங்கடியார் என்று சொல்றோம். நம்முடைய யுகத்தினாலே ஏதோ படிச்சு சொல்றோம். அப்ப எனவே காரண பெயராதான் இருக்குது கலியநாயனார் கலியன். அதை நமக்கு கலியன்கிற இந்த ஞான சம்பந்தரே கூட சொல்றாரு தன்னை வந்து கலியன்கிறார். ஆனா கலி என்பதற்கு என்ன பொருள் கேட்டா வறுமை என்ற பொருளும் உண்டு, கலின்னா செல்லும் என்ற பொருளும் உண்டு. என்ன பண்றது, கலியை வாராமே வறுமை நீங்க. இன்னொன்னு கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு
1: அங்க செல்லும் மிக்க மதுரைன்னு அர்த்தம், வறுமை மிக்க மதுரைன்னு அர்த்தம்.
2: கலி என்ன வளம் மிக்கவன் என்ற பொருள் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். என்ன பண்றது இப்படி எல்லாம் கலிக்கம்பர் இருக்குது. நீ அது என்ன ஒரு தனியா எடுத்து வைத்துக் கொண்டு பெயர்கள் பற்றி அல்லவா நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று வைத்து ஒரு எண்ணியதை எழுதணும்னு சொன்னா இது நல்லதா இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா இது மறுக்கப்பட்டு வேறொரு கருத்தா அது நிலை பெறும் அல்லவா, அதுக்காக ஒரு கருத்து அல்லது அப்படி வைக்கலாம் என்று சொல்லலாம். அது போல இங்கு வரும்போது விரல் மிண்டர் என்று சொன்னால் தான் கொண்ட பிடிப்பிலே வெற்றி பெறுகின்ற அளவில் அவருடைய உறுதிப்பாடுடையவர், தாம் கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடுடையவர், அதில் வெற்றி கொள்வதில் உறுதிப்பாடுடையவர் என்ற பொருள் அமைந்திருக்கிறது. அதை வைத்தா நமக்கு ஏற்றாலும் இப்படி வரலாறு சொல்லப்படுவதற்கும் அதுக்கும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி இப்பொழுது இவர்கள் தோன்றிய நாட்டை பற்றி நமக்கு சொல்கிறார். முதல் பாட்டு விரை செய்ரும்பும் தொடையிதடி வேணியார்தம் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. சேர நாட்டில் அப்படி ஒரு நினைப்பு சொல்றாங்க. சேர நாட்டில் இந்த பரசுராமன் இது மாதிரி சில முனிவர்கள் வந்து அங்க தொடர்புடையதாக சொல்லி இன்றைக்கும் கூட அது மாதிரி எல்லாம் எண்ணி எங்களுக்கு அந்த மாதிரி அவங்க கோத்திரம் இவங்க கோத்திரம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது சேர நாடு இது பரசுராமர் தவம் செய்து பெருமானுடைய திருவருள் பெற்ற நாடு அந்த சேர நாடு மலைநாடு என்று சொல்கிறார். ஆகவே விரை செய்ரும்பும் தொடையிதழி வேணி யார்தம் கடல் பரவி அந்த பரசுராமன் யாரை வணங்கியவர் என்றால் பெருமானை வணங்கியவர். பெருமான் என்பது கொண்டை அணிந்திருக்கின்ற சிவபெருமான். அந்த சிவபெருமானை வணங்கி பெரும் தகுதியெல்லாம் பெற்ற நாடாம் தவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. அந்த நாட்டில் திரை செய் கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் செழுவளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு. நம்முடைய இலக்கண நூல்கள் நிலங்களை ரொம்ப ஐந்து நிலங்களாக பிரித்தன. ரொம்ப அருமையான பகுதி. நம்ம தட்சிணாமூர்த்தியோட சொல்லும்போது இப்ப தொல்லாப்பியம் பெருமாள் அவங்களுடைய எண்ணத்தினால்தான் பெருமாள் தொடங்கி வந்திருக்கு. ஆட்சி இப்ப சொல்லதிகாரம் வந்திருக்கிறோம் இந்த தரத்துல இடையியல் இடையியல் உரியல் எச்சையல் முடிஞ்சதுன்னா பொருளதிகாரம் தான். இந்த முதல் இரண்டும் கொஞ்சம் மொழி பற்றியது. பொருளதிகாரம்

கிமுக்கு முன்னாலே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று சொல்லுவோம். இப்படி சொன்ன ஒருத்தருக்கு கோபம் வந்துட்டு, ஒரு சிவாச்சாரியார், எங்களுக்கு பொருளே இல்லையா, பொருள் என்னையா பொருள் இருக்கு, வேதங்கள் என்னென்ன சொல்லுக்கு என்ன பொருள், ஐயா அது லெக்சிகன் அகராதி, நீங்க பொருள் பொருள் நினைக்கிறான்னு கேட்டா பொருள் ரெண்டுதான் உங்களுக்கு தெரியுது, சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறது, ரூபானா பைசா பொருள் நினைக்கிறான், இது ரெண்டும் அல்ல நாங்க சொல்ற பொருள், அது விளங்கல அவருக்கு விளங்கல. இவன் வர முடியல இல்லையாவது இல்லையான்னு, இல்லையா தாத்தா இல்ல, நாங்களா வடபடி படிக்கல, சுமியான சாமியில் வடபடி படித்தவர். இந்த பொருளதிகாரம் என்ற ஒரு அமைப்பு எந்த மொழிக்கும் இல்லை, இலக்கணத்தோடு ஒன்று சேர்ந்ததா வரபடி அழகா படிச்ச முடிச்சாங்க. அதனால அதனால அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க பொருள் பொருள் என்பது என்று கேட்டா, இந்த வாழ்க்கை சமுதாய அறத்தை இரண்டாக பிரித்து, இது அகம் இது புறம் என்று பிரித்து, அகம் அக ஒழுக்கம் எப்படியெல்லாம் இருக்க அமைய வேண்டும் என்றும், புற ஒழுக்கம் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று பிரித்த பாகுபாடு தமிழன் கண்ட பொருள் இலக்கணம் தான். இருக்கு அனுபவிக்கலையே அனுபவிக்கலையே. இப்ப கூட ஐயா சொன்னாங்க பல பேர் வல்லியேன்னு, அது நாம என்ன பண்றது, அது அது அதுக்கு நீங்க ஒரு திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் திருவள்ளுவர், அது எதுல இன்பத்துறைக்கே அப்படித்தான் தருவர். நீங்க இது கிடக்கிட்டு இது அறிவுத்துறை, மலரினும் மெல்லிது காமம், இந்த காமம் காமம்னா இவன் என்ன நினைக்கிறான் கேட்டா விலங்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ உடல் உறவு கொள்ளுவதுதான் சீக்வல் டு என்று கருதுனான். இந்த உடல் உறவு என்பது அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற பிணைப்புல எத்தனையோ ஒன்றில அதுவும். அதனால வாழ்க்கையில ஒரு மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லறத்துல, இந்த உடல் உறவு என்பது அது ஒரு பகுதி அவ்வளவுதான். அதை விட எத்தனையோ இருக்க, திரு அவரே சொன்னாரு, கண்ட காண்டல், அப்புறம் கேட்டு, அப்புறம் உண்டு உயிர்த்து உற்றறிதல். இந்த உற்றறிதல் என்பது ஒன்று, ஆனா அது ஒன்றுதான் அல்ல, காண்டலில் கேட்டலில் உண்டலில் உயிர்த்தலில் இதுல ஒண்ணு தலைப்படலையவே. அதனால மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர். அதுல இந்த மாதிரி முழுமையாக என்னவது என்பது, சிலர் தான் அந்த செவ்வி தலைப்பட்டவருங்கிறார். அப்ப திருவள்ளுவர் மனைவியோடு இருந்தவன் எல்லாம் பெற்றவன் சொல்லல, அதுல ஏதோ ரொம்ப குறைந்த அளவு தான் போறாங்க. அது மாதிரி சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார், நம்ம என்ன பண்றோம் அல்வா, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய விட்டுருவோம். எனவே இந்த மாதிரி வருகின்ற பொழுது, இந்த இவர் நம்முடைய சேக்கடா பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒரு அருமையான குறிப்பை சொல்லுகிறார். அது இலக்கண அமைப்பில் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு தலைப்பு எழுதணும், சேக்கிழார் பெரிய திருத்தொண்டர் புராணத்தில் காணும் இலக்கண மரபுகள் என்று. இலக்கண மரபுகள் என்னன்னு இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்கார், சீக்கிரம் எழுதியிருக்கிறார் அவர், ஓரளவு போயிருக்கிறார், இன்னும் மேலும் போகணும், மேலும் போகணும் அல்லவா, போக வேண்டிய இடங்கள் பல இருக்கு. அதுல இப்போ வந்து நான் நிலங்களை பிரித்திருக்கிறார்கள் சொல்லு ஆப்பியம் தான் பிரிச்சது, இன்னைக்கு இருக்க நூல பிரிச்சதா தெரிஞ்சது முதல்ல தான். நிலங்கள் நான்கு என்றது, ஒன்று நல்ல மலைகள், மலைகளைச் சேர்ந்த இடங்கள் நீங்க பார்க்கணும், அடுத்தது நல்ல கடல், கடலைச் சேர்ந்த இடங்கள், வயல், வயலைச் சேர்ந்த இடங்கள், நல்ல பசும்புல் பெருவழி அதைச் சேர்ந்த இடங்கள், இப்படி நான்காக பிரித்தாங்க. இப்ப இந்த பசும்புல் சேர்ந்த இடங்கள்ங்கிறது ரொம்ப வர வர குறைஞ்சு போச்சு, ஏன்னா எல்லாம் வீடா போட்டுது, வயலே பெரும்பாலும் வீடாகுது இல்லவா, மருதமே வயலாகுது, வயல்லாம் கூட வீடாயிட்டுது, இந்த பசும்புல் சார்ந்த இடங்கள் குறைவு. அதனாலதான் கால்நடை வளர்ச்சி இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. கால்நடை வளர்ச்சி குண்டுவதற்கு காரணம் பசுமூலத்து மேம்பாலும், மாடு மேயின்னு எங்க மேயது, ஆணாயிரம் குண்டி மேய்ச்சார் அல்லவா, திருமூலர் மேய்ச்சார், பெரிய புராணத்தில் பாத்தீங்களா மாடு மேய்ச்சவங்க, பெரிய அரியவர்களில் மாடு மேய்த்தவர்கள் யாரு, இயல்பாகவே மேய்ச்சவர் ஒருத்தர், அவர் ஆணாயர், செயற்கையா மேய்ச்சவங்க ரெண்டு பேரு, சண்டிகேஸ்வரரும் திருமூலரும், அதெல்லாம் பரம்பரை, இது பஞ்சத்துக்கு ரெண்டும். இப்படிலாம் கூட ஆராயலாம். தலைப்பு கொடுக்கும்போது என்னன்னு கேட்டா, பெரிய புராணத்தில் ஆணிரை மேய்த்தவர்கள், மாடு மேய்த்தவர்கள் என்னமோ போல இருக்குது, ஆணிரை மேய்த்தவர்கள்னா பரவாயில்ல, அதெல்லாம் ஏமாத்துற வேலை, ஏமாத்துறன்னா ரெண்டாவது அதன் வாயிலாக ஒரு ஆணிரைங்கிற பெயராவது தெரியட்டுமே, ஆவின் பால்ங்கிறது தெரியல, இல்லை தெரியுதில்ல உனக்கு, அதுல ஆவின் பண்ண திருத்தொண்டர் புராணத்தில் நம்ம இப்படியே கூட தலைப்பு கொடுத்து பேசலாம் பேசலாம், ஆணிரை மேய்த்த அடியவர்கள் எப்படி இருக்கு சாமி, நல்லா இருக்கா, ஆணிரை மேய்த்த அடியவர்கள் அருமையா இருக்க தலைப்பு, ஏன்னா மூணு இருக்கு அதுல, அதுக்காக தான் ஆணிரை மேய்த்த அடியவர்கள், ஆடா ஆடா இப்படி ஒரு தலைப்பு கொடுப்ப, மூணையும் ஒத்து நோக்கலாம், இப்படியே வச்சுக்குவோம் வச்சுக்குவோம், ஆணிரை மேய்த்த அடியவர்கள் அப்படி வச்சு, ஏன்னா நம்ம ஒருத்தர தான் சொன்னோம் திருமூலரை, இப்படி தானுங்க தோணும், என்ன பண்றது, இப்ப நான் எனக்கு தோணுச்சுன்னு அர்த்தம் இல்லை, சத்தியமா எனக்கு தோணலை,

பேருடைய முகம் அப்படியே சேர்ந்து ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதில் தோன்றியது. யான் உடைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையினாரே, அது மாதிரி நான் சொல்லும் தலைப்பெல்லாம் இங்கு முன்னிருப்பவருடைய அந்த அறிவு அல்லவா, அந்த அறிவு தாக்கம் அப்படி வந்து வருது. அதுல ஆணிதை மேய்த்த அடியவர்கள் அப்படி சரியா போச்சு. ஒரு தலைப்பு பாருங்க, இது நாங்க மூணு பேரும் போட்டு தள்ளப்பட்டு தெளிச்சுட்டு வர்றோம். இப்படி தலைப்பு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு, நம்ம தட்சிணாமூர்த்தியவர்கள் கோபால் நாங்கள் அப்படிலாம் ஈஸ்வரப்பெல்லாம் இப்பதான் தலைப்பு சரியா வச்சு. ஆணிதை மேய்த்த அடியவர்கள், இந்த ஆணிதை மேய்த்த அடியவர்கள் இருக்காங்களே, அதுல ஆணாயர் ஒருவர் தான் எப்பொழுதுமே அந்த அந்த அந்த மரபில பிறந்து வந்தவர். எஞ்சு இருவரும் ஒவ்வொரு காரணம் பற்றி இடையமாக மேய்த்தவர். அதிலும் கூட இன்னும் சொல்ல போனா சண்டிகேஸ்வரராவது சில நாள் மேய்த்தார், திருமூலர் ஒரு நாள் மேய்த்தார். சிவ சிவ சரி, இப்படி எல்லாம் அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த பசும்புல் பரப்பு இல்லாமையினாலே இந்த ஆணிதைகள் மற்ற மாடு ஆடு மாடுகள் எல்லாம் குறைஞ்சே போச்சு. ஆடு மாடு இல்லாமையினால அதனுடைய எருக்கள் பயன்படுத்த முடியாம போச்சு. விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த எருவெல்லாம் நம்ம குப்பைன்னு சொல்லிவிட்டோம். இப்ப என்னென்னமோ ரசாயனத்தை போட்டோம், போட்ட உடனே என்ன பண்ணது, மண்ணு வெடிச்சு போய். அதனால பார்த்தா மண்ணு தன்னுடைய இதெல்லாம் ஆற்றல் எல்லாம் இழந்து போய் ஆற்றல் இழந்து தனியா தவிக்குது. அதுக்கு ஏற்ப அடிநிலையில் தண்ணீர் இல்லை, தண்ணீரும் இல்லை அடிநிலையில, மேல் இருக்கிற அந்த உரத்தினுடைய சத்தையும் இந்த ரசாயனம் கெடுத்துட்டுது. ஏன் என்ன பண்ணும், அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை ஏழ்வார் பொறுத்தல் தலை திருவள்ளுவர் சொன்ன அறத்தை கடைபிடிச்சிட்டு உட்காந்துருக்கு, உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எதுவும் நல்லா விளையிறீங்க. முன்னெல்லாம் கீரை எப்படி சார் இருக்கும், கத்திரிக்காய் எப்படி இருக்கும், அந்த டேஸ்டே போயிட்டு இருந்தோம். ஏன் போச்சு அங்க, அதுல அது போட்டு பாவம் என்ன திங்கிறது. பெருசா வேணா இருக்கலாம், சொக்கனை கண்டு சட்டி அளவு கத்திரிக்காய் எவ்வளவு பெருசா இருக்கலாம், அது நறுக்கி சாம்பார்ல போட்டா நல்லா இல்ல, பொரியல்ல போட்டா நல்லா இல்ல, கூட்டுல போட்டா நல்லா இல்ல, சிவ சிவ. ஆனா அவ்வளவு எவனுக்கு வேணும். விஞ்ஞானம் ஒரு பருத்தில் வளர்ந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் அடிவைத்தான் அதிகமா செஞ்சு என்ன பண்றது, அதுக்காக தேவையில்லைன்னு ஒதுக்க முடியல, ஒதுக்க முடியல. ஒதுக்கினா இப்ப ராத்திரி ஏறோம்னா காலையில 6 மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை போயிடலாம், விஞ்ஞானத்தை நீக்கணும், எங்க போறது, நம்ம நடந்து போக முடியுமா, முடியாது. அதனால அதோட கட்டிட்டு மாரடிச்சுட்டு இப்படி இருக்க வேண்டியதான், போக வேண்டியதான் அல்லவா. சில நன்மைகளை பெற்று பல தீமைகளையும் பெற்று நடந்துகிட்டு நம்முடைய வாழ்க்கை அது போட்டோம். ஆகவே இந்த நான்கு நிலம், இந்த நான்கு நிலத்தோடு இன்னொரு நிலம் இருக்கிறார். எப்பாவது இந்த நான்கு நிலத்துல இந்த காடு சார்ந்த பகுதி மலை சார்ந்த பகுதிகள் எல்லாம் சில சமயங்களிலே தன்னுடைய இயல்பு நீங்கி ஒரு பாலை அதாவது வெறும் வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு, வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட வெப்பமான நிலப்பகுதின்னு தனியா ஒன்று இல்லை. இந்த மாறுதலால் அந்த வெப்பமான நிலை ஏற்படுமே தவிர அது வெப்பமானது என்ற ஒரு தனியா பிரிக்க வேண்டாம் என்று சொன்னார் தொல்காப்பியர். ரொம்ப அருமை. நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பி அப்படின்னு, இந்த அஞ்சு திணையில நடுவனதாக இருக்கிற பாலை நிலம் அதுக்குன்னு ஒரு தனி நிலம் இல்லை. ஏன் என்றைக்குமே பாலையாய் அது இல்லை, என்றோ ஒரு நாள் அருமையான பசுமுள்தரையா இருந்தது அல்லது மலை சார்ந்த பரப்பா இருந்தது, ஒரு கால வகையினாலே அப்படியாக மணலாக மாறிவிட்டது என்று சொல்ற. அது போல என்னைக்குமே யாரும் ஏழையும் அல்ல அல்லவா, என்றோ அப்படிலாம் வளமா வாழ்ந்தவன் தன்னுடைய கால இயல்பினாலே மாறித்தான் ஒரு காலத்துல வறுமை நிலை பெறுகிறான் என்று சொல்லி இப்படி எல்லாம் கருதுறோம். இந்த நான்கு நிலத்துல இன்னென்ன பகுதி எல்லாம் என்று விரித்த ரொம்ப அருமையா தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த ஆசிரியனும் தவறல, நம்முடைய சேக்கிரா பெருமான் கொண்டாந்து அப்படியே அங்கங்கள் அப்படி வச்சிருக்காரு. அதை பத்தி ஒரு எம்பில் பண்ணலாம் அது மாதிரி. எனவே சேக்கிரார் கண்ட நிலப்பகுதிகள் என்று எடுத்துட்டு கொண்ட அருமையை சொல்லலாம். அதுல இந்த இடத்துல ஒரு மூன்று நிலம் சொல்றாரு. எங்களுடைய இந்த மலைநாடு பரசுராமன் வழிபட்டு பேறு பெற்ற இந்த மலைநாட்டில எத்தனை வளங்கள் இருக்கின்றன, மூவகை வளங்கள் இருக்கின்றன. என்ன மூவை நலன்னர், தீரை செய் காடலின் பெருவளனும், ஒரு பக்கம் அருமையா கடற்பகுதி சேரநாடு.

மிகச்சிறந்த போல் பிறந்தவர்கள் அல்லவா. அவளுடைய தன்பொழில் வரைப்பு அந்த மூவரால் ஆளப்படுகின்ற பரப்புனர். அதனால ஒரு பய உள்ள நுழையல. அப்படித்தான் இருந்தது ஒரு நாடு நம்ம நாடு. வடவேங்கடம் தென்குமடி ஆயிரை தமிழ்கூர் நல்லுலகம் சொல்லும் போது மூவேந்தர் ஆட்சி தான். இதுல இவர்களுக்குள்ள ஒரு கருவர்த்தர் கலாம் வர அல்லது வலிமை குன்ற இந்த வேற்றவர்களும் வேற்று மொழியினரும் வேற்று நாட்டவரும் உள்ள தலைப்பட்டு அவர்களுக்கு நாம் இந்த அமைப்பில வர வர நம்முடைய நாடு பல்வேறு விதமா பிரிஞ்சு போச்சு. அப்படி பிரிந்தது. அப்படி வருகின்ற பொழுது சேரநாடு சேரநாடாக எல்லாம் ஒரு பகுதி பிரியும்படியாக அதே பாருங்க கொங்கு நாடுன்னு ஒண்ணு பிரிஞ்சிருக்குது. கொங்கு நாடு என்று அதனுடைய ஒரு பகுதி தான் கொங்கு நாடு. மீகொங்கில் அணிகாஞ்சி வாய் என்றெல்லாம் தேவாரத்துல எல்லாம் வருகிறது. கொங்கையை புகினும் கூரை கொங்கையை புகினும் கூரை பிடுங்குவார் இல்லை என்று சொல்றாரு. கொங்கு நாட்டில் போனா கூட வேஷ சட்டைக்கு ஒன்றும் கவலை இல்லை என்னாரு. அந்த நாட்டு கொங்கையை புகினும் கூரை கொள்வார் இல்லை கூரை கொள்வார் இல்லை சுந்தர தேவாரம். அப்ப கொங்கு நாடு பிரிஞ்சது. சோழ நாட்டில் மெதுவா என்ன ஆச்சுன்னு கேட்டார். நடுநாடுன்னு ஒன்று வந்தது. நடுநாடு இந்த நம்ம தென்னார்காடு மாவட்டம் வடஆர்காடு ஒரு பகுதியா இருக்கு பாருங்க. இதுவும் சோழ நாட்டில் ஒரு பகுதி நடுநாடுன்னு வந்துட்டு. அப்ப சோழ நாட்டிலேயே நடுநாடு. அப்புறம் வந்து தொண்டை நாட்டில் தொண்டை நாடு இருக்குது. தொண்டை நாட்டிலேயே கூட கொஞ்சம் ஒரு ஓரம் போனால் கொத்தப்பி நாடுன்னு இருக்கு. கொத்தப்பி நாடுங்கிறது கண்ணப்பர் வாழ்ந்த நாடு திருத்தணி பக்கம் கொத்தப்பி நாடு. இந்த இதுலேயே வடஆர்காடு மாவட்டத்திலேயே தென்னார்காடு மாவட்டத்திலேயே நம்ம மலையமான் திருமுடிக்காரி ஆண்ட இருக்க மலையமாநாடு மலையநாடு மெய்ப்பொருளாளர் வரலாற்று மெய்ப்பொருளாளர். இப்படி பார்த்தீங்கன்னா நாடு வந்து மூவையும் வந்தது. சேர சோழ பாண்டிய நாடாக இருந்த ஒன்று சேக்கிலார் காலத்தில் ஒவ்வொரு அங்கங்கெல்லாம் பிரிவுபட்டு என்ன ஆயிட்டுன்னு கேட்டால் இதனுடைய பிரிவாக இதனுடைய பிரிவு அப்படியெல்லாம் காணப்படுது. ஆகவே இப்படி சேக்கிலார் கண்ட நாடுகள் இப்படியெல்லாம் பலதரப்பட்டன. இதுவே கூட ஒரு நீண்ட ஆய்வு தான். ஏன் மூவேந்தர் தன்பொழில் வரைப்பு என்று சொன்ன தமிழகம் இப்படியெல்லாம் ஆயின என்றால் வேற்றவர் வரவு வேற்றவர் மொழி வேற்றவருடைய அமைப்பு நம்மில் இருக்கிற சோர்வு நம்மில் இருக்கிற பொறாமை இந்த ரெண்டையும் சேர்த்துங்க பிளஸ் பாயிண்ட் பண்ணிங்க. ஆமாமா வேற்றவர் வரவு மட்டுமல்ல அதுக்கு வந்தவனுக்கு ஜே போட்டானே நம்மில் சிலர் அவனும் அதுக்கு காரணம் அவனும் காரணம். இப்படியெல்லாம் சேர்ந்து இப்ப வன்பொழில் மூவர் தன்பொழில் வரைப்பு என்பதை சொல்ல முடியுமா சொல்ல முடியலையே. அந்த வரியை சொல்றதுக்கு அருகதி இல்லாமல் போயிட்டேன் அருகதி இல்லாமல் போயிட்டு. நம் நாட்டை பற்றி ஒரு தொல்காப்பியர் சொன்ன ஒரு அருமையான அமைப்பை எண்ணி பார்க்க முடிகிறதே தவிர இப்பொழுது சொல்லி பார்க்க இயலவில்லையே. நாம் செய்து தவப்படையும். அதனால இந்த மலைய நாடுங்கிறது சேர நாட்டில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிற ஒரு பகுதி அல்லவா. வரையில் வாழனும் உடன் பெருகி மல்கு நாடு மலை நாடு. அதனால் இந்த மூவகை நிலனும் சேர்ந்த சேர்க்கை என்பதனால வருணனை எப்படி வருதுனாரு அந்த மூவகை நிலத்துக்கு ஏற்ற வருணனை வருது. என்னது வாரி சொரியும் கதிர் மொத்தும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய மலை அந்த சேர நாட்டுல கடல்ல இருந்து முத்துக்களை அப்படியே குளிப்பாங்களாம். அது கொண்டாந்து அப்படியே அந்த கடற்கரையில குவிப்பாங்களாம். அது பாட்டு மலைமலையா இருக்கும். அது கடல்ல இருந்த முத்து. சரி வாயல் மின் கரும்பின் படு முத்தும். மருத நிலம் இருக்குல்லவா மருத நிலத்துல எது ரொம்ப அதிகமா விளையும் கரும்பு விளையும் நெல் விளையும். இந்த நெல் கரும்பு ஆகிய ரெண்டுல கரும்புல இருந்து முத்து வரும் சொல்றாங்க. ஆகவே மருத நிலத்து வளனாக வாயல் மென் கரும்பில் படு முத்தும். அருமை பரந்த வெளி காடுன்னு சொன்னமே அதுல என்ன இருக்கும் மூங்கில் இருக்கும். எனவே வேரல் விளையும் கூடிர் முத்தும். வேரல்னா மூங்கில். மூங்கில் இருந்து தானிய வெடித்து வருகிற முத்துக்களாம் இப்படி. அப்புறம் மலைநாடு அல்லவா அதனால மலையெல்லாம் இருக்குமே யானைகள் இருக்கும். அதனால வேழ மறுப்பின் ஓடிர் முத்தும். யானையினுடைய தந்தத்திலிருந்து வருது. முன்னால தொகுத்து சொன்னார் பின்னால அதனுடைய வருணையை விரித்து சொன்னார். அப்ப ஒரு பக்கம் பார்த்தா கடல்ல இருக்கிற முத்து இன்னொரு பக்கம் கரும்புல இருக்கிற முத்து இன்னொரு பக்கம் பார்த்தா மூங்கில் இருக்கிற முத்து இன்னொரு பக்கம் பார்த்தா யானை தந்தத்திலிருந்து வருகிற முத்து. ஆடாடாடாடா முத்துன்னு முத்து அப்படியே இருக்கும். சரி இலக்கியம் அல்லவா இலக்கியம். ஏன்னா நீங்க அடியவர் வரலாறுன்னு சொன்னா மற்றவெல்லாம் பேசியிருந்தானா போர் அடிச்சிடும் அல்லவா. சேக்கிரார் பெருமான் செய்ததுனால அந்த இலக்கிய உணர்வும் அப்படி தட்டுது. ஏ சார் இந்த நான்கு முத்துக்களையும் வாரி குவிக்கிறவங்க யாரு சார்னார். அதான ஒரு அருமை அப்படின்னாரு. மூரல் என சொல் வெண்முத்த நகையாரு அல்லவா. இதை குவிக்கிறவங்க யாருன்னாரு அவங்க வாயில முத்துக்கள்லாம் இருக்கிறவங்க தான் குவிப்பாங்கன்னு. இல்லைன்னா மற்றவெல்லாம் வாயில போட்டுக்குமா வாரி வாரி நீங்களா அவங்க வாயிலேயே தான் முத்து இருக்குது. அதனால வாயில் முத்துக்களையே உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இதை குவிக்கிறாங்க. இதான் இலக்கியம் இதான் இலக்கியம். இது வரி இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்க பெரும் வரலாறு வரலாறு சொன்னாங்க.

0: அதை இலக்கியமாக ஆக்குவது. இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார்னாரு, வாயிலேயே முத்துக்களை உடையவள் இருக்கிறாங்களே அவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார்கள். முத்தன் அவன் நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். மனசுல வராம இருக்குமா, பல்லேன மகாபாவின்னு அர்த்தம். ஆமாம், முத்துன்னு வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்தனும், திருவாசல் விழுந்தது. ஆகவே மூடல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும். அவங்க இந்த முத்துக்களை கோப்பாங்களா, எல்லா முத்தும் கோத்தர மாட்டாங்க, இப்படி பாப்பாங்க, பார்த்து எங்கேயாவது ஒரு சிறு தொலை இருந்து தூக்கி செஞ்சிடும். சும்மா அழகான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறை குறையாமல் இருக்கிறது மட்டும் எடுத்து கோப்பாங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அவர்களுக்கு தாயா இருக்கின்றான் என்று மணிவாச பெருமான் சொல்லியிருக்கின்றார். சாயா அன்பினை நாடொரும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அன்பு வந்து இந்த சிவத்தை விட்டு அங்கங்கு சாயாமல் சிவத்திலேயே நிலைநிறுத்தப்பட்ட அன்பு. அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானிகள் சீவமுத்தர்கள் அவர்களுக்கு தாயாக அல்லவா இருக்கின்றன. தாய் எப்படி அந்த இடத்துல விரைந்து காக்குமோ அதை போல அந்த சிவபெருமான் தன் அருளாலே அவர்களை தன்பால் முற்றிலுமாக ஈர்த்துக் கொள்வான். ஒரு வழி புலங்கள் எதிர்ப்படா

அத்தனையும் சிவத்தை தான் காண்கின்றார்கள். உலகம் சிவமும் ஒரே தன்மையா? கிடையாது. உலகம் சடம், சிவமோ பேரறிவு பொருள், உலகம் ஏகதேச பொருள், அதாவது இடவரையறைக்குடைய இடவரையறை உடையது, சிவமோ வியாபக பொருள். உலகம் வந்து முத்தொழிற்படுகின்ற அழியக்கூடிய அனித்த பொருள், சிவமோ இந்த நித்த பொருள். இப்படி எந்த வகையில பார்த்தாலும் உலகமும் சிவமும் ஒன்னாகாது. இப்ப உலகத்தையும் சிவத்தையும் ஒன்றா பார்க்காங்கன்னு சொல்றாங்கன்னா, உலகத்தை பார்க்கவில்லை, உலகத்திலும் சிவத்தை பார்க்கின்றார்கள் என்பதுதான் பொருள். உலகத்திலும் இப்படி சிவத்தையே பார்த்தார்கள் என்பதை நாம் வந்து ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டான். உலகத்தில் உள்ள அழகு ஒவ்வொரு அழகிலிருந்தும் திலமளவு திலமளவு எடுத்து, திலம் என்பது எள்ளளவு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைத்தான். அதுக்கு திலோத்தமை என்று பெயர் வைத்தான் நான்முகன். அவருடைய அழகிலே நான்முகனையும் வயங்கி அவள் பின்னால் சென்றான். நான்கு முகங்களாலும் அவளை தேடினான் என்றெல்லாம் சொல்வார்கள். அதைத்தான் பெரிய புராணத்திலே சேக்கிரார் பெருமானம் கூறினார்கள். எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டான். தான் படைத்தவள், பிரம்மாவால் படைக்கப்பட்டவள், அவளுடைய அழகில் அவன் வந்து அந்த உணர்வு அவனுக்கு வரக்கூடாது. ஆனாலுமே வந்தது அவன் அவளின் அழகை நான் நான்கு முகத்தால் கண்டு மகிழ்கின்றான். அவளிலும் நல்லாள் தன்பால் பூம்பாவை இருக்கின்றாரே, திருவத்தமையோட சிறந்த அழகு. அந்த பூம்பாவை நான்முகனுக்கோ வயது நிரம்பிவிட்டது, ஆனால் எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கோ 16 ஆண்டு. அதான் அவர்களுக்கெல்லாம் வயது பருவம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உடலை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான் அந்த உடல், இந்த வயதுலாம் எதுக்கு, உடலுக்கு தானே. இந்த உடல் உருவாகி இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, 16 ஆண்டு ஆச்சுன்னா 16 வயசுன்னு சொல்றோம். நாமெல்லாம் உடலை சார்ந்து உடலாகவே சாந்தன் வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு சரி வயசெல்லாம் சொல்றது சரி, அவர்களுக்கு சொல்லலாமா? ஜீவன்முத்திரர்களுக்கு 16 ஆண்டு நாள். அதான் 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர். நான் 16 ஆண்டிலே இருந்த புகழி வேந்தர் சொல்றேன். 16 ஆண்டு பேர் வரும், பேரளவுக்கு இந்த உலகத்தில் இருப்பதனால ஒரு வயதுன்னு ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக பேருக்காக சொன்னதுனா, புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் அந்த சீர்காழிய வேந்தர் பூம்பாவிட என்ன கண்டார்? கண் முதல் கரணை வெள்ளம் கண்டார். எப்படி கண்டார்? 1000 முகத்தார் கண்டார். அந்த வியாபக ஞானம், 1000 முகம் போது அந்த திருவருள் ஞானம், 1000 அந்த வியாபகத்தை குறித்ததுங்க. அந்த வியாபக ஞானமாகிய திருவருளாலே அவர் எதையும் காண்பதனாலே அங்கு அந்த மாயாகாரியமாகிய உடல் அங்கே புலப்படவில்லை. கண் அந்த அதிலே எல்லா பொருளிலும் நீக்கமர கலந்திருக்கின்ற பொருள் சிவமாகினாலே அந்த பூம்பாவிடமும் கடந்துள்ள அந்த சிவத்தையே கண்டார், அந்த சிவத்தினுடைய கருணையினை உணர்ந்தார் என்றுதான் அங்கே சொன்னார். ஆகவே உலகத்தையும் சிவத்தையும் ஒரு தன்மையா பார்க்கறது இதுதான். எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளில் உள்ள சிவத்தையே பார்ப்பார்கள். அடுத்த குறட்பாவிலே, உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். உருந்தொழில் என்பது என்ன? யான் எனது என்ற உணர்ச்சி உருகின்ற தொழில். யான் எனது என்ற உணர்ச்சி உற்று ஒரு தொழிலை செய்தால் அதுக்கு பயன் என்ன? உலகம், உலக போகம் தான் அதுக்கு பயன். யான் எனதுங்கிற உணர்ச்சியோடு செய்வோம்னா என்ன, உலக பயனை தான் அனுபவிக்க முடியும், முத்திய பயன் உனக்கு கிடைக்காது. ஏன்னா யான் எனதுங்கிற உணர்ச்சியோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வினைகள், கண்மமலம், கண்மமலம் மாயாமலம் ஆகிய உலகத்தில் கொண்டு போய் தான் தள்ளும். ஆகவே உருந்தொழிற்கு யான் எனது என்ற உணர்வு உருந்தொழிற்கு தக்க பயன், அதற்கு தகுதியான பயன் உலகம், உலக போகம். தத்தம் வருந்தொழிற்கு, இந்த இடத்துல வருந்தொழில் என்ன வல்லினம், வருந்தொழிற்கு அதாவது தான் என்ற உணர்வு வற்றி அந்த உணர்வு நீங்கி தம்மை இழந்து அருளின் அருளே எல்லாம் என்று அருளின் வழி நின்று சிவார்ப்பணம் என்ற சிந்தையோடு தானம் தவம் எதை எதை செய்தாலும் சரி அதற்கு பயன் என்ன? வாய்மை. வாய்மைங்கிறது இந்த இடத்துல மெய்ப்பொருளாகி சிவம். வாய்மை என்பது மெய், அங்கு மெய்ப்பொருளாகி சிவத்தை குறித்தது. வாய்மை பயன், அந்த மெய்ப்பொருளாகி சிவமே பயனாக கிடைப்பார், சிவபோகமே பயனாக கிடைக்கும். தத்தம் வருந்தொழிற்கு தம் உணர்வு தான் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வு நீங்கி அருள் செலுத்துகின்றது, அருளின் வழி நின்று அவ்வாறு செய்யும் பொழுது அதற்கு மெய்ப்பொருளாகிய சிவமே பயனாகின்றது. அப்ப இதன் குரட்பாவின் மூலம் உணர்த்துவது என்ன? அடைந்தோர் தன்மைங்கிற அதிகாரத்தில் இருக்கின்றது. அப்போ இந்த சீவன் முத்திரனாகிய விஞ்ஞானிகள் இவர்கள் தானத்தை செய்தாலும் அல்லது நம்மை போல உலக செயல்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு பிறவி கிடையாது, உலக போகம் பயனாக வருவது கிடையாது. அவர்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வேறு எதெல்லாம் செய்தாலும் அருளின் வழி நின்றே செய்கின்றார்கள். ஆகையினாலே அவற்றை நாம் நல்வினை தீவினைன்னு பகுக்கவே கூடாது, அனைத்தும் அருட்செயல்கள். அவர்களுக்கு அவர்கள் செயல்கள் எல்லாத்துக்கும் சிவமே அவர்களுக்கு பயனாக கிடைக்கும், சிவ பேரின்பமே கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே பார்ப்பதற்கு அவர்களும் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவதாகவும் பேசுவதாகவும் கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் தெரியலாம், ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் அருளின் வழி நின்று செய்கின்றார்கள். யான் என்ற உணர்வு அங்கு இல்லை, அருளின் வழி நிற்கின்றார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு வாய்மையாகிய

0: பயன் என்று கூறினார். அடுத்த குரட்பாவிலே சொன்னார்கள், இந்த உடல் இந்த ஏன் அவர்களுக்கு என்ன நடைபெறுகின்றது, சிவன் முத்திரனா ஏன் இருக்கின்றார்கள், நான் முத்தி அடைஞ்சிட்டா அந்த உடல் சம்பந்தம் நீங்கிவிட வேண்டியதுதானே, உடல் சம்பந்தம் நீங்கிவிடுகின்றது, ஆனால் உடல் இன்னும் நீங்காமல் உலகத்தில் இருக்கின்றதே, அது ஏன் என்றால் இந்த பிறவிக்கென்று எடுத்துக்கொண்ட வினைகள் இருக்கின்றனவே பிராரத்த வினைகள் சொல்வார்கள், அந்த பிராரத்த வினை நீங்கும் வரை உடலானது இந்த உலகத்திலே இருக்கும். அந்த பிரார்த்த வினை முடிஞ்சு போச்சுன்னா நீங்குவது எப்படி உறுதியோ அது மாதிரி பிரார்த்த வினை முடியலைன்னா இந்த உலகத்தை விட்டு நீங்கவே நீங்காது, என்ன செஞ்சாலும் நீங்காது. ஏன்னா வரையறுக்கப்பட்ட ஆயுள், வரையறுக்கப்பட்ட போகம், ஒரு பிறவி ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பிறவி கொடுக்காருன்னா இவனுக்கு இவ்வளவு ஆயுள், இவ்வளவு போகம், இன்னென்ன போகங்கள் என்று வரையறுத்தாச்சு. எல்லாமே வந்து கருவில் இருக்கின்றன என்று சித்தியார் தெளிவாக சொல்கின்றது. ஆகவே அந்த வரையறுக்கப்பட்ட காலம் பிரார்த்த எல்லையானது இருக்கும் வரை உடலானது இருக்கின்றது. அப்ப உடலாக இருந்த உடல் பிரார்த்தத்தை அனுபவிச்சதான உடல் இருக்கின்றது. அப்ப அந்த பிரார்த்தம் அந்த உடலை அடையும் அல்லவா, உடலை அடையும். அப்ப அந்த ஆன்மாவை அடையும் அல்லவா. நாம உடலோடு சார்ந்திருப்பதனாலே, முழுக்க முழுக்க உடலையே சார்ந்திருப்பதனாலே உடலுக்கு வருகின்ற பிரார்த்த கன்மத்தை நாம் அனுபவிக்கணும். ஆனா அவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் உடலை கொண்டு அவர்கள் அறிவு நிகழ்கின்றது, ஐம்பொறிகளை கொண்டு அவர்களுடைய அறிவு நிகழ்கின்றது, அந்த கண்ணங்களை கொண்டு அவர்களுடைய அறிவு நிகழ்கின்றது. எல்லாவற்றையும் திருவருளால் வருகின்றார்கள். தத்துவ சுத்தியின் ஒரு நிலையெல்லாம் கடந்துதான் வந்திருக்காங்க. அப்ப 36 தத்துவங்களுமே தேவையில்லை, காண்பதற்கு கண் தேவையில்லை, கேட்பதற்கு செவி தேவையில்லை. அப்ப என்ன எது அவர்களுக்கு துணை செய்து, திருவருளே எல்லாத்துக்கும் துணை செய்து, திருவருளே கற்க வைக்கின்றது, காண வைக்கின்றது, எல்லாம் திருவருளே கண்ணாக விளங்குகின்றது. ஏன் அவர்கள் அஞ்செழுத்தை சிந்திக்கும் போது கூட அவர்கள் நாம நம்மள மாதிரி மானதம் மந்தம் உரைன்னு சிந்திப்பதில்லையே. மனதா அதாவது பிறசவிக்கு கேட்கும்படியாக அஞ்செழுத்தை ஓதுதல் உரை என்றும், தன் செவிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுதல் மெதுவாக உச்சரித்தல் வந்து மந்தம் என்றும், தன் மனதுக்குள்ளே சொல்லுதல் மானதம்னு சொல்வார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டவை. அவர்களுக்கு இந்த மூன்றையும் கடந்து சுத்தமானதம்னு சொல்வார்கள். என்ன மனதால் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை, ஏன்னா தத்துவ சுத்தி அடைந்து விட்டார்கள். அப்ப மனம் என்பது 36 தத்துவங்கள்ல ஒன்று, அதெல்லாம் நீங்கியாச்சு. அப்ப அவர்கள் திருவருளாலே தான் அஞ்செழுத்தை சிந்திக்கின்றார்கள். ஆகவே எதை செய்தாலும் திருவருளாலும் செய்கின்றார்கள். அப்படி திருவருள் சார்பிலே நிற்பவர்களுக்கு உடல் சார்பு இல்லை. அப்ப உடலை வந்து பிரார்த்தம் அடையட்டுமே, அது உடலை அடைந்து அந்த அளவில் நீங்கிவிடும், அவ்வளவுதான். அவர்கள் அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. சிவ அனுபவம் ஒன்றுதான் முத்தாம்மாக்களுக்கு. பிரார்த்தம் உடலை அடைந்து அந்த அளவில் அதை நீங்கிவிடும். அதான் ஏன்ற வினை உடலோடு ஏகும். ஏன்ற வினை என்பது இந்த பிறவிக்கென்று ஏற்றுக்கொண்ட வினை. இந்த பிறவிக்கென்று ஏற்றுக்கொண்ட வினைகள் இருக்கின்றனவே அது உடலோடு, உடலை சார்ந்து உடலோடு நீங்கி போய்விடும். ஏகும் என்றால் போய்விடும். இடை ஏறும் வினை, இடையில வினையை ஏறாது. ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக அந்த இன்பமோ துன்பமோ உடலை வந்து அடையும் போது இவர்களுக்கு வந்து அரிதாக பழைய பயிற்சியின் காரணமாக அந்த உடல் வினையிலே கொஞ்சம் ஈடுபாடு வந்ததுன்னா விருப்பமோ வெறுப்போ தோன்றிவிடலாம். உடலுக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்ததுன்னா ஒரு விருப்பமும், தகாத அனுபவம் வந்தா ஒரு வெறுப்பும், அப்போ அந்த விருப்பு வெறுப்பு தோன்றலாம். அந்த விருப்பு வெறுப்பு தோன்றாதவர்களுக்கு, முத்தர்களுக்கு தோன்றாது. ஒருவேளை தோன்றினால் அருளே சுடும். அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருளானது அந்த பழைய பயிற்சி காரணமாக தோன்றக்கூடிய விருப்பு வெறுப்புகளை சுட்டு ஒழித்துவிடும். இதைத்தான் சிவஞான சித்தியாரும் கூறியது. இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் என்று சொல்லியது. இனிச்சை கண்மம் என்றால் இனி செய்யக்கூடிய கண்மம். என்ன, முன்னை வினைப்படனாக இன்ப துன்பங்கள் வருகின்றன, அந்த இன்ப துன்பங்களிலே பற்று வைத்தல் இருக்கின்றதே, அதுதான் இப்போது புதிதாக செய்கின்ற கண்மம். அந்த புதிதாக செய்கின்ற கண்மம் முத்தான்மா செய்ய மாட்டான். ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக ஒரு பிறழ்ச்சி ஏற்பட்டு ஒரு விருப்போ வெறுப்போ தலை தூக்கினால் உடனடியாக அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருவருள் ஞானமானது அந்த விருப்ப வெறுப்புகளை சுட்டு ஒழித்துவிடும் என்று அருமையாக கூறினார். எனவே இது மிக முக்கியமான குறட்பா. முத்தான்மாக்களுக்கு பிரார்த்த வினை எவ்வாறு நீங்கும், ஆகாமிய வினை எவ்வாறு நீங்கும் என்பதற்கு இந்த குறட்பா தான் சான்று. பிரார்த்தத்தை ஏன்ற வினைன்னு சொன்னார், ஆகாமியத்தை ஏறும் வினைன்னு சொன்னார். ஏன்ற வினை பிரார்த்த வினை உடலோடு ஏகும், உடல் ஊழாய் கழிந்துவிடும். மேல் ஏறும் வினை, இடை ஏறும் வினை, இடையே ஏறக்கூடிய வினையாகி ஆகாமிய வினை தோன்றில் அப்படின்னா தோன்றாதவர்களுக்கு பொதுவா அவர்களுக்கு பெரும்பாலும் அந்த ஆகாமிய வினை தோன்றாது. ஒருவேளை தோன்றினால் அதான் தோன்றில் அருளே சுடும். அவர்களை அவர்களை தான் தன் வியாபகத்துக்கு வைத்திருக்கின்ற அந்த திருவருள் அந்த ஆகாமிய வினையை வந்து பிறவியை தராத வண்ணம் அழித்துவிடும். மும்மை தருவினைகள் மூலாவாம். இப்படி பிரார்த்தனை நீங்கியாச்சு, ஆகாமிய வினையும் தோன்றாதபடிக்கு அருள் பார்த்துக் கொள்கிறது. அப்புறம் இவர்களுக்கு என்ன குறை? பிரார்த்தனை உடலோடு அந்த அளவில் ஓடி போயிருது, ஆகாமிய வினை தாக்காதபடி அருள் பாதுகாத்துக் கொள்கிறது, அரவணைத்துக் கொள்கிறது. இப்ப இன்னொரு வினை உண்டு, சஞ்சீத வினை. அது என்னாச்சுன்னா, அதுதான் எம்பெருமான் குருநாதனா வந்து ஞானதீக்கை பண்ணும் போதே அத்துவசுத்தின்னு ஒரு கிரியை பண்றாரு, அதுல சஞ்சீத வினை பூரா வருத்த வித்தா போயிட்டு. ஆகவே எல்லா வினைகளும் இவர்களுக்கு தீந்து போச்சு. அப்ப இவர்களுக்கு இந்த மும்மை பேர்கள் கிடைக்காது. அதாவது இம்மை, அம்மை, மறுமைன்னு சொல்வார்கள். இம்மை என்பது இந்த பிறப்பு, அம்மைங்கிறது மேலுலகனை அடைதல், மேலுலகனை அடைதல் அம்மை. மறுமை என்பது அந்த மேலுலக போக முடிஞ்ச பிறகு திரும்பி வந்து பிறத்தல், இதுதான் மறுமை. இந்த இம்மை, அம்மை, மறுமை இந்த மூன்றுமே அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த மூன்றையும் தரக்கூடிய வினைகள் அவர்களுக்கு கிடையாது. மும்மை தருவினைகள் மூலாவா, மூதறிவார்க்கு மூதறிவார் யார சொன்னார், முதிர்ந்த அறிவினை உடையவர்கள் சீவன்முத்தர்களுக்கு தான் அந்த பேரு மூதறிவார்க்கு. அம்மையும் இம்மையா, இந்த இடத்துல அம்மை என்பது பரமுத்தி. பரமுத்தியில அதாவது உடலையும் உடலும் நீங்கிய பிறகு அந்த முத்தி நிலை இருக்கின்றதே அதான் பரமுத்தி. அதுல வந்து இந்த இடையூறுக்கு வழியே இல்லை. பிரார்த்தம் வந்து கொஞ்சம் தாக்குறது, அதுல கொஞ்சம் ஈடுபடுறது, அந்த மாதிரி பிறலாம இருப்பதற்கு என்னென்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா உடலே நீங்கிவிட்டது, உடலே இந்த அவர் சுத்தமா நீங்கிட்டது. இப்பமும் இந்த சீவன்முத்தர்களுக்கு உடம்பு இருந்தாலும் இவர்கள் உடலை சுத்தமா சார்வதே கிடையாது, அடியோடு அந்த உடலை சார்வது கிடையாது. அப்ப பரமுத்தி நிலையில் உள்ள இன்பம் எல்லாம் சீவன்முத்தர்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த பரமுத்தி நிலையும் இந்த சீவன்முத்தி நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கும். அதான் அம்மையும் இம்மையா, அம்மையாகிய அந்த பரமுத்தியும் அவர்களுக்கு, இம்மைனா இந்த சீவன்முத்தி. இரண்டாவது அடியில உள்ள அம்மை பரமுத்தி, இம்மை சீவன்முத்தி என்று நாம் அறிய வேண்டும். பரமுத்தி இன்பமும் இந்த சீவன்முத்தி நிலையிலேயே அவர்களுக்கு கிட்டுகின்றது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அதுதான் சிறப்பு. அப்போ இதுவரை சொன்னதை பார்த்தா சிவமுத்தர்கள் அவர்கள் பேரின்பத்திலே இருப்பார்கள், சிவபேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வினையெல்லாம் தாக்காது, திருவருள் பார்த்துக் கொள்ளும். ஆகவே அவர்களுக்கு இனி பிறவி கிடையாது, பேரானந்தத்தில் நிலைத்திருப்பார்கள். அவ்வளவுதானா என்று நினைப்போம் அல்லவா? கடைசி குரட்பாடு சொல்கிறார் என்றால், அந்த இன்பத்தை நாமெல்லாம் அடைவதற்கு அவர்கள் கருணையோடு உதவுவார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி, அதுதான் சொல்லி முடிக்கின்றார். கள்ளத்தலைவர் துயர் கருதி தன் கருணை வெள்ளத்தலைவர் மிக. நான் கள்ளத்தலைவர் யாரு, நாம தான். யான் எனது என்ற உணர்வோடு, அதாவது சிவபெருமான் அறிவித்தார் என்று ஒன்றையும் அறியாமல் இருக்கின்ற உயிர்கள், சிவபெருமான் செய்வித்தார் என்று எதையும் செய்ய மாட்டாத அந்த உயிர்கள், தாமே அறிகின்றோம் செய்கின்றோம் என்ற உணர்வோடு இருப்பதனாலே, தலைமை பண்பு இல்லாமலேயே தலைமை பண்பு இருப்பதாக கருதிக் கொள்வதனாலே இந்த உயிர்கள் எல்லாம் கள்ளத்தலைவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டனர், கள்ளத்தலைவர் என்று சொன்னார். அப்படி கள்ளத்தலைவர்களாக இருப்பதனால இப்ப என்ன பயன், துயரம் தான் பயன். யான் எனது என்ற உணர்வு இருக்கும் வரை துயரம் தான், துன்பம் தான் தொடருது. அந்த துன்பத்திற்காக அவர்கள் இறங்குகின்றார்கள். யாரு, அந்த யான் எனது என்ற உணர்வை கடந்து அந்த கள்ளத்தலைமையெல்லாம் கொள்ளாமல் சிவத்தலைமைக்குள்ளே அடங்கி நிற்கின்ற சீவன் முத்தர்கள் இருக்கின்றார்களே, கள்ளத்தலைவர்களாகிய பிற பெத்தான்மாக்களை கண்டு அவர்கள் இறங்குகின்றார்கள். கருணையோடு இறங்கி அதனுடைய அந்த கருணை வெள்ளத்திலே அலைகின்றார்கள் சொல்றார்கள். எப்படி இறங்கின அந்த கருணை கடலினுள்ளே அவர்கள் வந்து அலைகின்றார்கள். ஆகா, இவர்கள் எல்லாம் உய்ய வேண்டுமே என்று சொல்லி அதற்காக உபதேசம் அருள்கின்றார்கள். அதுதான் நம்முடைய நால்வர் பெருமக்கள் பாடியருடைய அருட்பாக்கள் தான். ஏன் தம்முடைய அனுபவத்தை எல்லாம் அந்த மாதிரி அருட்பாடல்களாக அவர்கள் பொழிந்தார்கள் என்று சொன்னார். அவற்றை நாம் ஓதி ஓதி நம்முடைய மல ஆற்றலை கெடுத்து நாமும் சிவச்சார்பை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற பெரும் கருணையினால்தான் அவர்கள் பல பதியங்களை பாடியுள்ளார்கள். ஆகவே கள்ளத்தலைவர் வெள்ளத்தலைவர் என்று அருமையாக அந்த சொல்லாட்சி பாருங்க. கள்ளத்தலைவர் என்றால் கள்ளத்தனமான தலைமை கொண்டவர்கள், சிவபிரானின் முழுமுதன்மையை மறந்து தானே வினை முதல் என்று கருதுபவர்கள், நான் அறிந்தேன் நான் செய்தேன் என்று கருதுபவர்கள். வெள்ளத்தலைவர் என்றால் வெள்ளத்து அலைவர்னு பிரிக்கணும், கருணை வெள்ளத்திலே அலைவார்கள். ஒருதான் அப்படியே கடல் வெள்ளத்துல வந்து அப்படியே மிதந்துட்டு வரான்னு வைங்க, அந்த மாதிரி கருணையாகிய வெள்ளத்தில் மிதந்து வருகின்றார்கள். ஏன் அப்படின்னா, நம்மை உயிர்ப்பதற்காக வேண்டும். நாம என்ன நினைக்கின்றோம், யான் எனதுங்கிற உணர்வோடு இருக்கும். சிவத்துக்குள்ளே இருந்தும் சிவத்தை காண்பதற்கு நாம எந்த முயற்சியும் செய்யவில்லை. முன்னாலே சொன்னார்கள் இல்லையா, வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விழுந்திரலாம் கள்ளத்தலைவர் கடன் சொன்னார்கள் அல்லவா. அப்படி இந்த வெள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே நாவற்றி இருப்பது போல சிவ வியாபகத்துள் இருந்து கொண்டே அந்த சிவசிந்தனை செய்யாமல் அந்த பார்க்கடல் இருக்கின்ற மீன்கள் போல எதை எதெல்லாமோ அற்ப சந்துக்களை நாடி நாம் இருக்கின்றோம். நம்முடைய நிலைக்காக அவர்கள் இறங்குகின்றார்கள். இறங்கி நாம் உய்ய வேண்டுமே என்று அவர்கள் கருணையிலே திளைக்கின்றார்கள். அதான் கருணை வெள்ளத்து அலைவர் மிக மிகவும் அந்த கருணையிலே திறக்கின்றார். நாம பெற்றாச்சு முத்தி இன்போம் போதும் என்று அந்த நிலையில இல்லை. அப்ப சிவபெருமான் அவர்களை இடமாக கொண்டு தன்னுடைய கருணையை காட்டுகின்றான் என்றும் சொல்வார்கள். அப்படியெல்லாம் எப்படி நம்முடைய அந்த கருணை வெள்ளத்திலே நம்முடைய நால்வர் பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெரும் பல பதிகங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக ஒன்றிரண்டு பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இருக்கின்றார்களே, அவர்கள் மிக அருமையாக பல பதிகங்களிலே சொல்லியுள்ளார்கள். காட்டாக திருக்கோடிக்கா பதிகத்திலே ஒவ்வொரு பாடலுமே சொல்வார்கள். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின். இன்னைக்கு இன்று ரொம்ப சிறந்த நாள், நாளை ரொம்ப நல்லா இருக்கும், இன்று இப்படி திட்டம் போட்டு வாழ்கின்றோமே. இப்படி உலகியல் வேலைகளே வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செய்து கொண்டு சிவசிந்தனை இல்லாமல் இருக்கின்றோமே. ஆனால் இந்த வாழ்க்கை பொன்றக்கூடியது, அழியக்கூடியது. எனவே இதை அழிவதற்கு முன் ஓய்வுக்கு வழிதட வேண்டும். எனவே அழியக்கூடிய வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் சிவநெறியிலே செல்லுங்கள் என்று வலியுறுத்துகின்றார்கள். மின்றையங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ. வில்லை என்ன வானுதல் வெல்வளையோர் பாகமாம் கொல்லை வெள்ள ஏற்றி நான் கோடிகாவு சேர்மினே. துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமின். அக்கணிந்து அரைமிசை ஆரணிந்த சென்னி மேல் கொக்கிரக அணிந்தவன் கோடிகாவு சேர்மினே. ஏன் சிவசிந்தனை செய்யாமல் இருக்கின்றீர்கள் தெரியுமா? பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டுமக்கு உரைப்பன் முன்னை நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னும் நீர் இடும்பையின் மூழ்கிறீர். முன்வினையாகிய பாவம் தான் சிவசிந்தனை தோன்றவிடாமல் தடுக்கின்றது. ஆகவே அதிலிருந்து நீங்கள் எழ வேண்டும் என்று சொல்லி தன் உபதேசத்தின் மூலம் அந்த முன்வினையை கெடுத்து அவர்களுக்கு எழுச்சி தருகின்றார் ஞானசம்பந்த பரமாச்சாரியமூர்த்தி. இப்படி ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாம் என பாவம் எத்தனையும் நீர் செய்த ஒரு பயனில்லை. பாவம் செஞ்சு இன்பம் அணுகிறான்னு கருதுகிறார், அதனால எந்த பயனும் இல்லை. அதுக்குரிய காலத்துல துன்பத்தை தந்துவிடும் அந்தந்த காலத்துல. மற்ற வாழ்க்கை மெய்யனும் மனத்தினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து வந்து எழுமினோ என்று எவ்வளவு அருமையாக சொல்கின்றார்கள். எழுமின் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல இருக்கின்றன. ஆனா ஞானசம்பந்த பெருமான பாருங்க, பணிந்து வந்து எழுமினோம், சிவத்துக்கு பணியனும் அதுதான் எழுச்சி என்று சொல்கின்றார்கள். தான் என்ற உணர்வோடு எழுதியிருக்கின்றது, அது உண்மையான எழுச்சி ஆகாது. இப்படி பல பாடல் பதியங்களிலும் சொல்கின்றார்கள். உள்ளத்தீரே போதுமின் உறுதியாவது அறிதிரேல் அல்லல் சேற்றில் காலிட்டிங்கு அவலத்துள் அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தான் குலகன் கோவலூர்தனில் வெள்ளந்தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்ந்துமே என்று சிவத்தலங்களை நோக்கி செல்லுங்கள், சிவபெருமானை வழிபட்டு உய்யுங்கள், இந்த கள்ள தலைமையை கைவிடுங்கள் என்று சொல்லி பல பதிகங்களிலும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வற்புறுத்தி அருள்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய அப்பர் பெருமானும் காட்டாக திருப்புள்ளிருக்கு வேலூர் பதிகத்தை பார்த்தோமென்றால், மாற்றம் ஒன்றறியீர் மனை வாழ்க்கை போய் கூற்றம் வந்துமை கொள்வதன் முன்னமே போற்ற வல்லீரேர் புள்ளிருக்கு வேலூர் சீற்றம் ஆயின தேய்ந்தருங்காண்மினே என்று சொல்லி புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலே ஐந்தாம் திருமுறையிலே பல பாடல்களிலும் சொல்கின்றார்கள். இந்த அல்லல் வாழ்க்கையை கைவிட்டு அறநடி சேர்வதற்குண்டான நெறியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய சுந்தரமூர்த்தி பெருமானும் பல பதியங்களில் சொல்கின்றார்கள். உதாரணமாக திரு எதிர்கொள்பாடி பதிகத்தை பார்த்தோமென்றால், மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள் வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. இந்த உலக போகங்களை நாம் பெரிதாக எண்ணி மதித்துவோம் என்றால் இது நிலையற்று மாய்ந்து போகும். அப்பொழுது நமக்கு அந்த இறுதி காலத்தில் துணையாக எவருமே இல்லை. ஆகவே எம்பெருமானிடத்திலே சிந்தை வையுங்கள், அந்த வைத்த சிந்தையை மாற்றாமல் இருங்கள். ஏதாவது ஒரு சமயம் சிந்தவிக்கலாம், அது பெருசில்லை, அதை மாற்றாமல் இருங்கள் என்று சொல்கின்றீர்கள் சொல்லி அருள்கின்றார்கள். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறைகுணல் நீல் சடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோமே என்று மிக அருமையாக இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலுமே இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பத்தை எடுத்துக் கூறி நாம் வீடு பெற்று நெறியிலே முன்னேற வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி அருள்கின்றார்கள். மணிவாசக பெருமானோ யாத்திரை பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவ்வளவும் ஞான உபதேசம்தான். புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின். புலன்களிலேயே நீங்கள் புக வேண்டாம் என்று சொல்லி அதிதீவிர பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி அருள்கின்றார்கள். அந்த கருணையை நாம் வந்து நினைந்து பார்க்க வேண்டும். புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் என்று அருள்கின்றார்கள். செடிசேர் உடலை செடநீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் அருள்கின்றார்கள். புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே என்று சொல்லி நமக்கு அவர்கள் வழிகாட்டுகின்ற அந்த கருணை திறத்தினை பார்க்கும் பொழுது கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று இந்த வாக்குகளையெல்லாம் உள்ளத்தில் வைத்துதான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சீவன் முத்தருடைய இயல்பினை அவருடைய கருணை திறத்தினை இறுதியிலே கூறி முடித்து அணிந்தோர் தன்மை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார்கள். அதன் மூலமாக தம்முடைய ஒப்புயர்வற்ற ஞான சாத்திரமாகிய திருவருள் பயனையும் அவர்கள் நிறைவு செய்து அருள்கின்றார்கள் என்று இந்த அளவிலே திருவருளும் குருவருளும் துணை கூட அவர்களுடைய திருவாக்கிலே அருளி செய்யப்பட்ட இந்த திருவருள் பயனை திருவருளும் குருவருளும் உணர்த்திய அளவிலே நாம் நிறைவு செய்து கொண்டு இந்த அரிய சிந்தனைக்கு குருவருள் புரிந்து அரண் செய்த நம்முடைய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் உள்ளத்திலே போற்றி பரவி வழித்திக் கொண்டு இந்த திருவருள் பயன் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குஜிலாரும்பொழி திருவாவுடுதலை வாழ் குருநமச்சிவாய் தேவன் சயிலாதிமருடையோன் திருமரபு நீடூழி தலகமாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்ப வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் பற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளுக்கும் உண்மை விளக்கம் தந்த மனவாசகம் கடந்த தேவனார் திருவடிகளுக்கும் உரை செய்து விளக்கம் செய்கின்ற அனந்தராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்து மகிழ்கிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற சைவ சித்தாந்தத்திலே முதல் கற்கிற நூலை இப்போது படித்துக் கொண்டிருப்போம். 54 பாடல்களை உடைய பெண்பாக்களை உடைய நூலாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. அதில் ஒரு பாடல் காப்பு செய்யலாக போக மிச்சம் 53 பாடல்களோடு அந்த நூலை அவர் அமைத்திருக்கிறார். அடிப்படையான சைவ சித்தாந்த உண்மைகள் எல்லாவற்றையும் அதனோடு அவர் சொல்லுகிறார். இந்த நூலினுடைய 8வது பாடலா? நாங்க படிக்கிறது 8வதா?
2: இல்லைங்க, 9வது பாடல்.

0: நாளையும் தருவது பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை எப்படி தருகிறது என்கிற பொழுது முதலிலே அவ்வியக்தமாக நன்றி, பிறகு வியக்தமாக மாறி, அப்படி மாறுகிற பொழுது புத்தி தத்துவமாக மாறி, பிறகு அதிலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றி அகங்காரம் மூன்றாக பிரிந்து அதிலே இருந்து தன் ஞானேந்திரியங்களாகிய ஆறும் கண்மேந்திரியங்கள் அகங்காரத்திலே இருந்து ஐந்தும் தாமச அகங்காரத்திலே இருந்து ஐந்துமாக தன்மாத்திரைகள் ஐந்துமாக தோன்றி தன்மாத்திரை ஐந்திலே இருந்து பூதங்கள் தோன்றும். இந்த பூதங்கள் தோன்றுகிற ஒழுங்கு ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் என விரியும் என்று நாங்கள் படித்துவிட்டு இவர் ஒவ்வொன்றாக விளக்கம் செய்ய முற்படுகிறார். மேலிருந்து கீழ் தோன்றிய முறை அல்லாமல் ஒடுங்குகிற முறையிலே கீழிருந்து மேல் நோக்கி ஒரு விவரம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த விஷயத்திலேதான் அந்த விடயத்திலேதான் நாங்கள் கீழே இருந்து மேலே போகிற ஒழுங்கிலே நிலம் பற்றி படிக்கிறோம். பூதங்களிலே நிலம் பற்றி படிக்கிற போதுதான் இந்த பூத அணுக்கள் பூத வடிவங்கள் பூதத்தை காக்கிற தெய்வங்கள் என்று இந்த விவரங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நினைப்பிலே இருந்தால் சரி. அதாவது கீழே இருந்து தத்துவங்களை ஒவ்வொன்றாக விளங்கி கொண்டு போகிறோம். அந்த அந்த வகையிலே இப்ப இந்த ஒன்பதாவது பாடல் பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளை குறித்து விளக்கம் தருகிறது. அந்த அந்த அந்த நினைப்பு என்ன, நாங்க எங்கெங்க நிக்கிறோம் என்று அப்பப்ப தெரிந்து கொண்டால்தான் திருப்பி நாங்கள் போகிற ஒழுங்கு தெரியும். பஞ்சபூதங்களினுடைய செயல் திறன்களை பற்றி சொல்லப் போகிறார்.
1: பூதங்களின் குணமும் செயலும் மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் வண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. பதவுரை. பார்க்கில் ஆராய்ந்து பார்த்தால் மண் கடினமாய் மண் திண்மை குணம் உடையதாய் தரிக்கும் பொருள்களை தாங்கும் வாரி.
0: அதாவது குணமும் செயலும் சொல்லுகிறார். பஞ்சபூதங்களுடைய குணமும் செயலும் சொல்கிறார். அதிலே முதல் பூதமாகிய பூமியினுடைய அல்லது நிலத்தினுடைய குணம் திண்மையாய் இருக்கும். அது என்ன செய்யும் என்று கேட்டால், செயல் என்ன செய்யும் என்றால் பொருள்களை தாங்கி நிற்கும். திண்மையான உள்ள பொருள் தான் தாங்கி நிற்க முடியும். இது திண்மை, இதனுடைய குணம் தாங்குதல், அதனுடைய செயல்.
1: வாரி நீர் குளிர்ந்தே குளிர்ச்சி குணம் உடையதாய் பதமாம் பொருள்களை மென்மைப்படுத்தும்.
0: அதுக்கு தண்ணியினுடைய இயல்பு குளிர்மையாக இருக்கும். மற்ற பொருள்களை அது என்ன இலகுபடுத்தி தரும், மென்மைப்படுத்தும். அதாவது இப்ப உளுந்த ஊற விடுகிறோம், அரிசியை ஊற விடுகிறோம் என்ற உடனே அது தன்னுடைய இயல்பிலே இருந்து மென்மைப்படுவது என்பது தண்ணியினுடைய செயல். குளிர்மை அதனுடைய குணம், மென்மைப்படுத்துதல் அதனுடைய செயல்.
1: ஒன் கனல் ஒளி பொருந்திய தீ சுட்டு வெம்மை குணம் உடையதாய் ஒன்றுவிக்கும் பொருள்களை நீராக்கி ஒன்றுபடுத்தும்.
0: நீராக்கி நீராக்கின்னா படித்து போச்சு உச்சரிக்கும். இந்த எழுத்து உச்சரிப்புல வர்ற பொழுது நீராக்கின்னா தண்ணீராக்கின்னு வந்துடும். நீராக்கின்னா சாம்பலாக்கி. அச்சரங்களுடைய உச்சரிப்பிலே வரக்கூடிய பிழைகள் என்பது இதுதான். ஆகவே நீராக்கி என்று வாசிக்கப்படும், நீராக்கி என்று வாசிக்கப்படாது. நீராக்கி அது அது கூட இன்னும் நான் சொல்லித்தரேன் பாருங்க. நீ என்ற உச்சரிப்பு பின்னாலே வர்ற எழுத்து சின்னரா என்று வந்துட்டா நீராக்கி என்று அந்த நீனாவே அதனுடைய ஓசை மாறுகிறது, நீ என்று வரும். ராவண்ணா போட்டு பெரிய ரா போட்டு நீ என்று வரும். நீராக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க, அதுல ஒண்ணு கஷ்டம் பழக்கம் திடீரென்று பழக்கத்துக்கு வர முடியாது. இது பயிற்சி பண்ண வந்துவிடும். நீராக்கி அல்லாமல் நீராக்கி என்று வாசிக்க வேணும். நீராக்கி ஒன்று விற்கும் அதனுடைய குணத்தினுடைய வேலை எதையும் சாம்பலாக்கி விட்டு விரிவாக இருக்கிறதை ஒரு சின்ன இல்லைக்குள்ளே கொண்டு வந்துடும். அதுதான் நெருப்பினுடைய வேலை. எப்படி ஒருத்தர் நெருப்பு வாசிங்க.
1: ஒன் கனல் ஒளி பொருந்திய தீ சுட்டு வெம்மை குணம் உடையதாய் ஒன்று விக்கும் பொருள்களை நீராக்கி ஒன்றுபடுத்தும்.
0: நு என்று உச்சரிங்க. நீர் ஆக்கி நீ உச்சரிச்சீங்கன்னா ரா அந்த ராதான் வரும்.

0: நீராக்கி. ஓகே,
1: நீ உச்சரிச்சீங்கன்னா சின்னதாக தான் வரும்.
0: ஒன்றுபடுத்தும் வன்கால் வளமையுடைய காற்று ஓவாமல் ஒழியாமல் பறந்து சலித்து எங்கும் பரவி இயங்கி திரட்டும் பொருள்களை திரட்டும்.
1: காற்றினுடைய இயல்பு சொல்லுகிறார், சலித்தல் என்பது எல்லா இடத்திலும் பரவுதல். காற்றினுடைய வேலை எல்லா இடமும் பரவி பொருட்களை ஒன்று திரட்டுகிற வேலையை செய்யும்.
0: ஆகாயம் ஆகாயம் நிரந்தரமாய் வெளியாதல் ஆகிய குணமுடையதாய் நிறைந்து நிற்கும், எப்பொருளிலும் ஊடுருவி நிறைந்து நிற்கும்.
1: பஞ்சபூதங்களுடைய ஆக முதல் பூதம், ஆகவே எல்லாவற்றிலும் அது காண்பிக்கும். அதனால்தான் அதனுடைய குணம் மிச்ச எல்லா பூதங்களிலும் தங்கி நிற்கிறது என்று நாங்கள் முன்னுக்கு எப்படித்தோம். ரெண்டாகிற பொழுதும் ஆகாய குணம் வரும், மூன்றாகிற பொழுது, நாலாகிற பொழுது, அஞ்சாகிற பொழுது ஆகாயம் நிற்கும். ஆகவே எல்லாவற்றிலும் கலந்து நிற்கிற தன்மையை ஆகாயம் போட்டது.
0: குறிப்பு, ரந்திரம் வெளி அதனோடு நீ என்பது சேர்ந்து நிரந்தரம் என்றாயிற்று. நீ என்பதற்கு தனிப்பொருள் ஏதும் இல்லை, நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. அதுக்கு சொல்றாங்க ஐயா,
1: நிரந்தரம்.
0: பொழிப்புரை, மண்ணின் குணம் திண்மை, செயல் எப்பொருளையும் தாங்குதல். நீரின் குணம் தன்மை, செயல் பொருள்களை மென்மைப்படுத்துதல். தீயின் குணம் வெம்மை, செயல் சுட்டு ஒன்றுபடுத்துதல். காற்றின் குணம் அசைவு, அதாவது சலனம். செயல் பறந்து கிடக்கும் பொருள்களை ஒருங்கு திரட்டுதல். ஆகாயத்தின் குணம் வெளியாதல், செயல் எப்பொருளுக்கும் இடம் கொடுத்தல். இச்செய்யுளில் கூறப்பட்ட பூதங்களின் குணங்களையும் தொழில்களையும் பின்வரும் அட்டவணையில் நிரல்பட காணலாம். பூதத்தின் கண் உள்ளதாய் உணரப்படும் இயல்பு குணம் என்றும், அதனால் பிற பொருள்களின் நிகழும் விளைவு செயல் என்றும் கொள்ள வேண்டும். பூதத்தின் கண் உள்ளதாய் உணரப்படும் இயல்பு குணம் என்றும், அதனால் பிற பொருள்களின் கண் நிகழும் விளைவு செயல் என்றும் கொள்ள வேண்டும். காரணமாகிய தத்துவங்களில் இவை இருத்தலால் தான் காரிய பொருள்களிடத்தும் காணப்படுகின்றன. அப்புறம் அந்த டேபிள் மாதிரி கொடுத்திருக்காங்க ஐயா, பூதங்கள் குணம் தொழில் அப்படின்னு போட்டு, மண் மண் பூதத்துக்கு மண் குணம் திண்மை, தொழில் பொருளை தாங்குதல். நீர்
1: அட்டவணைப்படுத்திருக்காங்க.
0: நீர் குளிர்ச்சி பொருளை வெண்மைப்படுத்துதல். தீ வெம்மை பொருளை நீராக்கி ஒன்றுபடுத்துதல். காற்று அசைவு பொருளை திரட்டுதல். வான் வெளியாதல் பொருளில் ஊடுருவி நிறைந்து நிற்றல். அத்தோட அந்த பாட்டு முடிஞ்சிருக்கையா?
1: சரி, இதுல அதிகம் சிந்திக்க தேவையில்லை. ஒரு பூதத்தினுடைய குணம் இது, செயல் இது என்று பிரித்து காட்டியிருக்கிறார்.
0: பாடல் 10. இனி ஐம்புலன், உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம். பதவுரை, உந்தனக்கு நன்மாணக்கனே உனக்கு மாபூதம் பெரும் பூதங்களின் இயல்பை உள்ளபடி உள்ளவாறு ஓதினோம் விளக்கி சொன்னோம். கள்ளமிகும் ஐம்புலனும் இனி மனத்தை கவரும் ஐம்புலன்களை கட்டுரைக்கில் எடுத்து சொல்வதாயின் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். ஓசையும் ஊரும் உருவமும் சுவையும் மனமும் என்பவை ஆசை தரும், ஆசையை மிகுவிக்கும் ஐம்புலனேயாம் ஐம்புலன்களாகும்.

0: ஆசையை மிகுவிப்பவன ஆகும். விளக்கம். ஐம்புலன் என்பதற்கு சிலர் கூறும் பொருள், தூல பூதங்களை கூறிய பின்னர் அடுத்து கூற வேண்டுவது அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் உள்ள தன்மாத்திரைகளை. ஆனால் ஆசிரியர் தன்மாத்திரைகளை பற்றி கூறாமல் ஐம்புலன்களை பற்றி கூறல் உருகின்றார். அதனால் இச்செய்யுள் சிலருக்கு தடுமாற்றத்தை உண்டாக்கியிருப்பதில் வியப்பில்லை. இவ்விடத்தில் ஐம்புலன்களை கூறுவதற்கு ஏதும் இயைபில்லையே என்று கருதிய அவர்கள் ஐம்புலன் என்றதற்கு தன்மாத்திரைகள் என்றே பொருள் எழுதி சென்றார்கள். அவ்வாறு பொருள் கூறுதல் பொருந்துமா என்பதை நோக்குதல் வேண்டும். ஆசிரியர் வாழா ஐம்புலன் என்று கூறியிருந்தால் அதற்கு தன்மாத்திரைகள் என்று பொருள் கூறுதல் பொருந்துவதாகலாம். எவ்வாறெனில் ஓசை முதலிய ஐந்தும் பொறிகளால் கொள்ளப்படும் சிறப்பு நிலையை எய்திய பொழுது புலன் எனப்படும். அவை செவி முதலிய பொறிகட்கு புலனாகாமல் நுண்மையாய் நிற்கும் நிலையும் உண்டு. அந்நிலையில் அவை தன்மாத்திரைகள் எனப்படும். புலனாகாமை பற்றி அவற்றை நுண்புலன்கள் என்றும் கூறலாம். அம்முறையில் செய்யுளில் ஐம்புலன் என்று மட்டும் கூறியிருந்தால் நுண்புலன்களை அவை குறிப்பதாக கொண்டு தன்மாத்திரைகள் என கூறுவதற்கு இடம் உண்டு. அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது. ஆசிரியர் ஐம்புலனை குறிப்பிடும் இரண்டு இடங்களிலும் அடைமொழி புணர்ந்து கூறியுள்ளார். கள்ளமிகும் ஐம்புலன் என்றும் ஆசை தரும் ஐம்புலன் என்றும் கூறியுள்ள அடைமொழிகளை நோக்குதல் வேண்டும். ஓசை முதலிய ஐந்தும் பூதங்களின் குணங்களாய் வெளிப்பட்டு நின்று செவி முதலிய பொறிகளால் கொல்லப்படும் போதே அவை நம் மனத்தை பற்றுகின்றன, ஆசையை மிகுவிக்கின்றன. இவ்வகையில் அவை பொறிகளுக்கு விடயங்கள் ஆகின்றன. தன்மாத்திரைகள் அங்கனம் பொறிகளுக்கு விடயம் ஆவதும் இல்லை, ஆசையை மிகுவிப்பதும் இல்லை. எனவே ஆசிரியர் அமைத்துள்ள அடைமொழிகளை நோக்கினால் அவர் இங்கே தன்மாத்திரைகளை குறிக்கவில்லை என்பதும் புலப்படும் நிலையனவாகிய ஐம்புலன்களையே குறிப்பிட்டார் என்பதும் தெளிவாகும். அந்த பத்தி முடியுதுங்க. அடுத்தது வந்து தன்மாத்திரைகள் கூறாமல் புலன்களை கூறிய காரணம் எழுதுறாரு.
1: எல்லாத்தையும் படிங்க.
0: சரி சரி. தன்மாத்திரைகளை கூறாமல் புலன்களை கூறிய காரணம். தன்மாத்திரைகளை தத்துவங்கள் என்றும் ஐம்புலன்கள் என்பவை புலப்படும் குணங்களாகிய தாத்துவிகங்கள் என்றும் முன்னே குறிப்பிட்டது நினைவிருக்கலாம். இவ்விடத்தில் தன்மாத்திரைகளை கூறுதலே முறை. அதை விடுத்து தாத்துவிகங்கள் ஆகிய புலன்களை கூறியிருப்பது எக்காரணம் பற்றி என விரும்பலாம். ஆசிரியரின் அணுகுமுறையை பற்றி முன்னமையே கூறியுள்ளோம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை பெற வைத்தல் என்பது அவர் பின்பற்றும் முறையாகும். நமக்கு நன்கு தெரிந்தவை ஐம்புலன்களாகிய விடயங்கள். சிறப்பு நிலையில் விளங்கி நிற்கும் குணங்களாகிய அப்புலன்களை எடுத்து காட்டி அவற்றிற்கு மூலமாக பொதுமையில் விளங்காது நுட்பமாய் நிற்கும் நிலைகள் உண்டு எனவும் அவையே தன்மாத்திரைகள் எனவும் குறிப்பாய் உணர்த்தினார் ஆசிரியர். குணமாதல் ஒப்புமை பற்றியும் பருப்பொருளாக வைத்து முதற்கண் உணர்த்துதல் எளிமையாதல் பற்றியும் புலன்களே இங்கு குறிக்கப்பெற்றன எனக் கொள்ளலாம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பிலே சிறப்பு பாயிரம் தொடங்கி 7வது நூற்பா வரை சுருக்கமாக பார்த்து 8வது நூற்பாவை தலைப்பட்டோம். இந்த 8வது நூற்பாவிலே நமக்கு சாதனம் ஆகிய ஞானம் எவ்வாறு கிடைக்கிறது என்பதை சொல்கின்ற நூற்பா. இதில் இந்த ஆன்மா அசத்தாகிய கருவிகளோடு கூடி அசத்தை அறிந்து அசத்

0: அசத்தாய் அசத்தை அறிந்து அசத்தாய் நின்றவாறும் இனி சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறும் உணர்த்துவது என்றார். அதனால் இங்கே இந்த ஆன்மா செய்த தவத்தினில், இந்த ஆன்மா செய்த தவத்தினில், எனவே இங்கே ஆன்மா அதாவது மன்னவகுமாரனாகிய நீ, ஏழாம் நூற்பாவில் ஆன்மா தானே சொல்லியிருக்கிறது, இரண்டலா ஆன்மா என்றார். அது அப்படியே அந்த அதி மாதிரி வரும். அந்த ஆன்மாங்க எழுவாய், எட்டாம் நூற்பாவுக்கு இது அது எழுவாயாக அமைகிறது. எனவே அந்த ஆன்மா எப்படிப்பட்டது, மன்னவகுமாரன், மன்னவகுமாரனாகிய நீ தவத்தினில், நீ செய்த தவத்தின் காரணமாக, தவத்தினில் தம்முதல் குருவுமாய், தம்முதல் குருவுமாய் நீ ஐம்புல வேடரின் வளர்ந்ததால் அயர்ந்தனை, வளர்ந்ததால் அயர்ந்தனை என உணர்த்த விட்டு, எதை விட்டு, அந்த வேடர் சார்பை விட்டு அந்நியம் இன்மையின், அந்நியம் இன்மையின் அத்துவிதம் அர்த்தம், அந்நியம் இன்மையின் என்ன அத்துவிதம், அந்நியம் இன்மையின் அறன்கழல் செலுமே என்றார். அதான் சூத்திரம். எனவே இந்த நூற்பாவில ஆன்மா நீ மன்னவகுமாரனாகிய நீ தவத்தினில் தம்முதல் குருவுமாய் ஐம்புல வேடரின் வளர்ந்ததால் அயர்ந்தனை என உணர்த்த, என உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறன்கழல் செலும். எனவே அந்த ஏழாம் நூற்பாவிலே சாதித்தற்கான அதிகாரமுடையவன் என்று நிறுவப்பட்ட வழி, சாதிப்பவன் யாரு, இந்த ஆன்மா, அவன்தான் சாதிப்பதற்கான அதிகாரம் உடையவன். அவன் அந்த ஆன்மா மன்னவகுமாரன் ஆகிய நீ தவத்தினில், அந்த ஆன்மா செய்த தவத்தின் காரணமாக தம்முதல், தம்முதல் இங்க எழுவாய் என்னது ஆன்மான்னு ஒருமையில் இருக்கு, இங்க தம்முதல் என்பது பன்மையில் இருக்கு. அப்படி வரலாமா, அப்படி வரலாமா, வரக்கூடாது. ஆனால் இங்க வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நாம நான் எங்கள் ஊருக்கு செல்கிறேன், நான் என்ன சொல்றோம், எங்கள் என்பது என்ன, நான் என்பது சொல்றோமா இல்லையா, ஏன்னா அந்த ஊர் எனக்கு மட்டுமா ஊரு, எத்தனையோ பேருக்கு ஊரு, விளங்குதா, அது போல இவர் இவர் இவருக்கு மட்டுமா முதலு, எல்லா உயிர்களுக்கும் முதல் என்பது பற்றி தம் முதல் என்றார், விளங்குதா. எனவே இங்கே மன்னவகுமாரனாகிய நீ செய்த தவத்தினில் தம் முதல், இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், குருவுமாய், குருவுமாய், அப்போ குருவாய்னு சொல்லல, என்ன சொல்றாரு, குருவுமாய். அப்படின்னா அந்த உம்மை என்ன, இங்க ஒரு உம்மை இருக்கா இல்லையா, அந்த உம்மை என்ன சொல்கிறது, உம்மை இறந்தது தழிய எச்ச உம்மை, என்ன உம்மை, இறந்தது தழிய எச்ச உம்மை, என்ன இறந்தது தழியது, இந்த குருவாய் வர்றதுக்கு முன்னால என்ன செஞ்சது, உள் நின்று உலகை உணர்த்தி வந்தது, உள் நின்று புறப்பொருளை உணர்த்தி வந்தது, உள் நின்று புறப்பொருளை உணர்த்தி வந்தது, இப்போ இப்போ உள் நிற்பதோடு கூட, உள் நின்று உணர்த்துவதோடு கூட அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு, எந்த பொருளை, அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு அவன் புறத்து வந்து, உள்ளிருந்து வெளியே உணர்த்துதான் வெளியிருந்து, எனவே அவன் குருவமாய் என்றார் அது பற்றி இல்லையா. எனவே குருவமாக அவன் வெளியேயும் வந்து இல்லையா. அதனால உமை சொன்னார். அந்த உமை என்ன உமை? இறந்ததழிய எச்ச உமை. அது மட்டுமன்று அது சிறப்புமையுமாம். என்ன சிறப்பு அதுல? எல்லாமே சிறப்பு தான். என்ன சிறப்பு அப்படின்னா, ஊரும் பேரும் உருவும் இல்லாத ஒரு நாதன், ஊரும் பேரும் உருவும் இல்லாத ஒரு நாதன், அவனுடைய கருணை மிகுதியால் ஊரும் பேரும் உருவும் கொண்டு நம்முடைய ஊரும் பேரும் உருவும் கெடுக்க வந்தான். விளங்குதா? எனவே அது சிறப்பு தானே. உருவம் இல்லாம நம் பொருட்டு உருவம் எடுத்து வாராம்னா அது கருணை. சிறப்புனா என்னது? சிறப்பு அப்படின்னா என்னது? சிறப்பு ஆவது உயர்வை குறித்தது. சிறப்புனா என்னது? உயர்வு. அது எழிவு சிறப்பு, உயர்வு சிறப்பு என்று இருவகைத்து உயர்வின் மிகுதியை கூறுவது, இழிவின் மிகுதியை கூறுவது. நாயும் தின்னா சோறுனான, அது எழிவு சிறப்பு. நாய சாப்பிட உணவை காட்டிலும் ரொம்ப எழிந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இது என்னது? உயர்வு சிறப்பு. விளங்குதா? எனவே அந்த முதல்வன் நமக்கு தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த எதை உணர்த்துகிறான்? எதை உணர்த்துகிறான்? தவத்தின் காரணமாக உணர்த்துதான். எதை உணர்த்துறான்? தவத்தினில் நீ, ஏ ஆன்மாவே நீ ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தாய் என்று உணர்த்துகிறான் இல்லையா. ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தாய். எதை அயர்ந்தாய்? அயர்தல்னா என்ன? அயர்தலாவது மறத்தல். எதை மறந்தான்? தன்னை மறந்தான். சிவத்தையா? தன்னுடைய பெருந்தன்மையை மறந்தான். நாம எப்பேற்பட்ட ஆளுங்கிறதே அவனுக்கு தெரியல. நீங்க என்ன சாதாரண ஆளா? சாதாரண ஆளையா? எப்பேற்பட்ட ஆளு. எனவே ராசகுமாரர்கள்லா நீங்கெல்லாம் யாரு? ராசகுமாரர்கள், ராசகுமாரிகள் தான். விளங்குதா? எனவே தம்முதல் குருவுமாய் உணர்த்த. அப்போ அந்த உணர்த்தல் என்பது கேட்டல் ஞானம். அதை செய்வதற்கு தகுதி என்னன்னா தபம். விளங்குதா? அந்த தவத்தை முற்றுப்பித்த காரணத்தால் இதுவரை உள்நின்று உலகை உணர்த்தி வந்த அன்முதலே இப்போ குருவாய் வந்து நமக்கு உணர்த்துகிறார். எதை உணர்த்துகிறார்? நீ ஐம்போல வேடரின் வளர்ந்த காரணத்தால் நீ யார் என்பதையே மறந்தாய் என்கிறார். அப்போ இந்த ஐம்புலன், ஐம்புலன் என்பது என்னது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? செவித்தோல் கண்ணாக்கு மூக்கு. எப்படி சொல்லணும்? கண்ணாக்கு மூக்கு. இந்த வரிசையில் தான் சொல்லணும். விளங்குதா? இந்த வரிசையில தான் நம்ம சொல்லி படிக்கணும். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. அப்பதான் ஒன்னுல இருந்து ஒன்னு கரெக்டா வரும், இல்லைன்னா மாறி மாறி வரும். எனவே இந்த தம்முதல் குருவுமாய் உணர்த்துகிறது. ஐம்புல வேடர், இந்த புலன்கள். புலன் என்னது? பொலி. புலன் என்பது, புலன்னா என்னது? புலன்னா பொறியா? புலன் என்பதற்கு என்ன அர்த்தம்? புலப்படுவது புலன். புலப்படுவது புலன் எதுக்கு? பொறிக்கு. பொறிக்கு புலப்படுவது எது? அது புலன். புலன்னா விடயம். விடயம்னா என்ன? நுகர்பொருள். விடயம்னா என்ன? நுகர்பொருள். விளங்குதா? எனவே இங்கே இந்த புலன் என்றது ஆகுபெயரா எதை குறிக்கிறது? பொறியின் மேற்று இல்லையா. அப்போ இங்க இந்த பொறிகளை என்ன சொன்னார்? வேடர் என்றார். என்ன சொன்னார்? வேடர் என்றார். ஏன் வேடர்னாரு? ஆ, வேடர்னா என்ன? வவ்வுபவன் வேடன். எதை வவ்வுவான்? உயிரையும் பொருளையும். உயிரையும் பொருளையும் எது இருக்கோ, ஒண்ணும் இல்லைன்னா உயிரை, இருந்தா பொருளை. இதை செய்யறவன் யாரு? வேடர் இல்லையா. இவன் எதை வவ்வினான்? நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கு? அறிவு தான். ஆ, துள்ளுவர் சூறை கொள்வர். இருக்கிறத என்ன செய்வான்? சூறை ஆடிடுவான். தூ நெறி விளைய ஒட்டார் சொல்றாரா இல்லையா அப்போ சுவாமிகள். எனவே இவர்களை, இந்த பொறிகளை அதனால வேடர் என்றார். பொறிகளை வேடர் என்றார். பொறிகள் ஆக்சுவலா அது வேடர் தானா? பொறிகள் விளக்கா வேடரா? பெரிய வேடருங்கியோ விளக்குங்கிய பெரிய வேடருங்குது. என்னையா? ஓ, திடீர் திடீர்னு மாட்டடகம். ஆ, நீங்க தசகாரியம்லாம் படிச்சு முடிச்சாச்சே? அதை முடிச்சு மூடி வச்சாச்சு நேத்தே. அதுல ஏழாவது பாட்டு என்ன சொன்னாரு? தசகாரியத்துல ஏழாவது பாட்டு, ஏழ கண்டனா எட்ட கண்டனம். ஆ, கேவலம் மலத்தின் உண்மை கிளறொளி கலாதி வந்து மேவினும் மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாது காவலாய் மறைத்து நின்று காட்டிடும் பொய் மெய்யாக ஆதலால் சகலமே ஆயினும் கேவலம்தான் சொன்னாரா இல்லையா? அதனால இந்த கருவிகள் என்ன செய்யுது? எதை பார்க்கணுமோ அதை காட்ட மாட்டேங்கு. அதுக்கப்புறம் இருந்தா என்ன, இல்லட்டா என்ன, விளங்குதா? அப்போ பேனா இருந்தா என்ன செய்யணும்? எழுதணும். காது கூடை தான் உதவும்னா அந்த பேனா இருந்தால் விளங்குதா? பேனா இல்லாட்டாலும் ஒண்ணுதான், இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையா? இப்போ ஐயா இருக்காங்க. ஐயா உங்க பேரு? சுந்தரமூர்த்தியா? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம், அவங்க என்ன என்னமோ நடக்கும், ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு அப்படியே இருக்காங்க. எழுதுறதே பேனாவே எடுக்க மாட்டாங்க. ஆஹா, அங்கே நோட்டு எம்டியா இருக்குன்னு வைங்க, பக்கத்தில் அவர் இருக்கார், அவர் பேனால இங்கு இல்லை ஒன்றும். இவர் எழுத மாதிரி பாவலா பண்ணிகிட்டு இருக்காரு, ரெண்டும் ஒன்று தானே. ஒன்று ஒருத்தட்ட பேனாவே இல்லை, ஒருத்தட்ட பேனா இருந்து எழுதலை, ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றும் இல்லையா? விளங்குதா? எனவே கேவலத்தில் நமக்கு கருவியே இல்லை, சகலத்தில் கருவி இருந்தும் காட்ட வேண்டிய பொருளை காட்டலை. வேற எதுக்கு உதவுது? காது கூட உதவுது. எதுக்கு உதவணுமோ அதுக்கு பிற என்ன, அதான் சொல்கிறாரு. எனவே சகலமே ஆயினும் கேவலம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. விளங்குதா? அப்போ எதுக்கு அதை கொடுக்கறாரு? ஐயா, அது உதவாதுன்னா பெருமான் ஏன் அதை கொடுக்காரு? பயனில்லாத கொடுப்பாரா? பிரியாங்க கொடுத்தாரு. அதான் சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்களும் வந்த நாள்லேருந்து யோசிக்கும், ஏன் கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருன்னு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இது நேரடியாக இறைவனை காட்டாவிட்டாலும், நேரடியாக இறைவனை காட்டாவிட்டாலும் காட்டுகின்ற கருவியை அடைவதற்கு உதவும். காட்டுகின்ற கருவியை அடைவதற்கு இது உதவும் என்பது பற்றி கொடுத்தார். விளங்குதா? அதனால இந்த கருவிகள் இப்போ இந்த நிலையில் அது என்ன செய்யுது அப்படின்னா, இடைஞ்சலா இருக்கு. என்ன இருக்கு? இடைஞ்சலா, காவலாய் மறைத்து நின்றுன்னு சொல்றாரா இல்லையா? எனவே இந்த உலக காட்சி, உலக இச்சையே நமக்கு சிவ இச்சைக்கு தடையா இருக்கிறது. தடையா இருக்கா இல்லையா? எனவே அதனால அது என்ன சொல்றாரு? வேடருங்கிறாரு. அதனால இந்த கருவிகளை வேடர் என்றார். இங்க ஐம்பொறிகளை சொன்னாலும் என்ன செய்யணும்? உபலக்கணமாய். உபலக்கணம் என்னது? இனம் பற்றி. என்னது? இனம் பற்றி. இனத்துக்கு ஒன்ன சொல்லியிருக்காரு, மற்றவனையும் சேர்த்துக்கிட வேண்டிதான். முன்னால நிக்கவன சொன்னாரு, பின்னால நிக்க அவன் ஏகப்பட்ட பேரு இல்லையா, அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட வேண்டிதான். விளங்குதா? எனவே ஐம்புல வேடரின் வளர்ந்து, வளர்தல்னா என்ன? வேடர் கூட இருந்து வளர்ந்தமா? வளர்தல்னா என்னது? வாழ்தல். வளர்தல்னா என்னது? வாழ்தல். எனவே எத்தனையோ பிறவிகள்ல நாம இந்த கருவிகளோடு கூடிதான் வாழ்ந்திருக்கிறோம். விளங்குதா? அப்படி வாழ்ந்ததாலே நாம் அயர்ந்தோம். எதை அயர்ந்தோம்? ஆளுக்கு உன்னை சொல்லிட வேண்டிதான். இப்பதானே சொன்னோம் அவன் யாரனே மறந்துட்டான். நாம் அவனுடைய பெருந்தன்மையை மறந்தான், தன்னுடைய பெருந்தன்மையை மறந்தான், நான் ராஜகுமாரன் என்பதை மறந்தான். அப்போ அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? தன்னை வேடருள் ஒருவராக எண்ணிக்கொண்டான். எனவே கருவிகளோடு சேர்ந்தவன் தன்னையும் கருவி மாதிரியே எண்ணிக்கொண்டான். அவன் எப்பேற்பட்ட ஆளு? சிவபோகத்துக்குரியவன். சிவபோகத்துக்கு குறைவில்லாத இன்பத்தை துய்ப்பதற்குரியவன். அவன் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டான்? தன்னை கருவிகளில் ஒன்றாக எண்ணி தன்னுடைய தன்மையே மறந்து விளங்குதா? ஏன்னா அப்படி நிறைய நிகழும். ஏன்னா என்னுடன் பயின்ற கல்வி பயின்ற ஒருவர், அது ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல ஒன்றாக பயின்ற நண்பரை இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னால சமீபத்தில் சென்னையில் பார்க்க நேர்ந்தது. பார்த்த உடனே என்ன ஆகும்? உங்கள் கூட படித்தவரை பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பழைய நினைவுகள்லாம் வருமுல்லா. வந்த உடனே, ஏய் அப்போவே உனக்கு வயிற்ற வலிக்குமாப்பா, உனக்கு அல்சர் உண்டே, இப்போ எப்படி இருக்க அப்படின்னா, அதெல்லாம் போயிடுது அப்படின்னா. எப்படி போச்சு? பழகி போயிடுதுண்ணா. எப்படி போச்சா? பழகி போயிடுது. விளங்குதா? அப்போ அதிலே இருந்து என்ன ஆயிடுது? அது பழகி அதுவே இயல்பாயிற்று. அது ஒரு நோய்ங்கிறதே அவனுக்கு மறந்து போச்சு. அது மாதிரி இவன் இந்த வேடர்களோடு இருந்து இருந்து என்ன ஆயிடுது? தான் யார் என்பதே மறந்து தன்னை வேடருள் ஒருவனாகவே எண்ணுகிறான். விளங்குதா? எனவே அந்த தன்னுடைய தன்மையையே யார் உணர்த்த வேண்டியிருக்கு? குரு வந்து உணர்த்த வேண்டியிருக்கு. தம் முதல் குருவுமாய். முதல்னா என்ன? தலைவன். முதல்னா தலைவன், நம்முடைய முதல்வன். எதற்கு முதல்வன்? உணர்வின் தமி. படிச்சோமா இல்லையா? எங்க படிச்சோம்? அஞ்சாவது நூற்பா. ஒன்றும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. உணர்வின் தமின்னு படிச்ச ஞாபகம் இருக்கா இல்லையா? எனவே நம்முடைய அறிவின் தலைவன், நம்முடைய அறிவின் தலைவன். எனவே இங்கே அவன் வந்து உணர்த்துகிறான். என்ன உணர்? இந்த நம்முடைய உண்மை, அதான் ஆன்ம தரிசனம். அது என்னது? ஆன்ம தரிசனம். எனவே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவே, உணர்த்த உணர்த்தவே, அப்படி வந்து நமக்கு அதை சொல்லவே என்னாச்சு? விட்டு. எதை விட்டு? அந்த வேடர் சார்பை விட்டு. வேடர் சார்பை விட்டு அந்த மன்னனோடு, அந்த அவனை வேந்தன் என்கிறார். வேந்தன்கிறார். எதனால இறைவனை வேந்தன்கிறாரு? இறைவனை வேந்தன் என்றார். ஏன்னா எந்த பொறிகளை வேடர் என்றமையான், இந்த பொறிகளை வேடர் என்றமையான், அதற்கு மறுதலை எது? வேடருக்கு மறுதலை வேந்தன். விளங்குதா? வேடருக்கு மறுதலை வேந்தன். இருளுக்கு மறுதலை ஒளி இல்லையா? அஞ்ஞானத்துக்கு மறுதலை ஞானம். அது மாதிரி இங்க வேடருக்கு மறுதலை என்னது? வேந்தன். அதனால அவன் என்ன சொன்னாரு? வேந்தன் என்றார். விளங்குதா? அதனால இங்கே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. நீ என்னுடைய மகன், நீ யாரு? என்னுடைய மகன் என்று உணர்த்த விட்டு, இந்த வேடர் சார்பை விட்டு, கருவி சார்பை விட்டு, அந்நியமின்மையின், அந்நியம் இன்மையின், அந்நியம் இன்மையின்னு என்ன? அத்துவிதம். அத்துவிதம், அத்துவிதம்னா என்ன? இரண்டரை, இரண்டரை அத நமக்கு இரண்டாவது நூற்பாவில முதல் அதிகரணத்துல மேற்கோள் என்ன? இரண்டாவது நூற்பா முதல் அதிகரணத்துக்கு அப்படிலாம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் அதை அப்படியா படிக்கணும்? எப்படி படிக்க சொன்னாரு? நாங்க என்ன சொல்லியிருக்கேன்? அவையேயாய் தானேயங்கிற ரெட்டை மொழிக்க சொல்லியிருக்கனா இல்லையா? அப்போ இதையும் அப்படி ரெட்டை மொழி தானே படிக்கணும். அவர் சொல்றாரு அப்படி. எனவே ஈண்டு பரமேஸ்வரன் இவ்வான்மாக்கள் பலவுமாய் தானுமாய் இவ்வான்மாக்கள் பலவும் தானுமாய் நிற்பன் என்றது தான் மேற்கோள். விளங்குதா? மேற்கோள் என்னது? பரமேஸ்வரன் இவ்வான்மாக்கள் பலவுமாய் தானுமாய் இவ்வான்மாக்கள் பலவும் தானுமாய் நிற்பன் என்று சொல்கிறார் இல்லையா? அதுக்கு ஏது என்ன? அத்துவிதம் என்ற சொன்னாலே ஏகமென்னின் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியனாத்திய உணர்த்துமாயிற்று என்கிறார் இல்லையா? அப்படின்னா என்னது ஒன்னு விளங்க மாட்டேக்க அப்பா? என்னது அது விளங்குச்சா ஐயா? உங்களுக்கு விளங்கிட்டா? என்ன சொல்றாரு? என்னதையோ வாயசிக்கீங்க சொல்லுது எங்கன்னு தெரியுது. இப்ப நான் சொன்னல்லாம் ஏது, அதுக்கு என்ன பொருள்? அத்துவிதம் என்ற சொல்லாலே ஏகமென்னின் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியன் ஆத்திய உணர்த்துமாயிட்டு அப்படின்னு சொன்னேன். இது என்ன சொல்லுது? ஒன்னு கிருகிருன்னு வருது. அப்போ அத்துவிதம் என்ற சொல், வேதத்தில் வரக்கூடிய அத்துவிதம் என்ற சொல் ஒன்று என்ற பொருளை தருமானால், பிரம்ம மட்டுமே என்ற பொருளை தருமானால், அப்படி சொல்லிய பொருள் எது? ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். அப்படி சொல்லக்கூடிய பொருள் அதற்கு வேறாக இருக்கிறது என்பது விளங்குதா? அதனால ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியநாத்திய உணர்த்துமாயிற்று. அந்நியநாத்திய உணர்த்துமாயிட்டுன்னு என்ன? அந்நியம். அந்நியம்னா என்ன? வேறு. ந அஸ்தினா என்ன? இன்மை. அஸ்தினா இன்மை. ந அஸ்தினா? அஸ்தினா இருக்கு. அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம். ந அஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்நியம் இன்மையை, ந அஸ்தினானது இன்மை இல்லையா? அந்நியம்னா வேறு, வேறு இன்மையை. விளங்குதா? அத்துவிதம் என்றே என்ன சொல்லுது? வேறு இன்மையை உணர்த்துகிறது. விளங்குதா? இப்படி சொன்னா விளங்கிட்டுது. ஆனா அதுல இருக்கிறத படிச்சா அந்நியநாத்தி உணர்த்துமாயிட்டா என்னையாது. எனவே வேறு இன்மையை, எனவே அந்த பொருளோடு பிரிக்க முடியாத இன்னொரு பொருள் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. சொல்றா இல்லையா? அதனால இங்க அந்நியமின்மைன்னு வேறற, அவனோடு இரண்டற, அவனுடைய கழலிலே அரண் கழல். இங்க அரண் என்பது என்னது? சொன்னவன் யாரு? சொன்னவன் யாரு? மன்னவன். மன்னவன் வந்து குரு. குரு குரு வந்து சொல்றாரு. அப்போ குறுகழல் செருமேன்னு சொல்லணும்ட்ட மன்னவன் கழல் செருமேன்னு சொல்லணும். ரெண்டு பேரையும் விட்டு போட்டு இவர் வந்து சொல்லையே விட்டுட்டு வா அப்படின்னா எங்க போய் சொல்றாராம்? அரண். அப்ப ஏன் அரண்ங்கிறாரு? ஈண்டு அரண் என்றது. ஈண்டு அரண் என்றது அது அந்த குருவை, மன்னவனை குறித்து நின்ற சுட்டுப்பெயர். மன்னவனை குறித்து நின்ற சுட்டுப்பெயர் இல்லையா? இப்போ தாய அடியளந்தான், தாய அடியளந்தான் எங்க படிச்சிருக்கோம்? என்ன எல்லாரும் பாக்கீங்க? தாய அடியளந்தான் காணமாட்டா தலைவர்க்கு இடம் போலும் தன் சோலை விண்தோயும் தூங்கானை மாடம் தேவாரம். பாதியில் இருந்து சொல்லக்கூடாது. அப்புறம் திருக்குறளையும் சொல்றாரு ஐயா, அடியணந்தான் தாயது எல்லாம் உலகு. எனவே அடியளந்தான், அடியளந்தான்னா நேற்று கூட சொன்னார குஞ்சித பாதம், வெண்ணையும் மண்ணையும் ரெண்டு அடியில. அடியளந்தான்னா அது யாரு? திருமால். தாயது அடியளந்தான், எனவே உலகத்தை அளந்தான். தாகுதுனாலும் அடி அளக்கிறது தானே. தாவுது எனின் தாயது என்றாலும் அடியளந்தான் என்னாலும் ஒன்றுதான். எனவே இங்க அடியளந்தான் என்று சொன்னதுனால தாயது என்பது வாழா பெயராய் நின்றது. அதுக்கு அங்க ஒன்னும் பொருள் இல்லை. அது அடிய அளந்தவனை சுட்டி நிற்கிறது, அது வேற யாரையும் சுட்டல. அது போல இங்க அரண் என்பது எதை சுட்டுகிறது? அது வாளாபேராய் நின்று முன்னால சொன்ன அந்த குருவை சுட்டி நிற்கிறது, மன்னவனை சுட்டி நிற்கிறது. எனவே அரண் களல். களல் என்பது என்னது? களல்னா பாதமா? களல் என்பது ஒரு ஆபரணம். எங்க போடக்கூடியது? இந்த மேல இந்த காப்பு மசில்ல போடக்கூடியது இல்லையா? அது வீரத்துக்கு அடையாளமாக போடுவார்கள் இல்லையா? இப்போ இறைவன் அதை எதுக்கு போட்டிருக்காரு? இந்த உயிர்கள் அனைத்துக்கும் முத்தி கொடுத்தே தீருவேன் என்று அணிந்திருக்கிறார். விளங்குதா? சூளுரைத்து அதை சூடுவது. விளங்குதா? இந்த அனைத்து உயிர்களுக்கும் முக்தி கொடுப்பேன் என்று அதை அணிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த களலை அணிந்த திருவடி, களலை அணிந்த திருவடி அறங்கடல் செலும். செலும்னா என்ன? சாரும் என்பதை இங்கு சொல்கிறார். விளங்குதா? சூத்திரம் விளங்குச்சா ஐயா? சூத்திரம் விளங்குச்சா ஐயா? எனவே இங்க இந்த சூத்திரத்தில் நமக்கு வேடர் என்று யாரை சொல்கிறார்? பொறிகளை இல்லையா? பொறிகளை வேடர் என்றார். ஆனா அந்த இறைவனை மன்னவன் சொல்லலை. சொல்லியிருக்காரா? சொல்லலை. அதனால அப்புறம் நாம எப்படி மன்னன் சொல்றோம்? வழிநூல் ஆசிரியர் அதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு அவரு? இங்கே ஏகதேச உருகமாய் சொல்லியிருக்கிறது பற்றி. இங்க எப்படி சொல்லியிருக்காரு? ஏகதேச உருவகம். ஏகதேச உருவகம் அத வழிநூல் ஆசிரியர் சித்தியாரில் முற்றுருவமாக சொல்கிறார். முற்றுருவமாக சொல்கிறார். அங்கே மன்னவன் தன் மகன் உயிர் என்ன சொல்றாரு? தன்னுடைய குமாரன் என்று. மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்ததனை அறியாது மயங்கி நிற்ப பின்ன எதுக்கு பின்ன? தவத்தின் பின் அவனும் என் மகன் நீ என்று உணர்த்தி அவரின் பிரித்து, அந்த வேடர் சார்பிலிருந்து பிரித்து பெருமையோடும் என்ன? விருப்போடு. அவரை விருப்போடு தானாக்கி சிவமாம் தன்மை பெறச் செய்து. ஐயப்ப சொன்னாங்களே வெட்டுவாக்கடி சொன்னாங்களா? ஐயா கேட்டேடா ராஜா ஐயா, எல்லாம் கேக்கு ஒன்றும் தங்க மாட்டுக்கு சார். வந்த வேகத்திலே போயிருது, வருதும் தெரிய மாட்டேக்கு போகுதும் தெரிய மாட்டேக்கு. நானும் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறேன், எங்கனையாவது தங்கிறாதான்னு. எனவே பெருமையோடும் தானாக்கி பேணுமாப்போல். பேணுதல் என்ன? வளர்த்தல் பேணுமா போல துண்ணிய ஐம்போல வேடர் சூழலில் பட்டு தன்னை அறியாதுன்னு தானே அங்க படிச்சோம். முதல் நூல்ல என்ன படிச்சோம்? தான் யார், தன்னுடைய பெருந்தன்மையை மறந்தான்னு பார்த்தோம் இல்லையா? இங்க வழிநூல் ஆசிரியர் என்ன சொல்றாரு? தன்னை மட்டுமா மறந்தான்? அவனுடைய துணைவனையும் மறந்தானே. இதுல இருந்து நீங்க அதுக்கு ஒரு துணைவன் கூட இருக்கான் அப்படிங்கறதையும் மறந்தான். எனவே பட்டு துணைவனையும் அறியாது எனவே தன்னையும் அறியாது என்பது தானே பெறப்படும். எனவே துணைவனையும் அறியாது, அந்த அறியாமையால் என்ன நிகழ்ந்தது? துயர். என்ன இருந்தது? பிறவி துயர் இல்லையா? எனவே துயர் உறும் தொல் உயிரை, நித்த பொருளாகிய உயிரை, துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருள்னா என்னது? மன்னுதல்னா நிலைபற்ற. அருள் என்பது என்னது? இங்க மண்ணும் அருள் என்பது எதை குறிக்கிறதுனா வழிநூல்ல அத இறப்பில் தவத்தை குறிக்கிறது. மண்ணும் அருள் என்பது எதை குறிக்கிறது? இறப்பில் தவம். அங்க தவம்னு சொன்னார் பாருங்க, இங்க அந்த தவம் எப்ப ஏற்பட்ட தவம்னு சொல்றாரு? இறப்பில்லாத தவம். அது நமக்கு இங்க உதாரணம் என்பால வருது, இங்க இல்லாத அவர் சொல்லல. இங்க சிவஞான போதத்தை ஏன்னா அவரே சொல்கிறார், மெய்கண்டானூல் சென்னியில் கொண்டு, மெய்கண்டானூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்று சொல்வதனால இங்க அவர் சொல்வதெல்லாம் அவருடைய கருத்து அல்ல. சிவஞான போதத்தில் அவர் ஆசிரியர் மெய்கண்டார் சொன்னதான் நாங்க சொல்கிறேன் என்கிறார். விளங்குதா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

கூப்ப துளங்காவேரி சுடராய் நின்றாய் போற்றி, எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி, எரிகடில வீரட்டத்து ஈசா போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மிகண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்தார் உள்ளந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றீ.

நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய ஆன்மா சிவஞானம் பெற்று பேரின்பம் துய்ப்பதற்காக ஞானசாசன நூல்களிலே எட்டு நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உயிர்களை சிவத்தோடு சென்று பிணிக்கும் பணியாக ஆன்மாக்களுக்கு நல்ல ஞானம் ஊட்டுகின்ற செய்தியினை கொடுக்க வேண்டும் என்பதிலே முனைப்பிலே இருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அவ்வமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற போற்றி பகருடை என்கின்ற ஞானசாஸ்திர நூலினை நாம் இன்று சிந்திக்கின்ற ஒரு பேற்றினை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய சைவ சமயமானது நம் வாழ்வியலோடு இணைந்தது. நம்முடைய சைவ சமயத்திலே சிவபரம்பொருளை இறைவன் என்று சொல்லுகிறோம். உயிர்களை காக்கின்ற காரணத்தினாலே அவனை தலைவன் என்று கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்வில் எப்படி இருந்தது என சொன்னால், இறைவனது பிரதிநிதியாக மன்னர்கள் ஆளுகிறார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எனவே இறைவனது பிரதிநிதியாக மன்னர்களை வைத்திருக்கின்றோம். ஆகையினாலே தான் மன்னன் என்பதற்கு இறைவன் என்று சொல்லினாலே நம்முடைய சைவ நூல்களை சுட்டும். நம்முடைய மன்னன் இருக்கின்ற அரண்மனையை கோயில் என்றே திருமுறைகளும் புராணங்களும் சுட்டும். ஆகையினாலே நம் முன்னே ஒரு அரசன் நம்மை ஆள்வதைப் போல இறைவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த அரசன் எப்படி ஆளுகின்றான்? தான் சட்டங்களை இயற்றி மக்களை பின்பற்றும்படியாக செய்து பின்பற்றுபவர்களுக்கு பரிசும் பாராட்டும் ஊக்கமும் செய்து அவன் போற்றுகிறான். அல்லாதவர்களை சிறைச்சாலை முதலானவைகளை வைத்து தண்டிக்கிறான். இதே போல பரம்பொருளானவர் உயிர்கள் பின்பற்றுவதற்கு வேத ஆகமங்களை உபதேசம் செய்கிறார். பின்பற்றுபவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டுகிறான், அல்லாதார்க்கு நரகத்திலே அமிழ்த்துகிறான். மன்னர்களானவர்கள் பாண்டிய மன்னன் மீன்கொடியினையும் சேரன் வில்கொடியினையும் சோழன் புலிக்கொடியையும் வைத்து ஆளுகின்றான். இதே போன்று நம்முடைய பரம்பொருளானவர் அங்கே இடபக்கொடியை தாங்கி நம்மை ஆளுகின்றார். அந்த இடபக்கொடி தாங்குகிறார் என சொன்னால் நமக்கெல்லாம் ராஜாதி ராஜன் என்று சொல்லக்கூடியவன் நம்மை ஆள்பவன் சிவபரம்பொருள். உயிர்களாகிய நாமெல்லாம் அவனுடைய குடிமக்கள், அடிமைகள். நாட்டிலே இருக்கின்ற குடிமக்கள் எப்படி மன்னனை வணங்குவது ஒரு கடப்பாடோ, அதே போல மண்ணுயிர்கள் அனைத்தும் சிவத்தை வணங்குதல் வேண்டும். இறைவனுடைய அந்த மன்னனுடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டிருக்கிற எவனும் மன்னனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மன்னன் இயற்றுகின்ற செயல்படுத்துகின்ற எல்லா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவன். இதே போல பரம்பொருளாகி சிவபெருமான் செய்கின்ற இந்த ஐந்தொழிலுக்கு எல்லா உயிர்களும் கட்டுப்பட்டது. அதான் நம்முடைய சைவத்தில் அழுத்தமாக சொல்லப்படுகிறது. உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் சிவனது ஐந்தொழிலுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்டது. இந்த ஐந்தொழிலே அகப்படாதவர்கள் இல்லாதவர்கள் யார் என்பதை சர்வஞானோத்தர ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அது தமிழிலே விருத்தப்பாக்களாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நல்ல உரையாக தூத்துக்குடி போ முத்தைய பிள்ளை அவர்கள் உரை, அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை நூலுக்கு பேர் முத்தி ரத்னம்னு பேர். அதுல வருகிறது ஒரு செய்தி, சிவஞானத்தை பெற்றவர்கள் மட்டும் ஐந்தொழிலில் அகப்பட மாட்டார்கள். அவர்கள் சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு
ஐந்தொழிலில் அகப்படாது நித்தியராக இருப்பார்கள். இப்படி ஐந்தொழில் அகப்படாது நித்தியர்களாக சிவஞானிகள் இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஐந்தொழில் நடத்துகின்ற வடிவத்தை காட்டுகின்ற ஆடல் வல்லானுடைய திருவடியின் கீழே அங்கே காரைக்கால் அம்மையார் இருக்கிறார். அவர்களெல்லாம் ஐந்தொழிலில் அகப்படாதவர்கள். மணிவாசக பெருந்தகையும் அங்கே வீற்றிருக்கிறார். எனவே இந்த ஐந்தொழில் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு முக்தி பேர் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஐந்தொழில் என்பது என்ன, அது எதற்காக அது நிகழ்கிறது என்பதைத்தான் நம்முடைய போற்றி பகலுடைய ஆறாவது கண்ணியிலே இருந்து பதிமூன்றாவது கண்ணி வரைக்கும் விளக்கமாக பேசுகிறார். இதற்கு முன்பாக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது என்ன என்பதை நாம் லேசாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த ஐந்தொழில் என்ன என்பதற்கு ஒரு விளக்கமாக குமரகுருபுரர் சுவாமிகள் சிதம்பரம் மும்மணி கோவிலே எழுதுகிறார். படைத்தலை சொல்லுகின்ற பொழுது பூமகள் கற்பகப்புத்தேள் வைப்பும் நாம நீர்வரைப்பின் நானில்வனாகும் ஏனை புவனமும் என் இங்கு உயிரும் தானே வகுத்தது தன் தமருகமே. காத்தலை சொல்லுகின்ற பொழுது தனித்தனி வகுத்த சராசரப் பகுதி அனைத்தும் காப்பதும் அமைத்த பொற்கரமே. உடுக்கை படைக்கிறது, அந்த அபயகரம் காக்கிறது, அந்த அக்னி ஏந்திய கை அந்த அக்னி அழித்தலை காட்டுகிறது. தோற்றுமு நின்ற தொல்லுலக அடங்கது மாற்றுவது ஆறழல் வைத்ததோர்கரமே. மறைத்தல் ஊன்றிய திருவடி ஈண்டிய வினைப்பயன் எவற்றையும் மறைத்து நின்று ஊட்டுவதாகும் நின்று ஊன்றிய பதமே. அருளல் தூக்கிய திருவடி குஞ்சிதபாகம் அடுத்த இன்னுயிர்கட்கு அளவுயில் பேரின்பம் கொடுப்பது முதல்வனின் குஞ்சித பாதமே என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது உயிர்களுக்கு மலபரிபாகம் எய்துவதற்கு வேண்டிய தனு கரண பூடபோகத்தை தோற்றுவித்தல் மாயையில் இருந்து. காத்தல் என சொல்லக்கூடியது மாயையில் இருந்து தோற்றியதை அதை நிறுத்துதல். அழித்தல் என சொல்லக்கூடியது பலகாலும் பிறப்பு இறப்பிலே உட்பட்டிருக்கின்ற ஆன்மா அது இழைப்பார களைப்பு தீர சற்றே ஓய்வு கொடுப்பதை போல அப்படியே தோற்றியதெல்லாம் ஒடுக்கி நின்றல் அது இழைப்பாற்றல் அழித்தல். மறைத்தல் என சொல்லக்கூடியது என்ன கண்மத்திற்கு என்ன பலன் என்பதை அறியாதபடி அந்த கண்மங்களை புஷிக்கும்படியாக செய்து இருவினை ஒப்பு மலபரிவாகம் வரும்படியாக செய்தல். அருளல் என சொல்லக்கூடியது மலபந்தத்தில் இருந்து விடுவித்தல் என்று சுருக்கமாக சொல்லப்படும். சரி, இறைவன் இதிலே சொல்லுகின்ற பொழுது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என சொல்லுகின்றோம். உயிர்களுக்கு ஏற்கனவே மலநீக்கத்திற்காக இது செய்யப்படுகிறது என்பதை நன்றாக அறிவோம். அப்ப மலநீக்கத்திற்கு செய்யப்படுகின்ற பொழுது இது மீளவும் மாயையிலே அழுத்தப்படுகிறதே, இது மாயை என்பதும் மலம்தானே என்று நமக்கு நினைக்க தோன்றும். இதற்கு விளக்கமாவது ஒரு புடவையிலே அழுக்கு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது வண்ணானவன் அந்த அழுக்கினை போக்க இந்த புடவையில் இருக்கின்ற அழுக்கினை காட்டிலும் அழுக்குபோ தெரிகின்ற ஒவ்வொரு மண்ணை சேர்த்து அந்த துணியை ஊற வைத்து ஒரிக்கிறான். இப்பொழுது அந்த ஊர் மண்ணும் போய்விடுகிறது துவைக்கின்ற பொழுது, அந்த ஊர் மண் போகின்ற பொழுது அழுக்கையும் சேர்த்து கொண்டு போய்விடுகிறது. இதே போலதான் ஆணவமாகிய மலத்திற்கு நீக்கத்திற்காக மாயை அங்கே ஒரு நீக்குகின்ற ஒரு கருவியாக பேருதவி செய்யப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. மாயை மலம் அல்ல, அது உயிர்களுக்கு விளக்கம் தர உதவுகின்ற ஒன்று. ஆகையினால் இது பின்னால் இதற்கு விளக்கம் வருகிறது. ஆகையினாலே அந்த மாயையில் அமுழ்த்தப்படுகிறது. இதிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது அருளல் என்பது அவனுடைய அறக்கருணையை காட்டுகிறது. மற்றையெல்லாம் தேவையோ என நினைக்கின்றோம். அது உயிர்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்பது பிறவி துன்பத்தை தான் கொடுக்கிறது என நினைப்போம். இல்லை, அது உயிர்கள் மேல் இருக்கின்ற கருணையினால் அது செய்யப்படுகின்றது.
அந்த செயல் எதற்காக செய்கிறார்? தன் பொருட்கள் அல்ல. இதைத்தான் போற்றி பகருடைய அடுத்தார் பொண்ணு குறிப்பிட வருகிறார். சிவபிரகாசத்திலே சொல்லுகிறார், போற்றலரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒழிய புகழ் ஓனாதே. அருளல் தவிர மத்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தலை மறக்கருணை என்று நினைத்து விடாதே. அதுவும் உயிர்கள் மேல் இருக்கின்ற ஒரு கருணையினாலே அது நிகழ்கிறது. இப்போ ஒரு துணி ஒன்று இருக்கிறது, அந்த துணியிலே அழுக்கு இருக்கிறது. அந்த அழுக்கினை நீக்குவதற்கு ஒவ்வொரு மண் சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது அந்த வண்ணான் அந்த துணியினை வெடுக்கின்றான். அது லேசான அழுக்கு இருந்தால் ஒரு 4-5 முறை ஒலித்த பின்பு அதை அப்படியே கசைக்கு பிழிந்து விடுவான். அழுக்கு நீங்காத பொழுது திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அடிப்பான். எனவே அழுக்கினுடைய ஒரு தன்மையை வைத்து மீளவும் மீளவும் மீளவும் அது ஒலிக்கப்படுகிறதோ, அதே போல உயிர்களுடைய ஆணவமரத்தினுடைய தன்மை அதனுடைய வன்மையை பற்றி அந்த மலம் நீங்கும் வரை இறைவன் பிறப்பு இறப்பை கொடுத்துக் கொண்டே இருப்பான். எனவே திரும்ப திரும்ப ஒலிப்பது என்பது துணியாகி ஆன்மா மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பன்று. அந்த துணியிலே பற்றி இருக்கின்ற அழுக்கு, அந்த ஆன்மாவை பற்றி இருக்கின்ற ஆணவமலமாகிய அழுக்கு நீங்குவதற்கு. ஆகையினாலே இந்த செயல் எல்லாம் உயிர்கள் மேல் வைத்த ஒரு கருணையினால் அது நிகழ்கிறது. அதை நான் அந்த செயலை செய்கின்ற பெருமானை வணங்குகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். 6வது கன்னியிலே இருந்து 13வது கன்னி வரை அருமையான ஒரு பகுதி. நம்முடைய உயிரை பற்றி இருக்கின்ற இந்த ஆணவமலம் எப்படி இருக்கிறது என சொன்னால், அங்கே நெல்லிலே தோன்றிய உமியும் தமிழும் போல. உமி தமிழ் எப்பொழுது தோன்றியது? என்று நெல் தோன்றியதோ அன்றே உமியும் தமிழும் தோன்றியது. என்று ஆன்மா உண்டோ அன்றே அந்த ஆன்மாவிலே ஆணவமலம் இருக்கிறது. அது ஒரு உபமானமாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் போன்று சொல்லுகிறார், இந்த ஆணவமலம் உயிரை எப்படி பட்டிருக்கிறது? செம்பின் களிம்பு போல. செம்பினுடைய உண்மையான ஒரு ஒளியினை பளபளப்பினை அதனுடைய களிம்பு கச்சு மறைத்திருப்பதை போல ஆன்மாவினுடைய அறிவை ஆணவமலம் மறைக்கிறது. அடுத்தாற்போடு எடுத்துக்கொண்டால் ஒரு சந்தேகம் ஏற்படும். இறைவனானவன் அட்டமூர்த்தத்திலே இருக்கிறான். பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா. இந்த ஆன்மாவிடத்து இறைவன் இருக்கிறான், ஆனால் அதே நேரத்தில் சிவமும் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே. உயிரை பந்தித்த ஆணவமலம் சிவத்தை பந்திக்குமா என்றால் பந்திக்காது. இதைத்தான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்கின்ற கொடிக்கவியிலே விளக்கமாக உமாவிஸ்வாச்சாரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஒரு உபமானம் சொல்லுகிறார். நம்முடைய சைவத்திலே எப்பொழுதுமே கடல் என்பது ஆகாயத்தை குறிக்கும். இந்த வியாபகமாக இருக்கின்ற அந்த ஆகாயத்தின் கீழே உப்பு நீர் இருக்கிறது, கடல் நீர். அதிலே இந்த உப்பு என்பது கடல் நீரை பந்தித்திருக்கிறது. ஆனால் இரண்டையும் அடக்கி இருக்கின்ற ஆகாயத்தை அந்த உப்பு பாதிப்பது இல்லை. எப்படி அந்த உப்பு நீரை மட்டும் பந்தித்து ஆகாயத்தை பந்தியாமல் இருக்கிறதோ, அதே போல ஆணவமலம் உயிரைத்தான் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டு விட்டது. அதைத்தான் இங்கே முந்தொற்ற நெல்லுக்கு உமுதவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்றவரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டால். இப்படி எப்படி ஆன்மாவை அந்த ஆணவமலம் பந்தித்திருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். முந்து உற்ற நெல்லுக்கு உமி தவிடும், உண்டான நெல்லில் உமி தவிடு இருப்பதை போலவும் நீடு செம்பில் காளிதமும் ஒளிமிக்க செம்பில் களிம்பு போலும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற ஊரும் பரமையான கடல் வியாபித்து நிற்க கடல் நீரில் தோன்றியிருக்கின்ற உப்பும் எல்லாம் ஒரு குடை ஒப்பாய். இப்படியெல்லாம் உவமையாக சொல்லப்படுகின்ற இவைகள் தான் உள்ளவாறு உண்டாய். தான் உள்ளவாறு, தான் என்பது சிவத்தை குறிக்கிறது. சிவம் எப்படி நித்தியமாக இருக்கிறாரோ இதே போல ஆணவமரமும் நித்தியமாக இருக்கிறது.
சிவத்தை போல் அழியாது. எப்படி உண்டாய் தானும் அழியாமல் நின்று அருவமாய் அருவப்பொருளாய் தானோமரம் என சொல்லக்கூடியது ஒரு அருவப்பொருள், கண்ணிலே புறப்படாது. எவ்வுயிரும் மார்த்து எல்லா உயிர்களையும் வந்தித்திருக்கிறது. இந்த ஆணவமரம் என சொல்லக்கூடிய எல்லா உயிர்களையும் வந்தித்திருக்கிறது. சரி, இந்த ஆணவமரத்தை வந்தித்திருக்கிறதே, அதனால் என்ன நிகழ்கின்றது? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதாவது நம்முடைய நாகம் இருக்கிறது, இந்த நாகப்பாம்பின் உள்ளே மணி இருக்கிறது. இது நம்முடைய நூல்களிலே, எண்ணற்ற நூல்களிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. திருவிசைப்பாவில கருவூர் தேவர் திருவடைமருவர் பதிகத்தில் மணி உமிழ் நாகமணி உமிழ்ந்து இமைப்ப மறுவிடம் திருவிடை மருவியன்பார். நாகமானது மணியை உமிழ்ந்து அந்த ஒளி எங்கும் இமைத்து ஒளி பரவி இருக்கிறது என சொல்லி காட்டுகிறார். எனவே நாகத்தின் உள்ளே மணி இருக்கிறது. மணியை நாகமானது தன்னுள் அடக்கி வைத்திருப்பதை போல, முதல் வார்த்தை சொல்றார், அடக்கி வைத்திருப்பதை போல ஆணவ மரமானது உயிரின் அறிவை அடக்கி மறைத்து வைத்திருக்கிறது. அடுத்தாற் போன்று எடுத்துக்கொண்டால் விறகு, இந்த விறகானது தன்னுள் இருக்கின்ற அக்னியை மறைத்து வைத்ததை போல இந்த ஆணவ மரம் உயிரினுடைய அறிவை மறைத்து உள்ளே வைத்திருக்கிறது. அதை அடுத்த அவமானமாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மாநாகம் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் பெரிய பாம்பு ஒளியை உடைய விலை உயர்ந்த மாணிக்கத்தை அடக்கி வைத்திருக்கின்ற தன்மை போல. ஆணவ மரம் என்ன செய்கிறது? உரின் அறிவை அப்படியே அடக்கி உள்ளே மடக்கி வைத்திருக்கிறது. காட்டம் வன்னிதனை தானடக்கும் தகுதி போல விறகு அக்னியை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற தன்மை போலவும் ஞானத்தின் கண்ணே மறைத்த கடியதொழில் ஆணவத்தால், ஞானக்கண்ணை அடக்கி மறைத்த கொடுந்தொழிலை உடைய ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட அதன் காரணத்தினால் உயிரினுடைய அறிவும் செயலும் ஒழிந்து எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் உள்நாடி இச்சையை அறிந்து பார்த்து அந்த படானமாக கிடக்கின்ற அந்த உயிர் ஒரு க்ஷணத்திலே நினைக்கும், நாம் ஏன் இப்படி கிடக்கின்றோம் என்று ஒரு இச்சையை சுவாமி கூட்டுவார். அந்த இச்சையை அறிந்து பார்த்து கண்புலனால் காணாதார் தம் கை கொடுத்த கோலே போல், அப்பொழுது அந்த உயிருக்கு கண் தெரியாத ஒருவருக்கு ஒரு கோல் கொடுத்து உதவுவதை போல மாயையை கொடுத்து உதவுகிறார். ஒரு அழுகின்ற குழந்தைக்கு எது தேவை என்பதை அறிந்து பாலை கொடுப்பதை போல பாடானமாக கிடக்கின்ற இந்த உயிருக்கு மாயையை கொடுக்கிறார். எனவே குருடனுக்கு கோல் கொடுப்பதை போலும் அழுகின்ற குழந்தைக்கு பால் கொடுப்பதை போலும் நம்முடைய பெருமான் மாயையை கொடுத்து உதவுகிறார். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பறை அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே செம்புரு கடிம்பன அனாதிமலம் மூழ்கி இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவு அற்ற கவலத்து அசைவற்று இருந்து மல சேட்டையால் குழவி குருடர் தம் பிணியினால் உற்ற பால் கோலை நோக்க. அழுகின்ற குழந்தை பாலை நினைக்கும், கண் தெரியாத அந்தவர் கோலை நோக்குவார். ஆக பால் கோலை நோக்க அவைதமை

பட்டு உடல் பெரும் பாவியே. எனவே இந்த ஆன்மாவுக்கு அந்த நேரத்திலே என்ன செய்கிறார், ஒரு மாயையை கொடுத்து உதவுகிறார். இதே கருத்தினை திருவாவூர்தலை ஆதீனத்தை வெளியிடையாகிய உலகுடைய நாயனார் பிறப்பால் வைணவராக இருந்து திருவாவூர்தலை ஆதீனத்து மூன்றாவது பட்டத்திலே இருந்த அமரமான தேசிகர் சுவாமிகளை சந்திக்க சென்ற இடத்திலே ஈர்ப்புண்டு ஞானோபதேசம் பெற்று அப்படியே சுத்த சைவத்திலே திளைத்து நின்று நம்முடைய மூன்றாவது பட்டமாகிய அமரமான தேசிகர் மேல ஒரு துதி பண்ணார். அந்த சைவத்தினுடைய உண்மைகள் எல்லாம் ஏற்றி சொல்வார். அவருடைய பேர் உலகுடைய நாயனார் நாயனார். அவர் களிநெடிலே செய்தார். அதனால இந்த நூலுக்கு உலகுடைய நாயனார் களிநெடில் பேர். அதிலையும் சொல்லுகிறார், தனவிலா மலத்தின் குருடனேற்கு பார்வையை மறத்து இருக்கின்ற அந்த குழந்தை போல் இருக்கின்ற ஆன மலத்தின் மறப்பினால் இருந்த அறிவு விளக்கம் பெறாத குருடனேற்கு ஒரு கோல் என உடலம்தான் கொடுத்து, அறிவு விளக்கம் பெறமாட்டாத குருடனேற்கு ஓர் ஊன்றுகோல் என கருத்தகும் உடலினை கொடுத்து என்று சொல்லி காட்டுவார். ஆக இறைவனானவர் எப்படியெல்லாம் நமக்கு கைமாறு வேண்டா கடப்பாடோடு அவன் வலிய வந்து உதவுகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி உதவுமாறு கொடுத்து கண்புலனால் காணாதார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து. பொற்புடைய மாயை விசித்திரம் நிறைந்த மாயாமலத்தை கூட்டும் முகத்தால் முதலாவது சூக்கும தேகத்தையும் பின்ன தூர தேகமாகிய தனு கரண பூண போகங்களையும் கொடுக்கிறார். அழகாக சொன்னார். இதனை மாயை என சொல்லக்கூடியதை சொல்லுகின்ற பொழுது பொற்புடைய மாவை விசித்திரம் நிறைந்த மாயை தான். நான் ஏற்கனவே கூறியபடி இந்த மாயை என்பது அது மலம் அல்ல, அது உபச்சாரத்திற்கு மலநீக்கத்திற்கு அது பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினாலே உபச்சாரத்திற்கு அதை மலம் என்று சொல்லுகிறோம். தீயை அணைப்பதற்கு திரையரங்குகளிலே வாளிலே நீர் வைக்கப்பட்டிருக்கும். தீயணைக்க பயன்பாடு இருக்கின்ற வைத்திருக்கின்ற அந்த வாளிலே தீ என்று எழுதியிருக்கும். வாளிக்குள்ளே தீ இல்லை, அந்த தீயை அணைப்பதற்கு அது உதவுகிறது. இதே போல ஃபயர் சர்வீஸ் என சொல்லக்கூடிய தீயணைப்பு அந்த வாகனம் வருகிறதே தீ என்று எழுதியிருப்பார்கள். அது தீயா வருகிறது, தீயை அணைப்பதற்கு உதவுகின்ற வாகனம் என்று வரும். இதே போல மாயை

கருவினை கொடுக்கும். அப்படி கைவிளக்கு கிடைத்த பின்பு சூரிய ஒளி வந்தால் எல்லாவற்றையும் நன்றாக தொடங்க காணும். அது சிவஞானம். எனவே இந்த கைவிளக்கு என சொல்லக்கூடியது எதுவுமே அறியாமல் கிடக்கின்ற அந்த உயிருக்கு கைவிளக்கு போன்று இந்த மாயை பயன்படுகிறது. ஆகையினாலேதான் பொற்புடைய மாயை புனர்பின்கண் அந்த மாயையை வைத்துக் கொண்டு இந்த மாயை இவ்வளவு சிறப்புடைய இருக்கின்ற காரணத்தினாலே தான் உமாபதி சிவாச்சாரியார் எழில் மாயை என்றும் நம்முடைய இதையே போன்று நம்முடைய உண்மை விளக்கம் என்ற நூல்களிலும் திருவதியை மனவாசனம் கடந்தாலும் எழில் மாயை என்றும் சொல்லுவார். நம்முடைய சிவஞான போதத்தினுடைய உதாரண செய்யலே அதை வள்ளி என்று சொல்லி காட்டுவார். வள்ளி என்றால் இறைவனுக்கு பரிக்கிரக சக்தி. மாயை என்பது நம்முடைய சுவாமியினுடைய ஒரு பரிக்கிரக சக்தி. வேண்டுங்கால் அதை பயன்படுத்தி பக்குவம் அடைந்த பின்பு அதை தொழிற்படாமல் நிறுத்தி வைக்கிறார். ஆகினால் பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் அந்த மாயை சேர்த்த காரணத்தினாலே அகங்காரம் அகங்காரத்தினால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி மனம் காரணமாக நிகழ்கின்ற நன்மை தீமையின் வேறுபாட்டால் அந்த இரண்டு வினைகளையும் அந்த ஆன்மாவுக்கு காட்டி கை கொண்டு அந்த வினைகளை அந்த மாயில் அமிழ்த்த பின்பு அந்த வினைகளை அது செய்ய முற்படுகிறது. அந்த வினைகளை கை கொண்டு நம்முடைய இல்லத்திலே நாம் எரிக்கின்ற ஒவ்வொரு விளக்குக்கும் அங்கே கணக்கீடு செய்யப்படுகிறது மீட்டர். நாம் கைபேசியிலே பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் அங்கே கணக்கிடப்படுகிறது. அங்கே சிம்கார்டு எல்லாம் சேர்ந்தோறும் எதுவுமே வீண் போகாது. இதே போல இந்த ஆன்மா செய்கின்ற நல்வினை தீவினை இரண்டையும் அங்கே வைத்து அதை பின்தொடரும்படியாகவே செய்கிறார். கை கொண்டு அதை அழியாமல் மாயையிலே தங்கும்படியாக ஏற்றுக்கொண்டு அதனால் பிறப்பு ஆக்கி அந்த ஆன்மா செய்கின்ற புத்தி பூர்வமான அபித்து பூர்வமான நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் கணக்காக வைத்து பிறப்பித்து மீண்டும் அறிவு காட்டும் வினை போற்றி அதற்கு ஏற்ற பிறப்புகளை கொடுத்து அந்த வினை காரணமாக அந்த வினைக்கு ஏற்ற பிறப்புகளை கொடுத்து நுகரும்படியாக தத்துவ கூட்டங்களோடு சேர்த்து ஞானத்தை கொடுக்கின்ற வினை போற்றி அவனது அருட்செயல் அந்த சிவ செயல் என்னை காத்தருவதாக என்று சொல்லி காட்டுகிறார். இதுல இந்த அறிவிச்சை என்பது ஏற்பட்ட பின்பு அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அங்கே என்ன செய்யப்படுகிறது? அங்கே உடல் கிடைக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி முதலாவது செய்த வினை முதலில் அனுபவிக்க வேண்டும், இரண்டாவது செய்த வினை இரண்டாவது அனுபவிக்க வேண்டும் என்பது இல்லை. ஒரு விவசாயி ஒரே நாளில் ஒரே சமயத்திலே ஒரே நாளிலே கீரை விதையும் போட்டான், கத்தரி விதையும் போட்டான், தென்னை கன்றையும் நட்டான், பனையும் அங்கே கன்றை நடுகிறான். ஆனால் கீரை 15 நாளிலே பயன் தருகிறது, கத்தரி 30 நாளிலே பயன் தருகிறது, தென்னை 5 வருடத்தில் பலன் தருகிறது, பனை 30 வருடத்தில் பலன் தருகிறது. ஒரே நாளில் விதைத்தல் என்பது இருந்தாலும் நடுதல் என்பது இருந்தாலும் பயன்பாடு காலத்தால் மாறுபடுகிறது. இதே போல வினைகள் எக்காலம் செய்தாலும் அது பக்குவம் வருகின்ற காலத்தில் தான் அதற்கு ஏற்ப உடலினை நம்முடைய பெருமான் கொடுக்கின்றான். ஆகையினாலே அந்த வினைக்கு ஏற்ப இந்த ஆன்மா உடலை பெறுகிறது. இதை நம்முடைய சோபோபசாரத்திலே தர்மபுர ஆதீனத்து குருமுதுவர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிடுகிறார். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ,

0: நாடியது. ஆகையினாலே நம்முடைய வினைக்கு ஏற்ப அங்கே நமக்கு பலன் கிடைக்கிறது, உடல் கிடைக்கிறது.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அடுத்தால் கூட இந்த ஆன்மாவானது ஆன்ம சுத்தி என்ற நிலையிலே இருக்கின்றது. எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் திருவாக்கு இருக்கின்றதே, அது ஆன்ம சுத்தி தான். பணி செய்து கிடத்தல் இறைவனின் நிற்றம், நாமளும் சிவபுண்ணிய செயல்களை செய்கின்றோம், இதெல்லாம் தொடக்க நிலை. இது முடிவான ஞான நிலையிலே பணி செய்தல் என்றால் என்ன, பணி செய்து கிடத்தல் என்றார்கள். கிடத்தல் தன் முனைப்பு இல்லை, அதான் தனக்கென்று செயல் இல்லை என்ற அந்த முனைப்பு நீங்கிருத்தல் தான் கிடத்தல். தனக்கென்று செயல் இல்லை, அப்ப நம்மிடம் நிகழும் செயல்கள் எல்லாம் அவன் செயலே, நீயே உள்ளின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்று சிவஞான சத்தியார் சொல்வார். நாம சொல்வதெல்லாம் நாமனு சொல்றோம், எல்லாம் அவன் செயல் என்று சொல்கின்றோம். நாம் கருத்தளவிலே சொல்கின்றோம், கருத்தளவிலே அதனை உடன்படுகின்றோம், ஆனால் அனுபவத்திலே இன்னும் நாம் உணரவில்லை. அது ஞான நிலைதான், பெரிய சரியக்கரிய யோகம் மூட்டையும் தாண்டி குருவருளால் கிட்டக்கூடியது. அதுக்கு முந்தைய தத்துவ ரூபத்திலிருந்து கடந்து வந்து ஆன்ம சுத்தின்னு வரும்போதுதான் அந்த அனுபவ நிலையில்தான் வந்து அனுபவமாக எல்லாம் விடும், எல்லாம் அவன் செயல் என்ற அனுபவம் மெய் உணர்ச்சி அப்போதுதான் தோன்றும். மெய் உணர்தல் என்று வள்ளுவெருமான் கூறுவார். சரி, அப்படி இந்த ஆன்ம சுத்தி நிலையிலே என்ன ஐயப்பாடு கேட்கின்றார்கள் என்றால், அருளையே சார்ந்து அந்த ஆன்மா எல்லாம் அருளின் செயலே, தனக்கென்று செயலில்லை என்று அந்த ஆன்மா நிற்கும் பொழுது, அப்பொழுதுதான் அதற்கு அந்த ஞானத்தின் ஞானம்னா அருள் தான், அந்த அருளின் முதலாகிய சிவம் அந்த ஆன்மாவிடத்திலே மேலோங்கும். அது ஆன்மா சிவமே ஆகும்னு அவர் சொன்னார். அருளுக்கும் சிவத்துக்கும் என்ன வேற்றுமைனா பொருளால் ஒன்றுதான். சூரியனும் கிரணங்களும் என்ன வேறு வேறு பொருள்களா? சூரியன் சூரியனுடைய குணம் தான் கிரணம், கிரணங்கள் அந்த ஒளி கதிர்கள். அதே மாதிரி சிவத்தினுடைய குணம் தான் குணம் ஆற்றல், அதுதான் அருள் சக்தின்னு சொல்றோம். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு சொன்னார். ஆகவே சூரியன் வேறு ஒளிக்கதிர் வேறு அல்ல, சூரியன் வேறு ஒளிக்கதிர் வேறு அல்ல, அதுபோலதான் சிவம் வேறு அருள் வேறு அல்ல. அப்ப என்ன நாம அதுல பேதம் சொல்றோம்னா, வேற ஒரு பொருளும் அதனுடைய குணமும், பொருளை குணமுடைய பொருளை குனின்னு சொல்வார்கள், குனியும் குணமும். சூரியன் குனி பொருள், ஒளிக்கதிர்கள் குணம். அத மாதிரி சிவம் குனி பொருள், அருள் அதனுடைய குணம், குணி குணம் தான். ஆகவே சிவபெருமானுக்கும் அருளுக்கும் உள்ள சம்பந்தம் குணகுணி சம்பந்தம். குணமாகிய அருளே அழந்தினால் குணி பொருளாகிய சிவம் அங்கு மேலோங்கி அந்த ஆன்மாவுக்கு அனுபவமாக கிட்டுகிறது. ஆன்மா அனுபவிப்பது சிவத்தைத்தான். அருள் அனுபவம்னா அருளை சார்ந்து அதன் மூலம் சிவத்தை சார்ந்துதான் சிவானுபவம் பெறுது. அருள் அனுபவத்தில் தோன்றுவது சுகப்பிரபைதான். அந்த நியாயமாகிய சிவத்தில் அழுதும் போதுதான் பரமசுகம் கிட்டும் என்று மாபாடிதிரே மாதவ சிவஞானிகளார் அருள் செய்துள்ளார். ஆகவே இறைவனி நிற்றலாகிய ஆன்ம சுத்தி அருளோடு அழுந்தி, அருளன்றி தனக்கு செயலில்லை என்ற ஒரு எண்ணத்திலே அந்த ஆன்மா நிலைத்து நிற்கும் பொழுது அந்த அருளுக்கு குனிப்பொருளாகிய சிவம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு ஐயம் கேட்கின்றார்கள். ஏ, எல்லாம் அருளோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அப்புறம் என்ன குனிப்பொருளாகிய சிவம்னு சொல்றீங்க, அது என்ன குணம் குணின்னு பிரிக்கிறீங்க? அருள் அனுபவம் தான் முத்தி அனுபவம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படிங்க. அதாவது இவன் எதுவரை வந்துட்டான், நின்மல துரியம் வர வந்துட்டான், எல்லாம் அகச்சமயங்களுக்குள்ள.

பின்னால கடைசி பாட்டை சொல்வார்கள். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல், இந்த மூன்றையும் அடிப்படையா வைத்துத்தான் இந்த நூலையே செய்திருக்கின்றேன் என்று நம்முடைய அம்புடவான தேசிகர் பெருமான் இறுதி பாடலே, இந்த தசகாரத்தின் இறுதி பாடலே சொல்வார்கள். அதான் ஆங்காங்கு இது சிவஞானபோதத்தின் கருத்து, சித்தியாரில் வர்ற கருத்து, சிவபிராசர் வர்ற கருத்து, அதிலே இருக்குன்னா அவர்கள் ஏன் மறுபடியும் சொல்கின்றார்கள் என்றார். அதனுடைய நுணுக்கங்களை நமக்கு இளைமறை காய்மறையாக அதில் இருக்கும் நுணுக்கங்களை இவர்கள் தான் வெளிப்படுத்துகின்றார். சிவஞான உரையெல்லாம் இருக்கின்றன, இருந்தாலும் இந்த சாத்திரத்தையும் கற்றாலன்றி முழுமையான தெளிவை நாம் பெற முடியாது. சிவஞானபோத சிற்றுரலாகட்டும், ஆபாடித்தராகட்டும், சிவஞான சித்தியார் கொழிப்புரையிலாகட்டும், தசகாரியங்களையும் நிரல்பட வைத்து வரிசையாக வைத்து விளக்கி உள்ளார்களா? இல்ல. ஏன்னா சாத்திரம், அந்த சாத்திரங்கள் அப்படி வரிசையா வச்சு சொல்லல. அந்த சாத்திரங்களுக்கு உரை எழுதும் போது அந்த சாத்திரங்கள் எப்படி சொல்லிடுவோம் அப்படித்தான் எழுத முடியும். ஆகவே சுவாமிகளும் நம்முடைய உரையிலே சிவஞான சுவாமிகளும் அப்படி நிரல்பட வைத்து விளக்கவில்லை. தசகாரியங்கள் நிரல்பட வைத்து விளக்கி அதை நிர்மல அஞ்சவத்தைகளோடையும் ஒப்பிட்டு இந்த தசகாரிய வந்து இந்த நிர்மலவத்தை ஆன்ம ரூபம் தான் வந்து நிர்மல நனவு, ஆன்ம தரிசனம் தான் நிர்மல கனவு என்றெல்லாம் இப்படி வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து என்ன இப்படியெல்லாம் இணைத்து சொல்லக்கூடிய இந்த முறை இருக்க, அது இந்த அம்பலவன திசை தசகாரியத்தில் தான். இது மட்டுமல்ல, வேற நூல்னா அது நம்ம பண்டார சத்திரம் தான் பார்க்கணும், சாமிநாத தேசிய தசகாரியத்திலும் உண்டு. ஆகையினாலே தசாமுத்தேசிய தசகாரியத்திலும் உண்டு. அதுல ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையாக சொல்வார். நம்முடைய பண்டார சாத்திரங்கள்ல தான் அந்த வெளிப்படையாக இருக்கின்றன நுணுக்கங்கள்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளவை இங்கதான். ஆகவே அடுத்த பாடலே சொன்னார், இந்த கதிரவனையும் கதிரவன் ஒளியும் வைத்து சொன்னார். கதிரவனும் ஒளியும் ஒரே பொருள் தான், ஆனாலும் ரெண்டு அம்சங்களாக இருக்கின்றனவா, ஒளி கதிரவன். உலகை நோக்கி நிற்கும் நிலை ஒளிக்கதிர், தன்னை நோக்கி நிற்கும் நிலை கதிரவன் இல்லையா. அதனாலதான் கிரணம் கதிர், கதிர் நீங்க சொன்னது கதிரவன், கதிர் கதிரும் கிரணமும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. இங்க கதிர்னு சொன்னது அப்படி செய்யுள்ள சொல்வார்கள், கதிர்னு சொன்னாலே அது வந்து கதிரவனை குறிக்கும், சந்திரனை கூட குறிக்கும், இடத்துக்கு ஏத்தபடி எடுத்துக்கணும். இங்க கதிரவனை பத்தி தான் பேச்சு. கிரணம் கதிரவன் இருந்தாலும் கிரணவனே கதிரவன் சொல்லிட முடியாது, கிரணமே கதிரவன் சொல்லிட முடியாது, கதிரவனே கிரணம்னு சொல்லிட முடியாது. கிரணம் குணம், கதிரவன் குணி என்ற குணகுணி பேதம் இருக்கின்றது அல்லவா. அதான் கிரணம் அக்கதிரதாக கிளர் கதிர் கிரணமாக, அரண் அது போல அரணாக இருக்கின்றான். அரண் அதாவது உறைவிடம், இந்த கிரணங்களுக்கெல்லாம் ஒளிக்கதிர்களுக்கெல்லாம் உறைவிடமாக கதிரவன் இருக்கின்றான். அதுபோல அருளுக்கு உறைவிடமாக சிவபெருமான் இருக்கின்றார். ஈசன் கருணையாம் அருளும் ஒப்பாம், சூரியனுடைய ஒளிக்கதிர் சூரியன் இத மாதிரி அருளும் சிவமும், ஒளிக்கதிராகிய கிரணத்திற்கு அருள் ஒப்பு, அந்த ஒளியை உடைய குனிப்பொருளாகிய கதிரவனுக்கு சிவபெருமான் ஒப்பு. அதான் கருணையாம் அருளும் ஒப்பாம், ஈசன் கருணையாம் அருளும் ஒப்பாம், ஈசன் ஒப்பாம் கருணையாம் அருளும் ஒப்பாம், அப்படி தனித்தனியா கூட்டிக்கிடணும். ஈசன் கதிரவனுக்கு ஒப்பு, கருணையாம் அருள் அந்த கதிர் ஒளிக்கு ஒளி கிரணத்துக்கு ஒப்பு. கரணமே உனக்கதன்றாய் காட்டிட உதிக்கும், அதாவது அருள் சிவத்தை காட்டுகிறது. இது எதை மாதிரி, இப்ப நாம கண் வந்து உலகப் பொருள்களை காட்டுகிறது அத மாதிரி சொல்லலாமா? கண் உருவத்தை காட்டுகிறது, காது அது ஓசையை காட்டுகிறது, மூக்கு மனத்தை காட்டுகிறது, இத மாதிரி அருள் சிவத்தை காட்டுகிறதா என்றால் இல்லை. இந்த ஐம்பொறிகளும் நமக்கு கருவிகளாக இருந்து நாம் அவற்றை செலுத்துகிறோம். நம்மள அருள் செலுத்துகின்றது, நாம சுதந்திரமா செலுத்தல, நம்ம அருள் செலுத்துகிறது, செலுத்தி நாம அந்த என்ன செய்யறோம், இந்த பொறிகளை எல்லாம் செலுத்துகின்றோம். நம்மால் செலுத்தப்படுகின்றன இந்த கண்ணு காது எல்லாம் நமக்கு கருவிகளாக அடங்கி நிற்கின்றன. ஆனால் திருவருள் அப்படி நமக்கு கருவி காரணமாக அங்கு அடங்கி இருக்கல. நாம திருவருளுக்கு கருவியா அடங்கி நின்னோம்னா நமக்கு அந்த திருவருள் சிவத்தை காட்டும். அங்க நாங்கிற முனைப்பு இருந்தா அருளின் துணை கொண்டு சிவத்தை காண முடியாது. நாம அருளுக்கு அடங்கி இருந்தோம்னா அருள் நம்மளை வந்து ஒரு கருவியை செலுத்துற மாதிரி நம்மளை செலுத்தி இதுதான் சிவத்தில சேரு அப்படின்னு சொல்லி தள்ளும். ஆகவே கரணமே உனக்கதன்றாய் காட்டிட, நாங்க இந்த கருவிகரணங்கள் காட்டிச்ச பிறவியில் இருக்கும் போது அந்த மாதிரி அருள் காட்டலப்பா உனக்கு, நீ அந்த அருளுக்கு கருவியா அடங்கி நிற்க அப்படி நின்றுதான் உனக்கு அருள் காட்டுகின்றது. அதுதான் சொன்ன கரணமே உனக்கது அன்றாய், அருளையும் உனக்கு கரணம் கரணம்னு நினைச்சுக்கிடாத. பிறவி காலத்துல இருந்த கருவிகரணங்கள் மாதிரி அருளை உனக்கு கரணம்னு ஒரு கரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடாது. முந்தைய ஐம்பொறிகள் அந்த கரணங்கள்லாம் இருந்தது, இப்ப திருவருள் கருவியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு. இது வந்து அதுக்கு நீதான் கருவியா அடங்கி இருக்க வேண்டும். அதான் கரணமே உனக்கதன்றாய் காட்டிட, அந்த அருள் சிவத்தை காட்டிட உதிக்கும் நேயம், அந்த சிவமானது உதிக்கும். நேயம் என்பது நேயம், அறியப்படும் பொருள், அதுக்கு அர்த்தம் சிவம் உதித்திடும்.

நியாயப்பொருளாக சிவம். மரணமும் எரிய ஒன்றாய் மண்ணுதல். அதுக்கப்புறம் வந்து உனக்கு பிறவி இல்லைன்னு சொல்றதன்னு என்ன சொல்றாங்க, மரணம் இல்லை. ஏன்னா அந்த பிறவி எடுத்தாச்சு, இது மரணம் வந்துதான் அடுத்த பிறவி எடுக்கும், இது மரணமே இல்லை. ஏன்னா அந்த ஆன்மா சிவத்தோடு நியாயப்பொருள் தோன்றுகிறது, அந்த நியாயமாக சிவத்தோடு கலந்து விடுகிறது. அப்ப ஆன்மசுத்தியில கலந்ததுக்கும் இப்ப முடிவா சிவ கலப்பதற்கும் என்ன வித்தியாசம்? ஆன்மசுத்தியில அருளோடு ஒன்றாக கலந்தது. இது கண்ணானது கதிரவன் ஒளியோடு கலப்பது போல. அப்புறம் முடிவா வந்து சிவத் அருளின் குணியாகிய சிவத்தோடு ஒன்றாக கிடக்கிறது. ஆனா கண்ணு சூரியனோடு ஒன்றாக கிடக்க முடியாது. அது வந்து நம்ம ஓமையை முற்று ஓமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஓமைக்காக சொன்ன. எனவே இந்த சார்பு இருக்கின்றதே, அருள் சார்பு பரிபூர்ணமாக ஆகிவிட்டால் அது ஆன்மசுத்தி. அருள் தான் வந்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும். சிவத்தை அடையிறவன் சுத்தமாகி தான் அடையணும். சுத்தம் இல்லாத ஆன்மா சிவத்தை அடைய முடியாது. இந்த இடத்துல அசுத்தம் என்பது என்ன? யான் எனது என்ற செருக்கு தான் அசுத்தம். தான் ஒரு பொருள் என்று தன்னை பற்றிய நினைவு இருந்தாலே அது யான் என்ற உணர்வு. இந்த இடத்துல சும்மா தன்னை பற்றி பெருமை பேசினாதான் அது யான்கிற செருக்குன்னு நம்ம நிலையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஞான நிலையில முத்தி நிலையில தான் ஒரு பொருள் இருக்கின்றேன் என்ற உணர்வு வந்தாலே, தன்னை அறிபவன் என்ற நிலையில அதை நினைச்சாலே, நான் சிவத்தை அறிகின்றேன், நான் அறிபவன், சிவம் என்னால் அறியப்படும் பொருள், இந்த உணர்ச்சி கூட இருக்கக்கூடாது. தான் ஒரு பொருள் இருக்கின்றேன்னு தன்னை பற்றி நினைத்தாலே அங்க வந்து சிவத்தை பற்றி நினைவு வராது. ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரு சமயத்துல ஒன்றைதான் நினைக்க முடியும். தன்னை பற்றி அந்த ஆன்மா கருதும் போது சிவத்தை பற்றி கருதாது. முத்தி நிலை என்பது என்ன? சிவத்தையே சிந்தித்துக் கொண்டிருத்தல். அப்பதான் அந்த முத்தி இன்பம் கிடைக்கும். சிவசிந்தனையிலே நினைச்சிருக்கும் போது முத்தி இன்பம் கிடைக்கிறது. அழிவில்லாத பேரின்பம் கிடைக்கின்றது. பிறப்பிறப்பற்ற பெருவாழ்வு கிடைக்கின்றது. அது என்ன? சிவத்தையே சிந்திக்கணுங்க அப்படின்னா பயன் என்ன? பிறப்பிறப்பற்ற பேரானந்த பெருவாழ்வு, அப்படிப்பட்ட பெருநிலை அல்லவா கிடைக்கின்றது. அந்த இடத்துல அந்த ஆன்மா தான் சிவத்தை சிந்திக்கின்றேன், நான் வான் ஒரு பொருள் இருக்கின்றேன், நான் சிவத்தை சிந்திக்கின்றேன், அப்படி தன்னை பற்றிய சிந்தனையும் அங்க இடையில வந்ததுன்னா, எப்பன்னா தன்னை குறித்த சிந்தனை வருகிறதோ அப்ப சிவ சிந்தனை இருக்காது. ஏன்னா ஆன்மா ஒன்றை தான் சிந்திக்க முடியும். ஒரு சமயத்துல ஒன்றை சிந்திக்கும் போது இன்னொன்றை சிந்திக்க முடியாது. அப்ப தன்னையும் மறந்து அது சிவ சிந்தனையிலேயே மூழ்கி திளைத்து விடுவதுதான் அதற்கு பிறப்பில் இருந்து உய்வதற்கும் சிவானந்த பெருவாழ்விலே நிலைத்திருப்பதற்கும் ஒரே வழி. அது தன்னையும் மறந்து சிவசிந்தனையிலே மூழ்கி விடுதல். அதைத்தான் தன்னை இழத்தல்னு சொல்றாங்க. நான் கெட்டவா வாடி தெல்லையினம் கொட்டவாமோன்னு சொல்றாங்களே, தன்னை இழந்தாள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அதெல்லாம் எந்த காரணத்தினாலே சொல்கின்றார்கள் என்றால், தான் ஒரு பொருள் இருக்கின்றேன், தான் அறிபவனாக இருக்கின்றேன், சிவம் என்னால் அறியப்படும் பொருளாக இருக்கின்றது என்ற இந்த உணர்ச்சியும் கைவிட்டு, இந்த ஞாயிறு ஞானம் நேயம் அந்த பகுத்து உணர் உணர்ச்சியும் கைவிட்டு சிவசிந்தனையிலே லைத்து விடுதல் இருக்கின்றதே, அதுதான் வந்து இந்த முத்தி பேரன்பு. அதான் முடிவான அஞ்சவத்தை நின்மல துரியாதீதம் என்பது. அதை நின்மல உயிர்ப்படங்கள் என்று கூறுறான். நின்மல துரியாதீதம் அதுதான் சிவபோகம். இங்க நின்மல துரியாதீதம் என்ற நிலையிலே வைத்து விட்டார்கள். சிவபோகம்ங்கும் போது அதை முதலிருந்தே சொல்லணுமே, இன்னும் சிவரூபம்லாம் சொல்லலையே. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி சொல்லியாச்சு. அது மாதிரி இப்ப பார்த்தது என்ன? மூணு, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இனி சிவபோகம் சொல்லணும்னா அது சிவரூபத்திலிருந்து சொல்வார்கள். சிவரூபம், சிவ தரிசனம், சிவசுத்தி வராது. ஏன்னா நீங்க கூடிய இடத்துல தான் சுத்தி வரும். சிவம் வந்து நீங்க கூடியது இல்லையே, சாரக்கூடியது அல்லவா. அதனால இந்த இடத்துல சிவ யோகம் வரும். யோகம்னா ஒன்றாக பொருந்துதல், ஒன்றாக இணைதல். சிவ யோகம், சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், முடிவா சிவபோகம். இதை சொல்வார்கள். சிவரூபம் எப்ப நிகழும்? ஆன்ம ரூபம் நிகழ்ந்த உடனே சிவரூபம் நிகழ்ந்துடும். சிவ தரிசனம் எப்ப நிகழும்? ஆன்ம தரிசனம் நிகழ்ந்த உடனே சிவ தரிசனம் நிகழ்ந்துடும். சிவ யோகம் எப்ப நிகழும்? ஆன்ம சுத்திக்கு முன்னால் நிகழும். சிவ யோகம் நிகழ்ந்துதான் ஆன்ம சுத்தி நிகழும். அப்ப ஆன்ம சுத்தி வந்துட்டதுனாலே சிவ ரூபம் முடிஞ்சாச்சு, சிவ தரிசனம் முடிஞ்சாச்சு, சிவ யோகம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆன்ம சுத்தி வரைச்சு சொல்லியாச்சே, ஆனா சிவரூபம்லாம் சொல்லலையே அப்படின்னா, இங்க என்ன வரிசையில சொன்னார்கள்னா, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அந்த தத்துவம், தத்துவ ரூப தரிசன சுத்தி முதல்ல முடிச்சு, அப்புறம் ஆன்ம ரூப தரிசன சுத்தி முடிச்சு, அப்புறம் சிவ ரூப தரிசன யோகம் போகம் அப்படி ஒரு முறையில வராங்க. அப்ப இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? ஆன்ம ரூபம் முடிஞ்ச உடனே சிவரூபம் நிகழும். இந்த சிவரூபம் நிகழ்ந்த பிறகுதான் ஆன்ம தரிசனம் நிகழும். அதுக்கப்புறம் சிவ யோகம் நிகழும். சிவ யோகம் நிகழ்ந்த பிறகு ஆன்ம சுத்தி நிகழும். இந்த கருத்துலாம் எங்கு பெறப்படுகின்றன என்றால், அது சிவஞான மாவாடி, சிவஞான சிற்றுரை, சிவஞான மாவாடியம் அங்கே.
சுவாமி தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே இங்க சொல்லியிருக்கா, இங்க ஒரு முறையே சொன்னது, ஒரு ஒரு முறைப்படி சொன்னது. ஏதாவது ஒரு முறைப்படி தான் ஒரு நூல் சொல்ல முடியும், ஒரே நூல்லே எல்லா முறைப்படியும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த பண்டார சாஸ்திரத்தையும் அந்த சிவஞான போதத்தையும், இந்த தசகாரியத்தையும், தசகாரியம் என்ற இந்த பண்டார சாஸ்திரத்தையும் சிவஞான போதத்தையும் சிந்தித்து, ஒன்றாக ஒப்பு நோக்கி சிந்தித்து, தம்முடைய அருள் உபதே

0: சிவபெருமானின் பெருமையை உணர்தல் சிவரூபம், அதன் பயனாய் தன்னுடைய சிறுமையை உணர்தல் ஆன்ம தரிசனம். இப்படிதான் சிவரு ஆன்ம ரூபம் நடந்து தன்னை மதித்து நிற்க ஆன்மா, அப்ப குருவானவர் சிவபெருமானின் பெருமையை உணர்த்தினார், அந்த பெருமையை உணர்ந்து அவனே பரமபதி என்று அந்த நினைக்கும் போது உணரும் போது அதான் சிவரூபம். அப்புறம் தனக்கு என்ன இருக்கின்றது, எல்லாம் அவன் செய்யறதான், அவன் செலுத்தினால்தான் செய்கின்றோம் சொல்லி தன்னுடைய சிறுமையை உணர்ந்து ஆன்ம தரிசனம். இந்த சிவரூபத்துக்கு அப்புறம் ஆன்ம தரிசனம் நிகழும், அதனால ஆன்ம தரிசனத்தை மீண்டும் சொன்னேன். இப்ப நாம பார்க்க வேண்டியது சிவரூபத்துக்கு அப்புறம் சிவ தரிசனம். ஆகவே சிவபெருமானை சிவபெருமானுடைய பதித்தன்மையை உணர்ந்து ஆத்மா அவனை போற்றி நிற்றல் சிவரூபம். ஆகவே சிவபெருமானுடைய அருளால் தான் எல்லாம் தனக்கென்று இல்லைன்னு சொல்லி இந்த அருள் அடங்கி நிற்கு இல்லையா, அருள் அடங்குனா அருளை கொண்டு சிவத்தை தரிசிக்கலாம், அதான் சிவ தரிசனம். ஒன்பதாம் ஜோதிர அனுபவம் சிவ தரிசனம் என்ற இந்த தசகாரியம் தான் ஒன்பதாம் ஜோதிர அனுபவம். அதான் அப்படி அருமையாக சொல்லியுள்ளார். பித்ததாய் நின்ற பிரிவருள் அகல, அதான் சிவபெருமானை விட்டு ஆன்மாவை பிரிந்திருக்கும்படி வைப்பது இந்த எனது இந்த இருள் மலம், அதனாலதான் பெரிய இருள் நான், அல்லது அதுவும் பிரியக்கூடிய இருள், ஆகவே பெரிய இருள்னு சொன்னார் சொல்லலாம். அது நமக்கு ஒரு பித்தை ஏற்றி நம்மோடு இருக்கின்றது, அந்த இருள் முற்றிலுமாக அகன்று விட்டது, எனவே யான் எனது என்ன உணர்வு நீங்கிவிட்டது. இந்த இருள் மலம் தானே யான் எனதுங்கிற உணர்வை கொடுத்தது, ஆகவே அந்த இருள் மலம் நீங்கிவிட்டது. ஞான வித்ததாய் நிற்கும் வீரம் விட்டு, ஏன்னா அந்த மல சார்பு மல வாசனை அது லேசா இருக்க போய் தான் தன்னை சித்து பொருளா மதித்து பிரம்மமாக மதித்து நின்றது. அந்த மலச்சார்பு நீங்கிட்டதுனால ஞானத்திற்கு தானே வித்து என்று அந்த செருக்கில் நின்ற நிலை நீங்கிவிட்டது. ஞான வித்ததாய் நிற்கும் வீரம் விட்டு, வீரம்னு இகழ்ச்சியா சொன்னார், தன்னை பிரம்மமாக கருதுவதை இகழ்ச்சியாக வீரம்னு சொன்னார். அந்த வீரமாகிய அந்த இகழத்தக்க வீரத்தை விட்டு அருள் இச்சை மேவ, அருளில் அருளால் தான் எல்லாம், அருளே எனக்கு துணை என்று சொல்லி அருளின் இச்சை அதிகரிக்க வைத்ததுதான் சிவரூபமாகும். அதான் தன்னுடைய செருக்கை விட்டு அருளையே போற்ற வைத்தது சிவரூபம். வரும் அருள் செயலதாக ஒத்தது காட்சியாகும். அப்புறம் காட்சினா தரிசனம், சிவ தரிசனம் என்னது, அந்த அருளின் செயலே என்று உணர்ந்து அந்த அருளின் துணை கொண்டு சிவத்தை தரிசித்தல் சிவ தரிசனம். சுருக்கமா சொல்லியிருக்கா சிவ தரிசனத்தை. உயர் சிவம் அதற்குத்தானே, அதாவது ரூபம்னு சொன்னாங்க, அப்புறம் காட்சின்னு சொன்னாங்க, காட்சி என்பது தரிசனம், ரூபம் தரிசனம்னு சொல்லியாச்சு, இது என்ன ரூபம் என்ன தரிசனம், அதான் சிவ சிவம் அதற்குத்தானே அப்படின்னா, அப்ப சிவரூபம் சிவ தரிசனம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அருளின் துணை கொண்டு, அருள் தான் இப்ப அதுக்கு கண், எதுக்கு அந்த ஆன்மாவுக்கு தத்துவ சுத்தி அடைந்து இருக்கின்றதே அந்த ஆன்மா, அது மறுபடியும் கண்ணச்சாரமா, கண்ணச்சார்ந்தா கண்ணு தத்துவம் அல்லவா. இப்ப அந்த ஆன்மாவுக்கு கண் எதுனா திருவருள் ஞானமே அதற்கு கண், அதான் ஞான கண்ணீர் சிந்தை நாடி ஒன்பதாம் சித்திரம் சொல்லி, அதான் சிவ தரிசனம்னா ஒன்பதாம் சித்திரம். அருளையே கண்ணாக கொண்டு, அதான் அவன் அருளையே கண்ணாக காணி நல்லால் அவனை காண முடியாதுன்னு சொன்னார். ஆகவே அந்த திருவருள் ஞானத்தையே கண்ணாக கொண்டு சிவபெருமானை தரிசித்து வருகின்றது ஆன்மா. யாரும் தரிசிக்க முடியாது சிவபெருமானை, இந்த தத்துவ சுத்தி அடைந்த ஆன்மா ஆன்மரூபம் போன்ற செருக்கு நிலைகளை எல்லாம் கடந்து வந்து திருவருளே சார்பு என்று அடங்கி அந்த திருவருளையே கண்ணாக கொண்டு அந்த ஞான கண்ணினால் நியாயமாக சிவத்தை தரிசித்து வருகின்றது, இது சிவ தரிசனம். இப்போ அடுத்தான் என்ன நடக்கணும், சிவ யோகம் நடக்கணும். அது எப்படி நடக்குன்னா, நான் ஆன்மா, சிவபெருமானுடைய திருவருள் ஞானமாக இருந்து எனக்கு சிவத்தை காட்டுகிறது, சிவத்தை அறிவிக்கிறது, சிவம் என்னால் அறியப்படும் பொருள், அறியப்படும் பொருளைத்தான் நேயம் என்பார். எனவே நான் அறிபவனாகிய ஞாதிரு, திருவருள் எனக்கு துணை செய்யும் ஞானம், சிவம் என்னால் அறியப்படும் நேயம் என்ற ஞாதிரு ஞானம் நேயம் என்ற திரிபுடி உணர்ச்சியினை அது துறந்து தான் அறியும் பொருள் என்று தன்னை பற்றி சிந்தனையும் மறந்து, அதான் சொன்ன தன்னை சிந்திக்கும் போது சிவ சிந்தனை நீங்கும் இல்லையா, ஆகவே தன்னையும் சிந்திப்பதையும் மறந்து அது அருளிலேயே தோய்ந்து சிவசிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறது, அந்த நிலை இருக்கின்றதே, அதான் சிவயோகம். திருவருளோடு ஒற்றித்து நிற்றல், இதனைத்தான் ஏகனாகி நிற்றல் என்பார்கள். அருளோடு ஆன்மா ஒற்றித்து விளங்குதல் சிவயோகம். யோகம்னாலே கலப்பு தான், அருளோடு கலந்து திளைத்தல் யோகம். இந்த சிவயோகத்துக்கு பயிற்சியா தான் சரியை கிரியைக்கு அப்புறம் வர்ற யோகம் இருக்கின்றது. நம்ம யோக நெறி பயிலணும்னா அந்த யோகம் எதுக்கு துணை செய்யணும், நம்ம இந்த முத்தி நிலைக்கு உயர்த்தி தசகாரி நிலைகளெல்லாம் நம்மளை படிப்படியா கொண்டு வந்து அதுல இருக்க சிவ யோகம் அதுல கொண்டு போய் சேர்த்ததும் அப்படின்னா இந்த யோகத்தினால பயன் உண்டு. அப்ப இந்த யோகத்திலேயே நம்ம சிவபெருமானை சிந்தித்து செய்யணும், அப்பதான் அது சிவயோகம்ங்கிற அந்த தசகாரிய சிவயோக நிலைக்கு நம்ம உயர்த்தும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: சிவாய நமம். சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஜடாவல்லவம் உடையவனாகிய பெருமான் இப்ப ஜடையை இழந்ததுக்கு தயாராயிட்டான். யாராவது அழகா வளர்த்து மிகப்பெரியதாக ஓவியங்கள்லயும் சிற்பங்கள்லயும் திருப்பணிகள்லயும் காட்டப்பட்ட ஜடைய கடவுள் மதுரையில முதல்ல ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்கான். ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்குன்னு சொன்னா தலையை இழப்பதற்கு அதான் முடி கொடுக்கறதுன்னு சொன்னாங்கல்ல, தலையை கொடுக்கறதுக்கு பதிலாக முடிய கொடுக்கறது, முடி காணிக்கன்னு சொல்றாங்க. முடி காணிக்கனால குளிக்கிற இடம் திருப்பதையும் பழனியும். இந்த முடிய இல்லாதவாறு பெருமான் என்ன பண்ண, இந்த விறக சுமந்து சுமந்து சுமந்து சுமந்து மயிரெல்லாம் கழிஞ்சு போட்டான். என்ன கற்பனை பார்க்க பழக்கம். தரிந்த இந்தனம் தினந்தோறும் தாங்கி நீள் பங்கி பறிந்து, பங்கின்னா தலைமுடி, நாளோறும் விறகு கட்ட தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி அந்த நீண்ட பங்கியானது பறிஞ்சு போச்சான், இல்லாமல் போச்சான். அந்த இடத்துல குழி விழுந்துட்டான் சாமிக்கு. நாளோரமா விறகு சுமந்துருக்கிறாரு. அப்படி வேஷம் போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கணும் தான். அப்படி அந்த தலை உடையவராக பறிந்து தேய்ந்து தலை தேய்ந்து போச்சான், அழுந்திய குழி விழுந்து போச்சான். ஒரு சொல்லுல அந்த நீள் பங்கி பறிந்து தேய்ந்து அழுந்திய தலை உடையராய், கடவுள் இப்படியா வரணும், தலை உடையராய் பறிந்து. இவ்வளவு நிலை தாண்டு போனாலும் கூட அந்த பறிவு இருக்க தன்னுடைய உருவத்தை திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு அன்போடு வருகிற திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு வருகிற தன்னை தாயாம் தன்னை, தன்னுடைய அழகு இளமை எல்லாம் இழந்து போய் பிள்ளைய வளர்க்கிறவர்கள் தாய். அதுபோல இறைவனும் தாயே ஆகி வளர்த்தனை போச்சு. தாயின் சிறந்த தயாவோடு பறிந்து மறிந்த கங்கையின் பங்கூரை மங்கையும் காணாது, ரெண்டு பேர் பார்க்காம வந்தாராம். தலையில வச்சிருக்கிற கங்கை பார்க்காது இந்த வருஷம் போட்டுக்கிட்டு வந்தார். பக்கத்திலே உடைகிற அம்மா அவளும் காணாதவாறு இந்த வேஷத்தை போட்டுருந்தார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க பாருங்க, ரெண்டு பேர் கண்ணிலிருந்து தப்பி வருகிறார். தலையிலே இருக்கக்கூடிய கங்கையும் காணாமல் பங்கிலே இருக்கிற உமையம்மையும் காணாதவாறு இந்த வேடம் இட்டுக் கொண்டு எரிந்த இந்த சுமை திருமுடி மேல் ஏற்றி, சாதாரண முடியா திருமுடி மேல் ஏற்றி வர்றார். பெருத்தோர் வருகிறார், விறகோ விறகுன்னு கூப்பிடுறார். யாரு விலை கேட்டாலும் வாங்க முடியாத விலை சொல்றார், வாங்க முடியாத விலை சொல்றார். இன்னைக்கு ஆறு கதை சொல்ல, அப்படி வாங்க முடியாத விலை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போறவரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கல, மூல முடுக்கு தெரு நாத்தந்தி பெரும்பர் எல்லாம் நிலம் தோயும்படியாக பெருமான் நடந்தார். ரச்சனர் எண்பு தோன்றி ஊ நின்றியே இழத்தை யாக்கையாய், எலும்பு தெரியும்படியாக ஊன் வத்தி போன உடம்போட அன்பு தோன்றியே, பார்க்கிறவங்க எல்லாம் அவர் மேல அன்பு வைக்கும்படியாக கண்டவர் ஆகம் அணிந்து, அவங்க எல்லாம் மனசுல இறக்கமுடையவராக இறங்க இப்படிப்பட்ட ஆளுயா பார்த்தா ரொம்ப தோட்டமா இருக்கு, சிறந்த தோட்டமா இருக்கு, இப்படி வறுமையுடையவனாக விறகு வைக்கிற ஆளா வந்திருக்கானே என்று மனசுக்குள்ளே கதிவும் இறக்கமும் தோன்றும்படியாக பண்பு தோன்றிய மனமொழி கடந்த தாள் மலர்பார் முன்பு தோன்றிய தவத்தினால் முடிவீசை சூட, இந்த மதுரை மண்ணு முன்பே செய்த தவத்தினால தான் தலைமையில தங்கிட்டான் இந்த திருவடிய. அப்படி இந்த திருவெல்லாம் நடந்தார். அங்க மண் வெட்டுற போதாவது நேர வந்துகிட்ட வந்தாரு, நேர கூலியாள் வன்மான்னு கேட்டாரு, கூலி பேசிக்கிட்டு நேர வைகாட்டுக்கு போனாரே தவிர மத்த இடத்துக்கு போல. இந்த விறகு சுமக்கிற போதுதான் விறக விற்கணுங்கிறதுக்காக அந்த கூலி ஆளா வர்றாரு, இங்க வியாபாரியா வர்றாரு. பல இடங்கள்லயும் மதுரையினுடைய எல்லா இடங்கள்லயும் போய் அலைந்து திரிந்து வந்து நடந்து கொள்ளுணர்ச்சி அறாவளை பகர்ந்து வாங்க முடியாத விலையை சொல்லி அப்படி மாலை நேரம் மங்குல் ஆட அம்மா வந்த மாதிரி மாலை காலம் வந்துடும். அதெல்லாம் வர்ணிக்கிற அந்த பாட்டுக்குள்ள போகல. மாலை நேரத்துல அம்மா காலையில போன கணவர் இன்னும் திரும்பவில்லையே என்று தேடிக்கொண்டு வருவது போல அந்த இரவு பொழுது வந்துடும், மாலை நேரம் வந்துடும். அந்த நேரத்துல போய் அப்பாடான்னு போய் அந்த உடல் குறிப்புகள் எல்லாம் காட்டுறாரு. விறக புங்குவார், அப்படி சுமைய தாங்கில வைப்பாரு, அப்புறம் தண்ணீர் வருகணும்னு நினைப்பாரு, அப்படி அப்படி தூக்கி தூக்கி கொஞ்சம் சுமைய குறைப்பார் போல இருப்பார். இப்படி எல்லாம் பூன் வாயினால இந்த வேர்வை எல்லாம் ஒழுகுதான் அப்படியே மேல, தன்னுடைய வாய் காற்றுனால புலர்த்துவது போல எல்லாம் நடிக்கிறார். இது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறவ மாதிரி அவருக்கு ஒரு சிரமம் ஏதாவது உண்டா? அப்படி எல்லாம் மீட்டோட்டங்களை காட்டி கொண்டு வந்து இந்த விறகு கட்ட சின்ன இதை போட்டுட்டு இந்த ஏமனாரன் தங்கியிருக்கிற வீட்டுல உட்கார்ந்துட்டு பாடுற அந்த பாட்டை லேச ஆரம்பிச்சார். இவன் அங்கிருந்து வந்தான், நீ யாரப்பான்னு கேட்டான். இந்த சத்தம் கேட்டாலே சிலருக்கு கால் கொடுக்காது, நல்ல இசை நல்ல கலைகள் உள்ளவர்களுக்கு பொறுக்காது. இங்கே கேட்கணும் கேட்கணும். அதனால வழியில வந்தான், நீ யாரப்பான்னு. பண்டரு விவஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். நான் பண் தருகிற யாழை உடைய பானபத்திரனுடைய அடிமைன்னு சொன்னான். யாரு? முண்டக மலரோன் மாயோன் புரந்தரம் உடல் மத்தியேனை அண்டரும் தன் குட்டேவல் அடிமையாக கொண்ட அம்மான். எல்லாரையும் தன்னுடைய அடிமையாகவும் உடைமையும் கொண்ட பெருமான், நான் பானபத்திரனுடைய அடிமை என்று சொன்ன உடனே ஏன்பா நீ விறகுக்கிறேன்? அது உடனே கேள்வி, மாணவன்னா நீ அவன் இருக்கணும், சௌரியமா இருக்கணும்ல. சொல்லாம கனி இதை கீழ வந்தன் கீழ் கற்பவர் அநேகர் தம்முள். ரொம்ப பேர் படிக்கிறாங்க, பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி படிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே நனி இசை கிழமை வேட்டு அதை பார்த்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் அவனிடத்துல மாணவனா சேர்ந்தேன். நானும் அவ்வினைஞனானேன், நானும் அந்த தொழில் புரிகிற முயற்சியில பயிற்சி பெற ஆரம்பித்தேன். அவன் என்ன சொன்னான்? தனி இசைக்கு அவன் ஒப்பத்த இசைக்கு உரியவனாக இருக்கக்கூடிய பாணவத்தில் என்ன சொன்னான்? என்னை நோக்கி தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், கைகால் ஒடுங்கிறது இல்ல, தலைய நெற்றி போட்டுருக்கு பாத்தீங்களா. இது இறங்கிடுச்சுன்னா வயசாகிட்டு. யானைய பாத்தீங்கன்னா வயசான யானைன்னா இந்த நெற்றி போட்டு ஒடுங்கி போடும், அந்த கதைப்பட்டெல்லாம் போய். நமக்கு வயசாக இந்த நெட்டி போட்டுல கொஞ்சம் அப்ப வயசாயிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது சொன்ன தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், எவ்வளவு அருமமான கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு பாருங்க. இனி இசை கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளி விட்டான். இந்த மாதிரி வராத லாயக்கில் அப்படின்னு அனுப்பிட்டு ஆசாமி நான் வயிற்று பழப்புக்காக நான் விறகு தூக்கி வந்து இதோ பாண்டு கொண்டது தான் வயிற்று பழப்புக்காக வாழ்றேன்னு சொல்றாரு. வாக்கு மூலம் கொடுக்கிறார். என்ன வயிற்று பழப்பு? இந்த அன்பர்கள் ஊட்டுகிற பக்தியாகிய அமுதை சாப்பிடுறதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இல்லைன்னா வாழ வேண்டிய அவசியம் இல்லை சாமிக்கு. சாமி வாழ்கிறார் என்றால், இறைவன் வாழ்கிறார் என்றால், எதனாலே வாழ்கிறார்? அடியார் மனத்துக்குள்ளே இருக்கிற அன்பினாலே வாழ்கிறார். அந்த வாழ்கிற வாழ்க்கை தான் அருளிப்பாடு. அந்த வாழ்கிற வாழ்க்கை முறையில விளைகிற நிகழ்வுகள் இருக்கே, அதுதான் அருள் விளையாடல். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆன்மாக்களோடு நின்று அவர்களுடைய அன்பின் பெருக்கு ஏற்ப, அவருடைய உள்ளமாகிய அந்த உயர்வுக்கு ஏற்ப வள்ளலாக விளங்குகிறான் பாருங்க, அருள் செய்கிறான் பாருங்க. அவரவர்களுக்கு முயற்சி அன்பு, அவருடைய அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கேந்த ஆறு உயிர்க்கு இன்புற்ற நிலை சொல்வார். இன்பமே என்னுடைய அன்பே என்றெல்லாம் திருமுறையாசிரியர் பேசுற திருவள்ளுவர் அப்படியே சுருக்கி வச்சிருந்தார். ஆகவே இங்க பெருமான் சொன்ன, அப்படியா நீ ஒரு பாட்டு பாடு. உடனே உள்ளாழமாகிய சாதாரி பண்பாடுகிறார். விரைசார் மலரோன் அரியா மிகுதன் அரசாய் மதுராய் அமந்தாய் என்னே, அரசாய் மதுரை அமந்தான் அவன் என் புரைசார் புரைசார் மனனும் புகுந்தான் என்னே. மதுரையில யாராலும் அறிய முடியாத பெருமான் ராஜாவை வந்து உட்கார்ந்தான். அந்த பெருமான் என்னுடைய மனசுக்குள்ளே, என்னுடைய குற்றமுடைய மனசுக்குள்ளே வந்து புகுந்து விட்டான். இங்க சொல்ற தன்னுடைய நிலையும் அவனுடைய அருளிப்பாட்டையும் நினைக்கிற. குற்றம் உள்ள அடியனுக்கு குணம் கொண்டு என்ன குணம் கொண்டு என்ன நீ அடிமையாக கொண்டிருக்க? இப்படி பல பாடல பாடி பாடினவன்னு எல்லாரும் அப்படியே இசை மயமாக இருக்கிறார். தேவர்கள் கிண்ணர்கள் விச்சாரர்கள் எல்லாரும். இந்த பெருமான் இசைக்கு தான் உருகிறதுனால இசை எப்போதும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக காதுல ரெண்டு குண்டலம் போட்டிருப்பான். அதுக்கு பேர் ஆகா ஊகுன்னு பேரு. இப்ப கூட பாராட்டம்னா ஆகா பேஷ் ஊஹு அப்படிமா ஓஹோ, இதெல்லாம் வந்து பாராட்டுகிற ஓசை வச்சு இருக்கு. அது மாதிரி ரெண்டு கிண்ணர்கள் இருந்தாங்க கண்டர்வர்கள், அவங்களை தூக்கி காதல மாட்டிக்கிட்டான சாமி. அந்த குழை ரெண்டு குழை அப்பவே இந்த நடந்துகிட்டாலும் சரி இருந்தாலும் சரி படுத்தாலும் சரி டேப் ரெக்கார்டர் காதல் வச்சுக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க வாக்மேனா சாமி தான் முதல் முதல்ல யூஸ் பண்ணி காமிச்சவர்கள். அருமையான அருளிசையை எப்பவும் கட்டிக்கிட்ட இசைகளே இருக்கணும்னு நினைச்சு தான் மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த குண்டலத்துக்கு பதிலாக வரிய விதகாலா வருகிற போது கலாக்காய் இருக்கு பாத்தீங்களா, கலாக்காய் அந்த கலாக்காய அந்த அந்த காம்போட எடுத்து மாட்டிக்கிட்டாரா தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு. குண்டலம் மாட்டிக்கிட்ட பெருமான் விதகாலா வருகிற போது குண்டலம் மாட்டிக்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா? கலாக்காய் இருக்கு பாத்தீங்களா, கலாக்காய் அந்த கணக்காய அந்த காம்போடு சேர்த்து அப்படி கொட்டி மாதிரி மாட்டேன். கணக்காய் ஆட பாடுறாரு, எல்லாரும் அந்த இசைக்குள்ள மயங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல பார்த்தான், இவன் வந்து சாதாரண ஆள் இல்ல, இவன் வந்து அடிமைன்னு சொல்றான். இவன் அடிமைன்னு சொன்னா இவன் இப்படி பாடினான்னா, இசைக்கு ஆகாரன்னு பாடினான்னா, இவனுடைய அந்த குருநாதன் எப்படி பாடியிருப்பான் என்று ஏழிசை மயமேயாகி உணர்ந்தார் உள்ளம் ஊழியனில் ஒருவன் தான். எல்லாம் அப்படியே ஊழி காலத்துல எல்லா உயிரிலும் போய் இறைவனுடைய திருவருள தாழ்ந்து இருப்பது போல எல்லாம் அந்த இசைக்குள்ள ஒன்றி இருக்கிறதாம். அந்த நிலையில சாமி அந்த விரைவு கட்டோட மறந்துட்டார், விரைவு கட்ட உற்று மறையில விரைவு கட்டோட மறந்துட்டார். நினைச்சான், இவன் தேவகானம் இவனுக்கு உணர்த்தினான். தெய்வகானம் என்று ஒன்று இருக்குமானா, அதை ஒன்னா சொன்னான். இப்படி உயர்ந்தத சொன்னபோது இவனை போல இந்த ஆளும் இந்த உலகத்துல இவனுக்கு நாயகனாக தலைவனாக இருக்கிற மாதிரி அவன் தான் கடவுள். அவனை தவிர வேற யாரும் கடவுள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த பானவத்திரனை போல கடவுள் யாரும் இல்லைன்னு முடிவு கொண்டுட்டான். ஆனாலும் என்ன பண்ணா, தூக்கடா முட்டையாண்டான். அவனும் ஒரு பக்கமா ஓடுறான். இதுவரைக்கும் எதையெல்லாம் ஜாக்கிரதையா என்னன்னு அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத திசைக்கு ஒருவராக ஓடினார்கள். பானவத்தன் நிம்மதியா தூக்குறான். எப்ப நிம்மதி தூக்கம் வரும்னா, பாரத்தை ஒப்படைச்சாச்சுன்னா தூக்கம் வரும். அவன் தூக்கத்துல போய் கனவுல சாமி சொல்றாரு, நான் போய் இந்த மாதிரி ஏமநாதனை போயிட்டேன், விரகாலா போய் அவனை அனுப்பிச்சிட்டேன். அப்ப பார்த்தான், என்று பயிற்சி நின்றுச்சான். சாமி எனக்காக நீ போய் இப்படி செய்யலாமா? இதுதானா நான் உங்கள்கிட்ட குறை? என் பொருட்டால் இப்படி எளிமையா வந்திருக்கே, நான் இதை வேண்டுகோள ஒன்று வைக்கலாமா வச்சிருக்கலாமா? எவ்வளவு மன படவளப்பு பாருங்க. கடிய கானகம் பூதவோ கட்டிய விறகை முடியத்தவோ முண்டகத்தாள் என்னுடைய வந்து அடியனேன் பொருட்டு அடாத சொற்பகரவோ. அடாத சொல் அது திருப்பி என்னுடைய அடிமைன்னு சொல்லான்னு சொல்லல, சொல்லாம நாசிக்க. அடாத சொல் பகரவோ, எனக்கு அடிமைன்னு நீ போய் சொல்லலாம் மாட்டான். இது உலகத்துக்கு பொருத்தமா இருக்குமா? எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற நீ கேவலமான என்னிடத்துல வைத்த ஒரு அருளின் காரணமாக போய் இந்த உலகத்துக்கு பொருந்தாத ஒரு சொல்ல நீ சொல்லியிருக்கியே. அடாத சொல் பகரவோ வந்த கொடியனே, இதுக்காகவா நான் வந்து உங்ககிட்ட என் குறைய சொன்னேன்? நீ உங்ககிட்ட குறைகளை சொல்லக்கூடாது. உங்ககிட்ட குறை சொன்னா இப்படியா இவ்வளவு எளிவந்த வாங்கருணையா இருக்கிறது என்று மந்தாடி மந்தாடி. அடியனேற்கு எளிதாயதோ ஐயனின் பெருமை. ரொம்ப எளிமையா வந்துச்சு, இவ்வளவு எளிமையா வரலாமா? என் பொருட்டா இவ்வளவு எளிமையா வரலாமா என்று நீதான் காலையில போய் பாண்டிய நோயில சொல்லாம உட்கார்ந்துதான். சொல்லக்கூடாது. இந்த அருளிப்பாடு அற்புதம் அதிசயங்களை வெளிப்படுத்த கூடாது. இதுதான் உட்கார்ந்துதான் போய் அந்த அவனை கூட்டுவாங்க. பார்த்தா ஆள் ஓடி போட்டான், ராத்திரியே யாரோ வந்து ஒருத்தன் பாடினா ஓடி போட்டான். என்னன்னு கேட்டு அப்ப உண்மையை சொல்லணும் இல்ல? ஐயா என் பொருட்டாக பெருமானத்துல போய் நான் வேண்டிக்கிட்டேன் பெருமான். அப்ப சொன்ன வேதநாதனை பாடலே கடன், உமக்கு எனக்கு இனிமேல் வழக்கு கிடையாது. அதாவது இறைவனுடைய அருளிப்பாட்டை நாம வெளியே சொல்லிட்டோம்னா, அதனால நமக்கு விளையிறது என்னன்னு சொன்னா, லௌகிக வாழ்க்கை போயிடும். இறைவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கருணை நமக்கு பல்வேறு வகையாக பொசிந்து வரும். அது பெருநீரா வராது, பொசிந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பொசிந்து வருகிற கருணையை நாம வெளியே சொல்லிட்டோம்னா, அது என்ன ஆகும்னா, நம்ம வயிற்று பாட்டுக்கு இடையூறா போயிடும். லௌகிகம் உலகம் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும், உலகத்துல நாம வாழணும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழணும். அந்த வாழ்க்கைக்கு இடையூறு வந்துடும். சொன்னா, ஐயா உனக்கும் எனக்கும் ஈது அலால் எனக்கு உங்களோடு வழக்கு வேறில்லை, ஆடலால் எனக்கு நீ உடையார், நீ தான் எனக்கு தலைமை, நீ என்கிட்ட வந்து நீ பாடிக்கிட்டு இருக்கதான் இருக்க கூடாது. ஆனால வேணுங்கிற பொருட்கள் போயிட்டு வேண்டாம் சார், ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டார் ஆஸ்தான வித்வான்ல ரிட்டையர்மெண்ட் அஞ்சு எங்க போவாரு, நீ போய் வேதநாயகனை பாடுட்டார். இந்த வேதநாயகனை பாடுறாரு. கொடுத்த பொருள் எவ்வளவு நேரம் இருக்கும் அது? இந்த இசை வல்லாடல் பாருங்க, செவ்வாதுக்கு ஆகாது, ஒரு சந்தன பொட்டுக்கு ஆகாது, ஒரு அங்கவசத்துக்கு ஆகாது, போடுற வெத்தலை பாக்குக்கு ஆகாது. அவ்வளவு தாராளமா செலவு பண்ணாங்க. உணர்வு மயமா இருக்கிறவனுக்கு பொருளை பத்தி எப்ப கவலை வராது. அது உலகியல் உணர்வுல இருக்கிறவர்களுக்கும் அது நல்ல, அருளியல் உணர்வுகளுக்கும் இருக்கிறவர்களுக்கும் பொருளை பத்தி கவலை வராது. ரெண்டு ஒண்ணுக்குள்ள ரெண்டு இதுவும் இருக்கணும். அங்க சாமி பணம் இல்ல, பட்டினியா இருக்கான் ரொம்ப நாள். சாமி சாமி என்ன பண்ணாரு, வேதநாயகரை பாடுன்னு சொல்லிட்டாருல, அவர் ஏதாவது கொடுக்கணும் இல்ல, அவரு பாருங்க கோவில் பண்டாரத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, அரசனுடைய பண்டாரத்துல போய் சிங்காசனத்துல ஒரு சின்ன குமிழ் தங்க குமிழ் அதை தெரிய கொண்டாந்து கொடுத்தது. இந்த வெண்சாமரனுடைய கை பிடி இருக்கு பாருங்க, அது சேஞ்சு போன பகுதியெல்லாம் உரிச்சு கொண்டாந்து விட்டு கொடுத்தது. இவரும் கொடுத்தவரும் வெளியில சொல்லாம கொடுத்தாரு, வாங்கினவரும் வெளியில சொல்லாம அதை உரிக்கி இறுக்கி மாத்தி மாத்தி பல நாள் ஓட்டினாரு. ஒரு நாள் எப்பவும் கொடுக்கற தெய்வம், ஒரு நாள் ஒண்ணும் இல்லைன்னு பேசாம பாடுறாரு, ஒண்ணும் கொடுக்கற. என்ன பண்றது, சாமி இன்னைக்கு குடுக்கலையேன்னு ஒன்னும் குடுக்கலையேன்னு பின்னால் போட போய் வீட்டுல போனாரு. அப்ப சொல்லாரு, அப்பா இது வரைக்கும் பாண்டியனும் உன்ன மாதிரி அன்பேன், அவனுக்கு தெரியாம மூலபண்டாரத்துல இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்தேன், இனி அவன் என்ன சொல்வானா, இந்த கட்டுக்காவல் வேற எங்கேயும் கிடையாது, மீன் முத்திர வேற வச்சிருக்கிறோம், இதையும் தாண்டி திருடிட்டு போனான்னா அவன் கல்வன், அடியாருடைய உள்ளங்கவர்கள பெரிய மகா திருடர்களில் மகா பெரிய திருடன் சொல்லு, திருடர்கள மிகப்பெரிய திருடன், என்ன திருடிட்டு போனோம்னு தெரியாமே திருடிட்டு போடுவான் உள்ளங்கவர்கள். அதனால பாண்டியன் அன்பன், அப்பா அந்த தேவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும், அதனால வேண்டாம் நான் உனக்கு ஒரு கடிதம் தர்றேன், சீக்கிரம் நேரம் ஆச்சு, நீ போ திருவஞ்சை கிளம்புற ஊர், அருமையான ஊர் அது, மலை நாட்டுக்கு முகம் போல இருக்கக்கூடியது, அந்த திருவஞ்சை கிளம்ப போய் சொல்லு அப்படி சொல்லி அனுப்பினார். இதை வாங்கி பணிந்து தலைமையில வைத்துக் கொண்டு போறான், பல இடங்கள் எல்லாம் கடந்து போறான், திருவஞ்சை கிளத்துல போய் ஒரு தர்ம சத்திரத்துல தங்குறான். ராஜாவுடைய கனவுல போய் சாமி சித்தராய காட்டி கொடுத்து, நான் மதுரை சித்தர்ங்கிற அந்த சித்தர் தான் எங்கெங்கெல்லாம் வர்றாரு பாருங்க, உன் இடத்துல வருவதற்காக ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், பாசுரம் திருமுகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த திருமுகம் தெரியுமா, முகம் தெரியுமா, கடையாச்சியில முகம் தெரியும், கடையாச்சியில முகமும் தெரியணும் அகமும் தெரியணும், எழுதுகிற எழுத்துல பேசுகிற பேச்சுல நடக்கிற நடையில நம்ம அகமும் தெரியும் முகமும் தெரியும், குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குடல் வள்ளுவர் சொன்னார். சித்தர் நான் அனுப்பிச்சிருக்கேன், மதுரை சிவன் நானே, ஆளை விட்டுதான் எழுந்திரிச்சுதான் உடனே ஆள் விடுத்தா தர்ம சத்திரத்தில் இருக்கிறார், யாழோட இருக்கிற யாழ் கையடா இருக்கிறதுனால தெரியல, வேற எதை எடுத்து போயிட்டு போனாலும் இந்த கருவி எடுத்து போவாங்க, பாடை ஏறினும் ஏடது கைவிட புலவர்களுக்கு, அது மாதிரி இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு தம்புராவாவது இருக்கணும், அந்த யாழை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். உடனே கூட்டு வந்தோடனே நேரம் ராஜா வந்துட்டார், ஜெனமான் பெருமாள் நாயனார் வந்துட்டார், வந்து அழைத்து கொண்டு போய் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தார், கண்குள்ள வந்து கொண்டார், அது தலைமையில வைத்தார், யானையை கொண்டு வர சொன்னார், ஒரு பீடத்தில் வைத்தார், இந்த பானபத்திர நாள் மேல ஏறினார், பின்னாடி உட்கார்ந்து கவரி வீசி கொண்டு நகர்வலம் செய்து அரண்மனையில கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டாரு, கடலாட்சி வணங்கினார் பானபத்திரனை, இது யாபா பெருமானே உனக்கு கடலாட்சி கொடுத்துருவானே, சாமானியமா இங்க உனக்கு அந்த மூலபண்டாரம் திறந்து விட்டார் வேணுங்கிறத சாமி, எனக்கு வேணாம், இவருக்கு என்ன தெரியும், அந்த மூலபண்டாரத்துல இருக்கிற விஷயம் என்னன்னு இவருக்கு தெரியும், பாடுறத தவிர வேற என்ன தெரியும் இவருக்கு. அப்போ அவர் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல சொல்ல நிறைய கொடுத்து மூட்டை கட்டி வரவிடுப்பதுன்னு சொல்லிட்டார்ல சாமி, கனவுலயும் அந்த உத்தரவு போட்டுட்டார் வரவிடுப்பது. அந்த பாட்டு தான் பதினோராம் திருமுறையில 40 பிரபந்தங்கள்ல ஒரு முடிமணியா இருக்கக்கூடிய திருமுக பாசுரம் என்று சொல்லக்கூடிய மதுரை பெருமான் அருளி செய்து சைவ தமிழ். இத படித்தா நினைந்ததெல்லாம் பெறலாம், குறைவில்லாம வாழலாம். மதிமலி புரிசு மாட கூடல் பதிவீசை நிலவு பாத்திரவாயும் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாத்தம் பருவக் கொண்மோ படியன பாவர்க்கு உரிமையின் உரிமையும் வழங்குகிற ஒழிதிகள் பெருமா திருமா வைக்கும் சேரலன் காண்க, திருமா வைக்கும் சேரலன் காண்க, பண்பால் யாழ் பயில் பானபத்தியல் அன்போடு இன்பால் அன்பர் முன்ன மாதிரி என்னிடத்துல அன்பு அறிமுகப்படுத்துகிற மாதிரி பாருங்க, நீ என்னிடத்துல எப்படி அன்பு வச்சிருக்கியோ அது மாதிரி என்னிடத்துல அன்பு வைத்திருக்கவன், உன்னை காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது. இது ஒன்னா கௌரியமா சுத்தர் எல்லாம் வீட்டுல போய் கெப்பாசிட்டிலாம் பண்ணல, விருந்தினர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க, சங்ககால புலவர்கள் மாதிரி தாங்க குறை இல்லாம பெற்றா எல்லாருக்கும் கொடுத்து, நமக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தானே அவனுக்கு எல்லாம் முதல்ல கொடு, இல்லாத போது கொடுத்தானே அவனுக்கு கொடு, வேண்டிய வேண்டாம் இன்னாரு எல்லாம் நினைக்காம எல்லாருக்கும் கொடுமதி, எல்லாருக்கும் கொடுத்த சௌரியமா இருக்கிற இந்த நேரத்துல நாள்தோறும் 3 நேரம் போய் பாடிக்கிருந்தவர். சோமசுந்தர பெருமானுடைய கோவில்ல காலை உச்சி போது மாலை ஆகிய 3 நேரத்துல பாடின பிறகு இப்ப திருமுகம் கொடுத்ததுனால பெற்ற பெருவரவை கருதி இதுக்கு கடமை ஆற்ற வேண்டும், ஒன்று பெற்றா அதுக்கு உரிய செயல கூட மீள மீள அதிகமா செய்யணும், போதும் இது நாம செய்த பணிக்காக கொடுத்துட்டாங்கன்னு வாங்கிட்டு பேசாம இருந்தானா அவன மாதிரி நந்தி மறந்தவன் இந்த உலகத்தில் கிடையாது, உடைக்கணும் உழைத்துக் கொண்டே இருக்கணும். சாமி அத்தை தாமத்திலையும் போய் பாடுறாராம், இப்படி பல நாள் பாடிக்கொண்டிருக்கிற போது இவன் இடையவராறு பணி செய்கிற நியமம் உடையவர் என்பது சாமி தெரியும், சாமிக்கு தெரியும், சாமிக்கு இவருக்கும் தெரியும் இல்ல என்னன்னு, இவருக்கு அவருக்கு தெரியாத ஏதாவது உண்டா, ஆனா உலகத்தவருக்கு காட்ட வேண்டும் என்று இவன் அட்ட கிராமத்துல வந்து பாட வருகிற போது பெருமழை பொழிந்து சேரும் சகதியமாகி அந்த கொடி மரத்துக்கு பின்னாடி இருந்து பாட முடியாத தொண்டை கட்டி போச்சு, அதாங்க முக்கியம், பேசுறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு தொண்டை கட்டக்கூடாது, கருவிகள் எல்லாம் ஒத்த நிலையில போய் டம்புரா கொண்டு போய் உடஞ்சு போச்சுன்னு வச்சிருந்த என்ன சுதிப்பட்டி போச்சு காணா போச்சு, அருமையான நாகசுர பை கொண்டு போறாரு வாசிக்கிறதுக்கு நாகசுரம் காணா போச்சு, அங்க திடீர்னு கிடைக்குமா நாகசுரம், புது நாகசுரம் வாங்கினா வாசிக்க முடியுமா, நல்ல வயலின் கொண்டு போறாரு கிடைச்சிருமா, அதை விட இந்த வீணையை தூக்கிட்டு போறதுக்கு பாருங்க, வீணையை தூக்கிட்டு போறதுதான் ரொம்ப கஷ்டங்க. அது பாக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு அழகா இருக்கு, கமகமெல்லாம் இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இந்த வீணைய கார் சீட்டு பின்னாடி வச்சிருந்தீங்கன்னு வெயில் பட்டுன்னு வச்சுங்க, அந்த மெழுகு இலகி போய் மெட்டு கரைஞ்சு போயிடும். அங்க போய் டங்கி டங்கி சத்தம் கேட்கும், ஒன்னும் ஒரு சுதியும் சேராது. கருவிகளை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். கலைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமான கருவிகள், அதனால காசு கொடுத்து வாங்க முடியாது. வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு அதை உருவாக்கி வச்சிருக்கணும். புல்லாங்கல் மாலி வாசிக்கிற புல்லாங்கல்னு அது எத்தனை நாளத்து கலந்துருக்குது, அந்த எட்டி ஊறி ஊறி ஊறி கமல பூனாதுமோ வாய் வச்ச கங்கம் பாஞ்ச கண்ணிமே கற்பூரம் நாரும். இந்த வாய் எச்சல் பட்டா அந்த கருவிகளுக்கு எல்லாம் ஏத்தவங்க, இந்த கொடுக்கற கைனால எடுத்து கொடுக்கற காசுகளுக்கு நல்ல கரங்கள்னால வாங்குறோம் பாருங்க, அந்த கை திருக்கை வழக்கம் பேரு வழங்கி வழங்கி சிவந்த கைனால எடுத்து கொடுக்கற காசு புண்ணிய காசு, இன்றைக்குன்னு நாளைக்கு போயிடும். அந்த காசு இந்த கைனால எடுத்து கொடுக்கறதுனாலே எங்கும் நிலைவேருடைய நன்றியாக மாறுகிறது. காசு வளர்றதுன்னு இல்ல, இந்த உள்ளத்துக்குள்ள நன்றியா கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க நினைக்கிற பாருங்க. ஒருவன் உயரவங்க செய்வது எதுன்னா நன்மையை நினைப்பது, நன்றியோட வாழ்வது. அந்த மாதிரி இவன் அந்த உயர்ந்த மிடத்துக்கரியோடு யாக்கறியை வைத்து பாட வர்றவன் பெருமழை பெய்தது, குழு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே சிலருக்கு நடுங்கி இருக்கும் பாடுறவனுக்கு என்ன மாதிரி காமிக்கலாம், நடுங்குற குலம் வயதானா நடுங்க மூச்சு வாங்கும். அப்போ அந்த மாதிரி நடுக்கத்தோட நின்று அப்பவும் பணி செய்ய வேண்டும் என்று அதை சரியான முறையில அதை முறுக்கி நன்றாக தூண்டி விட்டு அந்த இசை தானங்களை அறிந்து பாடுகிறான் பெருமான். சாமி பார்த்தா இப்படி அற்புதமான இடையூறுகளுக்கு நடுவே பாடுறது ரொம்ப கஷ்டம். உயர்ந்த வித்வான்களை கொண்டு போய் நடுத்தரில் போட்டு மேடை போட்டு கேட்க முடியாதவன் பக்கத்துல பாட வச்சா அவன் என்ன பண்ணுவான், உனக்கு லட்சம் ரூபாய் சம்பாவன் இயேசு சாதத்தை கூப்பிட்டு வண்டி விட்ட புகழ் திருவிழா நடக்கிற அன்னைக்கு மேடை போட்டு பாட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, என்ன மாதிரி ஆசாமினா சரி பாடிட்டு காசு வாங்கிட்டு போவோம் கேட்டா கேட்கறான் கேட்டி போறான். நமக்கு என்ன வேணும் சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைச்சா பத்தாதா போறோம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இருக்கான். ஏன்னா வறுமை வளமை எங்கிறது உள்ளத்திலையும் இருக்கணும் வாழ்விலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், அதான் செம்மை. அந்த மாதிரி சாமி அவ்வளவு கஷ்டத்துக்கு நீ பாடுற கீழே நின்று பாரு ஈரம் தாக்கு, இந்த ஈரம் அமர்நாத் யாத்திரையில எல்லாரும் செருப்பு போட்டுக்கிட்டாங்க, என்ன போட்டுக்கணும்னா எனக்கு ஒவ்வொல இத்தனை நாள் செருப்பு போடாம இருந்துச்சு, அமர்நாத் யாத்திரையில வந்து நீங்க வந்து சந்தனவாடியில இருந்து செருப்பு போட்டுக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்றது, எல்லாரும் வற்புறுத்தி அன்பர்கள் எல்லாம் அந்த கட்சி ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க, அதை போட்டா அந்த கால் கடிக்காது இருந்துச்சு எனக்கு, இது மாதிரி பெரிய தொல்லையா இருக்குன்னு கழட்டி போட்டுட்டேன். ஆனா திருவருள் அத்தனை தூரமும் அந்த பணியிலையும் கல்லிலையும் குரலையும் நடந்து வந்து மற்றவங்களுக்கு செருப்பு போட்டவங்களுக்கு எல்லாம் பெரும் துன்பம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு துன்பமும் தராம அந்த பார்க்கிற போது பெருமானுடைய திருவுருளங்க அந்த நடை அவன் கொடுக்கறது நடை. ஏன்னு சொன்னால் பயிலாதத நாம பயிற்சி அதை நடந்து பழகிட்டோம், காலில் செருப்பு அணியாம பழகிட்டோம், அங்க போய் மாத்திக்கிற மாதிரி முடியல. ஆனா அந்த பயிற்சி நமக்கு அங்க இடையூறு தரவில்லை, அந்த பயிற்சியினாலே பெற்ற பலன் இறைவனுடைய திருவுருளாக நமக்கு அங்க எந்த விதமான துன்பமின்றி துயரின்றி நம்மை வாழ்த்திருக்கிறது. அப்பதான் வந்த பிறகுதான் எனக்கு பகல்காம் வந்த பிறகுதான் அதை பற்றிய சிந்தனையே வந்தது. ஏன்னு சொன்னா இறைவன் நம்மனை வழி நடத்தி செல்கிறான் என்ற உறுதி இருக்குமானா, இங்க பலக கொடுக்கறான் ஈரம் தாக்க கூடாது. அந்த ஐஸ் கட்டியில நடந்து போனா எப்படி இருக்கும், அது அங்கதான் பார்த்தேன் நான். அந்த பஞ்சதன் நீங்க போற வழியில வெறும் பாதையாக ஐஸ் கிடக்குது, அங்க வெறுங்காலோட நடக்குது எவ்வளவு புதி டாக்ஸ் கூட போட்டுக்க முடியல, டாக்ஸ் போட்டா என்ன உரிச்சுது. அப்ப சொன்னாங்க எப்படியா வந்தீங்க அப்படின்னு, ஏதோ பெருமான் நடத்தினான். இங்க அந்த ஈரம் தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சாமி ஒரு பலக போட்டார். இந்த கலைஞர்களை ஒரு காலத்துல இளைஞர்களாக கருதினார். இந்த பாடுறவன் ஆடுறவனை எல்லாம் கண்டா ரொம்ப இழிவாக கருதிய காலம் ஒரு இடைக்காலம். மிக பழைய காலத்துல அரசர்களோடு இருந்து உண்ணக்கூடிய பெருநிலையிலே பாடல்கள் இருந்தாங்க, விரலில் இருந்தார்கள், புலவர்களுக்கு சமமாக வைத்து போட்டக்கூடிய நிலை இருந்தது. இடைக்காலத்துல கலப்புகள் வந்த பிறகு பிற சமயத்தார் வந்த பிறகு இந்த ஆடல் பாடல்லாம் வாழ்க்கைக்கு ஒவ்வாதது என்று சொல்லி துறவு நெறியில வந்தவர்கள் வடக்கு வாயில் வழியாக பெருமான தரிசனம் ஒண்ணு வைத்தார், முதல்ல கோயிலுக்குள்ள உள்ள அழைத்துக் கொண்டு வந்தார். இசை கலைஞர்கள் இவர்களுக்கு எல்லாம் ஏற்கமில்லாத ஒரு காலம் இருந்தது. பெருமான் அவர்களுக்கு ஒரு பலகை கொடுத்து, சங்கத்தாருக்கு பலகை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இசைக்கலைஞராக மாணவர்களுக்கு ஒரு பலகை கொடுத்து திருவிளையாடல் செய்தான். அதுபோல இவருடைய மனைவியை ஈழப்பாடி மூலமாக வெல்ல வைக்க வேண்டும் என்று இன்னொரு பாண்டியர் முயற்சி செய்கிற போது பெருமான் அங்கே வல்லாளராக வந்து நின்று முதல் நாள் வந்து ராஜா சொன்னதை கேட்டுட்டாங்க. அப்போ முனிவர்களாக இருந்தாலும் பொன்னை விற்பவர்களாக இருந்தாலும் அரசபையில் இருக்கிறவர்கள் அரசன் சொன்னா அதுக்கு தகுந்தபடி தலையாட்டுவார்கள் அப்படின்னு முறையிடுறான். என்கிட்ட சாமிகிட்ட போய், யாரு பானபத்தனுடைய மனைவி, இந்த ஈழப்பாடினி தான் வெற்றி பெற்றாள்னு முதல் நாள் அரசன் சொல்லிட்டான், அவனுடைய கருத்து என்ன என்று தெரிந்து கொண்டு அவையில் இருக்கிறவர்களும் நடுநிலைமை பிறந்து இந்த காரியத்தை செய்து விட்டார்கள். எல்லாருக்கும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே இயல்லவா அந்த அது தரணும், இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டதுன்னா சாமிட்டு போன மறுநாள் பாடவான்னு சொன்னா போனா அப்ப சொன்னா நீ வந்து மனம் கோணி விட்டாய், சொல்றதுக்கு தைரியம் வேணும்ல. ஒரு பாணினி அரசனை பார்த்து நீ நடுநிலையில இருந்து பகிர்ந்து விட்டாய், அதாவது உன்னுடைய முன்னிலையில அரசவையில நான் பாட மாட்டேன், கோயிலுக்கு வா, கூடல் நாயர் முன்னாடியே நானும் அவளும் பாடுறோம், யாராவது ஒருவர் வந்து இவ பாடல் சரியில்லைன்னு சொல்லிட்டா நான் அவளை தோல்ல சமக்கிறேன், என்ன பாருங்க எவ்வளவு வல்லம். நீ நடு இழந்து விட்டா என்று இந்த மதுரையில சேரா மன்னா என்று சொன்னால அதே வழியில வந்தவ இங்க பாணி நீ பெண் சொல்ற, நீ நடுநிலையிலிருந்து தவறி விட்ட, உன்னுடைய தீர்ப்பு பொருத்தம் இல்ல, ஆகவே

0: இந்த விமர்சகராக சுப்புட்டு மாதிரி தெரியும் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடுவார் துக்குனால் மேல ஆகாயத்தை சுப்புடு கிட்ட பெரிய வயசு கிழவர், ரொம்ப வயசானவர், ரொம்ப நிறைய கேட்டிருக்கிறார். நல்லது கெட்டதெல்லாம் எழுதி சொல்வார், நல்லா எழுத வல்லவர். அவர் மாதிரி சாமி பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க வசமெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சபையில வந்து உட்கார்ந்தார். பாட ஆரம்பிச்சாங்க, பாடின அந்த பாட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. பாடின உடனே தான் சபாஷம் சொல்லல, சாமி சபாஷம் சொல்லி எல்லாரும் சபாஷம் சொல்லல. இவங்க எல்லாம் இது மோசம்னு சொல்லணும்னு நினைச்சாங்களோ, யார் ராஜா மனசுல நினைச்சான், அவன் மனசுக்குள்ள போய் அவன் மனக்கோணல மாத்திட்டான். திருடராகிய சிந்தையை திருத்தி அவனும் இந்த பாணவத்தனுடைய மனைவி பாடுகிற இசையுனையே இசை நலங்களை பருகக்கூடியதாக பரமையான ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டார். மனுஷன் மனுஷனை திருத்தர் யாருன்னா இறைவனுடைய திருவரு தான், உள்ளத்துக்குள்ளே புரிந்து இருக்கு. அவன் தலையாச்ச உடனே எல்லாரும் பேசி பேசிட்டாங்க. உடனே ஈழப்பாடினியை தோல்வி பெற்றவளாக சொல்லி இந்த பாணவத்தனுடைய மனைவியை வெற்றி பெற்றவளாக சொல்லி எங்க மரியாதை செய்கிறான். இறைவன் வந்து இசை வாது வந்த நடுவாக நின்று இந்த பாணிக்கு பாணவத்தனுடைய மனைவிக்கு வெற்றி சிறப்பு தந்தார். இப்படி விறகு விட்ட திருவிளையாடல், அந்த பாணவத்தனுக்காக திருமுகம் கொடுத்த திருவிளையாடல், அதற்கு அவனுக்கு பலகை விட்ட திருவிளையாடல், அப்புறம் இசை வாடு வந்த திருவிளையாடல் ஆகிய நான்கு திருவிளையாடல்களை அடியன் சொன்னேன். இதிலேயே ஒன்று பல ஊழிக்காலம் ஆன பிறகு மதுரை மாநகரத்தில் கோவிலும் குளமும் குன்றுகளும் தவிர எல்லாம் அழிந்து போன பிறகு மீளமும் தோற்றுகிற காலத்தில் வங்கியசேகர பாண்டியன் என்பவன் நாட்டையும் நகரத்தையும் அமைத்து வாழ்கிற போது இந்த நகரத்துக்கு ஒரு எல்லை காட்ட வேண்டும் என்று பெருமானை நினைக்கிற போது அவர் சிக்கராக வந்து தன்னுடைய கையிலே வல்லவியில் இருக்கக்கூடிய நாக கங்கணத்தை எடுத்துவிட்டு இந்த மதுரைக்கு நீ எல்லை காட்டுன்னு சொன்னார். அப்போ அந்த நாயங்கள் சாமி இந்த வேலையெல்லாம் செஞ்சா எனக்கு ஏதாவது பலன் உண்டான். பெருமானுடைய கையில இருந்தாலும் ஒரு பலன் என்ன பேர்னா பேர் வேணும், பொருள் காசுலாம் போயிடும். அவன் எத்தனை பிறப்பு போனாலும் ஒரு மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு பிறகு அவன் நினைக்கிறான், கபிலரை நினைக்கிறான், பாரியை நினைக்கிறான். அந்த மாதிரி இந்த பாம்புக்கு ஒரு ஆசை, பெருமானை நான் எல்லை காட்டுறேன் உன்னுடைய திருவுருள் ஏவலினால என்ற உன் பேர்னாலே இதுக்கு ஆள வாயின்னு பேரு. அப்படி வளமாக வந்து அந்த வாயினமாக வாழ வைத்து எல்லை காட்டியது, எல்லை கண்டது இந்த மூன்றாவது முறையாக திருவாரவாயான திருவிளையாடு. அவன் பொருட்டாக சோழன் விக்ரம சோழன் படையெடுத்து வருகிற போது வில் ஏந்திய சேவகனாக வந்து சுந்தர பேரம்பையில் ஒரு அம்பு போட்டு ஆயிரம் லட்சம் கோடியா வந்து அந்த விக்ரமனை தோற்றோட செய்தான். சுந்தர பேரம்பையில் திருவிளையாடல் ஆகிய இந்த ஆறு திருவிளையாடல் அடியன் இன்றைக்கு சிந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இருந்து கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி வான்முகில் வளாது வேகம் அதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அறிந்த குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நட்டமும் மென்மகள் செய்வ நீங்க விளங்குகிற விலகம்தான் நம பார்வதி பதே தென்னாளுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தாரகாசுரனுடைய மாயையிலே தாரகாசுரனும் கிரௌஞ்சகிரியும் சேர்ந்து செய்த மாயையிலே மயங்கி கிடக்கின்றார்கள் வீரபாகு முதலான தேவர்களெல்லாம். மற்ற பூதகணங்கள் எல்லாம் தாரகாசுரனுடைய அடுக்கி பயந்து அவனுடைய போர் ஆற்றலுக்கு மாட்டாது ஓடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாரதர் மூலமாக கேள்விப்பட்டார் முருகப்பெருமான், தானே யுத்தகலத்திற்கு வருகிறார். இதைத்தான் முதல்லேயே பார்த்தோம். வாசனா என்று சொல்லக்கூடிய நம்முடைய அநாதி காலமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்று நான் ஒரு உதாரணத்தை சொல்லிருக்கேன். பழக்கம் என்பது கிடையாது, வாசனா என்பது அநாதி காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களினுடைய பதிவுகள், ரிஜிஸ்ட்ரி, வேற ஒன்றும் கிடையாது. என்னென்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவித்தது போக மற்ற பதிவுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய கர்மங்களோடு அல்லது பாப புண்ணியங்களோடு சேர்ந்து வரக்கூடியது வாசனா என்கின்ற கிரௌஞ்சகிரியும், அதுல இருக்கக்கூடிய மாயாமலமாக இருக்கப்பட்ட தாரகாசுரனும். இவனை அழிப்பு

அதற்காக முருகப்பெருமான் தானே யுத்த களத்திற்கு செல்லுகிறார். அவருடைய நாமாவளிகளை எல்லாம் தேவர்கள் எல்லாம் பாடி புகழ்ந்து கொண்டாடி மீண்டும் வீறு பெற்றவர்களாக யுத்த களத்திற்கு சென்று மீண்டும் சண்டையிட செல்லுகிறார்கள். தாரகாசுரம் பார்த்தா என்னடா இவ்வளவு நேரம் ஓடிக்கொண்டிருந்தார்கள், மீண்டும் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய கப்பலானது, ஒரு கடலிலே தனித்த கப்பலானது எப்படி வருமோ பளபளப்பாக, அது போல முருகப்பெருமானுடைய ரத்தமானது வாயுவினாலே, சாரதியாக இருந்த வாயு பெருமானாலே ஒட்டி கொண்டு வரப்படுகிறது. தூரத்துல இருந்து பார்க்கிறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதுவனை பார்த்து கேட்கிறான், யார் அது என்று கேட்டான். கேட்ட பொழுது அந்த தூதுவன் சொல்லுகிறான், மிகச்சிறந்த மலர் போன்ற கண்களும் மலர் போன்ற திருவடிகளும் செழுந்தாமரை அன்ன அந்த திருவடிகளும் கொண்டிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அந்த மகாபுருஷர் சாதாரணமானவர் கிடையாது, சிவகுமாரர். இப்பேற்பட்டவரை, உலக நாயகனாக இருக்கப்பட்டவரை, இவரை யாராலும் எதிர்த்து வெல்ல முடியாது என்று இருக்கக்கூடிய திறம்பட்டவரை, திறம்படைத்தவரை, பராக்கிரமம் கொண்டிருக்கிறவரை, மன்மதனை விட தேஜஸும் அழகும் பொருந்தியவராக இருக்கப்பட்டவரை சிவபெருமான் குழந்தையாக தன்னுடைய மகனாக அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை விட பாக்யசாலி, சிவபெருமானை விட பாக்யசாலி யாரு இருக்க முடியும்? மன்மதனை அழித்து யமனை உதைத்து திரிபுரத்தை தகனம் செய்து ஹாலகால விஷத்தை எல்லாம் அருந்தி தட்சன் வேள்வி அளித்தாரே, அந்த பரமேஸ்வரனாலும் கூட, இவ்வளவு காரியங்களையும் செய்த பரமேஸ்வரனாலும் கூட இவரை எதிர்த்து போரிட முடியாதுன்னா வேற யாரை, யாராலே இந்த முருகப்பெருமானை எதிர்த்து போரிட முடியும்? எப்படி தன்னுடைய தன்னிடத்திலே இருந்து பிறக்கக்கூடிய குழந்தையை தன்னை போலவே பார்க்கிறார்களோ, அதை போலவே ஒரு விளக்கிலே இருந்து ஒரு பெரிய தீவட்டியானது ஏற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு ஜுவாலையாக பிரகாசமாக இருக்குமோ, அதை போல முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து வந்து தோன்றி இருக்கிறார். சிவனுக்கு மகிழ்வும் சிவனுக்கு பெருமையும் கொடுக்கக்கூடிய சிவகுமாரர் இவர்தான் நம்ம எதிர்த்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தூதுவன் எல்லா விளக்கும் சொல்லுகிறான். சொன்ன உடனே தன்னுடைய சாரதியை பார்த்து சொன்னானா, சாரதி உலக குருவாக யார் விளங்குகின்றாரோ, சர்வேஸ்வரனாக எவன் இருக்கின்றானோ அந்த பரமேஸ்வரனுடைய குமாரன் வந்திருக்கிறார், நான் போய் அவரிடத்துல சில வார்த்தைகள் பேச வேண்டும், நீ அவரை நோக்கி செலுத்து, என்னுடைய ரதத்தை செலுத்து என்று சொல்லுகிறான். இங்க காந்தத்துல வந்து தூதுவன் சொன்னதாக முருகப்பெருமானுடைய அழகு வரும், பிறகு இவன் பார்த்ததாக அழகு வரும். இங்க கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமானை பார்த்து கோபம் கொண்டு வருகின்றான், முருகப்பெருமானை பார்த்த உடனேயே அவன் மதிமை எங்கே நிற்கிறான், இவனுடைய வார்த்தையாக, அந்த கச்சியப்பருடைய வார்த்தையாக, இதே காந்தத்தினுடைய பொருளையே அப்படியே கச்சியப்பு முனிவர் தன்னுடைய வார்த்தையாக சொல்லுவார், தன்னை மறந்து தன்னுடைய உணர்வு மறந்து நின்றானாம் தாரகாசுரன். இறைவனிடத்திலே மாயையும் சரி கர்மமும் சரி ஆணவமும் சரி ஒடுங்கி செல்லும், தன்னை மயங்கி அவை நிற்கும், அந்த மயக்கம் எல்லாவற்றிற்கும் மயக்கத்தை கொடுக்கும், மாயை என்பது எல்லாரையும் மயக்கும், ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்திலே அது மயங்கி கிடக்கும், தன்னுடைய மாயை மாயைக்கே மாயை வந்தது என்பதை போலவே இவன் தாரகாசுரனே தன்னுடைய உணர்வு மறந்து நின்றானாம். இதை ரொம்ப அழகா கச்சியப்பர் சொல்லுவார். இதுல என்ன அழகுன்னா, இந்த பாடல் சிங்கமுகன் அவன் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பாடல், சூரபத்மன் பார்க்கக்கூடிய பாடல், இந்த பாடல்லாம் மூ மூ என்கின்ற வார்த்தை பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கும், பெரும்பாலும் இதனுடைய அந்த தத்துவ கருத்துக்கள் ஒரே போல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இதுல பாடுவார், முழுமதி அண்ண ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறும் வேறுட படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ. ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பு முனிவன். முழுமதி என்ன ஆறு முகங்களும், அப்படியே சந்திரன் இது அரணையர்னால ரொம்ப அழகா சொல்லுவார், சசி கோடி வெண்மதி எழுந்து வரும்படியாக சந்திர சூரியர்கள் அப்படி கோடி சந்திரன் கோடி சூரியன் வந்தா எப்படி இருக்குமோ அந்த பிரகாசமும் தன்மையும் அதுபோல எழுந்து வருக இவருடைய முகம் இருக்கின்றது என்று பாடுவார் அருணகிரிநாதர். இங்கே முழுமதி அப்படியே பூர்ணமான சந்திரன், அந்த முழுமையான சந்திரன் இருக்கின்றானே பௌர்ணமி சந்திரன், அது போன்ற ஆறு முகங்கள் அவனுக்கு அங்கே சசாங்கன் என்று பெயர் விடுத்த சந்திரனுக்கு கூட களங்கம் உண்டு, ஆனால் முருகப்பெருமானுடைய முகத்திலே எந்த விதமான களங்கமும் இல்லாதவனாக வருகின்றானாம். அந்த ஏகவர்ணனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு வந்தான், அவனுடைய விழிகள் முன்னான்காகும் விழிகளின் அருளும், இதுதான் அழகு. பார்க்கணும், தாரகாசுரன் பார்க்கிறான், பார்க்கும் பொழுது
அந்த தன்மை. ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நம்ம பார்க்கலாம், யாராவது சாதாரணமா சண்டை போடுகிறார்கள், அட நாமே யாட்டையாவது வாய் சண்டை போடுறோம், கை சண்டையை விட்டுருங்க, வாய் சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் முகம் அப்படியே சிவக்கும், முகம் கோணிக்கொண்டு செல்லும், கண்கள் சிவக்கும், கண்கள் குறுகும், நம்முடைய முகத்தினுடைய பாவனைகள் மாறுபடும். நம்ம பார்க்கும்போது ரொம்ப தன்மையா கூலா இருக்கிறார் சார், இப்படி யாராவது சொல்லுவோமா, ரொம்ப தன்மையா இருக்கிறார், நம்ம இப்படி யாட்டையாவது அந்த கோபத்தோட இருக்கிறவர் பார்த்து என்ன இப்படி கொதிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா முருகப்பெருமான் யுத்தகலத்திற்கு வந்திருக்கிறார், அவருடைய முகம் மிக தன்மையானதாக இருக்கின்றதா. அதை விட அழகு என்ன, கண்கள் வந்து முகத்திலே அத மனத்திலே இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடியதை புகத்தை புறத்திலே காட்டக்கூடியது கண்கள். அந்த கண்கள் அருளை வெளிப்படுத்துவதாக தாரகனுக்கு தெரிகின்றது. அதுதான் முக்கியம். ஒரு அசுரனுக்கு ஒரு விரோதிக்கு பார்க்கும் பொழுது ஆகா இவனுடைய அழகு எப்பேற்பட்டது. ஏன்னா குமரவேள் என்று சொல்லும் பொழுது குமரவேள் குமரன் தன் தாதையை பாடிப்பற என்று பாடுவார் சொல்லி இருக்கிறது மாணிக்கவாசகர். ஒரே ஒரு ரெண்டு சரித்திரம் சொல்லுவார், கண்ணப்ப நாயனார் சண்டேச நாயனார் என்று சொல்லி. அதே மாதிரி முருகப்பெருமானை மட்டும்தான், கணபதியை பற்றி சொல்லல, குமரன் தன் தாதையை பாடிப்பறன்னு 656 பாட்டுல முருகப்பெருமானுடைய தந்தை என்று சொல்லுவார். என்ன அழகுக்கு அழகன். நம்ம முதல்ல பார்த்தோம் இவன் எப்பேற்பட்டவன், மனசி ஜக் மனசி ஜ கோடி கோடி லாபண்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய நமஸ்தே நமஸ்தே. மனசி ஜ கோடி கோடி லாபண்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய. அதான் மனசிஜன்னா மன்மதன், கோடி கோடி மன்மதர்கள் சேர்ந்தாலும் இவனுடைய லாவண்யம் அழகு இருக்கிறதே அதை தாண்டினவன் முருகப்பெருமான். தீட்சிதர் தன்னுடைய கிருத்தியில பாடுவார், அப்பேற்பட்ட இவனுடைய அழகை பார்க்கிறான் முழுமதி அண்ணன். 6 முகங்களும் 6 சந்திரன் உதித்தது மாதிரி பௌர்ணமி சந்திரன் 6 இருந்தா எப்படி இருக்கும், அது போல முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும். 12 விழிகள், முன்னான்காகும் விழிகளின் அருளும். விழிகளை பார்த்தா அந்த விழிகளிலே அருள் தெரிந்தது இவனுக்கு, கோபம் தெரியல அருள் தெரிகிறது. இதுதான் அந்த இடத்துல அதிசயம், அருள் தெரிந்தது விழிகளின் அருளும். வேலும் வேறுள படையின் சீரும். கையிலே வேலேந்தி இருக்கிறார் வேலன் முருகப்பெருமான். 11 ஆயுதங்களும் இருக்கின்றன, தண்டு அதாவது கதாயுதம், வேல், அம்பு எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார், வில்லு, பரசு, மணி எல்லாம், துவஜம் என்று சொல்லும்படியாக அவருடைய கொடி எல்லாவற்றையும் கையில ஏந்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வேறுள படையினார். வேலும் வேறுள படையின் சீரும் அந்த சிறப்பை பார்க்கிறான். அழகிய கரம் ஈராறும், படை இருக்கிறது, சிறப்பான படைகள் படைக்கலங்கள் இருக்கின்றன. ஆனா படைக்கலங்களை பிடித்த காரணத்தினால வீரம் தெரியல, இன்னும் அழகு தருகிறதா. ஏ அழகுக்கு படை கலங்களுக்கு இவருடைய கரங்களினாலே அழகு பெற்றதுன்னா, சீர்மையான கரங்களினாலே அழகிய கரம் ஈராறும், இந்த அழகிய கரங்களினாலே அந்த படைகளுக்கு சிறப்பு வந்தது. வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும். அது மட்டும் கிடையாது, சின்ன குழந்தை அணி மணி தண்டையார்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான். அழகிய அணிந்திருக்கக்கூடிய அழகிய மணித்தண்டை, இத அருணகிரிநாதர் தண்டகணி வெண்டகன் கிங்கிணி சதங்களும் தண்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்த ஒரு கொண்டு நன் சந்தடமடைந்து நன்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றும் சந்தியாவோ. அப்படியே ஆடிக்கொண்டு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார் அருணகிரிநாதருக்கு. அதை பாடுகிறார், தண்டயணி வெண்டயன் கிங்கிணி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நன் அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தி. அப்படியே பாருங்க, கச்சியப்பருடைய பாடல் ஸ்காந்தம், கச்சியப்பருடையது அருணகிரிநாதர், அப்படியே இருக்கும். என்ன அழகு!
என்ன அழகு என்று பார்க்க கந்தனுடைய அழகை கண்டு வியக்கிறான். அழகிய கரம் ஈராறும் அணி மணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடி. தாமரை போன்ற சிவந்த தாமரை பாதங்கள், இந்திரிய தாப சபலத்தை எல்லாம் அறுக்கக்கூடிய பாதங்கள். போதகம் தரு கோவே என்று எவன் இருக்கின்றானோ, எவனை எவனுடைய திருப்பாடங்களை எல்லாம் வாசித்து காணோனாதது, பூஜித்து கூடனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினானே மாசர்க்கு தோணனாதது, நேசர்க்கு பேரோனாதது என்று எந்த பாதங்கள் இருக்கின்றதோ அந்த பாதங்களை பார்க்கிறானா, தாமரை போன்ற பாதங்கள், நிம்மையான பாதங்கள். அங்கே தண்டையனி வெண்டையன் கிங்கினி சதங்கையின் தண்களர் சிலம்புடன் கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய அணிமணி தண்டை ஆர்க்கும், அடியே சலங்கையை கொஞ்சிக் கொண்டிருக்கிறதா. எப்ப ஆர்க்கும், ஒரு குழந்தை நடை பயின்று கொண்டே இருக்கும் பொழுது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவனுடைய காலில இருந்து. அதே போல இவர் நடை பயிலக்கூடிய சிறு குழந்தையாக இருக்கிறாராம். இதை பின்னாடி ஸ்காந்தத்துல சொல்லுவான், 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பாலகனாக இருக்கிறாயே, என்னிடத்துல பொறுக்கு வந்தாயான்னு ஸ்காந்தத்துல கேட்பான். இங்கே அந்த தண்டை ஆர்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான், மேலிருந்து பார்க்கிறான். ஆண் தெய்வங்களுக்கு சொல்லும் போது பாதாதி கேசமாக பாட வேண்டும், பெண் தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது கேசாதிபாதமாக பாட வேண்டும். இதுதான் மரபு, கவி மரபு சொல்லுவார்கள். ஆனா அருணகிரிநாதருடைய பாடலை பார்த்தாலும் சரி, கந்தபுராணத்துல பார்த்தாலும் சரி, ஸ்காந்தத்துல பார்த்தாலும் சரி, முருகப்பெருமானை கேசாதிபாதமாக, அதாவது தலையிலே இருந்து பாதம் வரைக்கும் பார்க்கக்கூடியதான் நீங்க பார்க்கலாம். இது ஒரு அழகு. இவன் அம்பிகையே, முருகப்பெருமான, அதாவது சிவபெருமானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகையே முருகப்பெருமானாக வந்தாள் என்பது ஒரு மறைபொருள். எந்த அம்பிகைக்கு உள்ளே இருந்த பாலா திரிபுரசுந்தரியாக அவள் வருகிறாளோ, அதே போல முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பாலனாக குமாரனாக அவதரித்திருக்கின்றான். அம்பிகை தவிர வேற கிடையாதுங்கிறது தான். அதனால கேசாதிபாதமாக இங்கே முருகப்பெருமானை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும், பெரும்பாலும் கேசாதிபாதமாகத்தான் இருக்கும். இங்கே முழுமதி அண்ணன் ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டையார்க்கும் சொல்லுமலர் அடியும் கண்டான். கச்சியப்பர் கேட்கிறார், அவன் தவம் செப்பற்பாற்றோ, எந்த முருகப்பெருமானை காண வேண்டும், துதிக்க வேண்டும் என்று நான்

அருகே அவரை அடைய வேண்டும் என்று நாடி தேடி தொடும் பார்ப்பால். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கவி உடுத்தும் தாழடை வைத்தும் காய்கனி துத்தும் கடும தடுமாறி காசினியை வெறுத்து சன்னியாசிகளாக அல்லது யோகிகளாக சென்று அவர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று நான்

0: யோவை எவ்வளவோ ஹடயோகம் செய்கிறார்கள். காவி உடுத்தும் தாஜடை வைத்தும் காடுகள் போக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே ஜீவனொடுக்கும் பூதவொடுக்கும் தேரவொதிக்கும் சிவையான அப்பேற்பட்ட எங்கெங்கேயோ சுற்றி சென்று நாடி தேடி தொழுவார்பால் என்று அவனை நாடிக்கொண்டிருக்க அசுரனுக்கு தாரகாசுரனுக்கு முன்னாலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரே, இவனுடைய தவத்தை விட சிறந்த தவம் உண்டா என்று ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பர். அசுரகாண்டத்துல பார்க்க போகுந்தா எப்படியெல்லாம் இவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள் என்று, அதை நல்ல வழியில பயன்படுத்தலே என்பதுதான் இவர்களுடைய குறையே தவிர, அந்த அடம் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு பிடிவாதம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற பிடிவாதம் இவர்களுக்கு தவம் செய்வதிலே பிடிவாதம் இருந்தது. ஆனால் அதை நல்ல வழியிலே பயன்படுத்தக்கூடிய தன்மைதான் இவர்களிடத்திலே இல்லை, அவ்வளவுதான். அந்த முருகப்பெருமான் வந்து சின்னஞ்சிறு குழந்தையாக நின்று கொண்டிருக்கிறாராம், பார்க்கிறான், மெய்மறந்த பார்க்கிறான். எப்பேற்பட்ட விழிகள், எப்பேற்பட்ட முகங்கள், எப்பேற்பட்ட கரங்கள், அவனுடைய திருவடி எப்பேற்பட்டது என்று ஒவ்வொரு அங்கமாக பார்த்தபடியே தன் நிலை மறந்து நின்று கொண்டிருந்தானாம் தாரகன். ஒரு குணம் அப்படியே பார்த்தான், அடடே விரோதியை கண்டு வியந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவனுடைய ஆணவம் வந்தது. இதுதான் நம்முடைய தன்மையிலே என்னாகும், நினைப்போம் சில சமயங்கள்ல நம்ம ஏறியாத மயங்கி நினைப்போம், அடல் அதெல்லாம் ஆகாது என்ன சார் அப்படின்ட்டு நம்முடைய மாயை ஆணவம் நம்மை மறைக்கின்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது அடுத்தது இவன் எப்படி வந்தான், தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணைய ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருரு அனைத்தும் நோக்கி அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்றான். அருமையான பாடல். இதுக்கு விளக்கம் சொல்ல போனாலே நம்ம பலவிதமான இடங்கள்ல தொட வேண்டி இருக்கும். இப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறதுனால அப்படியே விடல, அடுத்த ஒரு ஸ்காந்தத்தில இருந்து ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம். தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணை ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருவுரு அனைத்தும் நோக்கி, யோசித்து பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றார், சிற்பர மூர்த்தி கொண்ட சிற்பரமாக எவன் இருக்கின்றானோ, சித்தாகாசத்திலே எவன் விளங்கி கொண்டிருக்கின்றானோ அவனுடைய திருவுரு அனைத்தும் நோக்கி. இதுல ரெண்டு பொருள் உண்டு, திருவுருவை முழுவதுமாக கண்டான், இதுவே பெரிய விஷயம். எவன் இந்த விஸ்வரூபத்தை கொண்டிருக்கிறானோ அவனுடைய முழுமையான அந்த உருவத்தை பார்ப்பதுங்கிறது சாதாரணமான விஷயமா, முழுவதுமாக கண்டான் என்பது ஒரு பொருள். இரண்டாவது, அவனுடைய பலவிதமான தோற்றங்களையும் கண்டான், திருவுரு அனைத்தும் நோக்கி அவனுடைய திருவுருவங்கள். இதை பன்மையாக எடுத்துக்கொள்ளலாம், எப்பேற்பட்டது, அவனே சிவன், அவனே அம்பிகை, அவனே குமார கடவுள், அவனே இங்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் கண்டான் என்பது பார்க்கலாம். ஏன்னா சூரபத்மனுக்கும் இதே போல ஒரு விதமான காட்சியை கொடுக்கிறார் முருகப்பெருமான். அவன் அப்பொழுது நினைத்தானா தாரகாசுரன், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல். இவன் ஆச்சரியப்படுகிறான், இவன் கொல் இவன் தானோ, ஆச்சரியப்படுகிறானா, என்ன சொல்லுகின்றான், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றார். இப்பேற்பட்ட உருவம் தாங்கி வர வேண்டும் என்றால் அது அற்புதமாகத்தான் இருக்க முடியும். அற்புதம் என்ன, என்ன இல்லாத ஒன்று ஏற்படுகிறது, அதற்கு முன்பு இல்லாத ஒன்று ஏற்படுகிறது. அற்புதம், அற்புதம் எய்தி ஒன்று அற்புதமாக ஒரு இல்லாத ஒரு பொருளாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டு வருகிறான். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் இவன் அற்புதமாக, இதற்கு முன்பு இல்லாத ஒரு வடிவத்திலே இவன் ஒரு முகமாக அம்பிகையாக இருந்தானோ, இவன் ஐந்து முகமாக சதாசிவனாக இருந்தானோ, அவன் இப்பொழுது ஆறு முகத்தை கொண்டு அமர் செய்ய வந்தான். அற்புதம், இதுக்கு முன்னாலே இல்லாத வடிவம் இது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான். இன்னொன்று, இவனுடைய திருவருவங்கள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாலே இந்த அற்புதமான தேஜோமயமான ரூபத்தை பார்க்கும் பொழுது இது விவரிக்க முடியாததாக, அற்புதம்னா விவரிக்க முடியாத ஒன்றாக, அற்புதம் எய்தி நம்மேல் விவரிக்க முடியாத இந்த தேஜோமயமான ஸ்வரூபம் நம் மீது போர் செய்ய வந்ததுங்கிற ஒரு காரணம். ஏன்னா எல்லாமே அவனுடைய உருவமாக இருக்கும் பொழுது என் மேல ஒரு சண்டைக்கு வந்தான், போருக்கு வந்தாங்கிற ஒரு விளையாடலை நிகழ்த்துகின்றானே, இது அற்புதம். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் இவன் யாரா இருக்க முடியும், கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே, அருமையான வார்த்தை இந்த இடத்துல போடுகிறார். கற்பனை கடந்த, இது வந்து வேத வாக்கியம், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று நம்முடைய மனத்துக்கு எட்டாதவன் என்று அந்த பரம புருஷனை வேதமாதா துதிப்பாள். அதே போலத்தான் இவன் சொல்லுகின்றான், கற்பனை கடந்த நம்முடைய கற்பனையிலே மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாத மனத்தை தாண்டிய, மனத்தையே தாண்டினது என்று சொன்னால் அது வாக்கையும் தாண்டியதாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மனத்திலே எது இருக்கிறதோ, இந்த ஐம்புலன்களாலே எது அனுபவிக்கப்படுமோ அதையே இந்த வாக்கினாலே கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற பொழுது மனத்தையே தாண்டிய மனாதீத கோச்சரமாய் நின்ற பொருள் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி வாக்குக்கு சொல்ல முடியும்? வாக்கிறந்த என்று பாடுவார், அதே மாதிரி வாக்கிறந்த அமுதம் மயிர்கார் தோறும் தெக்கினன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். வாக்கு இறக்குன்றது அந்த இடத்துல, வாக்கு இருக்க முடியாது. அருணகிரிநாதர் பாடுவார், சொல்லனாத இந்த ஆனந்தமே என்று மனோலயம் வந்து வந்து தாக்கும் என்று சொல்லும்படியாக மனத்தை தாண்டிய மனோதீதனாக சுரபூபதியாக எவன் இருக்கின்றானோ அவன் கல்பனை கடந்த மனத்தை கடந்தவன், மனத்தினாலே நினைக்க முடியாத ஒரு பரம்பொருளாக பரமபுருஷனாக இருக்கின்றான். இந்த வேத கருத்தில் அப்படியே நுணுக்கமாக எடுத்துக் கொண்டு வருகிறார் கச்சியப்பர். கற்பனை கடந்த ஆதிக்கடவுளே, இவனே பரமபுருஷன், இவனே பரமாத்மா, இவனே ஆதியான எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கின்ற ஆதியாக இருக்கப்பட்ட இறைவன், இவர் கடவுள் அவர் கடவுள், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் மயங்களை தாரகாசுரன் நிச்சயம் செய்கின்றான். அவனுக்கு தெரிகின்றது எப்போ முருகப்பெருமானுடைய காட்சி வந்த பொழுது, இவனே கடவுள், வெறும் கடவுள் கிடையாது, இவனே ஆதிக்கடவுள். ஏன் தெரியுமா? பிரம்மனை எதிர்த்திருக்கின்றான், இந்திரனை எதிர்த்திருக்கின்றான், விஷ்ணுவை எதிர்த்திருக்கின்றான், எல்லாரையும் தோற்றோட செய்திருக்கின்றான். இவர்கள் எல்லாம் கடவுள்கள் அல்ல, ஏன்னா அவனே தாரகாசுரனே எல்லாரையும் தோற்கடித்திருக்கின்றான். சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கினான், ஆனா அந்த சிவனையும் மிஞ்சியவனாக சிவகுமாரன் இருக்கிறானே, அதனால பார்த்தான் அயனன ஆகி அரியன ஆகி அரிய அரணன ஆகி அவர் மேலா என்றிருக்கக்கூடியவன், இவனே பரம்பொருள் என்று அவன் அங்கே நிச்சயம் செய்கின்றான். என்ன ஆச்சரியம் கச்சியப்பர்! அதே போலத்தான் ஸ்காந்தத்துல தேவாதி தேவர்கள் எல்லாம் நீயே பரமபுருஷன் என்று ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம ஒத்துக்க மாட்டோம், என்ன சார் ஜாகிர அடிக்கிறான், இவங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கிடையாது, இங்க அதனாலதான் வைத்தார் அசுரன் ஸ்தோத்திரம் செய்கிறான். அசுரன் எவன் எதிர்த்து வந்திருக்கின்றானோ, எவன் முருகனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அப்பேற்பட்ட தாரகாசுரன் சொன்னதாக இங்க வைத்தார், கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்று அந்த சிவமூர்த்தி, அவனிடத்திலே வந்த சிவகுமாரன் இருக்கிறானே, இவன்தான் கடவுள், இவனே ஆதி கடவுள் என்று அவன் அங்கே தீர்மானம் செய்தானா? தன்னை தேற்றிக் கொண்டார்? கிடையாது, அவனுக்கு மீண்டும் அவனுடைய மாயை அவனை சூழ்ந்தது. அவன் அப்பொழுது பேசுகின்றான். இல்ல, ரெண்டு விதமா ரொம்ப அழகானது உண்டு. நம்ம பேசுவதை சொல்லிவிட்டு அதுல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், வேதபரமாக இருக்கப்பட்ட அந்த வார்த்தைகளையும் பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், இந்த பரப்பா உலக கர்த்தா உலக தேவன் நீ, ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நீ தான் உலகத்துக்கெல்லாம் காரணம், உலகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவன். அப்படி உன்னை பெற்றிருக்கக்கூடிய உமையையும் பரமேஸ்வரனை ஆகின்ற அந்த சிவபெருமானையும் விட பாக்கியசாலி உலகத்துல யார் இருக்க முடியும்? இந்த பார், எங்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடியது இயல்பு, அவர்கள் எங்களோடு யுத்தம் செய்வார்கள், நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்கின்றோம், இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இது இயல்பு, அவர்கள் எங்களை அழிக்கிறார்கள் அழிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை அழிக்கிறோம், ரெண்டு நடந்து கொண்டே இருக்கின்றது, இது இயற்கை, ஒன்று இதை பண்ண முடியாது, துவேகம் இரண்டு பேருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு காரணம் பரமேஸ்வரன், எல்லாம் கடவுள் சித்தத்தால தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பரமேஸ்வரனுக்கு குமாரன் நீ, ஆத்மா தன்னுடைய ஆத்மாவே தன்னுடைய உயிரே மகனாக பிறக்கின்றது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இப்போ அவனுடைய ஆத்மாவே நீ மகனாக இருக்கக்கூடியவன், அப்படின்னா சிவபெருமான் நீ தான், உன்னோடு நான் எப்படி நான் சண்டை போட முடியும்? விஷ்ணுவை எல்லாம் விட்டுடு, விஷ்ணு எங்களுக்கு அவசியம் இல்லை, பிரம்மாவை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை, ஆனால் பரம உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுடைய குமாரன் நீ, அவனைப் போலவே எங்களுக்கு இருக்கக்கூடியவன், அவனைப் போலவே நீ எங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆக வேண்டும், ஆன காரணத்தினாலே எங்களோட எதுக்கு சண்டைக்கு வந்தா என்று ஸ்காந்தத்தில் கேட்பான். அதை தமிழ ரொம்ப அழகாக கச்சியப்பர் சொன்னார், நாரணன் தனக்கும்
1: மற்றை நான்முகம் தனக்கும் வெள்ளை வாரணம் தனக்கும் அல்லால் மதிமுடி அமலனுக்கும் தாரணி தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கோர் காரணமில்லை. மைந்த வந்ததன் கலரு கொஞ்சம் வித்தியாசமா இந்த இடத்துல சொல்லுவார். நாரணன் அவளுக்கும் மற்றை நான்முகன் பிரம்மாவுக்கும் வெள்ளை வாரணன் அதாவது ஐராவதத்தை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய இந்திரனுக்கும் தவிர சிவபெருமானோடு எங்களுக்கு பகைமை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்திலே தோன்றியிருக்கக்கூடிய குமாரனே நீ எதுக்காக இப்பொழுது வந்த என்று கேட்கின்றான். அப்ப முருகப்பெருமான் அவனை பார்த்து கேட்கிறார். ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், என்னமோ வஞ்சகமாக இச்சகம் பேசி நீ பேசுகிறாயே, யார் நீ முதல்ல அதை சொல்லுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒருத்தன் சொல்றான்னா நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம சொல்லுவோம் நான் இங்க பேசிட்டு இருக்கோம், ஏன் என் உள்ள வர்றான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் சர்வாந்தரியாமையாக உலகத்தை எல்லாம் அறிந்தவர், தானே அதனுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர், தாரகரை பத்தி தெரியாதா. ஆனா தெரியாதது போல கேட்கிறார், நீ யார் முதல்ல அதை சொல்லு, இச்சகமாக வஞ்சகமான வார்த்தைகளை பேசுகிறாய் முதல்ல நீ யார் என்று கேட்கிறார். அப்ப தாரகன் சொல்லுகிறான் தன்னை பற்றி, நான் தான் தாரகன் சூரபத்மனுடைய தம்பி, உன்னிடத்துல ஏமாற்றுறதுக்கெல்லாம் நான் வரல, எனக்கு ஒண்ணு விரோதம் கிடையாது, நான் உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்லுகிறான். அப்ப முருகப்பெருமான் என்ன செய்கிறார், அவனுக்கு அந்த எதற்காக யுத்தத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் ஸ்காந்தத்துல. இது கொஞ்சம் நாம நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம். இதுல வேதத்தினுடைய அற்புதமான கருத்து ஒன்று சொல்லுகிறார் முருகப்பெருமான், நம்ம அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். தமிழிலே கச்சியப்பர் சொல்லும் பொழுது, அறவினை புரிந்தே யாருக்கும் அருளோடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், இமயவர் தம்மை நீங்கள் சிறை அடை சிறையடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு நுந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். அந்த ஸ்காந்தத்துல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கு இது அப்படியே பொருந்தும். இறைவன் என்ன செய்கின்றான், நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு தண்டனையோ அல்லது அருளோ சிவபெருமான் கொடுக்கிறான். அறவினை புரிந்தே யாருக்கும் அருளோடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், அருள் கொடுக்கிறான் இல்லை என்ற அவர்களை தண்டிக்கின்றான். அது அருளின் காரணத்தினாலே தான் அறக்கருணை மறக்கருணை என்று ரெண்டு இரண்டு உண்டு. அவன் என்ன செய்தான், இமயவர் தம்மை நீங்கள் சிறையிடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு சூராதி அவுணர்கள் நீங்கள் எல்லாம் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்த காரணத்தினாலே உந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். உன்னுடைய வீரத்தை வலிமையை அழிக்கும் பொழுது நான் வந்து என்னை அனுப்பி இருக்கின்றான், சிவனாலே அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று இந்த இடத்துல முருகப்பெருமான் சொல்லுகிறார். இதுல அவர் முருகப்பெருமான் ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது முதல்ல அந்த கருத்தை மட்டும் முதல் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன பேசினார்னு சொல்லிடுறேன். இதே மாதிரிதான் சிருஷ்டி கர்த்தாவாக பரமேஸ்வரன் இருக்கிறார், இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக லோக குருவாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தை எல்லாம் அவர் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்திலே இருந்து ஒவ்வொரு காரியமும் தர்மத்தினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் தான் அணை மாதிரி அல்லது கரை மாதிரி சேது என்று சொல்லும்படியாக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் இது செய்யத்தகுந்தது இது செய்யத்தகாதது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யத்தகுந்ததை செய்தால் சந்தோஷிக்கிறார், செய்யத்தகாததை செய்தால் அவர்களுக்கு தண்டிக்கின்றார். நீங்கள் செய்யத்தகாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தர்ம காரியங்களுக்கு விருத்தமாக வேதத்திற்கு சொல்லப்பட்ட காரணத்தில் இது செய்யத்தகாதது என்று எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே ருத்ரனுடைய சரீரம், இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்க்க போகிற அந்த தத்துவங்களை எல்லாம் பிரபஞ்சமே இந்த ருத்ரனுடைய சரீரம், அது அந்த சரீரத்துக்கு துன்பம் செய்தால் என்ன, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு துன்பம் செய்தால் என்ன, இறைவனுக்கு துன்பம் செய்தால் என்ன, அவனுக்கு நீங்கள் தீங்கிழைத்தவர்கள் ஆகின்றீர்கள், அவன் இப்படி செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரணத்தை எல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆக உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களை திருத்த வேண்டும் மறக்கருணாநிலையினாலே என்று சொல்வதற்காகத்தான் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்பொழுதே நீ போய் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, என்ன நீ என்னோடு போரிட வந்திருக்கிறாய், உயிரோடு நீ செல்வது கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லிடுது மாதிரி முருகப்பெருமான் வந்திருக்கிறான், நீ போரிட வந்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு, உன்னுடைய சகோதரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து விடு, யார் தூதன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பிவிடு, அவர்கள் உங்களுடைய சுற்றம் உங்களுடைய அரண் உங்களுடைய நகரம் எல்லாவற்றோடும் நான் உங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்வதாக இந்த இடத்துல அவன் முருகப்பெருமான் பேசுகிறார். கோபத்திலே துடிக்கிறான் தாரகன். என்ன நினைக்கிறாய் நீ? இதுல முதல்ல பேசினதுக்கும் அடுத்த பேசினதுக்கும் என்ன ஆகும், வித்தியாசம் இருக்கும். அவன் சொல்லுவான், நீ சொல்லுகிறாயே இது செய்யத்தகுந்தது ஏதோ, இது செய்யத்தகாதது என்று சொல்லுகிறாயே, அது செய்யத்தகாததுதான் எங்களுடைய தர்மம். நீ வந்து உயிரெல்லாம் ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்ற, எங்களுடைய தர்மமே உயிரை ஹிம்சை செய்வதுதான். இதை தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நாங்கள் செய்யக்கூடியது, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஈவிரக்கம் இல்லாமல் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அழிப்போம், அடிப்போம், உயிரினங்களை ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய பராக்கிரமம், அதுதான் எங்களுடைய பெருமை. நீ செய்யாதே என்று எப்படி சொல்ல முடியும்? நாங்க அப்படித்தான் செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது விஷயம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்னுடைய நான் போர் சென்றிருக்கும் பொழுது விஷ்ணுவானவர் அவருடைய சக்கராயுதத்தை ஒளி பொருந்தியது, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரத்தை என் மீது விட்டறிந்தார். என்னுடைய மார்பிலே பட்டு திரித்து கீழே விழுந்தது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததாக ஆனது. பிரம்மா பிரம்மாஸ்திரத்தை எய்தார், அது என்னுடைய மார்பிலே பட்டு புடி புடியாக போனது. அதே போல சௌரவாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது, பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாம் இவர்கள் விடுத்தார்களே, ஒருவருடைய அஸ்திரமும் பிரயோஜனப்படவில்லை. என்னுடைய கொம்புகளினாலே அஷ்டதி கஜங்களும் குத்தப்பட்டு அவை அந்த வாமனன் என்று சொல்லக்கூடிய அதன் முதலாக அஷ்டதி கஜங்கள் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறது, அவையெல்லாம் பொறிட்டு என்னுடைய தந்தத்தினாலே குத்தப்பட்டு என்னுடைய கொம்புகளினாலே குத்தப்பட்டு மோதி திக்கு யானைகள் ஓடிவிட்டன. எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு அடியினாலே இந்த பூமி பிளந்திருக்கிறது, எல்லா சேனைகளும் அழிகின்றன. இப்பேற்பட்ட வீரனா நான் இருக்கும் போது? சின்ன குழந்தை 16 வயசு கூட கிடையாது. 16 வயசு ஏன்னு கேட்டா அதுதான் யுத்தத்திற்கு பொருத்தமான வயது என்று இந்த சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த சோழச வருஷம் என்று சொல்ல முடியாது, இந்த 16 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாலன் என்கின்ற தன்னை மாறி யுத்தத்திற்கு அவன் பரிபூர்ணமான தகுதி உடையவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அந்த 16 வயது கூட இல்லாத நீ வந்திருக்கிறாய், இளங்கன்று பயமறியாதப்பா, சின்ன குழந்தை வந்துட்டே, நான் உன்னை மன்னித்து விட்டேன். காரணம் என்ன? எனக்கு வரம் கொடுத்த சிவனுடைய புத்திரன் நீ, மன்னித்து விட்டேன், திரும்பி சென்று விடு, ஓடிவிடுன்னு பேசுகிறான். அப்போ கோபத்தோடு பேசுகின்றாராம், நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய நீ பேசக்கூடிய தற்பெருமை இருக்கின்றதே, பிரயோஜனம் இல்லாத தற்பெருமை, வீழ்பெருமையை அடித்துக் கொண்டிருக்கிற, ஒன்றுமே கிடையாது என்று சொல்லும்படியாக பலவிதமான அந்த சரித்திரங்களை அங்கே சொல்லி மீண்டும் இரண்டு பேரும் போரிடச் செய்கின்றார்கள். இந்த ரெண்டு விஷயம் இதுல பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் முதலிலே பேசிய விஷயம் வேத சாஸ்திரத்திலே எப்படி இருக்கின்றது, சிவபெருமான் எப்படி வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது விஷயம், சரித்திரங்கள் சொல்லுகிறார் சிவனுடைய மகத்துவத்தை முருகப்பெருமான் சின்ன சின்ன விஷயமாக சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டும். இதுல இன்னொன்று, நான் முதலிலேயே சொன்னதை போல இந்த போரிடக்கூடிய இடங்கள் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுமோ காந்தத்திலே வேத சாஸ்திர கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கே சொல்லுகிறார்கள். இது நாம் தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது. நம்ம அப்படியே கதை தானே என்று நினைத்து விடக்கூடாது. நமக்கு இந்த புராணங்கள் எல்லாம் வேத சாஸ்திர கருத்துக்களை விளக்க வந்தவை, அதுல புரியாமல் மறை பொருளாக இருந்த வேத கருத்துக்களை நமக்கு விளக்கமாக சொல்வதற்காகத்தான் இதிகாச புராணங்களே. இந்த புராணங்கள் விளக்கமாக அங்கெங்கே கதை சொல்லும் உதாரணங்கள் இங்கே இருக்கும். தாரகாசுரன் பேசுவதற்கும் முருகப்பெருமான் பேசுவதற்கும் உதாரணமாக இது இருக்கும், எது செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாததுன்னு. இப்ப வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது, முருகப்பெருமான் எதை சொல்லுகிறார், இதை நம்ம பார்க்க வேண்டும். கொஞ்சம் எனக்கு உங்களுடைய செவிகளை கொடுங்கள், இது என்ன கதையாக இல்லாமல் கருத்துக்களை பார்க்கிறோம், கொஞ்சம் உங்களுடைய மனத்தை கொடுங்கள். அதை திரும்பி கதை போகும் பொழுது சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 2வதான சதீகண்டம், 26. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா
1: முன்பொரு சமயம் சான்றோர்களான முனிவர்கள் பிரயாகையில் ஒன்று கூடி ஒரு பெரிய வேள்வியை முறைப்படி செய்யலாயினர். அதில் சனகர் முதலிய சித்தகணங்கள், தேவரிஷிகள், பிரஜாபதிகள், தேவகணங்கள், பிரம்மத்தை நன்கறிந்த ஞானிகள் என பல்லோரம் வந்திருந்தனர். ஒளிமிக்க திருமேனிகளோடு கூடிய வேதங்கள், ஆகமங்கள் ஆகியவைகளோடு நானும் பரிவாரங்கள் சூழ அங்கு சென்றேன். பல பலவாறு விசித்திரமான உற்சவங்களோடு அங்கு பெரியதோர் ஆன்றோர்கள் கூட்டம் கூடியது. பல சாஸ்திரங்களின் தொடர்புடைய அறிவியல் சர்ச்சைகளுடன் வாத விவாதங்களும் நடந்தன. முனிவரே, அப்பொழுது சிவபெருமான் சதீதேவியும் சிவகணங்களும் புடைசூழ அங்கு வந்தார். மூவகங்கட்கும் நன்மை செய்பவரும், அனைத்தையும் படைப்பவரும், அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவரும் என்றோ சிவபெருமான். அவர் வந்ததைக் கண்ட தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் நான் ஆகிய அனைவரும் பக்தியோடு எழுந்து வணங்கி துதித்தோம். அவர் கட்டளையை ஏற்று அனைவரும் தங்கள் தங்கள் இடத்தில் அமர்ந்தோம். சிவபெருமானை கண்டதால் அனைவரும் மகிழ்ந்து தங்கள் பேற்றை புகழ்ந்து கொண்டனர். இதற்கிடையில் பிரஜாபதிகளில் முக்கியரான தட்ச பிரஜாபதி தன் ஒளியை பரப்பிக் கொண்டு மகிழ்ச்சியோடு எதிர்பாராதபடி அங்கு வந்தான். வந்தவன் என்னை வணங்கி என் அனுமதி பெற்று அங்கு அமர்ந்தான். அது சமயம் தட்சன் அனைத்து உலகங்கட்கும் அதிபதியாக நிச்சயம் நியமிக்கப்பட்டிருந்ததால் அனைவரது மரியாதைக்கும் உரியவனாக இருந்தான். பெருமைக்குரிய பதவி பெற்ற எண்ணத்தால் மிகவும் செருக்கியிருந்தான். உண்மையறிவை இழந்திருந்த நேரம் அது. அப்பொழுது அனைத்து தேவர்ஷிகளும் தலைவணங்கி துதித்து இரு கை கூப்பி ஒளிபடைத்த தட்சனுக்கு மரியாதை செய்தனர். ஆனால் பல பல திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் தலைவணங்கவில்லை. அவர் அனைத்திற்கும் தலைவர், செயற்கரிய செயல் செய்பவர், சுதந்திரர், மேலும் ஈஸ்வரர். யாவர்க்கும் ஒப்பற்ற ஈசன் அல்லவா அவர். ஆகவே தன் ஆசனத்திலேயே அமர்ந்திருந்தார். எழுந்திருந்து தட்சனை வரவேற்கவில்லை. தலைவணங்காத சிவபெருமானைக் கண்டு என் மகனான தட்சப்பிரதா பிரஜாபதி மனம் நொந்தான், சினந்தான். அகங்காரம் கொண்டிருந்ததால் அறிவிழந்த அவன் ஸ்ரீ ருத்ரரை குரூரமாக பார்த்து அனைவரும் கேட்கும்படி உறக்க கூறலானான். தட்சன் கூறுகிறான், தேவர்கள், அசுரர்கள், சிறந்தவர்களான அந்தணர்கள் மற்றும் ரிஷிகள் ஆகிய இவர்கள் அனைவரும் என்னை கொண்டாடி தலைவணங்கினார்கள். ஆனால் பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ பெருமை பெற்றதாக நினைத்து நிற்கும் இவன் கொடிய மானுடன் போல் ஏன் என்னை வணங்கவில்லை? இடுகாட்டில் வசிக்கும் வெட்கமற்ற இவன் இப்பொழுது என்னை வணங்காதது ஏன்? வேதங்களில் கூறப்பட்ட சடங்குகள் இவனுக்கு ஏது? பூதங்களும் பிசாசுகளுமே இவனை சுற்றியுள்ளதால் வேத நெறி சடங்குகள் அற்றவன், கொழுப்படுத்து அறைகிறான். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை அவமதித்து நன்னறியை மாசுரச் செய்பவன். இவனோடு இருப்பவர்களும் இவனை பின்பற்றுபவர்களும் பாஷண்டர்கள், அதாவது நாத்திகர்கள், தீயோர், பாவமே செய்யும் கட்டுப்பாடுடையவர்கள், பாவமே செய்யும் கடப்பாடுடையவர்கள், அந்தணர்களை கண்டால் நிந்திப்பவர்கள், சிரிக்கித் திரிபவர்கள். இவனோ பெண்பத்தி பிடித்தவன், சிற்றின்பப் பேகன். ஆகவே இவனை இப்பொழுதே சபிக்கப் போகிறேன். ருத்ரனான இவன் நாலு வர்ணங்களிலும் தனித்தவன், கோரவடிவனன். இவனை வேள்வியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். சுடுகாட்டில் வசிக்கும் இவனுக்கு ஏது உயர்ந்த குலம்? பிறப்புதான் ஏது? ஆகவே தேவர்களோடு இவன் வேள்வியில் அவிர்வாகம் பெறாமல் போகட்டும். இதிலே உரையாசிரியரின் குறிப்பாக சில குறிக்கப்பட்டிருக்கின்றன. மிக அழகாக இருக்கின்றதவை. அவற்றையும் நாம் காணலாம். தட்சன் உண்மை பொருள் அறியாது இவ்வாறு நிந்தித்ததன் உட்பொருளை இந்த ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார். தட்சன் என்ன செய்தான்? அவன் கூறியது பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ என்று கூறினான். அதனுடைய பொருள் என்ன? உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இது வேண்டும் இது வேண்டும் என என்றென்றும் ஆசை கொண்டு அலைகின்றனர். இவ்வாறு அலைபவர்களை ஏனடா நீ பிசாசு போல அலைகிறாய் என்று கூறுவது வழக்கம். சிவமும் சக்தியும், அதாவது வெம்மையும் தன்மையும் ஒன்று சேர்ந்திருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஆகவே ஜீவராசிகள் சிவசக்தி ரூபம். இரும்பு துகள்கள் காந்தத்தில் ஒட்டுவது போலத்தான் ஜீவராசிகள் சிவனிடம் ஒட்டியுள்ளன. இதையேதான் பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ என்கிறான். சரி, ஸ்மசானவாசி என்றால் என்ன? ஸ்மசானவாசி என்றால் இடுகாட்டில் இருப்பவன். உலகம் முழுவதுமே இடுகாடுதானே. இதில் காசி என்பதையே மகாஸ்மசானம் என்பர். இவ்வுடலும் மயானமே, ஏனெனில் இதில் உள்ள உயிர் அணுக்கள் நிமிடந்தோறும் வளர்ந்து இறந்து கொண்டிருப்பதால். ஆகவே அழியும் ஜீவராசிகள் கொண்ட இவ்வுலகமே ஒரு ஸ்மசானம், அதாவது மயானம். இதில் சிவபெருமான் வசிக்கிறார் என்பதிலிருந்து ஒவ்வொரு ஜீவராசிகளின் அணுக்களிலும் அவர் நிக்கமர நிறைந்துள்ளார் என்று பொருளாகிறது. அடுத்தது வெட்கவற்றவன் என்று கூறினான். சிவபெருமான் எப்போதும் ஆத்மாராமன். தன்னிலேயே இன்பம் காண்பவர், ஆன்ம தியானத்திலேயே இன்பம் காண்பவர். கண்ணன் கீதையில் குணாதீதனை பற்றி கூறும் பொழுது மானாபமானோயஸ்துல்ய துல்ய மித்ராரிபக்ஷயோ என்று கூறுகிறார். குணாதீதனுக்கே மானம் அவமானம் இரண்டும் ஒன்று எனில் அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவனுக்கு வெட்கமேது? மேலும் அடியார்களை காப்பவர் ஏழை பங்காளர். லுப்தக்ரியகா என்று கூறினான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள சடங்குகள் அற்றவன் என்று பொருள். லுப்தாஹா கிரியாஹா யஸ்மின் பரபிரம்ம ரூபத்வாத் என்பர் உரையாசிரியர். ஜீவர்களான அனைவருக்கும் சடங்குகள் உண்டு. அவர்கள் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு உள்ளதா? சிவனோ பரமன், பரபிரம்மம். வேதங்கள் இவரையே போற்றி துதிக்கின்றன. ஆகவே அனைத்தையும் தாண்டி நிற்பவருக்கு சடங்குகள் ஏது? மத்தகா என்று கூறினார். மத்தகா என்றால் கொழுப்படுத்த அலைபவன், அதாவது பைத்தியக்காரன், பித்தன். ஜீவராசிகளின் நலனையே கருத்தில் கொண்டவர். ஆதலால் இவர் பித்தன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். எனவே கொடுப்படுத்து அலைபவர். எருக்கம்பூ, தும்பைப்பூ போன்ற அற்பமான புஷ்பங்கள் ஆயினும் அதையேற்று விலை மதிக்க முடியாத மோட்சத்தை அருள்பவர் எனில் அவர் பித்தர்தானே என்கிறார் அப்பைய தீட்சிதர் என்னும் மகான். அவிதகா நீதி விதூஷகா என்று கூறுகிறான். அது என்ன? சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறை.

அவமதித்து நன்னெறிகளை மாசுரச் செய்பவன். அபிதா நீதி விதூஷகா, நெறிமுறைகள் பிறப்பிறப்பு, இந்த நெறிமுறைகள் எல்லாம் பிறப்பு இறப்பிற்கு உட்பட்ட ஜீவராசிகளுக்கே தவிர முழுவதற் கடவுளுக்கு உண்டோ? அந்நெறிமுறைகளை கற்பித்தவரே அவர்தானே. அவரோ பிறப்பிலி, ஆகவே இறப்பிலி. பின் விதிமுறைகள் அவருக்கு ஏது? எனவே அவர் அவிதஹா, அதாவது நெறிமுறைகளை நிந்திப்பவர், அவமதிப்பவர். தட்சணை போன்ற அகங்காரிகளின் நெறிமுறைகள் வேதத்திற்கு புறம்பானவை. எஸ் சாஸ்திர விதி முத்ருஜ்ய, எஸ் சாஸ்திர விதி முத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். பகவத் என்றபடி தட்சணது செயல் வேதத்திற்கு புறம்பானது, ஆகவே அதை கண்டிப்பவர். வத்வாம் சதாசக்த ரவி பிரவீணஹா, இதற்கு பொருள் பின்பித்து பிடித்தவன் அல்லது சிற்றின்ப பேயன் என்று. உலகில் இறைவனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் பெண்களே. உடல் உறுப்புகளின் மாறுபாட்டால் ஆண் பெண் என்னும் பாகுபாடே தவிர ஆன்ம விஷயத்தில் அவன் ஒருவனே ஆண், மற்ற ஜீவன்கள் அனைத்தும் பெண்கள். நஸ்திரீ சுவாதந்திரியமர்ஹதி, பெண் பெண்பாளர் தனித்திருக்க கூடாது என்பது ஒரு நியதி. கொடி ஒரு கொழுக்கொம்பை சுற்றி நின்றுதான் வாழ முடியுமே தவிர தனித்து நிற்க முடியுமா? அதே போலத்தான் பெண்களும். ஆகவே பெண்பாலான ஜீவராசிகளை பிறவித்திரளைகளில் இருந்து நீக்கி தன்னிடம் சேர்த்துக் கொள்ள துடிப்பவன் இறைவன். எனவே அவன் பெண் வித்து பிடித்தவனே. ரதிப்பிரவீணமாக, இதுவும் என்ன சொல்லுகிறது? சிற்றின்ப பேயன் என்ற பொருள். இலை தந்தான், பூ அளித்தான், ஒரு பழந்தந்தான் என அற்பமான சிறிய பொருள்களை தரினும் அவனது பக்தி கண்டு காதல் அன்பு கண்டு அதையும் பெரிதாக நினைத்து ஏற்பதில் விருப்பம் கொண்டவர் இறைவன். கல்லெடுத்து எரிந்து அர்ச்சனை புரிந்தார் சாக்கிய நாயனார். கந்தலை கசக்கி தந்தார் திருக்குறிப்பு தொண்டநாயனார். இவர்களுக்கு சிவப்பேர் இன்பம் அருளினார் சிவபெருமான். ஆகவே அடியார்களை காதல் அன்பிற்கு, அடியார்களின் காதல் அன்பிற்கு பேயாக அலைபவர் ஆதலால் அவர் ரதிப்பிரவீணர் தானே. வர்ணேஸ்வதீதா, அதாவது நால் வர்ணங்களிலும் தனித்தவன் என்று பொருள். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா என்பது கண்ணனின் வாக்கு. அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர் என்னும் நால் வர்ணங்களும் குணம் மற்றும் செயலுக்கு இணங்க என்னால் படைக்கப்பட்டன என்பது கருத்து. இது படைக்கப்பட்டவர்களுக்கு தானே தவிர படைப்பவனுக்கு உண்டா? இறைவனும் அந்த படைப்பு தொழிலனான நான்முகனையும் படைத்தவன். ஆகவே இவர் நால் வர்ணங்களுக்கும் பார்ப்பட்டவர் அல்லவா? அடுத்தது விவர்ண ரூபகா என்று கூறுகிறான். அப்படி என்றால் கோரவடிவினனான கோரவடிவினன் என்று பொருள். சடைமுடி, புலித்தோலாடை, கபால எலும்பு மாலை, முக்கண்கள், உடலிலோ பாம்புகளான நகைகள், உணவோ நஞ்சு, குடியிருப்போ மயானத்தில், உடல் முழுதும் சாம்பர் பூச்சு, இவை அனைத்தும் விகாரம் அல்லவா? ஆகவே கோரவடிவனன் என்பது தட்சன் கருத்து. யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாசினி என்பது ஸ்ரீருத்ரம். இதற்கு உரை எழுதிய சாயனர் சிவபெருமானுக்கு இரு உருவங்கள், ஆயுதங்களை கைகளில் ஏந்தி காரணமின்றி பயத்தை உண்டு பண்ணும் மூர்த்தி கோரா என்பது, அவ்வாறின்றி அருள் புரியும் திருமேனி அகோரா என்பது என்கிறார். ருத்ரோவா ஏஷ யதக்னி தஸ்யே ஏதே தனுவோ கோரா அன்யா சிவா அன்யா என்கிறது வேதம். ஸ்ரீ மகாபாரதத்திலும் த்வே தனு தஸ்ய தேவஸ்ய தேவஜ்ஞா பிரம்மணா விதுஹு கோரா சான்யா சிவா சான்யா தே செய்வ சததா புனஹா என்றே கூறப்படுகிறது. அதே ஸ்ரீ ருத்ரத்தில் நமோ விரூபே ஏப்யோ விஸ்வரூபேப்யச்சோ நமஹ என்றும் கூறப்படுகிறது. விரூபேப்யா, ஒரு குறிப்பிட்ட உருவமோ இப்படித்தான் என்று விவரிக்க இயலாத ரூபமோ கொண்டவர் ஆதலால் விரூபர் என்கிறது வேதம். விகார உருவங்களுடைய சிவகணங்களாகவும் விளங்குபவர் ஆதலால் விரூபர் என்கிறது வேதம். இவ்வுண்மை அறியாததால் தட்சன் விவர்ண ரூபன் என்கிறான். வேள்மியில் தேவர்களோடு கூட இவன் அவி உணவில் பெறாமல் இருக்கட்டும் என்பது தட்சன் சாபத்தின் கருத்து. தேவதேவரான சிவபெருமான் மிக மிக தாழ்ந்தவர்களான தேவர்களுக்கு சமமாக எவ்வாறு அவி உணவு பெறுவார்? ஆகவே அவர் தனியாக முன்பே பெறட்டும், அல்லது அடியார்க்கு எளியவர் ஆனதால் அடியவர்களான தேவர்கள் பெற்ற பின்பு முடிவில் பெறட்டும் என்பது உட்கருத்து. குலஜன்மஹீனஹா என்கிறான். உயர்ந்த குடிப்பிறப்பான ஆபிஜாத்தியமோ குலப்பெருமையோ அல்லது பிறப்போ ஏது என்பது தட்சனின் கூற்று. இவரை பிரதமோ தெய்வியோ பிஷகு, அனைத்துலகைக்கும் முதலானவர், தேவர்களின் தெய்வத்தன்மையாக இருப்பவர், பிறவிப்பிணிக்கு மருத்துவருமாக இருப்பவர் என்று வேதமும், யோ தேவானாம் பிரதமம் தமேஸ்வரானாம் பிரதமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பிரதமம் ச தெய்வதம் என்ற ஸ்ருதிகளும்,
யோ தேவ சர்வதேவேஷு மகாதேவ இதி ஸ்மிருதா தஸ்மை நமஸ்து குர்வாணா திவி திஷ்டந்தி தேவதாக என்று மகாபாரதமும் கூறுகிறது. தேவதைகளுக்குள் முதல்வன், உலகிலேயே சிறந்தவன், ஈஸ்வரர்களுள் முதலான மகேஸ்வரன், தேவர்களுள் முதல்வன் என்று வழங்கப்படும் அவரை வணங்கிக் கொண்டுதான் தேவர்கள் தேவ உலகில் வாழ்கின்றனர் என்கிறது சுருதிகளும் இதிகாசங்களும். மணிவாசகப் பெருமானும் விண் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே என்றும், ஆதி மூர்த்தி மூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் என்றும், மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க என்றும், ஆதியும் அந்தமுமில்லா அருப்பெருஞ் சோதி என்றும், மாலரியா நன்முகனும் காணாமலையினை என்றும், முன்னிப்பலம் பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்றும், ஏதமன் ஊர் ஏதமன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் என்றும் கூறுகிறார். திருமூலரும் திருமந்திரத்தில் பிறப்பிலி பேர் நந்திதன்னை என்றும், பிறப்பிலி பிங்ககன் பேர் அருளா பேர் அருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் என்றும், மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை என்றும் கூறுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றார் என்கிறார். ஒருநாமும் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளவனம் கொட்டோமோ என்கிறார் திருவாதபூரர். ஆகவே இறைவனை குலஜன்மஹீனன் என்றுதானே கூற வேண்டும். தட்சனானவன் சபிக்கிறான், இறைவனுக்கு தேவர்களோடு வேள்வியில் அவிர்வாகம் பெறாமல் போகட்டும் என்பதாக இப்பொழுது பிரம்மதேவர் கூறுகிறார். நாரதா, இவ்வாறு தட்சன் கூறியதை கேட்ட பிருகுமுதரிய மகர்ஷிகள் ஸ்ரீ ருத்ரதேவரை தியோன் என்று எண்ணி மற்ற தேவர்களோடும் ஸ்ரீ சிவபெருமானை நிந்திக்கலாயினர். இவ்வாறு கூறியதை சிவமெடுத்த நந்தியம் பெருமானுக்கு சினம் உண்டது, கண்கள் சிவந்து கலங்கின. தட்சனை தவில் சபிக்க எண்ணி கூறலானார். நந்தியம் பெருமான் கூறுகிறார், அறிவிழந்த தட்சனே, தீய புக்தியும் மூக்கத்தனமும் கொண்ட மூடனே, என் தலைவரான மகேசனை இவ்வேள்வியிலிருந்து ஏன் விலக்கி வைத்தாய்? அவரை நினைந்த போதென்றோ வேள்வி பயன் பெறுகிறது, தண்ணீரும் தூயதாகிறது. அவ்விறைவனான மகேசனுக்கா நீ சாபமளிக்க துணிந்தாய்? தீய எண்ணம் கொண்ட தட்சனே, நீ ஓர் அந்தணன் என்கிற அகந்தையால் அன்றோ ஸ்ரீ ருத்ரருக்கு சாபமிடுகிறாய். குற்றமற்ற பெருந்தலைவரான ஸ்ரீ ருத்ரரை நீ வீணிலே தூற்றலானாய். அந்தணர்களுள் தாழ்ந்தவனே, எவர் இவ்வுலகங்களை படைத்து காத்து கறந்து அருளுகிறாரோ அந்த சிவபரம்பொருளுக்கு சாபமளிக்க இவ்வாறு நினைத்தாய்? இவ்வாறு நந்திகேசர் அதட்டவே தட்ச பிரஜாபதி சினத்தால் சிவந்து அவருக்கு சாபமளித்து கூறலுற்றான். ஹே ருத்ரகணமே, நீங்கள் அனைவரும் வேதத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகுக. வைதிக நெறிகளை விடுத்தவர்களாக மகர்ஷிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆகுக. நாத்திகத்தில் மனம் கொண்டு தொன்று தொட்டு வரும் மேலையார் செய்வனவற்றிலிருந்து விலகி இருப்பவர்கள் ஆகுக. தலையில் சடையும் உடலில் சாம்பலும் கழுத்தில் என்று மாலைகளும் கொண்டு கண் குடித்து திரிவீர்களாக. சிவ பார்ஷதர்களுக்கு தட்சன் இவ்வாறு சாபமளித்ததை செவியுற்ற நந்தியம் பெருமான் சினத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். சிலாத மகர்ஷியின் மகனான நந்திதேவர் சிவனுக்கு பிரியமான அணுக்கத் தொண்டர், ஒப்பற்ற தேஜஸ் படைத்தவர். அவருடனே செருக்குற்ற தீயோனான தட்சனை பார்த்து இவ்வாறு பதில் உரைக்கலானார். நந்தியம் பெருமான் கூறுகிறார், அடே தீய எண்ணம் கொண்ட மூர்க்கனே தட்சா, சிவதத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு சிறிது கூட இல்லையே, ஆகவேதான் நீ சிவ பார்ஷதர்களுக்கு வீணில் சாபமளித்தாய். செருக்கி திரிபவனே, எவருடைய மனதில் தீய எண்ணம் குடிகொண்டுள்ளதோ அந்த பிருக முதலியவர்களும் அந்தரமை கொண்டுள்ள கர்வத்தால் உலக நாயகரான சிவபெருமானை எள்ளி நகையாடினர். ஆகவே ஸ்ரீ சிவபெருமானுக்கு எதிர்த்தட்டாக இருக்கும் உன்னை போன்ற தீய அந்தணர்களுக்கு ஸ்ரீ ருத்ரன் அருட்கணையால் இதோ சாபமளிக்க போகிறேன். உன்னை போன்ற தீய அந்தணர்களுக்கு ஸ்ரீ ருத்ரனின் அருட்கருணையால் இதோ சாபமளிக்கப் போகிறேன். உன்னை போன்ற அந்தணர்கள் கர்மங்களின் பயன்களையே உயர்வாக கூறும் வேதபாதங்களில் சிக்குண்டு வேதத்தில் உள்ள உண்மை தத்துவத்தின் அறிவை பெறாமல் போவார்களாக. அவர்கள் சிற்றின்பத்திலேயே தன்மயமாகி சொர்க்கத்தையே பிறர்க்கரிய பெரும்பேராக எண்ணி சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டு சினம் பேராசை மற்றும் திமிர் பிடித்து வெட்கமற்ற பிட்சுக்களாக கடவது. வேளாளர்களுக்கு வேள்விகளை வேத நெறியில் செய்விக்கும் அந்தணர்களாக வறுமையில் வாழ்வீர்களாக. தானம் பெறுவதிலேயே மனங்கொண்டு நிந்திக்கப்பட்ட தானங்களை பெறுவதால் அவர்கள் அனைவரும் நரகம் புகுபவர்கள் ஆகட்டும். தட்சணே, அவர்களில் சிலர் பிரம்மராட்சசர்களாக கடவுது. சிவபெருமானை சிறு தெய்வமாக நீ அவரிடம் பகிர் கொண்ட தீய புக்தி தட்சணே, நீ உண்மை அறிவை இழப்பாயாக. இவன் உலகியல் இன்பங்களில் கொண்ட விருப்பத்தால் காமம் என்னும் கபடு சூழ்ந்த இல்லற வாழ்வில் விருப்பு கொண்டு கர்ம நெறியையும் கர்ம பலனையும் புகழ்ந்துரைக்கும் தொன்மையான வேத வாக்கியங்களையே பரப்புபவனாக ஆகட்டும். இன்பமளிக்கும் இவன் முகம் அழியட்டும், ஆண்மை ஞானத்தை மறந்து மாக்களாகட்டும்,
இவன் வேதம் வகுத்த அறிநெறிகளை அறநெறிகளை விடுத்தவனாக ஆகட்டும், ஆடு முகம் பெற்றவனாக ஆகட்டும். இவ்வாறு தட்சன் சிவபெருமானையும் சினங்கொண்ட நந்திகேசர் அந்தணர்களையும் சபித்த பொழுது அங்கு பெரும் கூச்சலும் குழப்பமும் ஆக ஆயிற்று. நாரதா, நான் வேதங்களை படைத்தவன் ஆதலால் சிவ தத்துவத்தை நன்கு அறிவேன். ஆகவே தட்சனது சாபத்தை கேட்டு அவனையும் பிருகுமுதலை அந்தணர்களையும் பலவாறு நிந்தித்தேன். சதாசிவரான ஸ்ரீ மகேஸ்வரனும் நந்தி கூறியதை கேட்டு சற்றே புன்னகைத்து இனிய கனிந்த சொற்களால் நந்திகேசனை அறிவுறுத்தினார். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், நந்தி, நான் சொல்வதை கேள். நீ நல்ல அறிஞனன்றோ? நீ கோபம் கொள்வது சரியில்லையே. அவர்கள் என்னை சபித்ததாக நீ நினைத்தது ஒரு பிரமை, அதாவது மயக்கம். அதனால் நீ வீணில் அந்தணர்களை சபித்தாய். உண்மையில் எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு பாபமும் என்னை தீண்டாது. எந்த ஒரு சாபமும் எவரது சாபமும் என்னை தீண்டாது. ஆகவே நீ கோபம் கொள்ள வேண்டாம். வேதங்கள் மந்திர எழுத்துகளும் அதன் தொகுப்புகளான சூக்தங்களும் நிறைந்தது. அதில் ஒவ்வொரு சூக்தத்திலும் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் விளங்கும் பரமாத்மா நிலைத்து நிற்கிறார். ஆகையால் அந்த மந்திரங்களை அறிந்தவன் நித்தியமான ஆன்மாவை அறிந்தவன் ஆவான். ஆகவே நீ கோபத்திற்கு ஆட்பட்டு அவர்களுக்கு சாபம் அளிக்காதே. ஒருவன் எவ்வளவுதான் மனக்கலக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் ஒருபோதும் வேதத்தை சபிக்க கூடாது, சபிக்கவும் முடியாது. இவர்கள் கொடுத்த சாபம் இதுவரை என்னை வந்து அடையவில்லை. இதை நீ நன்கு அறிந்துகொள். அறிஞனே, நீ சனகர முதலிய சித்தர்களுக்கும் தத்துவ ஞானத்தை உபதேசிக்கக்கூடியவன். ஆகவே அமைதி கொள்வாய். நானேதான் வேள்விக்கான செய்முறைகளும் செயல்களும். வேள்விக்கு உறுப்புகளான அனைத்து உபகரணங்களும் நானே. வேள்வியின் ஆன்மான் நானே. வேள்வியில் ஈடுபாடு கொண்டுள்ள எஜமானனும் வேள்வி செய்பவனும் நானே. இப்பொழுது வேள்வியிலிருந்து ஒதுக்கி தள்ளப்பட்டவனும் நானே. இவன் யார், நீ யார், இவர்கள் யார்? உண்மையில் இவை அனைத்தும் நானேதான். சற்றே நீ புத்தி கொண்டு யோசித்துப்பார். நீ வீணில் அந்தகர்களுக்கு சாபம் அளித்துள்ளாய். பேரறிஞனே, நந்தியே, நீ தத்துவ ஞானம் கொண்டு இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு தடங்கள் செய்து அதாவது நீ இதில் சிக்கிக்கொள்ளாது ஆன்ம நிஷ்டனான ஞானியாகவும் கோபம் முதலியவற்றை ஒழித்தவனாகவும் ஆவாயாக. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் இவ்வாறு அறிவுறுத்தவே நந்திகேஸ்வரர் அறிவுற்று சினந்தவிருந்து அமைதி பெற்றார். சிவபெருமானும் உயிர்க்கு உயிரான பார்ஷதர் நந்தியை உண்மையை உணரும்படி செய்து தன் பிரமதகணங்கள் சூழ மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடம் சென்றார். சினம் பொங்கிய தட்சணம் அந்தணர்கள் சூழ தன் நகம் போய் சேர்ந்தான். ஆனால் அவனது மனமோ சிவன் பக்கல் பகைமையிலேயே ஒன்றியிருந்தது. சிவபெருமானுக்கு தந்த சாப நிகழ்ச்சியை நினைத்த தட்சன் அது முதற்கொண்டு எப்பொழுதும் கோபமுற்றவனாகவே இருந்தான். அவனது அறிவை அறியாமை கவிழ்த்து கொண்டது. சிவனிடம் கொண்ட ஸ்ரத்தையை விடுத்து சிவபூஜை செய்பவர்களை தூற்றத் தொடங்கினான். அன்பனே நாரதா, பரமாத்மாவான சிவபெருமானிடம் இவ்வாறு தவறு புரிந்த தட்சணது தீய எண்ணம் பற்றி நான் இதுவரை கூறினேன் அல்லவா? இனி தீய எண்ணத்தின் எல்லைக்கே சென்ற அவன் செயல்களை பற்றி கூறுகிறேன் கேள். இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலேயும் இரண்டாவதான சதீகாண்டம் அத்தியாயம் 27. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, ஒரு சமயம் தட்சன் பெரியதொரு வேள்வியை செய்யத் தொடங்கினான். அவ்வேள்விக்கான தீட்சை ஏற்ற தட்சன் தேவரிஷிகள் மகரிஷிகள் தேவர்கள் ஆகிய அனைவருக்கும் அவ்வேள்விக்கான செய்தியை அறிவித்தான். அகஸ்தியர் காஷ்யபர் அத்ரி வாமதேவர் பிருகு மகர்ஷி ததீசி முனிவர் வேதவியாச பகவான் பரத்வாஜர் கௌதமர் பைலர் பராசரர் கர்கர் பார்கவர் ககுபர் சிதர் சுமந்து த்ரிகர் கங்கர் வைசம்பாயனர் மற்றும் பல முனிவர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் மனைவிமார்கள் புத்திரர்கள் ஆகியவர்களோடு என் மகன் தட்சன் தொடங்கிய வேள்வியில் பங்கேற்க மகிழ்ச்சியோடு வந்து கூடினர். இவர்களைத் தவிர தேவகணங்கள் நன்மைகளையே நல்கும் எண்டிசை லோகபாலகர்கள் மற்றும் உள்ள உபதேவர்கள் ஆகியோரும் தங்களுக்கு உதவி செய்யும் படைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். படைக்கும் கடவுளான என்னையும் மனைவிமார்களோடு நேரில் வந்து வேள்விக்காக அழைத்தான். அப்பொழுது திருமேனி தாங்கிய வேதங்களும் மற்ற அணுக்கத் தொண்டர்களும் என்னை சூழ்ந்து நின்றிருந்தனர். தட்சன் இதே போல பலவாறாக பிரார்த்தித்து ஸ்ரீமன் நாராயணனையும் ஸ்ரீவைகுண்டம் சென்று அழைத்து வந்தான். சிவனிடம் பகை கொண்ட தீய புத்தி தட்சன் வந்த அனைவருக்கும் உரிய வகையில் பெரியதோர் உபச்சாரம் செய்தான். விலை மதிக்க முடியாத ஒளிமயமான பெரியதோர் உயர்ந்த மாளிகையை விஸ்வகர்மா நிர்மாணித்தான். வந்த விருந்தாளிகள் தங்க அம்மாளிகையை தட்சன் அளித்தான். விருந்தினர் அனைவரும் உரிய முறையில் உபசரிக்கப்பட்டு தங்களுக்கு உரித்தான இடத்தில் தங்கினர். அந்த வேள்வி கனகலம் என்னும் திருத்தலத்தில் தொடங்கப்பட்டது. பிருகு முதலிய தபோதனர்கள் ரித்விக்குகளாக நியமிக்கப்பட்டனர். மருத்கணங்கள் அனைவருடனும் ஸ்ரீமன் நாராயணனே அவ்வேள்விக்கு தலைவராக இருந்தார். மூன்று வேதங்களிலும் உள்ள விதிமுறைகளை கூறி நடத்தி தரும் பிரம்மாவாக
வேள்வியை நடத்த உள்ள ரித்விக்குகளின் தலைமை பதவிக்கு என்னை நியமித்தான். எண் திசை தலைவர்களும் தங்கள் ஆயுதங்கள் பதிவு

அத்வர்யுக்களும் ஹோதாக்களும் அத்துணை எண்ணிக்கை உள்ளவர்களாகவே இருந்தனர். நாரதர் முதலிய தேவரிஷிகளும் சப்தரிஷிகளும் தனித்தனி கட்சிகளாக பிரிந்து வேதமோதினர். இப்பெருவேள்வியில் கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், 12 ஆதித்யர்கள் ஆகிய அனைவரும் தங்களது அணுக்கத் தொண்டர்கள் தங்கள் தங்கள் அக்னிஹோத்திரம் ஆகியவைகளுடனும் மற்றும் நாகவுலகங்களில் வசிக்கும் அனைத்து நாகங்களும் ஆகிய அனைவரும் தட்சனால் அழைக்கப்பட்டு பெருந்திரளாக அங்கு வந்து கூடினர். பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள், தேவரிஷிகள் மற்றும் அரசர்கள் ஆகிய அனைவரும் பெருந்திரளாக அழைக்கப்பட்டு தங்கள் நண்பர்கள், அமைச்சர்கள், படைகள் சூழ அங்கு வந்தனர். வசுக்கணங்களையும் தட்சன் வேள்விக்காக அழைத்திருந்தான். வேள்விக்காக முதலில் செய்யப்பட வேண்டிய சடங்குகளை செய்து ஸ்வஸ்திவாசனம் என்னும் மங்கள ஆசி வழங்கும் சடங்கு தொடங்கப்பட்டு தட்சன் தன் மனைவியோடு வேள்விக்கான தீட்சை ஏற்றபோது அவனது பொலிவு பன்மடங்காக விளங்கியது. இவ்வளவு நடந்த பின்னும் தீயோனான தட்சன் பகவான் ஸ்ரீ சிவனை வேள்விக்கு அழைக்கவில்லை. கையில் பிரம்மகபாலம் ஏந்தியவராதலால் வேள்வியில் கலந்து கொள்ள தகுதியற்றவர் என்பது அவனது எண்ணம். சதீதேவி தனது பெண்ணே ஆயினும் கபாலியான சிவனின் மனைவி என்பதால் குற்றமே காணும் தட்சன் அவளையும் வேள்விக்கு அழைக்கவில்லை. தட்சனது வேள்வியும் தொடங்கியது. வேள்விச்சாலைக்கு வந்துள்ள ரித்விக்குகள் தங்கள் தங்கள் காரியங்களை தொடங்கினர். இன்னும் சிவபெருமான் அங்கு வராதது கண்ட சிவபக்தரான ததீசி முனிவரது மனம் மிகவும் நொந்தது. ஆகவே அவர் கூறலானார். ததீசி கூறுகிறார், பெரும் தலைவர்களான தேவர்களே, முனிவர்களே, மகிழ்ச்சியோடு நான் கூறுவதை கேளுங்கள். இப்பெருவேள்விக்கு ஸ்ரீ சிவபெருமான் வராத காரணம் என்ன? தேவதேவர்கள், முனிஸ்ரேஷ்டர்கள், எண் திசை உலக நாயகர்கள் அனைவரும் வந்துள்ளனர். ஆனால் பெருமனத்தரான மழு ஆளர் ஸ்ரீ சிவபெருமான் இல்லாது இவ்வேள்வி அழகு பெறாது. மங்களங்களே வடிவெடுத்த சிவபெருமானது அருட்கடாட்சத்தினாலேயே அனைத்து சுபகாரியங்களும் நலன் பெறுகின்றன என்பது பேர் அறிஞர்கள் கருத்து. இவ்வாறான பெருமை பெற்ற முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளும் எருது கொடியோனும் கண்டம் கருத்தவருமான சிவபெருமான் இங்கு ஏன் காணப்படவில்லை? தட்சணே, எந்த எம்பெருமானது தொடர்பை பெற்றதால் அல்லது எவரை நாம் ஏற்றுக்கொண்டதால் மங்களம் அற்றவையும் மங்களங்களாக ஆகுமோ, தீயனவும் நல்லனவாகுமோ? எவர் தனது 15 திருக்கண்களால் நோக்க பழையனவும் புதியனவாக ஆகுமோ அந்த எம்பெருமானது திருவடிகள் இந்த வேள்விச்சாலையில் பதிவது மிக மிக அவசியம். ஆகவே நீயே விரைவில் சென்று சிவபெருமானை இங்கு அழைத்து வர வேண்டும். அல்லது பிரம்மதேவர், சர்வசக்தனான ஸ்ரீமன் நாராயணன், தேவர்கோன் இந்திரன், எண்டிசை லோகபாலகர்கள், அந்தனர்கள், சித்தர்கள் ஆகிய அனைவருடைய உதவியோடு இப்பொழுதே சென்று இவ்வேள்வி மங்களமாக நிறைவு பெற வேண்டி பகவான் ஸ்ரீ சிவபெருமானை அழைத்து வர வேண்டும். நீங்கள் அனைவரும் பகவான் சிவன் இருக்கும் இடம் இப்பொழுதே செல்லுங்கள். தட்சன் மகளான சதீதேவியோடு சிவபெருமானையும் விரைவில் அழைத்து வாருங்கள். தேவசிரேஷ்டர்களே, உலக நாயகியான தேவியோடு பரமசிவன் இங்கு வருவாரேயானால் அப்பொழுது இங்குள்ள அனைத்தும் பரிசுத்தமாகும், தூய்மை பெறும். அவரை நினைத்த போதே, அவரது திருப்பெயரை கூறிய போதே அனைத்து செயல்களும் புண்ணியம் மயமாகிவிடும். ஆகவே முழு முயற்சி செய்து எருதுக்கொடியவனான சிவபெருமானை இங்கு அழைத்து வரத்தான் வேண்டும். சிவபெருமான் இங்கு வருவாரேயானால் இவ்வேள்வி தூய்மை பெறும். இல்லையே, இவ்வேள்வி நிறைவு பெறாது. நான் உண்மையை கூறுகிறேன். ததீசி முனிவர் இவ்வாறு கூறவே தீயமுக்தியுடைய தட்சன் அறிவற்றவன் ஆகையால் நகைத்தவாறே சினம் பொங்க கூறலுற்றான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்து தேவர்களுக்கும் மூல காரணர். அவரிடமன்றோ தொன்று தொட்டு வரும் அறநிலைகள் மல்கிக் கிடக்கின்றன. அவரையே நான் அனைத்து மரியாதைகளுடனும் அழைத்திருக்கையில் இவ்வேள்வியில் என்ன குறை நிகழ வாய்ப்புள்ளது? வேதங்கள், வேள்விகள் மற்றும் உள்ள அனைத்து கர்மங்களும் எவரிடம் நிலை கொண்டுள்ளனவோ அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே இங்கு வந்தாகிவிட்டது. இது தவிர உலக பிதாமகரான பிரம்மதேவர் வேதங்கள், உபநிடதங்கள் மற்றும் உள்ள 64 ஆகமங்கள் ஆகியனவற்றுடன் சத்திய உலகத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். தேவர்களோடு இந்திரனும் வந்துள்ளார். தங்களைப் போன்ற குற்றங்காணாத அதாவது பாவமற்ற மகிழ்ச்சிகளும் வந்திருக்கிறீர்கள். வேள்வியில் பங்கு கொள்ள தகுதி படைத்த அமைதியே செல்வமாக கொண்ட நற்பாத்திரங்களான வேத வேதார்த்தங்களை நன்கு கற்றறிந்த உறுதியுடன் விரதங்களை ஏற்றுச் செவ்வனே நடத்துகின்றவர்களான இந்த மகிழ்ச்சிகளும் மற்றும் தாங்களுமே இங்கு வந்திருக்க அந்த ருத்ரனாலாக வேண்டியதுதான் என்ன? அதன சிரேஷ்டதே, பிரம்மதேவர் கூறியதாலேயே நான் என் மகளை ருத்ரனுக்கு மனம் முடித்தேன். ஹரன் நற்குலப் பிறப்பற்றவன், தாய் தந்தையர் அற்றவன், பூத பிரேத பிசாசுகளுக்கு தலைவன், தனித்திருப்பவன். அவனை மீறிச் செய்வதென்பது பிறரால் இயலாததொன்று. தற்புகழ்ச்சிக்காரன், மூடன், ஜடன், மூலநிலையில் இருப்பவன், பொறாமை படைத்தவன், வேள்விக்கு அழைக்க தகுதியற்றவன்.

0: ஆகவேதான் நான் அவனை அழைக்கவில்லை. ஆகவே ததீசி, நீர் திரும்பவும் இவ்வாறு எங்கும் கூறக்கூடாது. நீங்கள் அனைவரும் எனது வேள்வியை நலமுறை நிறைவு செய்து தந்துள்ள வேண்டுகிறேன். தட்சன் இவ்வாறு கூறியதை கேட்ட ததீசி முனிவர், அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கேட்குமாறு பொருள் பொதிந்த இன்சொற்களை கூறலானார். ததீசி கூறுகிறார், தட்சனே, சிவபெருமான் இல்லாத இந்த வேள்வி வேள்வியை சேராததாகும். இது வேள்வி என்ற திருப்பெயரை கூட பெறாது. இவ்வேள்வியில் உனக்கு பெரியதோர் அழிவு ஏற்பட போகிறது. இவ்வாறு கூறிவிட்டு ததீசி முனிவர் தட்சனது வேள்விச்சாலையிலிருந்து தான் மட்டும் தனித்து வெளியேறி தன் ஆசிரமம் அடைந்தார். அவ்வாறே சிவபக்தர்களும் சைவத்தை பின்பற்றுபவர்களுமான முனிவர்களும் தட்சனை சபித்துவிட்டு தங்கள் தங்கள் ஆசிரமம் சென்றனர். ததீசியும் மற்ற முனிவர்களும் வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறிய பின் கெடுமனர்த்தமனும் சிவத்வேஷியுமான தட்சன் அம்முனிவர்களை பரிகசித்தவாறு கூறலானான். தட்சன் கூறுகிறான், சிவனுக்கு மிகவும் பிரியரான பெயரளவில் அந்தரான ததீசி சென்று விட்டார். அவரை போன்ற மற்றவர்களும் எனது வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறிவிட்டனர். இதுவே நல்லதொரு செய்தி. எனக்கு மிகவும் பிடித்ததும் இதுதான். தேவசிரேஷ்டர்களே, தேவர்களே, முனிவர்களே, இப்பொழுது நான் கூறுவதே முற்றிலும் உண்மை. சிந்தனை அற்றவர்கள், மந்த புத்தி கொண்டவர்கள், பொய் பேசுவதிலேயே நாட்டமுடையவர்கள், தீய எண்ணம் கொண்ட துஷ்டர்கள், வேதநெறிக்கு புறம்பானவர்கள், ஆச்சார அனுஷ்டானம் அற்றவர்கள் ஆகிய அனைவர்களும் வேள்வி கர்மங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்களே. சிவன் நாராயணன் மற்றும் உள்ள நீங்கள் அனைவரும் வேதநெறி செல்பவர்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் எனது வேள்வியை பயனுறச் செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், தட்சன் இவ்வாறு கூறவே சிவபெருமானது மாயையில் மயங்கிய தேவரிஷிகள் அனைவரும் அந்த வேள்வியில் தேவர்களை பூஜித்து வேள்வியும் செய்யலாயினர். முனிசிரேஷ்டரான நாரதனே, அந்த வேள்விக்கு கிடைத்த சாபத்தை பற்றி இதுவரை வர்ணித்தேன். இனி இவ்வேள்விக்கு ஏற்பட்ட அடிவை பற்றி கூறுகிறேன். கவனமாக கேள். அத்தியாயம் 28. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தேவரிஷிகள் கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தட்சனது வேள்வியை காண சென்று கொண்டிருந்தனர். தட்சனின் மகளான சதீ தேவி கந்தமாதன பர்வத்தில் அழகிய மண்டபங்கள் நிறைந்த குடி வீடுகளில் தன் தோழிகளுடன் பலவித விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தாள். மகிழ்ச்சியோடு விளையாடிக் கொண்டிருந்த சதீ தேவி சந்திரன் தனது மனைவி ரோஹிணியுடன் தட்சணது வேள்விக்கு செல்வதை கண்டாள். கண்டதும் தன்னலம் நாடும் உயிர்த்தோழியான விஜயையை பார்த்து, என் தோழிகளிலே உயர்ந்த உயிர்த்தோழியே, விரைவில் சென்று சந்திரன் ரோஹிணியுடன் எங்கு செல்கிறான் என்று கேட்டுவா என்றாள். சதீதேவி இவ்வாறு கட்டளையிடவே விஜயை வேகமாக அவனிடம் சென்று உரிய முறைப்படி, சந்திரனே, தாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். விஜயை இவ்வாறு கேட்கவே சந்திரனும் தான் செல்லும் காரணம் பற்றி வினயமாக தட்சணது திருமாளிகையில் நடக்க இருக்கும் வேள்வி விழாவை பற்றிய முழு விவரத்தையும் கூறினான். இதை கேட்ட விஜயை பரபரப்புடன் வேகமாக சதீதேவியிடம் வந்து சந்திரன் கூறிய அனைத்தையும் கூறினாள். இதை செவியுற்ற காளி தேவியான சதீதேவி பெருவியப்பெய்தினாள். தனக்கு அழைப்பு வராததன் காரணத்தை பலவாறாக சிந்தித்தும் புலப்படாதது கண்டு சிவகணங்கள் சூழ்ந்து விளங்கும் தன் கணவரான சிவபெருமானிடம் சென்று கேட்கலானாள். சதீதேவி கேட்கிறாள், இறைவா, எனது தந்தையின் திருமாளிகையில் பெருத்ததொரு வேள்வி நடப்பதாக செவியுற்றேன். அந்த வேள்வி பெருவிழாவில் தேவரிஷிகள் அனைவரும் வந்து கூடுகிறார்களாம். தேவதேவா, என் தந்தை செய்யும் அவ்வேள்விக்கு செல்ல தங்களுக்கு ஏன் விருப்பமில்லை? அதை பற்றி சற்றே கூறுங்கள். மகாதேவா, நண்பர்களோடு உறவினர்களோடு ஒட்டி உறவாடுவதென்றோ உறவினரது கடமை. அவ்வாறு உறவாடுவது அவர்களுள் அன்பை பெருக்குவதாகுமே. ஆகவே என் இனிய மணாளரே, என் வேண்டுதலை ஏற்று எப்படியாவது என்னுடன் என் தந்தை வேள்விக்கு தாங்கள் கட்டாயம் வர வேண்டும். தட்சனின் சொல் அம்புகளால் துன்பமுற்றிருந்த இறைவன் சதீதேவி கூறியதை கேட்டும் இனிமையாக பேசலானார். தேவி, உன் தந்தை தட்சன் என்னை மிகவும் பகைக்கிறான். அறிவெளிகளும் பகுத்தறிவு அற்றவர்களும் செருக்கு உற்றவர்களுமான தேவர்களும் ரிஷிகளும் உன் தந்தையின் வேள்விக்கு சென்றுள்ளனர். அழையாதவர் வாசல் மிதிப்பவர்கள் மரியாதை பெறமாட்டார்கள். அது இறப்பை காட்டிலும் துன்பம் தருவது. ஆகவே என் அன்பே, நீயோ நானோ தட்சனது வேள்விக்கு செல்வது முறையன்று. ஏனெனில் அவன் நம்மை அழைக்கவில்லை. நான் உள்ள உண்மையை கூறினேன். பெருந்தேவரான சிவபெருமானிப்பாறு கூறவே சதீ தேவி சற்றே கோபத்துடன் கூறலுற்றாள். நன்மையை நாடுபவரே, தாங்களோ அனைத்திற்கும் ஒரே தலைவர். எவரது வருகையினால் மட்டுமே வேள்வி பயனுறுமோ, வேள்வி நிறைவு பெறுமோ, அப்படிப்பட்ட தங்களை தீயவரான எனது தந்தை இப்பொழுது அழைக்கவில்லை. இறைவனே, தீயவரான அவரது எண்ணத்தை நான் அறிந்தாக வேண்டும். மேலும் அங்கு வந்துள்ள தீய புக்தி கொண்ட அனைத்து தேவர்களின் எண்ணத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். ஆகவே எம்பெருமானே, நான் இப்பொழுதே என் தந்தையின் வேள்விக்குச் செல்கிறேன். மகேசா, நான் அங்கு சென்று வர எனக்கு விடைதாரங்கள். சதீதேவி இவ்வாறு கூறவே, அனைத்தும் அறிந்த, அனைத்தையும் காணும், அனைத்தையும் படைத்தருளும் மங்களமே வடிவான பகவான் ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், உயர்ந்த கொள்கைகளை கை கொண்ட சதீதேவியே, உனக்கு உன் தந்தையின் வேள்விக்கு கட்டாயம் செல்லத்தான் வேண்டுமென்ற விருப்பம் உள்ளதேயானால் என் கட்டளையை ஏற்று நீ உடனே அங்கே செல். சிறந்த எருதான நந்தியன் பெருமான் தயாராக காத்திருக்கிறான். அனைத்து அரச மரியாதைகளுடனும் இவன் மேல் ஆரோகணித்துக் கொண்டு ஏராளமான பிரமத கணங்களையும் அழைத்துக் கொண்டு செல். அனைத்து அலங்காரங்களுடன் காத்திருக்கும் இந்த ரிஷபத்தின் மேல் எரிச்சல். ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கட்டளையிடவே சதீதேவி அனைத்து ஆபரணங்களையும் பூட்டிக் கொண்டு அனைத்து சாதனங்களோடும் தந்தையின் மாளிகைக்கு சென்றாள். அழகிய ஆடைகள், நகை நிட்டுகள், ஒளிபடைத்த வெண்கொற்ற கொடை, வெண்சாமரம் முதலிய அரசர்க்கு உரிய அனைத்து சாதனங்களையும் சிவபெருமான் அளித்து அனுப்பினார். 60,000 ருத்ரகணங்கள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்க கோலாகலமாக சதீதேவியுடன் சிவனது ஆணை பெற்று உடன் சென்றனர். இதற்கிடையில் வேள்விச்சாலை எங்கும் பெருவிழாவாக இருந்தது. இங்கு சிவகணங்களும் சிவநேச செல்வியான சதீதேவிக்காக பெருவிழா எடுத்தனர். அவர்கள் சதீதேவி சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை வெகு உற்சாகத்தோடு பாடலாயினர். சிவபெருமானுக்கு உகந்த வீரர்களான பிரமத கணங்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியோடு சென்றனர். உலக நாயகியான சதீதேவியின் வேள்வியாத்திரை அனைத்து விதங்களிலும் அழகுற விளங்கியது. அப்பொழுது எழுந்த போற்றி போற்றி என்ற மங்கள ஒலி மூலகங்களிலும் எதிரொலித்தது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சோனகிரியை நிந்தை பேசுவோர் இடர்படுவர். அற்றமற்ற முனிவர் சூழும் அருணபூதரத்துடன் மற்ற வெப்பும் ஒக்குமென்றிகழ்ந்துரைத்த மனிதர்வாய் புற்றெழுந்து புகையெழுந்து புழுநெழுந்து புலவு நீர் கற்றெழுந்து பெருகுமண்டு சோரி மாறி சொரியுமே. அந்த மைந்தர் தம்மை எற்றி அந்தகந்தன் ஏவலால் வந்த தூதர் செக்கிலிட்டரைத்தரைத்தெடுப்பர்வாய் வெந்த வாளினால் அறுப்பர் எந்த சோன வெற்பையோ நிந்தை செய்வ என்றடித்து நெய்யில் வேக வைப்பரே. பஞ்செழுத்து வைத்தரக்குறுக்கி வாய் வரப்பியே நஞ்சினை புகட்டி வெய்ய நரகிலே கிடத்துவார் அஞ்சி அந்த நரகு தானும் அறுவரு தலைத்திடும் நெஞ்சகத்தில் எண்ணின அர்த்தமக்கு மீது நிகழுமே. குருக்கள் தந்தை தாயர் ஆவி கொன்ற தீயர் முதலினோர் இருக்கும் வெய்ய நரகின் மீது இட்டபோதில் அவர்களும் பெருக்க நொந்து பாவி என்று பேசுவார்கள் தம்முடன் சரிக்கொணாது தள்ளும் என்று தங்கள் கண் புதைப்பரே. என்றுரைத்து நானும் வையம் ஏழும் உண்டமாலுமாய் அன்றும் இன்றும் அளவிடாத அருணபூதரத்தையோர் குன்றமென்றிகழ்ந்து சென்று குன்றிமை குறைந்து முன் கன்றினான் ஒருத்தன் என்று கதவிளம்பலாயினான். நான்முகன் சூரியன் கதையைச் சொன்னது. உலவுகின்ற ஜோதியாவும் உள்ளில் வைத்து உலகிலோர் மலையதாகி நின்ற தெய்வ மலையை மற்ற மலைகள் போல் அழகு பெற்ற இரவி எண்ணி ஆழி ஒன்று வாசி ஏழ் இலகு தேரம் மலையின் உச்சி எல்லையாய் நடத்தினான். சூரியனுடைய தேரும் குதிரைகளும் அழிந்தன. முகுந்தர் தேடும் அந்த வெப்பின் முடியின் மேவும் முன்னமே மிகுந்த ஜோதி உள்ளினும் வெடித்தெழுந்து வெம்மையாய் புகைந்து செல்ல இரதம் மூவர் புறமென பொறிந்ததே உகைந்த பச்சை வாஜியோ உலர்ந்த வாஜியானதே. சூரியன் மதி அழிந்த நிலை. குதிரையும் கறிகளாகி கொடிய தேரலகை தேராய் கதிரையும் தனது பாகன் கால் என இழந்த பானு மதியழிந்திருந்தானந்த மலைவலம் செய்து ஞான கதிபெறச் செல்வேன் கண்டு கதிரவர்க்கிவையூரைத்தேன். சூரியனே அருணையை வலம் செய். ஐயனை மலையென்றெண்ணி அகந்தையால் இகழ்ந்து வீழ்ந்த கையனே உருகாலத்தும் கதியலை உனக்கென்றாலும் செய்யுமோர் தொழிலினாலே தீர்க்கலாம் தெளிவுளார்க்கு மெய்யனை அருணையானை வலம் செய்யென்று உரைத்து மீண்டேன். வலம் வந்த ஆதித்தன் அருள் பெற்றது. போதித்தபடியே சென்று பொன்மலை வலமாய் முன்னம் சாதித்த அருக்கன் சோணாச்சலத்தினை வலமாய் வந்தான். வாதிக்கும் மழிவினானும் மழவிடை மீதில் கோடி ஆதித்தர் எனவே தோன்றி ஆதித்தர்க்கருளிப்போனான். பன்னிரு மாதமும் வலமாகவே செல்லுதல். பன்னிரு மாதந்தோறும் பரிதிமுன் பயத்தினாலே வன்னியின் வடிவதான மலையினை வலமாய்ச் செல்வான். சென்னியின் எல்லை செல்லான் இடப்புறம் செல்லான் தன் தேர் அந்நிலை வரும்போதேத்தி அலசுரிந்தகலும் என்றான்.
2: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: பெருவழிவடைத்த சுராசுரன் குழுமி பெறரன் சிரத்தினில் எழியேன் ஒருவனோ எல்லும் தேவரா சொல்லா, நீங்க இத்தனை பேர் சேர்ந்து கடந்திருக்கேன், நான் இத்தனால என்னதான் முடியும், உங்களால முடியாதா என்னால முடிய போகுது சொன்னான். ஆனா முடியாதப்பா, ஆனா ஒரு உறுதி சொல்லணும் என்னன்னா, யாமெல்லாம் ஒருங்குற்று தசியை கழையும். அந்த பிரிக்கிறதுலாம் இங்க விஷயம் இருக்கு. அதாவது ஒருங்குற்று தசியை, தசி என்றால் கடல், அத வடசொல், தசிங்கிறது வடசொல், தயிர்னு சொல்றாங்கள தசி, தயிருக்கு ததியின் பெயர். ததி என்றால் கடல். அந்த நாமெல்லாம் ஒன்னு செய்ய, நீங்கள்லாம் என்னோட ஒற்றுமையா உழைச்சல்னா இந்த கடலை கடஞ்சலாம், எழுத்தல்லாம்ப்பா. மே தெய்வம் தருவது கண், அப்ப தெய்வம், அப்ப நாமெல்லாம் கடைமா, அப்ப உண்டானபடி இருக்கு, தெய்வம் என்ன கொடு செய்தா அப்படி பாத்துக்கிடுவோம். தெய்வம் தருவது காண்டும் என நகைத்து எம்பி சிரிச்சான. நகைத்த ஏன்னா முட்டாப்ப, இந்த ரெண்டு வேளை நீங்கெல்லாம் சேர்ந்து இழுதுன்னு எடுத்திருக்கே, ஒரு காயும் நடக்கல. அந்த ஒரு இலக்காரமா அவரை பார்த்து லாரி மாதிரி சிரித்தாராம். இப்ப இழுத்துருவோம் பாரு. தானவர் கடவுளரெல்லாம் வருகன விழித்து வாலி மாகணத்தின் வாற்புறம் பற்றி நின்றுத்தான் வாங்கடான்னு சொல்லி, இவன் வாழை மாத்திரையும் முடிச்சான். ஒரு சைடு இவன் ஒத்தன்தான், இன்னொரு சைடு பூரா தலை பக்கம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் நான் ஒத்தங்க பார்த்துறோம். ஒரு கை போட்டு இழுக்கிறாங்க ரெண்டு பேரும். பருங்கொலை படத்தை அசுரரும் சுரரும் பற்றினர், அந்த பிறரை கடித்தே துன்புறுத்தான். அந்த தலை இருக்கிறதே, அந்த தலைப்பக்கத்தை இவா ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தாலும் பிடிச்சுன்னு எடுக்கிறாங்க போட்டு. தனித்தனி ஈர்த்தம் ஒருங்கு நின்று ஈர்த்தம் ஆச்சலாது உடைந்து தன் புடை ஒருங்குதல் காணு முடியல. கரெக்டா சமமா பாரம் இல்லை. ஒரு சமயம் இங்க இழுத்தா இங்க பாரம் குறையுது, இவன் இழுத்தா அங்க பாரம் குறையுது, ஒன்றும் சரியா வரல. அவனு வாலி கோந்துட்டு என்ன செய்தான், கருங்குடல் மாலி விடுவிநீர் என்ன விழுங்கல, பெரிய இழுத்துட்டு ஐம்பது பேர் உட்காந்து இழுக்கிறான்னு சொன்னா, என் சைடு தான் நீளமா போகுது, ஒன் சைடு கீழே வந்துட்டு இருக்கு, நீ இழுத்துதான் போறோம் விழுங்கல ஆன்ற மாதிரி கை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் ஒத்தல என்ன. வாலிமா கணத்தின் பருங்கொலை படத்தை அசுரரும் சுரரும் பற்றினர், தனித்தனி ஈர்த்தம் ஒருங்கு நின்று ஈர்த்தம் ஆற்றலாது உழைந்து தன் புடை ஒருங்குதல் காணுகு. கருங்குழல் வாலி விடுவின் நீர் என்ன, கச்சவி வாலமும் பணமும் இருங்கையில் பற்றி முருகுர வாங்கி ஈர்த்தனன் கடைந்தனன். வாங்கல நீங்க ஈர்த்தலாம், அப்படியே நான் ஒத்தலே பாத்துக்கிறேன் சொல்லி ஒரு கையில வாழ பக்கத்தை பிடிச்சிட்டான், ஒரு கையால தலைப்பக்கம் பிடிச்சான், இவனே கடையாறான். அது எப்படியா, ஒரு கரம் முளைக்கி ஒரு கரம் நீட்டி, இப்படி கடையறத சொல்றாரு, ஒரு கரம் முளைக்கி ஒரு கரம் நீட்டி கடையான ஒத்தையில. உவவு நீர் மதுகையில் கடைகோரை தருவரை குடுமி மந்தரங் கடருள் ஆழ்கரும். இவன் இழுத்த இழுப்புல என்னாச்சுன்னா, மந்திரம் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ளேயே மொங்கி போச்சு. கச்சவ வடிவாய் திருமார்வன் தாங்க, மலை உள்ளே போயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது, உடனே ஆமா வடிவம் எடுத்து இந்த மலையை தூக்கிறான், நிறுத்திட்டான தூக்கி நிறுத்தினான். அச்சயலம் பெண்கடல் நீ செலவு கருமுகில் வண்ணன் கரமிசை நீட்டி கணங்கொட திருச்சி நன்வரையே. விஷ்ணு தூக்கி நிறுத்தி வச்சான், அது உள்ளே போயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவ்வளவு நம்மளுடைய காரியமரம் போச்சு சொல்லி தூக்கி அந்த மாதிரி அப்படி நிறுத்தி வச்சுட்டாரான். அப்படி நிறுத்தினான் கணங்குட இருச்சினன் வரையே, அதாவது ஸ்ரீவத்சத்தை மார்பலை கொண்ட, அதாவது திருமாலுக்கு இங்க ஒரு மார்பல் ஒரு மச்சம் இருக்கு, அதுக்கு ஸ்ரீவத்சம் பெயர். ஸ்ரீவத்சாங்கித வட்சசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சொல்றோம். அவனுக்கு அது எப்படி வந்ததுன்னு, ஒரு முனிவற்ற போய் இவன் சேட்டை பண்ணான். சேட்டை பண்ணோன்னா என்ன பண்ணார்னா, அவர் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சார், மிதிச்சு அம்போட விழுந்துட்டான். அதில் அவர் கால் தடம் பயந்ததுனால பயந்து வச்சு, அப்ப அது சமாளித்தான். நீங்க மிதிக்க நான் குடுத்து வைக்கணுமே. ஆமாம் ஆமாம், அதனால உங்களை மிதித்த தடத்தை ஸ்ரீவத்சமா நான் அப்படியே மார்போடு வச்சுக்கிட்டேன் சொல்லி சமாளிச்சுக்கிட்டான். அந்த வத்சம்ங்கிற ஸ்ரீவத்சங்கிறது சிவனடியாராலே உதைக்கப்பட்டது. அது அந்த ஸ்ரீவத்சத்தை உடையவன் அந்த மலையை தூக்கி நிறுத்தினான். இருத்திய பின் அழியேறம் இடம் பலமாக வரையை திரித்து கழுக சுழற்றி தென்றிர வேனை அலறி கரித்து விரித்து பறந்து துள்ளி கொதித்து எழுந்தாட வருத்தி கலக்கி மருக பறித்து கடைங்கிடுகளே. அந்த வாரி கலையில சொல்ற பாட்டு மட்டங்கி பார் வந்து பார் சொல்லி அப்படி இப்படி இழுக்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா, தெளிந்த திரையுடைய கடலை கடனியர் தென் திரை வேலை அலறி ஆண்டு என்னாச்சு, அதனால என்னாச்சு, ரொம்ப போட்டு வர கலைஞானா அப்ப அந்த வாசி சும்மா இருக்க முடியும் அவரால். பாவம் அவன் பாம்பு போட்டு எவ்வளவு கடை கடை அடைஞ்சாலும் அவளுக்கு பொறுக்க மாட்டான்னு கக்க ஆரம்பித்து நுரைய ஆற்றலாக இடை புற்று ஆவிரை வாயின் நுரைகள் காற்றி உயிர்ப்பு இழலும் கடுஞ்சுடுநீர் கடலெங்கும் தோற்று நுரைகள் பரம்பி தொக்க கலப்பிடை நின்று உச்சுடல் ஆளாதவன் குருவிடன் தோன்றியதன்றே. மிகவும் கடுகுந்தான நீர்மயமாகிய கடல், அது சூடு, கடல் தண்ணி சூடு, அது உங்களுக்கு தெரியுமோ, கடல் தண்ணி வந்து சூடு. அதனால சமுத்திரத்தில் நம்ம நேரம் குளிக்கப்படாது, சமுத்திரத்தில் நம்ம நேரம் குளித்தா சூடு, உடம்புலாம் சூடு தான் யாரும். தண்ணியில் குளித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகும், கடல்ல குளிச்சா உடம்புல சூடு ஏறும், ஏன்னா கடல் சூடு. அதனால ஏற்கனவே கடல் சூட்டோட இந்த நுரை சொல்ல ஆரம்பிச்சோடனே எங்க பார்த்தா நுரை நுரை வந்து அந்த நுரைக்கு மேல நெரிச்சு கடைசி விஷத்தை கக்க ஆரம்பிச்சு. அவர்கிட்ட இருக்கிறது அதுதானே, பாம்புட்டு என்ன இருக்கு, விஷம்தான் இருக்கு. அந்த ஆலாலம் என்னும் ஆலாகலம் என்பது படமொழி, விஷத்துக்கு ஆலாகலம், அது தமிழ ஆலாலம். கடுவிடன் தோன்றியது என்றே அழக்கள் முழுவரப்ப அந்த கடாகம் அழற்ற துளக்கில் உயிர்த்தவை முற்றும் சுற்றியிடும் வல்விடை தீயன் கிழக்கரு வெம்மை கருவி கேள் உடல் வாடி விரும்பி விளக்கமுறும் புகழ் வாரி வெறியினன் ஒட்டமெடுத்த. அவத்தெல்லாம் கடைஞ்சிட்டு இருக்கான், கடைஞ்சிட்டு இருக்கும்போது வாயில் பக்கம் பிடிச்சிருக்கான், வாயில் பக்கம் பிடிச்சிருக்கான், பிடிச்சி கடைஞ்சிட்டு இருக்கான். முறை சமயம் விஷத்து ஆலகாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்கான். பார்த்தான் அவனால் நிற்க முடியல, எடுத்தா ஓட்டம் வேட்டி காண்ட துண்டா காண சொல்லி ஏன்னா வெறியினன் ஓட்டம் எடுத்தான். வேண்டாயான்னு போட்ட ஒன்று இழுத்தெல்லாம் போறோம் ஆனு ஓடுவான். வருகனல் வல்விடன் தாக்கி மாயவன் வெண்ணிறமேனி கருகினன், மாயனுக்கு முதல்ல அவனுக்கு வெண்மையான இரம் தான். அவன் இந்த இங்க வந்து நின்றுனால என்னாச்சு, உடம்புதான் கறி போச்சு. அதனால என்னாச்சுன்னு அன்று தொட்டு அங் கரியன் என்ன பெயர் பெற்ற, அதனால அவன் அவனுக்கு கரியன்கிற பெயர் வந்ததுனால தான், இந்த விஷத்தினால, இந்த விஷத்துக்கு கக்கும்போது பக்கத்தில் வந்து நின்னதுனால உடம்பு போறான் கருகி போச்சு, கரியன் என்றதான பெயர் அவனுக்கு கிடைச்சது. திருமலரோன் உடல் பொன்மை சேர்ந்த புகை நிறம் உற்றான், பிரம்மாவுக்கு பொன்னிறம், அவனும் புகை நிறம் உடம்புறான். அவனுக்கு ஆயிப்போச்சு. வெறுவி திசைக்கிளையோரும் வேறொரு செய்தி என்ற திசைக்கிற வச்சாலும் அவளையர் நின்ன அவ்வளோத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உருவம் சரீரமே மாறிப்போச்சு. எல்லாருக்கும் ஒருத்தன் கருப்பானா ஒருத்தன் புகை நிறம் போச்சு. அவனுடைய இயல்பான நிறம் மாறி எப்படி இல்லாமோ நிற்கின்றது. அதாவது விஷம் இருக்க நேரடியாக பாய்சன் மூலமாக கிடைக்கிறது, அது ஒரு குற்றம். ஃபுட் பாய்சன் ஒன்று உண்டு. அது என்ன செய்யணும்னா அது பாய்சன்னு தெரியாது, அது உள்ள போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கருத்துக்கிட்டே வரும். மூஞ்சி இந்த மாதிரி விகாரமாகலாம் ஆகிட்டே இருக்கும். எனக்குடைய நண்பர் ஒருத்தர் அவர் பையன் இப்படி ஆகிட்டே இருந்தான். நல்லா இருந்தான், உடம்பெல்லாம் கருக்க ஆரம்பிச்சது. அப்புறம் முகம் இன்னோ மாறி பேய் அடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என்னெல்லாமோ வச்சு கிடையாது, என்ன நீங்கள் தான் இது கிடையாது வழி சொல்லணும்னு. ஒன்றும் இல்லை, இதுக்கு ஃபுட் பாய்சன் தான். இதுக்கு என்ன ஃபுட் பாய்சனுக்கு மருந்து கிருடபஞ்சாட்சரம் இன்னும் ஒன்று இருக்கு. அந்த கிருடபஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணினால் ஃபுட் பாய்சன் போகும் சொல்லி அந்த கிருடபஞ்சாட்சர உபதேசம் பண்ணி ஜபம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பெல்லாம் உலர்ந்து போச்சு. அதனால் ஃபுட் பாய்சன் ரொம்ப கிடைக்கும். யார் நமக்கு பாய்சன் வைக்கிறா நமக்கு தெரியாது. நம்ம உணவோட உணவாக சாப்பிட்றோம், அதுக்குள்ளே உள்ளே போயிடும். நமக்கு வேண்டாதான் எத்தனை பேர் இருப்பான் குடும்பத்தில் நட்பு வட்டாரத்தில் எல்லாம். நல்லா நம்முடைய பற்றி பொறாமை அசூயை கொண்டு ஏதாவது செய்வான், அதான் ஃபுட் பாய்சன். அதே மாதிரி இந்த மற்ற அசுரர்கள் தேவர்கள்லாம் ஒவ்வொரு ஊரு அடைந்தார்கள். யாரும் பதை பதைத்து ஓட்டம் எடுத்து இனி செய்வதென்று சார்பு பிரிதொன்றும் காண. அவ்வளவரும் பதைபரப்பு வந்தாச்சு, ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எடுத்து கடைசியில் என்ன செய்யறதுன்னு தெரியல, முளைக்கிறாங்க அவ்வளவரும். சார்பு பிரிதொன்றும் காணார். யாரை இனிமே போய் அடையிறது அவங்களுக்கு தெரியாம முளைக்கிறாங்க. சார்புடையவன் எம்பெருமான் ஒருவன், நம்முடைய சிவருமான் தான். அவனை போல் சார்படைந்தால்தான் காரியம் நடக்கும். ஆயனால சார்பு பிரிதொன்றும் காணார் தாழொடு தாள்கள் இடர நாரணனே முதல் வானோர் நன்னினர்க்கு இன்பம் அழிக்கும் சீர்கள் வெள்ளி கையிலை திருமலை நோக்கி நடந்த. எல்லாரும் அங்க போகணும் உரட்டான். கடைசி அவன்தான் சரணாகேதி அவன்தானே. ஆமா, அங்க போய் எல்லாரும் அதாவது குதியங்கால் புடலையில் அடிக்கே வாங்க அந்த மாடி ஓடுனானா எல்லாரும். தாழு தாள்கள் இடற குதியங்கால் புடலில் அடிக்க கால் இடறு ஓட்டம் எடுக்கும் பாரு. அப்படிலாம் அடிச்சுட்டு அவரை பார்த்து ஓடுறாங்க கையிலே நோக்கி. ஜப்பா
2: வெங்கதிர் தாக்க உடைந்தோர் மென்னிழல் சோர்ந்தன்ன சென்று மங்கள வெப்பினை எய்தி மஞ்ச விழத்துயரும் நீங்கி அங்கன் வரையை வணங்கி அருளும் ஏறி இளங்கால் தங்கிய போகமுறமும் சற்றினை பற்றிருந்த. போகும்போது அங்க அப்படியே கையில மலையிலிருந்து தெண்டல் வீசுவ காற்று வரலாம். சுகமா இருக்காப்பா, எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த சுகத்தை இப்ப அனுபவிக்கிறது. ஆனி மாசம் திருக்குற்றாலத்துக்கு போனோம். போனா அருவி அங்க இருக்கும் போதே இங்க உனக்கு காற்று இந்த காற்று அந்த நீரோடு கலந்து அடிக்கும் போது சுகமா இருக்கும். அந்த மாதிரி இவருக்குதான் இந்த திருக்கையில இருந்து தெண்டல் காற்று அடிக்கிறது. வந்த விட துயனங்கி அங்கன் வரை வரங்கி அருளடும் ஏறி இளங்கால் தங்குய போகபுரம். போகபுரம்னு அதுக்கு பேரு. அந்த போகபுரத்தை போய் சென்றானாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான். கொஞ்ச நேரம் ரோடியில் வந்திருக்காரு, மூச்சு அடைக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். படைத்த பெரும் துயர் நீங்கி நாச்சிசையும் கண் விழுத்து பார்த்தோரும். அப்பா இப்படி பார்க்க, அப்பா அப்பா நம்படி யாபான நாலு பக்கம் பார்க்கிறார். நம்படி பார்த்து விழைக்கொழியம் திருக்கையிலே விடிசுடர் வெண் கதிர் நீட்டு விழைக்க தந்தார் அழைக்கலன் வென்று தம்மை தொடர்ந்து வரும் கொடுவிடம் அங்கனவுதராமை உடைத்துந்தி தள்ளுவான் வீட்டு தடங்கைகள் அப்பொழி வந்த. ஆனா அந்த இவர் துரத்திக்கிட்டு வந்த விஷம் ஒரு ஸ்டேஜில் நின்று போச்சு, கையிலுக்குள்ள வர முடியல. இவங்க ஓடி கடைசியில் ஒரு போக வரணும் ஒரு இடத்த உட்காந்து அதோட அதுவும் நின்று போச்சான். அதுக்காக அதால் வர முடியல, அது நின்று போச்சு. அப்படி இருக்கும்போது கடல் அகடு கிழித்தெழுந்த விடவேகம் ஆற்றாது, கடலை கிழித்து கொண்டு வந்த அந்த விஷம் இருக்க அந்த வேகம் ஆற்றாது கழிய நொந்தார், மிகவும் நொந்து போனார். இடர்பெரியர் அழுத்தக்கார் அந்தோயன் இறங்கினவோர் இலகம் வெள்ளி தடவரை மேல் தூங்கருவி பனித்திவரை நேத்தங்கள் முகத்து வீச படரும் நெடுந்தடங்கொடுகள் சாந்தாற்றி தொழில் செய்யும் பான்மை கண்டான். இந்த தென்றல் வீசுகிறது, அந்த காற்று சுகமா இருக்கு. இந்த சோலைகள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது இவாள் வீச மாதிரி இருந்தான். அப்படி சுகம்பா அவா ஆன அப்படி அப்படி இருக்கும்போது அழந்தாழி புனரகத்து வடபயம் அக்கடும் வெம்மை வெம்மை காற்றாது அங்கன் எழுந்தோடி முன்னாக திருக்கையிலே பரப்பரத்தில் எய்தி உன்னது விழுந்தாரு தன்னில் மறங்கிடப்பதன வயங்கும் ஒளிமேவிசக்கச் செழுந்தாமணி மழுத்த நெறி நோக்கி அந்நெறிமே சேரலுற்ற. திருக்கையில கூட மாணிக்கியங்கள்லாம் வந்து இருக்கு. இவங்க நினைச்சாங்களா நம்ம ஆட்கள்லாம் முன்ன கூட்டி இவற்றை நம்ம முன்னாலே வந்து வந்து மாணிக்கம் வந்து படுத்து கிடக்காங்க பார்த்தேடா நினைச்சாங்களோ. அந்த மாதிரி மாணிக்கங்கள்லாம் சிதறி இருக்கு. இந்திரனார் பட்ட துயர் குளம் இறங்கி அவர் ஊரம் எழுதி சேர இந்திரப்பட்டான் அவஸ்தை ஒரு அசுரன்ட்ட மாட்டிட்டான் வசமா. அப்ப நம்மளுடைய எம்பிரான் தான் அவனை காப்பாற்றி அவனுக்கு அடக்கலம் கொடுத்தார். அப்படி இந்திரனார் பட்ட துயர்க்கு இடம் இறங்கி உளம் இறங்கி அவர் ஊரும் எழிலி சேர அவர் ஊருக்கு போய் சேர் வழி ஏற்படுத்து சேர வன் தணுகி எந்த வீரான் எதிரென்று முறையிட்டார் மான முன்னர் முந்து குடம் உணர்முழலாம் பேரியங்கள் பழமுழங்கும் உழக்கங்கேட்டு சிந்தனி கடிகூற சார்ந்தன் அஜன் வரையோ திளைத்து சென்றார். அப்படி இந்திரனுக்கெல்லாம் புகழ் கொடுத்தவர்லையா நம்முடைய பெருமான், அதனால் அவர் நமக்கும் ஏதாவது வழி செய்வார் என்று சொல்லி அங்க போய் போகிறார். யாம் எய்தி முறையிடும் போது அருள் தருமோ, யாம் எய்தி முறையிடும் போது அருள் தருமோ முனிந்திடுமோ எம்மன் என்று போகும்போது சந்தேகம் வந்துட்டு நான் போறோமே நம்ம பார்த்து வாங்க கூட்டு உபஜாரம் பண்ணி நமக்கு அருள் செய்வாரா இல்ல போங்கலேன்னு விரட்டிடுவாரா என்ன செய்ய போறா தெரியலையே என்ன அப்படி மயக்கத்தோடு சொல்கிறார்கள். யாம் எய்தி முறையிடும் ஊரு அருள் தருமோ முனிந்திடுமோ எம்மான் என்று நாம் எய்தி செல்வோர்கள் ஆங்காங்கு பூதகன நாதர் கூடி தோமைதி பிழைச்சோறும் சரணடையின் அருள் சுரக்கும் எங்கோ நின்று. ஏற்கனவே அநேக பேர் அங்கே சரணடைஞ்சு நல்ல கதி அடைஞ்சிருக்கலாம் பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இல்லையா, ஆனால் நமக்கு ஏதாவது பண்ணத்தான் செய்வார் சொல்லி மனசமாதம் பண்ணிக்கொண்டார். தம் இயல் பிறப்புகள் எழுத்தோது வகேட்டு தளர்வு தீர்ந்தார் தம் இனத்தோரு வரவுதனை முன்னேறி அறிவிப்ப சார்போர் என்ன அம்மலைவாள் எண்ணினா அரிபன்மர் சேவசையம் அமயம் பார்த்தே. ஏற்கனவே பலர் சிவசாரூபம் பெற்றவர்கள். அந்த சிவசாரூபம் என்றால் தவசனால அவருடைய ரூபமே நமக்கு கிடைக்கும், சிவருமான் ரூபமே நமக்கு கிடைக்கும் சிவசாரூபம். அதுக்கு சிவசாயுஜம் அவனுக்கு அப்படியே ஐக்கியமாறு இப்படி படிநிலைகள் அப்படி சிவசாரூபம் பெற்றவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறாராம் ருத்ரன். அவளை பார்த்தோன்னே இவர் தான் சிவருமானோ இவளுக்கு ஒரு மயக்கம். அந்த சமயம் பார்த்து கொம்மை மழவிடை பெருமான் கோயினுள் சென்றனைய
1: குறித்து நோக்கி விண்மிகழும் பெருமகிழ்ச்சி தலை சிறப்ப மாலயனம் விரைந்து செல்வார் முகமயமா போறாங்க. பார்த்தோம் அப்போ எம்பினான் உருக்கொண்டு அங்கு உரைவோரை சிவசார்பு பிரமத்தீர்ப்பவரை அவனென சென்று எய்தி
2: சுப்பிரமணியனோ சொல்லி அவர்கிட்ட போறாங்க.
1: அம்பிகை இலாமையினால் அவனல்ல என தெளிந்து
2: நம்மளால அம்பிகை பக்கத்துல இருப்பாரு ஆனா அவர்ல இவங்க வேற ஆட்கள்
1: ஆனா அவர் தெரிஞ்சுட்டாராங்க. அப்பால் ஏகி செம்பதுமை மலர் மார்வன் அஜன் முதலாம் யாவர்களும் சேர ஈண்டு நம்பன் அமர்ந்து இனிதுரையும் திருக்கோயில் கடைத்தலையை நன்னினார. அனு திருக்கயிலினுடைய கடைத்தலை முதல்வாயில போய் சேர்ந்தாங்க எல்லாரும். கணங்கள் மிழை முதல் தடையில் தடையுண்டு நின்றனர்கள் கருமாதேவர் உணங்கு தயிற்றியர் இரண்டு கடவுளர்கள் மூன்றில் ஒரு நான்கு தன்னில் அணங்கொரு சாத்தியர் மதனோர் மருத்துக்கள் மணிவரலாம் ஐந்து ஆறு இணங்கவன் மேல் திசைக்கிறவன் என்பர்களும் தடையுண்டு நின்றே.
2: ஐந்து நிலை பாதுகாப்பு மூன்று நிலை பாதுகாப்பு ஐந்து நிலை ஐந்து கட்டம் அவளும் தாண்டி தாங்க உள்ள போனோம்.
1: அந்த மாதிரி இங்கே ஐந்து நிலை பாதுகாப்பு சிவபெருமானுக்கு ஏன்னா கிண்ணர்கள் மற்றவர்கள் வானவர்கள் எல்லாரும் இருக்கார். சாத்தியர்கள் தைத்தியர்கள் மருத்துக்கள் எல்லாம் அப்படி கட்டம் கட்டமாக நின்று இருக்கார் எல்லாரும். இவ்வளோதான் தாண்டி தான் போகணும் அப்படி இருங்க தடை கொண்டு தடை செய்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஐநிலை அதை தாண்டி போனோம் எப்படி போகிறது. தாமரையோன் திருமாலும் தடையின்றி அணைந்து தனித்தடையின் தேமருதார் நந்தி விழான் அடிபணிந்தான் அவன் கொண்டு செலுத்த சென்று காமரசீர் அறம்பயர்கள் ஆடலோடு பாடலான் கடியா செல்வம் பூமரு பேரவை நாப்பன் அமர்ந்தரும் பெருவாழ்வின் பொலிவை கண்டார்.
2: நந்தி மாறன் எங்கப்பா வந்திய வாங்க
1: அவன்தான் கூட்டிட்டு போனோம். கண்டு பெருங் கடிகுர்ந்த கணநாதர் திறம்படியில் கலங்கி ஏங்கி மண்டிய பேர் அச்சமுடன் அந்தன் இருகுடை ஏற்ப வணங்கி தாண்டே அந்தன் எதிர்நீரிடை நின்ற அஞ்சலி சென்று நீர் ஏற விழுநீர் வார கொண்ட மகிழ்புலகமுற பலமுறையும் பணிந்து எழுந்து குழந்தம் வட்ட.
2: அங்க கணநாதர்கள்லாம் குடுமி இருக்காங்க பார்க்கறதுக்கு பட்ட போட்டி நான் முன்னால் போன நீ பண்ணால் போட்டு
1: அப்ப என்னன்னா அதுக்கு பெரம்ப வச்சிருக்காங்க. யாரா வலை போல நன்னி பெருமான் கை போல ஒருங்க அதான் அவர்தான் அந்த பெரம்ப வச்சுட்டு
2: பெரிய அதிகாரி கையில பெரம்பு இருக்கும் ஒரு நாள் அவர் அடிச்சது கிடையாது.
1: ஒரே சதி ஐபிஎஸ் அதிகாரி கையில பெரம்பு இருக்கும் பல பலன் இருக்கும் அதை கொண்டு எதையா யாரையா அடிச்சிருப்பாரு அடிச்சிருக்க மாட்டா சும்மா அப்படி காட்டுறது அப்படி காட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த கணநாதர் தலை ஊதங்க பொங்கலான்னு காட்டி இவரை எடுத்து கொண்டு போறாங்க. இவங்க தூரத்துலேருந்து பார்த்தவொடனே இவங்களுக்கு கண் கண்ணீர் சொல்லி ஆரம்பிச்சிட்டு வெளிநீர் வாருக்க கொண்ட மயில் புலகமுற பலமுறையும் பணிந்து எழுந்து செக்கில விழுந்து விழுந்து எழுந்துட்டாங்க. எழுந்து குடந்தம் வட்டார் குடந்தம் என்பதற்கு வழிபாடு என்பதற்கு வழிபட்டார்கள் என்று தூரத்தே இவர் நிற்ப அணித்தாக தொழில் அணைந்து வாரத்தால் நந்திபிரான் மலரோனும் திருமாலும் சேர தாம் வந்த சிரம் விண்ணப்பம் செய்ய கொந்த ஈரத்தார் உடையானம் இண்டவரை தருக என்ற நந்தி பெருமான் உள்ள போய் சொன்னார். இந்த மாதிரி வந்திருக்காங்க இந்த பசங்கள்லாம் எனவோ உங்களை வந்து பார்க்கணும்னு வந்திருக்காங்க. சரி உள்ள வர சொல்லு அவரும் உள்ள போறாங்க. நந்திபிரான் திருப்பிரம்பை அசைத்தருள நான் மலர் மேல் அந்தனம் நெடியோனம் அஞ்சலி சேர் கரத்தோடும் வந்தணுகி மருங்குரலும் மணிநிலா நகை மிகிழ்ப்ப பைந்தொடியாள் உருகூத்து பரம்பொருள் மத்திது கூறும். பிரம்மாசன் கையை தூக்குனா கிடக்கவே இல்லை. யா
2: வேற கதி கிடையாதுன்னு சொல்லி ஓடி வராங்க. அப்படி வந்து அங்க நிற்கிறாய் மாயண்ணி இருத்தை இருந்தை உருவாய்த்தனை என் மலர் நேவன் தூயனி புகை உருவன் தோற்றினை என் நண்பரிடம். இன்னதே எப்படி போனியே இப்படி வந்து நிக்கிறிய, அவனா பொன் நிறத்துல இருந்தேன் இப்ப புகை நிறத்துல வந்து நிக்கிறான், அவன் வெண் நிறத்துல இருந்தான் கருப்புல வந்து நிக்கிறிய, என்னதாச்சு உங்களுக்கு ஆன்னு கேக்குறான்.
1: ஆய பொழுது ஆண்டாண்டு கடநாதர் அழைப்ப மெலிந்து ஏயமுறை முறையிட்டார் புறம் நின்றைய மயவர்கள் ஆங்கவர்கள் மிக முழக்கும் அறவோசை திருச்செவியேற்று இங்கிதேவன் என்ற அம்புயத்தோன் எதிர்வணங்கி பாங்குடைய சுராசுரர் உன் பாதங்களே தொடப்பூந்தார் பூங்கலற்கால் பூதகணத்தடுப்ப புறம் நின்றார். எல்லாம் எல்லாரும் போய் நின்று கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. அப்படி இருக்க போது விழித்தருணி கருணை செய்ய வேண்டுமென சிறு நோக்கம் அழித்து பார்த்தாங்க பிரதரும். வாங்க வாங்க என்ன விஷயம் எந்த நன்றிதனை பணித்தருள அவன் எய்தி செழித்து எழு பல்கணத்தோரை தடுத்து உள்ளார் சொல்கவன துடித்த மது பிரம்பசைத்து சுராசரை புகுவித்தான். எல்லாரும் நீங்களாம் தள்ளிப்போங்களா இவங்க உள்ள போட்டுங்களா சொல்லி தன் பரம்பு நாள் எல்லாரையும் வரைக்கு நீங்களாம் எப்போதும் வரக்கூடியங்க நீங்க தள்ளிப்போங்க புதுசா வந்திருக்காங்க அண்ணாச்சி மாதிரிலாம் சரி அவர் உள்ள போட்டு வேணாரு.
2: ஒய்ந்தனம் ஒய்ந்தனம் என்ற கும்பர்களும் தானவரும் முந்தி மணிவாய்த்தல் இழை முடி நெருங்க தழித்தே எந்த வீரான் வீச்சிருக்கும் ஓலக்கம் எதிர்நோக்கி புந்தி நிலை கடிகூரத் தொடர்ந்து எழுந்து போச்சினார். எல்லாரும் உந்தோ எங்களுக்கு சொல்லி கை சிறுசில கை வச்சு அப்படி போச்சு கொண்டு ஓலம் விட்டு ஓடுகிறார்கள். அப்போ பிரம்மன் தான் சொல்கிறான் அங்கவரை எதிர்நோக்கி நகைத்தொழில் அருள் வாரி பங்கஜத்துவை உருமாறி முகஞ்சாம்பி மெய்ப்பணிப்ப இங்கிவர் குற்றதவன் என்பதோட மறைப்புத்தே செங்கையினை முகஞ்சிரஞ்சி விண்ணப்பம் செய்கின்றார். பிரம்மாதான் விஷயத்தை எடுத்து சொல்றார் இந்த மாதிரி இங்க நிலைமையெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு என்ன செய்யறது சொல்ல அடியங்கள் அறியாமை தொடக்குண்ட கையரே எம் மாதலின் உன் கண்ணருள் வெற்றி எய்தாது வையனரும் சுவை அமிழம் பெறத்தொருட்டு வெவ்வினையேன் பையரவான் மந்தரத்தார் பார்க்கடலை கடந்தேமார். பார்க்கடலை கடஞ்சோம் என்ன வந்து தோன்றிய தீன் சுவை அமிழம் தோன்றாது விடன் தோன்றி இன்று சராசரன் அனைத்தும் எரி செய்து நீராக்கின் தந்தினர் ஊர் எரித்தாய் உன் அருளன்றி முயல்வதல்ல ஒன்றொழிய ஒன்றாயந்துரைக்கும் மொழிமையாமே. நீதான் திருபுரத்தை எரிச்சிருக்க ஒரு காலத்துல அம்மால இதுல இருந்து எங்களை காப்பாற்றவும் உன்னாலதான் முடியும், அதனால என்ன செய்யணும் தெரிய எங்களை காப்பாற்றணும்.
1: இன்று ஒழிந்தோர் ஒழியவே நெஞ்சிய யாம் சிலர் வந்துங்கு உச்சனம் வண்ணமும் மாறி உயங்கினம் நீ அலதோர் பற்றிலே இவ்வளவில் உலகமெல்லாம் பாழாகும் சற்றும் இனி தாழாது தன்னடி செய்தரங்காயே.
2: இதுக்கு ஒரு வழி நீங்க செய்யலைன்னா உலகமே தாங்காது, உலகமே அழிஞ்சு போகப்படுது இந்த விஷத்தினாலே சொல்லி சொல்ற.
1: இது பொழுது காற்றிலேயே இப்ப நீங்க இதை பத்தி காக்கல எமக்கு இறுதி என்றேயான் விதுமுடித்த பெருங்கருணை வெள்ளமே என்றிருந்தான் மதுமலத்தார் விண்ணவரம் அனங்கலங்கி முறையிட்டார் அவனதம் அவுணர்தம் எம் பெருமானும் அஞ்சலி என்றொழி. எல்லாரும் போய் கண்ணீர் விட்டு அழுதாங்க
2: எங்களை வழி தரும். அப்ப அவர் பார்த்தாராம்
1: அவுணதம் எம்பெருமானும் அஞ்சலி
2: பயப்படாங்களா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இவ்வளோதானே வராதுங்க நான் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதை என்ன செய்ய போறாருங்கிற மறுவாரத்தில் சிந்திப்போம் என்று சொல்லி எந்த அளவு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

வாழ்கை குரு சைதனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வே ஏரிய மஞ்சே வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் வான்முகில் வழாறு பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிடாருயிரள் வாழ்க நான் முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமில்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம்

என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மான் திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடிகிணிகள் போற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, கடவுள் மா முனிவர் அருளி செய்த திருவாதவுரடிகள் புராணத்தில் இரண்டாவது திருப்பெருந்துறை சருகம், அதிலே நம்முடைய குருநாதரை ஆன்மநாத பெருமான் ஒளிசை மானுடமாக வந்து ஆட்கொண்டு அங்கு குழுமியிருக்கின்ற அடியார்கள் இலக்கணங்களையெல்லாம் விளக்குகின்றார். சரியையில் நிற்போர், கிரியையில் நிற்போர், அவர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது யோக மார்க்கத்திலே நிற்பவர்கள், யோகம் என்பது என்ன என்று சொல்றார். 71வது பாடல். முக்குணம் ஐம்புலன் ஐந்துடன் அடக்கி மூல வாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கெனும்படி அடைத்து

புக்கழுந்தினர் எமது உருப்பெறுவார் புவியில் வெட்டுவன் எடுத்த மென்புழு போல். முன்பு சரியை என்னதென்று விளக்கினார். அந்த சரியையிலே நிட்டக்கூடியவர்கள் பெருமானுடைய உலகத்தில் சென்று வாழ்வார்கள். கிரியையிலே வெற்றி பெற்றவர்கள் பெருமானுடைய உலகத்திலே பெருமானுக்கு அருகிலே அணுக்கத்தொண்டு செய்து கொண்டு வாழ்வார்கள். இந்த யோக மார்க்கத்திலே நிலை பெற்றவர்கள் பெருமானை ஒத்த உருவத்தை பெறுவார்கள் என்று பலன் சொன்னார். உருவம் என்பது குணமும் கூட. பெருமானை ஒத்த தோற்றமும் பெருமானை ஒத்த பண்புகளையும் அவர்கள் பெற்று சிவமாகி விளங்குவார்கள். அதற்கு சாரூப்யம் என்று பெயர். அதற்கான தவம் என்ன? மூன்று குணங்களையும் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். மூன்று புலன்கள், மூன்று குணங்கள் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சத்துவம், ரஜஸ், தமஸ். சாத்விகம், ராஜதம், தாமசிகம் என்று கூறுவார்கள். தமசை, தமசோடு கூடியது தாமசிகம். தமசினன், தமசின் விளைவு தாமசிகம். தமஸ் என்றால் சோம்பல் என்று கொள்ளலாம். ரஜஸ் என்றால் ஊக்கம் என்று கொள்ளலாம். சத்துவம் என்றால் அமைதி என்று கொள்ளலாம். இந்த மூன்று குணங்களிலே சத்துவம் என்ற குணம் உயர்ந்த குணம். மூன்று குணங்களையும் அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்று குணங்களை அடக்குவது என்பது இரண்டு குணங்களை மூன்றாவது குணத்திலே அடக்குது என்ற பொருளிலே வருகின்றது. என்னன்னா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சமய நூல்களில் அதான் பொருள். மூன்று குணங்களையும் மூன்று குணங்களிலிருந்தும் விடுதலைன்னு சொல்லுவாங்க. உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரையிலும் சத்துவ குணத்திலிருந்து விடுதலை என்பது இல்லை. அப்பொழுது ரஜஸ் தமஸ் என்ற இரண்டு குணங்களையும் சத்துவ குணத்திற்குள் அடக்கி ஆள வேண்டும். சத்துவ குணமே மேம்பட்டு இருக்கும். குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக என்று சர்க்குலர் விளக்கிறார். மூன்று குணங்களும் முதல் குணமாகின்ற சத்துவமாகவே விளங்கும். வீட்டில் வீடு நல்லா இருக்கணும்னா எல்லாரும் அடங்கி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அடங்கி வாழணும்னா என்ன அர்த்தம்? வீட்டிற்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், தகப்பன்னு. அவருக்கே எல்லாரும் அடங்கி வாழணும் அர்த்தம். எல்லாரும் அடங்கி வாழணுங்கிறதுனால தகப்பன் அடங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது நல்லா இருக்காது, நல்ல வீடா இருக்காது. எல்லாரும் அடங்கி வாழணுங்கிறது எல்லாரும் ஒத்தருக்கு அடங்கி வாழணுங்கிற பொருள்ல வருது. அப்ப அதே போல மூன்று குணங்களையும் அடக்கணும்னு சொன்ன இரண்டு குணங்களை முதன்மையான மூன்றாவது குணத்திற்குள் அடக்க வேண்டும் என்பது பொருள். இது பல பேருக்கு புரியாது. சாத்திர நுணுக்கம். திரிபுடி என்று வேதாந்த சித்தாந்த சாத்திரங்கள்ல சொல்றாங்க. திரிபுடி என்றால் என்னன்னா எந்த ஒரு காட்சி, புலன் நுகர்ச்சி, அறிதல் என்ற ஒரு டிரான்சாக்ஷன், அதுல மூன்று பாராமீட்டர்ஸ், மூன்று காரணிகள் உண்டு. ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படிக்கப்படுகின்ற புத்தகம் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, படிக்கின்ற நான் என்ற ஒரு எழுவாய் இருக்கு, படித்தல் என்ற ஒரு தொழில் இருக்கு. இந்த மூன்றுக்கும் சேர்ந்து திரிபுடி என்ற பெயர். மூன்றாயிருத்தல், காட்சி. ஒரு ஓவியத்தை நான் பார்க்கிறேன், பார்க்கப்படுகின்ற ஓவியம், காணப்படும் பொருள். பார்க்கின்ற நான், காண்கின்ற உயிர். பார்க்கும் தொழில், காட்சி என்ற ஒன்று தனியா இருக்கு. அதே காட்சின்னா பார்க்கப்படுகின்ற பொருள் தனியா இருக்கு, பார்க்கின்றவன் இன்னொரு இடத்துல தனியா இருக்கிறான். காட்சி நிகழவில்லை என்றால் காணப்படும் பொருள் அந்த நேரத்தில் காணப்படும் பொருளாக ஆகாது. காட்சி நிகழவில்லை என்றால் காண்கின்ற தன்மை கொண்டவன் அந்த நேரத்தில் காண்பானாக ஆக மாட்டான். காண்பான் என்ற ஸ்டேட்டஸ் அவனுக்கு வராது. காணப்படும் பொருள் என்ற ஸ்டேட்டஸ் இந்த பொருளுக்கு வராது. காட்சி என்பது நிகழவில்லை என்றால் அது பார்க்கணும். அப்ப திரிபுடி. அதுவே அறிதல்லையும் அப்படிதான். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்று மூன்றாக இருக்கின்றது. உணர்ச்சியிலே அப்படிதான், உணர்பவன், உணரப்படும் பொருள், உணர்ச்சி என்று இருக்கின்றது. கேள்வியிலும் அப்படிதான், கேட்பவன், கேட்கப்படும் செய்தி, கேள்வி என்ற நிகழ்ச்சி தொழில் இருக்கு. நுகர்ச்சியிலே அப்படிதான், உணவை உண்கின்றோம். நுகர்பவன் கஸ்டமர், நுகரப்படும் பொருள் கன்சியூமர் ப்ராடக்ட், நுகர்ச்சி அந்த டிரான்சாக்ஷன். மூணாக இருக்கு. இந்த மூன்றும் இல்லாத நிலை, அந்த நிலை தான் மூன்றையும் கடந்த நிலையிலே தான் தூய அறிவு விளங்கும். அதான் முக்தி நிலைன்னு சொல்லப்படுது. புறச்சமயத்தவரெல்லாம் மூன்றையும் நீங்கிய நிலைன்னு சொல்றாங்க. மூன்றும் நீங்கி ஒரு நிலை உண்டாகாது. அப்பொழுது இரண்டு மூன்றாவதில் ஒடுங்கும். எந்த இரண்டு மூன்றாவதில் ஒடுங்கும் என்பதை சைவம் நமக்கு கண்டுபிடித்து சொல்கின்றது. காணப்படும் பொருளிலே காண்பவனும் காட்சியும் ஒடுங்கிய நிலை என்பது முக்தி நிலை. அறியப்படும் பொருளிலே அறிபவனும் அறிவும் அடங்கிய நிலை முக்தி நிலை. அதான் நினையாது நினைத்தல். நினையாது நினைக்கின்ற காரணத்தினாலே நினைப்பவன் என்ற ஸ்டேட்டஸ் இவனுக்கு இல்லை. இது கூடுமா? கூடும். எப்படின்னா உறக்கத்திலே நாம் இன்பத்தை அனுபவிக்கின்றோமா துன்பத்தை அனுபவிக்கின்றோமா? நல்ல ஆழ்ந்த உறக்கம். இன்பத்தை அனுபவிக்கின்றோமா துன்பத்தை அனுபவிக்கின்றோமா?
சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம நம்முடைய அனுபவத்திலேருந்து தைரியமா சொல்லணும். இதை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னு சொல்றேன, அனுபவிக்கும் போது உணரல் அவ்வளவுதான். நன்றாக உறங்கும் பொழுது தலைவலி விடாத தலைவலி இருக்கிறவங்களுக்கு தலைவலி இருக்கா, வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு வயிற்று வலி இருக்கா, ரெண்டு நாளா சாப்பிடாதவன் தூங்குறான்னு வச்சுங்க, அவனுக்கு தூக்கம் வராது தூங்குறான்னு வச்சுங்க, பசி தெரியுதா, தெரியுது. வாங்கின கடனை பற்றிய அச்சம் இருக்கா, ஐடி ரேட்டை பத்தின அச்சம் இருக்கா, பணக்காரங்களுக்கு நல்லா உறங்கும் போது இல்ல, இதெல்லாம் இல்லைங்கிறதுனால துன்பம் இல்லை. சரி, உறங்கி விழித்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தியான்னு கேட்டா இன்பமா உறங்கினேன்னு சொல்லுவார். கஷ்டப்பட்டு உறங்கினேன்னா யாராவது சொல்றாங்க. உறங்குவதனால நமக்கு ஒரு வி கெட் எனர்ஜைஸ்டு, புத்துணர்ச்சி வருகின்றது. உழைத்து தொடர்ந்து உழைக்க முடியாது அப்படிங்கிறவங்க உறங்குறாங்க. உறங்கின பிறகு வேற ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன், ரீசார்ஜ் ஆயிடுது, பேட்டரி என்ன ஆகுது, ரீசார்ஜ் ஆயிடுது, ஃபுல் கெப்பாசிட்டி வந்துடுது. அப்ப ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறேன் அப்படி சொல்றோம். ஆகவே உறக்கம் என்பது பாசிட்டிவா ஒருவனுக்கு நன்மை செய்கின்றது, இன்பத்தை அளிக்கின்றது. ஆனால் அந்த உறக்கம் என்பது உறங்குபவன் தன்னை உறங்குபவனாக அறிந்தால் நின்று போகும். உறங்குகின்ற நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நினைவு வந்ததுன்னா அது கனவு போன்ற நினைவு. அந்த உறக்கத்தில் இருந்து உறக்கம் தடைபட்டு அவன் விழிக்கப் போகின்றான் என்பது பொருள். இப்ப உறக்கம் என்ற ஒரு இன்ப நிலையை முழுவதும் தூக்குங்கால் உறக்கம் என்பது என்ன, அந்த நிலையை சென்று ஒடுங்குவது. அப்ப உறங்குபவன் ஒடுங்கி விடுகின்றான், உறங்குபவன் உறக்கத்திலே சென்று ஒடுங்கி விடுகின்றான், தனித்து இல்லை. ஆகவே அதே போல எது வந்து ஆப்ஜெக்டோ, ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ், அதுல டிரான்சாக்ஷன் ஆஃப் நோயிங், அப்புறம் இந்த பர்சன் ஹூ நோஸ், இருவரும் அடங்கி இருத்தல் தான் உண்மையான அறிவு என்று சைவம் கண்டுபிடித்தது. உறக்கத்தை கொண்டு நல்ல உறக்கம் என்பது உறங்குபவன் ஒடுங்கிய நிலை. ஆகவே அறியப்படுகின்ற பொருள் இறைவன், சிவம் தான் அறியப்படுகின்றது, சிவஞானம் அறிவிக்கின்றது, உயிர் அறிகின்றது, உயிரும் அதனுடைய போதமாகின்ற அறிவும் அறியப்படுகின்ற பொருளாகின்ற சிவனிடத்திலே அடங்குவது என்பது திரிபுடி ராகித்யம், முப்புடி இல்லாத நிலை. முப்புடி இல்லாத நிலை என்றால் என்ன பொருள்னா, மூன்று மூன்றாக இல்லை, மூன்றும் ஒன்றாக உண்டு, ஒன்றாக இருக்கின்றன என்ற பொருள். அப்ப மூன்று குணங்களும் சத்துவ குணத்திலே அடங்க வேண்டும், ஐம்புலன்கள் அடங்க வேண்டும்ங்கிறார். ஐம்புலன்கள் தான் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். காண்கின்ற புலன் காண் உணர்ச்சி, கேட்கின்ற புலன், தொடுகின்ற புலன், சுவைக்கின்ற நாக்கு அந்த புலன், முரளுகின்ற முகர்கின்றன்னு சொல்றாங்க. முரளுதல் சரியான சொல், முக்கேணி முரளாய், முரளுகின்ற மோப்பம் பிடிக்கின்ற அந்த புலன், இந்த ஐந்தும் சென்று ஒடுங்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பெருமானை பார்க்கும் பொழுது காட்சியிலே ஒடுங்க வேண்டும் என்று செக்குலர் சொன்னார். அப்ப பெருமானை உள்ளத்திலே பார்க்கும் பொழுது அந்த காட்சியிலே சென்று ஒடுங்க வேண்டும். ஐந்து இதுல ஒடுங்க வேண்டும், காட்சியிலே சென்று ஒடுங்க வேண்டும். மூன்று குணங்களையும் ஐந்து இந்திரியங்களையும் அடக்கி இந்த நிலையிலே நம்மிடத்திலேயே ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை நாம் நூல் மூலம் அறிந்து வைத்திருக்கின்றோமே தவிர அனுபவித்து அறியவில்லை. அந்த ஆற்றல் எங்கிருக்கின்றதுன்னு சொன்னா, நம்முடைய முதுகு தண்டு, அந்த தண்டு எங்கு முடிகின்றதோ, பிவட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, முக்கோண வடிவிலே ஒரு எலும்பு இருக்குங்க, இந்த இடுப்பு எலும்பும் முதுகன் தண்டும் சேர்கின்ற இடம் முக்கோண வடிவத்தில் அந்த ஜாயிண்ட் இருக்கும், பிவட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு யோக சக்கரம், சக்கரம்னா வட்டம் இருக்கின்றது. இருக்கின்றதுன்னா தொட்டு பார்த்தா தெரியுமா, இல்ல டாக்டர் ஆபரேஷன் பண்ணா தெரியுமா, அங்கு இருப்பதாக பெரியோர்கள் பாவிக்க சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு நம்ம என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணினா அது உண்மையிலே இருக்குமா அப்படிங்கிற, இமேஜின் பண்ணினா இருக்கும், அதன் பலன் உண்டு. கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இர்ரேஷனல் நம்பர் என்னன்னா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல அது எங்க இருக்குன்னு புள்ளிட்டு காமிக்க முடியாது, அது இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல்னா அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம், ரேஷனல்னா அறிவுக்கு உட்பட்டது, பகுத்தறிவு அப்படிங்கிறாங்க. இர்ரேஷனல் என்பது அறிவின்மை இல்ல, பகுத்தறியப்படாது அறியப்படாத அறிவு, அதான் இர்ரேஷனல். இமேஜினரி நம்பர்னு ஒண்ணு இருக்கு, கற்பனையிலேயே ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு எண்ணையும் அந்த எண்ணோடு பெருக்கினால் பாசிட்டிவான எண் தான் வரும். பிளஸ் டூ இன்டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர், மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் தான். ஆச்சா, இப்ப எந்த ஒரு எண்ணை அந்த எண்ணுடைய பெருக்கினால் வருகின்ற எண்ணுக்கு வர்க்கம்னு பேரு, ஸ்கொயர். எந்த எண் இந்த வர்க்கத்தினுடைய

ஆஃப் மைனஸ் ஒன், அது ஐன்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க கிராஸ் பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனா அது இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அதனால பல கணக்குகளை போட முடியுது, பலன் இருக்கு. ஒரு பொருளை இமேஜின் செய்வதனாலையும் நமக்கு பாசிட்டிவான விளைவு உண்டு. அந்த பொருள் இமேஜினரி, நம்முடைய கற்பனையில் தான் இருக்கின்றது என்பதனால குற்றம் இல்லை. அந்த கற்பனையினால நம்முடைய நாம் சில பலன்களை பெற முடிகின்றது. அதே போல இங்கு கற்பனை பண்ண சொல்றாங்க, மூலாதாரம் இடத்துல ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துல நம்முடைய மனதினுடைய ஆற்றல் ஒரு காற்று வடிவிலே தங்கி இருக்கின்றது. மனதிற்கும் காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னா, பொம்மலாட்டம்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த பொம்மலாட்டம்ங்கிற விளையாட்டுல பொம்மைகள்லாம் கைய கால தூக்கி ஆடி பாடி ஓடி அடிச்சு பிடிச்சு நாடகம் நிகழ்த்தும். அந்த பொம்மைகளுடைய காலு கையு தோளாப்பட்ட எல்லா இடத்துலயும் மெல்லிய நூல்களை கட்டியிருப்பார். திரைமறைவில் இருந்துகிட்டு ஒருவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப சாதுரியமா அந்த நூல்களை இழுத்து இழுத்து பண்ணிட்டு இருப்பார். அப்ப இந்த பொம்மை கையை தூக்கும், அடிக்கும், குப்புற விழும், அழும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும். அந்த நூல் எவ்வாறு இந்த பொம்மையை இயக்குகின்றதோ அதே போல நம்முடைய மூச்சுக்காற்று நம் மனதை இயக்குகின்றது. மூச்சுக்காற்று பரபரப்பா இருந்தா மனசு பரபரப்பா இருக்கும். மூச்சுக்காற்று அடங்கி இருந்தா மனசு அடங்கி இருக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பிராணாயாமம் பண்ணி மூச்சுக்காற்று யாருக்கு பரபரப்பு இல்லாம அடங்கி இருக்கோ அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எனக்கொரு தலைவன் இருக்கின்றான், அவன் என்றும் என்னை காக்கின்றான். அந்த அமைதி இருக்கும் மூச்சுக்காற்று அடங்கின. மூச்சுக்காற்றுக்கும் மனதிற்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. அப்ப மனமே காற்று வடிவத்தில் இருக்கு. காற்றுங்கிற காஸ்கட் ஒரு பெட்டிக்குள்ள மனம் அடங்கி இருக்கு. அதனால்தான் பெட்டியை உருட்டும் போது உள்ள இருக்கிற பொருள் உருளுது. காற்றிலே மனம் பிணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மெல்லிய கயிறிலே பொம்மலாட்ட பொம்மையினுடைய கைகால்கள் கட்டப்பட்டிருப்பதை போல நம்முடைய பிராணவாயுவை வைத்துக் கொண்டு மனதை கட்டிப்படுத்தியிருக்கிறார் கடவுள். மனசை கட்டி போட்டிருக்கிறார். பிராணவாயு செல்லும் இடத்திலே மனம் செல்லும். உடம்பை விட்டு உயிர் போகும்பொழுது கூட நமக்கு நுண்ணுடல்னு ஒண்ணு இருக்கு. அந்த நுண்ணுடலோடு மனமானது செல்லுது. இந்த நுண்ணுடலை தாங்கி செல்வது எதுன்னு கேட்டா இந்த பிராணவாயு தான் என்று பார்க்கின்றோம். பருவுடலை விட்டுட்டு போறோம், நுண்ணுடலை தாங்கி செல்வது பிராணவாயுன்னு பார்க்கணும். அப்ப அந்த வாயு யாரொருவர் மூன்று குணங்களையும் ஐம்புலன்களையும் அடக்கி முறையாக யோகம் பயில்கின்றார்களோ அந்த யோகத்திற்கு எட்டு உறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்றேன், நியமம் என்றால் இதை இப்படி இப்படி பண்றது அப்படிங்கிற ஒழுங்கு நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. புற தூய்மை ஒரு நியமம். ஒரு நாளைக்கு மூன்று வேளை குளிப்பது, உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது புற தூய்மை. யமம் என்பது அகத்தூய்மை, உள்ளத்தை சுத்தமா வச்சிருக்கிறது. நம் மனதை கெடுக்கக்கூடியவற்றை பார்க்க கூடாது, நம்முடைய மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்க கூடாது, பலனுள்ளவற்றை தான் செய்ய வேண்டும் என்பதற்கு தேவையான அடிப்படை இலக்கணங்கள்லாம் யமம் என்பதுல வரும். யம நியமம். அப்புறம் சரி, இது பொதுவான அறம். பிராக்டிக்கலா லேபில் உட்கார்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்பொழுது பிராணாயாமம்னு சொன்னார்கள், மூச்சினை அடக்கி பழகுதல். மூச்சினை அடக்கிறதுனால் முக்தி உண்டுன்னு சொல்லல, ஆனால் முக்திக்கு ஏதுவான வழி உண்டு. இப்ப ஒரு இட்லி சாப்பிட்டா பசி அடங்காது, ஆனா ஒவ்வொரு இட்லியா ஒரு ஆறு இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும். ஆறாவது இட்லியை முதல்ல சாப்பிட்டதுனால பசி அடங்கிடாது. முதல் இட்லி சாப்பிட்றதுல பசி அடங்கலங்கிறதுனால இந்த இட்லி வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டாலும் பசி அடங்காது. எல்கேஜியில் இருக்கிற ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணி, யூகேஜி ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணி கலெக்டர் ஆகணும். எல்கேஜி ஹோம்ஒர்க்னால கலெக்டர் ஆனான்னு சொல்ல முடியாது, ஆனா எல்கேஜி ஹோம்ஒர்க்கை பண்ணினவங்க தான் கலெக்டர் ஆறாங்க. இப்படிதான் எல்லா நூல்களும் இருக்கின்றன. அதனால எதையும் நம்ம தள்ளக்கூடாது, ஆனா இதனால தான் அது நினைக்க கூடாது. அதுபோல கடவுள் அருளினாலே பேரருளினாலே முக்தி நிலை விளையும். இது வந்து இந்த புரோட்டோகால் படி முறையா போறவங்களுக்காக சொன்னது. விண்வெளியில இருக்கிறவர் நம்ம போற அடையும் வடையும் சாப்பிட்டு பசி அடங்குறது இல்ல. அவரே நம்ம ஊர்ல இருக்கும் போது அங்க போட்டுட்ட மாத்திரை இங்க போட்டுக்கன்ன, இந்த வெங்காய ஊத்தப்பத்தை பார்க்கும் போது எச்சில் ஊறுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுடுவார். அந்தந்த இடத்திற்கு அந்தந்த உணவு வகை என்பதை போல பூமியில வாழும் பொழுது இந்த அட்டாங்க யோகத்தை பயின்றால்தான் மனம் அடங்கும். காட்டுல இருக்கிறோம், மனித பிறவி எடுக்காத விலங்குகள் பிறவி எடுத்திருக்கிறோம். இறைவன் அருளினாலே பூனை பூஜை பண்ணது, புலி பூஜை பண்ணது சொல்றாங்க. அதெல்லாம் கடவுள் என்று அறிந்து பூஜை பண்ணி முக்தி நிலையை பெற்றன. அட்டாங்க யோகம் பயிலவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது பயில வேண்டாம், நாம் பயில வேண்டும். தேவையின் அடிப்படையில் அது பிராணாயாமம், மூச்சு காற்றினை அடக்கி பயிலுதல். அதற்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, முதலிலே நமக்கு சளிகளி பிடிச்சிருக்கும் போது ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல நாட்கள்ல இரண்டு மூக்கு துவாரங்கள் இருக்கின்றன. இதை பத்தி நம்ம அப்பர் பிரம்மன் சொல்றாரு.

0: என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசன். கடவுள் எப்படி இருக்கிறார்னா, பிராணவாயு வடிவத்திலே என் நுரையீரலிலிருந்து வெளியில போறார், திரும்பவும் என்னை உயிர் வாழ்விப்பதற்காக என் நுரையீரலுக்குள் அவரே உள்ளே செல்கின்றார். இன்னம்பர் ஈசன் இவ்வாறு இருக்கிறார். அதாவது இன்னம்பர் ஈசன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கிறார். உண்மையா இருக்கிறார், இன்மையுமா இருக்கிறார் சொன்ன, அதான் இமேஜினரி நம்பர். இமேஜினேஷனாவும் சாமி இருக்கிறார். பெருமான் எப்படி இருக்கிறார்னா, இல்லாததாகவும் இருக்கிறார், இல்லாததற்கும் ஒரு பலன் உண்டு. குதிரை கொம்புன்னு ஒருத்தர் சொல்றார், குதிரைக்கு கொம்பு கிடையாதுன்னு சொல்றோம், குதிரை கொம்பு என்ற யூசேஜுக்கு பலன் உண்டு இல்லையா. அதே போட்டு பெருமான் எல்லாமே இருக்கிறார். பெருமான் நம்முடைய உடம்பிலே மூச்சு காற்றாக இருந்து உயிர் உடம்பிலே வாழ்வதற்கு துணை செய்கின்றார். உயிர் உடம்பிலே வாழ்வதற்கு பெருந்துணை என்பது மூச்சு காற்று, கஃப் பிராண் யாத் என்று வேதம் சொல்லுது. கடவுள்தான் மூச்சு காற்றாக உயிரினை உடம்பிற்குள்ளே தக்க வைக்கின்றான். போதும் இந்த உயிர் உடம்பிற்குள்ளே இருந்து நினைச்சார்னா மூச்சு காற்றோடு அதை வெளிக்கொண்டு போயிடுவார், உயிரை எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்று விடுவார் என்று பார்க்கின்றோம். அந்த சுவாசத்தை நம்ம வந்து அடக்கி பழகணும். முதல்ல ஒரு நாசித்வாரம் வழியா மூச்சை மெதுவாக இழுத்து நிறுத்தாமல் அடுத்த நாசித்வாரம் வழியா அந்த மூச்சை அதே நேரத்துக்கு விட்டு பழகணும். இழுக்கும் பொழுது ஒரு நாசித்வாரத்தை மூடிக்கணும், விடும் பொழுது எதிர் நாசித்வாரத்தை மூடிக்கணும். இப்படி சில நாட்கள் சில நேரம், அடுத்த நாள் ஒரு இன்னைக்கு 10 நிமிஷம் பண்ணோம்னா அடுத்த நாள் 15 நிமிஷம், அடுத்த நாள் 25 நிமிஷம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் பண்ணி மூச்சினை நம்முடைய நம் நினைத்தபடி இழுத்து விடுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் மூச்சினை 1 நிமிடம் இழுத்தோம் என்று சொன்னால் 2 நிமிடங்கள் 2 நாசித்வாரங்களையும் அடக்கி கொண்டு மூச்சினை வெளிவிடாமல் நிறுத்த வேண்டும் இந்த இடத்துல நெற்றி புட்டுல. பிறகு 4 நிமிடங்களுக்கு மெதுவாக எந்த நாசித்வாரத்தின் வழியாக மூச்சினை இழுத்தீர்களோ அதற்கு எதிர் நாசித்வாரம் வழியாக மெதுவாக விடணும். 4 மடங்கு நேரத்திற்கு விடுவதற்கு அந்த காத்து இருக்கணும். 3 நிமிஷத்திலே விட்டுட்டு ஃப்ரீயா இருக்கக்கூடாது. இந்த கண்ட்ரோல், இந்த எக்ஸசைஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸசைஸ் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு தானாகவே ஒழுங்குபட்டு இயங்கும். வளர்க்கப்பட்ட நாய் எப்படி வந்து தானாவே இயங்குதோ, வீட்டு பசு எப்படி வந்து மேஞ்சிட்டு வீட்டுக்கு வருதோ, ஒரு எஜமானனுக்கு அடங்கின பசு எங்க மேஞ்சாலும் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும் தானாவே. அதே போல பிராணாயாமம் பண்ணி பழக்கப்படுத்தி விட்டோம்னா அது வீட்டு பசுவை போல நாம அந்த லேப் எக்ஸசைஸ் பிராணாயாமம் பண்ணாமலேயே மூச்சு ஒழுங்கா இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த மூச்சு ஒழுங்கா இயங்குவதை பார்ப்பது மூச்சு பிராணாயாமம். அது எப்படி இயங்குதுங்கிறத பாக்குறது, பிள்ளை ஹோம்ஒர்க் பண்றத அம்மா பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒழுங்கா பண்ணதுன்னு. மூச்சு ஒழுங்கா இயங்குதா என்று உயிராகின்ற நாம் அறிவை கொண்டு பார்ப்பதுதான் கடைசி பிராணாயாமம், சட்டில் பிராணாயாமம். அதனால என்ன ஆகுது, மனமானது அடங்குகின்றது. அடங்காப்படாரியா இருக்கிற மனம் அடங்க கற்றுக்கொள்கின்றது. அடங்குகின்ற மனம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான். அப்பா வந்து எப்படா ஷூவை போட்டுக்கிட்டு வெளியில இறங்குவார்னு பார்ப்பான். அப்பா வீட்டில் இருக்கிறவரையும் ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி, அப்பா ஹீரோ ஹோண்டா ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க செல்ல கையில் எடுத்துருவான். அவர் ஆபீஸுக்கு போன உடனே கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு போயிடுவான். அதுபோல கவனிக்காத நேரத்தில் மனமானது கெட்டு அலையும். பிராணாயாமம் பண்ணி நம்ம அந்த மூச்சு காற்றினுடைய செலவினை உற்று நோக்கும் பொழுது அடங்குவதை போல் பாசாங்கு செய்கின்ற மனம். நம்ம பிராணாயாமத்தை கவனிக்கிற தவறிவிட்டோம்னு சொன்னா மனம் தானாகவே வெளியில போகும். அவ்வாறு வெளியில போவதை மனதின் ஒரு பகுதியே உணர வேண்டும். நாம தப்பு பண்றோம்னா நமக்கே தெரியணும் நான் தப்பு பண்றோம்னு. அதுதான் முன்னேறுவதற்கான வழி. நாம தவறு செய்யும் பொழுது இன்னொருத்தர் சொன்னா அது நம்ம புண்ணியம், அவங்களுக்கு புண்ணியம், இதை நம்ம பண்ணின புண்ணியம். ஒருத்தர் நம்ம தப்பெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு இருக்காங்க. இப்பெல்லாம் ஒருத்தர் தப்பை இன்னொருத்தர் சொன்னா சண்டை தான் வருது. ஆனா உண்மையில நன்றி சொல்லணும், நல்ல வேளை நீங்க சொன்னீங்களே இல்லைனா எனக்கு தானே நட்டம் என்று நன்றி கடமை இருக்கணும். அப்ப நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் அறிஞர்களுக்கு தவறு செய்யும் போது தவறு செய்வதை அவர்களே உணர்வார்கள். அதுபோல மனம் வெளியில அலைவதை பிராணாயாமம் பண்ணி பழகி இருப்பதனால மனதின் ஒரு பகுதி ஒரு கூறு அதுவே அறியும். நம்ம மனம் கட்டுக்கட்டு அலைகின்றது என்று அறியும். உடனே அது என்ன பண்ணும், வெளியிலே செல்கின்ற மனதை உள்ளே வாங்கும். அதற்கு பிரத்யாகாரம் என்று பெயர். வெளியிலே செல்கின்ற மனதை என்ன செய்யும், மனமே என்ன பண்ணும், அதனை பிடித்து உள்ளே வாங்கும். அதுக்கு பிரத்யாகாரம் என்று. அப்புறம் தியானம், பெருமானுடைய அருட்செயல்கள், அரும்பெரும் குணங்கள், பெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தங்களாகின்ற அழகிய உருவங்கள், இவற்றிலே மனதினை நிறுத்தி பழக வேண்டும். ஏன்னா இதுவரையும் மனசை கட்டுப்பாடுன்னே பண்ணி வந்திருக்கோம். கட்டுப்பாட்டுக்கு ஒரு ரிவார்டு வேணும். கட்டுப்பட்டு வாழ்வதற்கு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு ஒரு ஊதியம் வேண்டும், ஒரு சம்பளம் வேண்டும். உழைப்பதற்கு ஒரு சம்பளம் வேண்டும். உழைப்பதே உயர்வு, உழைத்துக்கிட்டே இருன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் சும்மாவும் இருக்கலாமே தோணும். பெருமானுடைய உருவத்திலும் குணத்திலும் செயல்களிலும் ஈடுபடுவது என்பது மனதிற்கு ஒரு என்ஜாய்மெண்ட், போகம், தியானம். அந்த தியானத்திலே தாரணைன்னு முதல்ல சொல்லப்பட்டது. பெருமானும் எலூசிவா இருப்பார், பெருமானுடைய வடிவத்தையோ செயலையோ குணத்தையோ தொடர்ந்து நினைக்க முடியாது, நம்முடைய மனம் உறங்க சென்றுவிடும். உறங்க செல்கின்ற மனதை நீ உறங்காதே, தொடர்ந்து பெருமானை அல்லவா நீ தியானிக்க வேண்டும் என்று உறக்கத்தை மீறச் செய்து அதனை தியானிக்க செய்ய வேண்டும். அதற்கு தாரணையின் பேர். தாரணையை பயின்றால்தான் தியானம் கைகூடும். தியானம் கைகூடிய இடத்திலே அதற்கு ஒரு காட்டை என்று சொல்லப்படுகின்ற நிட்டை, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதி உண்டாகின்றது, உறைப்பு உண்டாகின்றது. தியானிக்கும் பொழுது இப்பெருமானை நான் தியானிக்கின்றேன் என்று தன்னை தனித்து உணர்வது நின்று போய் தியானிக்கப்படுகின்ற பெருமான் சிந்தையில் இருப்பானே அன்றி தியானிக்கின்ற தன்னையும் மறந்த நிலைக்கு சமாதின்னு பேர். பெருமானை நினைக்கின்ற நம்மை நினைக்க மறந்துவிட வேண்டும். அதான் நினைப்பற நினைத்தல், தன்னை மறந்து பெருமானை மட்டுமே நினைத்து நினைத்தபடி இருத்தல், அதற்கு சமாதி என்று பெயர். அது எப்பொழுது கலையும்னு சொன்னா, இங்கனம் நம்முடைய தியானத்திற்கு அகப்பட்ட பொருள் இவனுடைய தியானத்தை நாம் கலைக்க வேண்டும் என்று நினைத்து தானே வெளியிலே சென்றால் கலைந்து போகும். எல்லாம் கடவுள் கையில இருக்கு, கடைசியில் சுவிட்சியார் கையில் இருக்கு, கடவுள் கையில இருக்கு. நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் எவ்வளவு உழைத்தாலும் சம்பளம் கொடுப்பது முதலாளி கையில இருக்கு. உழைப்பதனால் சம்பளம் கிடைச்சிடாது, உழைப்பதனால முதலாளிக்கு உவப்பு ஏற்பட வேண்டும். உவப்புனா என்ன? அவருக்கு சந்தோஷமா இருந்தாருன்னா போனஸ் கொடுப்பார், சந்தோஷமா இருந்தாருன்னா இன்கிரிமெண்ட் கொடுப்பார், சந்தோஷமா இருந்தாரா வாகன வசதி கொடுப்பார், வீட்டு வசதி கொடுப்பார் என்பதை போல உண்மையில கடவுளுடைய ஊப்பினாலே எல்லாம் நிறைவேறும். அப்ப கடவுளை மறந்து யோகத்தை பின்பற்றக்கூடாது, அதுக்கு நிரீஸ்வர யோகம்னு பேரு. கடவுளே தேவையில்லை, இந்த யோகமே நமக்கு மேலான முக்தி நிலை தந்துவிடும் நினைத்து பழகுபவர்கள் வந்து கடவுளை அடைய மாட்டார்கள். கடவுள் அருள் துணையோடு யார் இந்த யோகத்தை பயில்கின்றார்களோ அவர்கள் வந்து தோல்வியுற மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகத்தினாலே கடவுளுடைய தியானம் கைகூடுகின்றது. அந்த தியானம் எங்கு கைகூடுகின்றது ஒரு கேள்வி வருது. அப்ப தியானமானது நம்முடைய உடம்பிலே நான்கு இடங்களிலே கைகூடுகின்றது. கடவுளுடைய காட்சி நான்கு இடங்களிலே நம்முடைய உடம்பிலே கைகூடுகின்றது. அது என்னன்னு கேட்ட, மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்பட்ட இரண்டு ஆதாரங்களை விட்டுவிட்டு மணிபூரகம், அப்புறம் அநாகதம், விசுத்தி, ஆத்யம் என்று சொல்லப்பட்ட இடங்கள். மூலாதாரம் என்பது இந்த நம்முடைய முதுகு எலும்பு கீழே வந்து சேர்கின்ற இடம். சுவாதிஷ்டானம் என்பது அந்த அந்த இடத்திற்கு நேர் முன்பக்க இடம், முதுகுத்தண்டனுடைய பின்பக்கம் அது இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு நேர் முன்பக்கம் கருவாயின் கண் இந்த சக்கரம் இருப்பதாகவும் பாவிக்க வேண்டும், அதுக்கு சுவாதிஷ்டானம் பேர். அடுத்து மணிபூரகம் என்பது நம்முடைய நாபி பகுதியில் இருப்பது. அநாகதம் என்பது நம்முடைய இதயத்திலே இருப்பது. விசுத்தி என்பது நம்முடைய கழுத்திலே இருப்பது, குரல் வளையிலே இருப்பது. ஆத்ய என்பது நம்முடைய இரண்டு புருவ மத்தியிலே இருப்பது, குங்குமப்பட்டு வைக்கிற இடம் புருவ மத்தியிலே இருப்பது. இந்த ஆறு ஆதாரங்கள், இவற்றிலே கடவுளுடைய காட்சி என்பது மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற மனதின் ஆற்றலை, மூலவாயுவினாலே அங்க இருக்கின்ற நெருப்பினை ஊதி கிளப்புதல் என்று சொல்கிறாங்க. அங்க ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு காத்தை ஒரு விசிறிய வச்சு விசுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க. இது அங்கு நிகழ்கின்ற யோக அனுபவத்திற்கு ஒரு ஓமையாக சொல்லப்பட்டது. ஓமை, நெருப்பினை ஒரு தணலை பற்றி எறியும் முடியாக எது செய்யும்? காற்று செய்யும். அதே போல உன்னுடைய மன ஆற்றலினை அந்த இடத்திலே குவிக்கின்ற காரணத்தினாலே அது காற்று போல் வேலை செய்து அங்கிருக்கின்ற குண்டலினி என்ற மன ஆற்றல் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகின்ற அந்த எண்ணம் தான் காற்று. அதனால இறைவன் அருளினாலே தணல் ஜொலிப்பதை போல அங்கு என்ன ஆகுது, குண்டலினியானது விழித்துக் கொண்டு மேல் நோக்கி ஊற ஆரம்பிக்கின்றது, நகர ஆரம்பிக்கின்றது. அப்படி நகரும் பொழுது உலக விவகாரங்களுக்கு என்று நமக்கு இரண்டு நாடுகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த நாடுகளையும் உடம்பு அறுத்து பார்த்தா தெரியாது, அதுவும் கற்பனையான நாடிதான். இடை என்றும் பிங்களை என்றும் இரண்டு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுஷுமுனை என்று ஒரு நாடு, சுழுமுனை என்று ஒரு நாடியை கொடுத்திருக்கிறார். நாடு என்பது இந்த மயிலிறகினுடைய அந்த கான் சொல்றோமே, அந்த காம்பு, அந்த காம்பிற்குள்ள இருக்கிற ஓட்டை போல் இருப்பதுதான் நாடி. மயில் இறகு பார்த்திருக்கீங்களா? மயில் இறகு வந்து மயிலுடைய அடிப்பகுதி, காம்பு. காம்பு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிறிய துவாரம் இருக்கும், அதே போல் இருப்பது இந்த நாடி. அதுல இடை பிங்களை என்ற இரண்டு நாடுகள் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்க இவற்றிற்கு மத்தியிலே நடுவிலே சுழுமுனை, சுஷும்னா என்ற வடமொழியில் சொல்வார்கள், ஒரு நாடு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்றதுன்னா இவ்வாறு இருப்பதாக நீ பாவிக்க வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்துக் கொண்டால் அது அங்கு இருக்கும். திங்க் இட், இட் இஸ் தேர், உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அதை நினைத்தால் அது அங்கு இருந்து உங்களுக்கு பயன்படும். இந்த மனம் என்ன, மனம் எழுந்த மனம் என்ன பண்ணும், இடை அல்லது பிங்களை போன்ற நாடி வழியாக செல்வதற்கு முயற்சி செய்யும். அவ்வாறு செய்வதற்கு அது செல்ல விடாமல் நடுவிலே இருக்கின்ற சுழுமுனை என்ற நாடியிலே அதனை செலுத்த வேண்டும். அதாவது அது துவந்தம் என்று சொல்லப்படுகின்ற எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, நல்லது கெட்டது, கருப்பு சேப்பு, தூயது அசுத்தமானது என்ற இந்த இரண்டு தான் உலகம். இதிலே ஒன்றினை பற்றி வாழ விரும்புவோம் மனம். அவ்வாறு இல்லாமல் இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கும் இடைப்பட்ட உணர்ச்சியிலே மனதை வாழ வைத்து சுழுமுனை நாடி வழியாக அந்த குண்டலினி என்ற மன ஆற்றலை எழுப்பி மேல் நோக்கி தள்ள வேண்டும். தள்ளும் பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்ற இரண்டு நிலைகளை கடந்து மூன்றாவது இடத்திற்கு அது வரும். மணிபூரகம், அங்கிருந்து புறப்பட்ட இந்த அநாகதம், அப்புறம் விசுத்தி என்ற குரல் வலை, ஆத்ஞை என்ற நெற்றி பொட்டு, இந்த இடங்களிலே அதுக்கு அம்மையோடு கூடிய பெருமானுடைய காட்சியானது கிட்டும். இதன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை, நான்கு தானங்களிலே இருக்கின்ற பெருமான் நாற்றானத்து ஒருவன். அது எந்த நாலு தானங்கள் இடங்கள் என்று சொன்னால், இந்த மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்ஞை என்ற நான்கு இடங்களிலே கடவுளுடைய காட்சி கிடைக்கின்றது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவனேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார்.
3: இது இறைவனுடைய தோட்டம் எப்படி நிகழும்? முதலாவது நாங்கள் என்ன வடிவாக அவரை வழிபடுகிறோமோ அந்த வடிவத்திலே வருவார். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வழிபடுகிறப்போ உருவனாகத்தான் இருப்பார். உருவம் கொடுத்தால் உருவனாகத்தான் வருவார். திருவள்ளுவர் புராணத்திலே நாரைக்கு முத்தி கொடுத்த வரலாறு காணப்படுகின்றது. நாரைக்கு, ஒரு ஈக்ரெட்டுக்கு, அந்த நாரை மரத்திலே இருந்தபோது முனிவர்கள் இந்த மதுரையிலே இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பற்றி கூறுவதை கேட்டு அந்த அதனால ஈர்க்கப்பட்டார்கள். முத்தரப்பு புண்ணிய பலன் ஈர்க்கப்பட்டு இந்த மதுரைக்கு வந்து அங்கே இருக்கிற பொத்தாமர குளத்திலே நீராடி வழிபட்டு வர இறைவன் நாரைக்கு காட்சி கொடுக்கிறார். நாரை எல்லாம் கோவிலுக்குள்ளே கற்பகிரகத்துக்கு போகலாம், அதுக்கு அங்கே இந்த மாதிரி இருக்கணும்னு தெரியாது. காட்சி கொடுத்தபோது திருவிழாத்திரத்தில் வருகின்றது. நாரை என்ன வடிவத்திலே இறைவனை வணங்கி நின்றதோ அந்த வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்தான். அது ஒன்று. பன்றி குட்டிகளுக்கு இறைவன் பால் கொடுத்ததெல்லாம் ஒண்ணு. அங்கு இறைவன் தாய் பன்றியாக வந்தான். பன்றி அந்த பிஜாவர்.
4: அப்ப அந்த வழிபாடு ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக இது நடைமுறை விளக்கம். தத்துவ விளக்கம் என்று கேட்டால், இந்த நாங்கள் இருக்கின்ற உலகத்தில் எங்களுக்கு மூன்று விதமான ஆன்மீக மாசுக்கள் இருக்கின்றன. இது தத்துவத்திலே என்னுடைய ஆனந்தம், ஆனந்தம் என்றால் ஈகோ அல்ல, என்னுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்வார்கள். என்னுடைய ஆன்மாவை அனுத்தன்மையாக சிறுமைப்படுத்தி சிறப்படுத்தி வைத்திருப்பது ஆணவம். அந்த ஆணவம் இருக்கின்றது. கர்மம், என்னுடைய கர்ம மூட்டை இருக்கின்றது. மாயை, மாயையும் இருக்கின்றது. இந்த மூன்று மனங்களும் உடையவர்கள் தான் நாங்கள். எங்களை சொல்லுவார்கள் சகல வண்டு. நாங்கள் இருக்கின்ற இந்த 24 விதமான தத்துவ உலகங்கள் அந்த தொகுதி எல்லாம் அதுக்குதான் இருக்குது. இங்கு இருக்கிற ஆக்களுக்கு இறைவன் வந்து மானுட சட்டை தாங்கி வருவார். மானுடாகத்தான் வருவார், மான்றாகத்தான் வருவார், வேறு வடிவம் இல்லை, மானுடாகத்தான் வருவார். இதிலே அந்த மாயை என்பது போய் இந்த ஆணவன் கண்ணன் மட்டும் இருக்கிற ஆக்கள் சொல்வார்கள் பிரளயாகலர். இந்த பிரளயாகலருக்கு இவர்கள் இருக்கின்ற உலகமே வேறு. அந்த உலகங்களில் உறவினர்களுக்கு வரும்போது நீங்க சொன்ன நீலகண்டம், மான், மலை என்ற நான்கு கரம், சடைமுடி, கங்கை, சந்திரன் அந்த வடிவத்திலே தோன்றுவர். இது அந்த ஆன்மாக்களுக்கு. விஞ்ஞான கலர் என்று ஆணவமன மாத்திரமுடைய ஆன்மாக்கள் சுத்தமான வசித்து
3: செய்பவர்களுக்கு இறைவன் உள்ளுக்குள்ளேயே தோன்றுவான். உள்ளுக்குள்ளேயே தோன்றுவான். உறவு மிக உலகில் இருந்து நெருப்பு மாற மாறி அவர் உள்ளுக்குள்ளேயே தோன்றுவான். இது அங்கே இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்று வகையான ஆன்மாக்கள்லையும் சில பேர் இங்கே வந்து பிறப்பார்கள் பக்குவ நிலைக்கினால. உதாரணமாக சம்பந்தர் வந்து பிறந்தார். சம்பந்தர் சாமசுத்தர் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே இவர்களெல்லாம் முடித்தவர். அவர் வந்தவர்கள் அவருக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. அவருக்கு இறைவன் எப்படி தோன்றினான் அவரே சொல்லியிருந்தாரே. போடுடைய செவியன் விடையேறி ஓதூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர்கல்வன் பாத்தீங்களா. அப்ப அவர்கள் வந்து இரண்டாவது வர்க்கத்தை சேர்ந்த ஆன்மா வர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறார். அப்ப இது வந்து அந்தந்த நிலையெல்லாம் அந்தந்த இதுல இருக்குது. இதுக்கு எக்ஸெப்ஷன் வந்து அந்த ஆன்மாக்கள் இங்க வந்த பொழுது அந்த நிலையை அடைந்த பொழுது அந்தந்த காட்சிகள் அப்படி தோன்றும்.
5: அந்த ஆன்மாக்களுடைய வெளிப்பாட்டை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த திருவுருவங்கள் இந்த படங்கள் அவற்றை நாங்கள் இங்க வடிவமைத்திருக்கிறார்கள்.
6: வெளிப்பாடு
5: வெளிப்பாடு அவர்களுக்கு தெரிந்த வெளிப்பாடு
3: உண்மை.
5: ஓ, அதை வைத்து தான் நாங்கள் பார்க்கிறோம். நேர் இப்ப இங்க இன்னொரு நேர ரெண்டு பேர் வந்திருக்காள். ஒரு பேருக்கு வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
7: வணக்கம் ஆசிர் அவர்களே. என்னன்னா நான் கேட்கிறேன், தனித்திரு விழித்திரு பசித்திரு என்று சொல்லும் போது நாங்க கோயில் தரிசனம் செய்யல் எங்களால தனித்திருக்க முடியாது.
3: அது அந்த நிலையிலே வருபவர்களுக்கு குருமுகமாகும். சில பேருக்கு தான் சொல்லியிருக்கிறேன், சில பேருக்கு தான் சொல்லியிருக்கிறார். சில சிவராதிகள் அவர் எல்லாரையும் கழிச்சு போட்டு தனியாக போயிருந்திருக்கிறார். அவருடைய சீடர்களுடன் கூட கூட போயிருந்திருக்கின்றார். அந்த நிலையிலே அது வருகின்றது. அதெல்லாம் அவர் ஒரு படிமுற நிலை. இதனால் அவர் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு கலை நிகழ்ச்சிக்கு போவார்கள், கூட்டு பார்க்க போவார்கள், இரவிலே நாடகம் பார்க்கலாம். அப்படிதான் முதலாவது அட்ராக்ஷன்.
6: என்னுடைய ஞான குருவாக வந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னார், அந்த சிவராத்திரியில வந்து நான் வந்து இந்த ஆட்டம் பரமபத ஆட்டம் ஆடுவோம் என்றார். அது இந்த பரமபத ஆட்டம் என்றால் இந்த ஸ்னேக் அண்ட் லடர்.
5: ஓ,
3: பரமபத ஆட்டம் அது இப்ப ஸ்னேக் அண்ட் லடர் என்று தான் சொல்லிவிட்டோம். தாயக்கட்டி உருட்டி போட்டு ஆடுறது இருவரை ஆடுகிறோம். அதுக்கு பரமபத ஆட்டம் என்ற பெயர் வந்து அருமலைக்கு இருந்த மட்டையிலே இப்ப இந்த பாம்பு ஏணியெல்லாம் இருக்குன்னு அதுக்கு படம் என்னென்று கேட்டால் நீங்க போறீங்க ஒரு தர்ம காரியம் செய்யறீங்க, உடனே ஏணியால ஓடி அந்த மீன போடுவீங்க. அந்த ஊழல் அந்த படத்திலேயே இருக்கு. இதுல போய் நீங்க ஒரு மது வருந்துறீங்க அல்லது ஒரு பாவகாரியம் செய்யறீங்க, உடனே பாம்பினராக கீழே வந்துடுவீங்க. அப்ப கடைசி அங்க போய் கடைசியில செய்யற இடம் தான் பரமபதம். அப்ப அதுக்கு பேர் பரமபத ஆட்டம். இந்தியாவில பிறந்து வளர்ந்த கலை. அப்ப அவர்கள் சிவராத்திரியிலே அதை ஆடுகிறார்கள்.
5: அது உண்மையில எங்களுக்கு பலருக்கு தெரியாது டாக்டர். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியான இது பாம்ப ஸ்னேக் அண்ட் லடர் ஆங்கிலத்தில்தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்ற மாதிரியான.
3: இது வந்து பரமபத ஆட்டம். இதுக்குரிய படங்கள் எல்லாம் இந்த அமைப்பிலேதான் பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கிறது.
5: அதிலிருந்து தான் இவர்கள்
3: உருவெடுத்திருக்கின்றனர். அப்ப அந்த விதத்திலே விளையாட்டு மூலமாக அவங்க கூட இதை கணிக்கலாம். அபத்துபூர்வமான புண்ணியங்கள் அந்த வீடன் எப்படி சுவீ செய்வான், அவன் மானுக்காக ஒரு பிராணிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதே அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி பூஜை வரும். அவங்களா நீங்கள் வலிந்து ஒன்றை புகுத்தக்கூடாது, வலிந்து ஒன்றை செய்யக்கூடாது. அது ரெண்டையும் பார்த்துக் கொண்டால் சரி. அதாவது ஊராதே ஒன்றையும் உற்று உள்ளாதே, நீ அவனை பாராதே, பார்த்து அதனை பார். அப்பதான் உண்மையை முன்னோடி பார்க்கலாம். இல்லாட்டி நாங்கள் அதுக்கு ஒரு கவர் போட்டு ஒரு அலங்காரம் போட்டு உண்மையை பிறவாக பார்த்து விடுவாங்க. உங்களுடைய இயல்புக்கு தக்கபடி உள்ளுக்கு இருக்கிற உண்டுதலுக்கு தக்கபடி ஆன்மீகம் என்பது உள்ளுக்கு இருந்து வருவது, வெளியில இருந்து புகுத்து வருவல்ல. ஆனால் இந்த நியதிகள் விதிகளை சொல்ல உங்களுக்கு தேவையானது உங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணப்படும். அந்த உண்டுதல் வரை நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து செய்வீர்கள். அதுதான் ஆன்மீகம்.
5: வணக்கம்.
3: சொல்லுங்க.
5: வணக்கம்.
3: வணக்கம்.
7: வணக்கம்.
5: நீங்கள் வந்து
3: சொல்லுங்க.
7: ஜாமம் 9 மணிக்கு, ரெண்டாவது ஜாமம்
3: 11.
5: வணக்கம்.
8: வணக்கம்.
5: சொல்லுங்க
8: ஐயா. நான் மயிலாவனம்.
3: சொல்லுங்க.
8: டாக்டர் லம்பதன் ஐயாவுக்கும் சிவனேசன் ஐயாவுக்கும் எனது சிவதர்ம நன்றி.
5: நன்றி நன்றி. சொல்லும்
8: என்ன ஐயா, இந்த சில அநீதியான முறையில பணம் சம்பாதிச்சு தான தர்மம் சொல்லி அவிச்சு கொடுக்கறாரு, இதெல்லாம் செய்யணும். அந்த இதுல நாங்கள் போய் பங்கு பற்றி இதென்றால் அவைந்த பாவங்கள் செயல் பாவங்கள் எல்லாம் எங்களையும் சாரி போன்னு தான் என்னுடைய கேள்வி.
6: நல்ல ஒரு பழக்கம்.
5: நல்ல கல்வி
6: இன்னைக்கு சிவராத்திரி பற்றி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு பாவம் செய்பவர்கள் அநீதி செய்பவர்கள் சில காரியங்கள் செய்கின்றார்கள், சில தாரதர்மம் செய்கிறார்கள், கோயில் செய்கிறார்கள், அதில் போய் நாங்கள் பந்து பற்றினால் பெண்களுக்கும் வருமோ ஒரு பொதுவான ஒரு உடை வரும் சொல்வார்கள். வணக்கம் கூடி எல்லாருக்கும் சொல்லப்படாது. நீங்கள் ஒருவரை வணங்கினால் கருத்து அவருடைய அவர் அதுக்குரியவரை வணங்க வேண்டும். வணங்கினால் என்ன நடக்கும், உங்களுடைய பாவங்கள் விலகுகின்றன, உங்களுடைய வணங்குகிறவருடைய பாவங்கள் விலகுகின்றன. அப்ப நீங்கள் விழுந்து வணங்கினால் நீங்கள் விழும் பொழுது உங்களுடைய பாவங்களும் சேர்ந்து விழுகுது, எழும்பும் பொழுது உங்கள் பாவங்கள் ஒழுங்குறையில, அதான் வணக்கம். அது இருக்க வேணும். இப்ப நீங்கள் அதுக்கு தகுந்த ஆளை தகுந்த வணங்க வேணும். மாறி வணங்கினீங்கள் என்றால் நீங்கள் வணங்க அவருடைய பாவம் இன்னும் தொடங்கிடும். இது உண்மை,
5: அதான் முக்கியம்.
6: விளையாட்டு இல்ல, ஏதாவது சொல்லுவாங்க, தன்மையை புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே. இந்த பொய்யர்களை போய் புகழ் போடுறது, மாலை போடுறது, புகழ்ந்து பேசுறது, கூட்டம் வைக்கிறது, கொடி போட்டுறது, கோஷம் பேசுறது எல்லாம் உதவாது. அந்த பாவம் உங்களுக்கு நீங்க சேர்ந்துடும். அது உண்டு. அதே மாதிரி இந்த வணக்கம் பெறுபவருக்கு அந்த தகுதி இல்லாவிட்டால், அவருக்கு அந்த இல்லாவிட்டால் அந்த பாவம் அவரை பற்றிக் கொள்ளும். அப்ப ரெண்டு மனநிலை இங்க முக்கியம் உண்டு. ஆனா இப்படி இல்லாத உரசி பார்த்து கொண்டு விழுந்து கொண்டு முடியுமா? அதுக்காகத்தான் சொல்லுவார்கள், நீங்கள் வணங்கும் பொழுது, மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது இந்த வணக்கம் அவர்களுக்கல்ல, அவர்களின் ஆன்மாவுக்கு உள்ளே ஆன்மாவின் எஜமானனாக ஜீவன உயிருக்கு உயிராக பரமாத்மாவாக இருக்கிற சிவனுக்கே இறைவனுக்கே என்று சொல்ல வேண்டும். முதல் வணக்கம் உங்கள் முதல் வணக்கே என்று பாட்டு இருக்கின்றது இல்லையா? அப்ப நான் சிவனேசன் மாஸ்டரை வணங்குகிறேன் என்று சொன்னால் சிவனேசன் மாஸ்டருக்கு உள்ளே இருக்கிற சிவத்தை வணங்குகின்றேன். அப்படிதான் பார்க்க வேண்டும். அது நாங்கள் வணங்கினால் இந்த பாவங்கள் தப்பாது என்றால் சிவனுக்கு நீர புகழும், அது சிவபுண்ணியமாயிடும். அதே மாதிரியாக எங்களை ஒருவர் வணங்குகின்ற ஒரு எனக்கு நடக்கிறது, நான் வயசிலே சிறியவன், எங்க தொழில் முறை வேறு, இது போறது ஓரான சில பேருடைய ஆன்மீகம் கதைச்சோன்னு இதை பெரியால் என்று யோசிச்சுட்டு போராடம் எல்லாம் கும்பிடுவார்கள், முகால வருவார்கள், சிவ சிவா என்று சொல்லி அந்த வணக்கத்தை எனக்குள்ள இருக்கிற சிவனுக்குத்தான் அது வெண்டெடுக்க வேணும். இல்லாவிட்டால் அந்த பாவம் என்ன செய்யணும், நான் தான் கலவ வேணும். அது இது ரெண்டும் மிகவும் முக்கியம். அதே மாதிரியாக இந்த கோயில் கருணங்களிலேயும் என்னுடைய மனோபாவம் முக்கியம். நீங்க கோயிலுக்கு போறீங்க, எங்களுடைய உறவினர் நண்பர் அழைத்து விட்டார், அவர் பெரியார், அவர் அழைத்துட்டா போக வேணும், இப்படியோ கோவிப்பார், அவர் போய் முகத்தை காட்டணும், அப்படி எல்லாம் நிச்சு போனா பாபுடைய பாவ விமயங்கள்ல உங்களுக்கும் பங்குண்டு. நீங்கள் போறது சிவனை வழிபட, இறை வழிபட, இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு சூழ்நிலை. அவர் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்ததே ஒரு பெரிய புண்ணியம். நீங்க போய் கும்பிடுங்க, உங்களுக்கும் புண்ணியம். நீங்க கும்பிடுற புண்ணியத்தாலே அவர் வேற இன்டென்ஷனோடு அதை செய்திருந்தாலும் அவருடைய பாவமே போயிடும். நீங்க கும்பிடுறாலே அவருடைய பாவம் போயிடும். அப்ப இப்படித்தான் இது பார்க்க வேணும்.
9: அன்னதானம் கொடுக்க அநியாயமா உழைச்சு அன்னதானம் கொடுக்க நாங்கள் அந்த அன்னதானத்தில் பங்கு பற்றினால் அந்த பாவம் எங்களுக்கும் சேருமாண்டா?
5: அன்னதானம்,
6: அன்னதானம், அன்னத்தை யாரிடம் வேண்டினாலும் அதுக்குரிய அந்த பாவ வழிமுறைகள் இருக்கு. இங்கேயும் நீங்கள் எப்படி போஜன விதியை பார்க்க வேண்டும். போஜன விதியிலே இறைவனுக்கு முதல் சிவகுருஜோ நைவேத்தியம் சிவனுக்கும் குரவர்களுக்கும் நிவேதனம் பண்ணி இறைவனுக்கு அறிவிச்சு நீங்கள் சாப்பிடு அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்டால் புறசாதம், இல்லாவிட்டால் சாதம். நீங்கள் சாதமா சாப்பிட்டால் பாவபுண்ணியம் பண்ணி சேரும். நீங்கள் பிரசாதமா சாப்பிட்டால் பாவபுண்ணியம் பண்ணி சேராது. சாதத்தை பிரசாதமாக்குவது உங்களதான் தங்கி இருக்குது. அது ஒரு பிரார்த்தனை இரவா என்று சொல்லி பிரார்த்தித்து தெரிந்தவர்கள் நிறைய செய்வாங்க. தண்ணி எடுத்து சுத்தி தெளிச்சு சிவகுருப்ஜோ நைவேத்தியம் சுவாகா என்று சொல்லி சிவனை தியானித்து குருவை தியானித்து குருவர்களை தியானித்து அவர்களுக்கு எல்லாம் கொடுத்ததாக பாவித்து தான் செய்வார்கள். வசதி இருப்பவர்கள் சிவனடியாளர்களுக்கு முதல் சாப்பிட பண்ணித்தான் சாப்பிடுவார்கள். அப்படி இல்லாட்டி இந்த நிவேதனம் பண்ணித்தான் சாப்பிடுவார்கள். தகுந்தபோது சில தோத்திரம் சொல்லுவார்கள். அண்ணன் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னன் பாலிக்கும் மேலும் பூசை, எண்ணன் பாலிக்கும் மே மாறுகன் பின்புரை, இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்ற தேவாரம் பாடுவார்கள். அண்ணன் பாலிக்கும் தில்லச்சி தம்பளம் பாடுவார்கள். வடமொழியில் இருக்கின்றது அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர புராண வல்லவே ஞான வைராக்கியம் சித்தியார்த்தம் என்று சொல்லி அன்னபூர்ணி சோசனம் சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் நீங்கள் எந்த வழிபாட்டை செய்து எப்படி கொண்டுட்டாலும் அந்த அர்ப்பணம் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு பாவம் இல்லை, புண்ணியமாகுது. உங்களுக்கு தந்தவருக்கும் புண்ணியம் போய் அவற்ற பாவம் கழுவுது. நீங்கள் அர்ப்பணம் பண்ணாம சாதமா சாப்பாட்டை சாப்பிட்டீங்க என்றால் அவருடைய பாவம் உங்களுக்கு வருகிறது.
5: நன்றி டாக்டர், நன்றி, வணக்கம். இன்னொரு நேர் வந்துக்கலாம் டாக்டர், இங்க நேர்கள் நிறையவே இருக்கிறார்கள். வணக்கம்.
10: வணக்கம் டாக்டர், வணக்கம் ஆசிரியர்களே.
5: வணக்கம்,
6: சொல்லுங்கள்.
10: என்னுடைய கேள்வி என்னண்டா, தகப்பனை அங்க பாக்காம இங்க அன்னதானமும் பேத்தையும் கொண்டாடினோமல்லோ, அவையல்ல வீட்டை போய் நாங்க சாப்பிடறத அந்த பாவம் பெருமாங்களுக்கு.
6: அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொருவரையும் உரைச்சி பார்க்க வெளிக்கிட்டால் கடைசியா என்னிலேயுமே நிறைய பிள்ளைகள் இருக்குது. இது நான் வந்து இந்த சமயத்தை சொல்லுவதனாலே நான் பரிசுத்தமானவன் என்று அல்ல. நாங்கள் எல்லாருக்குள்ளையும் நல்லது கெட்டது கலந்துதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் செய்கின்றன.

0: കർമ്മ ചെയ്യാമൻ ഇരിക്കാൻ മുടിയാതെ ഇരിക്കുമ്പോഴേക്കും ഏതാവ് ഒരു കർമ്മ ചെയ്യപ്പെടാൻ വേണ്ടും അന്റെ കർമ്മാവിനെ നിങ്ങൾ പുണ്യമെന്ത് ചെയ്താലും അത് യാരോ ഒരുവർക്ക് പാപമാകും. ഞാനവർക്ക് മരുന്ന് കൊടുക്കുകയും ആന്റിബയോട്ടിക് അവരൊക്കെ ചുമമാക്കുകയും ഇത്തിനെ ബാക്ടീരിയൊക്കെ കൊല്ലപ്പെടുന്നതാ ഇരിക്കുന്നില്ല. അവർ എന്ത് കാര്യത്തെ ചെയ്താലും അതിന്റെ അതിസൈരൊന്നും ഇരിക്കുന്നത് ആണ് ഇത് ഇല്ലാതെ ചെയ്യാൻ മുടിയാതെ. അപ്പൊ ഇന്റെ അകത്താൻ ചുമർ അറം പാവം എങ്ങും അരും കയറ്റാൽ കട്ടി രണ്ടും കട്ടിത്താൻ ചൊല്ലുവാർക്ക് പാവം വന്ന് ഇരുമ്പിച്ചങ്കിളിയാണ് കട്ടതാണ് ഞങ്ങളുടെ കുഞ്ഞു ഞങ്ങൾ തങ്ങി തങ്കിളിയാണ് കട്ടി രണ്ടും കട്ടിത്താൻ തിണ്ടിക്കും പിറപ്പുണ്ട്. അതൊക്കെ കൃഷ്ണ വമ്പ് അർജുന കേൾക്കുകയാണില്ല ഇതെല്ലാം പാവം ഇന്ത്യയിലുള്ള എന്റെ ഗുരുമാർ എന്റെ തഹപ്പൻ പാട്ടുമാർ മറ്റാന്മാർ എല്ലാം കൊണ്ടു എനക്കൊരു രാജ്യം വേണുമാ ഉണ്ടാകുന്ന ചുമ്മാ കർമ്മയോഗം ഉപദേശിക്കാൻ. കർമ്മയോഗം എന്താണെന്നാൽ ഇരുവിനെ എപ്പോ നല്ലതും കെട്ടതും എന്താ പാക്കുന്ന ഒരു മനനില്ല. അതായത് പശുമ്മ ഇരുന്ന് വരാതെ വാഴാലസ്വന്തം മുടിയാതെ ഓടും ചുണ്ടനും ഒക്കവേ നോക്കിനാറുണ്ട് അപ്രശ്വാസങ്ങൾ വല്ലാണ്ട് പറയുന്നത്. അന്നേരം ഓട്ടത്തുണ്ടും അപ്രശ്വാസ ഉളകാരത്തോട് ചെയ്യുമ്പോഴത് അവർക്ക് പെണ്ണും മണിയും വരികയാ അവർ ഓട്ടത്തുണ്ട് അവരുടെ ചെയ്ത് അവരെയും കണ്ടു വരികയാണ് അപ്പടി വരും. പുണ്യം പാപമെല്ലാം ഒന്നാഹ വരും ഇരുവിനൊപ്പോ കർമ്മ സംശയാന്ന് ചൊല്ലുവോ ഇക്വാനിമിറ്റിയോ കർമ്മാന്ന് ചൊല്ലുവോ ഇന്റെ പക്വനിലാണ് കർമ്മയോഗം. അന്ത നിലയിലേ നിന്ന് നിങ്ങൾ കർമ്മം ചെയ്യുമ്പോഴും നിങ്ങൾക്ക് കർമ്മഫലം ഒട്ടാത്. അതാവിന്റെ പിലാപ്പഴം വെട്ടുമ്പോഴത് ഊരിലെ തേങ്കായ എണ്ണയും പൂസി പോട്ട് വെട്ടുപോകും എന്താ പിലാപ്പഴത്തിലേക്ക് പിസിൻ മെന്തൊട്ടാന്ന് ഇരിക്കുന്നത്. അതുമാതിരിയാണ് ഇന്ന് ഉലകത്തിലെ ജീവിക്കുമ്പോഴേക്കും കർമ്മം ഇല്ലാതെ ഇരിക്കുകയാൽ ഉണ്ട് കർമ്മമില്ലാതെ ഓണം ജീവിക്കുകയാൽ കൃഷ്ണ ചൊല്ലുകൊണ്ടാണ് ഉണ്ട്. രണ്ടാമത് കർമ്മം ചെയ്താൽ അവർക്ക് അകസൈഡന്റ് എപ്പോഴും ഇരിക്കും. നാണ ചൊല്ലുകളാവ് ഞാൻ തരിയാനത്താൻ പലരെ തമ്പട്ടമാണ് ചൊല്ലുവാർ ആത്മീയ സൗഹൃദം നാൻ അപ്പടി ചെയ്തതില്ലേ നാൻ നല്ലവൻ നാൻ പുണ്യവാൻ ഇത് അറിയാമെന്ന് ചൊല്ലുവത് ഒരു എളിമയെപ്പറ്റി ചൊല്ലുകയില്ല. എല്ലാവർക്കും മറ്റ് സൈഡും ഇരിക്കുന്നത് നിങ്ങൾ പുണ്യം നല്ലത് കൊണ്ട് ചെയ്യുന്നതിലേ ഒരു സൈഡിലും ഒരു പാതിപ്പും
1: ഇരിക്കുന്നത്.
0: നിങ്ങളൊരു മരത്തിനടുകളിലാണ് പുണ്യം വിട്ടുമ്പോഴേ പാവക്കാരിയും നടക്കുന്നത്. നമ്മുടെ ഊരിലെ ഇന്നത്തെ ഉളിമ്പൊഴുത് കൂടെ ഒരു മുറയും ഇന്നത്തേക്ക് ഭൂമി പൂജ ചെയ്ത് തേങ്ങ ഉടച്ചു പോലെ ഉളിമുണ്ടോമില്ല. അതുപോലെ ഇതിന്റെ കാര്യമുണ്ട്. ആണാ ഇന്ന നിലയ്ക്ക് വരവിലേക്ക് ഉറവനക്ക് വരവിലേക്ക് എന്താ സമയസമയത്ത് പടിമുറയും പടി വരവേണ്ട അത് വരയ്ക്കുന്നുണ്ട്. അത് വരയ്ക്കും ഓരോരുത്തരെയും ഉരച്ചു പാക്കയില്ലാതെ ഒന്നി തിങ് ശിവ അവർക്കുള്ളേ ഇരിക്കുന്ന ശിവനെ വഴിപെടുങ്ങൾ അവർക്ക് ശിവാർപ്പണമായി ചെയ്യുമ്പോൾ എല്ലാ പാവങ്ങളും വളരെ ഒട്ടാകും. ഈ പിലാപ്പളത്തേക്ക് ചാപ്പിടങ്ങൾ വെട്ടങ്ങളിൽ തോന്നാവുന്ന ഗുസരം അത് മാറി.
1: നന്ദി ഡോക്ടർ. എന്നൊരു നേർ വന്നുകൊണ്ട് നേർ നിലവിലെ വരികാറുകൾ വണക്കം.
2: ഓ വണക്കം
1: ചൊല്ലുങ്ങൾ.
2: வணக்கம் ஐயா இருவருக்கும்.
1: வணக்கம்.
2: என்னன்னு சொன்னா அந்த நாலு ஜாமத்துல இந்த ஜாமம் லிங்கோத்தோகாலம். அடுத்தது இன்னொரு கேள்வி, இந்த மகாபாரதம் சைவ சமய இதுகளை ஆங்கில வீடியோ கெசட்டிய நாங்க எங்க வாங்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க?
0: நல்ல ரெண்டு கேள்விகள். ஒன்று வந்து லிங்கோத்தோகாலம் என்பது ரெண்டாவது ஜாமம் காலம், அதாவது லிங்கம் நடுச்சாமத்திலே வரும். அதாவது நம்ம சூரிய அஸ்தமனம் தொடங்குற 552 இருந்து 14 நாளிகை, ஒரு நாளிகை 24 நிமிஷம் அவன் கணக்கு போட்டு பார்க்க வேணும். 14 நாளிகை கழிந்தவங்க லிங்கோத்தோகாலம் தொடங்குது. அதே ரெண்டு நாளிகை இருக்குது, 24 + 24 = 48 நிமிஷம் இருக்குது. நடுச்சாமத்திலே சரியாக வரும். அதான் லிங்க உத்தவ காலம்.
2: கோயிலுக்கு போறா 8 மணிக்கு போகணும்.
0: ഒരുക്കാണ്ടാലും ശിവരാത്രിയിലെ പോയി ഒരു ജാമത്തിനെ കൊണ്ടിട്ടാണല്ല അതിലെ ലിംഗോത്സവ കാലത്തിലെ വളരെ വളരെ സിറപ്പ്. നമ്മൾക്ക് വീട്ടിലെ തനിയാണ് പൂജ വേറെ ഇല്ലാവിട്ടാൽ ലിംഗോത്സവ കാലത്തിലെ കോവിലെ ഇരുന്ന് വളരെ വളരെ സിറപ്പ്. അത് ഇവരുടെ വസതി വായ്പ ഉടനിലയെ പൊറത്തത്. ആനാൽ നിങ്ങൾ എന്തിരുന്നാലും ലിംഗോത്സവ കാലം വരയ്ക്കുമെന്നാലും മൊളിച്ചിരുന്ന് അത് കിട്ടത്തട്ട് 12:45 വരയ്ക്കും ഇരിക്കും. അതുവരയ്ക്കും മൊളിത്തിരുന്ന് വളരെ വളരെ സിറപ്പ്.
2: மற்றக்கேள்வி
0: எங்க அந்த புத்தகங்களை வாங்கி பிள்ளைங்க தமிழ் கருத்துக்கள் மகாபாரதம் அப்படியான இதுகளை கனடாவில நாங்க எங்க வாங்கலாம்? கனடாவில எங்க வாங்கலாம் என்று தெரியவில்லை. இந்தியாவிலே அமர் சித்திர கதை என்று சொல்லி ஆங்கிலத்திலே சித்திர கதைகளாக மகாபாரத சிவபுராண கதைகளை நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 டாலருக்கு நீங்கள் அந்த புத்தகங்கள் வந்துகொள்வீர்கள் தொகையாக. இது இந்தியாவில் இருக்கிற புத்தக கடைகளிலே இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வகுப்புகளிலே அவர்களுடைய நூலகத்திலையும் இடத்தை வைத்திருக்கின்றோம். மற்றது அடுத்ததாக இருக்கக்கூடிய வீடியோ வந்து மகாபாரதம் ராமாயணம் தினம் தொடராக வந்தன. அந்த வீடியோ கொப்பிகள் இங்கே இருக்கிற வீடியோ கடைகள் இருக்கின்றன. அதில் ஆங்கில சப்ஹெடிங் இங்கிலீஷ் சப்ஹெடிங் உள்ளதாக வேண்டினால் உங்களுக்கு உலகமாக இருக்கும். அது வீடியோ கடைகளிலே இருக்கின்றது. உங்களுக்கு இந்த புத்தகங்கள் வேணும், நிச்சயமாக வேணும் என்று சொன்னால் இந்தியாவில் இருந்து அவற்றை தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு வசதிகள் செய்து தரலாம். உங்களோட அவருடைய விலாசம் அட்ரஸ் அவரையும் நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும்.
2: உங்களோட தொடர்பு வேண்டாம், இந்த அண்ணாவும் தந்த பிள்ளைகளை கொடுக்கணும் அந்த சின்ன வேண்டி. உங்களோட தொடர்பு வேண்டாம், அதை நாங்க வாங்கலாமோ?
0: ஆமா, அந்த பஸ் அந்த அவருடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம்.
2: ஓ, நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
1: இன்றைக்கு நாங்கள் அநேகமாக பலரும் இங்கே வந்து எங்களுடைய விளக்கத்துக்காக நிறையில் நிற்கிறார்கள். இன்னொரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
1: கொஞ்சம் பிரமாக்கிறேங்கம்மா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஷியாமலா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
3: என்னிடம் நாங்க நீட்டு ஒரு நேர சாப்பாடு, இன்றைக்கு உபவாசம். அப்ப உபவாசத்துக்கு பின்னேரம் பால் மட்டும் குடிக்க கூடாதா?
0: நீர் சொல்ல போல உங்களுடைய உடல்நிலை அதுக்கு தக்க மாதிரியாக. உபவாசம் என்றால் பாலும் இல்லாமல் இருப்பதுதான் உபவாசம்.
3: ஒன்று
0: சாப்பிடாமல் இருப்பது. ஆனா அவர்களுக்கு அடுத்ததாக அந்த நிலையில சொல்லியிருக்கிறார்கள், உபவாசம் இயலாதவர்கள் வந்து பால் பணம் உண்ணலாம். அதில் சொல்ல இதில் உபவாசம் உத்தமம் என்றால் ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. பால் தண்ணி கொடுத்தால் அது மத்தியம், அது அடுத்தது. பழம் சாப்பிடுவது அடுத்த நிலை. பலகாரம் சாப்பிடுவது அடுத்த நிலை. ஒரு நேரமாக போஷணம் என்பது அடுத்த நிலை. அதிகம் இயலாதவர்கள் போஷணத்தை குறைவாக சாப்பிடுவதே போதும். அது உங்களுடைய உடல்நிலை அதை பொறுத்தது.
1: நன்றி. இன்னொரு நேரம். வணக்கம்.
4: வணக்கம் டாக்டர் நம்புவரன் அவர்களே.
0: வணக்கம்.
4: வணக்கம். இது ஒரு கேள்வி என்னென்றா, எனது பேர் கிருஷ்ணந்திர சேவரா. நான் உங்களோட அடிக்கடி கதைப்பது உண்டு. நான் கிறிஸ்தவனாயிருந்து முழுமையாக சைவ சமயத்தை கட்டு வைத்திருப்பவன். இந்த விஷயத்துல வந்து ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
4: இந்தியாவில வந்து வைகிகள் சிவாகமம், இன்றைக்கு சிவாகம முறைப்படி தற்போது 82 ஆதினங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த மகா சிவராத்திரி வைகிக முறைப்படி நாளைக்கு ராமேஸ்வரம் முதற்கொண்டு மதுரை ஆதீனம் முதல் கொண்டு பல இடங்களில் நாளைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிவராத்திரி. இதுல இந்த பஞ்சாங்க குறிப்புகள் வந்து முன்னுக்கு முரணாக நடைபெற்று வருவதாக ஒரு சில ஆதீனத்தில இருந்து எனக்கு அங்கே உள்ள குருக்கர்கள் நேரடியாக ஒரு சில மணி நேரத்துக்கு முன் எனக்கு குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றியான ஒரு விளக்கமும். அதே போல உங்களுக்கு தெரியும், அந்த அமாவாசைக்கு பிறகு வார 14 நாள் வந்து அந்த பிரதோஷம் என்று சொல்வார்கள். அதையும் அதாவது மாசி மாதத்தில் வார அந்த 15 நாளையும் தான் அந்த மகாசிவராத்திரி என்று குறிக்கிறார்கள், அந்த சூரிய உதயத்துக்கு பிறகு என்று. இதை பற்றி ஒரு சற்று விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது உங்களுக்கு தெரியும், திருவையாறு, தர்மபுரம், மதுரை ஆதீனங்கள் போன்றவர்கள் தான் நாளைக்கு செய்கிறார்கள். அதே போல ராமேஸ்வரம் சிவஸ்தானமும் நாளைக்கும், தஞ்சாவூர் சிவன் கோயிலும் நாளைக்கு தான் மகா சிவராத்திரி செய்வதாக எத்தனித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 82 ஆதீனங்கள் சிவாகமும் அப்படி செய்கிறார்கள்.
0: அதை பற்றி விளக்கம் சொல்லு. நன்றி. ஆரம்பத்திலே நான் இந்த விளக்கத்தை சொல்லி இருந்தேன், எப்படி வருகின்றது என்று சொல்லி. அதாவது என்னென்று கேட்டால், இதுல வந்து சதுர்தசி திதி இருக்க வேண்டும். சதுர்த்தி 14th லூனரி. உங்களுடைய டே வந்து சூரிய உதயம் சூரியாஸ்தமத்தில் நாள் தொடங்குது. திதி வந்து அந்தந்த குறிப்பிட்ட நேரங்களிலே தொடங்கும். இந்த குறிப்பிட்ட நேரங்களிலே அந்த தீதியை தொடங்குகின்ற பொழுது எப்பது தொடங்குது, எப்போ வருகிறது பார்க்க வேண்டும். அந்த லிங்கோற்பவ காலம் நடக்கிறது இல்லையா, அந்த லிங்கோற்பவ காலத்திலே சதுர்த்தசி திதி இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசம். இப்ப நீங்க டொரண்டோவில் பார்த்தீங்க என்றால், டொரண்டோவுக்கு அந்த திதி தொடங்குகிற நேரம் வித்தியாசமாக இருக்கும், வன்கூவருக்கு வித்தியாசமாக இருக்கும், குபெக்லேயே வித்தியாசமாக இருக்கும். அந்தந்த இடங்களுக்கென்று அச்சுட்டாக கணிக்கப்பட்ட வானியல் கணிப்படையுமா இது செய்ய வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த லிங்கோற்பவ காலத்திலே அந்த சதுர்த்தசி திதி இருக்க வேண்டும், அதுதான் விதி. இதையும் வந்து இந்த லிங்கோற்பவ காலத்தில் சொல்லுவார்கள். இந்த முதல் நாள் இருக்கின்றது இல்லையா, அந்த சூரிய அஸ்தமிக்கிற வர திரியோதசி இருந்து, அதாவது இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் வரை திரியோதசி சதி இருந்து 13 மணி நடையிருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சதுஸ்தவி ஸ்டார்ட் பண்ணினார். 14 மணி நடையை ஸ்டார்ட் பண்ணார் இன்றைக்கு, இன்றைக்கு இரவு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் நாளைக்கு பகல் முழுக்க சதுர்த்தசி இருந்து அதுக்கு பிறகு நாளைக்கு அமாவாசை ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு டைப் ஆஃப் சிவராத்திரி, இது உத்தம உத்தம சிவராத்திரி, அது ஒரு வகை. இன்னொன்று சூரியன் அஸ்தமித்த பிறகு அந்த முதல் 10 நாளிகை இருக்குத்தானே, ஒரு நாளிகை வந்து 24 நிமிஷம், அந்த முதல் 10 240 நிமிஷத்துக்குள்ள சூரிய அஸ்தமனத்துக்குள்ள சதுர்த்தசி தொடங்கி சென்று சொன்னார், அதுக்குள்ள வந்து சென்று சொன்னால் அது உத்தம சிவராத்திரி. சூரியன் இந்த காலையில இருந்து மாலை வரைக்கும் அடுத்த நாள் வரைக்குமே வந்து சூரிய சதுர்த்தசி இருந்து இரவு 10 நாளைக்கு பிறகு அந்த சதுர்த்தசி வந்து சென்று சொன்னால் அது மத்தியமம், அதுக்கு பிறகு வந்தால் அதமம், இப்படி எல்லாம் சொல்றது. ஆனால் முக்கியம் இந்த லிங்கோத்தவ காலத்தில் சதுர்த்தசி இருக்க வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் லண்டன் ஐரோப்பா போன்ற நாடுகள்ல எடுத்துக்கொண்டால் அது வந்து திங்கட்கிழமை வருகின்றது, அந்த திங்கட்கிழமை என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். திங்கட்கிழமை சிலவே சொல்லினோம், அது திங்கட்கிழமை ஏன் சொல்லினோம் என்று சொன்னால் அந்த வேற கணிப்புகள்ல திங்கட்கிழமை இருக்குது. அப்ப ஆனா லண்டன்ல பார்த்தோம்னு சொன்னால் 19 ஞாயிற்றுக்கிழமை 11:30 மேல சதுர்த்தசி எல்லாம் வந்துட்டு தான். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வர வேணும். திங்கட்கிழமை வந்து எங்க வரும் என்று சொன்னால் மற்ற மாதிரியாக இப்ப இலங்கை போன நாடுகள்ல மற்ற மாதிரி வரும். ஏன்னு சொன்னால் அந்த வந்து சிவராத்திரி வந்து அந்த மற்ற திதிக்கு போகின்றது. ஆகவே இது வந்து அந்தந்த இடத்துக்குரிய பஞ்சாங்க கணிப்புகளை வைத்து செய்ய வேண்டும். அது ஒன்று. அடுத்ததாக மரபு ஒன்று ஒன்று இருக்கின்றது, அதாவது ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு மரபு இருக்கின்றது, எங்களுக்கு அகோர சிவாச்சாரியார் பத்ததி, அதுதான் எங்களுடைய மரபு. தென்னிந்தியாவிலே பொதுவாக சோமசம் சிவாச்சாரிய பத்ததி அந்த மரபு, வட இந்தியாவிலே அந்தந்த மரபு இருக்கின்றது. எங்கள் எங்கள் மரபிலே எந்தெந்த மரபுக்கோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். போனவரிடம் வந்தது, சில பேர் வந்து லீன மந்திரதான் சிவராத்திரி கொண்டாடுற மரபு சில இடங்களிலே இருக்கின்றது. ஆகவே இது ஒன்றும் கான்ஃபிளிக்ட் கிடையாது. உங்கள் எங்களங்கள் மரபிலே எப்படி எப்படி செய்தது, எங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் கொப்பாட்டன் எப்படி செய்து வந்தார்களோ அதை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு அடுத்தவர்கள் எப்படி செய்து, இப்ப இன்டர்நெட் யுகம் வந்து விமான தகவல்களும் இமெயிலும் வெப்சைட்டும் வந்தோன்னு நாங்கள் டெலிபோன் எடுத்து அங்கிருந்து இங்கே வச்சு வீரன் அப்படி எங்களுடைய முப்பாட்டன் கொப்பாட்டன் எப்படி செய்தார்களோ எப்படி கணித்தார்களோ அந்த முறைப்படி எங்களுக்கு சிவராத்திரியை நாங்கள் செய்து கொண்டால் சரி, அடுத்தவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம். தவறு இல்லை, அது அவர்களுடைய சம்பிரதாயம்,
1: குறை கூறுவது நல்லதல்ல. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நேரம் அண்மித்து விட்டபடியால் இன்றைக்கு இதோடு முடித்துக் கொள்ள வேண்டும். டாக்டர்
0: கேமரா வணக்கம் கூறி விடப்படுகின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நேரில் அடுத்த வாரம் சந்திப்போம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: எத் பசதி எதை பார்க்கிறோ தத்ததேவ பகவான் அப்படின்னா நமக்கு வரணும். சம்போ தவாராதனம்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த ஸ்வரூபம் வர வேண்டாமா? எத் கர்ம கரோதி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம்னு தாங்கள் எதை பண்ணினாலோ, நடந்தாலோ, போனாலோ, பார்த்தாலோ, கேட்டாலோ, எல்லாம் அந்த பரமேஸ்வருடைய ஆராதனமாக முடியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படி இல்லாமல் மனசு ஒரு க்ஷணம் இங்கே, ஒரு க்ஷணம் அங்கே, ஒரு க்ஷணம் ஏதோ அப்படின்னு சுற்றி கொண்டிருந்தா மனசுக்கு லாபம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இறங்கி போயிடும். ஆகையால் மனசு முழுக்க பரமாத்மானிடத்தில் சேர்த்து வைக்கணும். அது சேர்த்து வைக்கக்கூடியதான வழியை நமக்கு சொல்கிறார். எதை கண்டாலும் பரமேஸ்வரன் தானேப்பா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இந்த பரமேஸ்வரனை பற்றி இந்த மேகத்தோடு சேர்ந்து மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கு இருக்கிற சாதிருசியத்தை நமக்கு அழகாக அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். காருண்யாமிருத வருஷணம் கன விபத் கிரீட்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்வம் சேவ்யம் இச்சாக்ருதிம் நத்யநிருத்யத் பக்தமயூரமத்ரி நிலையம் சஞ்சச்சடாமண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தரததா துவாம் மே மனச்சாதகா. இந்த மனசு எனக்குடையதான சாதக பற்றி, ஏ பரமேஸ்வரா உங்களையே எதிர்பார்க்கிறதப்பா, இந்த மனசுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு பரமேஸ்வரனையே தியானம் பண்ணணும், அவரையே நினைக்கணுங்கிறது. சாத்தக பட்சி என்ன பண்ணோம், அது அந்த மேகத்துக்கு கீழே அப்படி நிற்கும், ஆகாசத்தில் பறந்துண்டே மேகத்தில். ஏன்னா அந்த சாத்தக பட்சிக்கு பகவான் என்ன பண்ணியிருக்கார், அது உறிஞ்சி தீர்த்தத்தை குடிக்கக்கூடியதான ஒரு நிலையை இல்லாமல் பண்ணிவிட்டார். அதனுடைய பாபம் அப்படி. மற்ற பட்சிகளோ ஏதோ தீர்த்தத்தை உறிஞ்சி குடிக்கும், ஒரு 4 லிட்டர் ஆப்பு தான். நம்ம மாதிரி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தீர்த்தம் சாப்பிடணும்னா ஒரு டாக்டர், இல்லை 3 லிட்டர் சாப்பிட்டா போகிறோம்னா, இங்கே தீர்த்தமே வாங்கி சாப்பிட்றோம் நம்மெல்லாம், அப்படி அகோரமான நிலை வந்துடுது. ஆனால் விவகாரம் என்னன்னா, அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றத பார்த்தீங்களா, அது நம்ம ஒரு கிளாஸ்லையோ டம்ளர்லோ போட்டு சாப்பிட்றோம். பட்சிகள் பிராணிகள்லாம் உறிஞ்சி சாப்பிட்றது, இந்த சாதகமானது அதுக்கு முடியாது. ஏன்னா அதனுடைய கழுத்தில் பெரிய ஓட்டையை பண்ணிவிட்டார், உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்கும் தாகம் எடுக்குமோ இல்லையா, அது எப்படி சாப்பிடும் அப்படின்னா, ஆகாசத்தில் மேகங்களானது எப்படி வர்றதோ அப்பொழுது ஆகாசத்தில் நின்று இருக்கும். அந்த மழை பெய்கிற காலத்தில் அப்படியே தலைகீழே நிற்கும், அது அதனுடைய வாயில் ஒரு 4 டிராப் ஜலம் விழும், அந்த மேக ஜலம் அது அப்படியே உள்ளே போகணும். ஏன்னா கீழேருந்து உறிஞ்சோ அங்கே ஓட்டை இருக்க உரிய முடியாது. அப்போ என்னன்னா, அந்த சாதக பட்சிக்கு மட்டும் இப்படி, இந்த உலகத்தில் எத்தனை பிராணிகளுக்கு என்னென்ன விதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமும் மனுஷனுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருந்தா, இதை மனுஷன் பகவானை மட்டும் நினைக்கலை, வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எவ்வளோ கஷ்டப்படுறது, எப்படி வாழறதுன்னு பார்க்கணும். காட்டில் பாம்பு இவைகள்லாம் இருக்க, அது புத்துலேருந்து வெளியில் வந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வரும்னு நிச்சயம் இருக்கா? யார் கண்ணிலையாவது விழுந்தா என்ன ஆகும்னு கொண்டுபிட மாட்டாளா? அதே போலயே மயில் அதை சாத்தா கொத்தி கொத்தியே கொண்டுபிடும், அது மயில் கண்ணில் விழாமலே இருக்கும். ஆனால் எங்கே மயில் இருக்கோ அங்கே பாம்பு இருக்குன்னு அர்த்தம், பாம்புக்காகத்தான் மயில் வந்து இருக்குன்னு. அப்போ விவகாரம் என்னன்னா, பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ஓரிடத்துல இருக்கிறது சகஜம். எலி இருந்ததுன்னா பூனை இருக்கும் அந்த இடத்துல, அது விவகாரம் என்னன்னா அப்படித்தான். அதே விதமாக அந்த பிராணிகள்லாம் இருந்தாலும் அதை வாழ்ந்துட்டே இருக்கு. நாம் என்னமோ நினைக்கிறோம், இத்தனை ஒரு கேரண்டி ஒரு இன்சூரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இவன் என்னடானா அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸுங்கிறான், எந்த இன்சூரன்ஸும் காசு கொடுக்காம பிராணை விடுறான், அது வேற விவகாரம். ஆனால் ரோபத்தில் என்னன்னா, நம்ம நானா வாழணும், நம்ம பண்ணணும் என்றதெல்லாம் ஒரு அபிப்பிராயம் இவனுக்கு இருக்கு. அந்த ஒரு கேரண்டி ஒன்றுமே கிடையாது எந்த பிராணிக்கும் எந்த பட்சிக்கும். காட்டில் காட்டெருமெல்லாம் இருக்குது, எப்போ சிம்மம் வருமோ, எப்போ புலி வருமோ, எப்போ கொல்லுமோ தெரியாது. அதுக்காக என்ன வீடு கட்டிண்டு வீட்டுக்குள்ளே எதாவது பண்ணிட்டு இருக்க முடியுமா அதுக்கு? அது பாட்டுக்கு அப்படி இருக்குது, அவ்வளோதான், எப்போ போகிறதோ தெரியாது. அதே போல் குழந்தைகள்லாம் அது பிறந்தது, கொஞ்ச நாள் வாழ்ந்தது, தனியாக இருந்ததுன்னா அதோட இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் மட்டும் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம பையன் எங்கே இருந்தாலும் காசு அனுப்பணும், நம்மளை கவனிக்கணும், வயசான காசு ஓல்டேஜில் சேர்க்கப்படாது, இப்படி எல்லாம் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அது விவகாரம்னா மனுஷியனுடைய ஒரு சுவாவம் வேற, மற்ற பிராணிகளுடைய சுவாவம் வேற. ஆனா இந்த மேகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மேகத்தை கண்டதுமே இந்த மயில்கள் ஆனந்தமாக ஆடிக்கொண்டே இருக்கு. அந்த மேகமானது உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாளுக்கும் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறத அமிர்த மழையை பெய்யறது. பாருங்க, இந்த மழையானது ரொம்ப வேணும் மனுஷியாளுக்கு. மழை வந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கு மெட்ராஸில், அது வேற விஷயம். இருந்தாலும் மழை வேணும், அந்த மழையினால தான் எல்லா பிராணிகளும் சந்தோஷத்தை அடைகிறார். அது நீங்கள் எவ்வளோ தான் தீர்த்தம் விட்டாலும் கார்டனில் அப்படி சந்தோஷம் இல்லை. ஆனால் ரெண்டு நாள் மழை பெய்யட்டும், எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சேல்னு புல் வளருது பாருங்க. நீங்களும் தான் தண்ணி விட்டீள், இந்த தண்ணி அதுக்கு வேண்டாம். இந்த மழை வந்ததுன்னு பாருங்களேன், அது ரொம்ப சந்தோஷமாக மரங்கள்லாம் நல்ல புது துளிர்கள்லாம் விடுறது இந்த மழைக்கு, அது ஒரு ஆனந்தம். அதுக்கு மழை ஜலம் தானே சார் நான் விட்டேன், நிறைய யாரும் இல்லைன்னா. ஆனாலும் அந்த மழைக்கு அந்த ஆனந்தம் உண்டு, அந்த மழை பெஞ்சதுமே எல்லோருக்கும் சந்தோஷம். அது அமிர்த மழையாக பெய்யறது, அமிர்தம்னா ஜலந்தான், ஆனால் நல்ல திதிப்பான ஒரு ஜலம். அதான் பாருங்க, கருண்யாமிருத வருஷினம், கருணையோட அமிர்தமான அமுதமான ஒரு மழையை பெய்யறது மேகம். அது மட்டும் இல்லை, கன விபத் கிரீஷ்மச்சித கர்மடம், அது ஒரு வேலை செய்யறது அந்த மழை. அதுக்கு ஒரு வேலை இருக்கு, என்ன என்னதுன்னு, அது கன விபத் கிரீஷ்மச்சிதா, அந்த வெயில் காலத்தில் கொளுத்துண்டு இருக்கக்கூடியதான் அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மனுஷியாலாம் அவஸ்தப்பட்டு இருக்க, அந்த மழை வந்ததுன்னு அபாடா, இந்த நல்ல காற்று வந்து அந்த மழை வந்ததுன்னு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா. சில பேருக்கு மழையில் நினையணும்னு தோணும், யாராவது வெக்கமாக இருக்கும், நாலு பேர் அதை பார்க்க போகிறாள், இருந்தாலும் ரெண்டு க்ஷணம் போயிட்டு வராமல் நினைஞ்சிட்டு வருவாள். விவகாரம் என்னடா, அந்த மழையில் நினைறதுல ஒரு ஆனந்தம். குழந்தைகளுக்கு இல்லை, வயசானவாளுக்கும் இருக்குன்னு. என்ன ரொம்ப உஷ்ணமாக இருந்தா, அந்த உஷ்ணமாக இருந்து அவளை பொறுக்க முடியாமல் ஃபேன் போட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிற வாளுக்கு அப்படியே அந்த மழை கொஞ்சம் தூரித்துன்னா அந்த தூரலில் போய் நின்றுட்டு கொஞ்சம் நினைஞ்சு வந்தால் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்ன பண்ணுறது, ரொம்ப காய்ச்சிட்டு இருக்கக்கூடியதான தாபத்தோடு இருக்கக்கூடியதான மனுஷியாளுடைய ஒரு தாபத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையோடு கொண்டு இருக்கான் இது. கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம், ரொம்ப கார் இருக்க ரொம்ப கொடுமையான வெயில் விபத்து, அது வெயில் எனக்கூடியதான வெயில் காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த துன்பம் இருக்க, அந்த துன்பத்தை போக்குறதே செயலாக உள்ளது கர்மடம். மேகத்தை சொன்னேன். இன்னொன்று, வித்யாசஸ்ய பலோதயாய, ஊர்ல எல்லாம் பயிர் செலவு பண்றதுக்காக தயார் பண்ணியிருக்க, ஆனால் அந்த பயிரெல்லாம் நன்னா வளரணும்னா என்ன வேணும்னு, மழை வரணும். தீர்த்தம் இருக்க, கணத்திலேருந்து தீர்த்தத்தை கொடுக்குற, காவாலேருந்து தீர்த்தம் போகிறது. இருந்தாலும் அந்த மழை அந்த தகுந்த சமயத்துக்கு வந்தால் அதனுடைய சந்தோஷம் பாருங்க, அது நன்னா வளரும். பலோதயாய சசிய பலோதயாய, சசியம்னா பயிர், அந்த பயிர்கள்லாம் நன்னா பலத்தை கொடுக்கணும். சாதாரணமாக நீங்கள் என்ன தீர்த்தத்தை விட்டாலும் அந்த மழை தகுந்த அளவுக்கு மழை பெஞ்சு அதில் வரக்கூடியதான் அந்த பயிர் இருக்க பார்த்தால அதனோட சந்தோஷமாக இருக்கும். சசிய பலோதயாய சுமனசம் சேவியம், அதனால என்ன பண்ணுறாளாம், சுமனஹா அங்கே இருக்கிறது உழையாளிகள்லாம் என்ன பண்ணிருக்கா, பயிர் செலவு பண்ணக்கூடியவாள்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஃபார்மர்ஸ் எல்லாம் நல்ல மழை வரட்டுமே, இந்த சமயத்தில் வரட்டுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அந்த சுமனசம் சேவியம், அந்த உழவாளர்கள்லாம் அதை நன்னா மழை வரணும் வரணும் என்று சேவிக்கிறார்கள், அப்படிப்பட்டதான மழை. அதோடு மட்டுமல்ல, இச்சா ஆக்ருதிம், அந்த மேகம் இருக்கே இச்சா ஆக்ருதிம், அது இஷ்டப்பட்டதான உருவத்தை எடுத்துக்கிறது. ஒரு தரம் மேகம் பார்த்தா ஒரு உருவத்தில் இருக்கு, இன்னொரு தரம் பார்த்தா உருவத்தில் இருக்கு, அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, இங்கேருந்து அங்கே போகிறது, தகுந்தா போல வேஷம் எடுத்துக்கிறது சார். அது ரொம்ப கார் இருட்டாக இருக்கும், கனமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், ஒரு காற்று வரும் பிஞ்சு போயிடும். இன்னும் இடத்துல இருக்க நம்ம இதில் மழை கொட்ட போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படியே காற்றுல பறந்து போயிட்டே இருக்கும். அது என்ன, தகுந்த சமயத்தில் அதுக்கு இஷ்டமாக வேஷத்தை எடுத்துக்கிறது மேகம். நிறைய பக்த மயூரம், அதோட இல்லை, அந்த மேகம் எப்போவுமே என்ன பண்ணுறதுன்னு, மேலேருந்து பார்க்கறதான் தன்னை பார்த்து இந்த மயில்கள்லாம் டான்ஸ் ஆடுற சார். அந்த மயிலுக்கு என்னமோ மேகத்தை பார்த்தா ஒரு ஆனந்தம். நிறைய பக்த மயூரம், அந்த பக்தியோட அந்த மயில்கள் எல்லாம் அழகா டான்ஸ் ஆடிட்டே இருக்கு, இதை பார்த்துட்டே இருக்கான். எங்கேயோ ஆகாசத்தில் இருக்க மேகங்கள், பூமியில் இருக்க மயில்கள், ஆனா அந்த மேகத்தை பார்த்ததுமே மயிலுக்கு ஒரு ஆனந்தம் கூத்தாடிட்டு இருக்கு. இத மேல இருந்து பார்த்துட்டு இருக்க நிருத்யத் பக்த மயூரம். இன்னும் இந்த மேகங்கள் எங்க இருக்கு? அத்ரி நிலையம் மலை உச்சியில இருக்கு. என்ன அது ரொம்ப வசத்தின்னு சொன்னா மேலே போய் உட்கார்றது அதனுடைய சொரூபம். ஏன் கீழே வரப்படாதோ, நான் மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எட்டாம இருக்கேங்கிறதான். நிருத்யத் பக்த மயூரம் அத்ரி நிலையம் சஞ்சட்சடா மண்டலம். அந்த மேகங்கள் என்ன? சஞ்சட்சடா மண்டலம், சஞ்சத்துன்னு அப்பப்போ ஒழிக்கக்கூடியதான சட்டா மண்டலம் மின்னல்கள். இந்த மேகங்களுக்கு நடுவில் என்னது? அப்பப்ப மின்னல்கள் மின்னிக்கொண்டே இருக்கு. அப்படிப்பட்டதான மேகங்கள் சம்போ ஹே பரமேஸ்வரா வாஞ்சதி நீல கந்தர சதா. இப்படிப்பட்டதான இந்த மேகம் போல இருக்கக்கூடியதான தாங்களை என்னுடைய மனசு எனக்கூடியதான ஒரு சாத்தக பட்சி எப்பொழுதும் விரும்பிட்டு இருக்கப்ப. நீங்க வந்து மேகம் மாதிரி இருக்கீள், உங்க மேகம் எனக்கூடியதான அதை கண்டு என்னுடைய மனது எனக்கூடியதான சாத்தக பட்சி விரும்பிட்டே இருக்கேன், கொஞ்சம் அதுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? சரி, நீங்க மேகத்தை அனுகிரகம் பண்ணணும்னா மேகத்தைன்னா கேட்கணும். என்ன கேட்கிறீரே பரமேஸ்வரான்னு என்ன கேட்கிறீள? மேகத்துக்கு வேண்டியது இருக்கு, என்ன மேகத்தை கேளுங்கோங்கிறீளா? இல்ல, நீங்க தான் மேகம், நான் என்ன மேகம் எப்படி அப்படிங்கிறீளா? இப்ப சொன்னதான எல்லாமே உங்களுக்கு என்ன பொருந்துறது? எப்படி பொருந்துறது? காருண்யாம்ரத வருஷினம் ஹே பரமேஸ்வரா. மேகங்கள் எப்படி கருணையோட அமிர்தம் ஜலத்தை வர்ஷிக்கிறதோ அதே போல நீங்க என்ன ஜலத்தை வர்ஷிக்கள்? கருணை எனக்கூடியதான ஜலத்தை வளர்க்கிற கருணையோட மேகம் ஜலத்தை வர்ஷித்தது. எங்க பரமேஸ்வர மேகமானது கருணையே வர்ஷிக்கிறார். காருண்யாம்ரத வருஷினம் மேகமானது கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம். வெயில் காலத்துல எப்படி கொளுத்துண்டு இருக்கோ அப்படிப்பட்டதான தாபம் எனக்கூடியதான துன்பத்தை போக்கிறதே வேலையாக கொண்டிருக்கு எங்க மேகம். பரமேஸ்வரன் எப்படி? கன விபது இன்னது என்று தெரிய முடியாதான சொல்ல முடியாதான துன்பங்கள். வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்ததுன்னு அதை யாருக்குமே சொல்ல முடியலேன்ன. வியாதி வந்தாலோ கவலை வந்தாலோ யாருக்கு சொல்ல முடியும்? வீட்டில் ஒரு கவலை வந்தா நாலு பேருக்கு சொல்ல முடியுமா? ரகசியமாச்ச, சொல்ல முடியாது. சரீரத்தில் வியாதி வந்தா டாக்டருக்கு தான் சொல்ல முடியும். இப்படி எத்தனை கவலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவலைகள்லாம் சொல்ல முடியல, ஆனால் உள்ள இருந்து அப்படியே எரிச்சுண்டே இருக்கு. நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு இருக்கு. கன விபத்து கிரீஷ்மச்சிதா கர்மடம். அந்த கடும் வெயில் மாதிரி உள்ள மனசுல எல்லோருடைய எல்லோருக்கும் தாபத்தை கொடுக்கொண்டிருக்க அதை வந்து போக்கக்கூடியதான வேலையிலேயே இருக்காராம் பரமேஸ்வரன். தியானம் பண்ணினிலையானால் என்ன ஆகும்? அந்த மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களையெல்லாம் அழிச்சுட்டே இருக்கார். துன்பமா போச்சு, உங்களுக்கு ஆனந்தமான நிலையை கொடுக்கிறார். சாரி, இந்த மேகமானது என்ன பண்ணிட்டு? மழையை கொட்டித்து வர்ஷணம் பண்ணித்து அந்த வருஷத்தினால அங்க இருக்கக்கூடியதான பயிர்கள்லாம் நன்னா வளர்ந்தது. இங்க பரமேஸ்வர மேகம் என்ன பண்றது? பரமேஸ்வரன் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ, ஒரு எட்டு நாமாக்கள் தான் எல்லோரும் சொல்லலாம். பெண்கள்லாம் சொல்லலாமா? சொல்லப்பட கவலையே படாதீங்க, எல்லா நாமாக்களையும் எல்லோரும் சொல்லலாம், பெண்களும் மனுஷால் தான். வேதத்தை மட்டும் ஸ்வரமா சொல்ல வேண்டாம்னு சொன்னோமே தவிர இது எல்லாம் சொல்லலாம். அந்த பவா சர்வா ஈசானா பசுபதி இப்படிப்பட்டதான நாமாக்களை நீங்க சொல்லிண்டே இருந்தேளையானால் என்ன ஆகும்னு? அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு படிப்பை கொடுக்கிறாராம், அறிவை கொடுக்கிறாராம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு எல்லோருக்கும் நல்ல அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த பரமேஸ்வரன். அவர் அனுகிரகம் இருந்தா தான் ஞானம் வரும். ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத். அந்த உயர்ந்ததான ஒரு ஞானம் அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு பில்லத்தை போட்டு ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டு பவாய தேவாய நமஹான்னு ஒரு நமஸ்காரம் பண்ணினா கிடைக்கும். உயர்ந்ததான ஒரு ஞானம், எவ்வளவு சூட்சமான ஒரு ஞானமா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா மகாபயக்ருதத்ரணா த்வித்ராணாம் உபஜாயத்தே அப்படின்னு சம்சார பயத்தை போக்கக்கூடியதான அந்த ஞானமானது பகவத் அனுகிரகத்தினாலல்லவா கிடைக்கும். ஆயால் வித்யாசஸ்ய ஃபலோதயாய, அதனால் அந்த பலமானது எனக்கு வரணும், அந்த ஞானத்தை நான் பெறணும் என்பதற்காக சுமனசம் சேவியம். சுமனஹா நல்ல மனதுடையதான பக்தர்கள், இங்க சுமனஹான பக்தர்கள்னு அர்த்தம். கீழே சுமனஹான்னு சொன்னதுக்கு உழையாளிகள்னு நான் சொன்னேன், உழவர்கள்னு அர்த்தம் சொன்னேன். இங்க அப்படி இல்லை, சுமனசம் சேவியம் பக்தர்களால் சேவிக்கப்படுகிறார். எங்க பரமேஸ்வரனும் மேகம் போல இச்சாக்கிரதம், மேகம் ஒரு சமயத்தில் ஒரு ஆகாரம் இன்னொரு சமயத்தில் வரும், ஒரு சமயத்தில் வெளுப்பாக இருக்கும், ஒரு சமயத்தில் கருப்பாக இருக்கும், ஒரு சமயத்தில் அடர்த்தியாக இருக்கும், ஒரு சில மேதோட இருக்கும், ஒரு சமயத்தில் அப்படியே ஓடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கும். எங்கள் பரமேஸ்வரன் எப்படின்னார், கைலாசவாசி மீச வச்சுட்டு இருக்கார் ஒரு சமயத்தில், ஒரு சமயத்தில் ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கார், ஒரு சமயத்தில் வஸ்திரம் இல்லாமல் திக்வஸ்திரனாக இருக்கார், ஒரு சமயத்தில் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக நடராஜாவாக நாட்டியம் ஆடிண்டே இருக்கார், ஒரு சமயத்தில் அசையாமல் மணிக்கணக்காக உட்கார்றார் சர்வர். அந்த வட வருஷத்துக்கு கீழே பேசாமல் உட்கார்றார், அதான் கஷ்டம். எந்த டெலிஃபோன் பண்ணாலும் செல்போன் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதே இல்லை அவர். இப்படி இருக்க முடியுமா மனுஷியால்னால? அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்கார், அவர் கையில் இப்படி ஒரு முதிரையை காட்டிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கார் பாட்டுக்கு. ஆனால் அதை கண்டு சந்தோஷப்பட்ட சனகாதிகள்லாம் அவளை சேவிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான் இந்த பரமேஸ்வரன் ஸ்தானுகுன்னு பேர், அசையாதவர். ஒரு சமயத்தில் அசையாமல் இருக்கார், ஒரு சமயத்தில் எப்பொழுதும் கூத்தாட்டின்றே இருக்கார், ஒரு சமயத்தில் மலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கார், ஒரு சமயத்தில் மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒரு சமயத்தில் என்ன பண்ணினார், விஷத்தை குடித்தார். அப்படி ஆனந்தமாக எல்லோரையும் காப்பாற்றி கொண்டிருக்கார். இப்படி சமயத்துக்கு தகுந்தா போல வேஷங்களை போட்டு கொண்டிருக்கார் அவர். இச்சாக்கிரதிம் அப்புறம் நிருத்யத் பக்தமயூரம், இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், நிருத்யத் பக்தமயூரம், பக்தால் எனக்கூடியதான மயில்கள் எல்லாம் அவரை கண்டதுமே ஒரே ஆனந்தம் ஆடுறதான். பக்தால் தான் இங்க மயில், முன்னால மயில்கள் பக்தாளா இருந்தா, இப்ப எப்படி மயில் போன்றதான பக்தாள், சர்வதா சர்வ காலமும் இந்த பக்தாள் அவரை

மேகங்கள்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா மேகங்களுக்கு நான் ஒரு இடம் சொன்னேன், அத்ரி நிலையம், மலை உச்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா மேகங்கள். அதே வேலை இங்க பரமேஸ்வரன் இங்க என்ன அத்ரி நிலையம், கைலாசத்துல இருக்காரு இவரும், இவருக்கும் மலை தான் இஷ்டம்னு. எப்படி மேகங்களான மலையினுடைய உச்சியில இருக்கோ அதே போல பரமேஸ்வரனும் அத்ரி நிலையம். அப்புறம் சஞ்சச்சடா மண்டலம், சஞ்சச்சடா மண்டலம், மேகங்கள் எப்படி இருக்கு, அப்பப்ப மின்னி கொண்டிருக்கக்கூடியதான மின்னல்களோட கூடியிருக்கு, அதனுடைய மேகங்களுக்கு நடுவில் மின்னல்கள் வந்துட்டே இருக்கு. அந்த மின்னல்கள் ஒரு செகண்ட் வந்து அப்புறம் உலகங்கள்லாம் ஒழிக்கிறது. என்ன லைட்டு சார், நீங்கள் சாதாரணமாக லைட்டு போட்டாலும் ராத்திரி வேளையில் கொஞ்சம் தூரம் தான் போகிறோம், அதுக்கப்புறம் இருட்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறல கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப எத்தனை லைட்டு போடுறான், இருந்தாலும் வெளியில் இருட்டாக தானே இருக்கு. ஆனால் ஒரு க்ஷணம் அந்த மின்னல் வந்ததையானால் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. மறுபடியும் மறைஞ்சு போகுது, மறுபடியும் இன்னொரு மின்னல் வருது. அந்த மின்னலை கண்டா உங்களை மின்னலை பார்க்கணும்னு என்னமோ ட்ரை பண்ணினா ஒன்றும் முடியல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணெல்லாம் முடிக்கிறது. அப்படிப்பட்டதானே சஞ்சச்சட்டா மண்டலம், மின்னல் கொடினா அந்த கொடி மாதிரி அப்படி பிரகாசிக்கிறது இல்லையா, அது எங்கே, எங்கள் பரமேஸ்வரனுடைய ஜடையில் இருக்கான். அந்த ஜட அப்படி மின் சஞ்சச்சட்டா மண்டலம் சம்போ, ஹே பரமேஸ்வரா வாஞ்சதி நீலகந்தரா, அந்த கருப்பான ஒரு உருவத்தோடு இருக்க மேகங்களும், எங்கள் பரமேஸ்வரனும் கருப்பான கழுத்தை உடையவராக இருக்கார். நீலகந்தர சதாத்வா மே மனஸ்சாதகா, ஹே பரமேஸ்வரா என்னுடைய மனசு எனக்குடையதான சாதக பட்சி எப்பொழுதுமே உங்களை எதிர்பார்க்கறதப்பா, ஆகையால் அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் நான் வணங்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்க. அருண்யமிருத வர்ஜினம் கன விபத் கிரீஷ்மச்சதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்ஸம் சேவ்யமிச்சாக்கிருதிம் நிருத்யத்பக்தமயூரமத்ரிநிலையம் சஞ்சச்சடா மண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா மத்வாம் மே மனஸ்சாதகா. அப்படி ஆகாசேன சிகி சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேச நினதை கேகீதி யோகீயதே ஷியாமாம் சைலசமுத்பவாம் கனர்ஜிம் திருட்வா நடந்தம் முதா வேதாந்தோபவனே விஹார ரசிகம் தம் நீல கண்டம் பஜே. இதற்கு முன்னால மேகத்தையும் பரமேஸ்வரனோட ஒப்பிட்டார். அப்ப இந்த மேகத்தை கண்டு சந்தோஷமா நாட்டியம் ஆடக்கூடியதான மயில் இருக்கே, இந்த மயிலை பார்த்தார், மயிலும் பரமேஸ்வரன் மாதிரி காணப்படுறார். இப்ப என்னாச்சு, மயிலே பரமேஸ்வரன், மயில் எப்படி இருக்கு, ஆகாசே நசிகி, இந்த மயிலுக்கு சிகின்னு பேர், ஏன்னா அது கொண்டை இருக்கு, அந்த மயிலுடைய தலையில கொண்டை இருக்கு, அதனால அதுக்கு நசிகி. சமஸ்தபணினாம் நேத்ரா, இந்த பாம்புகள்லாம் இருக்கு பார்த்தல, அந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு, இந்த மயிலை கண்டா ஓடும் பயம், இந்த பாம்பை மயில கொத்திவிடும், அந்த பாம்பு எங்கே போகிறதோ அங்கெல்லாம் ஓடுறதான். சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி, அதோட இல்லை அதை வந்து அந்த பாம்புகளுடைய கண்கள் இருக்கு பார்த்தல, அந்த கண்கள் கண்களை தன்னுடைய தோகையாக வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த மயூரம் இருக்கே மயில், அதனுடைய தோகையில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கான், அது எட்டி பார்த்தா அந்த பாம்புகளுடைய கண்கள் மாதிரி இருக்கான். சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேச நினதைஹி நத அனுக்ராஹி, வணர்கள் வணங்குறவாழையெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமாக இருக்கிறவர் இங்கே பரமேஸ்வரன். அதோட இல்லை பிரணவோபதேச நினதை கேக்கி, அப்பொழுதுதான் அப்பப்போ கத்திண்டே இருக்கான் மயில், என்ன கேக்கி அப்படின்னு கத்துறது அது, அதனால் அதுக்கு கேக்கின்னு பேர், மயிலுக்கு என்ன பேர், கேக்கின்னு பேர். ஏண்டா அப்படி கத்துன்ட்ருக்கு, கேக்கி தி யோகியதே ஷியாமாம் கருப்பா இருக்கு சைல சமுத்பவாம் கனரிச்சும் திருட்வா, கருப்பாகவும் மலையிற்கு மேலே இருக்கக்கூடியதான அந்த கார் மேகத்தை கண்டு நட்டந்தம் முதா சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்கு. இப்போ இந்த மயிலுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், கொண்ட இருக்கு எல்லா பாம்புகளையும் விரட்டிண்டு போகிறது, அதனுடைய கண்கள் பாம்புகளுடைய கண்களை தன்னுடைய பிச்சத்தில் தன்னுடைய பின்னால தோகையில் அவைகளை அலங்காரமாக அந்த பாம்புகளுடைய கண்களையே அலங்காரமாக வைத்து கொண்டிருக்கு, எல்லோருக்கும் அனுகிரகம்.

0: பண்ணி கொண்டிருக்கு. எப்படி பிரணவோபதேச நினதைஹி, வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான ஓங்காரத்தை சொல்லக்கூடியதான கா கே அப்படின்னு சப்தங்களை வைத்துக்கொண்டு எது பாடிக்கொண்டிருக்கோ, ஷியாமாம் சைல சமுத்பவாம் கனர்ச்சிம் திருட்வா, கருப்பான மேகங்கள்ல மலையில மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான மேகங்களை கண்டு நடந்தம் முதா சந்தோஷமாக நாட்டியம் ஆடின்றிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த மயூரங்கள் அந்த மயில்கள் அது வேதாந்தோ பவனே விஹார ரசிகம், அது எப்பொழுதுமே இங்கே அங்கே இல்லை, ஒரு உபவனம், ஒரு பார்க் இருந்தா மரங்களுடைய கூட்டம் இருந்தா அங்கே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதான். அப்படிப்பட்டதான தம் நீல கண்டம் பஜே, அப்படிப்பட்டதான கருப்பு கழுத்து இருக்கக்கூடியதான அந்த மயிலை நான் சேவிக்கிறேன். இந்த ஸ்லோகம் முழுக்க மயிலை பத்தி சொன்னேன். இப்ப அந்த மயில் யாருன்னார், பரமேஸ்வரன் தான் மயிலுங்கிறார். இப்படி இப்படி ஆகாசே நசுக்கி, இந்த பரமேஸ்வரனுடைய தலையில கொண்ட இருக்கு அது என்னன்னு, ஆகாசத்துல இருக்கான், ஆகாசம்தான் அவரை கொண்டையான். என்ன சுவாமின்னர், இந்த பரமேஸ்வரன் ஒரு உருவத்தை எடுத்தார், வைஸ்வானரன்ங்கிற ஒரு உருவம், தம் வைஸ்வானரம், இப்படி ஆத்மானம் வைஸ்வானரம். அந்த வைஸ்வானர் எப்படி இருக்காரன்னார், மூர்த்தைவது தேஜாஹா, அவருடைய தலை இருக்க அது ஆகாசம் தேவலோகம், மூர் தெய்வசுதா சற்று விஸ்வரூபா, அவருடைய கண்கள் இருக்க அதான் சூரியனா, அவருடைய பிராண பிரதக்வத்மாத்மா, ஆகாசம்தான் அவருடைய வாயுவாம், அவருடைய நடு சரீரம் இருக்கே இதுதான் அந்தரிஷம், பஸ்திரேவரையே பிருத்திவியேவ பாதவு, அவருடைய பாதங்கள் பூமியா, இப்படி பூமியிலிருந்து ஆகாசிலிருந்து ஆகாசம் வரைக்கும் பிரகாசிச்சிருக்கக்கூடியதான ஒரு விஸ்வரூபம், விராட் ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் அவருடைய தலை கொண்ட எங்கே இருக்கிறார், ஆகாசே நசிக்கி. ரெண்டு, சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி, சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி, எல்லா பாம்புகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான வாசுகி ஆதிசேஷன் அவரை அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய உடம்புல போட்டு நேத்ரா கலாபி, பாம்புகளை போஷ்ணமா வச்சுருக்கார். நதானுகிராஹி, நமஸ்காரம் பண்ற வாழ்க்கை எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதோட பிரணவோபதேச நினதைஹி, எப்பொழுதும் எல்லோருக்கும் ஓங்காரத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். பிரணவோபதேச நினதை கே கீதி யோகியதே ஷியாமாம் சைல சமுத்பவாம், அந்த மயூரம் மயிலானது என்ன பண்ணிட்டு, கார் இருட்டு கருப்பா இருக்கக்கூடியதான மலையில இருக்கக்கூடியதான மேகத்தை கண்டு நாட்டியம் அடித்து, எங்க பரமேஸ்வரன் கருப்பா இருக்கக்கூடியதான அம்பாள், மலையிலிருந்து பிறந்ததான ஒரு அம்பாள், யார், பார்வதி. ஷியாமாம் சைல சமுத்பவாம் கனருச்சிம் திருஷ்டுவா, அந்த அம்பாளை பார்த்து நடந்தம் முதா சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்காராம். எங்கே நர், வேதாந்தோ பவனே விஹார ரசிகம், இவருக்கு அந்த இந்த உபவனங்கள்லாம் பிடிக்காது, ஏதோ ஜனங்கள்லாம் இருக்கக்கூடியதான பார்க்கெல்லாம் இவருக்கு பிடிக்காது, வேதாந்தம் எனக்கூடியதான பார்க்கலாம். வேதாந்தோ பவனே விஹார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே, அப்படிப்பட்டதான அந்த நீலகண்டனான பரமேஸ்வரனை நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு மயிலோட பரமேஸ்வரனை ஒப்பிட்டு, இன்னைக்கு மயில பரமேஸ்வரன் பார்த்தேன், மேகத்தையும் பரமேஸ்வரனாக பார்த்தோம், ஆண் வண்ட பரமேஸ்வரன் பார்த்தோம், இவைகள்லாம் வண்டோ யானையோ இவைகள்லாம் ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வர க்ஷேத்திரத்திலையும் இங்கே ஸ்ரீசைல க்ஷேத்திரத்திலையும் மல்லிகார்ஜுன க்ஷேத்திரத்திலையும் பக்தாளாக இருந்ததாக அங்கே சரித்திரம் சொல்றது. அப்படி சொல்லி விசேஷமாக எதை பார்க்கிறீளோ அது அதனுடைய பரமேஸ்வர ஸ்வரூபமாக தியானம் பண்ணியிருந்தான வண்ணம், அதே போலயே சந்தியா காலத்தில் அவர் நாட்டியம் ஆடக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை மேலே போய் அழகாக சொல்ல போறார். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: உபாசனைக்கு என்ன பலன், உபாசனை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா உபாசனைக்கான பலன் சொல்றாரு. உபாசனானாம் தூ சித்தைகாக்ரியம் தமேதம் ஆத்மானம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன இத்தியாதி ஸ்ருதேஹே தவசா கல்மஷம் ஹந்தி இத்தியாதி ஸ்மிருதேஷ்ச. உபாசனையோட பலன் என்னது அப்படின்னு கேட்டா சித்த ஏகாக்ரியம் மன ஒருமுகப்பாடு. மனது ஒருமுகப்படும், ஒருமுகப்பட்ட மனசனாலத்தான் இந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஞானமானது யாரால அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருமுகப்பட்ட மனது உடையவர்கள் தான். து அக்ரியா புத்தியா அப்படிங்கறது சாஸ்திரம். என்னது துவக்ரியா புத்திரியா, துவக்ரியா புத்தியா அப்படின்னு படிப்பாங்க. து அக்ரியா புத்தியா, இந்த ஞானம் அடையிறது யாரு? அக்ரியா, அக்ரியா அப்படின்னு சொல்லி சொன்னா சூக்ஷமான கூர்மையான புத்தி உடையவங்க. கூர்மையான புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு கூர்மையான புத்தி உடையவங்க? உபாசனை மூலியமா மனசை ஒருமுகப்படுத்தினவங்க தான் கூர்மையான புத்தி உடையவங்கன்னு சொல்லப்படுறது. அந்த உபாசனையான பலன் என்னது அப்படின்னு கேட்டா சொல்றாரு சித்த ஏகாகிரியம் மன ஒருமுகப்பாடு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு ஸ்ருதி ஒன்னு ஸ்மிருதி ஒன்னு ரெண்டத்தையும் பிரமாணமா கொடுக்கிறாரு. ஸ்ருதி என்னது? தமே தம் ஆத்மானம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன இத்தியாதி ஸ்ருதேஹே. ஸ்ருதி சொல்றது தம் ஏத்தம் ஆத்மானம் அந்த இந்த ஆத்மாவை இப்படிப்பட்ட ஆத்மாவை ஆத்மானம் கர்ம கர்த்தாவானவர் கர்மத்தை சொல்லியிருக்க கர்மத்தோட சம்பந்தப்பட்ட ஆத்மானம் திருத்தியா ஆத்மாவை வேதானு வச்சனேன திருத்தியா கருவி அப்படி வேதம் வேத அணுவச்சனத்தினால வேதத்தினுடைய சிரவணத்தினால வேதன வாக்கியத்தினால பிராமணாக விவிதிசந்தி பிராமணாக இந்த பிராமணர்கள் விவிதிசந்தி வேத்தும் இச்சந்தி விவிதிஷா அதாவது அறிய ஆசைப்படுபவர்கள் அறிய ஆசைப்படுகிறார்கள். எப்படி? யஜ்ஞேன தானீன தபசா இத்தியாதி யஜ்யம் தானம் தபஸ் முதலியதுனால. அப்போ அங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த வேதானு வசனத்தினால இந்த பிராமணர்கள் விவிதிஷா அடைகிறார்கள், ஞானத்தை அறியும் ஆசை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிராமணர்கள் பிராமணர்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்னத்துக்கு பிராமணாக அப்படின்னு அங்க பகுவச்சனம் சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டா பிராமணக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே, ஜாத்தோ ஏக்க வச்சனம், ஜாத்தியில ஒரு ஜாதியை குறிக்கும் போது ஏக்க வச்சனம் சொன்னா போதும். பிராமணாக விவிதிஷந்தி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா மத்த தர்மத்தையும் ஏத்துன்றது, மத்த ஆசிரமத்தையும் வர்ணத்தையும் ஏத்துன்றது, மத்த வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் ஏத்துன்றது. மத்த வர்ணங்கள் பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரன் ஞானத்துக்கான தகுதி உடையவங்க. அதே மாதிரி ஆசிரமம் எல்லா ஆசிரமத்துக்காரங்களும், எல்லா ஆசிரமத்துக்காரனா பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசி, இந்த பிரம்மச்சரியத்துக்கு முன்னாடியும் சன்னியாசத்துக்கு அப்புறமும், சன்னியாசத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தை எதுலையுமே இல்லாதவங்க அனாசிரமின்னு சொல்லப்படுவங்க. அந்த அனாசிரமிகளுக்கும் கூட ஆசிரமத்தை மாட்டாதவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், கல்யாணம் ஆயிருக்கு, அந்த கல்யாணம் ஆன மனைவி இழந்துட்டா இல்ல கணவன் இழந்தாச்சு, இப்ப அவங்க கிரகஸ்த ஆசிரமக்காரங்கன்னு சொல்ல முடியாது. அங்க வானப்பிரஸ்தனும் இல்ல பிரம்மச்சாரியும் இல்ல, இங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 70 வயசுல இங்க வந்த உடனே பிரம்மச்சாரி ஜி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து புதுசா பூணல் எல்லாம் போட்டு பிரம்மச்சாரி அப்படின்னு வாங்க. அப்படி இல்ல சொல்றது முறை. இப்போ அவங்களுக்கு அந்த ஆசிரம தர்மமானது இல்ல, ஆசிரமத்துல இல்ல அவங்க, கிரஸ்தாசிரமத்தை சொல்ல முடியாது, ஏன்னா கணவனையோ மழனியோ இழந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கறதுனால. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா அவங்களெல்லாம் அனாசிரமி. யாரு? பிரம்மச்சாரிக்கு பிரம்மச்சாரி ஆசிரமத்தை ஏத்துக்காதவங்கள் இருந்தும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இவங்களும் கூட அனாசிரமி தான். அப்படிப்பட்ட ஆசிரமம் இல்லாத எல்லாருக்குமே பிராமணாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே பிராமணாக, பிராமணாக பகுவச்சனம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரையும் பொதுவா சொல்றதுக்கு. ஏன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிரஸ்ல இருந்து அந்த முகத்திலிருந்து வந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் சொல்றது அப்படிங்கறதுனால அவங்கள சொல்லி மத்தவங்களையும் அதோட சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கு. இல்லாட்டி பிராமணஹ அப்படின்னு சொல்லிட்டா போதும், பிராமண விவிதிசதி அப்படின்னு சொல்லிட்டா போதும், முடிஞ்சு போச்சு. பிராமணாக விவிதிசந்தி அப்படின்னு பகுவச்சனத்துல பன்மையில குறிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பிராமணர்கள் அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் இன்னொரு வகையில விசாரமும் பண்ண முடியும். பிராமணர்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கர்மனா ஜாத்தவ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கணும். ஏன்னா அங்க பகவத்கீதையிலே சொல்றாரு, என்ன சொல்றாரு? சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விவாகத்தக அப்படிங்கிறாரு. இந்த சாத்துர் வர்ணத்தை நான் சிருஷ்டி பண்ணினேன் எப்படி அப்படின்னா, குணமும் கர்மமும் இந்த விபாகத்தினால குணம் கர்மத்து விபாகத்தை பிரிச்சு நான் வந்து நாலு வர்ணத்தை சிருஷ்டி பண்ணினேன் அப்படிங்கிறார். அப்படி குணம் ஜாத்தியில பிறப்புல பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன் அப்படின்னுட்டு, கர்மத்துல இந்த பிராமணனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், சத்திரியனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், வைசியனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரிய வைசிய சூத்ரன், சூத்ரனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், இந்த மாதிரி நாலு பாகத்தை பிரிச்சுக்கலாம். ஒன்னொன்னுத்திரியும் இந்த மாதிரியான கர்மத்தோடைய ஆதாரத்தை வச்சு பிரிவு கொண்டு வரலாம் நீங்க. அப்படி பிராமணனா இருக்கான், ஆனா பிராமணனுடைய தொழில ஒண்ணுமே செய்யாம, பிராமண தொழில ஒண்ணுமே செய்யாம பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், இல்ல மிலிட்ரியில ஆபீசரா இருக்கான், மிலிட்ரியில ஆபீசரா இருந்தா சத்திரிய தர்மம் அது, சத்திரிய தர்மத்தை பிராமண செஞ்சுட்டு இருக்காங்கிறதுனால பிராமண சத்திரியன்னு சொல்லணும். பிராமண தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் பிராமண பிராமணனா இருக்க முடியும், சத்திரிய தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் பிராமண தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது கூட வியாபாரமா செஞ்சுட்டு இருக்கான்ல அவனை சொல்லல, ஏன்னா அது பிராமண தன்மை இல்ல, அது அதம கதி உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்ட, பிராமணர்கள்லயே பிழைக்க வழி இல்லாதவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு முறை அது. யாகம் செய்யறது ஹோமம் செய்யறது இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா பிழைக்க வழி இல்லையா, சரி அது பண்ணு அடுத்தவங்களுக்கு பண்ணி அதை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதே தவிர அது வந்து குலத்தொழிலா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லல, அது ஒரு பிசினஸா வச்சு பண்ணணும்னு சொல்லி சொல்லவே இல்லை. சரி, இப்போ அந்த மாதிரி பிராமணனா பிராமண பிராமணனா இருக்கிறவன், இந்த மாதிரி ஆபீசர் மிலிட்ரியில இருக்கிறவன், அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பிராமண சத்திரியர்கள்னு சொல்லணும். அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்க அவங்க பிராமண வைசியர்கள், அடுத்தவங்களுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிராமண சூத்திரர்கள், இப்படி பிரிக்கணும். அதே மாதிரி சத்திரியன்லயும் அப்ப இங்க பிராமணாக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா மனப்பக்குவத்தை சொல்றது, அந்த பிராமண தன்மையான, ஏன்னா பிராமணத்துவம் பிராமணியம் ரெண்டு வகையா பிரிக்க முடியும். சமஸ்கிருதம் படிக்கும் போது பின்னாடி இந்த பிரத்தியங்கள்லாம் படிக்கும் போது, இந்த பிரத்தியங்கள்லாம் படிக்கும் போது பார்ப்போம், பிராமணத்துவம் பிராமண தன்மை, பிராமணியம் பிராமண நிலை, இது ரெண்டும். பிராமண நிலை பிராமணியம் சொல்றது பிறப்புனால உண்டாகக்கூடியதா இருக்கலாம், ஆனா பிராமண தன்மை அப்படிங்கிறது அடையப்படக்கூடியது. அதாவது இங்க வந்து ஒருத்தன் சத்திரியன்ல இருந்து பிராமணன் ஆகிறதுக்கோ இல்லாட்டி வைசியன்ல இருந்து பிராமணன் ஆகிறதுக்கோ சொல்லல நானு, அந்த முறை அந்த விருவரணி வரணம், வரணம்னா என்ன, விருவரணின்ற தாத்துவ வச்சுட்டு பண்றது, விருவரணி அப்படின்னா என்ன, வர்ணிப்பதில் வர்ணிப்பதில் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்பதில் அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துடுறாங்க சில பேர், இந்த மாதிரி ஒரு தப்பான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அது இவங்க இந்த தர்மத்திலிருந்து அடுத்த தர்மத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு, இதுக்கு அப்புறம் சொல்றது என்னது, தர்மத்துல எந்த தர்மத்திலையும் ஒரு வேறுபாடும் இல்ல அப்படிங்கறது, சாஸ்திரத்துல வேத சாஸ்திரத்துல ஏற்றத்தாழ்வு ஒண்ணுமே பாக்கலங்கிறது, ஏற்றத்தாழ்வு பாக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த தர்மத்துல அந்த தர்மத்துக்கு போறதுக்கான காரணமே உங்களுக்கு என்ன இருக்கு, இவங்களுடைய என்ன, அதாவது புதுசா ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு யுக்தி கொடுத்து இவங்க அதுக்கு நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக புதுசா இவங்க ஏதோ சிந்திச்சு அதுல இந்த குறைபாடெல்லாம் பார்க்காம பண்ணிடுறாங்க. இங்க விருவரணி அப்படிங்கிறது ஏற்பதில் ஸ்வீகரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுக்கறது இல்ல, விருவரணி அப்படிங்கிற தாத்து எந்த அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பக்குவத்தை அடையிறது அப்படிங்கிறது, பிராமணக அப்படின்னா அந்த பிராமண தன்மை அடையிறது அப்படிங்கிறது, பிராமண தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னா பற்றற்று இருக்கிறது, ஒரு விஷயத்துல ஈடுபட்டதா இருக்கிறது, ஈஸ்வரன் பால் பிரம்மத்தின் பால் அப்படின்னுட்டு, பிராமணம் பிரம்ம அப்படின்னா வேதம் அர்த்தம், பிரம்ம அப்படின்னா ஞானம் அர்த்தம், அந்த அந்த ஞானத்தின் பால் அந்த பிரம்மத்தின் பால் ஈடுபட்டவங்களா, அதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க பிராமணாக. அதனாலதான் திருப்பி திருப்பி பிராமணா பிராமணா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிராமணர்கள் பிராமணர்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். பிராமணர்கள்னா என்ன, மனசளவுல அவங்களுடைய மனதானது பக்குவப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற தாத்பரியமே தவிர சாதகர்கள் அப்படின்னு அர்த்தத்தை இங்க எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்குவப்பட்டதா இருக்கணும், ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சுட்டு சாஸ்திரத்தை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணும். நம்மளுடைய கர்ம சம்ஸ்காரமானது எப்படி இருக்கு, ஏன் அந்த ஜாத்தி அப்ப ஜாத்தியா எதுக்கு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் மாத்தக்கூடாது மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பிறப்பு அப்படிங்கறது நமக்கு நம்ம தீர்மானம் பண்ணி உண்டாடுறது இல்ல, நான் வந்து பிராமணனா பிறப்பேன்னு தீர்மானம் பண்ண முடியாது, நான் சத்திரியனா பிறப்பேன்னு தீர்மானம் முடியாது, நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி உண்டாருது. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி உண்டார மூணு விஷயம், நம்ம பிறப்புல மூணு விஷயம் தீர்மானம், ஜாதி ஆயுள் போகாஹா அப்படிங்கிறது சாஸ்திரம், ஜாதி என்ன வகை, ஜாதி அப்படிங்கும் போது கூட பிராமணனா சத்திரியனா வைஷ்யனா சூத்ரனாங்கிற ஜாத்திய சொல்லல இங்க, இல்ல இவன் வந்து முதலியார் ஜாத்தியில பிறப்பானா செட்டியார் ஜாதியில பிறப்பானா அப்படிங்கிற ஜாதியும் சொல்லல இங்க. ஜாதின்னு சொல்லி சொல்றது பிரிவு, எந்த பிரிவு எந்த பிரிவு அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷ ஜாதியா மிருக ஜாதியா பறவ ஜாதியா இந்த மாதிரி ஜாதி, அந்த மனுஷ ஜாத்தியில அவன் மனுஷ ஜாத்தியோ இல்ல எந்த ஜாத்தியில பிறக்கிறானோ அந்த ஜாத்தியில எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வான், அந்த வாழ்வும் தீர்மானம் ஆறுது. அதே மாதிரி அந்த வாழ்க்கையில அடையப்பட வேண்டிய அனுபவங்கள் போகாக அந்த அனுபவங்களும் தீர்மானம் ஆறுது ஒருத்தன் பிறவியிலேயே. அதனால புருவரணின்னு சொல்லி அவன் தன்னுடைய வர்ணத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்முடைய சம்ஸ்காரத்தினால நம்ம உண்டாக்கியிருக்கோம், அந்த அடைஞ்சிருக்கோம் சம்ஸ்காரத்தினுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினால நம்ம அடையந்த ஒரு நிலை அது, அதை நம்ம மாத்த முடியாது. ஆனா அந்த நிலையில நம்மளுடைய மனசு தூய்மையினால அதுக்கேத்த தகுதியை நம்ம அடைய முடியும், அந்த சாஸ்திரத்துக்கு ஏத்த தகுதியை அடைய முடியும். அந்த நிலையத்தான் இங்க சொல்றதே தவிர வேற நிலை இல்ல. ஏன்னா இந்த விஷயத்த இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல நம் ஒரு விஷயத்த நம்ம புத்தியிலிருந்து எடுத்துடணும். வேதமானது சாஸ்திரமானது ஏற்றத்தாழ்வை எங்கேயுமே சொல்லல, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தாச்சு. இது பின்னாடி வந்த குறுகிய புத்தி உள்ள ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களும், இந்த வர்ணத்துக்காரங்கன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களும் பண்ணின ஒரு பெரிய தப்பு. இதுல பெரிய பிரச்சனை யாரோடது, இதுல பெரிய கைங்கரியம், இதுக்கு பெரிய உதவி பண்ணது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா பிராமணர்கள். எப்படி அப்படின்னு கேட்டா அடுத்தவங்களை அடக்கினது அப்படின்னு, அதெல்லாம் வந்து பின்னாடி ரொம்ப கம்மியான ஆளுங்கெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்ததே இல்லை, அவங்களால அது முடியாது. இதுல முக்கியமான அவங்களுடைய கைங்கரியம் என்ன, எதுல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாரையும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து எல்லாரையும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு முட்டாள்தனமா ஏதோ முயற்சி பண்ணி அவங்க பண்ணினது. மேல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது இல்ல, அங்க ஏற்றத்தாழ்வு இருந்தாதானே நீ மேல கீழங்கிறத பாக்குறதுக்கே, இவன் அந்த ஏற்றத்தாழ்வை இவன் மனசுல கற்பனை பண்ணி அவங்களை மேல எழுப்பணும், அவங்கள அந்த நிலை கொண்டு வரணும் அப்படின்னு இவன் கற்பனை பண்ணினதுனால வந்த பிரச்சனை. அங்க அதுக்கு ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்மம் கொடுத்துருக்கு, அந்த கர்மத்துல அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு மத்ததை வச்சு சிந்திக்கிறதுக்கான சமயம் இருக்காது. அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும், நீ கீழே நான் மேல அப்படின்னுட்டு. அதனால இந்த விஷயத்த புரிஞ்சிக்காததுனால இந்த ஏற்றத்தாழ்வு இவங்களுடைய புத்தியில, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையா வருது, ஒன்னு இன்பீரியாரிட்டியா இருக்கு, இன்னும் சுப்பீரியாரிட்டியா இருக்கு. இதுல இவன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மாட்டின்றாலும் சரி, இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மாட்டின்றாலும் சரி, பிரச்சனை எல்லாருக்கும் தான். அதுதான் இங்க விஷயமே தவிர பிராமணாஹா அப்படின்னு சொல்லி சொன்னா வேற எதுவும் இல்ல. அதனால சாஸ்திரம் படிச்சுட்டு என்ன பண்ணணும், சாஸ்திரத்தை போய் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி தானா வந்துடும். நம்மளுடைய ஜென்ம சம்ஸ்காரமானது நம்மளை விடாது, சாஸ்திரத்தை வச்சு அடிக்கணும் உதைக்கணும் என்ன தெரியுதா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஜென்ம சம்ஸ்காரத்தை வடவிடாம சாஸ்திரத்துடைய பலன் என்ன, சாஸ்திரம் எதுக்கு நம்ம படிக்கிறோம், ஞானத்தடையிறதுக்கு, அதுல ஈடுபடுத்தணும் புத்தியை திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி. அதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம், நம்மளுடைய பிராரப்தத்தை நம்மளுடைய மனசுனால பிரிவினால உண்டான அந்த கர்மத்தை பலத்தோட எதிர்க்கணும் புருஷார்த்தத்தினால, அங்கதான் புருஷார்த்தமானது செயல்படணும். அதனால பிராமணாக விவிதிசந்தி யஜ்யேன அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இந்த சாதகன் தன்னுடைய இந்த கர்மம் மூலியமாக, யஜ்யம் முதலிய கர்மங்கள் என்ன கர்மமா இருந்தாலும் சரி, அந்த கர்மம் மூலியமாக விவிதிசந்தி வேத்துமிச்சா விவிதிஷா அறிவதற்கு ஆசை. அப்ப இந்த கர்மம் எல்லாம் எதுக்கு, சித்த சுத்தியை கொடுக்கும், சித்த சுத்தினால என்ன பண்ணணும், பிரம்மத்தை அறிவதற்கான ஆசையை கொடுக்கும். பாமதிக்காரர் சொல்றது என்னது, இந்த கர்மம் எல்லாம் ஞானத்தை அடைவதற்கான ஆசை, ஞானத்தை அடைவதற்கான ஆசைனா அதனுடைய வழிமுறையில் ஆசை, சாஸ்திரத்தை படிப்பதில் ஆசையை உண்டாக்கும் அப்படிங்கிறார். அப்படி இத்தியாதி சுத்தை, இது சுத்தியில சொல்லியிருக்கு, ஸ்மிருதியிலையும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார், தமசா தபசா கல்மஷம் ஹந்தி இத்தியாதி சுத்தேச்ச, தபசா கல்மஷம் ஹந்தி, தபசினால் தப சந்தாபே அப்படின்னு தாத்து, தப சந்தாபே சந்தாபே தப சந்தாபே அப்படின்னா எரிப்பதில் எரிவதில் அப்படின்ற பொதுவான அர்த்தம் இருந்தாலும் இங்க என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, விரும்பி வருத்திக் கொள்வதில் அப்படின்ட்டு. விரும்பி வருத்திக் கொள்வதில்னா சும்மா போட்டு முட்டாள்தனமா தாமசீகமான வருத்தத்தை சொல்லிக்கல, இங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அத விரும்பி ஏத்துக்கிறது, திதிக்ஷான்னு சொல்லப்பட்ட எல்லா வகையான தபஸையும் கொண்டு வந்துடுறோம். கல்மஷம் ஹந்தி, இந்த மாதிரி கல்மஷ அந்த தபஸ்னால செய்யப்படுற தபஸ்னால, தபஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான அர்த்தம் என்னன்னா விசாரம் அர்த்தம், தபஸ்க்கு விசாரம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, சதபோ தப்யத சப தபஸ் தத்துவா இதம் சர்வம் அசோசத எரிதம் கிஞ்ச அப்படின்னு தைத்திரி அப்படி சொல்றது. சதபோ தப்யத சதபஸ் தத்துவா, பிரம்மா என்ன பண்ணது, பார்த்தது சுத்தி பார்த்தது யாருமே இல்ல, அதுக்கப்புறம் தபஸ் பண்ணித்து, தப அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துதான், அதனால தபஸ் பண்ணித்து பண்ணிட்டு என்ன பண்றது, இதகம் சர்வம் அசுரஜத இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணித்து. தப அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, அதுவும் தபஸ் பண்ணிச்சு, கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணிச்சு அப்படின்னு அப்படி இல்ல, விசாரம், சிருஷ்டியை நான் இங்கேருந்து எப்படி தொடங்கணும், இதுக்கு முன்னாடியான சிருஷ்டி எப்படி நடந்தது, அது மாதிரி நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளையார் சுழி போடுறதுக்கான விசாரத்தை பண்ணித்தது. அதே மாதிரிதான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும், தபசா கல்மஷம் ஹந்தி, இந்த விசாரத்தினால இந்த தபஸ்னால செய்யப்படக்கூடிய மத்த எல்லா வகையான தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு உபலட்சணமா எடுத்துடலாம். யஜ்யம் தானம் இது எல்லாத்தினாலையும் கல்மஷம் ஹந்தி, அவருடைய மனதில் உள்ள அழுக்கை அவர் நீக்கிறார். நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த உபாசனானாம் தூ அவாந்தர பலம் பித்ருலோக சத்தியலோக பிராப்தி கர்மணா பித்ருலோக வித்யா தேவலோக இத்தியாதி சுபேஹ. அப்படி நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த இதுக்கெல்லாம் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு, நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த உபாசனானா, உபாசனையும் சேர்த்துட்டாரு ஒரு வகையா தான். இது எல்லாமே உபாசனின்னு சொல்லாம உபாசனையும் தனியா ஒரு வகையா சேர்த்துக்கிறாரு. என்ன சொல்றாரு, நித்திய கர்மங்களும் நைமித்திக் கர்மங்களும் பிராயஷ்சித்த கர்மங்களும் உபாசனை கர்மங்களும் செய்யறதுனால தூ அவாந்தர பலன், நேரடியான பலன் என்ன அப்படின்னு மேல சொல்லியாச்சு. நேரடியானது சித்த சுத்தியானது உண்டாகும், மனசுல பிரம்மத்தை அறிவதற்கான உண்மையை அறிவதற்கான ஆசை உண்டாகும், சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான ஆசை உண்டாகும். ஏன்னா பாமதிக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அசாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கறதுல ஜிக்யாசா அப்படின்னா ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, அறிவதற்கு ஆசை. அங்க விசாரம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் எடுக்கிறோம் ஜிக்யாசா அப்படிங்கறத. அந்த ஜிக்யாசாவானது எப்ப உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அசாதோ அப்படிங்கிறார், அத இனி அத அடுத்து பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மத்தை விசாரம் செய்வோம். அத அப்படின்னா அடுத்தது எப்ப, எப்ப எதுக்கப்புறம், வேதத்தெல்லாம் படிச்ச அப்புறம், நான் வேதத்தை படிக்கல அப்ப எனக்கு தகுதி இல்லையா, அப்படி இல்ல. இது பூர்வபக்ஷி சொல்லுவான், வேதத்தெல்லாம் படிச்ச அப்புறம் தான்ப்பா நீ படிக்கணும் அப்படின்னு, அப்படி இல்லப்பா, பூர்வபக்ஷினா எதிராளி எதிர்வாதி, அப்படி இல்ல. எவனுக்கு ஒருத்தனுக்கு இந்த சாதன சதுஷ்டயமானது உண்டாயிடுத்தோ அவனுக்கு, வைராகியமானது எவனுக்கு ஒருத்தனுக்கு உண்டாயாச்சோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தத்தை எடுக்கும் போது இந்த பிரமாணத்தெல்லாம் கொடுப்பாரு. இந்த தபஸ்னால அவனுக்கு இந்த ஆசையானது உண்டாருது, பிரம்மத்தை உணரணும், என்னை உணரணும், என்னை அறியணும், சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படிங்கிறது. அதனால சாஸ்திர படிக்கிற ஆசையை உண்டு பண்றதுதான் அதனுடைய பலன் அப்படிங்கிறாரு. அதனுடைய முக்கிய பலனானது அதுவா இருந்தாலும் கூட இரண்டாம் பட்ச கிளை பலனா ஒண்ணு இருக்கு, அதாந்தர பலன்னா கிளை பலன், இரண்டாம் பட்சமான பலன். அது என்னது அப்படின்னு கேட்டா பித்ருலோக சத்தியலோக பிராப்தி, பித்ருலோகத்தை அடையிறது சத்தியலோகத்தை அடையிறது. பித்ருலோகாதின்னு சொல்லல, சத்தியலோகாதின்னு சொல்லல, பித்ருலோக சத்தியலோக பிராப்தி அப்படின்ட்டார். பித்ருலோகத்தை சத்தியலோகத்தை அடைவது எதனால, எதை அடையிறது, நித்திய நைமித்திய கர்மத்தினால உபாசனையினால இதனால எதனால நான் பித்ருலோகத்தை அடைவேன், இல்லாட்டி எதனால கர்மத்தலோக சொர்க்கலோகத்தை அடைவேன், சத்தியலோகம்ங்கிறது சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தை அடைவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஸ்ருதி பிரமாணத்தை கொடுக்கிறாரு, கர்மனா பித்ருலோகா வித்யா தேவ லோகா அப்படிங்கிறாரு. கர்மத்தினால் ஒருவன் பித்ருலோகத்தை அடைவான். வித்யை வித்யா அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஞானம் பிரம்ம வித்யா இல்ல, வித்யானா உபாசனை, வித்யானா உபாசனை, உபாசனையினால தேவலோக. அப்போ கர்மனா பித்ருலோக, நித்திய நைமித்திக பிராயஷ்சித்த கர்மத்தினால பித்ருலோகமும் உபாசனையினால தேவலோகமும் சத்தியம் முதலிய லோகங்களை அடையிறது, இதுதான் சாஸ்திரத்தினுடைய நியதி. அது ரெண்டு வழியா ரெண்டு வகையா போவான், இந்த கர்மத்தை பண்ணி அதனால பித்ருலோகத்துக்கு போறவன் தூம மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்து வழியா வழி வழியா போவாங்க, இதுதான் தட்சிண மார்க்கம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி உபாசனையினால தேவலோகத்துக்கு போறவங்க அர்ச்சர் மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் வழியா போவாங்க, இதுதான் உத்தராயண மார்க்கம்னு சொல்லக்கூடிய வழி. இந்த ரெண்டு வழியாகவும் ஒவ்வொரு யாரு யாரு எந்த எதுல முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வழியானது சொல்லியிருக்கு. கர்மத்துல ஈடுபட்டு இருந்தவனா இருந்தா அவன் இந்த தூம மார்க்கமான இந்த பித்ருலோகத்துக்கு போவான், உபாசனையில் ஈடுபட்டவனா இருந்தா இந்த அர்ச்சர் மார்க்கம் வழியா அவன் சொர்க்கலோகத்துக்கு போவான், இதுதான் வழி. இத்தியாதி ஸ்ருதே, இந்த மாதிரி ஸ்ருதியும் சொல்றது. சாதனானி, அப்போ அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்குல, சாதன சதுஷ்டயம் அப்படின்னு அங்க முடிச்சாரு. அதிகாரிய பேசும்போது சாதன சதுஷ்டயம் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணார், அந்த பிராக்கெட் என்னது அப்படிங்கிறார், சாதன அணி நித்திய அனித்ய வஸ்து வேக இக உத்ராச பலபோக விராக சமாதிஷட்க சம்பத்தி மூக்ஷத்வாணி. சாதன சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னீங்களே, சாதன சதுஷ்டயம் என்ன, இங்க எப்படி விசாரம் பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச விசாரம் நமக்கு அனுபந்த சதுஷ்டயம், அனுபந்தத்துல அதிகாரி விஷயம் பிரயோஜனம் தான் சொன்னோம். அதிகாரி ஆரம்பிச்சுட்டு அடுத்தது அங்க கிரமப்பிராப்தியா இருக்கிற விஷயத்துக்கு போகாம அதிகாரியிலேயே ஒரு சாதன சதுஷ்டய சம்பன்ன அப்படின்னு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. சாதன சதுஷ்டயத்தை அடைந்தவன் அப்படின்ட்டு. அந்த சாதன சதுஷ்டயம் என்னன்னு சொல்லாம இந்த அதிகாரிங்கிற லட்சணமே அதிகாரியோட விசாரமே பூர்த்தி ஆகாது, முழுமை அடையாது. அதை முழுமை அடைய வைக்கிறதுக்கு அந்த ஓபன் பண்ணின பிராக்கெட்ல ஐட்டத்தை போடுறாரு, விஷயத்த போடுறாரு. என்னது சாதனானி, சாதனைனா என்ன, சாதன சதுஷ்டயம்னு சொன்னீங்களே, அந்த சாதன சதுஷ்டயமோட சாதனம் என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு, நித்திய அனித்திய வஸ்து வேக, நித்தியம் அனித்யம் என்கிற வஸ்து வேகம், நித்தியம் அனித்யம் தெளி நிர்ணயம் தெளி விவேகம், நித்தியானித்ய தெளி நிர்ணயம் தெளி விவேகம் அப்படிங்கிறார். நித்தியானித்ய நிர்ணயம் தெளி விவேகம் இஹ அமுத்திர அர்த்த ஃபலபோக வீதாக. ரெண்டாவது ஷமாதி ஷட்க சம்பத்தி. மூணாவது முமுக்ஷுத்வாணி. நாலாவது இதான் சாதன சதுஷ்டயம். இங்க நித்திய அனித்திய வஸ்து வேகம், இதுதான் விவேகம்னு சொல்லப்படும். அதாவது வேகம் வைராகியம் சமாதி சட்க சம்பத்தி முக்ஷுத்தம் அப்படிங்கிற நாலத்தையும் இங்க பிரிச்சு சொல்லியிருக்காரு, அதோட லட்சணத்தோட சேர்த்து சொல்லிட்டாரு. வேகம்னா என்ன, நித்திய அனித்திய வஸ்து வேகம், இது நித்தியம் இது அனித்தியம் அப்படிங்கிற விசாரம் பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. பிரம்மம் நித்தியம், மத்த எல்லாம் அனித்தியம், இதுதான் விசாரம். இதுல முழுமையான ஞானத்தை பத்தி பேசல, இங்க சாதாரண ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நித்தியானித்திய வஸ்து வேகமானது உங்களுக்கு உண்டாயாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி அவசியமே இல்லை. நித்திய அனித்தியம், இது நித்தியம் இது அனித்தியம் பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே நீங்க தான் பிரம்மத்தை உணர்ந்தவளா இருக்கீங்களே, பிரம்மம் தான் சத்தியம்னு தெரிஞ்சு போச்சு, பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால மத்த பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த விவேகம் ஏற்கனவே வந்தாச்சு, முழுமையா வந்தாச்சு அப்படிங்கறதுனால இங்க ஏற்கனவே சாஸ்திரம் தெரிஞ்சாச்சு, சாஸ்திரத்தினை பலன் தெரிஞ்சாச்சுங்கிறதுனால சாஸ்திரத்துல பிரவர்த்தி இருக்க முடியாது. அதனால இங்க என்னது சாமானிய ஜானம் அப்படின்னு எடுத்துக்கணும். நித்தியானித்திய வஸ்து வேகம்னு சொல்லிச்சுன்னா இது பிரம்மன் ஒண்ணு இருக்கு, பிரம்மம் என்னன்னு தெரியாது, பிரம்மன் ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மை, இந்த பிரம்மத்தை தவிர மத்ததெல்லாம் உண்மை இல்லாதது அப்படின்னு சாமானிய ஜானம். இதுதான் பிரம்மங்கிறது விசேஷ ஜானம், நான் தான் பிரம்மங்கிறது விசேஷ ஜானம். அப்படி பிரம்மன் ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மை, மத்ததெல்லாம் பொய், உண்மை அல்லாதது, பொய்னு சொல்லக்கூடாது, உண்மை அல்லாததுன்னு சொல்லிப்போம். அடுத்தது இஹ அமுத்திர அர்த்த ஃபலபோக விராக, இஹாமுத்திரார்த்த ஃபலபோக விராக அப்படிங்கிறது. இஹ இங்கு அமுத்திர அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு பின்னால், இதற்கு பின்னால் அப்படின்னா சொர்க்கம் முதலி லோகங்கள், சொர்க்கம் முதலியது அப்படிங்கிற நரகமும் வந்துடும். அதுல நீங்க இங்க இருந்து எங்க போவீங்கன்னு யாரு என்ன மாதிரி கர்ம தசிச்சோமோ அதுக்கேத்த மாதிரி தான் லோகம். அப்படி இங்கு இதற்கு பின்னால் பல அர்த்த, அர்த்த அப்படின்னு சொல்லி சொன்னா பொருட்கள் விஷயங்கள், அர்த்தம்னா விஷயம், பலம், அது அர்த்தம் எப்படிப்பட்டது, பலனா அடையப்படுறது. அந்த விஷயமான பலனை போக விராக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆசையானது இல்லாதது, அப்படின்னா அனுபவிக்க ஆசையற்ற நிலை, அதுக்குத்தான் வைராகியம்னு பேரு. வைராகியம்னா எதுக்கு சொல்றது, இந்த ஜென்மத்திலேயோ இந்த பிறவியிலேயோ இல்ல வேறு லோகத்திலேயோ, இந்த லோகத்திலேயோ இல்ல வேறு லோகத்திலேயோ உண்டாகக்கூடிய விஷயங்கள்ல பற்றற்ற நிலைக்கு வைராகியம்னு சொல்றது. இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு அப்படின்னு கேட்பான், வெறுப்புனால இங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரம்ம ஜானம் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகாது. ஏன்னா எது மேலேயோ ஒரு கோபத்திலேயே இருக்கீங்க, நீங்க கோபத்துல இருக்கும்போது விருத்தி எங்க இருக்கு, கோபத்துலதான் இருக்கே தவிர ஞானத்துல நிலைப்படாது. அதனால வைராக்கியம்ங்கிறது வெறுப்புனால உண்டாகிறது இல்ல, வைராக்கியம்னாது விருப்புனால உண்டாகிறது. எனக்கு உலகத்துக்கு மேல வெறுப்பு இல்ல, பிரம்ம ஜானம் மேல விருப்பு, அதனால இங்க வந்தோமே தவிர வெறுப்புனால வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த வாழ்க்கையானது உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷம்னு பகவான் பாஷிக்கார சொல்ற மாதிரி வைத்து பாட்டுக்காக அடுத்தடுத்த ஆளும் இந்த மாதிரி வேலையை பண்றது, பல வேஷம் போட்டுருக்கான், அதுல இது ஒரு வேஷம் அவ்வளவுதான், சந்நியாச வேஷம். அப்படி இது வைராக்கியம். அடுத்தது என்ன சொல்றாரு, சமாதி சட்க சம்பத்தி, சமம் தமம் முதலிய ஆறு வகையான சம்பத்தின அடைவுகள் அப்படின்னு அர்த்தம், சேர்க்கை அடைவு. அடுத்தது மூக்ஷுத்வாணி, மூக்ஷுத்வம், மூக்ஷுத்வம்னா மோக்ஷோமே மோக்ஷோமே பூயாத் இது திருட இச்சா மோக்ஷா அப்படிம்பாங்க, மோட்சமானது எனக்கு உண்டாகட்டுமாக அப்படின்னு திருட இச்சா தீர்மானம் அப்படின்னு ரொம்ப திடமான தீர்மானம், அதுதான் மோக்ஷத்துவம். இது ஒன்னொன்னு தனித்தனியா விசாரம் பண்ணுவார் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருச்சிற்றம்பலம் தென்னிலா மலர்ந்த வேணியாய் புன்னன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அருவி நீர் சொழிய கைமலர் உச்சிமே குவித்து பண்ணினால் நீடி அறிய வரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என் கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என் குண்டறிந்த தாடாளனே தென் தணிகை குமர தென் தணிகை குமர

0: நம பார்வதி மகாதேவா. சிவனை சொல்வர்களே, அடுத்த தலைமுறையை நெறிப்படுத்துவதற்கு நாம் வந்து முதியோர்கள் என்று சொல்ல வகையிலே நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், அடுத்த சந்ததியை நாம் நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய சமூக கடமை அல்லது சமய கடமை என்று சொல்லலாம். அப்படி நெறிப்படுத்துவதற்கு நாமும் நம்ம கொஞ்சம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியாக நெறிப்படுத்த முடியும். அந்த வகையிலேதான் நம்முடைய சமயம் என்பது, அந்த சைவ சமயம் என்பது நாம் பிறந்திருக்கிற காரணத்தினாலே அது உயர்ந்தது என்று ஒரு சைவன் சொல்லக்கூடாது என்று அடிக்கடி நான் சொல்வேன். Why Saivism is great? Because I have born as a Saivite. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது ஒரு சரியான ஒரு பதிலாக இருக்க முடியாது. ஆகவேதான் சைவ சமயம் உயர்ந்தது என்பதை நாம் எப்படி அனுபூதியிலே நாம் கண்டிருக்கிறோம் என்பதுதான் அதுக்கு உயர்வு. அது நம்மை நாமே அறிந்து கொள்வது. அடுத்து அந்த அருமையான ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, கற்றல் கற்பிப்பது. இலங்கையை சென்றிருக்கும் போது ஒரு அரிய ஒரு செய்தி, அவர் பேசுகின்ற தமிழும் தமிழ்நாட்டிலே பேசுகின்ற தமிழும் நான் சில சமயம் சிந்திப்பேன். அப்ப சொல்வார்கள், அவர்கள் ஆசிரியராக வேலை பார்க்கிறார் என்றால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் படிப்பிக்கிறார் சொல்லுவாங்க. இலங்கையில் படிப்பிக்கிறார் அருமையான சொல், தமிழ்நாட்டில் அப்படி கேட்க முடியாது. நீங்க அவர் படித்தல் படிப்பித்தல் என்று வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வது, மற்றவர்களை அறிய செய்வது, அது தன்வினை பிறவினை என்று தமிழிலே சொல்லப்படும். அது தமிழ் இலக்கணத்திலே. அப்படி இந்த சைவ சமயத்தின் உயர்வுகளை அல்லது உன்னதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மூன்று வகையிலே நமக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு இருக்க வேண்டும். அதுதான் ஒன்று தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள். இதெல்லாம் அன்னைக்கு நான் சொன்னதுதான், இன்னைக்கு மறுபடியும் அதை தொகுத்து சொல்கிறேன். தொகுத்தல் வகுத்தல் விரித்த ஒரு செய்தியை சொல்வதில் மூன்று விதமாக சொல்லலாம். ஒன்று தொகுத்தல், இன்னொன்று வகுத்தல், இன்னொன்று விரித்தல். அது தமிழிலே தொகை வகை விரி என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நமக்கு தெரியப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் முழுமையான பதில் எப்படி வர வேண்டும்? சேக்கலார் வெளிப்படுத்தினார்னு சொல்லக்கூடாது, அது தவறு இல்லை. அப்படி பதில் சொன்னால் அந்த பதில் தவறு இல்லை, ஆனா அது வந்து முழு விடை இல்லை. அது இந்த நாயன்மாருடைய வரலாறு நமக்கு யார் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் சிவபெருமான்? அப்பொழுது அந்த கேள்விக்கு என்ன விடை இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் அம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிழார், கைலாசவாசிகளுக்கு சொன்னவர் உபமன்ய முனிவர். அப்படி சொன்னாதான் அது முழுமையான பதில். 63 நாயன்மாருடைய வரலாற்றை இந்த பூலோகத்திலே உள்ளவர்களுக்கு சொன்னவர் மூன்று பேர். ஆனால் கைலாய மலையிலேயே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு சொன்னவர் யார் என்றால் உபமன்ய மகாமுனிவர். அப்படி சொல்லணும். ஆக கைலாசவாசிகளுக்கு 63 நாயன்மார்களை சொன்னவர் உபமன்ய மகாமுனிவர், பூலோகத்திலே தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் நம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிழார். அப்படி சொன்னா உங்களுக்கு 100க்கு 100 மார்க். சேக்கிழார் என்று மட்டும் சொன்னா அது வந்து 33% சொன்னாங்க இல்லையா, அது போல அவ்வளவுதான் மார்க். அதுபோல ஒரு முழுமையான பதில், அதாவது சரியான பதில் என்பது வேறு, முழுமையான பதில் என்பது வேறு. சரியான பதில் சேக்கிழார் சொன்னார் இல்ல, சரியான பதில் தான், ஆனால் அது முழுமையான பதில் இல்லை. ஆகவே தொகை வகை மீறி. அதனாலதான் 63 நாயன்மார்களை நமக்கு காட்டிய சுந்தரர் செய்த அந்த திருப்பதியத்துக்கு என்ன பெயர் வச்சாங்க? திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை அதே வச்சாலும் பார்க்கணும். தொகை என்றால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தொகைங்கிறது நமக்கு ஒரு அர்த்தம் தெரியுது. நான் இங்க வந்து பேசினா எனக்கு எவ்வளவு தொகை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க நீ பேச்சாளர்கள். அது அந்த தொகை தான் இன்னைக்கு தெரியும் தொகை. ஆனால் தொகை என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்குன்னு படிச்சாதான் தெரியுது. தொகுத்து சொல்லுவது தொகை. 63 நாயன்மாருடைய வரலாற்றை தொகுத்து சொன்னதுனால அதுக்கு பேர் என்ன? திருத்தொண்ட தொகை. வகுத்து சொன்னவர் நம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிழார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் முழுமையான பதில். அது தமிழிலே தொகை, வகை, விரி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஏற்கனவே சொன்னது நான் தொகுத்து சொல்லுகிறேன் இப்பொழுது. அது என்னவென்றால், அந்த சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் தமிழ்ல சொல்றதா இருந்தால் அதையும் சொன்னேன். அது பொருள் நூல்கள், புகழ் நூல்கள், தொல்கதை. புராணம் என்பதற்கு தொல்கதை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியன். கந்த புராணம் எல்லாம் பெரியவங்க ஆட்சி கொண்டதான் அவங்க சொல்ற வேற ஒன்றும். அவர்கள் நம்முடைய சைவ சமயத்திலே வரக்கூடிய சொற்கள் எல்லாம் பெரியவர்கள் ஆண்ட சொற்கள். அப்ப அவர்கள் என்ன மனதிலே வைத்துக் கொண்டு அந்த குரலை சொன்னார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். அது உள்ளக்கிடக்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, உள்ளக்கிடக்கை. வாட் ஐ கன்வே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஐ அம் கன்வேயிங். வாட் ஐ கன்வே, ஆனா அதோட நுட்பம் என்ன? வாட் ஐ இன்டென்ட் டு கன்வே. ரெண்டு இருக்கு. ஒரு விஷயத்தை நான் பேசினா நான் என்ன பேசுறேனோ அதை மட்டும் அறியக்கூடிய ஒரு லெவல்ல சில பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை பிடிக்காமல் இந்த வார்த்தைகளின் மூலமாக நான் எதை வந்து வலியுறுத்த விரும்புகிறேன் என்பதை நான் வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டேன். அது என்னோட இன்டென்ஷன். அதனால வாட் ஐ இன்டென்ட் டு கன்வே அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு, அது கொஞ்சம் படித்தவர்களுக்கு, கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். வேடிக்கையாக சொல்வார்கள், ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டார், வாட் யூ மீன் அப்படின்னு கேட்டார். What do you mean? அப்ப அவர் பதில் சொன்னாரா, ஐ மீன் வாட் ஐ மீன் அப்படின்னா, ஐ மீன் வாட் ஐ மீன். அதுபோல வாட் ஐ மீன் அப்படிங்கிறது இருக்கே அது ஒரு நுட்பம். அது சொல்லுவதனால சில பேர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை, ஏன்னா சில விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாது. அது நம்முடைய அனுபவத்தினால அவர் என்ன மனசுல வச்சுட்டு சொல்றார் என்று பார்க்க வேண்டும். அதுபோலதான் உள்ளக்கிடக்கை, நம்முடைய நூல்களை தந்த ஞானிகளுடைய உள்ளக்கிடக்கை என்ன என்பதை அறிவதுதான் ஒரு, அதுதான் அனுபவம். அதுபோல இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், மூன்று விதமான நிகழ்ச்சிகள் செய்யணும். ஒன்று வந்து வகுப்பு, கிளாஸஸ், இரண்டாவது சொற்பொழிவுகள், மூணாவது பிரசங்கம். அது ஆலயங்களிலேயே பண்ணுவது. அது அந்த காலத்தில் நாவலர் போன்றவர்கள் பிரசங்கம், சத் பிரசங்கம் என்றெல்லாம் சொல்வார்கள். அது பொதுவாக எல்லோருக்கும் சில விஷயங்கள் தெரிய வேண்டும், நம்முடைய பாரம்பரியம் தெரிய வேண்டும், மொழி தெரிய வேண்டும், சமயம் தெரிய வேண்டும் என்று கொஞ்சம் ஜனரஞ்சகமாக சொல்றது அது வேற விஷயம். உயர்ந்த நடையிலே சொல்வது வேற, அது அது ஒரு சொற்பொழிவு என்று சொல்வார்கள். எதுவுமே லாங்குவேஜ் வந்து ஆண்டோர் வழக்கு, செய்யுள் வழக்கு, உலக வழக்கு, இழி வழக்கு. ஒரு விஷயத்தை நாலு விஷயமா சொல்லலாம். ஆண்டோர் வழக்கு, ஒரு செய்திய நல்ல பண்பாடு அறிவு மிகுந்த ஒருவர் எப்படி சொல்லுவார்? செய்தி ஒண்ணுதான், அது ஆண்டோர் வழக்கு. அது நூல்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது செய்யுள் வழக்கு, அது செய்யுள் வழக்கு. அதே விஷயம் த காமன் மேன்ஸ் லாங்குவேஜ், த காமன் பார்லன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த காமன் பார்லன்ஸ்ல சொல்றது உலக வழக்கு. இன்னொன்னு என்ன? இழி வழக்கு. இழி வழக்குன்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி தனியாத்தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லலாமே ஒழிய மேடையில சொல்ல முடியாது. ஆங்கிலத்தை டேபுன்னு சொல்லுவாங்க, டேபு. டேபு என்றால் அது உண்மைதான், ஆனா நாலு பேர் இருக்கும்போது சொல்லக்கூடாது, அது டேபு லாங்குவேஜ், அது இழி வழக்கு என்று. வழக்கு என்று சொன்னால் இங்க சூட்டு அர்த்தம் இல்லை, எங்க நாட்டில் வழக்கு, வழக்கு என்றால் சூட்டுக்கு தமிழ் வழக்குமாங்க. ஆனா வழக்கம் அப்படிங்கிற சொல்ல வரும், வழக்கு, சளக்கு. நம்ம தமிழ்ல ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருப்பாங்க. வழக்கு சளக்கு. ஒரு விஷயத்த லாஜிக்கலா பிரசன்ட் பண்றதுதான் வழக்கு. தமிழ் மொழியில வழக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நான் சொல்லுகின்ற ஒரு செய்தி வந்து சட்டத்துக்கு நியாயத்துக்கு பொருந்தின மாதிரி சொன்னா அதுக்கு பேர் வழக்கு, அதுதான் வழக்கு. ஆனா அந்த செய்தியை சட்டத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லது நியாயம் என்ற முறையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அதுக்கு பேர் சளக்கு. வழக்கு சளக்கு, அது ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் குட் கேஸ் பேட் கேஸ் சொல்லணும். வக்கீல்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை சரியா சொன்னா குட் கேஸ் வாங்க, அது சரியா சொல்லல அது உயிர் இல்லைன்னு சொன்னா பேட் கேஸ் வாங்க. அப்ப குட் பேட்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டுதான் சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா தமிழ்ல எப்படின்னு கேட்டா அட்ஜெக்டிவ் போடாமே சொல்லலாம். வழக்கு என்றால் குட் கேஸ், சளக்கு என்றால் பேட் கேஸ். இந்த வார்த்தை எங்க வருது? பெரிய புராணத்தில் வருது. அதுதான் சொல்றேன், நீ சொல்வது சளக்கு அப்படின்னு. மணிநீதி சோழன் வந்து இந்த வரலாற்றுல அவருடைய மந்திரி பிரதானிகள்லாம் சொல்லுவாங்க, மன்னனே உங்களுடைய மகன் செய்தது தவறு இல்லை, அது வந்து இட்ஸ் நாட் அ கிரைம் என்று அந்த மந்திரி பிரதானிகள் த சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆர் பிரசன்டிங் டு த கிங், யுவர் சன் ஹஸ் நாட் மேட் எனி கிரைம் என்பதற்கு அவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த மன்னன் சொல்லுவான், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீங்கள் சொல்வது சளக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தை பெரிய புராணத்தில் வருது இல்லையா? சொற்கள்லாம் எவ்வளவு தமிழ்ல என்ன தெரியுது பாருங்க, இப்படிலாம் சொற்கள் இருக்கு நமக்கிட்ட இருக்கு. ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தையில சொல்றதை நம்ம ஒரே வார்த்தையில சொல்ல முடியும். ஆங்கிலத்துல வி ரிக்வயர் டூ வேர்ட்ஸ், குட் கேஸ் பேட் கேஸ். ஆனா தமிழ்ல அந்த குட் பேடுங்கிற அப்ஜெக்டிவ் போடாமே சொல்லலாம், வழக்கு சளக்கு. தமிழ் எவ்வளவு சொற்கள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், திருவாசகத்தை முழுவதும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள், அவர்கள் வந்து திருவாசகம் அடிக்கடி வர ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா வினையேன். அப்பொழுது அங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார், வினையேன் என்ற சொல் திருவாசல் நிறைய இடத்துல வரும். வினையேன் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, இத ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஜிவி போப்பு. இந்த வினையேன் என்ற தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு. அவர் இங்கிலீஷ்காரன், நமக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், அவர் ஹி வாஸ் பார்ன் இங்கிலீஷ் மேன், ஆனா அவருக்கு தமிழும் புரியுது. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது. மாணிக்க வாயினா தமிழும் படிச்சதுனால, சைவ சித்தாந்தமும் படிச்சதுனால அந்த வார்த்தைகளை என்ன சொல்லுதுன்னு தெரியுது. அவருக்கு என்ன கஷ்டம் கேட்டா, வினையேன் என்று தமிழ்ல ஒரு வார்த்தையில சொல்றத இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்லணும். அவர் சிந்திக்கிறார், என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, தேர் இஸ் நோ சிங்கிள் ஈக்குவலன்ட் ஃபார் திஸ் அப்படின்னு முடிவுக்கு வர்ற. அப்ப அந்த வினையேங்கிற வார்த்தை வரும்பொழுது அதை விளக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார், மூணு வார்த்தையை போடுறார், கர்மா டெயின்டட் மைசெல்ஃப், கர்மா டெயின்டட் மைசெல்ஃப், வினையினால் பாதிக்கப்பட்ட நான். அதான வினையேன் என்றால் அந்த வினையினாலே நான் பாதிக்கப்படுகிறேன், வினையினாலே பாதிக்கப்பட்ட நான் அப்படி சொல்லணும். வினையேன்னு அர்த்தம் வினையினாலே பாதிக்கப்பட்ட நான் அப்படி சொல்லணும். இப்ப இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை இல்ல, சின்னர் சின்னர் என்று சொன்னாலும் கூட அந்த பாவம் என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற அர்த்தம் வேற இல்லையா, அவங்களுக்கு வினை கிடையாது இல்ல. அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த உலகத்திலே நான் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்ததுங்கிற அந்த வார்த்தை சின்ங்கிறதுல வராது இல்லையா, இங்கிலீஷ்ல அப்படி வராது இல்ல. அதுக்காக தான் கர்மா டெயின்டட், ஏன்னா அது பாவம் மட்டும் வராது புண்ணியமும் வரும். அது ஒண்ணு வினையேன் என்று சொல்லும் பொழுது வினையின் காரணமாக இன்பமும் வரலாம் இல்லையா, துன்பமும் வரலாம். அப்போ அது பாவத்தை மட்டும் குறிக்கல. ஒரு பெரிய செய்திகள் பொலிட்டிக்கல் அப்பொலிட்டிக்கல் அப்படி வரும், இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல அப்படி வராது. தமிழ்ல எப்பொழுதுமே ஆ சேர்ந்தாச்சுன்னா அது தமிழ நாகரீகம் அநாகரீகம், தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம்,
1: சைவம் அசைவம்,
0: சைவம் அசைவம். இது வந்து தமிழ் முறையில் அப்படி வராது. தமிழ்ல வந்து எப்பொழுதுமே நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் சொல்லுது. அந்த நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் வராது தமிழ்ல. அறம் என்பதற்கு எது எதிர்ப்பதா என்ன, மரம் அப்படிதான் வரும். வாய்மை பொய்மை, பொய்மை அதுக்கு ஆப்போசிட் வாய்மை அவாய்மை அப்படின்னு வராது. வாய்மை பொய்மை அது அந்த மொழியினுடைய கூறுபாடு. சில சில மொழிக்குன்னு ஒரு தனியா ஒரு அந்த மொழியில ஒரு வரம்பு இருக்கு. அதுபோல அப்படி சொல்லப்படுகிறது சத்து அசத்து அது அதெல்லாம் வடமொழி ஆட்சி. சத்து அது ரொம்ப அருமையான வார்த்தை, அது ஒரு நாள் விளக்க போறேன். சத்து அசத்து என்ற சொற்களுக்கு சைவம் எப்படி பொருள் கூறுகிறது என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையிலே சில செய்திகளை இன்னைக்கு நான் என்ன தோற்றுவாய் செய்யறேன்னா, சாத்திரம் அதாவது இந்த மூன்று ஏன் வைத்தாங்க, ஒன்னு போதாதான், ஒன்று தோத்திரம் இன்னொன்று சாத்திரம் இன்னொன்று புராணம். புராணம் என்பது என்ன, நம்முடைய அறிவு செல்ல முடியாத ஒரு கால எல்லையிலே மனித உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்திலே நடக்கின்ற செய்திகளையும் சொல்லுவதுதான் புராணம். ரெண்டு பேருக்கு கேட்கிறாங்க இந்த புராணம்னா இப்படி இப்படியா நடக்குமா சார் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாம் நம்முடைய அனுபவத்தில் மனித இனத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம், மற்ற இனத்தை யாராவது பார்த்துருக்கிறாங்களா? அது புராணத்தை பற்றி இன்னொரு நாள் சொல்றேன்னு. புராணங்கள் ஏன்னா, ஏன் இந்த புராணங்கள் எல்லாம் அபத்தம் அப்படி நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, அதுக்கு நம்முடைய குற்றம் தான். இப்ப நம்ம தேவர்களை போய் பார்த்துருக்கிறோமா, கந்தர்வர்கள் எப்படி இருப்பார்கள், ராட்சசர்கள் எப்படி இருப்பார்கள், அசுரர்கள் எப்படி இருப்பார்கள், யக்ஷர்கள் எப்படி இருப்பார்கள், யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது சீ பேய் எப்படி இருக்கும், பிசாசு எப்படி இருக்கும், எப்படி? ஆனா அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? நான் பார்க்கல, பேய நான் பார்க்கல, பிசாச நான் பார்க்கல அப்படிங்கிறதுனால பேய் இல்லைன்னு ஆயிருமா? என்னதான் பேய் பிசாசு இருக்குன்னு ஞானிகளே சொல்லிடுறாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, அதை பார்ப்பதற்கு அது ஒரு தனி ஒரு அளவுகோல். அது கந்த சஷ்டி கவசத்தை படிச்சோம்னா எவ்வளவு சொல்ற, எவ்வளவு பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் இந்த பேயினுடைய வகைகள் எவ்வளவு சொல்ற, பேயில எத்தனை வகை இருக்கு, பிசாசுல எத்தனை வகை இருக்குன்னு சொல்ற. திருவள்ளூரும் ஒத்துக்கிறார், ஏன்னா பேய் பிசாசு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதாவது ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்னு இருக்கு, ஒரு விஷயம் ரொம்ப நாளா இருக்கா இல்லையான்னு ஒரு சர்ச்சை நடந்துகிட்டே இருந்ததுனாலே அது இருக்குன்னு தான் அர்த்தம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஒரு விஷயம் ரொம்ப நாள சர்ச்சை இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, வினை இருக்கா இல்லையா, பாவ புண்ணியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. ஆமான்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு சர்ச்சை நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமலே இருந்து கொண்டு இருந்தால் அது இருக்குன்னு அர்த்தம். இட் ஹஸ் நாட் பீன் டிஸ்ப்ரூவ்ட். அதாவது எப்பொழுதுமே ஒரு செய்தியை மறுக்கும் பொழுது சட்டத்தில் சட்டத்தரணி இருக்கிற ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டுன்னா மூணு சொல்லுவாங்க சட்டத்தில். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றது, அது இல்லை என்று சொன்னால் டிஸ்ப்ரூவ்டு. இன்னொன்று என்ன, மூணாவது ஒன்று சொன்னா சட்டத்தில் நாட் ப்ரூவ்டு. வாட் இஸ் நாட் ப்ரூவ்டு? டிஸ்ப்ரூவ்டு மீன்ஸ் அது இல்லை என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா டிஸ்ப்ரூவ்டு. நாட் ப்ரூவ்டுன்னா என்ன, விச் இஸ் நெய்தர் ப்ரூவ்டு நாட் டிஸ்ப்ரூவ்டு, அது நாட் ப்ரூவ்டு அப்படி சொல்லலாம் சட்டத்தில் விளக்கம். அதே போல இது என்ன ஆகுது என்றால், இந்த சத்தியமானது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால திருவள்ளுவர் ஒரே வார்த்தையில் பேர் சொன்னார். திருவள்ளுவர் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லணும். கடவுள் இருக்கா, பாவ புண்ணியம் இருக்கா, வினை இருக்கா என்பது கேள்விகள், பல கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் சொல்லணும். ஆனா ரெண்டே அடியில சொல்லணும், ஒன்னே முக்கால் அடியில சொல்லணும். வள்ளுவருக்கு அது ஒரு சிரமம், எதை சொன்னாலும் ஒன்னே முக்கால் அடியில சொல்லணும். அப்ப என்ன சொன்னாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் என்ன சொன்னாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லைன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். பெரியவர்கள் எதையெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ அவையெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருபவன் வையத்து அழகையாய் வைக்கப்படும். அப்ப எல்லாரும் அப்ப அதெல்லாம் அடங்கிட்டா பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்கா இல்லையா, வினை இருக்கா இல்லையா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, தேவர உலகம் இருக்கா இல்லையா, நரகர உலகம் இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் வந்துருச்சு. எதையெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் இருக்கு என்று சொன்னார்களோ அதையெல்லாம் இல்லை என்று சொல்லுவதற்கு, இல்லை என்று சொல்லுகிறவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான். திருவள்ளுவருடைய பிரசன்டேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவ்வளவு கேள்விக்கு ஒரே பதில், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், வையத்து அழகையாய் வைக்கப்படும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உங்களாய் மாறத்தை சுரக்கொழுந்த அனைவரவில் வாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமரும் நாள் பூங்கான மனக்கவழும் பொருளில் திருவரத்துணை
4: உயிர்களை அடியவர்கள் அம்பா அழைத்து

கொண்ட போட்டு எடுத்தார். மெய்யை முத்த போடி பூனி ஓ நம்பி தேவா. அவ்வளவு அருமையான திருமுருகம். சாமி பழமான எல்லாரும் இப்ப அந்த மலையெல்லாம் இல்ல, குண்டமா இல்ல, குண்டமெல்லாம் காலப்போக்க அப்படியே மனைஞ்சிட்டு சொல்ற பெரிய ஒரு ஊருக்கு நெடுநாயகமா விளைந்து நன்றும் என்றும் நல்ல நிலை பெற்று முருகுன்ற மலர்கூவி வழிபாடு எதுக்கு? உனக்கு என்னைக்கும் இன்பம் கிடைக்கும். இப்ப என்னைக்கும் இன்பம் வரணும்னா இன்னைக்காவது வைப்பது. திருத்தாண்டாம் பாடையில அது ஞான ஒரு திருத்தாண்டம், அது பாடிட்டு அங்கேயும் கலந்துருக்கும். இல்லை போகணும் நம்ம காமகர்த்தருடைய திருவடியை குறிச்சிட்டு நம்ம அவருடைய யாத்திரை போயிட்டு சேக்கிரார் கண்டவழிய சேக்கிரார் அடைச்சு வச்சு திருநாவுக்கரசர் அடைச்சு வச்சு போயிட்டு வந்தமிழ் மென்மலமான அருமையா சொல்ற வன் தமிழ் மென்மலம். இது முரண்பட தமிழ் வளப்பம் வாய்ந்தது, அதே நேரத்தில் மென்மையும் உடையது. வளத்தை கொடுப்பதிலே வலிமை வாய்ந்தது, சொல்லுவதற்கு மென்மை உடையது. வன் தமிழ் மென்மலம் மருந்துள்ள தன்துறையில் பதிகளிலும் தனிவிடையா நீதியிடம் மேலும் இடம் கொண்டரும் ஆணங்கள் கும்பிட்டு குணநிலை மேல் கணக்கிட்டு செய்ய போறான். புதுமன்ற கடம் தூந்த நிவாக்கரையே போதுவா நிவாநதி பண்ணிட்டு இருக்கு. அந்த நிவாநதியோட கரையில அப்படியே போயிட்டு கிழக்கு நோக்கி எந்த ஒரு போற ஆனாத சீர்த்தில்லை அம்பலத்தே அம்பலத்திலே போறான். இல்லை அம்பலம் ஆனாத சீராத சீர் வற்றாத சீர்க்கு அம்பலத்தை ஆடுகின்ற வானாறு குடை பறக்கும் மன கடையா அடிவணை தடையா அடிவணை. அது ஒரு நயம் கடை என்பது முடி, அடி என்பது பாதம், ரெண்டையும் காற்றா இந்த பாட்டு. திருவடி பாகமே திருவடியும் பார்க்க முடியாது. திருவடி திருமொழி என்னும் காண்டல் கரையன இந்த பாட்டை சீக்கிரம் சொல்றார். அடி அடையாரோடே அடி வணங்கி இங்க பாக்கலாம். இந்த நுட்பம் என்னன்னா இல்லை இல்லை பெருமாள் திருவடி திருமொழி ரெண்டையும் நம்ம பாட முடியாது. போனா வேற எந்த கைட்டே பகுதி என்ன செஞ்சரிக்கத்தை முற்றது திருநெய்த்து பாடுவார். அது விளக்கமா நம்ம பார்ப்போம். வேணும் ஊனாலும் உயிராலும் உள்ள படை புலனை பிறவி பெற்றவருடைய பயனை தான் உயிர் பெறத்தக்க பயன் இல்லை பெறுமான வழிபடுறது. உடம்பு பெறத்தக்க பயனா அதுதான் படிக்கிறோம். ஆனா அந்த மாயையும் மரமும் நம்ம வந்து நல்லபடி போகலாம். ஊனாலும் உயிராலும் இந்த திருத்துற புராணம் தொடங்கும் போது இரண்டாம் பக்கத்துல தான் சொன்னார். ஊனடைந்த உடம்பின் திரவியே தானடைந்த உறுதியை தாருவான். தேனடைந்த மலர்பொழி தில்லையுள் மாடந்தை வரதற்ற வரங்களை இல்லாது என்று வழங்கக்கூடிய வள்ளல் வரதராக அதை காட்டியிருக்கின்றார். ஒருவன் தான் உயிருக்கும் உடம்புக்கும் நல்லது. தேனாலும் மலச்சோலை திருப்பியும் மருந்தடைந்தா வரங்களை திருவிழிய விட்டு தேன் இல்ல சோழையே தேன் சுற்றது. இதை தொடங்கி சந்த பாடல்கள் ஆரம்பிக்கிறார்கள். நடமாடிய நான்கு நிறைய நாயனார் முற்று பெற்றதுனால அவருடைய அன்பும் பக்தியும் ஞானமும் பெருக எழுந்து எழுந்து மேல செல்ல செல்லும் இல்லை பெருமானுடைய சிலையை நோக்கி அவர் எழுந்து எழுந்து ஆர்வம் எழுந்து இருபத்தையும் நடமாடியத்தில் எல்லைப்பா மேவி கலந்து மெய்யூர் தொழிலில் நேர்மையில் அந்த ஊர் எல்லையை வணங்குற இருவருக்கரையவும் நடமாடியத்தில் எல்லையில் ஆகவே எல்லையை வணங்கணும். எல்லையுடைய எல்லை வணங்கிட்டால் நாங்கள் வந்து நாவலர்கள் நம்பிக்கை எல்லாம் தன் மருந்து தொழுவாக தம் உண்மை மாமலங்கள பீடருள் இல்லை மல்லல் எல்லை மல்ல நம்பதியில் எல்லை வணங்கி கருத்தப்படுறான். அந்த எல்லை நம்பிக்கை வணங்கிட்டால் நாங்கள் வந்து வணங்குகிறோம். மங்கு தேவரைய அனைத்து உயிர்களும் வணங்க வேண்டியவரெல்லாம் நல்கும் திரு வெள்ளை பணிந்தனர் ஞான ஆரம்பம் உண்டா ஞானம் உண்டு எல்லை வணிகனாலே எல்லாம் கிடைக்கும். ஊர்ல போய் பெறுறது ஒன்று இருக்கும் எல்லை வணிகனாலே எது

0: தலைமுறை தலைமுறை பூமியில பொருந்த மெய்யில் பொருள் உண்மையா பொருள் உடம்பா பொருள் மென்மேல் எடுத்ததும் விரைவோம் இன்னும் விரைவு ஆர்வம் பெருகுது பெருமான பார்க்கணும் தாமரை கூத்து பொங்கிய நகைமுகத்தினால இவருக்கு வாழ்த்து வரவேற்புரை வாசித்து இவரை வரவேற்கின்றது புதுவி தெரிந்த உலகில் படுகரை புதுமேதிகள் அருகில் தெரிவனம் எனமிக்குரிய தலை அளவில் பெருகில வளரிக்கு பெருகி குடைமுடி தரளம் துறைவன பெரியோர திரு வழிவை கண்டு உருகி புலி பறிமுழு புனல்கள் கொடிவன எனமும் உழவன பயலின் பக்கத்துல மூங்கில் போல கரும்பு வளர்ந்து இருக்குன்னா கரும்பு அந்த கரும்பு அந்த கண்கள் வழியா அப்படியே கரும்பு சார உதிக்கின்றது கரும்புக்கே மன இலகி கண்ண நீர் வழியில மரங்கள் நிலத்தமே வெறும் கீழ்கள் பார்த்தோம்னா ரொம்ப பெரியார பார்க்க நாம எல்லாம் தவம் பண்ணிக்கிறோம் சொல்லி உலகத்துல வாழ மக்கள் எல்லாம் பார்த்து கூப்பிடுறோம் அறிகள் சொன்னாரும் அகல விரும்பியும் விளையாட்டை அது போல இந்த புள்ளிகள் சொல்லுதான் வினைப்போனும் அகமோனும் துன்பமோனும் இல்லையே போட்டு வைத்திரியே இல்லைக்கு வாங்க அறிவில் பெரியவர் நாமக்கருத்தன் அறிவில் பெரியவர் அவர்கள் பணிகளை அவர்கள் படும் வரை அடைகின்றான் பிறவின் பகைதை விடுவீர் இருவினை பெருகி தொடர்பில் உருவாகும் பரிமுத்திர அணையுமின் இருப்புரை பெயர் சூழ்ச்சியமே உயிர் கூவும் தெளிவில் பலவர நிலையில் பொறிந்தது திரு நந்தன வணங்குதல் என்றார் வினைங்கிறது ஓடணும் அப்படின்னா இல்லைக்கு வாங்க இந்த மக்களை அப்படி அழைப்பது போன்ற இந்த குரலை எடுப்ப அவர் சோலையை படித்து போறோம் அவரும் பணி ஒன்று பணியோடையே போயிட்டு தொழுதும் போற ஞானத்துல மேம்பட்டவரா இருக்கிறவங்க கர்வம் எல்லாம் தெரியும் ஒரு வித்தியாசமே இருக்கு என்ன தெரியாது என்னது இவதம் திருவடிவு இது கண்டு அதிஜயம் என வந்து எதிர்வும் பயிர்மொழி பகர்கின்ற திறனும் கிளியோடு திருப்பூவை பூவை நாராயணவாய்ப்புள் நாராய பற்றியும் அழகழகன்னு சொல்லி அரசர் பெருமான வணங்கிட்டோம் வணங்க வேண்டாமா அறியாதுன்னு சொல்லி நாவுக்கரசுடைய கீழ பரம்பரையினர் இருக்கிற நாம அந்த மாதிரி ஒரு நெறி கற்பனை போறோம் அஞ்சும் திருமலை அவரும் பகர்ந்ததும் அவரும் தொழிலும் அழிப்போம் வேதம்னால சொல்லுதான் வெற்றி கீழ் வேதம் சொன்னோடனே அப்படியே அவரே தேவத்தை சொல்லுவார் இணைத்தனே வேதம் கொண்டா இல்லை அவனும் பணி அஞ்சோ திருமலை அவனும் பகர்ந்ததும் அவரும் தொழுது வேண்டும். அல்லல் தவம் அற அருளும் தவம் முதல் அடியார். அருள் தவம் முதல்ல தவம் முதல்வராக இருக்கிற அடியார்களாகத்தான் முடியும். இந்த இடிபட அவரோரும் மல்லல் புனல் தமிழ் மாதே வாய்களின் வழிபுக்கு எதிர்கொழுந்து அணைவுற்றார். கல்வி குறைபல வருமான மறைமுதல் காலைகள் நுழையவர் கடல்வேறும் செல்வ குடிநிலை வைப்பிடை வள சிவமே நிலவிய திருவீதி திருவி கொண்டார். முத்து தொழில் வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேந்திரன் வந்தன. ஆரா வந்தார் அவர குழாத்தில் அறிவுடையாதே நாய்த்துக்கொள்ள திறந்து முக்கியம். வருணனும் வாயமும் முட்டிக்கிட்டு அவருடைய தலையில இருக்கிற தீரம் ஒன்று பொருத கட்டத்துல மணிகளை செதறி அதை எடுக்கிறதுக்கு காற்றுக்கிழவரும் ஈத்தரவளாகிய வருணனும் வராங்க. காற்றுக்கிழவர் சொல்ற நான் பேசிக்கிறேன்.
1: கடமுடி பொருந்து மணி போகட்டி அவனன் பணி செய்ய வருணன் குணங்கள் பணிமாறு அவமல் பழுதான் என்று நீங்க சொன்னால் பழுதா இருந்தான். எவரும் தொழில் செய்யும் மடியா ஐயா எவரும் தொழில் செய்யும் மடியா திருமல இடுவார் புலி குணல் இடுவார்கள். இந்த திருப்பூர் சின்னத்துல அடிகளும் சொல்றார். அரிகடுப்பாரையனும் அரிகோ வந்து மத்திய இந்திரனோடு அமரவெல்லாம் நறுபு தேவ கணங்கள் எல்லாம் நம்மி பின்பு அல்லது எடுக்கவிட்டோம் தெளிவுடைய உண்மதியைதான் இல்லை திருவாரம்ப தென்ம கோயிப்பாடி முழுவது வாயி முக்க நப்பத்தில் ஆரப்பன் சின்னம் திரித்தினாமே அப்ப அடியார்கள் பணிய தேவர்கள் கூட பெற முடியாது. அவர் பேசினா கூட இந்த வேலை அவங்களுக்கு இல்லை. அவ்வளவு ஆற்றல் யாருக்கு இருக்கு அடியார் தேவரை விட அதிக ஆற்றல் பெற்றவன் அடியார். அந்த அடியார் இருக்கிறது நம்ம எவ்வளவு பெரிய பாட்டு நம்ம அடியார் எப்படி சொல்லலாம்னா என்ன சொல்லி முடியாதுதான் உண்மை. இங்க இருக்கிற முடியாதான் அடியார் உண்மை திருவடியை வணங்கினோ திருவடியை ஒரு முறை வணங்கினோ அடியார் தன்மை எனக்கும் இதான் உண்மை. மேலும் பலதரம் நிறையும் கொடிகளை மீறி வெண்கடினுடைய மனிதாகும் கோலம் பெருகிய திரு வீதியை குறை மூலம் குறை குலமும் பெருமையை பணிவுற்றே ஞானம் செய்த திரு மலையின் பெருமணி நலமான முடிவர்கள் பெரியோர் கோலம் பெருகிய நிலையே புறம் மெய் கொடுத்து மெய் கொடுத்தொழுது உள்புக்கார். ஆகவே பார்த்தா அந்த மாரங்களே இந்த பலகர கொடி சூரிய மரங்கள் இந்த பார்த்தாலும் வேதத்தினுடைய ஒளி கேட்டுக்கொண்டே இந்த சிலை கோபுரத்தை வணங்கி உள்ளனுடைய முதல்ல எல்லையை வணங்கினார் நந்தவனத்தை வணங்கினார் இது வீதியை வணங்கினார் இப்ப எழுநிலை கோபுரத்தை வணங்கினார். அது நாலாவது குணம் வளர்ப்பும் கணமணி திருமாளிகையிலே வளம் வந்து அந்த தில்லை கோவிலுக்கு திருமாளிகையின் பேர் திருமாளிகை பத்ததி என்று சொல்வார். தில்லை கோவிலுக்கும் ஆறு கோவிலுக்கும் சொல்றது வழக்கம் வழக்கம் அந்த மாளிகையின் கோயில் கோயிலே சொல்றது மாளிகைன்றது வழக்கம் திருமாளிகை பத்ததி சொல்வார். வளர்ப்பும் கணமணி திருமாளிகையிலே வளம் வந்து அளவனும் வரையில்லா அளவில் பெருகிய ஆர்வத்தீடையிலும் அன்பின் கடல்நிலை உடல் என்றும் உலக தெருநிலை விரவ சிறுமலை பொற்கோபுரவது கோபாலும் கடலில் கொலைவிட பிழையார் நடனது கழக பொது எதிர் கண்ணுற்றார். எங்க கோயில வளம் வந்து வர்றார் வளமெல்லாம் புலராங்கியில் ஏற்பட்டது தலையா கண்ணீர். ஆனா சாமிகள் எது காட்சியில்னா கலமில் கொலிவிட அந்த கண்டத்துல நன்றி தெரியும் நெஞ்சி காமி காமி கிடையாது நீல நிறமா இருக்கிற நெஞ்சி
2: மீண்டும் திருவுடன் நிகழும் பெருகொலி நிலையம் வரும் நினைவுடனே கூடும் படி வரும் அந்தாரின் கூறும் குணமும் பெற வரும் நிலை கூட தேடும் திருமணம் நாளும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவந்தார் ஆடும் கடற்குடி அமுதத் திருநடம் ஆறாவகை தொழுது ஆகின்றார். பிரம்மா மாறு தேவரெல்லாம் தேடுறாங்களாம் வெளியில உள்ள ஆடிட்டு நயம் அந்த வெளிய உள்ள அறிவிக்கிறார் சாமிங்கிற அந்த உள்ள சாமி அது வருமான அது வந்து எரிச்சிருக்கா கையும் தலைவிது குணம் என் கண்ணும் பொழிமணி ஒழியாதே பெய்யும் தலையன கரணங்களும் ஒரு நுழுகும் பதிவின பேரையும் மெய்யும் தலைவிது விழுமும் எழுதரும் மின்சார தடைகளும் நின்றாலும் ஐயன் திருநடம் எதுவும் விடும் அவர் ஆர்வம் பெருது அளவின்றார். கையும் தலைவிதி குணம் கை தலைக்கு மேல போனது வரல
1: கண்ணு காரத்தாலே ஆழ்ந்த பாஷம் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தை அப்படியே குடிக்கின்றது. கணங்கள்லாம் பலி அப்படியே பதிவுல உழுது தொடங்கிவிட்டன. உடம்பு கீழே உயிர் சாமியுடைய திருமே இது பல முறை மின்சார தலைவர் நின்றாலும் ஐயன் எது நின்று ஆடுறான். அதை பார்க்க பார்க்க ஒரு ஆர்வம் பெருகி பேர் பார்த்தோட சாமி வீசிய கலந்துருக்கு இல்லையா? அவைய வருஷம் வேற வீசிய கலந்து அப்ப வந்த எந்த வந்தேன் சேகரமா ஆடற்கான அடியே கொடியும் கருணையின் அருபத்தில வரும் ஆனந்தம் மெத்தன்மையில் விருத்த திருமொழி பாடி பிள்ளையும் மென்மேலும் பெருகிய பரிவார் என்று ஒரு திருநேரடி மொழி என்று எழுதினேன் சொல்றாரு. ஒன்று இருந்து நினைவுங்கள் உண்டமக்கு ஊனமில்லை. ஊனம் இல்லாம இருக்கணும்னா ஒன்று இருந்து நினைக்கணும். தந்திய காரை காலாக்கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமிங்கள் பிள்ளைகள் சிற்றம்பரத்து நட்டம் எதை தோறணும் சிற்றம்பரத்து நட்டத்தான் தோறணும் என்று வந்தாய் பெருமாந்தன்
3: சிவாய் சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7 திருமுறை பண் செந்துருத்தி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

மறைப்பெருமாள் எமது குலதெய்வம் மாமால். காஞ்சி புராணத்தை அருளி செய்த மாதவ சிவஞான சுவாமிகள் சுந்தரமுத் சுவாமிகளை எமது குலதெய்வமாக கருதுவோம் என்று இப்பாடலில் அருளி செய்துள்ளார். அதற்கு காரணம், திருத்தொண்ட தொகை என்ற ஒரு திருப்பதிகத்தை இந்நில உலகத்தில் அவர் அருளி செய்யாதிருந்தால் 63 நாயன்மார்களுடைய பெயர்களும் பெருமைகளும் தெள்ளன விளங்காமல் போயிருக்கும். அதனை உலகத்தவர்களுக்கு உணர்விப்பதற்காக சுந்தரமுத்து சுவாமிகள் திருவவதாரம் செய்தார். அதன் பயனாக நமக்கு திருத்தொண்ட தொகை என்ற அற்புதமான திருப்பதிகம் கிடைத்துள்ளது. அத்திருத்தொண்ட தொகையை அருளி செய்த நம்பியாரூரர், திரு நாவலாரூரர், தம்பிரான் தோழர், வன்தொண்டர் என்றெல்லாம் பல பல பெயர்களால் வழங்கப்பெறும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவதாரம் செய்த திருநாவலூர் என்ற திருத்தலத்திற்கு அண்மையில் உள்ள திருவெண்ணெய்நல்லூர் என்ற திருத்தலத்தை நாம் இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். இத்தலம் திருக்கோவலூரிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதற்கு விழுப்புரம், பன்ருட்டி ஆகிய ஊர்களிலிருந்தும் பேருந்து வசதிகள் உண்டு. இந்த ஆலயத்தை அருட்துறை என்று அழைப்பார்கள். அவ்வாறே சுந்தரரின் தேவார பதிகமும் குறிப்பிடுகின்றது. சிவபெருமானுடைய திருவருள் பிரபாகிக்கும் துறை இடம் தலம் ஆதலால் இதற்கு இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. இறைவனையும் கிருபாபுரீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். இத்திருக்கோயில் பெண்ணையாற்றின் தென்புறம் அமைந்திருக்கிறது. அழகான ராஜகோபுரம் இதற்கு அணிசெய்கின்றது. இத்திருக்கோயிலுக்கு 2 பிரகாரங்கள் உள்ளன. மூலவராக சுயம்புமூர்த்தியாக கிருபாபுரீஸ்வரர் அருட்காட்சி வழங்குகின்றார். அருள் துறையுள் இருக்கும் அப்பன் இவ்வாறு அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பிகை தனிச்சன்னதி கொண்டு மங்களாம்பிகை என்றும் வேல் நெடுங்கண்ணி என்றும் பெயர்களால் வழங்கப்படுகின்றாள். இவ்விரு சன்னதிகளும் கிழக்கு நோக்கியவை. இந்த தலத்துக்கு தல விருட்சமாக அமைவது மூங்கில். தீர்த்தம் தண்ட தீர்த்தம் என்றும் பெண்ணையாறு என்றும் பல தீர்த்தங்கள் உண்டு. இத்திருக்கோயிலின் உள்பிரகாரத்தில் பொள்ளாப்பிள்ளையாருடைய சன்னதியும், முருகப்பெருமானுடைய சன்னதியும், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கென்ற ஒரு தனிச்சன்னதியும் சிறப்பாக திகழ்கின்றன. ஒரு சமயம் சிவபெருமான் இவ்வுலகத்தை காக்க வேண்டி ஆலகால விஷயத்தை உண்ட காலத்தில் அந்த நஞ்சு அவரை ஏதும் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அச்சத்தோடு உமாதேவியார் இந்த தலத்தில் பசு வெண்ணையால் கோட்டை கட்டி அதில் பஞ்சாக்னி வளர்த்து அதன் நடுவில் இருந்து தவம் செய்த காரணத்தால் இந்த தலத்திற்கு வெண்ணெய்நல்லூர் என்ற பெயர் வந்தது என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் சந்தனாச்சாரியாருள் முதல்வராக கருதப்படக்கூடிய மெய்கண்டார் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் சிகரமாக திகழக்கூடிய சிவஞான போதத்தை அருளி செய்த தவச்சீலர் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான சன்னதி இந்த தலத்தில் இருக்கிறது. அத்திருக்கோயில் கிழக்கு நோக்கியது. கம்பராமாயணம் செய்த கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வாழ்ந்த பதியும் இதுவே.
சுந்தரரை தவிரவும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் இந்த தலத்தை குறித்து கஷேத்திர கோவில் திருத்தாண்டகத்தில் பெண்ணை அருட்துறை என்று குறிப்பிட்டிருப்பதால் இந்த தலம் மிகவும் பழமையானதாக கருதப்படுகின்றது. திருப்புகழ் அருளிய அருள்மீர்நாதருக்கு முருகப்பெருமான் இந்த தலத்தில் மயில் மீது நடன தரிசனத்தை அருளினார் என்பர். அதற்கு அகச்சான்றாக திருப்புகழிலேயே திருவெண்ணெய் நற்பதி புகழ் பெற அற்புத மயிலின் மிசைக்கொடு திருநடம் இட்டு உரை பெருமாளே என்று அவரே அருளி செய்துள்ளார். இந்த திருவெண்ணெய் நல்லூரில் சோழ பாண்டிய விஜயநகர சம்புவராய கால மன்னர்கள் மிகவும் பேரன்பு கொண்டவர்கள் என்று தெரிகிறது. அவர்களுடைய காலத்து கல்வெட்டுக்கள் பல நிறைந்து உள்ளன. இக்கல்வெட்டுக்களே இறைவர் திருவெண்ணெய்நல்லூர் திருவழுத்துறை ஆழ்வார் என்றும் திருவெண்ணெய்நல்லூர் உடையார் என்றும் ஆட்கொண்ட தேவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலத்திற்கு தலபுராணத்தை ராஜப்ப நாவலர் என்பவர் அருள் செய்துள்ளார். அதோடு இதற்கு ஒரு கலம்பகம் ஒன்றும் பாடியுள்ளார். திருவெண்ணெய்நல்லூரில் உள்ள பொள்ளாப்பிள்ளையார் சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றது. சுவாமி இங்கு சுயம்புமூர்த்தியாக அருட்துறையுள் காட்சி வழங்குவதை அன்பர்கள் நேரில் தரிசித்து அவரால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவார பதிகங்களை இங்கு பாராயணம் செய்கிறார்கள். அதிலும் இத்தலத்தின் மீது அருளி செய்யப்பெற்ற பித்தாபிரைசூடி என்ற திருப்பதிகம் சுந்தரருடைய வாக்கினின்றும் தோன்றிய முதல் தேவார திருப்பதிகம். அதிலும் தனிச்சிறப்பு அந்த பித்தா என்ற வார்த்தை சிவபெருமானாலேயே எடுத்து கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருள் பெற்ற துறை இது, தலம் இது. இங்கு தடுத்தாட்கொண்ட புராணம் என்று சேக்கிழார் பெருமான் இந்த வரலாற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எவ்வாறு பெருமான் தடுத்தாட்கொண்டார் என்பதை விவரமாக தனது பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இத்திருமுனைப்பாடி நாட்டில் ஆதிசேவர் குலத்தில் மேம்படு செடையனாருக்கும் கற்பில் சிறந்த இசைஞானியாருக்கும் திருமகனாராக தீது அகன்று உலகம் உய்வதற்காக திருவதாரம் செய்தார் சுந்தரர் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார். அவருக்கு நம்பியாரூரர் என்று திருநாமம் சாத்தப்பெற்றது. அக்குழந்தை வளரும் பொழுது அதனுடைய பேரழகில் ஈடுபட்ட நரசிங்க முனையரையர் என்ற சிற்றரசர் அக்குழந்தையை தான் சிறிது காலம் வளர்த்து வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பெற்றோர்களுடைய அனுமதியுடன் அக்குழந்தையை எடுத்து சென்று அரச திருவும் வைதிக திருவும் ஒருங்கே அந்த குழந்தைக்கு நேரும்படி வளர்த்து வந்தார். அன்பினால் மகன்மை கொண்டார் என்கிறார் சேக்கிழார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மணப்பருவம் வந்தபொழுது அக்குலத்திற்கு ஒத்த கணிகையை மனம் பேசுவதற்காக அண்மையில் உள்ள புத்தூர் என்ற ஊரில் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளான கன்னிகையை மனம் பேசுவதற்காக செப்பி விட்டார்கள். அவ்வாறு இரு தரப்பினரும் உவந்து இத்திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யும்பொழுது அந்த திருமண கோலத்தை காண்பதற்காக சூரிய பகவானே உதயம் செய்தார் என்று தற்குறிப்பு ஏற்ற அணியாக சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண
காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் என்று சுந்தரருடைய திருமணத்தை காண்பதற்காகவே கதிரவன் உதயம் செய்தார் போலிருக்கிறது என்று இயற்கையாகவே சூரியன் உதயம் செய்தாலும் அதனை தனது குறிப்பை ஏற்றிச் சொல்வதால் இது தற்குறிப்பு அணியாக கருதப்படுகிறது. அப்பொழுது மறையவர் வேடத்தில் வந்து சிவபெருமான் இத்திருமணத்தை தடுத்து, நீ எனக்கு அடிமை, உனது முன்னோர்கள் எழுதி கொடுத்த ஓலை இதோ என்று அந்த ஓலையை எடுத்து காட்ட, அதனால் வெகுண்ட சுந்தரர் அதனை கிழித்தெறிய, அது மூல ஓலை அல்ல நகலே என்று சொல்லி திருவண்ணினல்லூர் சபைக்கு வரும்படியாக அழைத்தார் இந்த மறையவர். திருமணம் தடைப்பட்டு விட்டது. இதைத்தான் ஒரு மனத்தை சிதைவு செய்து என்று சொல்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். அந்த மனத்தை நிறுத்தினார் சிவபெருமான். பின்னர் இருமணத்தை அவருக்கு அருளி செய்தார். அது பின்னால் விளக்கமாக கூறப்படுகிறது. இவ்வாறு சுந்தரர் அம்மறைவர் பின்னாலேயே திருவண்ணைநல்லூருக்கு சென்று சபையோர்கள் முன்பு முறையிடும் பொழுது அவருடைய முன்னோர்கள் முன் எழுதி வைத்திருந்த ஓலையை எடுத்து வரும்படி சொல்ல, இவருடைய பாட்டனார் எழுதி வைத்த ஓலையில் இருந்த எழுத்தும் இந்த ஓலையில் இருந்த பழமையான ஓலைகளும் ஒப்பு நோக்க பெற்று எல்லாம் ஒரே எழுத்தாக இருப்பதைக் கண்டு, இனி ஒன்றும் செய்வதற்கில்லை, நீ இந்த திருவண்ணைநல்லூர் மறைவன் பின்பு செல்ல வேண்டியதுதான் உனக்கு முறை என்று தீர்ப்பு வழங்கினார்கள் சபையோர்கள். இந்த சபையில் திருமணத்தை நிறுத்துகிறாரே என்ற கோபத்தில் பித்தனோ மறையோன் என்றார் சுந்தரர். அதற்கு இறைவன், நான் பித்தனுமாக பேயனுமாக நீ இவ்வாறு எவ்வளவு தீங்கு சொன்னாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல, ஆனால் நீ இவ்வாறு வித்தகம் பேச வேண்டா, பணி செய்ய வேண்டும் என்றார். வேறு வழியில்லாமல் அம்மறைவர் பின்பே திருவண்ணைநல்லூருக்கு சென்றார் சுந்தரர். இவன் பழைய மன்றாடி போலும் என்று வியந்து சென்றாராம். இவ்வாறு நாவல் ஆதிசெய்வனாகிய ஆரூரன் வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு, யானும் என்பால் வரும் முறை மரபுளோரும் வழித்துண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கு இவை என் இதற்கு என் எழுத்து என்று முன்னோர்கள் எழுதிய ஓலையை எவ்வாறு அந்த சபையில் பெருமான் வரவழைத்து காட்டினான், வியப்பாகவே இருக்கும். காரணம், அவன் வலியை ஆட்கொள்ளும் வள்ளல் என்கிறார் சேக்கிழார். ஆகவே சுந்தரரை ஆட்கொள்ள வேண்டியது தனது பொறுப்பாகவே நினைத்தான் பெருமான். தடுத்து ஆட்கொள்கிறார். கைலையில் முன் முழிந்தபடி இவ்விருவரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்யாதவாறு யான் தடுத்து ஆட்கொள்வேன் என்று சொன்ன வார்த்தையை இங்கு உண்மையாக்கினான் பெருமான். திருவருத்துறை வந்துவிட்டது. இந்த புண்ணிய முனிவனாகிய மறையவர் பெரியவர் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றார். திருவுருத்துறையே புக்கார். உள்ளே சென்றவரை யாரும் காண முடியவில்லை. கண்டிலர் திகைத்து நின்றார். அனைவரும் திகைத்து நின்றார்களாம். அப்பொழுது இது என்ன அதிசயம் என்று சுந்தரர் அதிசயித்து நிற்க, அப்பொழுது மாதோடு உமாதேவியோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தருற்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்பு நம் எவலாலே பிறந்தனை மண்ணின் மீது, துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்றார். இது
பெருமான் தான் செய்த செயலை விவரித்து சொல்லக்கூடிய இடம். இவ்வாறு பெருமானுடைய நீலகண்டத்திலிருந்து வந்த வார்த்தையை கேட்ட சுந்தரருக்கு ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி என்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. தனது தாய்ப்பசுவின் குரலை கேட்ட கன்று கதறிக்கொண்டு பின்னே ஓடுமாறு இவ்வாறு இருக்கிறதோ, அதேபோல் தனக்கும் இருந்ததாம். அப்பொழுது கைகள் தலைமையில் ஏற கண்கள் நீர் பொழிய மன்றுளீர் செயலோ வந்து வழி ஆட்கொண்டது என்றார். பெருமானே, இது உனது செயல்தானா? அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு வழி ஆட்கொண்டது உனது செயல்தானா என்று கண்ணீர் விட்டு கரைந்து உருகி நின்றார். அங்கு சபையில் எல்லோருக்கும் முன்பு என்னை வன்மை பேசினாயல்லவா, பித்தன் என்று மொழிந்தாயல்லவா, அவ்வாறு வன்மை பேசியதால் அதை யான் குற்றமாக கொள்ளவில்லை, குணமாகவே கொண்டேன். வன்தொண்டன் என்ற நாமத்தை உனக்கு இப்பொழுது நான் வழங்குகின்றேன் என்றான் பெருமான். மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். எனக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகளெல்லாம் நீ பாடுவதெல்லாம் எனக்கு அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூ மறை பாடும் வாயார். அனவரதமும் வேதங்களை பாடக்கூடிய சிவபெருமான் தனக்கு சொற்றமிழால் பாடல்கள் வேண்டும் என்று விரும்பினான் என்று சேக்கிழார் இங்கு குறிப்பிடுகின்றார். இதுதான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் என்று அப்பர் பெருமான் கூறியது போல இவ்விரு மொழிகளும் பெருமானால் மிகவும் விரும்பப்படுபவை என்பதை காட்டக்கூடிய இடம். அப்படி இறைவன் கூறிய பிறகு சுந்தரர் அடியேனி வழக்கினால் வென்ற வள்ளலே, கொதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என வினவினாராம். உன்னை எவ்வாறு நான் துதிப்பேன்? துதிப்பதற்கு சொற்கள் இல்லையே. எந்த சொல்லால் உன்னை துதித்து ஆரம்பிப்பேன்? பரவுவேன், பாடுவேன், தேவரீரே அருள் செய்ய வேண்டும் என்று அஞ்சலி செய்தாராம். அப்பொழுது இறைவன் அருள் செய்வான், முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனே, ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவா என்றார். முன்பு என்னை சபையோர்கள் முன்பு பித்தன் என்று சொன்னாயல்லவா, ஆகவே அதுவும் எனக்கு ஒரு பெயராக ஆயிற்று, என் பெயரும் பித்தன் என்றே வைத்து பாடுவாய் என்று சொன்னாராம் பெருமான். அப்பொழுது வந்திருந்தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். எப்படி பாடினார் என்று சேக்கிழார் சொல்கிறார். கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் அடியவர்பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன் நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார். இந்த உலகெல்லாம் உய்வதற்காக இந்த பெரிய திருப்பதிகத்தை பித்தா பிறைசூடி என்று துவங்கி யாரை பாடினார்? மலர்குழலாளை ஒரு பாகமாக கொண்ட பரமேஸ்வரனை, தாயினும் இனியானை இந்த நாவலர் பெருமான் பாடினார் என்று, இந்த உலகெல்லாம் உய்வதற்காகவே பாடினார் என்று சொல்வதால் இந்த திருப்பதியத்தை உலகத்தவர்கள் ஓதி உய்ய வேண்டும் என்பது சேக்குவாருடைய உள்ள திருக்குறிப்பு என்றே கொள்ளலாம். ஆகவே நாமும் அந்த பதிகத்தை சேக்கிழார் அதனுடைய பண்ணையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தளம் என்று. அப்பண்ணில் என்ற அளவாவது இறைவனை பாடி வெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரரை நாம் அனைவரும் வேண்டி உலகெல்லாம் உய்வதற்காகவே ஏற்பட்ட இந்த திருப்பதிகத்தை நாமும் பாராயணம் செய்ய வேண்டும். பிறைசூடி பெருமானே அருளாள
எத்தான் மறவாதே நீ நினைக்கின்றேன் மனத்து உன்னை.

உனக்கு ஆடாய் இனி அல்லேனல் ஆவே. நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன். பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பண்ணித்தன்பால் வள்ளிநல்லூர் அருத்துறையுள் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலானே. மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. பொன்னே மணிதானேயே வயிறனே பொருது உந்தி மின்னார் பண்ணித்தென்பார் வள்ளிநல்லூர் அருத்துறையுள் அன்னே உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. முடியே நினைப்பிறவேன் பெரின்மூவேன் பெற்ற மூர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி. செடியார் பண்ணித்தென்பால் வள்ளிநல்லூர் அருத்துறையுள் அடிகள் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருள்.

தாதார் பண்ணை தென்பால் வண்ணிநல்லூர் அழுத்துறையுள் ஆதி உனக்கு ஆளாயினி அல்லேன் என் எல்லாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனெல்லாமே ஊனாய் உயிரானாய் உடல் ஆனாய் உலகு ஆனாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பண்ணி தென்பால் வண்ணிநல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ணச் சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வண்ணிநல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உனக்கு

தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பண்ணி தென்பால் பண்ணை நல்லூர் அருத்துறையுள் அழகா உனக்கு ஆளாய் இனியல்லேன் எனல்லாமே ஏ காரூர்.

0: பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் எரிபத்த நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? எரிபத்த நாயனார் வரலாறு. இந்த எரிபத்த நாயனார் யாருன்னா, நம்ம 63 நாயன்மார்கள்ல இவர் ஒருத்தர். சரியா? அந்த காலத்துல சோழர்கள் வாழ்ந்த காலத்துல, சோழர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அந்த காலத்துல இவர் இருந்தார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் கரூர்னு ஒரு ஊர் தெரியும்ல, குழந்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கரூர்னு ஒரு பெரிய ஊர் உண்டு. அந்த ஊர்ல இந்த நிகழ்வு நடந்தது. சரியா? அந்த கரூர்ங்கிற ஊர்ல ஒரு பெரிய அழகான சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆநிலை. சரியா? அதனால அந்த கோயிலுக்கு இப்ப கூட கரூர் ஆநிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அந்த ஊர்ல இந்த எரிபத்த நாயனார் இருந்தார். இவர் ஒரு சரி நல்ல சிவத்தொண்டர். இவர் என்ன பண்ணுவாரு, எந்த இடத்துல சிவனடியார்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சா, துன்பம் விளைவிச்சா, என்ன பண்ணுவாரு, ஓடி போய் இந்த துன்பம் செஞ்சவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அதுதான் அவர் எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு. அதுக்காக அவர் கையில எப்பவுமே ஒரு மழு வச்சுட்டு இருப்பார். அதுல மழு, நீங்க சிவபெருமான் படத்தை எடுத்து பாருங்க, அதுல வலது கையில வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு டேகர் மாதிரி ஒண்ணு இல்லையா, அதுதான் மழு. அந்த மழுவை எப்பவுமே எரிபத்த நாயனா கையில வச்சுட்டு இருப்பாரு. அதை சிவத்தொண்டு செய்யறதுக்காகவே வச்சிருப்பார். சிவனடியார்களுக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அவங்களை தண்டிக்கிறதுக்காக வச்சிருப்பார். சரியா? இந்த நேரத்துல என்னாகும், அந்த கரூர்ன்ற ஊர்ல சிவகாமி ஆண்டவார்னு இன்னொரு ஒரு நல்ல சிவனடியார் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, தினமும் காலையிலேயே சீக்கிரமா எழுந்துருச்சு, அழகா குளிச்சுட்டு, சுத்தமா குளிச்சுட்டு, நெத்தி நிறைய திருநீர் எடுத்து பூசிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கூடையை எடுத்துக்கிட்டு, அந்த கூடையை ஒரு குச்சியில கட்டி தொங்க விட்டுக்கிட்டு, என்ன பண்ணுவாங்க, போய் சாமிக்காக புது பூ பறிச்சு கோயிலுக்கு கொண்டு வந்து சாமிக்கு மாலையா போடுவாங்க. இந்த தொண்டு அவங்க தினமும் செய்வாங்க. அந்த சிவகாமி ஆண்டார் வந்து எவ்வளவு சிறப்பா செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாயில ஒரு துணியை கட்டிட்டு தான் பூ பறிப்பாங்க. ஏன்னா நம்ம பேசும்போது தெரியாம நம்ம வாயில இருந்து எதனா ஒரு எச்சில் தெரிச்சிடும் இல்லையா, அப்ப பூவோட சுத்தம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியை கட்டிட்டு பறிப்பாங்க. அப்புறம் சாமியோட நாமத்தை சொல்லிட்டே பறிப்பாங்க. சரியா? அந்த பூ ஒரு புது பூ கொண்டு வர்றாங்கல்ல, அந்த பூவுக்கு பேரு பள்ளித்தாமம். பள்ளித்தாமம்னா என்ன தெரியுமா, சாமிக்கு சாத்துறதுக்காக புதுசா கொண்டு போற பூவுக்கு பேரு பள்ளித்தாமம். இதே இது சாமிக்கு சாத்துன பிறகு நமக்கெல்லாம் பிரசாதமா கொடுக்கும்போது சம்டைம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, சாமிக்கு போட்ட பூவை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா திருநீர் கொடுக்கும்போது, அந்த பூவுக்கு பேரு நிர்மால்யம். சரியா? இப்ப பள்ளித்தாமம்ங்கிறது புது பூ, சாமிக்காக கொண்டு போற பூ, சாமிக்கு சாத்துன பிறகு அந்த பூவுக்கு பேரு நிர்மால்யம். சரிங்களா? சரி, இப்ப இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கரூர்ல கூட இந்த சிவகாமி ஆண்டா இந்த மாதிரி ஒரு பூ பறிச்சு இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும், அந்த ஊர்ல சோழ ராஜா இருப்பார் இல்லையா, அவருடைய பட்டத்து யானைய அப்பதான் கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க ஆத்துல குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த யானையோட மேல ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க, பாவர்கள் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க, கூடவே ஒரு 3 பேர் அந்த யானையோடயே நடந்துட்டு அதுக்கு வேண்டிய சிக்னல் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சரியா? இந்த யானை என்ன பண்ணும், குளிச்சுட்டு ரொம்ப வேகமா வரும். வந்த யானை என்ன செய்யும், நம்ம சிவகாமி ஆண்டா அழகா பூ பறிச்சு அதை கொண்டு போயிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு. இந்த யானை என்ன பண்ண, சும்மா இருக்க மாட்டாமா அந்த பூ கூடைய அப்படியே பறிச்சு அப்படி தூர வீசிடும். வீசினோடனே என்ன ஆகும், பூவெல்லாம் அப்படியே மண்ணில் சிந்தி போயிடும். மண்ணில் சிந்தி போயிட்டுனா சாமிக்கு போடுற பூ நல்ல பூவை மண்ணில் சிந்திடும்.
0: சாமி சிவகாமி அந்தாருக்கு பதச்சு போயிடும், சாமிக்காக கொண்டு வந்துட்டு இருக்க பூவை எப்படி பண்ணிட்டியே மண்ணில் போய் தள்ளிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அண்டர் என்ன பண்ணுவாங்க, தான் கையில் இருக்கிற அந்த குச்சியை வச்சு அந்த யானையை அடிக்கிறதுக்கு ஓடி வருவாங்க. வந்தபோது ராம விடு விடு விடுன்னு முன்ன ஓடிடும் இல்லையா, சிவகாமி அண்டர் அப்படியே கீழே வந்துடுவாங்க. என்னாச்சு, பூவும் கீழே விழுந்துச்சு, மணல்ல சிந்தி போச்சு, சிவகாமி ஆண்டாரும் கீழே வந்துட்டாங்க இல்லையா. உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, சிவதா சிவதான்னு ஓலம் விடுவாங்க. அதான் சிவதா சிவதான்னு என்னன்னா, சிவபெருமானே இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அர்த்தம் சரியா. அந்த ஓலம் விடுற வார்த்தை சிவதா, சிவபெருமான கூப்பிட்டு ஓலம் போடுவோம்ல அந்த வார்த்தை சிவதா. ஓ சிவகாமி ஆண்டார் சிவதா சிவதான்னு ஓலம் விடுவாங்க. இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்க நேரத்துல இந்த செய்தி நம்ம எரிபத்த நாயனாருக்கு அதுல விழுந்தோம். எரிபத்த நாயனார் ஓடி வருவாரு, சிவனடியார்களுக்கு ஒரு திங்கு வந்தா சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, ஓடி வருவாரு. வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு நம்ம சிவகாமி ஆண்டார்கிட்ட கேட்ட உடனே சிவகாமி ஆண்டார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யானை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னே, அந்த யானை எந்த வழியா போச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த தெருவில் தான் சாமி போச்சு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களா. அப்போ எரிபத்த நாயனார் வீடு விடு விடுன்னு வேகமாக ஓடுவார். அங்கே யானை முன்ன போயிட்டு இருக்கோம் இல்லையா, இவர் வேகமாக போய் தான் கையில் இருக்க டேகரை வச்சு அந்த மழுவை வச்சு ஓங்கி அந்த யானையுடைய துதிக்கை அப்படியே ஒரே வெட்டா வெட்டிடுவார். வெட்டினோடனே துதிக்கை தனியாக விழுந்தோடனே யானை அலறும், ரத்த வெள்ளத்தில் அப்படியே ஒரு மலை கீழே விழுந்த மாதிரி தொப்புன்னு விழுந்து அலறும். அந்த யானை மேலே ரெண்டு பாதர்கள் இன்னும் கூட போன ஒரு மூணு பேர் இருக்காங்கல்ல, அந்த அஞ்சு பேரையும் உங்களுக்கு யானை இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யும்போது நீங்கள் தடுக்கலையா, அப்போ உங்களுக்கும் மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரையும் சேர்த்து வெட்டிடுவார். வெட்டினா என்னாச்சுப்பா, யானையும் போச்சு அஞ்சு கூட இருந்த அஞ்சு பேரும் செத்து போயாச்சு இல்லையா. ஒரு தாளாக அப்படியே எரிவத்த நாயனார் அந்த மழை வச்சுட்டு நிற்பார். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது எல்லாரும் ஓடி போய் ராஜாக்கிட்ட சொல்லுவாங்க. ராஜா வந்து ஒரு புகழ்ச்சோழர், அவர் ஒரு நல்ல சிவபக்தர் தான் சரியா. அவர்கிட்ட எல்லாரும் ஓடி போய் சொல்லுவாங்க, ராஜா ராஜா உங்களோட பட்டத்து யானைய யாரோ சில பேர் கொண்டு போட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராஜா என்னப்பாரு, பட்டத்து யானையை கொள்றாங்களா, அப்படின்னா யாரோ எதிரிகள் உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு சில பண்ணுவார். ராஜா வேகமா தன்னோட குதிரையில் ஏறிட்டு ஒரு முழு படையவே தட்டிட்டு வந்துடுவார். அதான் எதிரிகள் வந்துட்டாங்க போல நினைச்சிட்டு படையோட வந்துடுவார். வந்து பார்த்தா இங்க என்ன எரிமத்த நாயனார் ஒத்த ஆளா நிற்பார், பக்கத்துல யானை செத்து கிடக்கும் அஞ்சு பேர் செத்து கிடப்பாங்க இல்லையா. அப்ப இருபத்தி நாயனார் சொல்லுவாரு, உங்களோட யானை சிவபெருமானுக்காக கொண்டு போன பள்ளித்தாமத்தை பறிச்சு மண்ணுல சிந்திடுச்சு, சிவகாமி ஆண்டாருங்கிற சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சிருச்சு, அதனால நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம புகழ் சோழர் அவரும் ஒரு நல்ல சிவனடியார் இல்லையா, அவர் சாமி உங்க பார்த்தது தெரிஞ்சிருச்சு உங்க சிவனடியார் நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, அதனால இந்த யானை தான் பிழை செஞ்சிருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த குதிரையில இருந்து இறங்கி ஓடி வந்து, சாமி இவங்க இந்த தப்புக்கு நீங்க இந்த யானையையும் இந்த பாவல்களையும் மட்டும் கொண்டா பத்தாது, என்னையும் கொண்டு வரணும் சாமி, நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, இந்த நாட்டுல நடக்கிற எல்லா தப்புகளுக்கும் நான் தான் பொறுப்பு, அதனால என்னையும் தான் நீங்க கொல்லணும், என்னையும் நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட உடை வாழை எடுத்து கொடுத்து உங்களோட மழுவை வச்சு கொள்ளாதீங்க இல்லையா, அந்த மழு வந்து சிவத்தொண்டு செய்யறதுக்கான புனிதமான மழு, அதை வச்சு கொள்ளாதீங்க, இந்த வாழை வச்சு என்னை கொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து எரிபத்த நாயனார் கையில கொடுப்பாரு. எரிபத்த நாயனாருக்கு அடடா என்ன ஒரு அன்பு, சிவனடியார் மேல இப்படி அன்பா இருக்கிற ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதிர்த்து போயிடும். இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த உடை வாழை நம்ம கையில வாங்கிக்கலன்னா என்ன ஆகும், இவர் தன்னைத்தானே வெட்டிக்குவாரோ அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுவார், எரிபத்த நாயனார் அந்த மன்னர் கொடுத்த உடைவாளை நல்ல கையில வாங்கிக்குவார், தன்னோட கையில வாங்கிக்குவார். வாங்கினவர் என்ன பண்ணுவாரு, அடடா இப்படி ஒரு நல்ல ஒரு உண்மையான அன்போடு இருக்கிற ஒரு சிவனடியா ஒரு மன்னரா இருக்காரு, இவரை கொள்வது சரியில்லை, இதுக்கு காரணமா என்னை நானே கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, எரிபத்த நாயனார் தன்னோட கழுத்தை தானே அறிய போவார். அப்போ அதை பார்த்தவொடனே ராஜா பதச்சு ஓடி வருவார். வந்து ராஜா என்ன பண்ணுவார், சாமி சாமி செய்யாதீங்க செய்யாதீங்க சொல்லி அவர் கையை எட்டி பிடிச்சிருவார், எட்டி பிடிச்சிட்டு சாமி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சிவனடியார் அந்த பக்கம் ஒரு சிவனடியார் ரெண்டு பேரும் அன்புல உருகுவாங்க சரியா. என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துல வானத்துல ஒரு அசரீதி கேட்கும், அசரீதினா என்ன, வானத்துல வர்ற ஒரு ஒலி இல்லையா. அந்த அசரீதி சொல்லும், இந்த எரிபத்த நாயனாருடைய உண்மையான அன்பை உலகத்துக்கு காட்டணும் தான் நானு இந்த யானைய இந்த பூவை பறிச்சு கீழே செந்தும்படியா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் அசரீதியா சொல்லுவார். அப்ப என்ன ஆகும், அப்படியே வானத்துல இருந்து அப்படியே பூ மாறி பொடியும், அப்படியே அந்த யானை உயிரோடு எந்திரிச்சிடும், அந்த செத்து போன அஞ்சு பேரும் அப்படியே உயிரோடு எந்திரிச்சிருவாங்க. இங்கே எரிபத்த நாயனார் மன்னரை வணங்குவாரு, மன்னர் எரிபத்த நாயனாரை வணங்குவாரு, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்து வணங்கி நிற்பாங்க. இந்த நேரத்துல கீழே செஞ்சு போச்சு இல்லையா பூவு, அதெல்லாம் அழகா திரும்ப அப்படியே கூடையில நிறைஞ்சிடும் சரியா. அந்த கூடையோட இங்க சிவகாமி ஆண்டாரும் அந்த இடத்துக்கு வந்துடுவார் சரியா. பின்னாச்சு எல்லாம் சுபமா முடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப என்னது ராஜா பையன் வரும்போது என்ன வந்தாரு குதிரையில வந்தாரு இல்லையா. இப்போ அந்த உயிர் பத்துக்கு புதுசா வந்துச்சு இல்லையா யானை, அந்த யானை மேல ஏறி அரண்மனைக்கு போயிடுவார். எரிபத்த நாயனா பெருமானை வணங்குறதுக்கு கோயிலுக்கு போயிடுவார். சிவகாமி ஆண்டா அந்த பூவை எடுத்துட்டு அவரும் பெருமானுக்கு மாலை கட்டி போடுறதுக்காக அவரும் கோயிலுக்கு போயிடுவார். இப்படி எல்லாம் சுபமா முடிஞ்சிடும். இப்படியே காலை கொஞ்சம் ஆனப்பருவ சாமி என்ன பண்ணுவாரு, எரிபத்த நாயனாருக்கு சிவலோகத்துல சிவகணங்களுக்கு எல்லாம் தலைவரா இருப்ப அப்படின்னு அருள் செய்திருவார் சரியா. இப்ப என்ன தெரியுது, எரிபத்த நாயனாருடைய சிவத்தொண்டினுடைய சிறப்பு தெரியும். இந்த வரலாறு நடந்த கரூர் ரொம்ப ஒரு சிறப்பான நகரம் சரியா. அந்த காலத்துல சோழர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சோழ ராஜாக்கள்லாம் முடி சுட்டிக்குவாங்க இல்ல, மன்னர் ஆகும்போது முடி சுட்டிப்பாங்க இல்லையா, அந்த முடி சுட்டுறதை அஞ்சு ஊர்ல வச்சு செய்வாங்களாம், அவ்வளவு சிறப்பா செய்வாங்களாம். அந்த அஞ்சு ஊர் என்னென்ன தெரியுமா, தஞ்சாவூர், உறையூர், சிதம்பரம், சேயலூர், கரூர் சரியா. இந்த அஞ்சு ஊர்ல வச்சு முடிசூட்டு விழாவா பண்ணிக்குவாங்க, அவ்வளவு சிறப்பான ஒரு ஊர் சரியா. இப்ப கூட அந்த ஊர்ல பூசை ரொம்ப சிறப்பா செய்வாங்க, அதுவும் ராத்திரி அத்தசாம பூசை பண்ணுவாங்கல்ல, அது போய் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் சரியா. பார்த்தா கண்ணே மூட முடியாது, கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சரிங்களா. நீங்க போன பாருங்க, சாமியை வணங்கிக்கோங்க சரியா, எரிபத்த நாயனாரையும் வணங்கிக்கோங்க சரியா. இனி நாளை பார்க்கலாமா, திருச்சி செம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருவாதவூரர் குதிரைகள் வரும் என்று குறித்த நாளில் குதிரைகள் வரவில்லை. பாண்டிய மன்னன் திருவாதவூரரை அழைத்து விசாரித்த போது இன்னும் 3 தினங்களில் குதிரைகள் வந்துவிடும் என்றும், அவைகளை நிறுத்த பெரியதான லாயங்களும் தண்ணீர் குளங்களும் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மன்னனும் அவ்வாறே செய்தான். 3 நாட்கள் கழிந்தன, குதிரைகள்தான் இன்னும் வரவில்லை. இடம் பாண்டிய அரசவை.
5: அரசே, குதிரைகள் வந்துவிடும் என்று திருவாதவூரர் பலமுறை உறுதியளித்தும் இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை.
6: ஆமாம் அமைச்சரே, நாமும் பல நாட்கள் காத்திருந்து பார்த்துவிட்டோம்.

0: நாம் அவற்றை திருவாதவரிடமிருந்து திரும்ப பெற வேண்டும்.
1: உத்தரவு மன்னா.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தம் தான் முருகப்பெருமானுடைய திருமேனி, அவனுடைய அவதாரம். அப்படிப்பட்டவனாக இருந்தாலே இப்போ அகத்திய முனிவருக்கு உபதேசத்தை பண்ண தமிழ உபதேசம் பண்ணினான், இப்படி ஆகமத்தை உபதேசம் பண்ணினான். நல்ல பொருத்தமான ஆளு உபதேசம் பண்றது, பொருத்தமான ஆளு உபதேசம் பண்ணினா அது வலுவிற்கு கிடைக்கும். கஞ்சனு கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அவனே வச்சுக்க வெளியே சொல்ல மாட்டான். வள்ளத்த பொருளை கொடுத்தோம் வச்சுக்க எல்லாத்துக்கும் வாரி வழங்குவான். அது போல வள்ளலா இருக்கிற அகத்திய முனிவருக்கும் உபதேசம் பண்ண சிவனிகள் புதியவரை முனிவனகம் மகளிரு செவிகுளிர இனிய தமிழ் பகர்வோனை என்பது திருப்போல். அதனால இப்படி அகத்திய முனிவருக்கு இந்த உபதேசத்தை சொல்லுகிறான். அது சிவ தர்மோத்தரம் என்கிற சிவ என்கின்ற பரமேஸ்வனுடைய திருவடி அடைவதற்காக செய்யப்படுகின்ற புண்ணியங்கள் இன்னதென்று சொல்ல, அத இன்னதென்று அகத்தியன் கேட்க, அதற்கு முருகப்பெருமான் சொல்லிய உத்தரம் என்பதுதான் சிவ தர்மோத்தரம். உண்டு சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு செய்ய வேண்டிய சிவ புண்ணியங்கள் எது என்று கேட்க, ஆறு கேட்க, அகத்தியர் கேட்க, முருகப்பெருமான் உத்தரம் கொடுத்தான். அது உத்தரம்னா விடை, விடை உத்தரம் தான் விடை. வினாவ அகத்தியன் வினாவ முருகன் விடை சொல்ல, அது சிவ தருமோத்தரம் என்று அப்படி தொடர் சொல்லாக வந்தது. அப்படி எங்கு முனி உணவுதலும் இறக்கம் மீது எழிலுடைய குமரன்தான் நிலையிலீசன். இப்படி அகத்திய முனிவர் கேட்க அதற்கு மேல முருகப்பெருமான் தன்னுடைய அப்பாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாராம். தன்னுடைய அப்பாக உயிர்களாகிய நம்மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக எழிலுடைய குமரன்றால் இணையில் ஈசன் குமரன்தான் எனையிலீசன் உப்பத்தவனாய் சிவபெருமானுடைய துன்று கடல் அடி நினைந்து துயக்க நீங்க சொல்லுவங்கு முனிவரனே துகளிலீசன் அன்பருஷை சிவ தருமோத்தரம் என்னூரின் அறமதனை அறிந்து சிலர் அதனை ஆக்கி சென்றனைய சிவபுரியை தெரிந்து தம்மை சிவனடியை சிலரடையும் அழகும் வைத்தேன். அதனால அங்கு சிவபெருமான் சொல்லிய அந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூலை இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். அதன் மூலமாக இதை கற்றவர்களும் கேட்டவர்களும் தெளிவை பெற்று சிவபுரியை சென்று அடைவதற்காக மலம் செய்வதற்காக இந்த நூலை சொல்லுகிறேன். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை இவனை முழுதும் ஓய உரைப்பணியான்னு சொல்றாரு அல்லவா. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை இவனை முழுதும் ஓய உரைப்பணியான் என்று சிவபுராணம் சொல்வது அல்லவா. அந்த அதனால அப்படிப்பட்ட இந்த நூல் என்று சொல்லி இதுல பாயிரம் என்று பெயருக்கு இதுவரையும் சொன்னதுக்கு பாயிரம் என்று பெயர். நூல் விவரம், நூலினுடைய அருமை, நூல் பெயர், நூல் சொன்னவர், நூலை கேட்டவர், நூலின் பயன், இவைகளெல்லாம் பாயிரம் என்று பெயர். அதுவரையில் அந்த பாயிரம் முடிந்தது. அதற்கு மேல முதல் எல் பரம தர்மாதி பரம தர்மாதி எல் எழுதுகிறது. இது இந்த பரம தர்மாதி எல் என்பது உயர்ந்த தர்மத்தை பற்றி சொல்லுவது. வர தர்மம் பரம தர்மம், தர்மம் பரம தர்மம், பரம தர்மம் என்றால் உயர்ந்த தர்மத்தை பற்றி இதை சொல்லுவது. இதை எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆதரவே பரமான அறமதாம், ஆதரவே பரமான அறமதாம். இது எவற்ற ஆதரவு என்பது சிரத்தை அன்பு ஆர்வம் என்றெல்லாம் அதற்கு கொடுக்கும். ஆதரவுன்னு சொன்னா ஆதரவு என்றால் சிரத்தை, சிரத்தைனா வந்தா அந்த காரியத்தை செய்ய போகணும் என்கிற சிரத்தை எழுந்து கொண்டு ஆர்வம் அன்பு முயற்சி

0: இவைகள் எல்லாம் ஆதரவுக்கு பொருள். இந்த சிவஞானத்தை செய்யவோ பெற வேணும், சிவஞானத்தை பெற வேணும், சிவதர்மம் செய்யவோனும் என்கின்ற ஆதரவு விருப்பம், அதை விருப்பம்னு சொல்லலாம். அரஞ்சைய விரும்புன்னு அல்லவா, அது போல சிவஞானத்தை பெற வேணும் என்கின்ற அக்கறை அதுக்கு ஆதரவு. அந்த ஆதரவே வரமான அறமதாகும். சிவஞானத்திலே விருப்பம் வருவது உயர்ந்த தர்மம். சிவஞானத்திலே விருப்பம் வர்றதுல சாதாரண வேலையா? சிவஞானத்தில் விருப்பம் வர்றதுனா சாதாரண உலக பொருள்ல விருப்பம் வர்றதுக்கு ஒருத்தன் சொல்லிக் கொடுக்க, உலக பொருள்ல விருப்பத்துக்கு சொல்லிக் கொடுக்க. பலகாரத்தை பார்த்தா சாப்பிடலாம்னு நினைக்கிறான், நல்ல ஐசி பங்களா பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறான், காரை பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறான், தராப்படைய பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறான். விருப்பத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை உலக பொருள். சிவஞானம் என்று ஒன்று இருக்கிறது என்று அறிவது சாமானியம் அல்ல அல்லவா? சிவஞானம் என்று ஒன்று இருக்கிறது. சிவஞானம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைக்கும். சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிவ புண்ணியத்தினாலே சிவஞானத்தை பரவோம் என்கின்ற ஒரு ஆதரவு விருப்ப அக்கறை ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னா அதுவே உயர்ந்த தர்மம். ஆதரவே முதலில் பார்த்து அதுதான் பரமது மாதிரி. ஆதரவே பரமான அறமதாகும். ஆதி நடு அந்த இவற்று அனைத்தும் ஆகும். முதல் நடு கடைசி என்கின்ற சொல்லப்படுகின்ற எல்லா வகையான ஒரு சிறப்புகளும் அந்த ஆதரவு. ஆதரவற்றவரீகை அறமையாக ஆதரவு என்கின்ற அன்பு இல்லாமல், அன்பு இல்லாமல், பிரியம் இல்லாமல், சிறப்பை இல்லாமல் செய்கின்ற தர்மம் தர்மமாகாது. தர்மம் செய்வதும் ஆதரவோடு அன்போடு செய்கிறான்னு அது தர்மமாகும். இல்லையா தர்மம் ஆதரவற்றவரீக அறமே ஆதரினால் ஆதரவே மூலமாகும். அதனாலே ஆதரவு தான் மூலம். ஆதரவே பிரகிருதி ஆன்மா ஈசன் எனும் பொருளும் அறிவி. ஆதரவே பிரகிருதி ஆன்மா ஈசன், பிரகிருதி என்கின்ற பாசத்தையும் ஆன்மா என்கிற உயிரையும் ஈசன் என்கின்ற சிவத்தையும் கையால பதி பசுவாக மூன்றையும் அறிவி. இல்லையானால் இப்ப இந்த கேட்க மனசு வராது, இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேங்குது. எவ்வளவோ வேலை இருக்கு. அத்தனைய விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்குன்னா ஆதரவு தான். இது ஆதரவு, எனக்கு ஆதரவு, நூலுக்கு ஆதரவு, சமயத்துக்கு ஆதரவு. இந்த ஆதரவு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆதரத்தோடு ஆதரிக்க அண புத்தி கொள்வாயே என்பது திருப்போல். அதனாலே இப்படி ஆதரவு இல்லையானால் இவன் பதிவு சுபாசங்களை எங்க அறிய முடியும்? தன்னையும் அறிய மாட்டான், தலைவனையும் அறிய மாட்டான், இவனை கட்டி போட்டுக்கிற போசத்தையும் அறிய மாட்டான். அதனாலே இந்த விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா, சிவஞானம் சிவதர்மம் சிவத்திலே விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் உயர்ந்த ஜென்மம். அவன் எல்லாவற்றையும் அறிவதற்கு கதிகாரனாக வந்து விடுகிறான். அதனால ஆதரவே பிரகிருதி ஆன்மா ஈசன் எறும்புள்ளு அறிவிக்கும். அமல் என்றால் ஆதரவே அறிவிக்கும். அதையால அமலன் ஆகி சிவபெருமானுடைய திருவடியும் எது அறிவிக்கும் என்று கேட்டால் அந்த ஆதரவு தான் அறிவிக்கும். ஆதரவு இல்லாதவன் சிவன் திருவடி அடைய மாட்டான். ஆர்வம் உள்ளவர் காண்பர் சிவனடியினாரு. ஆர்வம் உள்ளவர் காண்பர் அரும்போடு மலர் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புனல் விளக்குத்துவ விதியினார் கருமிரியர் கட்டி போல்வர் கடவுள் விருட்டனாரேனார் அல்லவா? அதனாலே ஆதரவே சிவன்றாலும் அடவிக்கும். ஆதரவே அடவிக்கும். அதனாலே அனைத்தினருக்கும் ஆதரவே மூலமாகும். அனைத்தினருக்கும் இப்படி சிவ புண்ணியத்திலே உண்டாகின்ற விருப்பமே எல்லாவற்றிற்கும் மூல தர்மம். சுருக்கமா சொன்னார், சிவ புண்ணியத்திலே விருப்பம் உண்டாவதே எல்லாவற்றிற்கும் மூல தர்மம். அதனாலதான் அரஞ்சைய விரும்புன்னு சுருக்கமா சொன்னாரு. அரஞ்சைய விரும்பு ஒருவனுக்கு ஒரு பொருளை விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அன்னைக்கே அந்த பொருளை அடையலாம்னு நினைக்கான். அது அன்னைக்கு ஒத்துவில்லைன்னு வச்சுக்க மறுநாளாவது அடையலாம். இப்படியாக இந்த ஒரு பொருளில் விருப்பம் வந்து விட்டால் இந்த பறவையில் அடைந்து விடுவான் அல்லது அடுத்த பறவையிலே வருது. எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியதாக என்பது திருக்குறள். ஆகையினாலே இப்படி ஆதரவை பற்றி முதல் பாட்டு சொல்லி அதுக்கு மேல அதை வற்புறுத்தி உணர்த்துகின்றார். அந்த ஆதரவையே அடுத்த பாட்டுல வற்புறுத்தி சொல்லுகிறார். எப்படி சொல்றார் அந்த வற்புறுத்தலை? மகவினையால் ஆகத்தின் வருத்தந்தன்னால் மாநிதியால் மற்றும் கூட பொருள்களாகும் தகைவது வானவராகும் காதல் என்று தெளிவா சொல்லிவிட்டார். அதற்கு காதல் பேரு. காதல் என்று விருப்பம் என்று சிரத்தை என்று ஆதரவு என்று பிரியம் உண்டு, அன்பு என்று எல்லாமே இருக்கின்ற ஆரதவுக்கு பெயர் என்று சொல்லிட்டாரு. மக வினயார், மக வினயார் என்ற பெரிய பெரிய யாகங்களை செய்வதனாலும், யாகங்களை செய்வதனாலும், அதனால உடம்ப வருத்தி செய்கின்ற தவத்தினாலும், செல்வத்தினாலும், இன்னும் மற்றும் உள்ள பொருள்களாலும், தேவர்களாலும் காதல் என்று சாதிக்கப்படுவதில் தருவந்தார். இந்த அன்பு இல்லையானால் தேவர்களால கூட இந்த தர்மத்தை சாதிக்க முடியாது, பெற முடியாது, அடைய முடியாது. உபகையுற ஆதரவால் சிறிது ஏதேனும், உபகையுற ஆதரவால் சிறிது ஏதேனும் உதவியிடு அறமதனால் பெரிதுண்டார். நல்ல அன்போடு உள்ளன்போடு சிறிது செய்தாலும் கூட அது பெரிய பலனை கொடுக்கும். அகநகல ஆதரவே அறியவேது என்று அறியாதார் என்பதுவார் அன்பு அண்ணம். அதனால இப்படிப்பட்ட அன்பு உயர்ந்தது என்று அறியாதவன் எதை பெற முடியும்? ஒன்று பெற முடியாது. பாவம் பாவம் என்று இறங்கி சொன்னார். அகநகலும் ஆதரவே அறியவேது என்று அறியாதார் என்பதுவார் அன்னோ அண்ணம் என்று சொல்லி சிவபாக்கியத்தின் விசுத்தம் உணர்த்துகின்றார். சிவபாக்கியத்தினுடைய வேதாகமங்கள் சிவபாக்கியம் என்று மேல அதனுடைய சாரமாக அந்த நூலை வைத்துக் கொண்டு அந்த நூலில் சொல்லப்பட்ட உள்ள வெவ்வேறு வகையிலே வெவ்வேறு நூலாக தமிழிலும் மற்றைய வடமொழியிலே இயற்றியிருக்கிற நூல் அத்தனையும் சிவபாக்கியம். சிவ சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற அத்தனை நூலும் சிவபாக்கியம் தான் இருக்கு. அந்த வாக்கியம் யார் சொல்லுகிறார் என்பதில் தான் உயர்வே இருக்கிறது. ஒரு வாக்கியத்தை யார் சொல்லுகிறார் என்பதெல்லாம் உயர்வே இருக்கிறது. சொல்ல வேண்டியன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அதிகமான பவர், அதிகமான பவர். பிரதம மந்திரி இந்த இங்க சிவ தர்மோத்தரம் கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் சாதிஷம் போடணும்னு சொல்லிருக்காருன்னு வச்சுக்குவாங்க, சொல்லிருக்காருன்னு வச்சுக்குவாங்க, கட்டாயம் செஞ்சிருவாங்க, கொடுத்துருவான். கொடுத்த கதை இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்குவேன், நடக்காது. பிரதம மந்திரி சொன்னா நடக்கும், நான் சொன்னேன் நடக்காது. அது போல பிரதமராக பரமேஸ்வரனுடைய வாக்கியம் அவன் வாக்கியம் எப்படி சொல்லுவார் என்று கேட்டா நம்முடைய நன்மை சொல்லி கருதி சொல்லுவான். தவிர அவனுக்கு எந்த விதமான நன்மை நம்மாலே வேண்டியதில்லை. அதனாலே சிவவாக்கியத்தை ஒருவன் பெற வேணுமானால் சிவவாக்கியத்தை கேட்கணும். சிவவாக்கியத்தை பெற வேணுமானால் சிவவாக்கியம் புரியல. சிவபாக்கியம், சிவபாக்கியம் என்றால் என்ன? திருவருள், சிவனுடைய திருவருளாகி பாக்கியம், சிவபாக்கியம். அதுதான் சிவபாக்கியம் பேர் வச்சான் பெண்கள். இப்ப அந்த பேரே இல்லாம சிவபாக்கியம் வைப்பானா? பழைய பேர் அதெல்லாம் பேமஸ் இல்லாம போச்சு. சிவபாக்கியம், சிவபாக்கியம் பேர் சிவா. ஆமா, அதனால சிவபாக்கியம் எதனாலே அடையலாம்? சிவபாக்கியத்தினாலதான் சிவபாக்கியத்தை அடைய முடியும். நான் இது பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன். சிவபாக்கியத்தினாலே தான் சிவபாக்கியத்தை அடைய முடியும். சிவ நூல்கள் இல்லையானால் சிவனுடைய அருளை அடைய முடியவே முடியாது, அவனை பத்தி தெரியவே முடியாது. நம்ம ஒன்னான ஒரு குருடு, அது வந்து சந்தேகமே கிடையாது. அதனாலே இப்படி சிவவாக்கியம் விசுத்தம் உணர்த்துற, விசுத்தம் என்று சொன்னால் உயர். இப்ப மனிதர்களால் சொல்லப்படுகிற வாக்கியம், மனிதர்களால் சொல்லப்படுகிற வாக்கியம், ரிஷிகளால் சொல்லப்படுகிற வாக்கியம், தேவர்களால் சொல்லப்படுகிற வாக்கியம், பிரம்மனால சொல்லப்படுகிற வாக்கியம், விஷ்ணுவனால சொல்லப்படுகிற வாக்கியம், இதற்கெல்லாம் மேலாக சிவனால சொல்லப்படுகிற வாக்கியம். ஒன்று கொண்டு உயர்ந்தது, ஒன்று கொண்டு உயர்ந்தது, எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது. குளித்தலை உயர்ந்தது, திருச்சிராப்பள்ளி உயர்ந்தது, சென்னப்பட்டனம் உயர்ந்தது, தெளி உயர்ந்தது. அது போல, அது போல ஒன்று கொன்று உயர்வா இருக்கும். ஆகவே இப்படி அந்த சிவபாக்கியத்துக்கு சமானமான வாக்கியம் ஒரு கிடையாது. அதனால சிவபாக்கியம் விசித்தம், விசித்தம்னா உயர்வு. அதனுடைய சிறப்பு அது சொல்றாரு, முனிவரனே சிவ தர்மம் மூலம் சொன்னோம், சிவ தர்மத்தினுடைய மூலத்தை சொன்னேன், முடிந்திடு வாக்கியங்கள் மோகம் போக. அந்த வாக்கியத்தை நீ கேட்பாயா? மோகம் போக, மோகம் என்கின்ற மயக்கம் ஆன்மாவில் இருக்கிற பற்றுக்கள் போக, புனிதமுறை மனம் ஒருமை புந்திதான், மனம் ஒருமையாக புந்தி உருப்பட மனம் தூய்மையடைய, பொய்யாகல மெய்யாகல பொருளாதார பொய்யாகல அப்புறம் மெய்யாகல. மெய்யாகலன்னா இந்த ஊருடம்பு இல்லாமல், இந்த அசுத்தமாயா தேகம் இல்லாமல் ஞான தேகம், ஊன தேகம் போய் ஞான தேகம் வருவதற்காக பொய்யாகல மெய்யாகல அப்படின்னு போடாது. பொய்யாகல மெய்யாகல பொருளாதாரத்தை துணி தொலைய தனையினையில் சோதிவாதம் கூடியிட சிரம்படர்ந்து தொடர்ந்து நின்ற வினை வெளிய தொடர்ந்து நின்ற வினை வெளிய தொடர்ந்து நின்ற வினை வினை தொடர்ந்து ஒரு நடல் போல வினையானது எங்கே போனாலும் ஒரு வினை. அதனால அந்த தொடர்ந்து நின்ற வினை வெளியன்ன ஒளிந்து போக விளை உறவே கேட்பார்கள் கேட்டால் பிரியத்தோடு உருப்பத்தோடு கேட்பார்கள். விளக்கணமை பொருளை அது விளக்க உள்ளே, அதாவது விளக்கானது பொருளை விளக்குவது போல, விளக்கானது பொருளை விளக்குவது போல இந்த முயற்சி. கபிலர் பதஞ்சலி முதலாயினோர் வாக்கியங்கள் பரமானந்தரின் அவர் மதத்தோடு கூறினவராகலின் அவர் வாக்கியம் ஆப்தமான பரமானந்தர் அற்றாக சர்வஞான சிவனது திருவாக்கே போகமோட்சங்களை கொடுக்கும் என்று உணர்த்திருக்கிறார். அமலவரன் அருளிய சொல் வாக்கியமே அதுதான், அறுத்தத்தால் அக்கறத்தால் அதிகம் வற்பம். அமலன் ஆகிய பரமேஸ்வரன் வீழ்ச்சியில் வாக்கியம் இருக்கு, அது வந்து அறுத்தத்தாலே அதிகம் அக்கறத்தாலே கொஞ்சம். புரியுதா? அக்கறம்னா சுருக்கமா இருக்கும், சொல்லு சுருக்கமா இருக்கும், பொருள் இருக்கு. புரியுதா? சொல்லு கொஞ்சமா இருக்கும், பொருள் அதிகமா இருக்கும். அது சொல்றாரு அமலவரன் அருளிய சொல் வாக்கியமே அதுதான், அறுத்தத்தால் அக்கறத்தால் அதிகம் அற்பம். நிரல் நிறைவு அறுத்தத்தால் அதிகம், அக்கறத்தால் அற்பம். அற்பம்னா கொஞ்சம். இப்ப சிவஞான போதம் இருக்குது அல்லவா, சிவஞான போதம் இருக்குது அல்லவா, 12 சூத்திரம் எவ்வளவு பாட்டு, ஒரு சூத்திரம் சொல்றேன் பாரு. அவனவள் அதுவென அவைமு வினமையும் தோற்றிய ரீதியை ஒடுங்கி வளர்த்துள்ளதா அந்த மாதிரி எம்மனார்கள். அதுக்கு 100 பக்கம் எழுதுறாரு விரிவுரை சிவஞானம். இந்த 3 வரி சிவஞான போறோம், 3 வரி அவன் எல்லா சூத்திரமும் அப்படித்தான் இருக்கும். அவனே தானே ஆகி என்னறி போக்குவரவு புரியானையும் நீக்குமின்றி நிற்கும் என்று ஐம்புல வேடனின் அயந்தனை வளர்ந்தன தம் முதல் குருமாய் தவத்தில் உணர்ந்து விட்டு அந்நியமின்மையை அரங்கு தான் பாட்டு. இதுக்கு 100 பக்கம் எழுதுறாரு ஒரே என்ன, அக்கறம் கொஞ்சம் அறுத்தம் அதிகம், அக்கற எழுத்துக்கள் கொஞ்சம், அதுல இருக்கிற அர்த்தம் பொருள், அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒண்ணு, அர்த்தம்னாலும் பொருள்னாலும் ஒண்ணு. பொருளுக்கு அர்த்தம் அர்த்தம் அர்த்தம், அதனாலே அர்த்தம் அதிகமா இருக்கும். அப்படித்தான் இதுல சொல்றாரு சிவனுடைய வாக்கியம் கொஞ்சமா இருக்கும், பொருள் அதிகமா இருக்கும். அது அமலவரன் அருளிய சொல் வாக்கியமே அதுதான், அர்த்தத்தால் அக்கறத்தால் அதிகம் அற்பம். சமலருடை அது போல விபரீதம் சிறிதம் சாற்றாது. அதனாலே மலத்தோடு கூடியவர்கள் சொல்லுகிற வாக்கியங்கள்ல விபரீதம் இருக்கும், மலமற்றவனாகிய சிவன் சொல்லுகின்ற வாக்கியங்கள்ல விபரீதம் இருக்காது. சாற்றாதி உள்ளபடி சாற்றின் சாற்றா அமலனையும் அணுக்களையும் சிவனையும் அணுக்களை உயிர்களையும் அண்டவேத அனைத்திரையும் அறிவிக்கும் ஆதராது. அதனால அமலனாகிய சிவனையும் அணுக்களாகிய உயிர்களையும் அண்டவேதனாகிய உலகத்தை அது பதி பசு பாசம், பதி பசு பாசம் முப்பொருளையும் எல்லா உலகம் பதி பசு பாசம். அதை நம்ம சிவபிரகாசத்துல சொன்னாரு உமாவிசிவன், பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் சொல்லிட்டார். வேதாகமங்களும் சக்கரமான நூல்களும் என்ன சொல்லுது கேட்டா இந்த நூல்களை தனி பதி பசு பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் இதை தெரிஞ்சவன் தான், இந்த முப்பொருளையும் தெரிஞ்சவன் தான் சான்றவரும் நாடு கட்சியை பசு பார்த்தார். இந்த 3 பொருளையும் தெரிஞ்சவன் தான் ஆராய்ந்தவன் தான் சான்றோர் சொல்லத்தக்கவன் சான்றவர் ஆய்ந்துட தக்கவாம்பொருள் 3 மறையலா முடியன் ஆந்த தொல்பதி ஆரோயத்துறை வாழ்ந்துகள் தலையென வகுப்புறங்கள் என்றார் கதபுராணன். அதனாலே இப்படி அமலனையும் அணுக்களை அண்டவீர அனைத்தனை அறிவிக்காதனாலே பவம் உருவு நெறிதன்னை பயக்கும். பவம் உருவு என்றால் பிறப்பு இல்லாமல் செய்கின்ற நெறியை கொடுத்து, பிறப்பு இல்லாமல் செய்கின்ற நெறியை சொல்லுவது பின்னை பரவி அறுக்க நெறி தந்த வித்தற்கு பல்லாண்டு உண்டு. பின்னை பரவி அறுக்க சிவன் சொல்கின்ற வாக்கியம் என்ன சொல்லுவான்னா முக்கியமா அதுல என்ன கருத்து இருக்கும்னா பிறப்பை அறுப்பதற்காக அவன் தான் இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், அவனால்தான் அது முடியும். வேற எவனாலையும் பரப்பு இருக்க முடியாது. அதனாலதான் பிறப்பை அறுப்பதிலே மன்னன் என்பதனால்தான் மாயப்பரப்பருக்கும் மன்னன் அடி போது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்கநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சாப்பாடு எப்படி போடுவாருன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. சாப்பாடு போடுறேங்கிற ஊருக்கு போடுவாரா இல்லை நல்லா போடுவாரா அப்படின்னா நல்லா போடுவார். ஒன்றா நம்ம பியூர் அரிசி, ஒரு கருப்பு அரிசி இல்லாமல், ஒரு நெல் இல்லாமல், ஒன்றா நம்பர் புரிய அரிசி ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அடிச்சல்னா சாப்பாடு நெய், நீர் இல்லாத நெத்தி, நெய் இல்லா உண்டி. சாப்பாட்டை சொன்னோன்னு நெய் சொல்றாரு, நல்ல சாப்பிட்டு பழக்கமானவராக இருக்கு. முதலமைச்சராச்சா ஆறு கேட்கிறார். முதலமைச்சராச்சு தூய அடிச்சு நெய் கண்ணல் கண்ணல்னா சிலேபி அல்லோ அல்லோ சிலேபி அப்போ கண்ணல் சுவையின் கரிகளவை அமைத்து சுவையான கறிவர்க்கம். கறிவர்க்கம் கறிவர்க்கம்னா வெண்டைக்காய் கறி, பாகற்காய் கறி, அவரைக்காய் கறி, புடலங்காய் கறி, இப்படிப்பட்ட காய் கறி. காய் கறிங்கிறது இதல்ல, சுவையின் கறிகளவை அமைத்து மேய அடியார்த்தவை போற்றி அவர்களை கொண்டு வந்து அடியவர்களை கொண்டு வந்து மனைவி வந்து குலாபு பானம் விளக்கி மண்ணு காதலின் ஆதனத்திட வைத்து அரிசனை செய்த பின் உண்டின் நாலு விதத்தில் ஆறு சுவைத்தரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயக தொண்டர் இச்சையில் அமர்ந்து அடியார்கள் எப்படி சாப்பிட வேணும் என்று விரும்புகிறார்களோ அப்படி சாப்பாடு வேணும். எனக்கு மோர் பிடிக்காது, தயிர் தான் பிடிக்கும்னா தயிராக போடுவோம். ஆர்லிஷ் வேணும்னா ஆர்லிஷ் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாடோறும் இணைய பணி செய்து தினந்தூறும் மாசத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தினந்தூறும். அதுவே பூசை, அதுவே பூசை தபம் ஜபம் யோகம் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் அதுவே. எது சிவனடியார்களுக்கு திருமுறை செய்து நீங்கெல்லாம் ஞாபகம் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து வைப்பதே சரியை கிரியை யோகம் ஞானம். தர்மோத்தரத்துல சொல்லி இருக்கிறேன், தபம் செய்கின்ற ஞானி, தபம் செய்கின்ற ஞானி, தவம் செய்கின்ற ஞானினா எவ்வளவு அவன் சிரமப்பட்டு தவம் செய்யணும். தவம் செய்யறது சாமானியம் இல்ல. தவம் செய்யறதுங்கிறது உடம்பை விருத்து உயிரை விருத்து இரவும் பகலுமாக சரிய யோக ரீதியில் இருந்து சிவனை வழிபாடு செய்து சிவாலயங்களூரும் சென்று சிவ தியானத்திலிருந்து சிவ யோகத்திலிருந்து தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளி கொள்ள வேண்டியதை கொண்டு இரவும் பகலுமாக சிவ வழிபாட்டிலே நின்று முதிர்ந்து தவறலைக்கு வரும் சாதாரண. அது எவ்வளவு பாடுபடும். அப்படிப்பட்ட தவமுடையவன் சிவலோகத்து போகிறான். அப்படிப்பட்ட தவமுடையவன் சிவலோகத்து. இந்த பாடுகள்லாம் ஒண்ணும் இல்லாம தவம் செய்யாம ஜபம் செய்யாம வந்து கோயிலுக்கு போகாம கூட வேற எதுவும் செய்யாம தவ நெறிகள் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற சும்மா இருக்கிறவே, அந்த தவம் செய்கின்ற ஞானிக்கு உபசாரம் பண்ணினான் ஒரு தானம் பண்ணினான் ஒரு உணவு போட்டான்னு சொன்னா இவன் சிவரவுக்கு போறான். அவ்வளவு பாடுபட்டு தவம் பண்ணுகிறவன் சிவரவுக்கு போறான். அந்த தவம் செய்கின்ற ஞானிக்கு ஒருவேளை உணவு கொடுத்தவன் சிவலோகத்து. தவம் பெருசா தானம் பெருசா? இப்ப தானம் பெருசா. அந்த தானத்திலே இந்த தானத்தை செய்வதனாலே, அந்த தானத்திலே இந்த தானத்தை செய்வதனாலே அவன் நல்ல தானத்துக்கு போயிடுறான். நல்ல நல்ல தானம் தெரியுதா? நல்ல தானம் இது சிவலோகம். அதனால தவம் செய்கின்ற ஞானியை விட தவம் செய்கின்ற ஞானிக்கு உபசாரம் மட்டுமே உயர்ந்தவன். அவன் அவ்வளவு பாடுபட்டு தவத்தை சேர்க்கிற ஒரு நொடியிலே சேர்த்து போடுறான். அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆகையினாலே இப்படி அடியவர்களுக்கு நாடோறும் இணையப்படி செய்து இன்ன செயலின் நாடு இது பலகாலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பலகாலமாக அடியவர்களுக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பணம் இருந்தது, வருவாய் இருந்தது, தொழில் இருந்தது, இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தார். இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தாரு. மிகவும் எழுந்தருட அடியார் இப்படி அடியவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு பொன்னான ஒரு பொன்னியருகி நெய்வாலோடு சிலேபி அல்வாவோடு சாப்பாடு போடுறாரு, பணம் வேணும்னாலும் கொடுக்குறாருன்னா அப்புறம் சும்மா இருக்கிற அடியார் எல்லாம் ஜெம்மா இருக்கிற ஆளெல்லாம் கூட விதம் போட்டுப்பாங்க அடியார் மாதிரி. சும்மா இருக்கிற கோம்பேரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உத்தரவாதத்தை போட்டு காசுனா அதுவே செலவு இல்லை, சும்மா ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தா போதும், 15 ரூபா 15 ரூபா 5 ரூபாய் கூட அப்ப எல்லாம் ரொம்ப கம்மியா தவுது. அடியார்களுக்கு நிறைய பெரிய
2: சூதாடுகிறவன் சூதாடு படம்
1: பண்ணுது அதுல இருக்கிற சூதாடித்தானே இப்படி போனான் அப்படின்னு குத்து வர்றாரு
2: ராமன்.
1: கண்குணம் தெரிஞ்சது சொன்னாலும் கேட்க மாட்டான். இது கீழ்த்தரமான கொள்கையை மேற்கொண்டு கீழ்த்தரமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம் அதே வைராக்கியம் கூடாதவர். இது மேற்தரமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம். இது விவேக வைராக்கியம் அது அபிவிகர வைராக்கியம். இது விவேக வைராக்கியம் விவேக வைராக்கியம் அது அபிவேக வைராக்கியம். அபிவேகம்னா அறியாமையினால் துரியோதனன் போல துரியோதனனுக்கு எப்படி வைராக்கியம் இருந்துச்சு மூலத்தரமாட்டேன் சாகும்போது ஒன்று தான் போனேன் அத்தனை நிலத்தை யாரு துரியோதனன். கண்ணன் போய் காட்டேன் அவங்களுக்கு அஞ்சு பேருக்கு கடைசியா பாதி ராஜ்யம் பாதி ராஜ்யம் கொடுன்னா கண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொல்ல முடியலை. 13 வருஷம் கழிச்சு உள்ள கொடுக்குறேன் 13 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறேன். பாதி ராஜ்யம் கொடுன்னு கேட்டாரு உள்ளபடி நீ சொன்னபடி கொடுத்தாரு கொடுக்க மாட்டேன்னா சரி அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊராவது கொடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். அஞ்சு பேருக்கு அஞ்சு வீடாவது கொடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். கடைசியா ஊசி ஊத்து நிலம் கொடுக்கும் என்பது அதனாலே இப்படி போட்டு போட்டு போட்டு போட்டு அடியாருக்கு இட்டு இட்டு மிடி வந்தது. மிடி வந்து கூட அவருடைய மனம் வந்து அந்த கொள்கையிலிருந்து மாறவில்லை. இதனாலதானே நமக்கு இவ்வளவு கஷ்டம் நினைக்கல இதனாலதானே இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கல. மறுபடியும் அடியார்களுக்கு போடணும் அது போல அந்த சூதாடுறவனை போல இதனாலதானே வந்துச்சு நினைக்கிறானா நினைக்கிறது அது போல இவங்க. அதனாலே அண்ணாடித்தே மேன்மேல ஆறாமணத்தராயினார் அங்கன் அவ்வூர் தவக்கு ஒரு பற்று அடியார் தங்கட்கு அங்காக்க எங்கும் காணாமல் இது வந்த இளம்பாடை இது இருந்தவர் போடுவதற்கு ஒன்னும் வயது இல்லை அந்த ஊர்ல. அதுவும் நல்லா இருக்கும்போது நிறைய பணம் காசுலாம் நிறைய வீட்டுக்கு போனா திரும்பி கூட கொடுக்க மாட்டேன் காசுல கொடுக்க மாட்டேன். அதான் இந்த ஊர் இருந்த கொள்ளையை பார்த்தேன் ஜாமியாருக்கு போட்டு முன்னேறி சம்பாரிச்சு விட்டாரியா போட்டு சம்பாரிச்சு விட்டேன் ஜாமியாரு போட்டு சிவனின்னு உட்கார்ந்துருக்கா ஐயா. அதனாலே தங்கு வகையால் கூறவர்கள் பழிப்பார் தங்கு வகையால் தான் கற்றத்தன்மை அச்சூறால். அதனாலே சின்ன வயசுலேயே ஒரு இப்ப அதுவே வருது நான் அதை நினைக்காம சொன்ன அதுவே வருது எது வருது சூதே வருது முதல்ல நினைப்பு இல்லை. ஆயினும் இவர் சின்ன வயசுலேயே அந்த சூதாடுகிற வேலையை கத்துருந்தார் களவும் கத்து மரம் சொல்றாரு களவும் கத்து அப்படின்னா தெரிஞ்சிருக்க வேணும் என்கின்ற ஒரு குறிப்பு தார் அது வரை அதை கத்துக்கிறது களவும் கத்து மரம்னா களவை கத்துக்கூடாது அந்த உண்மை அந்த உண்மை களவும் கத்து மரம்னா களவும் கத்து மரம்னு சொன்னா அப்படின்னு ஒரு பழமொழி இல்ல களவும் கத்து மரம்னா களவும் கத்து மரம்னா களவும் அப்படிங்கிற உண்மையினால அதை கற்க கூடாது என்பது அதுல விளங்குது. நல்ல நல்ல யாவும் களவும் கத்து மரன்னா அப்ப கற்க கூடாதது என்பது விளங்குது அல்லவா. அதனாலே பொல்லாங்கு என்பவை எல்லாம் எது எது பொல்லாங்கு என்று பெரியோர்களால் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் விட்டுவிடு. அதனாலே இப்ப என்ன பண்ணினாரு அடியவனுக்கு உணவு அளிப்பதற்கு எந்த வகையும் தெரியாமையினாலே எப்படி அடியவனுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விடாமையினாலே தான் கற்ற சூது என்கின்ற சூதாட்டம் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு அந்த சூதாட்டத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளை சம்பாதிச்சு அடியாந்து சாப்பாடு கொள்ளாமல் என்ன வந்துச்சு. இவர்கள் தன் சுயநலம் கருதி செய்யவில்லை தனக்கு சாப்பாடு இல்லை என்பதற்காக செய்யவில்லை அடியாருக்கு சாப்பாடு போடுவதற்காக இந்த வேலை. அதனாலே தன்னலம் அல்ல இது சிவன் செயல் சிவன் செயல். ஞானிகள் சிவத்தை கருதி செய்கின்ற செயல் எல்லாம் பாதகமாக இருந்தாலும் சாதகமாக ஞானிகள் சிவத்தை திருவி சிவத்துக்காக பெரியவத்த நாயனார் அஞ்சு பேர்த்த விட்டுனார்ல பெரியவத்த நாயனார் சிவாலயத்து கொண்டு போற புஷ்ப குடலையே பிடுங்கி செதறிய யானை இவ்வளவுதான் இவ்வளவுதான் பெரிய ஒரு காரியம் நடந்து போகல. ஆனா அது பெருசு சிவனுக்கு சென்று அது அறிவிக்கப்படுகின்ற புஷ்பத்தை யானை பிடுங்கி அதுல குற்றம் இருக்குமா இருக்காத இப்ப கூட சொல்ல முடியல. பாவிகள் வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு கூட சொல்ல முடியல. திருடன் கொலகாரன் குடியாரன் இந்த மாதிரி சூதாடுறவன் இப்படிப்பட்ட வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு சொல்ல முடியல. சொல்ல முடியல. இவர் போட்ட சாப்பாடு பாவம் தானே இல்லையான்ட்டாரு. இங்கிலீஷ் இல்லைன்ட்டாரு, குற்றம் இல்லைன்றார். என்ன காரணம்? எல்லாம் சிவஞ்சியில் என்று சிவனடியாரனுக்காக இவர் இருந்த காலத்துல நிறைய போட்டாரு, இல்லாமையினால எப்படி அடிவர்களுக்கு போடவுன்னு இருக்கின்ற எண்ணத்தினாலே இப்படி தன்னலம் கருதி செய்கின்றபடியினாலே அது குற்றம் இல்லை. புருஷற்ற நல்லுணர்வில் சீதகல அனுதாக்குவார் உள்ள தான் தீண்டார். அதில் பணத்தை வந்து இவர் வச்சுக்கிறது இல்லையா, வந்த பணத்தை அப்படியே சமையல்காரன்ட்ட கொடுத்து வேண்டி சாமான் உள்ள வாங்கி சமையல் பண்ணி போகணும். இவர் தொடர்ந்து இல்லையா, இது வந்த பணத்தை அப்படியே வந்துட்டார். பக்கத்திலேயே வச்சிருப்பாரு, எடுத்துக்கிட்டாரு அந்த சமையல்காரன். அடியவர்களுக்கு திருவுரு படைப்பது கடைசியா இவர் சாப்பிடும். காதலுடன் அடியார்கள் அமுதுவே கடைப்பந்தி ஏதமிலா வகைத்தாமோ அமுது செய்தது இருக்கும். கடைப்பந்தி இவர் கடைசியில் சாப்பிடும். அடியவர்களெல்லாம் சாப்பிட்டவர்கள் ஒரு பரிகல சேஷம்னு சொல்லுவோம். பாத்திர சேடம் பரிகல சேஷம். பாத்திரத்துல இருக்கிறத அடியார்களுக்கு போட்டுறது, மிச்சம் இருக்கிறத கடைசியாக சாப்பிடுறது பாத்திர சேடம். அடியவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்துல சாப்பிடுறது பரிகல சேஷம். இப்படி இவர் பாத்திர சேடம். நாதந்தன் அடியாருக்கு நல்லடிசில் நாள்தூர் திறந்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்தங்கு அருளாலே ஏதங்கள் போய் அகல. இப்படி செய்து செய்து செய்து செய்து செய்து அதனாலே திருவருள் இவருக்கு நிறைய செய்து இந்த புண்ணியத்தினாலே தொழில செய்து லாபம் வந்துகிட்டே இருக்கு வச்சுக்க. என்ன ஆகும்? பணம் உண்டிது, பணம் நிறைஞ்சு செய்ய செய்ய பணம் வரும். இந்த வேலை வந்து 10 லட்சத்துக்கு முடிச்சு, அடுத்த வேலை 20 லட்சத்துக்கு முடிச்சு, அடுத்த வேலை 30 லட்சத்துக்கு முடிச்சுன்னா பணம் எவ்வளோ கோடிக்கணக்காக செய்யும். அது போல இவர் செய்கின்ற புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் நிறைய சேர்ந்து போச்சு. அந்த புண்ணியம் சேர்ந்ததினாலே இவர் இருந்த குற்றங்கள் எல்லாம் போய்விட்டது. தானமும் கண்ணும் ஆயாய குற்றங்கள் எல்லாம் போய் ஏழங்கள் போயாகல இவ்வுலகை விட்டதற்கு இவ்வுலகை இவ்வுடம்பை விட்டதற்கு இவ்வுலகை விட்டதற்கு விட்டதற்கும் பூதங்கள் இசைவாட பூதங்கள் இசைவாட சிவபூதங்கள் இசைவாட ஆடுவார் புறமுக்க பூதங்கள் இசைவாடுவார் பூதங்கள் இசைவாட ஆடுவார் பூதங்கள் பாடுவார் சிவருமான ஆட்டத்துக்கு பூதங்கள் பாடுவார் பூதங்கள் இசைவாட ஆடுவார் யாரு அப்படி ஆடுவோருடைய புறமாகி சிவபுரத்துக்கு சென்று விட்டார். பூதங்கள் இசைவாட ஆடுவார் வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டல் அடியவர்கள் நமக்காக்கும் நல்லார் நற்சூதாராம் போட்டார். நல்லார் நற்சூதர் சூதானதுனால கட்டவும் நினைச்ச கூடாது. நல்லார் நற்சூதர் சூதர்ங்கிறதுக்கு ஒரு அடைமொழி போட்டார். நற்சூதர் ரொம்ப கட்டிகார் நற்சூதரா மூர்க்கர் கடல் தாம் வணங்கி அப்படிப்பட்ட மூர்க்க நாயனாருடைய திருவடியை வணங்கி சொல்லாச்சி சோமாச்சி மாறர்கிறான்னு சொல்லுவான். அதுக்கு மேலே நான் சோமாச்சி மாறநாயனாருடைய தரத்தை சொல்லுகிறேன். இந்த வகையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி வான்முகில் வளாது வீக வழி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவில் ஆதிகள் வாழ நான் மறை அரங்கடோங்கனத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம்
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

मनुष्याणाम अस्माकं जन्म श्रेष्ठम्। चतुरशीति लक्षं प्राणिनः सन्ति, तेषु सर्वेषु प्राणिषु मनुष्यः श्रेष्ठः। कारणं किं? मनुष्यजन्मनि एव पुरुषार्थाः धर्मार्थकाममोक्षाः सर्वेपि लब्धुं शक्यन्ते। कामपुरुषार्थः पशूनामपि अस्ति, मृगाणामपि अस्ति, पक्षिणामपि अस्ति। अर्थः यद्यपि पशूनां नास्ति धनम्, अथापि तस्य आवश्यकता नास्ति, साक्षात् सुखमस्ति। धर्ममोक्षयोः अधिकारः अस्माकमस्ति। कः धर्मः? वेदे यः विषयः इदं कुरु इति विहितः, सः धर्मः। धर्मस्य लक्षणं किं? यः कार्यविशेषः अस्माभिः अनुष्ठितः, अस्माकमपि सर्वेषामपि जनानां हितं करोति, सः धर्मः। सर्वेपि शास्त्रकाराः अभ्युदयनिःश्रेयसहेतुर्यः स धर्मः। अभ्युदयः नाम इहलोकसुखं, परलोकसुखं। सुखं पञ्चविधं: शब्दस्पर्शरूपरसगन्ध, पञ्चभिः इन्द्रियैः सुखं। तत् पुण्यकर्म कृतं चेत् लभ्यते। निःश्रेयसं नाम आत्मसुखं, तत्र इन्द्रियाणां सम्बन्धो नास्ति। नित्यं सुखं साहि श्रीरमृता सताम्। धर्ममार्गे यः वर्तते सः सर्वाणि सुखानि लभते। सर्वसुखसाधनानि बहूनि कर्माणि, बहवो विषयाः वेदे वर्तन्ते। वेदस्य विवरणार्थम् इतिहासपुराणानि सर्वे ग्रन्थाः। तदेव वयं दिनचतुष्टयात् पश्यन्तः स्म। अस्मिन् दिनेपि केचन विषयाः उच्यन्ते: अरिद अरिद मानिडराय पिरत्तल अरिद, जन्तूनां नरजन्म दुर्लभम्। மனிதனாக பிறப்பது ரொம்பவும் சுலபமல்ல, மகா கஷ்டம். பல ஜென்மாக்கள் முடிஞ்சு வரும். ஏன்னா இந்த ஜென்மாவில் தான் நம்ம அறம்பொருள், இன்பம், வீடு, தர்மார்த்த காம மோட்சங்கள் அடைய முடியுங்கிற இந்த தர்மங்கிறது என்னன்னா, எது செய்வதனால நமக்கோ மற்றவர்களுக்கோ உலகத்துக்கோ டைரக்டா இன்டைரக்டா பலன் இருக்கோ, அதுதான் தர்மம். தர்மஹாங்கிறதுக்கு பல பல ரிஷிகளோ சாஸ்திரஜாவளோ லட்சணம் சொல்றான். அபியுதய நிஸ்ரேயசேத்துர் யா ச தர்ம. ஐம்புலங்களால் நமக்கு இன்பங்கள் வருது. கண்ணால் நல்லா அழகாக பிடிச்சதை பார்க்குறோம், சந்தோஷம் வருது. காதால் நல்ல கச்சேரி கேட்குறோம், சப்தானந்தம். அதே போல் நல்ல சில சமயங்களில் குஷன் மெத்த கிடைக்கிறது, அதில் உட்காடுறோம் ஃபஸ்ட்டு ஏசியில், ஸ்பர்ஷானந்தம். சப்தஸ்பர்ஷ ரூப, நல்ல இடத்துல இந்த மாதிரி சங்கரம் இடத்துல வந்து ஒரு வாரம் நல்ல ஏற்பாடு, லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக், எல்லாம் கல்யாணம் மாதிரி கிடைக்கிறது. அது ரசானந்தம். அப்புறம் கந்தானந்தம், அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணியிருக்கா, நல்ல வாசனையாக இருக்குது. இந்த அஞ்சை தவிர ஆறாவது இன்பம் எங்கே போனாலும் கிடையாது. பிரம்மலோகத்தில் போனாலும் இந்த அஞ்சு தான் சுற்றி சுற்றி வரும். இந்த அஞ்சு விதமான ஆனந்தங்களையும் ஐந்து விதமான கருவிகளால் புலன்களாக நாம் அடைகிறோம். கண்ணால் ரூபம், காதால் சப்தம், நாக்குனால் சுவை, தொடு உணர்ச்சி ஸ்பரிஷ், அந்த துவகிந்திரியத்தினால் ஸ்பரிசம், மூக்குனால் வாசனை. இந்த இந்திரியங்களை கொடுத்ததோ அந்த பொருள்களில் வாசனையோ அழகோ கொடுத்ததோ நாம் அல்ல. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுங்கிறவரை நம்புறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் பண்ணார். உலகத்தில் இந்த அஞ்சு விஷயங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இந்த ஐந்து விதமான ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், சென்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னு பேர். இது சென்சஸ்னா இந்திரியங்கள். சென்சஸ்னால உணரக்கூடியதான ஆப்ஜெக்ட்ஸ் சென்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அது சிலது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, சிலது அப்பிரியமாக இருக்குது.
இந்த பிரியமான பொருளை நாம அந்த அந்த புலனால அறியணும்னா இதுக்கு என்ன காரணம்னா அந்த புலனுக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் ஒரு கான்டாக்ட் வரணும். இந்த கான்டாக்ட் வந்து இவருக்கு இன்பம் வரத்துக்கு என்ன காரணம்ங்கிறத வேதம் ரிசர்ச் பண்றோம். பகவான் என்ன பண்றார், ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி அப்படின்னு ஃபைவ் எலிமெண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ்னா பேசிக்காக அதுலேருந்து தான் எல்லாம் வரும். இது எப்படி கிரியேட் ஆச்சு, அதில் என்னென்ன குணம் வந்ததுங்கிறதையும் உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் சொல்றது பேசிக்காக.

அன்னர சமயான்னு சொன்னாத்தும் ஸ்வரம் சரியா வரும். ஆனா பதம் அன்னரசமயான்னு சொன்ன ஒரு மனிதன் சொன்னோமேயானால் இது மனிதன்கிறதான உடலை மட்டும் சொல்லலை, எந்த எந்த ஜந்துக்கள் உண்டாகணும்னாலும் அந்த ஜந்துக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பா, அந்த பேரண்ட்ஸினுடைய தாயார் உணவானது உள்ள போய் ரத்தமாக மாறி அதுக்கப்புறம் சுக்லம் சோனிதம் இந்த கலப்பினாலும் உண்டாரு. அதனால இந்த சரீரம்ங்கிறதான கிராஸ் பாடி நமக்கு தான் இல்லை எல்லாத்துக்கும், அந்த பிராணிகள் உண்டாற விதம் எவ்வளவுங்கிறதையும் வேதமானது ரொம்ப நிறைய சொல்றது. இதெல்லாம் லோகிகத்தில் இருக்கு. நாலு விதமான பிராணிகள் சாந்தோக்கிய உபநிஷத்தில் என்ன சொல்றாரு, அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம் த்ரீணி ஹவாயேதானி பீஜானி பவந்தி ஆண்டஜம் ஆண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் இது. அப்போ அந்த பிராணிகளுடைய சரீரம் வரத்துக்கு முன்னாடி அன்னம் வரணும். அன்னம் வரணும்னா அது தானியங்கள்லேருந்து வரணும். தயானந்த சுவாமிகள் இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சி பண்ணி வேதாந்தத்தை வேர்ல்டு வைஸாக பிரச்சாரம் பண்ணுறார். இப்போ அந்த சாமானிய தர்மமாக உள்ள எய்ம் ஃபார் சேவான்னு ஆரம்பித்து உலகத்தில் எல்லா விதமான ஏழைகளுக்கும் எஜுகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அவர் இந்த வெஜிடேரியனிஸை பற்றி இதுதான் உணவுன்னு வேதம் சொல்லிருக்குங்கிறதுக்கு ஓரிடத்துல பேசினார். அவர் இந்த கன்வர்ஷனுக்கு பார்த்தீங்களா, இது வந்து வைலன்ஸ்னு தைரியமாக புஸ்தகம் ரெண்டு பண்ணி கொடுக்குறார். எனக்கும் அவருக்கும் ரொம்ப கனெக்ஷன், ரொம்ப பிடிச்சமான ஆசான். அவர் ஒரு உபன்யாசத்தை சொன்னார், உலகத்தில் ஃபுட்டுனாலே மனித ஆளுக்கு வெஜிடேரியன் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அன்னம்னு சொன்னால் ஃபுட்டுன்னு அர்த்தம். ஃபுட்டு எங்கேருந்து வருதுன்னா, ஃபுட்டு கோழியிலேருந்து வருதுங்கிறான் ஒருத்தன், ஒருத்தன் ஆட்லேருந்து வருதுங்கிறான், ஒருத்தம் பன்னியிலேருந்து வருதுங்கிறான். வேதம் என்ன சொல்றது, ஓஷதீபியோன்னம். ஓஷதிகள்னு சொன்னோமே ஆனால் நம்முடைய பசிப்பிணிய அகற்றக்கூடியதான ஒரு மருந்துக்கு ஓஷதி உஷதாகன்னு இருக்கு. வயிற்றுல அப்படியே கப கப கபாங்கும். அத அந்த உஷங்கிறதுக்கு தி, அதை அடக்கிறதுனால ஓஷதின்னு சொன்னோமே ஆனால் மருந்துன்னு அர்த்தம். சாதாரணமா ஔஷதாலயம் அப்படின்னு போடுறான். இந்த சாப்பாடு ஓஷதிகள்லேருந்து வருதுன்னு சொன்னோமேயானால் தானியங்கள்லேருந்து வருதுன்னு அர்த்தம். அந்த தானியங்கள்லேருந்து வர்றது தான் அன்னம்னு சொன்னதுனால நான் வெஜிடேரியன்ஸுக்கு இடமே இல்லை. இந்த ஓஷதிகள் எப்படி வருதுன்னு கேட்டேன்னா, பிருத்திவியா ஓஷதயா, எர்த்துலேருந்து விதைகள்லாம் போட்டு வருது. பிருத்திவி எங்கேருந்து வந்ததுன்னா ஜலத்துலேருந்து வந்தது, ஜலம் இதுலேருந்து வந்தது தேஜஸ்லேருந்து, தேஜஸ் எங்கேருந்து வந்தது வாயுலேருந்து, வாயு எங்கேருந்து வந்தது ஆத்மஸ்வரூபமான பிரம்மத்திலேருந்து வந்தது. ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷம்பூதா. இந்த பூதங்கள் பௌதிகமான உடலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவரவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. சப்தங்கிறது ஆகாசத்தினால் உண்டு பண்ணப்படக்கூடிய ஒரு தத்துவம், ஸ்பரிசங்கிறது வாயுவினால வருது, ரூபங்கிறது தேஜஸ்னால வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா உபனிஷத்துக்கள். உலக விஷயத்தை கண்டுபிடிக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சது சயின்ஸில் ஒரு விதமாக இருக்குது, அவள் ஒரு விதமாக கண்டுபிடிச்சிருக்கா, ரெண்டும் ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை. ஆனால் இவா வேறு வழியாக போகிற, அவள் வேறு வழியாக போகிறாங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வாயுவிலேருந்து ஸ்பரிசம் வருது, ஆகாசத்திலே சப்தம் சொன்ன ரூபங்கிறது தேஜஸ்லேருந்து, ரசங்கிறது ஜலத்திலேருந்து வருது, கந்தம்ங்கிறது பிருத்திவியிலேருந்து வருது. இந்த அஞ்சுக்கு இதை கிரகிக்கக்கூடியதான, இதை நம்ம உள்ள வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வேண்டியதான சென்ஸ் ஆர்கன்ஸும் இந்த பூதங்கள்லேருந்து உண்டாயிருக்கு. இவ்வளவும் அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் பகவான். பகவான் என்ன பண்ணுறான்னா, எல்லா பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணார்னு மொத்தமாக யூனிவர்சலான சிருஷ்டியை ஒரு இடத்த சொல்றதுக்கு புருஷ சூக்தத்தில், தஸ்மாத் சர்வஹுத சம்ஹிருதம் ப்ருஷதாஜ்யம் பசூகுஸ்தாகிஷ்சக்ரேவாயப்யான் ஆரண்யான் கிராம்யாஸ்யே. முதல்ல இந்த சிருஷ்டி பசுக்கள்னு சொன்னோமேயானால் வாழக்கூடியதான பிராணிகள்னு அர்த்தம். திபா சதுஷ்பாத்னு சொல்லியிருக்கோம், கிராமிய பசு ஆரண்ய பசு, பெட் அனிமல்ஸ் அண்ட் குரோயில் அனிமல்ஸ் எல்லாமே அவரால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளோ வித்தியாசத்தில் கிரியேட் பண்ணார்னா, நீங்கள் பண்ணதான கர்மானுஷ்டானங்கள் அது ஒரு பெரிய விஷயம். நான் இதுக்காக அவ்வளோ தான் நம்ம சொல்ல வரேன், ஏதோ நாம ஏதோ கிரியேட் பண்ணோங்கிறதா நினைச்சுண்டு
அவாவா அகங்காரப்படுறது கொஞ்சம் கூட இடமில்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நொச்சூர் வெங்கட்ராமன் இதாக சொல்வார், இந்த பக்தி மார்க்கும் ஞான மார்க்கத்தை ஒரு வார்த்தையில் ரொம்ப ரொம்ப பரப்டாக சொன்னார். அடங்கி அறியறது, அறிஞ்சு அடங்கிறது. இந்த பக்திங்கிறதுக்கு அடங்கி, பகவான் பெரியவர் நான் தாசன் அப்படின்னு அடங்கி போயிட்டே இருந்து நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஈசன் செயல்னு போகிறது சரண்டர் மார்க்கம். அதில் போனால் அறிவு வந்துடும். அப்புறம் அறிவுன்னா ஒரு ஏகத்துவ ஞானம் தான் அறிவு. அதுக்கப்புறம் அறிஞ்சு அடங்குறது. இந்த தத்துவ ஞானம் வந்ததுக்கப்புறம் நாம் இன்னொருத்தரை விட உயர்வு என்றதான ஈகோ தான் அடங்கத்துக்கு இல்லாமல் இருக்கு. அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அடங்காமை ஆரிருள் ஒய்த்து விடும். வேதந்தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அது வேற விஷயம். வேதத்தை சொன்ன கருத்துக்களை எல்லா பாஷையிலையும் ஒவ்வொரு மகான்கள் சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறத நாம் ஒரு ஒரிஜினலை தெரிஞ்சுக்கணும். வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி பல டிரான்ஸ்லேஷன் வந்திருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தை ஒருத்தன் நேரப்படித்தான்னா அதுக்கு ஒரு விதமான ஒரு படி இன்பம் ஜாஸ்தி. அதனால் மூலத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போது இவ்வளவு இவ்வளவு விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணி அதது அங்கங்கே இருக்கக்கூடிய சென்சிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து நாம் அதை என்ஜாய் பண்ணி இந்திரியங்கள்லாம் சரியாக வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு ஒரு தேவதா அனுகிரகம் வேணுங்கிறதாக இந்த உடம்புல என்ன நடக்கிறதுங்கிறது ஐத்தரைய உபநிஷத் சொல்றது. அக் நிர்வாக் பூத்வா முகம் பிராவிஷது, ஆதித்யச்சக்ஷுஷி பூத்வா சக்ஷுஷி பிராவிஷது. ஒவ்வொரு இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ்லையும் ஒரு ஸ்பெஷலான டெய்டியினுடைய அனுகிரகம் இருந்துட்டுருக்கு. அந்த டெய்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா அந்த இந்திரியமானது வேலை செய்யாது. ஆனால் எல்லாத்துக்கும் சுப்ரீமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவும் இருக்கவே இருக்கார் அப்படிங்கிறதாகலாம் சொல்லி இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறச்சே, இவ்வளவும் நல்லபடியாக அமையணுமேயானால் அந்த கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு தர்மம் வேணும், கர்ம. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபம பனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தர்மம் பரமம் வதந்தி அப்படிங்கிறதாக பேசியிருக்கு வேதத்தில். அந்த தர்மத்துக்கு என்ன ஒரு டெஃபனிஷன் கேட்டோமையானால் அது கருப்பு ஷேப்பு ஏதோ புலன்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம். அகதா பெரியவாள்னா யதா அபியுதய நிஸ்ரேயசயோ பிராப்தி ச தர்மஹான்னு லஜிஷியன்ஸில் ரொம்ப உயர்ந்ததான பெரிய லாஜிக்கு கண்டுபிடிச்சவர் கௌதம ரிஷி. அவர் யதோ அபியுதய நிஸ்ரேயசயோ பிராப்தி ச

தான் உலகமாக மாறுறதுன்னு. கீதை யூனிவர்சலாக யூனிவர்சலி அக்செப்டட் ரஷ்யாவில் அது வெளியில் தள்ளுன்னா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் நல்ல வழியா. அது ஏதோ ஒரு என்ன கேட்டானே ஏதோ சொல்கிறதுன்னு அப்பேற்பட்ட அதுலேயும் சொல்கிறார், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா நன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா. அப்போ இந்த தர்மமானது ரெண்டு விதமாக இருக்கு, மெயினாக டூ கைண்ட்ஸ். ஒன்று ஒவ்வொரு சாராருக்கு பிரித்து பிரித்து தர்மம், வரண ஆசிரம அப்படிங்கிறதாக ரெண்டை வச்சு விசேஷ தர்மம்னு பேர். அதில் ஒருத்தர் பண்ணுறது இன்னொருத்தர் பண்ண முடியாது. சாமானிய தர்மம்னு இந்த ஹோல் எல்லா மனிதர்களுக்கும் சேர்ந்த தர்மம். சாமானிய தர்மங்கள் தான் ரொம்ப நிறைய இருக்கு. சாமானிய தர்மம்னா பொய் சொல்லாமல் இருக்கிறது, ஒருத்தர் இடத்துல பழகும்போது உபகாரம் பண்ணுறது, அதே போல் அஹிம்சை, இந்த மாதிரி பொதுவான சில விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தாலும் இது எல்லாருக்கும் அப்பா அம்மா சொன்னதை கேட்கறது, இந்த சாமானிய தர்மம். இந்த சாமானிய தர்மத்தை தான் நம்ம கான்வகேஷன் அட்ரஸில் மெயினாக வச்சுருக்கோங்க. மாதிருதேவோ பவா பித்ருதேவோ பவா ஆச்சா இது

நோ இது எந்த ஒரு லாங்குவேஜும் அந்த வேர்டு எங்களுக்கு தான் கிளைம் பண்ணுறதாக இருக்கிற வார்த்தையெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. நேற்றுக்கு அச்சாங்கிற வார்த்தை ஹிந்தி இல்லை வேதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நோங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கு. என்ன இங்கிலீஷுங்கிறது தான் நோ, நோன்னு சொன்னால் ஏதோ இங்கிலீஷ் நினச்சிட்டுருக்கான். இங்கே வேதத்தில் நோ இதராணிங்கிறார். இந்த நோங்கிறதுக்கு நான் அர்த்தம். அப்போது சம்ஸ்கிருதத்துலேருந்து இங்கிலீஷ் வந்தால், இங்கிலீஷ்லேருந்து சம்ஸ்கிருதம் வந்தால், இதெல்லாம் எங்கிட்ட நான் சண்டைக்கு வராங்க. எங்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் பெரிய எக்ஸ்பர்ட் ஸ்காலர் உபன்யாசம் பண்ணார். உபன்யாசம் பண்ணார்னு கோட் பண்ணி அவர் நொற்றுவா சொல்லிட்டார். இந்த பையன் மரணா இவர் கப்சா விடுறாரா புஸ்தகத்தில் இருக்காங்கிறதுக்காக அங்கே போய் எடுத்து பார்த்தான். பார்த்தா அப்படியே இருக்கு. எம் சீதா மம சுதா சஹதர்ம ஜரீதவா பிரதீட்ச ஜெயினாம் சைனாங்கிறாங்க. சைனாங்க பிரதீட்சச்ச ஏனாம் பத்ரந்தே பாணி கிருஹீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. சரின்னு இவன் போய் பார்த்தான். அந்த பாலகாண்டா அந்த 70 சர்க்கத்துக்கு மேலே இது இருக்கு. உடனே இவன் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறான், இவ்வாத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நேத்திக்கு கிருஷ்ணமுசாஷில் அந்தராம தீட்சிதர் நொச்சூர் வெங்கட்ராமமாமா சொன்ன ஸ்லோகத்தை வால்மீகியும் சுகரும் பாகவதத்தில் அப்படியே சொல்லிருக்காருட்டோம். காப்பி அடிச்சு கவனிச்சுட்டா கவனிச்சுக்கல. எப்ப நீங்க மீன்கிறதான வார்த்தை இருக்கு, ஃபிஷ்ஷுக்கு மீனஹான்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, மீனலோச்சனி மீனாட்சி. அதே போல எவ்வளவு வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை இப்போ என்ன பண்ணுறா, எனக்கு ஒன்றும் பெரிய தப்புக்காக சொல்லலை, பேச்சு வந்ததுனால சொல்கிறேன். இந்த மீன்கிற வார்த்தையிலேருந்து தான் மீனஹாங்கிறத கண்டுபிடிச்சோம். அதனால் தமிழ் தான் முன்னாடி இருந்தோம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ரொம்ப ஓல்டாக இருந்தால் வேண்டான்னு விட்டுருவோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது தான் எனக்கு. இந்த காலத்தில் ஓல்டு வேண்டாம் நியூ தான் வேணுங்கிறான். ஆனால் காளிதாசன் என்ன சொல்கிறான்னார், அது ஓல்டுங்கிறதுக்காக முழுக்கா ரைட்டுன்னு ஒத்துக்க வேண்டாம், லேட்டஸ்டாக வந்ததுங்கிறதுக்காக நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற 2021ஆம் நூற்றாண்டில் வர ஐடியாவை காளிதாசம் பிசியில் சொல்லியிருக்கான். காளிதாசனுடைய டேட்டு கண்ணாபினான்னு போயின்ட்டுருக்கு, ஆதிசங்கர டேட்டு கண்ணாபினான்னு போயின்ட்டு இருக்கு. ஏன்னா யாருமே பிறக்கலேங்கிறதான தத்துவம் தான் சொல்கிறோம். டேட் ஆஃப் பர்த் இன்னும் கொஞ்சம் நான் கழிச்சு போனால் மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரான்னா சந்தேகமாயிடும். ஏன்னா எல்லா பசங்களும் காந்தி இல்லை பூந்தியாக இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 500 வருஷம் ஆகிட்டு தான் இந்த ஹிஸ்ட்ரியை ஒரு பய தீர்மானம் பண்ண முடியாது. அது ஏதோ போயின்ட்டுருக்கு, இப்படி போயின்ட்டுருக்கு. இந்த இதனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காளிதாசன் சொல்கிறான், வேதத்தினுடைய கருத்து அதான். அவன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புராணமித்தேவ ந சாது சர்வம் நச்சாபி காவ்யம் நவமித்யவத்யம் சந்த பரீட்சியான்யதரத்பஜந்தே மூடப்பர பிரத்யேய புத்தி. ஓல்டு நியூங்கிறதெல்லாம் பற்றி பேசியே கிடையாது. முன்காலத்தில் என்ன எண்ணம் இருந்ததுன்னு கேட்டேன்னா, படிச்சுன்னா ரொம்ப நல்லது, ஓல்ட் இஸ் கோல்டு. இவன் ஏதோ ஒரு வார்த்தைகள் ஓல்ட் இஸ் கோல்டுன்னா அது இருக்கு. ஏன்னா காளிதாசன் புஸ்தகம் எழுதுகிற காலத்திலேயே பல புஸ்தகங்கள் வந்து கொடுத்தோம். பாசன் மல்லன் அப்படிங்கிற கவிகள்லாம் நாடகங்கள்லாம் எழுதியிருக்கேன். ஒருத்தன் கேட்டான், நான் காளிதாசன் நீர்

இலக்கணம் பிரமாதமாக எழுதுறது ஏற்கனவே பல புஸ்தகம் இருக்கு, நீ எதுக்கு எழுதுறியன்னு நானா? அதுதான் எல்லாரும் நல்லதுன்னு எடுத்துப்பான்னு அவன் சொன்னா, பழசுங்கிறதுக்காகவே நல்லதுன்னு எடுத்துக்காதீங்கோ, புதுசுங்கிறதுக்காகவே குற்றம் உள்ளதுன்னு விடாதீங்கோ. நீங்க போய் அதில் உள்ள பூந்து விஷயம் எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு நன்னா இருக்கு நன்னா இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. ஓல்டுன்னு இருந்தாலே நல்லது, நியூன்னு இருந்தாலே கெடுதல் அப்படின்னு யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டு புத்தின்னு அர்த்தம். மூட பரப்பிரத்தேய நேய புத்தி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். மண்டுவா இருக்கிறவன் இன்னொருத்தன் சொன்னாங்கிறதுக்காக சொல்ற இது எப்படின்னா, நடுவத்தில் சத்தையா எல்லாரும் வரையில் நீங்க கேட்கிறேன், நான் சொல்றது நன்னா இருந்தா கை தட்டுறேன் சிரிக்கிறேன், ஒரு பிளஃப், அதாவது ஒரு டீஃப், கடுமையான செவ்வாய் ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன், எல்லாரும் நான் சொன்னதை சிரிச்சுவிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிப்பான். வேண்டாம், எல்லாரும் சிரிச்சாலே என்னால் நான் சிரிச்சேன்னுட்டான். இவனுடைய ரசம் மாதிரி பரப்பிரத்திய நேய புத்தியாக இருக்கக்கூடாது, நல்லது இருந்தால் எடுத்துக்கணும். காளிதாசனால நல்லது ஓல்டு நியூங்கிறது விஷயம் இல்லை, எதில் சொன்னாலும் ரைட்டு. நான் எதுக்காக சொல்கிறேன் மீனஹாங்கிறது சொன்னான்னா, நான் மெட்ராஸ்லேயே இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு உதாரணம் இதுதான், ஒருவர் ஒன்று கோட் பண்ண போதோ அவர் வாயிலேருந்து இவன் முதல்ல கேட்டான்னா இது ஒரிஜினல்னு நாம் நினச்சிக்கூடாது. இதை போய் புத்தகத்தில் பார்த்ததுக்கப்புறம் இவர் சொன்னதை அவர் காப்பிடிச்சான்னு சொல்லாமோ? இவன் நேற்றுக்கு வந்தவர் இந்த பையன் பஞ்சாயன்னா சொன்னான், இவன் வாத்தியார் வந்து அப்புறம் ஒரு பஞ்சாயத்து சொன்னார், பையன்கிட்டேருந்து வாத்தியார் கத்துண்டாங்கிறது தானே இந்த பஞ்சாயத்தியை. நீங்கள் கேட்கறது அனுவாதம் புரோவாதம்ங்கிறதெல்லாமே இதே. எதுக்காக சொல்ல வரேன், இந்த மீன் ஒன்று இதை பற்றி ஒரு கதை இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த இந்த மீன்கிறது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு ஒரு பெரிய சண்டை. கல்கத்தா காரர்லாம் அது வெஜிடேரியனில் சேர்ந்ததுங்கிறான், ஏன்னா அவள் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாதுனால. ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிராணி மீன் வச்சுப்போம், அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியதான அதுவும் அதுதான். இதை ஈஸியாக எல்லாரும் கொள்றா, இதுக்கு என்னடா காரணம்னு வேதத்தில் ஒரு இடத்துல 2ஆம் காண்டம் 6வது பிரச்சனத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்,

0: உலக விஷயங்களை வேதம் பேசுறதுன்னு சொன்னா தான் நமக்கு ரெண்டா இருக்கு. நம்மாத்து வம்ப ராமாயணம் சொல்லியிருந்தேன்னு அடாடோட வால்மீகி பிரமாதமா சொல்றாங்க. அதனால நமக்கு எப்பவுமே நம்ம சமாச்சாரம் ஊர் வம்பு தான் பிரிச்சா இருக்க வெளிய. அதனால உலகத்துல என்ன இருக்குன்னா இது வேதத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன் இங்க வந்து உண்மை. அப்போ அக்னிங்கிறவருக்கு மூணு பிரதேஷ் இருந்தாலும் அக்னேகே த்ரயோஜ்யாயாகம்சா மூணு பேர் அண்ணா நாலாவது பிள்ளைவர். அவள்லாம் என்ன பண்ணா இந்த அக்னியினுடைய ஃபேமிலியில் இருக்கிற நாலு பேருமே தேவதைகளுக்கு மெசஞ்சராக இருந்து வேணுங்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தூதராக இருந்தா. தேவேபியோ ஹவ்யம் மகந்த பிராமியந்த நம்ம ஆத்துல ஒரு வேலை செய்யறவனா இருந்தாலும் நம்ம மாதிரியே ட்ரீட் பண்ணணும், இல்லை ட்ரீட் பண்ண விடாது. இது ஒரு வேதத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம டிரைவர் இருந்தானா நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுச்சு நிச்சயமாக ஆச்சாரமாக இருந்தால் டிஃபன் அவனை சாப்பிட்டுவான்னு முதல்ல பணத்தை கொடுத்தான் பணம். இவன் மாட்டுக்கு அவனுக்கு சாப்பிட்டு பட்டினி ஓட்டப்படாது. இந்த மாதிரி ஒரு சாமானிய தர்மம் வச்சுப்போம். இவங்க பண்ணிகிட்டே இருக்கிறச்சு தேவதைகளுக்கு ஒரு தடவை என்னாச்சு இவாளை கவனிக்கவே இல்லை. அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் கொடுக்கல போனஸும் கொடுக்கல. பார்த்தா அவன்லாம் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறது. அக்னி என்ன பண்ணார், அண்ணா மூணு பேரும் இப்படி ஆயிட்டாங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கும் இதே கதை தான் ஆகும் நாளைக்குங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணார், நிலாயத்தா நிலாயத்தான்னு அப்ஸ்காண்டட்னு அர்த்தம், ஓடி போட்டார். போனாக்க என்ன பண்ணார், இவர் ஓடி போய் ஒளிஞ்சுட்டார். எங்கே ஒளிஞ்சிருந்தார்னா ஜலத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாராம். ஜலத்துக்குள்ளே நெருப்பு ஒளிஞ்சு அழிஞ்சு போயிடாதுன்னா அது அழியாது. அங்கே ஜலத்துக்குள்ளே நெருப்பப்பட்டா என்ன ஆகும்னா அது வேறு விஷயம். ஜலத்துக்குள்ளே அணையாத நெருப்பு பாடவாகினின்னு சமுத்திரத்தில் இருக்குங்கிறான். இதெல்லாம் நம்ம சயின்ஸுக்கு உட்படாத விஷயம். அது வேற நெருப்பு, இது வேற நெருப்பு. வயத்துலேயே எரிச்சல் ரொம்ப பேருக்கு இருக்கு. இந்த நெருப்பை ஐஸ் வாட்டர் குடிச்சா அணையறதான் என்ன, ஜாட்டராகினின்னு இருக்கு. ஜாட்டராகினிங்கிறத நீங்க ஜலம் விட விட பிரமாதம் எரியுது. ஆனால் வெளியில் ரொம்ப பெரிய தீ எரிஞ்சதுன்னா அதில் ஜலத்தை கொட்டி அணைக்கப்படாது, ஒரு கேஸ் தயார் பண்ணியிருக்கான். ஏன்னா ஜலம் விட்டால் கூட அது ஒரு துணிசாக எரிஞ்சிருமா அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்த முன்னாடி வேதம் கண்டுபிடிச்சு. ஸோ அக்னி போய் என்ன பண்ணா, சோப பிராவிசத்து தேவதைகள் சும்மா இருப்பாள். இந்த அக்னி போட்டாங்கன்னா இரண்டா இருந்தால் தேடி பிடிச்சி வேலைக்காரன் ரொம்ப மிரட்டினாலும் ஓடிப்படும். அப்புறம் நீங்கள் போய் அவனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு. இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் இப்படி தான் இருக்கு. இதெல்லாம் வேதத்தில் போட்டுலாம் ஓடி வந்தால் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சான்னு வாழ்க்கை எப்படி இந்த ஜலத்துக்குள்ள போயிருப்பான்னு இமேஜினே பண்ண முடியாது. ஜென்ரலி அங்கே அந்த ஜலத்தில் மீன்கள் இருந்து தான் அது இப்படி எட்டி எட்டி பார்த்து இப்படி குதிக்கரிச்சே தேவதைகளுக்கும் அவருக்கும் ஏதோ சம்திங் கனெக்ஷன் இருக்குது. சம்திங் கனெக்ஷன்னா சம்திங்னால கனெக்ஷன், கனெக்ஷன் சம்திங் கனெக்ஷன் இல்லை, கனெக்ஷன் கிரியேட்டட் பை சம்திங். சூட்கேஸ் இல்லைன்னா ஹேண்ட்பேக், இதுதான் சமாச்சம். இது என்ன பண்ணிட்டு இப்படி எட்டி பார்த்து மீன் பாஷையில் இந்த ஒளிஞ்சுக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுப்போம், ஒருத்தர் இந்த மூலையில் இருக்கான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அக்னி பகவான் உள்ளே இருக்கார். சர்த்தான் இல்லாமல் பார்த்தானே உள்ள பூந்து மெதுவாக மந்திரத்தை போட்டு பாதாள கரண்டியை விட்டு வாளி எடுக்கிறது இல்லையாண்ண, பாதாள கரண்டியை விட்டு வாளி எடுக்கிறதுன்னா புரியுறது உங்களுக்கு. ஏதோ சொம்பு கொம்பு கிணத்துக்குள்ளே விழுந்து விடுச்சுன்னா அடியில் போடும். இதுக்காக ஒரு நாலஞ்சு ஏழு எட்டு பத்து தினசில் ஆங்கிளில் அந்த கொக்கி மாட்டி ஒரு கரண்டியை ஒன்று இருக்கும், அதை போட்டு இழுத்து ஒரு தலாவது தலாவின்னு. இந்த சொம்பும் வரும், ஏற்கனவே விழுந்த உத்தரணியும் வந்துடும். அது ஒரு தினசா அஞ்சு முதல்ல கொட்டாஞ்சிக்கிட்டாச்சு எது மாட்டிக்கிறதோ அதெல்லாம் வந்துடும். அதுபோல இவன் எதோ பிடிச்சி இழுத்தா தம்மத் சப்ராப்ரவீது. உடனே அக்னி வெளியில் வரைச்சு சும்மா இருப்பேன், படவா மீனே என்னை காட்டி கொடுத்தியா, தம சபத்து கர்ஸ் என்ன சாபம் கொடுத்தார், தியா தியா துவாவத்யாசு யோ மா பிராவோ சைதி தஸ்மான் மத்ஸ்யம் தியா தியா க்னந்தி சப்தோஹி. காவியத்தோட உயர்ந்ததான லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், அதுவும் வேதிக் லாங்குவேஜுங்கிறது வேடிக்கையாக இருக்காது. அது படிக்க ஆரம்பிச்சுட்டு அது ரொம்ப சக்தியான லாங்குவேஜ். வித்யாரண்யர் அனுகிரகம் பண்ணிருக்க அவன் என்ன பண்ணா, நீ என்னை காட்டி கொடுத்து இது மாதிரி ரகசியத்தை வெளியில் விடுறது ஒரு பாபம்னு தெரிஞ்சுக்கணும். இல்லையா அவரோத்தர் உங்களை நம்பி உங்கள் காலத்தில் ஒளிஞ்சுருக்கார் வந்தோன்னே இங்கே இருக்க ஐஷன் பொங்கன் சொல்கிறதா, நம்பிக்கை துரோகம்னு பேர். நாம் எலெக்ஷனில் நன்னா பண்ணுவேன்னு தானே நம்பி எல்லாரும் கொண்டு வச்சுருந்துக்கோம். புரிஞ்சுதா இல்லையா?
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரை எந்தாய் போற்றி, சடையடை கங்கையை தரித்தாய் போற்றி. கனியனும் கட்டிவட்ட கரும்பினும், பனிமலர்குழற்பாவையினல்லாரினும், கனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. எம்பெருமானுடைய பரமபதியாகிய சிவபெரும்பருளுடைய திருவருள் துணை கொண்டு நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்கின்ற அமைப்பை சேர்ந்த முகநூலினே சிவனையை செல்வராகிய தங்களோடும், ஏனைய பக்த பெருமக்களோடும் இந்த நல்ல சந்திப்பிலே உரையாடுவதற்காக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அன்பர்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் நமஸ்காரங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அனைத்து விதமான நோய் முதலான துன்பங்களும் நீங்கி நலமான வளமான நல்வாழ்வு பெற்றிய எம்பெருமானுடைய திருவடிகளை இறைஞ்சி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நான் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற இந்த எளிய உரையினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் நாம் கலந்துரையாட இருக்கிறோம். பக்த பெருமக்கள், சிவனேயச் செல்வர்கள் அனைவரும் செவிமடித்து குறைகளை பொறுத்தருளி நிறைகளை ஏற்றருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எம்பெருமானுடைய திருவருள் துணை நிற்க.
4: தசசதலபத்மே சம்ஸ்தபானந்தகந்தம் விதிஹரி கிரிசைக்கம் வித்யுதுத்பாசமானம் பிரணவ வஜமதர்க்யம் சூக்ஷ்மசூக்ஷ்மம் மகாந்தம் சிவபுர நிலையந்தம் சிந்தையாம் ஆத்மநாதம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், பனிமலர் குழற்பாவை நல்லாரினும், கனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. நாம் நமது சமயம், நமது சைவப் பேருலகம், அதன் தலைவனாம் சிவப்பரம்பொருள் இவர்களுடைய சிந்தனையின் துளியாக மறை வேதம் கிளவி எழுதா கிளவி இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகின்ற ஓத்து முதலான பல பெயர்களிலே அழைக்கப்படுகின்ற பொய்யாமொழியாகிய திருவாய்மொழியாகிய வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வணங்களே என்பதே இந்த உரையினுடைய அமைப்பாக விளங்குகிறது. அதன் பயனாக இந்த வேதங்கள் ஒவ்வொன்றிற்கும் முடிவான ஆரண்யங்களாகிய ஞான நூல்களாம் வேத வைதீகத்தின் வைர முடிகளாக போற்றப்படுகின்ற உபநிடதங்களுடைய துணிந்த முடிந்த முடிவான மகா வாக்கியங்கள் நான்கு பெறப்படுகின்றன. அத்தகைய வாக்கியங்களாவன முதல் கண் இருக்கக்கூடிய ரிக்வேதத்தினுடைய பிரஜானம் பிரம்மம் என்று அறியப்படுகிறது. யஜுர்வேதமானது தன்னுடைய இறுதி முடிவாக சொல்லுவதாக அறிஞர் விருவக்கள் கூறுவது அகம் பிரம்மாஸ்மி என்கின்றதாகும். அதேபோல சாமவேதத்தினுடைய மகா வாக்கியமாக இருப்பது தத்துவமசி என்பதாகும். இறுதியாக உள்ள நான்காவது வேதமாம் அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியமாக விளங்குவது அயம் ஆத்மம் பிரம்மம் என்பதாகும். இதிலே பிரஜானம் பிரம்மம் என்கின்ற ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் அறிவே பிரம்மம் என்று உணர்த்துகிறது. அதாவது ஞானம் என்பதே பிரம்மம், இறைவன் ஞானத்தினுடைய வடிவே, ஞான வடிவாம் இறைவனே அப்படிங்கிறத பற்றி சொல்வது ரிக்வேதத்தினுடைய துணிப்பாக இருக்கிறது. அதுபோலவே யஜுர்வேதத்தினுடைய முடிவாக அகம் பிரம்மாஸ்மி என்பது நான் பிரம்மமாக உள்ளேன், அஸ்மி என்றால் இருக்கிறேன், உள்ளேன் என்ற அர்த்தம். அகம் என்றால் நான், அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்ம வடிவமாக இருக்கிறேன் என்ற உணர்வாகும். தத்துவமசி என்பது சாமவேதத்தினுடைய வாக்கியம், அதற்கு நீ அது ஆகிறாய் என்று பொருள். தது துவம் அசி அப்படிங்கிறது தான் தத்துவம் அசி என்கிறார். தத்துவமாகிறாய் அப்படின்னு வச்சுக்கலாம், அதனால் தத்துவ வடிவாகிறாய் அப்படின்னு வச்சுக்கலாம். தத்துவ வடிவு நீ அதுவாக இருக்கிறாய் என்று கூறுவார்கள். தது துவம் அசி, நீ அதுவாக ஆகிறாய். அயம் ஆத்மம் பிரம்ம, ஆத்மாவே பிரம்மம். இப்படியாக நான்கு விதமான நிலைகள் இதிலே கூறப்படுகிறது. இதில் அறிவே பிரம்மம் என்று சொல்லும் பொழுது, ஒரு காலத்தில் இந்த கல்கண்டுன்னு ஒரு நூல் வரும், அதை தமிழ்வாணன் அவர்கள் நடத்தி வந்தார். அவருக்கு பின்னாடி அவருடைய மகனார் லேனா தமிழ்வாணன் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டு வந்தார். இப்பொழுது வருகிறதா என்று தெரியவில்லை. அதில் மேலே வந்து துணிவே துணை அப்படின்னு போட்டிருக்கோம். நாமெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சுவை போட்டுட்டு சிவமயம்னு எழுதுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருகன் துணை அப்படின்னு எழுதுவாங்க, விநாயகர் துணை, அவருடைய குலதெய்வத்தின் பேர் எழுதி அவருடைய துணை அப்படின்னா அதை தமிழ் சம்ஸ்கிருதத்தில் சகாயம் அப்படின்னு எழுதுவாங்க, மகாலிங்கேஸ்வர சகாயம் அப்படின்னு எழுதுவாங்க. இது மாதிரி ஒரு மரபு உண்டு. அதே போல் வைஷ்ணவர்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்படி உண்டு, ஒரு வழக்கம் உண்டு. எழுதத் தொடங்குவதற்கு முன்பாக இறை நினைப்போடு துவங்குவதற்காக இவ்வாறு செய்வதுண்டு. பிள்ளையார் சுவை போட்டதற்கு பிறகு இவ்வாறு எழுதுவார்கள். இதுதான் நம்முடைய இந்து சமயத்தினுடைய வழக்கமாக தொன்ற காலங்கொட்டு இருந்து வந்தது. இப்பொழுது அது அறிந்துவிட்டதாக தெரிகிறது. அவ்வாறு போடும் பொழுது அந்த முன்றே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு அவர் துணிவே துணைன்னு போட்டிருப்பார். எந்த சுவாமியும் துணை இல்லை, துணிவு தான் துணை அப்படின்னு போட்டிருப்பேன். அது மாதிரி அறிவே ஞானம், ஞானமே பிரம்மம், அதாவது ஞானமே கடவுள் அப்படிங்கிற கொள்கையை நாம் கொண்டோம் என்று சொன்னால் அது நாத்திகவாதம் போல தெரிகிறது. ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியமானது நாஸ்திக கொள்கையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இதில் வேதம் சொல்கிறது இந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள்லையும் தமிழ் சொல்லாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலக்கியங்கள் அது சொல்லாக சமைக்கப்பட்டு அதற்கு பொருள் உரைக்கப்படுகிறது. அதுபோல் சம்ஸ்கிருதத்திலும் அது சொல்லப்படுகிறது. வடமொழியிலையும் ஞானம், ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஜாவோடு சேர்த்து ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக ஞானம் பிரஜானம் விஞ்ஞானம், பிரஜானம் விஜானம் ஞானபிஞானத்தே அப்படின்னு சொல்கிறது. தொம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி, நீ மெய்ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் இருக்கிறாய் அப்படின்னு விநாயகப் பெருமான் உபநிஷத்திலே போற்றப்படுகிறார். அது மாதிரி ஞானம் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னா இங்கே நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அறிவே கடவுள் அப்படின்னு அதை உணர்த்துவதன் மூலமாக கடவுள் அறிவு வடிவமாக இருக்கிறார். ஆகவே அறிதல் என்பது கடவுளை நோக்கி நம்மை நகர்த்தும். ஞானம் அடைவதே பிரம்மத்தை அடைவதற்கான வழி என்பதாக கொள்ள வேண்டுமே தவிர, இந்த துணிவே துணை மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக உள்ளேன் அப்படின்னா, இது வந்து இந்த பொருள்களையெல்லாம் பார்த்ததுனால தான் இதுக்கு வேதத்திற்கு பல்வேறு விதமான பொருள்கள் வந்தன. அதாவது வேதத்திற்கு பாஷ்யம் எழுதியவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை நமக்கு காட்டினார்கள். அதாவது அத்வைதம், சங்கரருடைய வேத முடிவாக அத்வைதமானது எல்லாம் பிரம்மம் ஒன்றே, உலகத்தில் இருக்குது வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னார். துவைத்தம்னா துவயம்னா ரெண்டு சம்ஸ்கிருதத்தில், அத்வயம் இரண்டு அல்லாதது, அதாவது ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மா இறைவன்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற கொள்கையினை கொண்டு நாம் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்மை தவிர இன்னொரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம், வணங்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆகையினால் அவர் அத்வைதத்தினுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அந்த பிரம்மமயமாக நாம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு முக்தி இன்பத்தின் பொழுது ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நம்ம துவைதவாதிகளாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் திரிபதார்த்தங்களை சொல்கிறது. அதாவது கடவுள் இறைவன் இவற்றை தவிர இவற்றோடு கூட தலை என்று சொல்லக்கூடிய பாசத்தையும் சொல்கிறது. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்கிறார் திருமூலதேவநாயனார். அவ்வாறு ஆகமத்திலும் ஆகம என்கின்ற சொல்லிற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு ஒரு விளக்கம், ஆகதம் சிவபக்தேபியா கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச சிவபக்தானாம் ஆகமே ஜபிதீயதே என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆகதம், ஆகதம்னா கதம் மதம், அதாவது ஆகதம் கதம் மதம்னா ஆகதம்ங்கிறது வந்ததுன்னு அர்த்தம். ஆகதம்னா வந்தது, எங்கேருந்து வந்தது? ஆகதம் சிவ வக்ரேபியா, சிவனுடைய வக்ரம்னா முகத்திற்கு பேர், முகத்திற்கு ஆனனம் வதனம் வக்ரம் இப்படி பல பெயர்கள் இருக்கு. அதில் ஆசியம் அப்படியெல்லாம் வடமொழி பெயர்கள். அதில் ஆனனம் அப்படிங்கிறது கஜானனம் அப்படின்னு விநாயகரை சொல்கிறோம், கஜானனன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கஜானனன்னா யானை முகத்து கடவுள்னு அர்த்தம், கஜானனன்னா யானை முகம் அப்படின்னு அர்த்தம். ஆனனம் என்பதற்கு முகம் என்று பொருள். இதில் ஆகதம் சிவ வக்ரேபியா, வக்ரம் அப்படிங்கிறதுக்கு கஜ வக்ரம் அப்படின்னு விநாயகரை சொல்கிறோம். அப்புறம் பஞ்சவக்ர அப்படின்னு சிவபெருமான ஐந்து முகத்தோடு இருப்பவர் என்பதை சொல்கிறோம். இப்போ வக்ரம்ங்கிறது முகம், ஆகதம் சிவவக்ரேபியா சிவனுடைய முகத்திலிருந்து வந்தது, ஆகதம் வந்தது. கதஞ்ச கிரிஜாமுகே, கிரிஜாவாகிய பார்வதியிடத்திற்கு அடைந்தது, பார்வதியை அடைந்தது, சிவனுடைய முகத்திலே தோன்றி பார்வதி தேவியை அடைந்தது. என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள, அவரை பெண்ணில்லல்லாவலாகிய பெருந்தவ குறுந்து ஆதரித்தாள் என்பார் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த எண்ணில்லாத ஆகமங்களை எல்லாம் சிவபெருமான் அம்பிகைக்கு அருளுகிறார் என்பதை அந்த ஆகமச் செய்தி நமக்கு கூறுகிறது. ஆகதம் சிவபக்ரேபியா கதஞ்ச கிரிச்சாமுகே மதஞ்ச சிவபக்தானாம், சிவபக்தர்கள் அதை மதமாக கொண்டார்கள், அவர்கள் அதை பெற்றார்கள், அதன் இதுதான் ஆகமங்கிறதுக்கு அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இதே போல் ஆகமத்தினுடைய இன்னொரு பக்கத்திலே சொல்லும் பொழுது ஆகமம் என்கின்ற சொல்லுக்கு, ஏன்னா ஆகமங்கள் 28 இருக்கின்றன, காமிமம் முதலாக துவங்கி 28 ஆகமங்கள் இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்களில் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கூறுகளாக பிரித்து பல்வேறு இட விஷயங்களுக்கின் நுணுக்கத்தின் பொருட்டு நமக்கு அருளப்பட்டது. இந்த ஆகமங்களுக்குள்ளே வேதம் ஏன் காணப்படுகிறது என்றால், ஒரே விஷயத்தை ரெண்டு மூன்று தடவை ரெண்டு மூன்று மாதிரியாக மாற்றி சொன்னதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த ஆகமம் ஒருத்தருக்கு உபதேசம் செய்யப்பட்டதல்ல. இப்போ இந்த இடத்துல அம்பிகைங்கிறவங்க வந்து சிவனுடைய அருட்சக்தி, அந்த அருட்சக்தி ஆகிய அம்பிகையிடம் அது சென்றது ஆகிய முனிவர் ரிஷிகள் முதலானவர்களுக்கு சென்று உலகம். அப்படி இந்த ஆகமங்கள் சொல்லும் பொழுது வெவ்வேறு வகையான 66 பேருக்கு 66 உரைக்கப்பட்டது ஆகமம். அதனால் 66 பேருக்கு வேறு வேறு பேருக்கு அவைகளை உரைக்கிறார். அப்படி வேறு வேறு பேருக்கு சொல்லும் பொழுது அது வெவ்வேறு விதமான வடிவங்களையும் நுணுக்கங்களையும் கொண்டதாக இருக்கிறது, அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தது மாதிரி. 1வது பாடம் சொல்லும் பொழுது முதல் வகுப்பிலே அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி தான் பாடம் சொல்ல முடியும். அப்புறம் அடுத்தடுத்த படிநிலைகளில் இருக்கும் பொழுது வேறு வேறு வகுப்புகளில் வேறு வேறவான வகைகளாக அந்த பாடத்தை நாம் சொல்ல முடியும் இல்லையா. அது மாதிரி நமக்கு முக்தி இன்பத்தை அருள்வதற்காக அருளப்பட்ட சிவஞான செல்வங்களாகிய ஆகவங்கள் பல்வேறு விதமான வடிவங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களை வேறு வேறு விதமாக கூறுவதாகவும் அமைகிறது. அவ்வாறு சொல்லும் பொழுது ஆகாரம் பதிரூபந்தூ, ககாரம் பசுரூபகம், மகாரம் வளமத்யுக்தம், திரிபதார்த்தஸ்ச நிச்சிதா என்பது காரணாகும். அதாவது ஆகாரம் பதிரூபந்து, பதியாகிய இறைவனுடைய வடிவமாக குறிப்பதாக ஆ என்கின்ற எழுத்தும், அடுத்ததாக இருக்கக்கூடிய க என்கின்ற எழுத்தானது பசுக்களுடைய வடிவத்தையும், பசுக்களாகவும் மா என்கின்ற எழுது மலத்தையும் குறிப்பதாக ஆகமங்களுடைய மூன்று எழுத்துக்களுடைய அர்த்தமாக இருப்பதாக திரிபதார்த்தஸ்ய நிச்சிதா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆகமம் என்கின்ற சொல்லிலே இருக்கக்கூடிய ஆகம என்கின்ற மூன்று எழுத்துக்களும் பதி பசு பாசமாகிய முப்பொருள் உண்மையை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. அதனாலே ஆகமத்தினுடைய பல பெயர்கள் தந்திரம் முதலான பெயர்களில் சித்தாந்தம் என்கின்ற பெயரும் ஆகமத்திற்கு, அந்த பெயரை தான் எடுத்து திருமூல தேவநாயனார் அருளை செய்கிறார் சித்தாந்தம். ஆக இப்படியாக அந்த மூன்று பதார்த்தங்களை சொல்வதாக ஆகவங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற யஜுர்வேதத்தினுடைய தத்துவத்திற்கு இப்போ இந்த பிரஜானம் பிரம்மா என்பது ஞான வடிவமாகவே இறைவன் ஞானத்தால் அடைபவனாகவே இருக்கிறான், ஞானத்தினாலே தான் அவனை அடைய முடியும், ஆகவே அவன் ஞான அடைவானவன், ஆகவே பிரஜானமே பிரம்மம் என்று சொல்வது ரிக்வேதத்தினுடையது. இப்போ இந்த யஜுர்வேதத்தினுடைய இதானது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்றவுடன் நாம் வந்து ஆன்மவாதத்துக்கு போகவில்லை. இங்கே இந்த இடத்துல நாம் என்ன வேதத்திற்கு பொருள் சொன்னவர்கள் அத்வைதத்தை கூறினார்கள், அப்புறம் துவைதத்தை கூறினார்கள், அப்புறம் விசிஷ்டா அத்வைதமானது ஏற்பட்டது. இப்படி பல்வேறு வகையான வடிவங்கள் வந்தபொழுது அதிலே ஸ்ரீகண்டர் என்கின்ற நீலகண்டரானவர் தன்னுடைய ஆகம உரையாக சைவ சித்தாந்த வழியிலே ஆகமத்துக்கு ஒரு உரை செய்கிறார். அதனுடைய முக்தி நிலையில் கூட வேறுபாடு இருப்பதாக கூறி சிலர் மறுப்பதும் ஏற்பதும் உண்டு. ஆனாலும் அதை முழுவதுமாக நாம் ஓரளவு அனுசரித்து பார்க்கும் பொழுதும் அதன் பொருளை கைவர கொள்ள முயற்சி செய்யும் பொழுதும் அப்பைய தீட்சிதர் சிவார்க்கமணி தீபிகை முதலான நூல்களின் வாயிலாக காணும் பொழுதும் நமக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா, அது ஏகான்மவாதம் அல்ல, அல்லது துவைத்தவாதம் அல்ல, அது சித்தாந்தவாதமே என்பது புலப்படும். அதனால தான் சிவஞான முனிவல்லவர்கள் மாதவ சிவஞான யோகிகள் அதற்கு சிவாக்கர மாபாடியம்ங்கிற நூலை எழுதி, சிவஞான மாபாடியம்ங்கிற நூலை எழுதி நமக்கு அருளி செய்கிறார்கள். அதனால் அருளாளர்கள் பெரியோர்கள் எப்பொழுதுமே திறந்த மனத்துடனும் நிறைந்த கண்ணோட்டுடனும் ஆழ்ந்த ஆராய்ச்சியின் மூலமாகவே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள். தவறான செய்திகளை எப்பொழுதும் கூறமாட்டார்கள். அதனால் அத்தகைய அற்புதமான விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த நீலகண்டர் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் என்ன செய்கிறாருன்னா, எவன் ஒருவன் தன்னை சிவனாக உணர முடியவில்லையோ அவன் அந்த சிவஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். தான் தன்னை பிரம்மமாக உணர வேண்டும், சிவமாக உணர வேண்டும். பிரம்மாங்கிற இடத்துலலாம் இங்கே சிவம்னு தான் நீங்கள் சொல்லணும், சிவம் சிவம் என்று கொள்ள வேண்டும், பிரம்மம் பிரம்மம்னு வருகின்ற இடத்துலலாம். அதே மாதிரி இங்கே அந்த சிவ ரூபத்தை அகம் பிரம்மாஸ்மி நான் இப்போ வந்து கும்பாபிஷேகம் முதலான பூஜைகளில் ஆச்சாரிய பெருமக்கள் ஈடுபடும் பொழுதும் நாம் நம்முடைய அன்றாட வழிபாட்டின் பொழுதும் சிவ பூஜை செய்கின்ற நேயர்கள் நம்மளிடம் இப்போ இருப்போம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறவாறில் இருக்கலாம், அல்லது செய்வதற்கான விருப்பமுடையவர்கள் கூட இருக்கலாம். தீட்சை முதலான வெற்றி பெற்றுக்கொண்டு அனைவரும் சிவ பூஜையை செய்யலாம். அதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகமங்கள் நன்றாக அறிவுறுத்துகின்றன. ஆத்மார்த்தஞ்ச பரார்த்தஞ்ச பூஜாம் விவிதமுச்சதே என்று சொல்கிறது. பூஜையானது ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று இரண்டு வகைப்பட்டது என்று கூறுகிறது. காரணாமத்தினுடைய நித்தியார்ச்சனா விதி படலத்தினுடைய ஸ்லோகம் இது. ஆத்மார்த்தம் சர்வஜாதீனா, எல்லா வர்ணத்தை சேர்ந்தவர்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் சிவனடியார். இந்த வர்ணம்னு சொன்ன உடனே பேதங்களை நினைச்சு கொள்ள வேண்டாம். யாரும் ஏதோ பேதங்கள் சொல்கிறார் போல இருக்கு, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்கிறார் போல இருக்குன்னு அப்படிலாம் என்ன வேண்டாம். அது ஒரு தனிப்பட்ட விஷயம், அதை தனியாக பேச வேண்டும். இந்த இடத்துல அடியார்கள் கூட்டத்தில் எல்லோரும் சிவனடியார் தான். எப்படி இது அனைத்து 63 அடியார்களும் மன்றுள் உள்ள அத்தனை அடியார்களும் சிவனடியார்கள் என்கின்ற ஒரே பெயரால் குறிக்கப்படுறாரோ அதே மாதிரி தான் நாம் இங்கே கொள்ள வேண்டும். அதனால் இங்கே வர்ணம் ஜாதி என்பதை நாம் கொள்ளக்கூடாது. ஆனால் ஆகவங்கள் வர்ணங்கள் இருப்பதனாலே படைக்கப்பட்டதனாலே அதையெல்லாம் சொல்கிறது. இப்போ வர்ணங்களை சொல்லும்பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்யுள் செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது பிறப்பு எல்லா உயிர்க்கும் ஒன்று தான், ஆனால் செய்தொழில் வேற்றுமையினாலே சிறப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுவார். இப்போ செய்கை என்று கொள்ள வேண்டும். செய்யினா செய்கை, தொழில்ங்கிறது வெறும் தொழில் மட்டுமல்ல, தொழிற்படுதல் அப்படின்னா அவர்களுடைய செயல்படுதல் செயல்பாடுன்னு கொள்ள வேண்டும். ஒருத்தர் செய்கிற தொழிலால் அவருக்கு உயர்வு தாழ்வுங்கிறது வருது கிடையாது. அவர் எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறாரோ அதுக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் அவர் செய்கின்ற நேர்த்தியின் பொருட்டு அவருக்கு புகழும் பெருமையும் எல்லாம் சேரும். இதுதான் உலகறிந்த உண்மை. அதனால் தொழிலையும் ஏற்றுவது தாழ்வு கிடையாது, ஆனால் தொழில்படுவதால் ஏற்ற தாழ்வு உண்டு. எப்படின்னா அவள் நடத்தை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி அவளுக்கு அந்த செய்தொழில் வேற்றுமையால் தான் அதனுடைய இனமானது சொல்லப்படுகிறது, சூட்டப்படுகிறது. இதை தான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார். அவர் வந்து கரெக்டாக தான் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, வர்ணங்களை பேசும்பொழுது ஜாதி வர்ணங்களை பேசும்பொழுது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். சாதுர்வர்ணம்னா 4 வர்ணங்களையும் நான் தான் படைக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் வந்து எந்த இடத்துலேருந்து பேசுகிறார் அப்படின்னா, இந்த அகம் பிரம்மாஸ்மி நிலையிலேருந்து பேசுகிறார். அவர் பரபிரம்மமாக சிவமாக தன்னை உணர்ந்து அந்த இடத்துல உபதேசம் பண்ணுறார். அவர் குரு நிலையில் இருக்கார். குருவே நந்தி, குருவே சிவம். அதனால் குருவும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலாரம்பர். எப்படி அன்பும் சிரமும் இரண்டு என்பர் அறிவிலார்னு சொல்கிறாரோ அதுமாரி குருவும் சிவமும் ரெண்டு கிடையாது. குருவை சிவமாக கொள்ள வேண்டும். குரு நமக்கு உபதேசிக்கும் பொழுது அந்த குருவினுடைய ஆன்மாவிலே சிவமானது ஆவிர் பவித்து நமக்கு அந்த மந்திரோபதேசத்தை செய்கிறது என்கின்ற எண்ணத்தோடு தான் அந்த குருமணியிடம் அந்த சிஷ்யனாகிய மாணவன் அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குருவினுடைய வாக்கை மந்திர வாக்காக வேத வாக்காக கொள்ள வேண்டும். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்முறை தீர்ப்பு என்பார் பாரதியார். அதனால் நம்பிக்கையோடு நாம் பிடிச்சோம்னா அது வேதம் இல்லையா, அதனால் அதுவும் வேதம். ஆக குருவினுடைய வாய் மந்திரம்தான் முக்கியம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவி திருவார்த்தை கேட்டல், தெருவின் குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவுரு சிந்தித்தல் தானே என்பார் இல்லையா. இதில் மந்திரமூலம் குரோர் வாக்கியம், பூஜாமூலம் குரோர் பதம், தியானமூலம் குரோர் மூர்த்திகி, மோக்ஷமூலம் குரோர் கிருபா என்று சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாம் ஒரு கருத்து தான், மொழி தான் வேறு வேறு. நாம் மொழிச்சண்டையை விடுத்து கருத்தை தான் கொள்ள வேண்டுமே தவிர எதில் சொல்லியிருக்கிறது சிறப்புன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மொழியில் ஒரு சிறப்பு இருக்கும், அது தனித்தனியாக ஆராய்ந்து சிந்தித்து ஆனந்தப்படலாம், ஆனால் பேதப்படுத்தக்கூடாது. ஆகையினால் இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த நிலை வந்து என்ன அப்படின்னா, அந்த இறை உணர்வை தன்னுள் உணர்வது அப்படின்னு அர்த்தம். அதுதான் யஜுர்வேதம் சொல்வதாக நம்ம சைவ சித்தாந்தப்படி வேதத்தினுடைய கண் கொண்டு பார்க்க, சைவ சித்தாந்தம்னா அப்படி தான் பார்க்கணும், அதுதான் சரி இல்லைவா. ஏன்னா வேதத்திற்கு ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர், நான் சொல்கிற நீலகண்டர், ஸ்ரீகண்டர் இவெல்லாம் பாஷ்யம் பண்ணியிருந்தாலும், இதை தவிர தெய்வசிகாமணி தேசிகர், தெய்வசிகாமணின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், இப்படி நிறையா பேர் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இவைகளெல்லாம் விட இறைவன் செய்த வேத பாஷ்யம் எது? வேதத்திற்கு கடவுளே பாஷ்யம் பண்ணியிருக்கார் சுவாமி பரமேஸ்வரன். வேதத்தை சொன்ன பரமேஸ்வரனே அந்த வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த வேத பாஷ்யம் எது அப்படின்னா அதான் சிவாகமம். எஸ் நிஸ்வசிதம் வேதாக வாக்குரூபாச்ச சிவாகமாக அப்படின்னு முதல்லே நம்ம பார்த்தோம். அதாவது சுவாமியினுடைய சுவாசமாக வேதம்பம், வாக்குரூபமாக ஆகமங்களும் இருக்கிறது. வேதசாரம் சிவாகமம், வேதசாரம் இதம் தந்திரம், மகுடாகமத்தில் சொல்லப்படுகிறது. வேதசாரம் இதம் தந்திரம், இந்த தந்திரமாகிய ஆகமமானது வேதசாரம் அப்படின்னு சொல்லுகிறது. ஆகமத்தினுடைய முதற் பகுதியிலே தந்திராவதார படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கும். அப்படின்னா அந்த ஆகம உற்பத்தியை பற்றி, எப்படி சுவாமிகிட்டேருந்து அது யார் யாருக்கு எவ்வாறு உபதேசிக்கப்பட்டு இங்கே பூலோகத்துக்கு வந்தது என்கின்ற அந்த வரலாற்றை அந்த ஆகமத்தினுடைய தந்திராவதார படலமே நமக்கு கூறும். இந்த ஆகமங்கிற செய்தி வரும்பொழுது அவற்றை பற்றி பார்ப்போம். இப்போ வேதத்தை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் அப்படிங்கிறது நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. இப்போ வேதங்களை பற்றிய விஷயங்களை பார்த்து, நிறைய வேத விஷயங்கள் இருக்குது, நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது, பேச வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய நேரத்தையும் கேட்கின்ற அன்பர்களுடைய பக்குவ நிலைக்கும் ஏற்ப உரைக்க வேண்டியிருக்கிறது. நிறைய அறிஞர்கள் இதில் இருக்கார்கள், சாதாரண எளியவர்களும் இருக்கிறார்கள். அதனால் வேதம் நான்கையும் வரிசையாக சொல்ல முடியாதவர்கள் கூட இருக்கலாம். ஆக இவங்க எல்லாரையும் கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்தை நான் சொல்லும்பொழுது, ஆழ்ந்த ரொம்ப நுட்பமான விஷயங்களையெல்லாம் ஓரளவு பேசாமல் கருத்துக்களை மட்டும் முழுமையாக சொல்லி இந்த உரையை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகையினால தான் இவ்வாறு கொள்கிறேன். என்ன இன்னொன்று, என்னுடைய உரையானது எப்பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும், நிறைய பேர்களை அதிகமான நபர்களை சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் இறையை அருள் துணை செய்ய அவ்வாறே நிகழும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதே போல் இப்பொழுது நாம் தொடர்ந்த விஷயத்துக்கு வருவோம். அப்படி அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த நிலையிலே தன்னை அவன் சிவமாக உணர்கிறான், பிரம்மமாக உணர்கிறான் அப்படிங்கிறது தான் யஜுர்வேத வாக்கியமாக இருக்குது. சிவாகம சிவபூஜையில் நாம் பேசின்னு வரும்பொழுது சர்வஜாதிகளும் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். இப்போ அதுக்கு சொல்லும்பொழுது பகவத்கீதையும் திருக்குறளும் எப்படி ஒத்து போகிறது அப்படின்னு, ரெண்டும் வேற வேற அப்படின்னு, சதுர்வர்ண மயாசிருஷ்டம்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுறாங்க, பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்த வரியும் சேர்த்து பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்கார், குணகர்ம விபாகா, செய் தொழில் வேற்றுமையான், குணம் கர்மம் செய்கை செயல்பாடு இல்லையா, அவனுடைய குணம் அவனுடைய பண்பு அவருடைய செயல்பாடுகள், இது இரண்டினுடைய அடிப்படையிலும் தான் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஔவையார் கூட அழகாக சொல்லுவாங்க, சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு நல்வழியில் நமக்கு நல்வழி காட்டுறாங்க. அதனால் நாம் இந்த விஷயங்களில் வந்து இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதோடு நிறுத்தி எல்லாம் அந்த அந்த வரிக்காக சர்வஜாத்தியினாம்னு வந்த உடனே நம்ம ஆட்கள் உடனே ஒரு குடியை பிடிச்சின்னு வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நாம் 63 நாயன்மார்களையும் தொகையடியார்கள் 7 பேரையும் சேர்த்து வச்சு எல்லா கோவில்லையும் வழிபாடு பண்ணுறோம். அவர்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்களுங்கிறதுக்காக அவருக்கு வேறு வழிபாடு, இவருக்கு வேறு வழிபாடு எதுவும் பண்ணுறதில்லை. எல்லாருக்கும் சிவனடியார் என்கின்ற சிவமாகவே அவளை எல்லாரையும் பாவித்து நாம் வழிபாடு பண்ணுறோம். அடியார்களில் கூட சம்பந்தரையே சிவமாக பாவித்து மூர்த்தி முதலான அடியவர்கள்லாம் வழிபட்டார்கள். அதே போல் சீர்காழிப்பதியிலேயே வாழ்ந்த கணம்புள்ளர் அவர் ஒரு அந்தனர், அவர் அவரை வழிபாடாக இவரையே சிவமாக, குருவே சிவமாக அவர் நினைத்து வழிபட்டார். அதே மாதிரி அப்பரடிகளை அபூதடிகள் முதலானவர் சிவ வடிவமாக வழிபட்டார். குருவையே இறைவனாக, பிரம்மமாக, பரம்பிரம்மமாக, பரம்பொருளாக எண்ணி, இந்த பரம்பிரம்மம்னா பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கணும் தமிழில், அதான் சரியான பதம். அதனால் இந்த பரபிரம்மமாக வழிபட்டார்கள். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேரமான் முதலானவரும் நமிநந்தி முதலானவர்களும் வழிபட்டார்கள்னு நாம் பார்க்குறோம். திருநீலநக்கர் முதலானவர்களும் இப்படியெல்லாம் நாம் அவர்களையே குருவாக கொள்வதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் நமக்கு. அதனால் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆகவே குரு வடிவமே சிவ வடிவம். நம்முடைய இதில் பூஜைகளில் அந்தர் மாத்ருகா அப்படின்னு ஒரு நியாசம் உண்டு. அந்தர் மாத்ருகா நியாசம்னா மாத்ருகைனா வேறு ஒன்றும் இல்லை, எழுத்துன்னு அர்த்தம். இப்போ வடமொழியில் உள்ள அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்களாக இருப்பவர் 16 எழுத்து. அம்மாம் எம் ஏம் பொம் போம் ரம் ரம் லம் லம் ஏம் ஐம் ஓம் ஔம் அம் அஹ என்ற 16 எழுத்துக்கள், சோடச ஸ்வரம் என்று சொல்லுவார்கள் அதை. அப்புறம் கேவல 4, அப்புறங்க மற்ற திராவிட மொழிகள்லேயும் அது பயின்று வந்திருக்கிறது, நீண்ட காலமாகவே இருக்கிறது. க க க க ந ச ச ச ஜஞ ட ட ட ட ன த த த த ன ப ப வ ப ம ய ர ள வ ஷ ஷ ச ஹ ல க்ஷ. இதில் இந்த எழுத்துக்கள் இப்போ எல்லாம் சேர்ந்தது தான் 51 அக்ஷரங்கள் வரும். 50 எழுத்தும் அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்து அனைத்து வேதங்களும்னு திருமூலர் அருளி செய்கிறார். அதனால் 5 எழுத்தாமேன்னு முடிக்கிறார். அதனால் அந்த 50 எழுத்துங்கிறது உடம்பு எழுத்துக்களாக தான் இருக்க வேண்டியது எளியனுடைய சிந்தனை. இதில் அரியவர்கள் நிறையா பேர் இருக்கலாம், பல வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம். இது திருமந்திரத்தை ஓரளவு படித்த பொழுதும் நூலாசிரியர்களுடைய கருத்துக்களை ஏற்ற பொழுதும் அதனுடைய கருத்தாக தெரிய வருகிறது, இதாக தான் இருக்குது. அதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்து தெரிந்து கொள்ள முயலுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன நான் சொல்கிறது தான் இன்றைக்கே நேற்றுக்கே சொன்னேன், கற்றைவார் சடையார் நெற்றிக் கண்ணினை சிறிதே காட்ட பண்ணுவோ பற்றுவான் இன்னும் மஞ்சான் உம்பரார் பதிபோலாக முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பாலாகிவிட்டான் நக்கீரருடைய வரலாறு. அதை சொல்லி எதுக்காக சொன்னேன்னா, நம்ம சமயத்தில் வந்து யார் சொன்னாலும் சுவாமியே சொன்னாலும் குற்றம்னா தப்புனா தப்புன்னு கரெக்டாக சொல்லிடணும். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்கார். மற்ற சமயங்களை போல் இட்ட கட்டளையே சிரமேற்கொள்ளணும்னு நமக்கு சொல்லலை. மதித்து நடக்க வேண்டும், தப்புனா கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நீங்களே போய் தேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஒன்றும் தவறில்லை. அப்படி அந்த அக்ஷரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளுக்கு மாத்ருகைகள் என்று பெயர். மாத்ருகா அக்ஷரம் வர்ணம் என்றும் சொல்லுவார்கள்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
7: நூலை பற்றிய ஒரு பெரிய முன்னுரையுடன் இந்த நூலை தொடங்கலாம். இப்பொழுது நம்ம நூலுக்குள்ள நுழைய இருக்கிறோம். இந்த நூல் 12 சூத்திரங்களாக அமைந்துள்ளது. முதல் சூத்திரம் சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற பதி பசு பாசம் என்பதில் பதியினுடைய உண்மை முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உண்மை என்றால் அது இருக்கிறது, இல்லாத பொருளை பத்தி நம்ம பேசல, இருக்கிற பொருளை பத்தி தான் பேசுறோம். அப்ப பதி என்பவன் இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான் என்பதை அது அனுமான பிரமாணத்தினால் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது சூத்திரம் பாச உண்மையை. பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை. இதுல வந்து வெளிப்படையாக நம்ம இந்த பாடல்கள்ல உள்ள கருத்துக்களை வெளிப்படையாக பார்க்க முடியாது, அதுக்குள்ள புகுந்து கொண்டிருக்கின்ற கருத்தை நாம் பார்க்கணும். இரண்டாவது சூத்திரத்துல அவனே தானேயா இருவினையில் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே நிற்கு. சிவபெருமான் உயிரோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். இருவினையை கொண்டு உயிர்களெல்லாம் போக்குவரவு புரியுமாறு செய்கிறான். அதை தன்னுடைய அருட்சக்தியின் துணை கொண்டு செய்கிறான். அங்க அருட்சக்தியின் என்று அவன் நீங்கி இருக்க மாட்டான். இதான் கருத்து இரண்டாவது சூத்திரம். இதுல பாச உண்மை சொல்லப்படுகிறதுனா எப்படி பாச உண்மை சொல்லப்படுகிறது? அறிவுக்கு அறிவை வந்து நம்ம வந்து ரொம்பவும் அதுல உட்செலுத்தி பார்த்து அதுல இருந்து அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப இருவினையின் போக்குவரவு புரிய அவனுடைய அருட்சக்தியின் துணை கொண்டு இருவினைகளுக்கு தகுந்தது போல இந்த உயிர்களுக்கு வினைப்பயனை சேர்த்து போக்குவரவு செய்கிறான்னு வருது. அப்ப இருவினை என்ற செய்தி வருகிறது அங்க. இவ்வினை எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா, இவ்வினை மாயை பற்றி கொண்டு செயல்படும். அப்ப மாயை பற்றிய உண்மையும் அங்கு வருகிறது. ரெண்டு கண்மமும் மாயையும் செயல்படுவதற்கு மூல காரணம் என்ன? ஆணவ பலம். ஆணவ பலத்தை பற்றி செய்வீர்கள் அப்படி எடுத்து சொல்லணும். இருவினையின் அப்படின்னு வரும்பொழுது இருவினையின் ஆணையின் நீக்கமின்றி இருவினையின் போக்குவரத்துரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்ற ஆணை இறைவனுடைய ஆணை அருட்சட்டி, அது ஒரு வகையில் திரோதான சக்தியாக செயல்படுகிறது, ஒரு வகையில் அருட்சக்தியாக செயல்படுகிறது. இந்த உயிர்கள் பக்குவமடைகின்றவர்களையும் அது மறைப்பு சக்தியாக இறைவனை அது மறைத்து விடுகிறது. இறைவனை மறைத்து உலகத்தையே காட்டுகிறது. அப்ப மறைப்பு சக்தியாக அந்த ஆணவ மலம் எப்படி அது செயல்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணவ மலத்தினுடைய இயல்புகள் ஆழமனத்தினுடைய உண்மையை பெறப்படுகிறது. இப்படி பாத்தீங்கன்னா இதை கடவுளை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. இந்த நூலை இறைவனை தவிர யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான எழுத்துக்குள்ள ஒரு சிந்தனை, எழுத்துக்குள்ள ஆயிரம் நூல்கள், ஒரு எழுத்துக்குள்ள ஆயிரம் நூல்கள், ஒரு சொற்களுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் கருத்துக்கள் அப்படி அடையும் கிடைக்கிறதுக்குள்ள. ஆகவே இந்த இரண்டாவது பாச உண்மையை தெரிவிக்கிறது, மூன்றாவது பசு உண்மை. பசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. உயிர் வந்து தனியா உயிரையே நம்ம பார்க்க முடியாது. உயிர் ஏதாவது ஒன்றில்தான், ஒன்றோடு இணைத்துத்தான் பார்க்க முடியும். இந்த உடலோடு இணைத்து பார்த்து உயிர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அல்லது இறைவனோடு இணைத்து பார்த்து சோமம் தன்மையிலே உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உயிரை தனியாக பிரித்தே பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்க்க முடியாத உயிர் இருக்கிறது என்பதை அறிவினால எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அவ்வளவு ஆராய்ந்து பார்த்து அதை தெளிவாக கையில் எடுத்து கொடுக்குது. உயிர்னு அந்த அந்த சூத்திரம் முடிச்சா உயிர்னு ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க உணர்வீர்கள். முதல் சூத்திரத்தை முடிச்சாலே கடவுள் என்பது இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். அதே மாதிரி இரண்டாவது சூத்திரத்தை முடிச்சாலே பாசம் என்பது இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். அப்ப இந்த மூன்று பொருள்களுடைய உண்மை இருப்பு இருக்கிறது, இருக்கிற பொருளை பற்றி தான் வேதம். சிவபெருமான் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் எல்லாம் உண்டுன்னு சொல்லுது, இல்லைன்னு சொல்றதில்ல. அமங்கலகரமாக பேசுகின்ற பேச்சே நம்மிடம் கிடையாது. இல்லை கிடையாது, போ ஒழிஞ்சு போ. நம்ம இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஒடுக்கிக் கொள்வது ஒடுக்கம் என்று சொல்கிறோம், அழிப்பு என்று சொல்வதில்லை. இறைவன் அழிக்கிறான் அந்த வார்த்தையே கிடையாது. ஒடுக்கம் மீண்டும் அவன் தோற்றுவிப்பான். உலகத்தில் எந்த பொருளும் அழியவே அழியாது. அழியாத பொருளே எல்லா பொருளும் அழியாத பொருள் தான். ஒரு நிலை மாற்றம் ஏற்படும், அதைத்தான் நம்ம அழிவுன்னு சொல்றோம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி அமையும். இப்படி எல்லாம் சைவ சித்தாந்தம் மங்களகரமானது. சிவம் என்பதற்கே மங்களம் என்று பொருள். அப்போ இது மங்களகரமாக பேசுகிறது. பேராற்றலும் பேரறிவும் அனுகிரகம் உடைய சிவருமான் பரம்பொருள் என்பது ஒன்று உண்டு. சிற்றறிவும் சிறு செயலும் விருப்பமும் உடைய உயிர் உண்டு. அறிவே இல்லாத பாசம் உண்டு. உயிர்களுக்கு மறைப்பை செய்கின்ற அறியாமை செய்கின்ற ஆணவம் உண்டு. உயிர்களுக்கு விருப்ப இருப்பினுடைய அடிப்படையிலே நல்வினை தீவினைகளை செய்கின்ற கண்மமலம் உண்டு. உயிர்களுக்கு தனுதரண போன போகமாக வருகின்ற மாயை உண்டு. இதெல்லாம் உண்டு, எதுவும் இல்லைன்னு சொல்றது இல்லை நம்ம. சமயங்களிலே மங்களகரமான சமயம் எதுன்னா நம்ம தான், சைவம் தான். சிவபெருமான சொல்லுவாங்க, சுடுகாட்டு அரசே சுடுகாட்டுல நடைபெறுகிறான் அப்படின்னு. இந்த தீவிர வைஷ்ணவர்கள் சில பேர் சிவன் கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க, அது சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடு இல்லாத இடத்த காட்டுனா நம்ம அங்க போயிருக்கலாம். அவன் யார் அதை சொல்லுகிறாரோ அவரே சுடுகாடு தான். ஏனென்றால் அந்த உடலிலே ஓராயிரம் திசுக்கள் அடிந்து கொண்டே இருக்கின்றன. ஓராயிரம் திசுக்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே, உயிர்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கு. நம்ம உடம்போட சுடுகாடு எங்க இருக்கு? நம்ம உடம்பே சுடுகாடு தான். நம்ம வேக வேகமா பேசிக்கிட்டு இருக்க நல்ல காரியம் நீங்க நினைச்சிருக்கீங்க. மூச்சுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் இறந்து கொண்டே இருக்கின்றன. எது சுடுகாடு இல்ல, எங்க தீட்டு இல்ல, அந்த இடத்த காட்டுங்க. சிவபெருமான அங்க போய் இருக்க சொல்லலாம். ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சுடுகாடு தான். அதனாலதான் மணிவாச பெருமான் சுடுகாட்டு அரசுன்னு இல்ல தெம்பா பாடுறாரு. ஏன்னா உலகமே சுடுகாடு. நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடு நாதன், அவனை வந்து நடனமாடாவிட்டால் அவன் உனக்கும் கூட நுடிப்பை அவன் உண்டு பண்ணுகிறான். நீ யார் மறுக்கிறியோ உனக்கு கூட அவன் வந்து அவனை நாடுகின்றவர்களுக்கு அவன் சிவானந்த போகத்தை விளைவிப்பான். ஆனா நாடாமல் இருக்கின்றவனுக்கு அவன் உலகாதின்மங்களை அனைத்தும் அவன் தான் கொடுத்துட்டு இருக்கான். அவனுடைய அருளால் தான் நீ காற்று உனக்கு வருகிறது, நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். அவனுடைய அருளால் தான் உணவு கிடைக்கிறது, நீ உண்டு கொண்டிருக்கிறாய். அவனுடைய அருள் இல்லாவிட்டால் நீ இயங்கவே முடியாது. அவனுடைய அருள் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு, நீ உணரவில்லை, அவ்வளவுதான். ஆகவே இந்த பதியினுடைய உண்மை, அப்புறம் அடுத்தது பாச உண்மை, பசு உண்மை, இதெல்லாம் பற்றி முதல் மூன்று சூத்திரங்களிலே சொல்லப்படுகிறது. அப்படியே எதிர் நிரல் நிறையாக நான்காவது சூத்திரம் பசியினுடைய இலக்கணம் சொல்லுகிறது. பசுன்னா உயிர் தானே, உயிருடைய இலக்கணம். ஒன்றொன்றுடைய இயல்பு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து சமயத்துறையில் நுழைந்திருக்கிறோம், சமயத்தை முழுமையாக ஆராய்கிறோம். நம்ம ஆராய்கின்ற ஐந்து பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல உண்டுன்னு தானே சொன்னோம். அந்த உண்டுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பொருளுடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். எந்த பொருளோட நம்ம சேரலாம், எந்த பொருள் இருந்து விலகணும், எந்த பொருள் நமக்கு தொந்தரவு கொடுக்கும், அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அப்ப என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, இயல்பு தெரிய வேண்டும். அதற்காக இயல்புகளை அடுத்த அது அடித்து சொல்கிறார். அந்த நான்காவது சூத்திரம் எதிர் நிரல் நிறையாக அணின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. அதன் அந்த அதுபோல முதல்ல பதியை சொன்னார், அடுத்தது பாசத்தை சொன்னார், பசுவை சொன்னார். இந்த பசுவை சொன்னதுல மறுபடியும் தொடங்குறார் நாலாவதுல. பசுவினுடைய இயல்பு நாலாவது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கும் அடுத்தபடியாக பாசத்தினுடைய இயல்பு, பாச இலக்கணம் ஐந்தாவது சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆறாவது சூத்திரத்துல பதியினுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. அவன் சிவத்தத்து, சிவபெருமான அறிய முடியும், அறியப்படுபவனா, அறிய முடியுமா, அறிய முடியாது. அவனை ஒரு வகையால் அறிய முடியாது, இன்னொரு வகையால் அவனை அறியலாம். அறிய முடியாத பொருள் என்று இருந்தால் அறிய முடியாத பொருளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. முயலுக்கு கொம்பு இருக்கா இல்லையா? இல்ல, அது வருவன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. கண்ணு குட்டிக்கு கொம்பு உண்டு, முதல்ல இல்லைனாலும் காலப்போக்கில் அது வந்துடும், வந்துடும். முயலுக்கு கொம்பே இல்லை, அது என்ன, நீங்க அஞ்சு வருஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கொம்பு வராது. கன்று குட்டிக்கும் கொம்பு இல்லை, ஆனா கொம்பு முளைக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்கு, அது வந்துடும், சாயங்க நாள்ல வெளியில வந்துடும். ஆகவே இந்த பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் இறைவனை அறிய முடியாது, ஆகவே அவன் சிவம். பதி அறிவினால், அந்த பரிஞானத்தினால் இறைவனை அறிய முடியும், அதனால் அவன் தத்து. ஆகவே அவன் சிவத்தத்து என சொல்லப்படுகிறான் என்று ஆறாவது திறன் சொல்லுகிறது. இந்த முப்பொருளுடைய உண்மை தெரிந்து அதனுடைய இயல்புகள் இலக்கணம் தெரிந்த பிறகு, அதற்கு பிறகு நம்ம எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இயல்புகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நாம் சாதனைகள் செய்ய வேண்டும். அந்த சாதனத்தினுடைய தன்மையை சொல்லுகிறது ஏழாவது சூத்திரம். சாதிக்கும் அதிகாரி யார்? இந்த ஐந்து பொருள்கள்ல யாரு சாதிக்கிறவன்? உயிர். அந்த சாதிக்கிறவனுடைய தன்மை என்னன்னு ஏழாவது சூத்திரம் சொல்லுகிறது. இந்த சாதிக்கின்ற அந்த உயிரானது எதை சாருகிறதோ அதன் தன்மை அடையக்கூடியது. அது இறைவனும் அல்ல, இந்த பாசமும் அல்ல, அசத்தும் அல்ல, அது சத்தும் அல்ல. இந்த ரெண்டையும் இல்லாத வேறொரு பொருள், அது சதசத்து என்று அது நிர்ணயித்து நமக்கு சொல்லுகிறது. அந்த சதசத்தாக இருக்கிறவன் தான் ஜாதிப்பான். ஏன் ஜாதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாசம் எந்த இன்பத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க ஆற்றல் இல்லாது இல்லையா? நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், இந்த மைக்கு ஏதாவது தெரியுமா? நான் இவ்வளவு பேசையும் வாங்கி நான் தான் எல்லாரும் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்குமா? அது கிடையாது. இறைவன் இன்பப் பொருள், அவன் இன்பப் பொருளே தர இன்பத்தை அனுபவிப்பவன் அல்லன். அவன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு அப்பால ஒரு பொருள் இருந்தா தானே வேற ஒரு பொருள் எடுத்து அவன் அனுபவிப்பான். அவனுக்கு அப்பாலே ஒரு பொருளும் கிடையாது, அவனுடைய வியாபாரத்துக்குள்ள எல்லா பொருளும் அடங்கி இருக்கின்றன. அவன் வேறொரு பொருளிலிருந்து இன்பம் அனுபவிப்பான் அல்லன், அவனே இன்ப சுரூபம். ஆகவே இந்த உலகத்தை சார்ந்த இன்ப துன்பங்களையும் இறைவனை சார்ந்து சாஸ்வதமான இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தவன் ஒரே ஒரு தான் இருக்கான், அவன் யாருன்னா உயிர். அந்த யாரு சாதிக்கும் அதிகாரி? அவன் சதசத்து, சாதிக்கின்றது ஒரே பாக்கியம் பெற்றவர், ஒரு தகுதி பெற்றவர்ங்கிறது உயிர் தான். அப்புறம் எட்டாவது என்ன சொல்லுகிறேன்னா, சாதிப்பதற்குரிய கருவி என்ன? சாதிப்பதற்குரிய கருவி ஞானம் இல்லையா? ஞானம் எப்படி வருகிறது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, தவம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற ஞானம். அந்த சாதிப்பதற்குரிய கருவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாதிப்பதற்குரிய கருவி எதன் வழியாக வரும்? குரு மூலமாக வரும். அப்ப அந்த அதை பற்றி குரு பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம் எட்டாம் சூத்திரம். எட்டாம் சூத்திரம் குருநாதனாக சிவபெருமான் வந்து நம்முடைய எட்டாம் திருமுறையில மணிமாதவ பெருமானுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு பாருங்க. அடுத்து முப்பதாவது, எந்த கருவியை கொண்டு சாதிப்பாய்? சாதிக்கின்ற நம்ம சாதிப்பதற்குரிய சாதனம் என்ன, கருவி என்னன்னு தெரியுது, அது வரும் வழி தெரியுது. குருநாதன் வழியா வந்துருச்சு, அந்த கருவியை கொண்டு எப்படி சாதிக்கிறது? குருநாதன் வந்து உதயம் பண்ணிட்டான், என்ன உதயம் பண்ண, ஒன்றரை உதயம் பண்ணுவான், அதை எப்படி சாதிக்கிறது, என்ன முறையில சாதிக்கிறது என்பதை ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுகிறது. விதி எழுந்தும் ஐந்தெழுத்தே அப்படின்னு ஒன்பதாம் சூத்திரம் அதை சொல்லுகிறது. இதுல மூன்றுமே சாதகன் சாதகன் வர்றதுனால இது என்ன இயல்லுது, சாதனைகள். சாதிக்கும் அதிகாரி, சாதிப்பதற்குரிய கருவி, சாதிப்பதற்குரிய வழி, இது எட்டாம் சூத்திரம். ஒன்பதாம் சூத்திரம் சாதிக்கும் முறை, அதனால இது என்ன இயல்லுது, சாதன இயல். அதுக்கும் அடுத்தது சாதனை செஞ்சிட்டோம் நம்ம, சாதனை செஞ்சா அந்த சாதனத்தின் விளைவாக நமக்கு ஒரு பயன் வரணும் இல்லையா? கார்ல ஏறி போயிட்டு இருக்கோம், குறிப்பிட்ட இடம் போகணும்ட்டு, அதனுடைய விளைவு என்ன? அந்த ஊருக்கு போய் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அந்த பயனை செய்யும், அந்த வேலையை செஞ்சு அதனுடைய பயனை நம்ம பெறணும் இல்லையா? இப்போ சாதனம் எந்த வழியாக வருகிறது என்றாச்சு, சாதிக்கும் முறையும் தெரிஞ்சாச்சு, சாதனை செய்யறோம், செய்யறதின் மூலமாக நமக்கு என்ன பயன் வருகிறது என்பதை அடுத்தது பயனியல் சொல்லுகிறது. பத்தாவது சூத்திரம், அந்த சாதனத்தின் விளைவாக நம்மிடம் இருக்கின்ற, இதுவரையிலும் நம்ம மிரட்டி கொண்டிருந்த, நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த, போக்குவரவு செய்து கொண்டிருந்த அந்த ஆணவ மரமானது நம்மை விட்டு நீங்குகிறது. பத்தாவது சூத்திரம் பாச நீக்கம், பாச நீங்கிடுச்சு. பாச நீக்கம் நிகழ்ந்தது மட்டும் போதாது, ஒரு மனிதனுக்கு நோய் முற்றிலும் நம்மை விட்டு நீங்கிறது போதாது. நோய் நீங்கினா அவன் நோய், ஒரு பெரிய நோய் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்குது, அவனுக்கு தெரபி எல்லாம் கொடுத்து அவனை வந்து நோயிலிருந்து நீக்கிருக்காங்க, அவன் எப்படி இருப்பான், ஆளு நடக்க முடியாம இருப்பான். அவனுக்கு சத்து பொருள்லாம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவனால எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது, மறுபடியும் நோய் நோய் தாக்கக்கூடிய அபாயம் கூட வரும். அதனால அப்படி அந்த பாச நீக்கம் நடந்த உடனே, ஆணவலம் நம்ம விட்டு நீங்கிய உடனே, அந்த இடத்தில் நாம் சிவ பேச்சினை அடைய வேண்டும். அது பதினோராம் சூத்திரம் சிவ பேச்சை பற்றி சொல்லுது. பாச நீக்கம் நிகழ்ந்த இடத்துல என்ன நடக்கும், சிவப்பேரு, சிவனை நாம் பெறுவோம். அந்த சிவப்பேரு அடைந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் இருப்பான். பன்னெண்டாம் சூத்திரம் பன்னெண்டாவது திருமுறை, ஜீவன் முத்தர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வார்கள், எல்லாம் சிவனே நம்முடைய தலைவன், அவனுடைய அடிமை நாம், அப்படிதான் ஒரு குறிக்கோளை நீங்க வைத்துக் கொண்டாது பாருங்க. அவர்களுக்குன்னு ஒரு பொருள் கிடையாது, மாறனாயினார் எந்த பொருளும் அவருக்குன்னு கிடையாது, இயற்பகை நாயனார் ஒரு பொருளும் அவருக்கு கிடையாது, எல்லாமே சிவன் தொத்து. ஆகவே இந்த அணைந்தவர்கள் எப்படி, ஜீவனத்துடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பதை பனிரெண்டாம் சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலங்கடி அன்பருடுமறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணனத்தொடுமே. இப்படி பன்னிரண்டு சூத்திரங்கள் நமக்கு இறைவனிடம் அழைத்து செல்வதற்கு பெரிய கருவியாகவும் வழியாகவும் நமக்குரிய வரப்பிரசாதமாகவும் இந்த சுயான போத நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. இப்பொழுது முதல் சூத்திரம் பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய சிதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி எம்மனார் புலவர். இதனுடைய கருத்து, இந்த சூத்திரம் என் முதலிற்றோ எனின், என் முதலிற்றோ என்ன சொல்லியது என்றால், சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்தி உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. சங்காரகாரம், சங்காரம் சங்காரம் என்றால் இந்த உலகத்தை ஒடுக்குபவன், உலகத்தை இந்த பேரூழின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி பேரூழி காலத்தில் இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அழிப்பவன் என்று நாம் சொல்லக்கூடாது, அது என்ன சொன்னோம், ஒடுக்குபவன். யார் ஒருவன் இந்த உலகத்தை ஒடுக்குகிறானோ கடைசியில, அவன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமுதற் பொருள். சங்காரகாரணனையே உள்ள சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம், அதை உணர்த்துதலுக்காக இந்த பாடல். இந்த நூற்பா முதல் நூற்பா, ஒரு ஒவ்வொரு நூற்பாவும் ஒரு கருத்தை மையமாக வைத்திருக்கும். அந்த நூற்பாவுடைய மைய கருத்து என்னன்னா,

தனியா இருப்பான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஏகனாக அவனே நிறைந்திருப்பான். அப்படி இருக்கின்றவன் மீண்டும் புனருற்பவம் செய்யும் பொழுது, புனருற்பவம்னா என்ன, மறுபடி இந்த உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அவன்தான் படைப்பு கடவுளை படைப்பான். படைப்போன் படைக்கும், படையோன் படைத்தவை, காப்போன் காக்கும், கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகம். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெறாய் இருந்த விண்ணோர் பகுதி, கீடம் புறையும் கிழவோம். மற்ற தேவர்கள் எல்லாம் பார்த்தா புழு மாதிரி, மனிதன் மாதிரி அவரு, மற்ற தேவர்கள் எல்லாம் புழு மாதிரியா. அவன் அவன் தான் படைப்பவனை படைக்கிறான், காப்பவனை அவன் தான் காப்பாற்றுகிறான். ஆகவே இந்த எல்லாரையும் அவன் தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறான். முற்றழிப்புங்கிறது என்ன, எல்லாவற்றையும் ஒடிக்கொள்ளு தானே. ஒரு படைப்பு கடவுள் மட்டும் வெளியே வச்சுட்டு, காதல் கடவுளை வெளியே வச்சுட்டு, ஒடுதல் கடவுளை வெளியே வச்சுட்டு முற்றழிப்பு செஞ்சானா அது முற்றழிப்புன்னு சொல்ல முடியாது. ஆகவே சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். அதனாலதான் மணிவாசக பெருமான் எடுத்தார் திருப்பள்ளி எழுதியில, போத்தியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதுரை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேர்த்திதழ் கமலங்கள் மலருந்தன் வயல்தூள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர்கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளை, அவன்தான் முதல் எல்லாவற்றுக்கும் முதல். அவனுடைய முதல் இல்லாவிட்டால், வியாபகம் இல்லாவிட்டால் உயிர்களுக்கு இருப்பு இல்லை, உலகத்துக்கும் இருப்பு இல்லை. அவனுடைய செயல் இல்லாவிட்டால் எந்த உயிருக்கும் செயல்பாடு இல்லை, உலகத்திற்கும் செயல்பாடு இல்லை. அதை நம்ம உணரணும். ஆகவே அவன்தான் முழுமுதற் கடவுள், சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். இதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து, மைய கருத்து. இந்த கருத்தை விரிவா தெரிஞ்சுக்க போறோம் கீழே. இப்ப பாட்ட பதவுரையா பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த சொல்லுக்குள்ள அப்படியே சுருக்கி கொண்டுட்டார். எல்லாத்தையும் இது குறிப்பிட்டுகிறது. அவன் அவள் என்று சுட்டி குறிப்பிடும் உயர்தனை பொருள்களாகவும், அது என்று சுட்டி குறிப்பிடும் அகிரணை பொருள்களையும் தனது பகுதிகளாக உடைய இந்த உலக தொகுதி. இந்த இடத்துல அவன் அவள் அது எனும் அவை என்பது இந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து அவைன்னு போடல. அவை என்பதற்கு இங்க தொகுதி என்று பொருள். இந்த உலக தொகுதி, இந்த உலக தொகுதியை இப்படி பார்க்கலாம். உயர்தினை பொருள்கள், அகிரிணை பொருள். உயர்தினை பொருள்கள்ல ஆண்பால் பெண்பால், அகிரிணை பொருள்கள் ஒன்றுதான். ஆகவே இவைகளையெல்லாம் பகுதிகளாக உடையது இந்த உலகம். இந்த பிரபஞ்சத்துல இந்த இதுதான் அடங்கி இருக்கிறது. இவ மூவினைமையின் இவ எப்படி இருக்கிறது, மூன்று வினைகளுக்கு உட்படுகின்றன இவைகள். என்ன மூன்று வினைகள், தோன்றி நின்று அழியும் தன்மையுடையவா இருக்கின்றன இவைகள். தோற்றிய திதியே, ஆகவே இந்த கடப்பொருளாகிய இவைகள், இவைகள்லாம் கடப்பொருள்கள். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆண் உடம்பு, நம்ம ஆண்னா உடனே உயிர் நினைச்சு கூடாது. உயிருக்கு ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அகிரணி பொருளுடைய உடம்பு, எருவமாடு, பசுமாடு, கண்ணுக்குட்டி, புழு, பூச்சி, நாய், பன்னி எல்லாம். ஆகவே இந்த உடல்கள் தோன்றி நின்று அழியும் தன்மையுடையா இருத்தலின் இவைகள் தோற்றிய திதியே. தோற்றிய அவை தோன்றியன்னு போடல பாருங்க, தோன்றியன்னா தானா தோன்றுச்சுன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு, அந்த தோற்றிய தோல், அந்த இன்னுக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தோற்றிய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட திதியே உள்பொருள்களே. திதினா உள்பொருள், திதினா வந்து அமாவாசை திதி, பாட்டிமன் திதி, பிரதம திதி, இல்ல எங்க அம்மா திதி எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது சைவ சித்தாந்தத்துல நம்ம உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே சொல்லி இருக்கிறேன், சைவ சித்தாந்தத்துல இங்க என்ன பொருள் சொல்லுகிறோமோ அந்த பொருள் வழியா நீங்க வந்துடணும். காலணிகளை வெளியே கட்டி போட்டுருக்கோமா, அது மாதிரி எங்கெங்கயோ கேட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும், வெளியே கட்டி பண்ணும். இங்க உள்ள வரும் பொழுது இந்த கருத்துக்கு உள்ள இந்த விஷயங்களை மட்டும் கேட்டீங்கன்னாதான் குழப்பம் இல்லாம இருக்கும், இல்லன்னா குழப்பிடும். துரியாதீனம்னு கேட்டுட்டு வந்து நான் சொல்ற துரியாதீனம் கேட்டீங்கன்னா குழம்பிடுவீங்க. இது மாதிரி ஒன்னுக்கும் இருக்கு. இன்னொன்று காரிய பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காரிய பொருள்னா நான் ஒரு காரியமா வெளியில போனேன், காரியம்னா வேலை, ஒரு பணி அப்படின்னு சொல்ற முடியா. இங்க காரிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருள் தோன்றி நின்று அழிகிறதோ அது காரிய பொருள். காரிய பொருளுக்கு ஒரு அது இங்க வருது, எல்லாமே வருது. காரிய பொருளுக்கு ஒரு கர்த்தா வேணும். அப்ப காரிய பொருள் என்று சொன்னாலே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். அந்த தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் தானா தோன்றி நின்று அழியாத தர பொருள்கள். அதுக்கு தோன்றி போயிருக்க ஒரு கர்த்தா வேணும், அவனுக்கு ஒரு துணை வேணும், அப்படிலாம் வரணும். ஆகவே இந்த நம்ம சைவசாதம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லையும் அதனுடைய சரியான பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும். திதியே அப்படின்னா உள்பொருள்.

0: தோற்றிய திதியே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே ஆகும். அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே. ஆகவே இதெல்லாம் தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். இப்ப பாட்டை மட்டும் சொல்லியாச்சு, அவன் தோற்றுவதற்கு எப்படி வேணும், அவன் எல்லாமே தானா தோணாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா, பார்க்கலாம் என்னன்ட்டு. ஒடுங்கி உளதாம், ஒடுங்கி அதாவது ஒடுங்கி என்பது இங்க சிவபெருமானுக்கு ஒடுங்கி என்று பெயர். அவன் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வதனால் அவனுக்கு என்ன பேரு, ஓம் ஒடுங்கியாயனவான்னு சொல்லலாம், ஓம் ஒடுங்கிய போட்டின்னு சொல்லலாம். ஒடுங்கி ஒடுங்கி உலகாம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு அவனுக்குள்ளே ஒடுங்கி இருந்தது. தோன்றுவதற்கு முன்பு எங்க இருந்துச்சு, அவனுக்குள்ள இருந்தது. திரும்பி வரும்பொழுது எங்க இருந்து வருது, அவனிடமிருந்துதான் வருகிறது. இங்க ஒரு சந்தேகம் வரணும் உங்களுக்கு, இயற்கையா ஒரு சந்தேகம் வரணும். இது அவன் வந்து அறிவு பொருள், உலகம் சடப்பொருள். அப்போ அவனுக்குள்ள ஒடுங்கிச்சு, அவனுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா அவன் அறிவு பொருள் இருந்து சடப்பொருள் எப்படி வெளியே வரும், சத்காரியாவது பொருந்தாம இருக்க எப்படி வரும் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. அது மாயையிலிருந்து அவன் தோற்றுவித்தான், மாயில் தான் ஒடுங்கிச்சு. ஆனா அந்த மாயையும் நிலைத்திருப்பது எதுல, அவன்ல. அதனாலதான் அவன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறோம். அதுக்கு உதாரணமா சொல்ல போனா பங்கஜம் சொல்றோம், பங்கம் பிளஸ் ஜம்மு. பங்கம் என்றால் தேரு, தேற்றிலிருந்து தோன்றியதுதான். ஆனா தேற்றில் இருந்து அது தோன்றுகிறது, அதுக்கு பேரே பங்கஜம். தோன்றியிருந்தா இல்ல தோணுது, கிழங்குல இருந்து தோணுது, கிழங்குல இருந்து தோணுது இல்ல, அதை தேற்றில் இருந்து தோன்றியது என்று சொல்லுகிறோம். அது விதையில் இருந்து அந்த கிழங்கில் இருந்து தான் தோன்றியது. அது போல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மாயிலிருந்து தான் தோன்றுகிறது. மாயை சடப்பொருள், சடப்பொருள் இருந்து சடப்பொருளை அவன் தான் தோற்றுவிக்கிறான். ஆனால் எல்லாம் சேர்ந்து அவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருப்பதனால் மாயையும் அவனுடையதான் இருக்குது. அதனால மாயை ஒடுங்குவது நம்ம என்ன சொல்றோம், அவனில் ஒடுங்கியது, திருப்பி அவனில் இருந்து. ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்க கூடாது, கேள்வியே கேட்க கூடாது நம்ம அந்த அளவுக்கு நாம் கைதான் அப்படி அமைஞ்சிருக்கு. அது நம்முடைய பெருமை இல்ல, கைதான் பெருமை அது. ஒடுங்கி உலகாம், தாம் தோன்றுவதற்கு முன்பு யார் தெரிஞ்சு ஒடுங்கிக்குள் இருந்தது, ஒடுங்கியிலிருந்து அது வெளியில வருகிறது. ஏன் அதான் ஒடுக்கியாச்சு இல்ல, முடிஞ்சு போச்சுல வேலை, ஒடுக்கிட்டார்ல தனக்குள்ள. அப்ப அந்த ஒடுங்கி நின்ற உலகத்தை எதுக்கு அவர் வேலை இல்லாம தோற்றுவிக்கிறாரா, தோற்றுவிக்கிறாரா, ஒடுக்கிட்டார் தனக்குள்ள. பேசாம முடிச்சிட வேண்டியதுதானே, எதுக்கு இல்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன வேலை இல்லாத வேலையா, சாமிக்கு வேற வேலை கிடையாதா என்றால், இந்த உயிர்கள் எல்லா உயிர்களும் மலத்தில் இருந்து விடுபடாமல் மலத்துக்குள் இருந்து துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதனால் இந்த உயிர்களை மலத்தில் இருந்து நீக்கி ஞான உடையை தர வேண்டும் என்பதற்காக அவன் மீண்டும் புனரூர்ப்பவும் செய்கிறான். மலத்து உலகாம், மலம் இருப்பதினாலே மீண்டும் இந்த உலகம் உலதாகி வருகிறது. தன்னிடம் ஒடுங்கியிருந்த இந்த உலகத்தை அவன் தோற்றுவிப்பது எதன் பொருட்டு என்றால், உயிர்களை பற்றியுள்ள ஆணவபலமாகிய மாசினை நீக்குவதற்காக. அந்த குற்றத்தை, அந்த செயலை செய்கின்றவன் அந்த மாதி. இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் மூல புருஷனாக இருக்கிறான். உலகமெல்லாம் அவனிடம்தான் ஆதி, தோன்று ஆதினா தோன்றுதல், அந்தம்னா முடிதல், எல்லாம் முடிகிறது. இந்த அந்தத்தையும் ஆதியையும் உலகத்துக்கு செய்கின்ற, பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய சிவபெருமான் இருக்கிறானே, முற்றழிப்பு காலத்தில் இவ்வுலகத்தை எல்லாம் தன்னிடம் ஒடுக்கி முடிவு உண்டாக்குகின்ற அந்த ஒடுக்குதற் கடவுள் ஆகிய சிவபெருமான், அதாவது யார் ஒருவன் அந்தத்தை செய்கிறானோ அவனே ஆதி முதல்வன், அந்தத்தை செய்கின்றவன் தான் முதல்வன். எம்மனார் புலவர், இவ்வளவு உண்மைகளையும் சொல்லி முடிச்சாரு, சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, எம்மனார் புலவர் என்று உண்மையை உணர்ந்த, அளவை நூலறிந்த, அனுபவமுடைய ஆச்சாரியார்கள் எமக்கு சொல்லியுள்ளார்கள். இவ்வாறு அளவை நூலறிந்த குருநாதர்கள் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் முற்றொழிப்பு செய்கின்றான். முற்றொழிப்பு செய்கின்ற அந்த பெருமான் தான் இந்த உலகத்திற்கு முதல்வனாக விளங்குகிறான். அவன்தான் மூலப்பொருளாக விளங்குகிறான். அவன்தான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாக விளங்குகின்றான். இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்தில் சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் இருக்கு. சொல் பிரபஞ்சத்துல மந்திரம், பதம், வண்ணம் என்று சொல்வார்கள். வண்ணம் என்றால் எழுத்து, அது 51 எழுத்து இருக்கு. 51 எழுத்துக்கள் 81 பதங்களாக இருக்கின்றன. அந்த பதங்கள் 11 மந்திரங்களாக இருக்கின்றன. அப்புறம் பொருள் பிரபஞ்சத்துல தத்துவங்கள் 36 தத்துவம், கலைகள் 5, புவனம் 224. இதை எல்லாவற்றையும் அவன் முற்றொழிப்பு செய்ய, முற்றொழிப்பு என்பது சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அவன் இந்த மாயைக்குள்ள ஒடுக்கிறது. மந்திரம், மந்திரம் என்பது வாக்கியம், உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு மந்திரம் என்பது வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் எல்லாம் பதத்துக்குள்ள ஒடுங்கும், பதமெல்லாம் வண்ணத்துக்குள் ஒடுங்கும், வண்ணம் புவனத்துக்குள் சென்று ஒடுங்கும், புவனம் தத்துவங்களுக்குள்ள ஒடுங்கும், தத்துவங்கள் எல்லாம் கலைகளுக்குள்ளே சென்று ஒடுங்கும். இப்படி ஒடுக்குவான் சிவபெருமான், எல்லாவற்றையும் ஒடுக்கி அந்த அதுக்கு மூலமாக இருக்கின்ற மாயையை அவன் தனக்குள்ள மாயக்கு மாயை அவனுடைய வியாபத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆகவே எல்லாம் மாயைக்குள் ஒடுங்கிவிடும். மீண்டும் மலம் இருப்பதினால், நமக்கு மலம் இருக்கு, ஆணவலம் இருக்கு, இன்னும் எல்லா உயிர்களையும் விட்டு ஆணவலத்தை போகல. ஏனென்றால் ஒரு பேருடைய காலம் கொடுத்தும் நம்ம ஆணவலத்தை நம்மிடமிருந்து நீக்கிக் கொள்கின்ற ஞான பாதையில் செல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இன்னும் ஏராளமான உயிர்கள் ஆணவலத்துக்குள்ளே ஒடுங்கி இருப்பதினாலே அந்த ஆணவலத்திலிருந்து உயிர்களை வேறுபடுத்தி ஞானத்தை வழங்க வேண்டும் என்ற அருள் காரணமாக மீண்டும் அவன் இந்த உற்பத்தியை புனர்வுற்பத்தை செய்கிறான். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. இப்போ இந்த சூத்திரம் அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இதுல வந்து மூன்று அதிகரணங்கள் இருக்கின்றன. இந்த அதிகரணம்னா என்னன்னு ஒரு தடவை பார்த்துலாம் நம்ம. ஏனென்றால் எங்கேயாவது ஒரு தடவை விளக்கிதான் ஆகணும், அப்படி விளக்கம் கொடுக்கலன்னு சொன்னா மறுபடியும் குழப்பிட்டே இருக்கும். அதிகரணம் என்பது சிவஞான போத சூத்திரம் ஒவ்வொன்றும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 12 சூத்திரங்களும் 39 அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகரணம் அப்படின்னாலே அதுக்கு நிலைக்களம் அப்படின்னு பேரு. அதாவது ஐந்து, ஒரு அதிகரணத்துல ஐந்து கூறுகள் இருக்கணும், ஐந்து நிலைகள் இருக்கணும். அப்படி ஐந்து நிலைகளுக்கு நிலைக்களமாக இருப்பதினால் இது அதிகரணம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. ஒன்று, அதிகரணங்களுக்குள்ள ஐந்து அங்கங்கள் இருக்கணும். ஒரு அங்கம் முதல்ல தன்னால் கூறப்படும் பொருள், அதுக்கு தன் பட்சம் என்று சொல்வார். தன்னால் கூறப்படுகின்ற பொருள், ஏன்னா இவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சு கடவுள் உண்மையை நிறுவுகிறார், இவ்வளவு ஆராய்ச்சி செய்து பாச உண்மையை நிறுவுகிறார், இவ்வளவு ஆராய்ச்சி செய்து பசு உண்மையை நிறுவுகிறார். எல்லா சூத்திரங்கள்லயும் நான் ஏன் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு செய்தியை சொல்லிடுவாங்க, சொன்னதுக்கு பிறகு இதை ஏன் நான் சொல்றேன், சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடுத்தது ஏதோ சொல்லுவாங்க, அதற்கு அடுத்தது உதாரணம் சொல்லுவாங்க. இவ்வளவையும் சொன்னால்தான் அந்த சிவஞான சைவ சித்தாந்த உண்மைகள் நமக்கு நிலையாக நிலைக்கும். முதல்ல சிவஞான போதம் என்றாலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவனை பற்றிய ஞானத்தை நம்மிடம் நிலைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லலாம். அதை நிலைப்படுத்துவதற்குரிய உத்திகள் எல்லாம் இங்கு கையாளப்படுகின்றன. ஒன்று, அஞ்சு அங்கங்கள் இருக்க வேண்டும். அந்த அஞ்சங்களை ஒன்று, தன்னால் கூறப்படும் பொருள், அது தன் பட்சம். நம்ம சொன்ன உடனே நீ சொன்னது சரியா இல்லையே, இப்படி இருக்குமே, அது இப்படி இல்ல இருக்கும் அப்படின்னு அப்பொருடத்து ஏற்படும் ஐயப்பாடு, நீ சொன்னது சரியாதப்பா என்று ஐயப்பாடு. இரண்டாவது, மூன்று, அந்த ஐயப்பாட்டின் கண் பிறர்வூரும் பக்கம், அதுக்கு பூர்வபட்சம்னு பேரு. ஐயம் உண்டாயிருக்கு, இன்னொருத்தன் சொல்றான் நீ சொல்றது சரி, நான் சொல்றதுதான் சரி என்று இன்னொரு செய்தியை சொல்றான். இது மூன்றாவது அங்கம். இந்த ஐயப்பாடு பிறர் கூறுகின்ற அவர் செய்தி எல்லாவற்றையும் மறுத்து, மறுத்துனா அவருடைய பொருந்தாமையை எடுத்து சொல்லி சித்தாந்தத்தை நிலைப்படுத்துகின்றது. அடுத்தது நாலாவது கூர், அது சித்தாந்தம் என்று பெயர். இது முடிந்த முடிவு. மூன்று வரையிலும் ஆய்வுக்கு முன் தோன்றுவது. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டேன், அதுக்குள்ள ஒருத்தர் ஐயம் கிளப்புறாரு, சந்தேகம் கிளப்புறாரு, நீ சொல்றது சரிதானா இல்லையானு ஐயம் கிளப்புறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதுதான் அப்படின்னு ஒருத்தர், மூணு பேர். இது வந்து ஒரு ஆராய்ச்சி நடப்பதற்கு முன்பாக நிகழ்வது. இவ்வளவையும் கேட்டுட்டு முதல்ல அவருடைய கருத்தை சொன்னார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, இவ்வளவுடைய பொருந்தாமைகளையும் ஐயத்திற்குரிய பதில்கள், இன்னொருவர் சொன்ன அவருடைய கருத்தை சொன்னதனுடைய பொருந்தாமைகள் எல்லாவற்றையும் மிக விவரமாக தர்த்த சாஸ்திரத்தின் மூலமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் ஒருவர் சொல்வார், சொல்லி விளக்கிட்டு இதுதான் சரி என்று நிர்ணயிப்பார். அதுதான் முடிந்த முடிவு, சித்தாந்தம். நாலாவது, இது ஆய்வுக்கு பின் வரக்கூடிய ஒரு நிலை, முடிந்த முடிவு சித்தாந்தம் அப்படிங்கிறது அதுதான். அதற்கு அடுத்தபடி அஞ்சாவது அங்கமாக, அந்த துணிந்த முடிவுக்கு எல்லாரும் புரியணுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு இயைபு என்று பெயர். இப்படி ஐந்து பொருள்கள் ஒரு அதிகரணத்தில் அமைந்துள்ளன. ஐந்து பொருள்களும் நிலைக்களமாக கொண்டிருப்பதனாலே அதற்கு அதிகரணம் என்று பெயர். இப்போ நம்முடைய இந்த சிவஞான போதத்துல இந்த ஐந்தும் மூன்றாக வந்திருக்கிறது. ஐந்தையும் இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து உறுப்புகள் அதுல இருக்கு, அதை தொகுத்து மூன்றாக சொல்லியிருக்கார். பிற ஊரும் விஷயம்லாம் சொல்றாரு, ஐயமெல்லாம் சொல்றாரு. நீங்க விரிவாக சித்தியாரை படிச்சிருக்கோம் நம்ம, அதுல பாத்திருக்கேன்னா அதுல மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி மறுத்து பதில் பேசியிருப்பார். நீங்க பாடத்தை கவனிச்சுட்டு வந்துருக்கும் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதுல அதிகரணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஐந்து அங்கங்களாக இல்லாமல் மூன்று அங்கங்களாக அது சுருக்கி தொகுத்திருக்கிறார். அது என்னன்னா ஒவ்வொரு அதிகரணமும் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு இப்படி மூன்றாக அமைந்திருக்கிறது. அதிகரணம் தான் கூறும் பொருள் அதன்கண் எழுகின்ற ஐயம் அது நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரி, மேற்கோள் மேற்கோள்ல என்ன சொல்வார்னா, அதுல இருக்க மூணு அங்கங்களை மட்டும் சொல்றேன். மேற்கோள்ல என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர் உணர்த்த கருதிய பொருள் உரைநடையாக சொல்லப்படும். நான் என்ன நினைக்கிறேனோ, ஆசிரியர்னா யாரு, மெய்கண்டார். மெய்கண்டார் என்ன சைவ சித்தாந்தத்தை சொல்லணுமோ அதை உரைநடையாக சொல்லியிருப்பார். அது அவரது பட்சம், அவரது கொள்கை. யாருடைய கொள்கை? ஆசிரியருடைய, மெய்கண்டாருடைய கொள்கை. அதுலயே மூன்றும் உள்ளடங்கியிருக்கும், பிறர் கூட ஐயன் சந்தேகம் எல்லாம் உள்ளடங்கியிருக்கும். அப்ப அவருடைய கொள்கையை சொல்லுவார், சித்தாந்தம் வந்துடும் அது. இப்போ அதுக்கு அடுத்தது அந்த செய்தியை சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை ஏதுவில் சொல்லுவார். ஏது அப்படின்னா, நான் இந்த உண்மையை சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை இரண்டாவது ஏதுவில் சொல்லுவார். அதையும் உரைநடையாக சொல்லியிருப்பார். இப்போ அவர் தன்னுடைய கொள்கையை சொல்லிட்டாரு, ஐயம் மறுப்பு எல்லாம் பொருந்தாமல் எல்லாம் சுட்டிக்காட்டி தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுற சித்தாந்த முடிவு வந்து விட்டது. அப்புறம் அதற்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தான் சொன்ன செய்தியை எடுத்துக்காட்டு உதாரணங்களுடன் நமக்கு விளக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு என்று பெயர். அது வெண்பாவாக அமைந்துள்ளது. ரெண்டும் உரையடை, மேற்கோளும் ஏதுவும். அது மேற்கோள் என்பது சித்தாந்தம், அவர் சொன்ன சித்தாந்தம். ஏது என்பது அவருக்கு கூறும் காரணம். அந்த இயல்பு என்று சொல்லக்கூடிய அடுத்தது எது பொருத்தமானதோ அதை ஐயத்தை நீக்கி பொருத்தமானது என்பதை வெண்பாவினால் விளக்குகிறார். அது வெண்பாவாக அமைந்துள்ளது. மேற்கொள்ள ஒரு செய்தியை உதாரணம் சொல்ற பாருங்க. மேற்கொள்ள இம்மலை தீயுடையது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் புகை இருப்பதால் காரணம். அதுக்கு உதாரணம் எதது புகையுடையது, அது தீயுடையது அடுக்கலை போல என்று சொல்லி உதாரணம் சொல்றோம். இப்படி சொல்லி இப்படி மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு ஐந்து அங்கங்களுடைய அதிகரணத்தை மெய்கண்டார் மூன்றாக தொகுத்து மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்று அமைத்திருக்கிறார். இப்ப அதன் மூலமாகத்தான் இதை நம்ம இந்த நூலை பார்க்க இருக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு நூலின் வழி தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெரிய புராணத்துல விநாயகர் தோத்திரம் எப்படி தெரியுமா, எடுக்கும் மாக்கது, எடுக்கும் மாக்கது. இந்த கதையை படிக்கின்றவர்களை இந்த கதை என்ன பண்ணும்னா, பிறவி பெருங்கடல இருந்து எடுக்கும், எடுக்கும் மாக்கது. திருக்கோவையாறுல தலைவி ஆழமான சுனையில விழுந்துட்டா. அது போன் பேசிக்கிட்டே போனா, அப்படி பேசிக்கிட்டே போகும்போது அந்த சுனை இருந்ததை பார்க்கல. இப்போ பேசிக்கிட்டு போகிறவள ஆளை பார்க்குறாளா, பாதையை பார்க்குறாளா. பேசிக்கிட்டே போனா அந்த பேச்சிலையும் அந்த போன்லையும் ஞாபகம் வர்றது அப்படின்லாம் சுனை தெரியல. அப்படின்னு சுனையில் விழுந்துட்டான். விழுந்துட்டா ஆழமான சுனை பற்றி ஏற முடியாமல் தவிச்சுக்கிட்டு கிடந்தா இன்னும் ஒரு நொடியில் உயிர் போயிடும். அந்த வழியில் தலைவன் வந்துட்டான். அதுதான் அவளுக்கு அஷ்டமாதிபதி, ஆயுஷு தானாதிபதி, கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சமாக இருந்த முடியுங்க. அந்த வேளையில் தலைவன் வந்தான். தலைவி திண்டாடுவதை பார்த்தான். உள்ள போயிட்டு போயிட்டு வரான், உள்ள போயிட்டு போயிட்டு வரான். தெரியுமில்ல உங்களுக்கு, உள்ள போயிட்டு போயிட்டு வரான். அந்த வேளையில் தலைவன் கண்டான். கண்டு அவன் மிகுந்த அதங்கத்தோடு தலைவியினுடைய கையை பிடித்து இருக பிடித்து எலம்பி தூக்கி கரையில் விட்டான், மேலே விட்டான். அந்த நொடியிலே அந்த தலைவன் வரவில்லையானால் அவன் உயிர் போயிடும். அந்த தலைவனுக்கு என்ன நன்றி சொல்றது, உயிரை காப்பாற்றிய தலைவனுக்கு என்னன்னு சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சொன்னா போதுமா, ரொம்ப தேங்க்ஸ். உயிரையே காப்பாற்றி விட்ட தலைவனுக்கு என்ன நன்றி இருக்குது, அதைத்தான் மாணிக்கவாசு உபகட்டிக்காரர் மாணிக்கவாசு வார்த்தை இல்லைன்ற. அந்த அவன் செய்த உபகாரத்துக்கு நன்றி சொல்லுவதற்கு தமிழில வார்த்தை, எந்த மொழியிலும் வார்த்தை இல்லை. இது புரியுதா? அது மாதிரி எத்தனையோ கோடி காலம் பிறவி பெருங்கடலில் விழுந்து கிடந்த என்னை எல்லையில்லாத கருணையினாலே நிலந்தன் மேல் வந்து நீள்கடல் காட்டி பிறவி பெருங்கடலில் கிடந்த என்னை எடுத்து முத்தியாகிய கரையிலே சேர்த்தார். அந்த உபகாரத்துக்கு என்ன வார்த்தை சொல்றது, அந்த உபகாரத்துக்கு என்ன வார்த்தை சொல்றது. ஓங்கும் உருவிடம் உண்டு திருக்கோவையார், ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தளங்கும் அருவி வீங்கும் சொனைப்புணல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவருக்கு அறியேன் சிறியேன் சொல்லுவாச வாங்கும் அவருக்கு அறியேன் சிறியேன் சொல்லுவாசகம் என்ன வாசகம் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. வாசகம் இல்ல, வாசகம் நன்றி சொல்லுவதற்கான வார்த்தை இல்ல, எந்த மொழியிலேயே இல்ல. என்ன விளங்குதா? அது போல ஆச்சாரியன் செய்கின்ற உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செய்ய முடியும், சிவபெருமான் செய்த உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செய்ய முடியும். யார் இதற்கு? இளநூர் கைமாறு. விளங்குதா? அதனால என்ன இப்பபத்தி சேரா? முதலில் எங்க வீகண்டாருக்கு தோத்திரம் சொல்லி இருக்கிறாரு, இப்ப எப்படி சொல்றாருன்னா, இது என்னை இப்பபத்தி சேரா வகை எடுத்து இனிமேலு பிறவியாகிய அந்த நெறியிலே பரவி கடலிலே சேராத வகை என்னை எடுத்து எடுத்து. அது வந்து உங்களுக்கு இந்த பேதித்து நம்மை வளர்த்து எடுத்துன்னு அல்லவா, அது என்னாச்சா எடுத்த பொற்பாதம் வருதுவாரு, அது கூட அப்படித்தான். எத்தனையோ கோடி ஆன்மாக்களை எத்தனையோ கோடி காலமா அந்த பொற்பாதம் பரவி பெருங்கடல் இருந்து எடுத்த பொற்பாதம், அது அது சென்ற காலம், எடுத்தங்கிறது செல்காலம். அதனால எடுத்த பொற்பாதம் எடுத்த அப்படி தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா எடுத்த பொற்பாதம் தூக்கிய பொற்பாதம் இல்ல இல்ல, அது எத்தனையோ கோடி ஆன்மாக்களை பரவி பொருட்களை இருந்து எடுத்த பொற்பாதம். அது பாட்டா பாண்டியன் இப்படி ஒரு குடித்த உருவமும் கொவைச்சவாயிற்கு முன்ஜெரிப்பும் படித்த கடையும் பவளம் போர்மேனியின் பால் வெண்ணீரை இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டாலும், இது தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்த பொற்பாதம் அப்பாது, எத்தனையோ கோடி ஆன்மாக்களை பரவி பொருட்களை இருந்து எடுத்த பொற்பாதம். அதனாலே இப்படி ஆச்சாரியன் அஞ்செழுத்தாகிய தெப்பத்தை கொடுத்து பரவி பெருங்கடல் இருந்து என்னை எடுத்தான், அதே என்னை இப்பவத்திற் சேராவகை எடுத்து கொடுத்தானா? என் சித்தத்தே தன்னை வைத்து, என் சித்தத்தே தன்னை வைத்து, சித்தத்தே தன்னை வைத்து என்றால் அந்த ஆச்சாரியனை மறவாதபடி, அந்த ஆச்சாரியுடைய திருவுருவத்தையும் அந்த ஆச்சாரிய உபகாரத்தையும் மறவாதபடி சித்தத்திலே நான் நினைக்கும்படியாக செய், சித்தத்தே வைத்து. ஏனென்றால் மறந்தா போச்சு, மறந்தா போச்சு. ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை சிவன் செய்த உபகாரத்தை மறந்தா போச்சு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று மறக்கப்படாது. அதுதான் அங்க சித்தத்திலே அவன் தன்னை வைத்து விட்ட அப்படின்னா நான் மறக்கிறதுக்கு வழியே இல்லையே, அவனே உள்ள இருந்துகிட்டு போது எங்க போய் மறக்கிறது? அது திருவதைப்பாவிலே நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பானே, இப்படி நான் இருக்கிறேன்னா நிற்கும் போதும் கும்பிட்றேன், நடக்கும் போதும் கும்பிட்றேன், படுக்கும் போதும் கும்பிட்றேன், எழும்போதும் கும்பிட்றேன், அப்படிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். திருவாலிய முதனார் திருவசைப்பாவில் நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் அப்படி இருக்கிறேன்னா, ஏதாவது ஒரு காரணத்தினால நான் நினைக்காம இருந்தாலும் அவன் விட மாட்டேங்கிறான், அவன் நினைக்க வைக்கிறான். ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒன்று கன்றுவிரி கற்றா போல் கதிர் வித்தி வரவனில்லாய் நன்றி ஓ திருத்தில்லை நடம்பையில் நம்பானே என்பது திருவசைப்பா. இது என்ன குறிப்புன்னா, ஆச்சாரியன் உள்ளத்திலே குடிகொண்டு விட்டான், மெய்கண்ட தேவநாயனாராய் ஆச்சாரியன் அருணதி சிவாசிவாருடைய உள்ளத்திலே அவர் வந்து இருந்துகிட்டாராம் தன்னை வைத்து, தன்னை வைத்து. இதெல்லாம் ஆச்சாரியனை செய்த செயலே, நான் வைக்கல அவரை தன்னை வை இருக்கிறானா, அது இமைப்பொழுது கூட என்னுடைய நெஞ்சு விட்டு போகாமல் இருக்கிறான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நெஞ்சிலேயே அவன் இருந்துகிட்டு மாணிக்கவாத சொல்ற சமர்த்து எப்படின்னா, இமைப்பொழுதும் அவனை நான் நினையாம இருக்க மாட்டேன்னு சொல்றது மற்றைய அருளாளர்கள், தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனும் என்று மற்றைய அருளாளர்கள். மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாருன்னா, அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறேன், இருந்துகிட்டு போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறேன், நீங்காதான்னா பிறவன இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான், நீங்காதான் அவன் என்னுடைய நெஞ்சை விட்டு இமைப்பொழுது காலம் கூட என்னுடைய நெஞ்சத்தை விட்டு போக மாட்டேங்கிற பேராது நின்ற அவனே அப்படி இருந்து விட்டு போக மாட்டேங்கிற, நான் போச்சோம்னா கூட போக மாட்டேன். அது வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய் விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே இந்த வரிய கெடுக்கும் மாசருக்கு தோணோனாதது, நெஞ்சில் அழுக்குள்ளவர்களுக்கு தோணோனாது, நேசருக்கு பேரோனாது. சரியா இருக்குதா? மாணிக்கவாசகருக்கு ரொம்ப விலை மதிக்க முடியாத செல்வத்தை கொடுத்துட்டாராம் யாருக்கிட்ட, மாணிக்கவாசகர் கொடுத்துட்டா இவன் வந்து ஒரு யதார்த்தவாதிய வெகுளியா இருக்கிறான், விட்டுட்டான்னா ஏமாந்துட்டான்னா என்ன பண்றது, இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்துட்டமே இவன் ஏமாந்துட்டான்னா கொள்ளை எடுத்துட்டு போட்டாங்கன்னா யாராவது ஒரு யதார்த்தவாதி பாபா மந்திரி விலையை விட்டுட்டு வந்துட்டான்ல எவனாச்சும் விடுவானா, அப்ப அவன் ஒரு ஏமாந்தவன் மந்திரி விலையை விட்டுட்டு வருவானா, அதனால இவனை நம்பப்படாது, நாமளே இருந்து அந்த சொத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கணும் சொல்லி அங்கேயே இருக்கிறார். நேச அருள்ந்து அருள் சொத்து, நேச அருள்ந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேர. அவன் பொறுப்புள்ளையை விட்டுட்டோம்னா ஏமாந்துருவேன் அப்படி இல்லை, நம்ம விடப்படாது அங்கேயும் குடியா இருந்தாத்தே அந்த சொத்தை காப்பாற்ற முடியும். நேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற. இப்போ ஒரு இப்ப சொற்பொழிய முடிவில் ஒரு 5 லட்சம் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஊராக முடிஞ்சல்ல, இப்போ ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை என் கூட வந்தால் சதாசிவத்திட்ட கொடுத்துருக்கிறேன். 5 லட்சத்தை நானே வச்சுருக்க முடியாமல் அவர் கொஞ்சம் கெட்டிக்காரர் விழிப்பாளர் அப்பத்தனமாக வச்சுருப்பான்னு அவர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. என் கவனம் பூரா இங்கே இருக்கும், அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கல, நான் யாரை பார்த்துக்கிட்டு இருப்பேன்? சதாசிவத்தையே பணத்துக்காகவாவது சதாசிவத்தையே பார்க்கறது. சதா அப்படிதான் இந்த அர்த்தம் புரியுதா? சதா புரியுதா? அந்த நில வருமா சாமானியமா? சதாசிவம் புரியுதா? சதாசிவம் சொல்லு புரியுதா? எப்போதும் மங்களமாக, சதா எப்போதும் சிவம் மங்களம். நான் யார் பாப்பேன்? அதே மாதிரிதான் சிவபெருமானும் மாணிக்கராஜன் கொடுத்துட்டாரா அருள்நிதியை விட்டு. அவர் எங்கேயும் போக முடியலையா, வேற வேற பார்க்க முடியல, இதை பார்த்துட்டு மாணிக்கராஜரை பார்த்துக்கிட்டு சுத்தம் பார்த்துக்கிட்டு உட்காந்து தேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேரா. அதனாலே இப்படி என்ன இப்பவத்தில் சேரா வகை எடுத்து எடுத்து என்ன சொல்றது, பிறவியாகிய பிறவி பகை, பிறவி பகை, பிறவி கடல், அந்த பிறவி கடலில் இனிமேல் நான் புகாதபடி செய்து அந்த பிறவி கடலில் இருந்து எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து நான் மறந்து விடுவேனோ என்று எண்ணி ஆச்சாரியன் உபகாரம் செய்ததுக்கு மேல அதுக்கு ஒரு உபகாரம், அதுக்கு மேல ஒரு உபகாரம், உபகாரம் செய்தானா அதுக்கு மேல ஒரு உபகாரம் என்னன்னா, அவனே தன்னுடைய சித்தத்தில் இருந்து மெய்கண்டார சித்தத்தில் இவருடைய சித்தத்தில் தன்னை வைத்து அதற்கு மேல என்ன செஞ்சான் தெரியுமா, தாளினை தலைமையேற்றும் முடிந்த முடிவு. தாளினை இரண்டு திருவடி கமலங்களையும் மெய்கண்டாருடைய இரண்டு திருவடி கமலங்களையும் தன்னுடைய தலையில வைச்சார். பெரிய பேருன்னா அதுதான், திருவடி கமலம் தலையிலே சூடுவது, திருவடி கமலம் தலையில். விரைகமல் பூங்கொன்றை வேய்ந்து வாட்போக்கி வரகமல விற்றிருக்கும் வல்ல, வாட்போக்கி கலம்பக மகாவுத்தான் மீனாட்சி முருகன் வாட்போக்கி கலம்பம், விரைகமல் பூங்கொன்றை வேய்ந்து வாட்போக்கி வரை கமல, அந்த வாட்போக்கி மலை மணக்கும்படியாக இருக்கிறாராம், வரைகமல விற்றிருக்கும் வள்ளல். உரைகமல் பொன் பாத கமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும், புரியுதா? பாத கமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படும், புரியுதா? பாதகமலம் படுமுடியாருக்கு அப்பொழுதே பாதக மலம் படும். பாதகமலம் பட்டுருச்சுன்னா பாதகம் செய்து கொண்டு இருந்தா மலம் பட்டுப்போம். அதுதான் நன்மை விருது அருள்நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணுதிரு தொண்டானார் வணங்கி மகிழ்ந்து எழும்போது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சொல். சரியா இருக்கா? சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சொல். திருவடி தீட்சை, திருவடி தீட்சை மறைமுகமா செஞ்சாரு சுந்தரருக்கு திருவடி தீட்சை. இவருக்கு கேட்டு செய்தார் அப்பர் சுவாமிக்கு, செஞ்சு வைக்கலன்னா உன் மேல பழி ஒருஞ்சாமி அப்படின்னு ஒரு பயத்தை போட்டு ஒரு குண்டை போட்டு விட்டு, எங்க திருச்செத்தி முத்தத்தில் ஒரு குண்டை போட்டு விட்டு அவரு அதுக்கு பயந்துகிட்டு சரிப்பா நான் செஞ்சு வச்சிடறேன்டா நீ திருநெல்லூருக்கு வாடா அப்படின்னு சொல்ல அங்க போனார். கோவாய் முடிகி அடுதுதல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சோடு எண்ணீர் பொறித்து வை போகவிடின் மூவா முழுப்பொழி மூடும் கண்டாய். தெரிஞ்சுக்க சாமி, மறையாத பொழி இருக்கும் மேல. நான் ஏதாவது எஸ்டேட்டா கேட்டேன், பஸ் ரூட்டா கேட்டேன், மூவா முழுப்பொழி மூடும் கண்டாய் முழங்கும் தடற்கை தேவா திருச்செத்தி முற்றத்துறையும் இவ கொடுங்க. அதை சேர்க்கிறாரு, கோவாய் முடிகி என்றெடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிகள் எந்தலைமையில் பொறித்து வைப்பாய் என புகன்று நாவார்பதிகம் பாடுதலும் நாதந்தானு நல்லூரில் வாவா என்ன வாவாவென்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகிசர் வணங்குதா. இந்த அமைப்பிலேயே அந்த பாட்டு இருக்கும், இந்த பாட்டை கேட்டியா? கோவாய் முடிகி என்றெடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவாரடிகள் எந்தளமேல் பொறித்து வைப்பாய் எனப்புகொண்டு நாவார்வதிகம் பாடுதலும் நாதந்தானும் நல்லூரில் வா வா என்றே, வா வா என்றே அருள் செய்ய, ஒரு கடல்கள் இல்லையா, வா வா வா வா வா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசன் நன்மை வருகிற உணதிய. இதே மாதிரி திருவாசகம், திருவாசகத்தை நல்லா படித்தவர் சேர்க்கலாரு, சேர்க்கலாரு திருவாசகத்தை நல்லா படித்தவர். ஆனா யாரும் புலவர்கள் அதை காட்டல. திருவாசகத்தினுடைய சொற்களும் சேர்க்க இந்த பெரிய புராணத்துல இருக்குது, அந்த குறிப்புகள் இருக்குதுன்னு சொல்ல யாரும் காட்டல. அது திருவாசகம்னு குறிப்பில இல்லைங்க. இப்ப இந்த பாட்டை கேடு. ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான். அப்புறம் செய்தி வருவார். செய்தி அதுல பூவார் அடிச்சுவடு எந்த அலைமேல் பொறித்தலுமே தேவானவா அடித்தள்ளே என கொட்டான். நல்லா விளங்குதா? ஆகவே அது இது எப்படி ஒத்துமை வரும்? அதனாலே இப்படி திருவடி ஆச்சாரியனுடைய திருவடி கமலம், ஞானாசிரியனுடைய திருவடி கமலம் ஞானத்தை பருவோண்டு என்கின்ற அவா உள்ள சீடனுடைய தலையில பட்டுருச்சுன்னா மலம் தொலைஞ்சு போச்சு. அதான் பாத கமலம் படுமுடியா இருக்கு. அப்பொழுதே பாத கமலம் படும், படு என்றால் அழிந்து போகும். இப்படி என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமையை சூட்டும் யாரு தெரியுமா? அதான் மின்னமர் பொருள் சூழ் வெண்ணை மேய்வாள் மெய்கண்டான். மின்னல் என்கின்ற மேகத்துக்கு அடைய ஆகுவியராக இருக்கின்ற மேகங்கள் சூழ்ந்த குளிர்கள் உண்ட திருவண்ணநல்லூரிலே எழுந்தருளியுள்ள மெய்கண்டான் என்கின்ற ஆச்சாரியன். மின்னமர் பொழில் சூழ் வெண்ணை மேவி வாழ் மெய்கண்டான். வெண்ணையிலே திருவண்ணநல்லூரிலே எழுந்தருளியிருந்த ஞானாசிரியன். 2 வயசுக்குள்ள 70 வயசு குறுக்களுக்கு ஆச்சாரியம். 2 வயசுக்குள்ள 70 வயசு குறுக்களுக்கு ஆச்சாரியம். ஞானம் பெரியதை தவிர வயது பெருசல். ஞானம் பெரியதை தவிர வயசெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதியிலையும் இல்லை, சாதியிலையும் இல்லை, வயசுலையும் இல்லை, செல்வத்திலையும் இல்லை. அதனால ஞானம்தான். அதனாலே தந்தை தருளினாலே தாளினை தலைமையை சுட்டும் மின்னமறு பொழில் சூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான். திருவண்ணநல்லூரிலே எழுந்தருளி இருக்கிற மெய்கண்டான். அதற்கு மேலே அவன் அருதி செய்த நூல் மேவிவாள் மெய்கண்டான். மெய்கண்டான் நூல், மெய்கண்டான் நூல். எல்லாரும் பொய்ய கண்டார்கள், அவர் மெய்ய கண்டார். எல்லாரும் மற்ற சமயவாதிகள் எல்லாம் நல்லா ஞாபகம், மற்ற சமயவாதிகள் எல்லாம் பொய்ய கண்டார்கள். நல்லா விளங்குதா? அவர்கள் கண்ட உண்மையெல்லாம் அவர்கள் சொல்லுகிற பதிவு சுபாச லட்சணங்கள் எல்லாம் பொய். மெய்கண்ட சந்தானம் சொல்லுகின்றத மெய். அதாவது இந்த வாக்கியத்துக்கெல்லாம் 10 கோடி கொடுத்தாலும் கட்டாது. மற்ற சமயவாதிகள் சொல்லுவதெல்லாம் பொய்த்த இவங்களை, பொய்த்த இவ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்த இவ நான் மறையவர் வீழி மிளல வெண்ணிலி செடுங்கோயில் அத்த இவ நெறியர் சிவமலாது அவம் அறிவோரோ அறிவுடையோரே. திருவிசப்பான் இத்த இவ நெறி நன்றென்று இருள்மாய பரப்பரா இந்திரசால பொய்த்த இவ நெறி. என்ன விளக்கம் பாருங்க? இத்த இவ நெறி நன்றென்று இருள்மாறா இந்திரசால பொய்த்த இவ நெறி நான் புகாவகை உரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்த இவ நெறி நான் மறையவர் வீழி மழலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தைவ நெறி சிவமலாது அவமும் அறிவோரோ அறிவுடையோ. என்ன சூடு திருசிவா? அதனாலே இப்படி மெய்ப்பொருளாய் சிவத்தை கண்டு பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் உண்ணப்போ என்று உண்ண விளக்கத்தில் வரும். அதனாலே இதுதான் மெய் என்று காட்டி, இதுதான் மெய்தெய்வம் என்று காட்டி, இந்த பதிவு சுவாச லட்சணங்கள் சொல்லுகின்ற முறை இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்பொழுது சொல்லுகின்ற நான் பதி இலக்கணம் பாச இலக்கணம் பசு இலக்கணம் சொல்றேனே, இப்ப நான் சொல்ல இலக்கணம் தான் உண்மையான இலக்கணம். அதனாலே மெய்கண்டார் மெய்கண்டார் அவங்க பாட்டை பேருது. யாரு பேரு மெய்கண்டாருக்கு? மெய்கண்டாருக்கு அப்பா யாரு? பரஞ்சூரி முனிவர். மெய்கண்டாருக்கு அப்பா பரஞ்சூரி முனிவர். அவருக்கு அப்பா சத்திய ஞான தரிசனிகள் அகச்சந்தானம். சத்திய ஞான தரிசனுடைய மாணாக்கர் பரஞ்சோதி, பரஞ்சோதி மாணாக்கர் மெய்கண்டார். பாட்டம் பேர வச்சார். அந்த காலத்தில் பாட்டம் பேர வைக்கிற வழக்கம். இப்பெல்லாம் பாட்டனுக்கும் பேர் இல்லை, கடவுளுக்கும் பேர். இவன் என்ன சமயத்தான் இப்போ வைக்கிற பேரில் என்ன சமயத்தான் கூட கண்டுபிடிக்க முடியலப்பா. பேரை பார்த்தா என்ன சொல்றது? அதை சரி அதை விடு. ஆகையினாலே பாட்டன் பேர் எது? சத்திய ஞான தரிசனிகள். அதுதான் மெய்கண்டான். சத்தியம் மெய் தரிசனிகள் கண்டவன். நல்லா புரியுதா? தாய்மானா சொன்னாரு பொய்கண்டார் காணா, பொய்கண்டார் காணா புனிதமனு அத்துவித மெய்கண்டான் ஆதனரும் எவ்வளவு என்னாலும் என்றார் தாய்மான். அதனாலே இப்படி இத்தனை உபகாரம் செய்தவராகிய மெய்கண்ட தேவர். என்ன உபகாரம்? பிறவி பெருங்கடலிலே நான் புகாதபடி என்னை அந்த கடலில் இருந்து எடுத்து என்னுடைய சித்தத்தில் அவரை வைத்து அதுக்கு மேல திருவடியை தலையில சூட்டியவராகிய மெய்கண்டதேவர். என்னை இப்பவத்து சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னவி தருளினாலே தாளினை தலைமையர் சூட்டும் இன்னமர் பொழிசூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான். மெய்கண்டான் அவன் அருள் செய்த நூலாகிய சிவஞானபுரம். அவன் அருள் செய்த மெய்கண்டான் நூல். மெய்கண்டானுடைய நூல் இது சிவஞானபுரம். சிவஞான போதம் தலையானம் சோறு சோறுவான் கையில் வச்சிருக்க நூல் என்ன தெரியுமா? தட்சிணாமூர்த்தி மாணிக்கவாசருக்கு உபதேசம் பண்ண வந்த போது என்ன வச்சிருந்தாரு தெரியுமா? யாருக்கும் புத்தகம் கொடுத்துட்டு வரல, ஞாபகம் வச்சுங்க. மாணிக்கவாசர் ஆண்டு விடும் போது தான் புத்தகம் கொடுத்துட்டே வந்தார், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் என்னென்னமோ விட்டு வந்து திண்டாடு விடுவார், நல்ல புரியுதா, கோவணத்தை கொண்டு வந்து ஒட்டை கொண்டு வந்து என்னென்னமோ கொடுத்து வா உளறி விடுவாங்க. யாரு புரியுதா இல்லையா? இவருக்குத்தான் புத்தகத்தோட வந்தா இருப்பா, ரிக்கார்டோட. இவன் சாமானி பட்டவன் அல்ல, நம்ம அப்படி பிடிச்சி திருவாதவுடிகள் நல்லா பண்ணார். அந்த இடங்கள் எல்லாம் திருவாத ஊருடிகள் மாணிக்கவாசருடைய வரலாற்றை பாடுறது ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. நம்ம திருவிளையாடு புராண ஆசிரியர்களை இன்னும் மற்ற ஆசிரியர்களை விட அவர் நல்லா பண்ணியிருக்கார். உருத்திரன திருமணியை இலங்கு காதில் உஞ்சரத்தில் கந்தரத்தில் உருத்திரன திருமணியை இலங்கு காதில் உஞ்சரத்தில் கந்தரத்தில் ஒளிகொன்மார்வில் தரித்தலகு முண்டமங்கி கவின்கரந்த கரத்திலனின் திலகுதிரு முண்டமங்கி கவின்கரந்த நன்முதர் மேற் கவினச்சாத்தி திருத்துகளும் வேதியனார். இந்த மாதிரி திருக்கோலம் அதான் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்றுக்கோலமணி சிவந்த திருமேனி புரித பட்டு சிவந்து நவகோடி மதியுதித்த தென்னப்பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் அப்படியே வருதா இல்ல தூள சிவஞான தேசிகனாய் தென்திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான். சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம் என்பது வாத ஊர்வலல். அதனாலே இப்படி கரத்தில் திலகு திரு முண்டமங்கி கண்கரந்த நன்முதர்மேற் கவினச்சாத்தி திருத்துகளும் வேதியனார் அம்பொன்மேனீர் திகழ்வது கண்ட அகமகிழ்வார் செங்கை மீது இந்த திருக்கோலத்தை கண்டு மகிழ்ந்தாரு செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகமேது ஐயா என்ன சாமி? அந்த திருக்கரத்தில் இருக்கிற புத்தகம் என்ன புத்தகம்? பொருத்தமுறும் புத்தகமேது ஐயா என்ன? பொய்மையிலா சிவஞான போதம் என்ற நல்லது சாமி அப்படின்ட்டு நம்ம என்ன விட்டுருவோம்? அப்படியா சிவஞான போதமா? இல்லை இல்லை, என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது, என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது, இலங்கியிடும் போதம் ஏது சிவ ஞான போதம் சொல். என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது, இலங்கியிடும் போதமேது இயம்புவீரேல் இயம்புவீரே. இந்த இந்த சொல்லுக்கு தேவரின் பொருள் சொன்னீர்களாக அன்று வட நீழலில் வந்திருந்தான் நீரே. அந்த வடவாள மரத்துக்கு இருந்த பிரம சனகாதி முனிவருக்கு உபதேசம் பண்ணினாரு அந்த சாமி தான் நீ. அன்று வட நீழலில் வந்திருந்தார் நீரே அடியேனும் உமக்கடிமை ஆவேன் என்ன நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் நிகழ்போதன் தேர்ந்ததனை தெளிதலாம் என்று ஒன்றியனர் பொருள் வினைவி நிற்பார் சிந்தை உருகுவகை உரை செய்தார் கோமையில். சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் தேர்ந்ததனை தெளிதல் போதம் சிவஞானம். அதனாலே அப்படிப்பட்ட சிவஞான போதத்தை அப்படிச்சப்பட்ட சிவஞான போதத்தை அருளி செய்தவராகிய வைகண்ட தேவர் அந்த ஆச்சாரியின் அருளி செய்த அந்த மெய்கண்ட சாத்திரங்களிலே தலைமையாயிருக்கிற சிவஞான போதத்தை தலையிலே வைத்துக் கொண்டு ஆச்சாரியனை தலையிலே வைத்துக் கொண்டு ஆச்சாரியன் அருளி செய்த அந்த நூலை தலையிலே வைத்துக் கொண்டு சென்னீர் கொண்டு கொண்டு சென்னீரை வைத்துக் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கல் விட்டான். சைவ திறத்தினை சைவ திறத்தினை தெரிக்க சைவத்தரமாவது யாதென்றால் சைவத்தரமாவது யாதென்றால் இதுதான் பதி, இதுதான் பசு, இதுதான் பாசம். இது பாசம் இப்படிப்பட்டது, பதி இப்படிப்பட்டது, பதி பசு இப்படிப்பட்டது என்று திறமாக உறுதியாக நிலையாக முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுவதனாலே சைவத்தரத்தினை தெரிக்கணும். இது ஆச்சாரியின் துதி. இதுக்கு மூல நூல் முதநூல் முதநூல் இது சிவஞானத்தியாருக்கு முதநூலு. அந்த நூலினுடைய தன்மை அதை வச்சு நான் நூலை பாடுறேன். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளிலே தலைவியர் சூட்டு மென்னமர் மின்னமர் பொலிசூழ் வெண்ணை மேவிவாழ் மெய்கண்டா நூல் சென்னீர் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். அந்த திறன்கிற வார்த்தை இது வருது வருது பாத்தியா திறம் திறம் புரியுதா? சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்று இந்த ஆசிரியர் பாடுகிறார். அதனாலே இப்படி ஆச்சாரிய வணக்கம் சொல்லி ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை சொல்லி ஆச்சாரியன் எழுந்தருளிற்கு ஊரை சொல்லி அந்த ஆச்சாரியன் செய்த நூலை சொல்லி அந்த நூலை தலைமையேற்கொண்டு அந்த நூலின் சொல்லப்பட்ட கருத்துக்களை பதிவு சுபாசலட்சணங்களை நாம் சொல்ல புரிந்துகிறேன் என்று இந்த பாட்டிலே காட்டுகிறாரு அருள்நீசிவன். இப்படி என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தண்டை வைத்த அருளினாலே தாளினை தலைமையேற் சூட்டு மின்னவர் மொழி சூழ்வெண்ணை மேவிவாழ் மெய்கண்டா நூல் சென்னீர் கொண்டு சைவத்தரத்தினை தெரிவிக்கப்பட்டார் என்பது இந்த பாட்டு. அதுக்கு மேலே வந்து வருது, முதலிய பொருளும் கேட்போரும் பயன் என்று வருகிறது. நூலினுடைய திறமையும் ஆச்சாரியனுடைய உபகாரம், ஆச்சாரியனுடைய உபகாரமும் ஆச்சாரியன் செய்த நூலினுடைய சிறப்பும், அதற்கு மேலே அந்த நூலை வழிகொண்டு நான் வழிநூலாக, முதல் நூல் வழிநூல் சார்பு, முதல் நூல் வழிநூல் சார்பு, தொகை வகை விரி என்றார் போல. இது முதல் நூல் வழிநூல் சார்பு, அதுக்குதான் நூல் மூணு புரியா போடணும். இந்த மூணு நூல் எங்கள் இதில் இருக்கும். திருப்பரந்தூர் போனது சொல்றாரு யாரு, மகாவுத்தர், மூணு நூல் எங்கள் நெஞ்சில் இருக்கும்னு சொல்லி அந்த அடையாளத்தை காட்டுறது தான் முன்னூல் போடணும். புரியுதா? வெறும் பூண்டு போட்டிருப்பா வகுவது. ஐயோ, அதனாலே இந்த முன்னூலும் தரித்தார்கள் ஒரு வெதுவாதனுடைய புராணத்தில் கூட. அதனாலே இப்படி நூலினுடைய தன்மை, ஆச்சாரியின் உபகாரவுகளையெல்லாம் இந்த பாட்டில் சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் போல வருவது, முதலிய பொருளும் கேட்போரும் பயணம் என்ற ஆடல் வருகிறது. கோன் முறை அரசு செய்ய குறைவிலாள் வாழ்கிறான் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி.
4: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல என்னுடைய திருவுருளை திறமையேற்கொண்டு அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம். நம்முடைய நாயன்மார்களை பற்றிய ஒரு பெரிய அமைப்பை வைத்தால் இயற்பெயரும் காரணப்பெயரும் இந்த இரண்டு வகையில் அமைந்திருக்கிறது நம்முடைய நாயன்மாருடைய திருப்பெயர்கள். அதுல 9 பேரை விட்டு விடுகிறோம் தொகையடியார் என்று. அது நம்ம எல்லாம் மிகுதியான ஒரு கூட்டத்தை வைத்து சொல்கிறோம். தில்லைவானந்தனர், பத்தராய்ப்பணிவார் என்று சொல்றோம். அதை விட்டுவிட்டு தனியாக வருகின்ற அடியவர்களை பற்றி பார்த்தோமானால் எத்தனை அடியவர்களுக்கு தாய் தந்தையரால் இடப்பட்ட பெயராக இயற்பெயராக இருக்கின்றது, எத்தனை அடியவர்களுக்கு அந்த இயற்பெயர் தெரியாமல் காரண பெயர்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு எண்ணினால் அந்த எண்ணத்துல நல்லது, அதே தவிர கொஞ்சம் நெறியாக எண்ணணும். அந்த வகையில வருகின்ற பொழுது இப்பொழுது விரல் மிண்டர் என்ற ஒரு அருமையான பெரியவர் இருக்கிறார். இந்த விரல் மிண்டர் என்பது உண்மையிலேயே தாய் தந்தையரால் இடப்பட்ட பெயரா என்றால், அந்த பெயரை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கிற பெயர் இப்பொழுது இருக்கிற நீங்க ஷோ அல்லவா, இந்த பெயர்லாம் விட்டுருக்கேன், இதை நம்ம பெயராம கருதல அல்லவா, சுரேஷ் நரேஷ் கரேஷ் தரேஷ் எல்லாம் அப்படி வந்தா தான் தமிழன் தமிழன் ஆகிறானா அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தமிழரை விட்டுருவோம். ஓரளவு மரபு நிலை பிழையாது இருக்கிற தமிழர்கள் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னே இருந்த அந்த பெரியவர் வரையிலும் வைத்த பெயர்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று இறைவன் பெயரை வைப்பார்கள் அல்லது தாத்தா பெயரை வைப்பார்கள். பெயர்னால என்னன்னு கேட்டா தாத்தாவினுடைய பெயரை உடையவன் பெயர் என்று வைப்போம். ஆனா ஒரு பையனுக்கு பெயர் வச்சுடலாம், 2-3 பையன் இருந்தா ஒரு பையன் அந்த பெயர்னா இருப்பான், மறுபையெல்லாம் குலதெய்வம் மற்ற இது அப்படி இல்லாம சான்றோர்கள் பெயர் அப்படி வச்சிருவான் வச்சிருப்பான். இப்படிதான் இருந்தது. இப்பதான் எதுவும் இல்லாம இந்த சுரேஷ் நரேஷ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது சரி, அது நம்ம அந்த அந்த உலகத்தை நாம் விட்டே விடுவோம். அது நமக்கு வேண்டியது விட்டார் உலகம் என்று உந்தி பெற. ரொம்ப அருமையான சொல்லுது பாத்தீங்களா, விட்டார் உலகம் என்று உந்தி பெற. யார் தெரியுமா? சைவ சித்தாந்தம். எட்டு கொண்டார் தமை தொட்டு கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெறன்னு. ஆமா, எந்த ஒன்றில் ரொம்ப அழுத்தமான பிடிப்பு இருக்குதோ அந்த பிடிப்பு வந்தவன மற்றதை தானா விட்டுடும். இது சைக்காலஜி முறை கூட. நான் வேடிக்கையா கூட சொல்றது உண்டு, பையன் கல்யாண பிறகு ஆன பிறகு ஒரு மாறுதல் இருக்கிறான்னு சொல்றோம், இருக்கதான் செய்யும். இதுவரை இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையில அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா, கொஞ்சம் தூரம் வளர்ந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நண்பர்கள் நண்பர் நண்பர்கள் அல்லவா இப்படி. அப்புறம் அது பிறகு ஒரு பணிக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு திருமணம் ஆன பிறகு மனைவி மனைவி மனைவி மனைவி அப்படிதான் வேற என்ன பண்றது. அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகள் மக்கள் மக்கள் மக்கள் மக்கள் மீதின் உணர்கின்றோம், மற்ற சொற்கின்றும் ஜீவிக்கும். இப்படி ஒன்றை பற்றுகின்ற பொழுது இன்னொன்று தாமாக நிகழும். அதுக்குதான் பற்ற வேண்டியதை தக்கதாக பற்றுக என்றார் திருவள்ளுவர். ரொம்ப அருமை. ஒன்றை பற்றி தான் இருக்குப்ப மனசு, சந்தேகம் இல்லை. அந்த பற்றுகின்ற பொருள் நல்ல பொருளாக இருக்கட்டும், உயர்ந்த பொருளாக இருக்கட்டும். அது எது சாமி என்ன? பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று ஒரு முதல் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் ஞானி திருவள்ளுவரே. மாற்றமே முதல் ஞானி திருவள்ளுவர் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. அதுக்கு முன்னே நமக்கு இருந்திருக்கிறார்கள், ஆனா அவங்க எல்லாம் தெரியல. தொல்காப்பியம் தொல்காப்பியம் சொல்லிட்டா திருவள்ளுவர் அப்படி அப்படி திருமூலர் இப்படி வந்துட்டோம். இன்றைக்கு இருப்பதில் நம்ம பழமையானவர்களாக முதன்மையானவர்களாக இருப்பவர் திருவள்ளுவர் தான். அதனால ஒன்றை பற்றிய பிறகு தானா நிகழும், இது இயற்கை. அது போட்டோம். அப்படி பருவதும்போது நாம் எதை பற்றுகிறோம் என்றால் மரபு வழியும் இறை வழி உணர்வையும் நம் முன்னோர் வழியும் பற்றுகிறோம். எனவே அதனால் இந்த சுரேஷ் நரேஷ்ங்கிறத வெற்றார் உலகம் என்று உந்தி வரும். இதை நமக்கு வேண்டியதில்லை. அப்படி வரும்போது விரல் மிண்டர் என்ற பெயர் உண்மையா அப்பா அம்மா வைத்த பெயராக இருக்க முடியாது போலத்தான் தோன்றுகிறது. ஏன்னா மிண்டர்னு ஏதாவது பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அது மாதிரி விரல் மிண்டரா, விரல்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி கொள்வதில் தலையாயவர், அந்த வெற்றி பெறுவதில் மிண்டர். கொஞ்சம் வன்மையாக இருந்தேன்னு அந்த வெற்றி பெறுவார், உறுதிப்பாடா இருந்து வெற்றி பெறுவார். ஆனால் அந்த வெற்றி எப்படி இருக்கும்னு கேட்ட எல்லாராலும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குரியதான வெற்றியா இருக்கும். ஒண்ணும் இல்லாம நான் இந்த செவத்து மேல இருந்து மாடியில இருந்து பொத்துன்னு குதிக்கிறேன் பார் அப்படின்னு குதிச்சு கைகால முடிச்சுக்கிட்டேன்னா அது மிண்டர் இல்ல, அது விரல் மிண்டர் இல்ல. அது வந்து என்னன்னு கேட்டா தவறான முறையில வந்த மிண்டர். உண்மையிலேயே ஒரு சாதனை, அந்த சாதனை வந்து தக்கதாக இருந்து உறுதியாக இருந்து அதில் வலிமையோடு ஒன்று இந்த உறுதிப்பாட்டில் வலிமையாக இருப்பவருக்கே அது விரல் மிண்டர். அப்படி வெற்றி கொள்வதில் நல்ல வலிமை மிக்கவர், உறுதிப்பாடுடையவர் என்ற பெயர். அதனால அந்த பெயர் நமக்கு வந்து கொஞ்சம் காலப்போக்களுடைய கொள்கின்ற அந்த உறுதிப்பாட்டை கண்டபடி சொல்லியிருக்க வேண்டுமே தவிர தாயந்தையால் இருக்க முடியாது என்று சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெயர்கள் அப்படித்தான் இருக்குது.
2: இன்னும் சில சமயங்கள்ல இயற்பெயர் இருக்குது, அதாவது அப்பா அம்மா வச்ச பெயர் இருக்குது, அது பின்னால இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பெயர் வந்தவன் அது தானா விட்டு போயிருக்கு. நம்ம காரைக்காலமையா இருக்கு அப்படிதான். புனிதவதினா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. மறுநீக்கியார் தலைப்பே நம்ம கொடுக்க விட மாட்டோமே. மறுநீக்கியான்னு கொடுக்குமா? மூச்சியே பெரிய மாட்டோம். நாவரசர்னாதான் விளங்குது, ஆனா அப்பா அம்மா வச்ச பேர் போயவே போட்டு இல்ல. அது போல ஞான சம்பந்தருக்கு அப்பா அம்மா பெயர் வச்சது என்னதுன்னே தெரியல. ஞான சம்பந்தம்ங்கிறது மூன்றாம் வயசுல ஞானத்தை ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட பிறகு வந்த பெயரை தவிர இயற்பெயரானது எதுவோ தெரியல. அருகிலேயும் அதான் நம்ம மணிமாசர் தேக்கலா கூட சிவஞான சம்பந்தர் ஆயினார் ஆயினார் என்று சொன்னார். எனவே மூன்றாம் வயதுல குளத்தங்கரையில வந்து இந்த தாய் தந்தை நீங்க அந்த தாய் தந்தை நாள் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் உண்ட பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொன்னார். அதுவே அந்த காரண பெயர் தான். அப்படி பல பெயர்கள் அப்படி எல்லாம் இந்த பெயரை பற்றி ஒரு எண்ணம் என்னன்னு. இடங்கடியார் ஒன்னும் வழங்கல. கோட்புரியார் அதாவது கொள்கையில புலி மாதிரி புடி புடிப்படையவர். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும், எண்ணியதை எழுதுவோம். திருவருள் அது நல்லது ஆயிட்டு உறுதியாயிட்டே இருக்கு. இடங்கடியார் இடம் இடம் என்றால் நான் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறேன். இடம் என்பது மனம் எந்த எதை இடமாக கொள்ள வேண்டும்? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். யாரு? அப்பர் சுவாமி. இந்த அப்போ நெஞ்சத்தை யாருக்கு எந்த எதுல யாருக்கு வைக்கணும்? இறைவன் எழுந்தொழுவதற்கு இடமா வைக்கணும். எனவே தன் நெஞ்சத்தைய பெருமான் எழுந்தொழிப்பதற்குரிய இடத்தை வைத்தவர் அந்த நிலை நின்றும் சிறிதும் கழியார் நீங்காதவராயினார். அப்போ பெருமானை நெஞ்சிலேயே கொண்டு அதிலேயே அது நின்றும் நீங்காது இருந்தவர் இடங்கடியார் என்று சொல்றோம். அதான் நம்முடைய யுகத்தினாலே ஏதோ படிச்சு சொல்றோம். அப்ப எனவே காரண பெயராதான் இருக்கணும். கலியநாயனார் கலியன் அத நமக்கு கலியன்கிற இந்த ஞான சம்பந்தரே கூட சொல்றாரு தன்னை வந்து கலி என்கிறார். கலி என்பதற்கு என்ன பொருள் கேட்டா வறுமை என்ற பொருளும் உண்டு, கலின்னா செல்லும் என்ற பொருளும் உண்டு. என்ன பண்றது? கலியை வாராமே வறுமை நீங்க. இன்னொன்னு கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு
1: அங்க செல்லும் மிக்க மதுரைன்னு அர்த்தம், வறுமை மிக்க மதுரைன்னு அர்த்தம்.
2: கலி என்ன? வளம் மிக்கவன் என்ற பொருள் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். என்ன பண்றது? இப்படி எல்லாம் கலிக்கம்பர் இருக்குது. நீங்க அது என்ன ஒரு தனியா எடுத்து வைத்துக் கொண்டு பெயர்கள் பற்றி அல்லவா நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று வைத்து ஒரு எண்ணியதை எழுதணும்னு சொன்னா இது நல்லதா இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா இது மறுக்கப்பட்டு வேறொரு கருத்தா அது நிலை பெறும் அல்லவா? அதுக்காக ஒரு கருத்தாக அப்படி வைக்கலாம் என்று சொல்லலாம். அது போல இங்கு வரும்போது விரல் மிண்டர் என்று சொன்னால் தான் கொண்ட பிடிப்பிலே வெற்றி பெறுகின்ற அளவில் அவருடைய உறுதிப்பாடுடையவர், தாம் கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடுடையவர், அதில் வெற்றி கொள்வதில் உறுதிப்பாடுடையவர் என்ற பொருள் அமைந்திருக்கிறது. அதை வைத்தான் நமக்கு ஏற்றாலும் இப்படி இப்படி வரலாறு சொல்லப்படுவதற்கும் அதுக்கும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி இப்பொழுது இவர்கள் தோன்றிய நாட்டை பற்றி நமக்கு சொல்கிறார். முதல் பாட்டு விரை செய்ரும்பும் தொடையிதடி வேணியார்தம் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. சேர நாட்டில் அப்படி ஒரு நினைப்பு சொல்றாங்க. சேர நாட்டில் இந்த பரசுராமன் இது மாதிரி சில முனிவர்கள் வந்து அங்கே தொடர்புடையதாக சொல்லி இன்றைக்கும் கூட அது மாதிரி எல்லாம் எண்ணி எங்களுக்கு அந்த மாதிரி அவங்க கோத்தரம் இவங்க கோத்தரம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது சேர நாடு இது பரசுராமர் தவம் செய்து பெருமானுடைய திருவுருள் பெற்ற நாடு அந்த சேர நாடு மலைநாடு என்று சொல்கிறார். ஆகவே விரை செய்ரும்பும் தொடையிதழி வேணியார்தம் கடல் பரவி அந்த பரசுராமன் யாரை வணங்கியவர் என்றால் பெருமானை வணங்கியவர். பெருமான் என்பது கொண்டை அணிந்திருக்கின்ற சிவபெருமான். அந்த சிவபெருமானை வணங்கி பெரும் தகுதியெல்லாம் பெற்ற நாடாம் தவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. அந்த நாட்டில் திரை செய் கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் செழுவளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு. நம்முடைய இலக்கண நூல்கள் நிலங்களை ரொம்ப ஐந்து நிலங்களாக பிரித்தன. ரொம்ப அருமையான பகுதி. நம்ம தசாமூர்த்தியோட சொல்லும்போது இப்ப தொல்லாப்பியம் பெருமாள் அவங்களுடைய எண்ணத்தினாலதான் பெருமாள் தொடங்கி வந்திருக்கு. ஆட்சி இப்ப சொல்லதிகாரம் வந்திருக்கிறோம். இந்த தரத்துல இடையியல் இடையியல் உரியல் எச்சையல் முடிஞ்சதுன்னா பொருளதிகாரம் தான். இந்த முதல் இரண்டும் கொஞ்சம் மொழி பற்றியது. பொருளதிகாரம் சமுதாயம் பற்றியது, சமுதாயம் பற்றியது. அப்ப தமிழருடைய சமுதாயத்துல பல்வேறு கருத்துக்களை நாம் எண்ணுவதற்கு காரணமாக இருப்பது பொருளதிகாரம் தான். இதுதான் எந்த மொழியிலும் இல்லைன்னு சொல்றாங்க. இலக்கணம்னு சொன்னா மொழி பற்றி இலக்கணம் இருக்கே தவிர சமுதாயம் பற்றி இலக்கணம் இல்லை. சமுதாயம் பற்றிய செய்தி இருக்கலாம், அதை இலக்கணம் என்ற அமைப்பில் கொண்டதில்லை.
1: நம்முடைய தொல்காப்பியம் எத்தனையோ கிமுக்கு முன்னால எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று சொல்லுவோம். இப்படி சொன்னோன்னா ஒருத்தருக்கு கோபம் வந்துட்டு, ஒரு சிவாச்சாரியார், எங்களுக்கு பொருளே இல்லையா, பொருள் என்னையா பொருள் இருக்கு, வேதங்கள் என்னென்ன சொல்லுக்கு என்ன பொருள், ஐயா அது லெக்சிகன் அகராதி, நீங்க பொருள் பொருளை நினைக்கிறான்னு கேட்டா பொருள் ரெண்டுதான் உங்களுக்கு தெரியுது, சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறது, ரூபான பைசா பொருள் நினைக்கிறான், இது ரெண்டும் அல்ல நாங்க சொல்ற பொருள், அது விளங்கல அவருக்கு விளங்கல, இவன் வர முடியல இல்லையாவது இல்லையான்னு, இல்லையா தாத்தா இல்ல, நாங்களாவது வடமொழி படிக்கல, சிவஞான சாமி வடமொழி படித்தவர். இந்த பொருளதிகாரம் என்ற ஒரு அமைப்பு எந்த மொழிக்கும் இல்லை, இலக்கணத்தோடு ஒன்று சேர்ந்ததா வரபடி அழகா படிச்ச மனுஷன். அதனால அவருக்கு விலகி கொள்ள இங்க பொருள் பொருள் என்பது என்று கேட்டா, இந்த வாழ்க்கை சமுதாய அறத்தை இரண்டாக பிரித்து, இது அகம் இது புறம் என்று பிரித்து, அகம் அக ஒழுக்கம் எப்படியெல்லாம் இருக்க அமைய வேண்டும் என்றும், புற ஒழுக்கம் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்ற பிரித்த பாகுபாடு தமிழன் கண்ட பொருள் இலக்கணம் தான் இருக்கு. அனுபவிக்கலையே அனுபவிக்கலி, இப்ப கூட ஐயா சொன்னாங்க பல பேர் வல்லியன்னு, அது நாம என்ன பண்றது, அது அது அதுக்கு நீங்க ஒரு திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார், திருவள்ளுவர் அது எதுல இன்பத்துறைக்கே அப்படித்தான் தருவர், நீங்க இது கிடக்கிட்டு இது அறிவுத்துறை, மலரினும் மெல்லிது காமம், இந்த காமம் காமம்னா இவன் என்ன நினைக்கிறான் கேட்டா விலங்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ உடல் உறவு கொள்ளுவதுதான் சீக்வல் டு என்று கருதுனான். இந்த உடல் உறவு என்பது அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற பிணைப்புல எத்தனையோ ஒன்றில அதுவும். அதனால வாழ்க்கையில ஒரு மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லறத்துல, இந்த உடல் உறவு என்பது அது ஒரு பகுதி அவ்வளவுதான், அதை விட எத்தனையோ இருக்க. திரு அவரே சொன்னாரு, கண்ட காண்டல் அப்புறம் கேட்டு அப்புறம் உண்டு உயிர்த்து உற்று அறிதல், இந்த உற்றறிதல் என்பது ஒன்று, ஆனா அது ஒன்றுதான் அல்ல, காண்டலில் கேட்டலில் உண்டலில் உயிர்த்தலில் இதுல ஒண்ணு தலைப்படலையவே. அதனால மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர், அதுல இந்த மாதிரி முழுமையாக என்னவது என்பது சிலர் தான் அந்த செவ்வி தலைப்பட்டவருங்கிறார். அப்ப திருவள்ளுவர் மனைவியோடு இருந்தவன் எல்லாம் பெற்றவன் சொல்லல, அதுல ஏதோ ரொம்ப குறைந்த அளவு தான் போறாங்க, அது மாதிரி சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார், நம்ம என்ன பண்றோம் அல்வா, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய விட்டுருவோம். எனவே இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த இவர் நம்முடைய சேக்கிரா பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒரு அருமையான குறிப்பை சொல்லுகிறார், அது இலக்கண அமைப்பில் ரொம்ப அருமையா இருக்கு, ஒரு தலைப்பு எழுதணும், சேக்கிழார் பெரிய திருத்தொண்டர் புராணத்தில் காணும் இலக்கண மரபுகள் என்று, இலக்கண மரபுகள் என்னன்னு இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்கார் சி கே எழுதியிருக்கிறார், அவர் ஓரளவு போயிருக்கிறார், இன்னும் மேலும் போகணும், மேலும் போகணும் அல்லவா, போக வேண்டிய இடங்கள் பல இருக்கு. அதுல இப்போ வந்து நான் நிலங்களை பிரித்திருக்கிறார்கள் சொல்லு ஆப்பியம் தான் பிரிச்சது, இன்னைக்கு இருக்க நூல பிரிச்சதா தெரியுது, முதல்ல தான் நிலங்கள் நான்கு என்றது, ஒன்று நல்ல மலைகள், மலைகளைச் சேர்ந்த இடங்கள் நீங்க பார்க்கணும், அடுத்தது நல்ல கடல், கடலைச் சேர்ந்த இடங்கள், வயல், வயலைச் சேர்ந்த இடங்கள், நல்ல பசும்புல் பெருவழி அதைச் சேர்ந்த இடங்கள், இப்படி நான்காக பிரித்தாங்க. இப்ப இந்த பசும்புல் சேர்ந்த இடங்கள்ங்கிறது ரொம்ப வர வர குறைஞ்சு போச்சு, ஏன்னா எல்லாம் வீடா போட்டுது, வயலே பெரும்பாலும் வீடாகுது இல்லவா, மருதமே வயலாகுது, வயல்லாம் கூட வீடாயிட்டுது, இந்த பசும்புல் சார்ந்த இடங்கள் குறைவு, அதனாலதான் கால்நடை வளர்ச்சி இப்ப குறைஞ்சு போயிடுச்சு, கால்நடை வளர்ச்சி குண்டுவதற்கு காரணம் பசுமூலத்து மேல மாடு மேயினுமே எங்க மேயது, ஆனாயிரம் குண்டி மேய்ச்சார் அல்லவா, திருமூலர் மேய்ச்சார், பெரிய புராணத்தில் பாத்தீங்களா மாடு மேய்ச்சவங்க, பெரிய அடியவர்களில் மாடு மேய்த்தவர்கள் யாரு, இயல்பாகவே மேய்ச்சவர் ஒருத்தர், அவர் ஆனாயர், செயற்கையா மேய்ச்சவங்க ரெண்டு பேரு சண்டிகேஸ்வரரும் திருமூலரும், அதெல்லாம் பரம்பரை, இது பஞ்சத்துக்கு ரெண்டும் இப்படிலாம் கூட ஆராயலாம். தலைப்பு கொடுக்கும்போது என்னன்னு கேட்டா, பெரிய புராணத்தில் ஆணிரை மேய்த்தவர்கள், மாடு மேய்த்தவர்கள் என்னமோ போல இருக்குது, ஆணிரை மேய்த்தவர்கள்னா பரவாயில்ல, அதெல்லாம் ஏமாத்துற வேலை, ஏமாத்துறன்னா ரெண்டாவது அதன் வாயிலாக ஒரு ஆணிரைங்கிற பெயராவது தெரியட்டுமே, ஆவின் பால்ங்கிறது தெரியல, தெரியுதில்ல உனக்கு, அதுல ஆவின் மன திருத்தொண்டர் புராணத்தில் நம்ம இப்படியே கூட தலைப்பு கொடுத்து பேசலாம் பேசலாம், ஆணிரை மேய்த்த அடியவர்கள் எப்படி இருக்கு சாமி, நல்லா இருக்கா, ஆணிரை மேய்த்த அடியவர்கள் அருமையா இருக்க தலைப்பு, ஏன்னா மூணு இருக்கு அதுல, அதுக்காக தான் ஆணிரை மேய்த்த அடியவர்கள் ஆடா ஆடா இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கும், மூணையும் ஒத்து நோக்கலாம், இப்படியே வச்சுக்குவோம் வச்சுக்குவோம், ஆணிரை மேய்த்த அடியவர்கள்
2: அப்படி வச்சுட்டோம். ஏன்னா நம்ம ஒருத்தர தான் சொன்னோம் திருமூலரை, இப்படி தானுங்க தோணும், என்ன பண்றது. இப்ப எனக்கு தோணுச்சுன்னு அர்த்தம் இல்ல, சத்தியமே எனக்கு தோணல. இவ்வளவு பேருடைய முகம் அப்படியே சேர்ந்து ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதில் தோன்றியது. யானுடைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையினாரே, அது மாதிரி நான் சொல்லும் தலைப்பெல்லாம் இங்கு முன்னிருப்பவருடைய அந்த அறிவு அல்லவா, அந்த அறிவு தாக்கம் அப்படி வந்து வருது. அதுல ஆணிரை மேய்த்த அடியவர்கள் அப்படி சரியா போச்சு. ஒரு தலைப்பு பாருங்க, இது நாங்க மூணு பேரும் போட்டு தள்ளப்பட்டு சொல்லிட்டு வர்றோம். இப்படி தலைப்பு என்ன கொடுக்கறது, என்ன கொடுக்கறதுன்னு, நம்ம தட்சிணாமூர்த்தியவர்கள் கோபால் நாங்கள் அப்படிலாம் ஈஸ்வரப்பெல்லாம். இப்பதான் தலைப்பு சரியா வச்சு, ஆணிரை மேய்த்த அடியவர்கள். இந்த ஆணிரை மேய்த்த அறிவர்கள் இருக்காங்களே, அதுல ஆணாயர் ஒருவர் தான் எப்பொழுதுமே அந்த அந்த அந்த மரபில பிறந்து வந்தவர். எங்கு இருவரும் ஒவ்வொரு காரணம் பற்றி இடையமாக மேய்த்தவர். அதிலும் கூட இன்னும் சொல்ல போனா சண்டிகேஸ்வரராவது சில நாள் மேய்த்தார், திருமூலர் ஒரு நாள் மேய்த்தார். சிவ சிவ சரி, இப்படி எல்லாம் அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த பசும்புல் பரப்பு இல்லாமையினாலே இந்த ஆணிரைகள் மற்ற மாடு ஆடு மாடுகள்லாம் குறைஞ்சே போச்சு. ஆடு மாடு இல்லாமையினால அதனுடைய எருக்கள் பயன்படுத்த முடியாம போச்சு. விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த எருவெல்லாம் நம்ம ரொம்ப குப்பைன்னு சொல்லிவிட்டோம். இப்ப என்னென்னமோ ரசாயனத்தை போட்டோம், போட்ட உடனே என்ன பண்ணது, மண்ணு வெடிச்சு போய். அதனால பார்த்தா மண்ணு தன்னுடைய இதெல்லாம் ஆற்றலெல்லாம் இழந்து போய் ஆற்றல் இழந்து தனியா தவிக்குது. அதுக்கு ஏற்ப அடிநிலையில் தண்ணீர் இல்லை, தண்ணீரும் இல்லை அடிநிலையில. மேல் இருக்கிற அந்த உரத்தினுடைய சத்தையும் இந்த ரசாயனம் கெடுத்துட்டுது. இனிமே என்ன பண்ணும், அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை ஏழ்வார் பொறுத்தல் தலை திருவள்ளுவர் சொன்ன அறத்தை கடைபிடிச்சிட்டு உட்காந்துருக்கு, உயிரை பிடிச்சிட்டு நல்லா விளையிறீங்க. முன்னெல்லாம் கீரை எப்படி சார் இருக்கும், கத்திரிக்காய் எப்படி இருக்கும், அந்த டேஸ்டே போயிட்டு ஏன் போச்சு அங்க, அதுல அது போட்டு பாவம் என்ன திங்கிறது. பெருசா வேணா இருக்கலாம், சொக்கனை கண்டு சட்டி அளவு கத்திரிக்காய் அவ்வளவு பெருசா இருக்கலாம், அது நறுக்கி சாம்பார்ல போட்டா நல்லா இல்ல, பொரியல போட்டா நல்லா இல்ல, கூட்டுல போட்டா நல்லா இல்ல, சிவசிவ. ஆனா அவ்வளவு எவனுக்கு வேணும். விஞ்ஞானம் ஒரு பக்கத்தில் வளர்ந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் அடிவைத்தான் அதிகமா செஞ்சு என்ன பண்றது. அதுக்காக தேவையில்லைன்னு ஒதுக்க முடியல, ஒதுக்க முடியல. ஒதுக்குனா இப்ப ராத்திரி ஏறமுன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை போயிடலாம், விஞ்ஞானத்தை நீக்கணும் எங்க போறது, நம்ம நடந்து போக முடியுமா, முடியாது. அதனால அதோட கட்டிட்டு மாறு அடிச்சுட்டு இப்படி இருக்க வேண்டியதான், போக வேண்டியதான் அல்லவா. சில நன்மைகளை பெற்று பல தீமைகளையும் பெற்று நடந்துகிட்டு இருக்க வாழ்க்கை அது போட்டோம். ஆகவே இந்த நான்கு நிலம், இந்த நான்கு நிலத்தோடு இன்னொரு நிலம் இருக்கினர். எப்பாவது இந்த நான்கு நிலத்துல இந்த காடு சார்ந்த பகுதி மலை சார்ந்த பகுதிகள் எல்லாம் சில சமயங்களிலே தன்னுடைய இயல்பு நீங்கி ஒரு பாலை, அதாவது வெறும் வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு, வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட வெப்பமான நிலப்பகுதின்னு தனியா ஒன்று இல்லை. இந்த மாறுதலால் அந்த வெப்பமான நிலை ஏற்படுமே தவிர அது வெப்பமானது என்ற ஒரு தனியா பிரிக்க வேண்டாம் என்று சொன்னார் தொல்காப்பியர். ரொம்ப அருமை. நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பி அப்படின்னு. இந்த அஞ்சு திணையில நடுவனதாக இருக்கிற பாலை நிலம் அதுக்குன்னு ஒரு தனி நிலம் இல்லை. ஏன் என்றைக்குமே பாலையா அது இல்லை, என்றோ ஒரு நாள் அருமையான பசுமுள் தரையா இருந்தது அல்லது மலை சார்ந்த பரப்பா இருந்தது, ஒரு கால வகையினாலே அப்படியாக மணலாக மாறிவிட்டது என்று சொல்ற. அது போல என்னைக்குமே யாரும் ஏழையும் அல்ல அல்லவா. என்றோ அப்படிலாம் வளமா வாழ்ந்தவன் தன்னுடைய கால இயல்பினாலே மாறித்தான் ஒரு காலத்துல வறுமை நிலை பெறுகிறான்.

பெருவளனும் ஒரு பக்கம் அருமையா கடற்பகுதி சேரநாடு. அந்த கடற்பகுதியினாலே அந்த நெய்தல் வளமும் இருக்குது, கடற்கரை சார்ந்த வளமும் இருக்குதான். சரி, இன்னொரு பக்கம் திருந்து நிலனின் செடுவளனும். திருந்து நிலன்னாரு, திருந்து நிலம்னு சொன்னா நல்ல தண்ணீர் போக்குவரத்து உடைய மருதநிலம், மடையில் வாழை பாய என்று சொல்றமே, மடையில வாழை பாயற அளவுக்கு தண்ணி அப்படி தேங்கி இருக்கணும், அது மருதநிலம். எனவே நல்ல திருந்தல்னா மருதநிலத்தினுடைய வளம் ஒரு பக்கம் மலையாளத்துக்கு இருக்குது. ரெண்டு, மூன்றாவது பாறையின் வளனும், மலைகள் பல இருக்கின்றன எனவே மலை வளம். இந்த மூன்றும் தெரிந்தது சேரநாடு. இப்ப இதெல்லாம் இலக்கண மீதிகள் தான், இலக்கண மீதி தான், அதை அப்படி அருமையா சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினையும்படியா செய்திருக்கிறார் சேக்கல. தீரைசை காடலின் பெருவளனும் நெய்தல் நிலம், திருந்து நீலனின் செழுவளனும் மருத நிலம், பாறையில் வாழனும் அது குறிஞ்சி நிலம். இந்த மூன்றும் பெருகி மல்கு நாடு மலைநாடு, மலைநாடு என்ற ஒரு பகுதி அது சேரநாடு என்று சொன்னார். பெரிய புராணத்தில் பேசப்படுகின்ற நாடுகள் எவை அப்படின்னா, ஏழு வகையான நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்னு ரொம்ப ரொம்ப என்ன பல செய்தி இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமே இன்னைக்கு படிச்சு என்னைக்கு நம்ம விளங்கி என்னைக்கு போக போறோம், ஆண்டவன் தான் கேட்கணும் என்ன படிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நாடு வந்து மூவகை நாடு தானே, சேர சோழ பாண்டிய நாடு, அதுதான் பெரு நிலையில சொல்லப்படுது. ஆனா பெரிய புராணத்துல இந்த சேர நாட்டையே ஒரு பகுதியே இல்ல ஒதுக்கி மலைநாடு என்று சொல்லுது. ஏன்னா இந்த சில சமயம் இந்த மூவேந்தருடைய ஆட்சி வந்து வலிமை குண்டிய பிறகு அவன் தடி எடுத்தவன் தண்டக்காரனாகனா அப்படின்னு ஒரு பழமொழி காலத்துல, தடி எடுத்தவன் தண்டக்காரனா, கையில குச்சி வைத்த வன்முறையானவன் அவன் கையில ஓங்கி போச்சுன்னு. அப்ப அங்க இருக்கவன் கொஞ்சம் சரி, இது வரைக்கும் என்னுடைய நிலம், நான் தான் அரசன், ராஜா சிற்றரசன் என்றாச்சு. இப்படி ஆங்காங்கு பற்பல் நாடுகள் சிற்றரசர்கள் ஏற்பட வலிமை, அந்த பேரரசருடைய வலிமை குன்ற குன்ற குன்ற நாடும் பெருகியது. தொல்காப்பியர் காலத்துல மூச்சு பெரிய முடியாது, சுவாமி தமிழ்நாடு எந்த எத்தனை என்ன மூன்று தான்டா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. தொல்காப்பியம் வன்புகழ் மூவர்னர், சேரரும் சோழரும் பாண்டியரும் மிகச்சிறந்த போல் பிறந்தவர்கள் அல்லவா, அவருடைய தன்பொழில் வரைப்பு அந்த மூவரால் ஆளப்படுகின்ற பரப்புனர். அதனால ஒரு பய உள்ள நுழையல. அப்படித்தான் இருந்தது ஒரு நாடு நம்ம நாடு. வடவேங்கடம் தென்குமடி ஆயிரை தமிழ்கூறு நல்லுலகம் சொல்லும் போது மூவேந்தர் ஆட்சிதான். இதுல இவர்களுக்குள்ள ஒருக்கர் ஒருத்தர் கலாம் வர அல்லது வலிமை குன்ற, இந்த வேற்றவர்களும் வேற்று மொழியினரும் வேற்று நாட்டவரும் அது உள்ள தலைப்பட்டு அவர்களுக்கு நாம் இந்த அமைப்பிலே வர வர நம்முடைய நாடு பல்வேறு விதமா பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படி பிரிந்தது. அப்படி வருகின்ற பொழுது சேரநாடு சேரநாடாக எல்லாம் ஒரு பகுதி பிரியும்படியாக, அதே பாருங்க கொங்கு நாடுன்னு ஒன்னு பிரிஞ்சிருக்குது, கொங்கு நாடு என்று அதனுடைய ஒரு பகுதி தான் கொங்கு நாடு. மீகொங்கில் அணிகாஞ்சி வாய் என்றெல்லாம் நம்முடைய தேவாரத்துல எல்லாம் வருகிறது. கொங்கைய புகினும் கூரை கொங்கைய புகினும் கூரை பிடுங்குவார் இல்லை என்று சொல்றாரு. கொங்கு நாட்டுல போனா கூட வேஷ்டி சட்டைக்கு ஒன்னும் கவலை இல்லை என்னாரு. அந்த கொங்கைய புகினும் கூரை கொள்வார் இல்லை, கூரை கொள்வார் இல்லை சுந்தர தேவார். அப்ப கொங்கு நாடு சோழ நாட்டுல மெதுவா என்ன ஆச்சுன்னு கேட்டாரு, நடுநாடுன்னு ஒண்ணு வந்தது. நடுநாடு இந்த நம்ம தென்னார்காடு மாவட்டம் வடஆர்காடு ஒரு பகுதியா இருக்கு பாருங்க, இதுவும் சோழ நாட்டு ஒரு பகுதி நடுநாடுன்னு வந்துட்டு. அப்ப சோழ நாட்டிலேயே நடுநாடு. அப்புறம் வந்து தொண்டை நாட்டுல தொண்டை நாடு இருக்கு. தொண்டை நாட்டிலேயே கூட கொஞ்சம் ஒரு ஓரம் போன கொத்தப்பி நாடுன்னு இருக்கு. கொத்தப்பி நாடுங்கிறது கண்ணப்பர் வாழ்ந்த நாடு, திருத்தணி பக்கம் கொத்தப்பி நாடு. இந்த இதுலயே வடஆர்காடு மாவட்டத்திலேயே தென்னார்காடு மாவட்டத்திலேயே நம்ம மலையமான் திருமுடிக்காரி ஆண்ட இருக்க மலையமா நாடு, மலைய நாடு மெய்ப்பொருளார் வரலாற்று மெய்ப்பொருளார். இப்படி பாத்தீங்கன்னா நாடு வந்து மூவையும் வந்து சேர சோழ பாண்டிய நாடாக இருந்த ஒன்று சேக்கிலார் காலத்துல ஒவ்வொரு அங்கங்கெல்லாம் பிரிவுபட்டு என்ன ஆயிட்டு கேட்டா இதனுடைய பிரிவாக இதனுடைய பிரிவு அப்படி எல்லாம் காணப்படுது. ஆகவே இப்படி சேக்கிலார் கண்ட நாடுகள் இப்படி எல்லாம் பல தரப்பட்டன. இதுவே கூட ஒரு நீண்ட வாய்வு தான். ஏன் மூவேந்தர் தன்கொடில் வரைப்பு என்று சொன்ன தமிழகம் இப்படி எல்லாம் ஆயின என்றால், வேற்றவர் வரவு, வேற்றவர் மொழி, வேற்றவருடைய அமைப்பு, நம்மில் இருக்கிற சோர்வு, நம்மில் இருக்கிற பொறாமை, இந்த ரெண்டையும் சேர்த்துங்க, பிளஸ் பாயிண்ட் பண்ணிங்க. ஆமாமா, வேற்றவர் வரவு மட்டும் அல்ல, அதுக்கு வந்தவனுக்கு ஜெய போட்டானே நம்மில் சிலர், அவனும் அதுக்கு காரணம், அவனும் காரணம். இப்படி எல்லாம் சேர்ந்து இப்ப வன்பொழில் மூவர் தன்பொழில் வரைப்பு என்பதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியலையே. அந்த வரியை சொல்றதுக்கு அருகதி எல்லாம் போயிட்டு, அருகதி எல்லாம் போயிட்டு. நம் நாட்டை பற்றி ஒரு தொல்காப்பியர் சொன்ன ஒரு அருமையான அமைப்பை எண்ணி பார்க்க முடிகிறதே தவிர இப்பொழுது சொல்லி பார்க்க இயலவில்லையே.

0: நாம் செய்து தவப்படையும். அதனால இந்த மலைய நாடுங்கிறது சேர நாட்டில ஒரு பகுதியாக அமைந்திருக்கிற ஒரு பகுதி அல்லவா. வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலை நாடு. அதனால் இந்த மூவகை நிலனும் சேர்ந்த சேர்க்கை என்பதனால வருணனை எப்படி வருதுனாரு, அந்த மூவகை நிலத்துக்கு ஏற்ற வருணனை வருது. என்னது? வாரி சொரியும் கதிர் மொத்தும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய மலை அந்த சேர நாட்டுல கடல்ல இருந்து முத்துக்களை அப்படியே குளிப்பாங்களாம், அது கொண்டாந்து அப்படியே அந்த கடற்கரையில குவிப்பாங்களாம், அது பாட்டு மலைமலையா இருக்கும், அது கடல்ல இருந்த முத்து. சரி, வயல் மின் கரும்பின் படு முத்தும். மருத நிலம் இருக்குல்லவா, மருத நிலத்துல எது ரொம்ப அதிகமா விளையும்? கரும்பு விளையும், நெல்லு விளையும். இந்த நெல் கரும்பு ஆகிய ரெண்டுல கரும்புல இருந்து முத்து வரும் சொல்றாங்க. ஆகவே மருத நிலத்து வளனாக வயல் மின் கரும்பில் படு முத்தும். அருமை. பரந்த வெளி காடுன்னு சொன்னமே, அதுல என்ன இருக்கும்? மூங்கில் இருக்கும். எனவே வேரல் விளையும் கூடிர் முத்தும். வேரல்னா மூங்கில், மூங்கில் இருந்து தானிய வெடித்து வருகிற முத்துக்களாம். இப்படி அப்புறம் மலைநாடு அல்லவா, அதனால மலையெல்லாம் இருக்குமே, யானைகள் இருக்கும். அதனால வேழ மறுப்பின் ஓடிர் முத்தும். யானையினுடைய தந்தத்திலிருந்து வருகிற முன்னால தொகுத்து சொன்னார், பின்னால அதனுடைய வர்ணனையை விரித்து சொன்னார். அப்ப ஒரு பக்கம் பார்த்தா கடல்ல இருக்கிற முத்து, இன்னொரு பக்கம் கரும்புல இருக்கிற முத்து, இன்னொரு பக்கம் பார்த்தா மூங்கில் இருக்கிற முத்து, இன்னொரு பக்கம் பார்த்தா யானை தந்தத்திலிருந்து வருகிற முத்து. ஆடாடாடா முத்துன்னு முத்து அப்படியே இருக்கும். சரி, இலக்கியம் அல்லவா இலக்கியம். ஏன்னா நீங்க அடியோர் வரலாறுன்னு சொன்னா மற்றவெல்லாம் பேசியிருந்தா போர் அடிச்சிடும் அல்லவா. சேக்கிரார் பெருமான் செய்ததுனால அந்த இலக்கிய உணர்வும் அப்படி தட்டுது. ஏசா, இந்த நான்கு முத்துக்களையும் வாரி குவிக்கிறவங்க யாரு சார்னார், அதான ஒரு அருமை அப்படின்னாரு. மூரல் என சொல் வெண்முத்த நகையாரு அல்லவா. இதை குவிக்கிறவங்க யாருன்னாரு, அவங்க வாயில முத்துக்கள்லாம் இருக்கிறவங்க தான் குவிப்பாங்கன்னு. இல்லைன்னா மற்றவெல்லாம் வாயில போட்டுக்குமா வாரி வாரி இல்லைங்களா, அவங்க வாயிலேயே தான் முத்து இருக்குது. அதனால வாயில் முத்துக்களையே உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இதை குவிக்கிறாங்க. இதான் இலக்கியம், இதான் இலக்கியம். இது வரி இல்லாம இருந்து வெறும் வரலாறு, வரலாறு சொன்னாங்க. அதை இலக்கியமாக ஆக்குவது இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார்னாரு, வாயிலேயே முத்துக்களை உடையவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார்கள். முத்தன்னவன் நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். மனசுல வராம இருக்குமா, பல்லேன மகாபாவின்னு அர்த்தம். ஆமாம், முத்துன்னு வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்தனும், திருவாசத்துல விழுந்த. ஆகவே மூரல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும். அவங்க இந்த முத்துக்களை கோப்பாங்களா, எல்லா முத்தும் கோத்தர மாட்டாங்க, பாப்பாங்க பார்த்து எங்கேயா ஒரு சிறு தொலை இருந்து தூக்கி சும்மா. ஆழான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கிறது மட்டும் எடுத்து போப்பாங்க.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: மணிவாச பெருமான் சொல்லியிருக்கின்றார், சாயா அன்பினை நாடொரும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அன்பு வந்து இந்த சிவத்தை விட்டு அங்கங்கு சாயாமல் சிவத்திலேயே நிலைநிறுத்தப்பட்ட அன்பு. அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானிகள் சிவன் முத்தர்கள் அவர்களுக்கு தாயாக அல்லவா இருக்கின்றன. தாய் எப்படி அந்த இடத்திலே விரைந்து காக்குமோ அதை போல அந்த சிவபெருமான் தன் அருளாலே அவர்களை தன்பால் முற்றிலுமாக ஈர்த்துக் கொள்வான். ஒரு வழி புலங்கள் எதிர்படாது, எதிர்பட்டால் ஒவ்வொரு சமயத்திலே அரிதாக எதிர்பட்டால் உடனடியாக அந்த குளங்களுக்கு அஞ்சி தன்னுடைய முதலாகிய சிவத்தோடு அவர்கள் ஒன்றாக அடங்கிக் கொள்வார்கள். எப்படி என்றால் அது ஆமையை போல என்று உதாரணம் சொன்னார். புலனடக்கி தம்முதற்கட் புக்குறுவர் போதார் தலனடக்கும் ஆமை தக என்று கூறினார். ஆகவே இந்த தலன் நடக்கும், தலம் என்பது பூமி. பூமியிலே நடந்து செல்லும் போது ஒருவர் எதிர்பட்டால் அந்த ஆமை என்ன செய்யும் அது நமக்கு நல்லா தெரியும். அதனால அந்த ஆமையின் செயல் போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆமையானது உடனடியாக தன்னுடைய தலையினை ஓட்டிற்குள்ளே இழுத்துக் கொள்ளும். அதுபோலவே சீவன் முத்தர்களும் உலக விடயம் ஏதோ பழைய பயிற்சியின் காரணமாக எப்பொழுதாவது எதிர்பட்டு விட்டது என்றால் உடனடியாக அந்த விடயத்திற்கு அஞ்சி அதான் அந்த நிறமொழிய தேசிய உரையில வந்து அருமையாக சொன்னார். அந்த விடயத்திற்கு அஞ்சு அகா இது எதிர்ப்படுகின்றதே என்று அஞ்சு என்ன செய்வார்களாம், தம் முதலாகிய சிவத்திற்குள் ஒடுங்கிக் கொள்வார்கள். அதான் அந்த அச்சம் வந்து நமக்கு இல்லை, அந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கின்ற, அதான் அவருடைய பெருநிலைக்கு காரணம் அது. ஆகவே அச்சபத்திர பார்த்தா அதான் சிவச்சார்பு அல்லாதவர்களைக் கண்டெல்லாம் அஞ்சுகின்றேன் என்று சொல்கின்றார் அவர். ஆகவே சிவமுத்தர்களும் அஞ்சக்கூடிய விஷயங்கள் உள்ளன. என்னவென்றால் இந்த சிவச்சார்பு இல்லாத சிவசம்பந்தம் இல்லாதவற்றை கண்டு அஞ்சுகின்றார்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றுதானே வள்ளுவ பெருமானம் சொல்லியிருக்கின்றார்கள். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அதான் அந்த அறிவார்கள் பேரறிவார்கள் அல்லவாய்வர்கள்னா அஞ்ச வேண்டிய உலகத்திற்கு அஞ்சுகின்றார்கள். அடுத்தார் போல சொல்கின்றார்கள், அவனை அகன்று எங்கின்றான் ஆங்கவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல் என்பது அடுத்த குரல். அவனை அகன்று எங்கின்றான், இறைவனை நீங்கி எவ்வுலகமும் நிற்பதில்லை. எந்த உலகமாவது இறைவனுடைய வியாபகத்துக்கு கடந்து இருக்கின்றதா என்றால் இல்லை. அதுபோல இவனும் ஆயிட்டான், யாரே இந்த சீவன் முத்தனும். அவனை அகன்று எங்கின்றான் ஆங்கவனா அவனை அந்த சிவபெருமானைப் போலவே, சிவனை அகன்று எந்த பொருளும் இல்லை. ஆங்கவனா ஆங்கு என்பது இங்க வந்து அந்த சிவபெருமானைப் போல, அவனா இந்த சிவன் முத்தனுமா, சிவமாம் தன்மை அடைந்த இந்த முத்தான்மாவை அன்றியும் எவ்விடமும் இருத்தல் இல்லை. எப்படி சிவ வியாபகம் எங்கும் உள்ளதோ அதுபோலவே இந்த முத்தான்மாவின் வியாபகம் எங்கும் உள்ளது. இந்த சிவத்தை சார்ந்து தன் வியாபகத்தன்மையை ஆன்மா அடைகின்றது. அதான் இந்த சித்தியாரிலே சொல்வார், கருதரன் போல் நிற்பன் எங்குமாய் நிற்பன் என்று சொல்வார். சிவபெருமானைப் போல இந்த முத்தான்மாவும் எங்குமாய் நிற்கும் என்று சொன்னார். ஆனால் என்ன வேறுபாடு, சிவம் எங்குமாய் நின்று எல்லாவற்றையும் அறியும். ஏன்னா எல்லாரையும் உயிர்க்க வேண்டிய அருட்கடப்பாடு எம்பெருமானுக்கு உள்ளது. ஆனால் முத்தான்மா எங்குமாய் நின்றாலும் அது சிவத்தை மட்டுமே அறியும். ஏன்னா சிவத்தை முழுமையாக அறியணும்னா எல்லா இடத்திலையும் சிவம் இருக்காப்ப, எல்லா இடத்திலையும் இந்த முத்தான்மாவும் வியாபகமுற்று இருந்தால் தானே அதுவும் எல்லா இடத்திலையும் இருக்கிற சிவத்தை அறிய முடியும். ஆகவே அந்த முறையிலே நாம் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த இடமும் எங்கும் என்பது எந்த இடமும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல், இந்த முத்தான்மாவை தவிர்த்து எந்த இடமும் இல்லை, சிவத்தை தவிர்த்து எந்த இடமும் இல்லை. அதுபோலவே அவனுடைய தன்மையை பெற்ற இந்த சிவத்தன்மையை பெற்ற முத்தான்மாவை தவிர்த்தும் எந்த இடமும் இருப்பதில்லை என்று அருமையாக கூறினார்கள். அடுத்த குரட்பாவிலே, உள்ளும் புறம்பும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். அப்படி எல்லா இடத்திலும் இருந்தாலும் அந்த எல்லா இடத்தையும் வந்து சிவமாகத்தான் இந்த முத்தான்மா, அந்த எல்லா இடத்திலும் இருக்கிற சிவத்தை தான் இந்த முத்தான்மா பார்க்கின்றது. வேறு எந்த இடத்தையோ இடத்தில் உள்ள பொருள்களையோ பார்ப்பதில்லை. ஆகவே உள்ளும் அது சிவத்தை காண்கிறது, தனக்கு உள்ளும் சிவத்தை காண்கின்றது, வெளியேறும் சிவத்தை காண்கின்றது இந்த முத்தான்மா. ஆகவே முத்தான்மா எதையும் இகழாது, எள்ளும் திறமேதும் இல், ஒன்றனை இகழ்ந்திடுகின்ற தன்மை இந்த முத்தான்மாவுக்கு இல்லை என்று சொன்னார். அகமும் புறமும் ஒருதன்மைத்தான் நிற்கும் சிவஞானத்தினை அடைந்தோருக்கு ஒன்றனை இகழ்ந்திடும் தன்மை எப்பொழுதுமே இல்லை என்று சொன்னார். இதற்கு ஆதிநத்துவான திருவேர்முகை அவர்கள் கூறுவார்கள், உள்ளும் உள்நோக்கின் விளங்கும் சிவத்தையும் புறமும் புறத்தே காணப்படும் உலகையும் ஒரே தன்மையுடையதாக காணும் மெய்யுணர்வினர். சிவத்தையும் உலகத்தையும் ஒரே தன்மையாக காண்கின்றார்கள் என்றால், உலகத்திலேயும் சிவத்தை தான் காண்கின்றார்கள், உலகம் சிவமும் ஒரே தன்மையா கிடையாது. உலகம் சடம், சிவமோ பேரறிவு பொருள், உலகம் ஏகதேச பொருள், அதாவது இடவரையறைக்குடைய இடவரையறை உடையது, சிவமோ வியாபக பொருள். உலகம் வந்து முத்தொழிற்படுகின்ற அழியக்கூடிய அனித்த பொருள், சிவமோ இந்த நித்த பொருள். இப்படி எந்த வகையில பார்த்தாலும் உலகமும் சிவமும் ஒன்னாகாது. இப்ப உலகத்தையும் சிவத்தையும் ஒன்றா பார்க்காங்கன்னு சொல்றாங்கன்னா, உலகத்தை பார்க்கவில்லை, உலகத்திலும் சிவத்தை பார்க்கின்றார்கள் என்பதுதான் பொருள். உலகத்திலும் இப்படி சிவத்தையே பார்த்தார்கள் என்பதை நாம் வந்து ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டான். உலகத்தில் உள்ள அழகு ஒவ்வொரு அழகிலிருந்தும் திலமளவு திலமளவு எடுத்து, திலம் என்பது எள்ளளவு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைத்தான், அதுக்கு திலோத்தமை என்று பெயர் வைத்தான் நான்முகன். அவருடைய அழகிலே நான்முகனையும் வயங்கி அவள் பின்னால் சென்றான், நான்கு முகங்களாலும் அவளை தேடினான் என்றெல்லாம் சொல்வார்கள். அதைத்தான் பெரிய புராணத்திலே சேக்கலார் பெருமானம் கூறினார்கள், எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டான். தான் படைத்தவள், பிரம்மாவால் படைக்கப்பட்டவள், அவளுடைய அழகில் அவன் வந்து அந்த உணர்வு அவனுக்கு வரக்கூடாது, ஆனாலுமே வந்தது அவன் அவளின் அழகை நான் நான்கு முகத்தால் கண்டு மகிழ்கின்றான். அவளிலும் நல்லாள் தன்பால் பூம்பாவை இருக்கின்றாரே, திருவத்தமையோட சிறந்த அழகு அந்த பூம்பாவை நான்முகனுக்கோ வயது நிரம்பிவிட்டது, ஆனால் எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கோ 16 ஆண்டு. அதான் அவர்களுக்கு எல்லாம் வயது பருவம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உடலை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான் அந்த உடல், அந்த வயதுலாம் எதுக்கு, உடலுக்கு தானே. இந்த உடல் உருவாகி இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, 16 ஆண்டு ஆச்சுன்னா 16 வயசுன்னு சொல்றோம். நாமெல்லாம் உடலை சார்ந்து உடலாகவே சாந்தன் வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு சரி வயசெல்லாம் சொல்றது சரி, அவர்களுக்கு சொல்லலாமா? ஜீவன் மித்திரர்களுக்கு 16 ஆண்டு. அதான் 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர். நான் 16 ஆண்டிலே இருந்த புகழி வேந்தர் சொல்ல, 16 ஆண்டு பேர் வரும் பேரளவுக்கு இந்த உலகத்தில் இருப்பதனால ஒரு வயதுன்னு ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக பேருக்காக சொன்னது. புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் அந்த சீர்காழிய வேந்தர் பூம்பாவிட என்ன கண்டார்? கண் முதல் கருணை வெள்ளம் கண்டார். எப்படி கண்டார்? 1000 முகத்தார் கண்டார். அந்த வியாபக ஞானம், 1000 முகம் போது அந்த திருவருள் ஞானம், 1000 அந்த வியாபகத்தை குறித்ததாங்க. அந்த வியாபக ஞானமாகிய திருவருளாலே அவர் எதையும் காண்பதனாலே அங்கு அந்த மாயா காரியமாகிய உடல் அங்கே புறப்படவில்லை. கண் அந்த அதிலே எல்லா பொருளிலும் நீக்கமர கலந்திருக்கின்ற பொருள் சிவமாகினாலே அந்த பூம்பாவிடமும் கடந்துள்ள அந்த சிவத்தையே கண்டார், அந்த சிவத்தினுடைய கருணையினை உணர்ந்தார் என்றுதான் அங்கே சொன்னார். ஆகவே உலகத்தையும் சிவத்தையும் ஒரு தன்மையா பார்க்கணுங்கிறது இதுதான். எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளில் உள்ள சிவத்தையே பார்ப்பார்கள். அடுத்த குறட்பாவிலே, உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். உருந்தொழில் என்பது என்ன? யான் எனது என்ற உணர்ச்சி உருகின்ற தொழில். யான் எனது என்ற உணர்ச்சி உற்று ஒரு தொழிலை செய்தால் அதுக்கு பயன் என்ன? உலகம், உலக போகம்தான் அதுக்கு பயன். யான் எனதுங்கிற உணர்ச்சியோடு செய்வோம்னா என்ன, உலக பயனை தான் அனுபவிக்க முடியும், முத்திய பயன் உனக்கு கிடைக்காது. ஏன்னா யான் எனதுங்கிற உணர்ச்சியோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வினைகள், கண்மமலம், கண்மமலம் மாயாமலம் ஆகிய உலகத்தில் கொண்டு போய் தான் தள்ளும். ஆகவே உருந்தொழிற்கு யான் எனது என்ற உணர்வு உருந்தொழிற்கு தக்க பயன், அதற்கு தகுதியான பயன் உலகம், உலக போகம். தத்தம் வருந்தொழிற்கு, இந்த இடத்துல வருந்தொழில் நான் வல்லினம், வருந்தொழிற்கு அதாவது தான் என்ற உணர்வு வற்றி அந்த உணர்வு நீங்கி தம்மை இழந்து அருளின் அருளே எல்லாம் என்று அருளின் வழி நின்று சிவார்ப்பணம் என்ற சிந்தையோடு தானம் தவம் எதை எதை செய்தாலும் சரி, அதற்கு பயன் என்ன? வாய்மை. வாய்மைங்கிறது இந்த இடத்துல மெய்ப்பொருளாகி சிவம். வாய்மை என்பது மெய், அங்கு மெய்ப்பொருளாகி சிவத்தை குறித்தது. வாய்மை பயன், அந்த மெய்ப்பொருளாகி சிவமே பயனாக கிடைப்பார், சிவபோகமே பயனாக கிடைக்கும். தத்தம் வருந்தொழிற்கு தம் உணர்வு, தான் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வு நீங்கி அருள் செலுத்துகின்றது அருளின் வழி நின்று அவ்வாறு செய்யும் பொழுது அதற்கு மெய்ப்பொருளாகி சிவமே பயனாகின்றது. அப்ப இதன் குரட்பாவின் மூலம் உணர்த்துவது என்ன? அடைந்தோர் தன்மைங்கிற அதிகாரத்தில் இருக்கின்றது. அப்போ இந்த சீவன் முத்திரனாகிய விஞ்ஞானிகள் இவர்கள் தானத்தை செய்தாலும் அல்லது நம்மை போல உலக செயல்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு பிறவி கிடையாது, உலக போகம் பயனாக வருவது கிடையாது. அவர்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வேறு எதெல்லாம் செய்தாலும் அருளின் வழி நின்றே செய்கின்றார்கள். ஆகையினாலே அவற்றை நாம் நல்வினை தீவினைன்னு பகுக்கவே கூடாது, அனைத்தும் அருட்செயல்கள். அவர்களுக்கு அவர்கள் செயல்கள் எல்லாத்துக்கும் சிவமே அவர்களுக்கு பயனாக கிடைக்கும், சிவ பேரின்பமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே பார்ப்பதற்கு அவர்களும் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவதாகவும் பேசுவதாகவும் கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் தெரியலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் அருளின் வழி நின்று செய்கின்றார்கள். யான் என்ற உணர்வு அங்கு இல்லை, அருளின் வழி நிற்கின்றார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு வாய்மையாகிய சிவமே பயன் என்று கூறினார். அடுத்த குறட்பாவிலே சொன்னார்கள், இந்த உடல் இந்த ஏன் அவர்களுக்கு என்ன நடைபெறுகின்றது? சிவன் முத்திரனாக ஏன் இருக்கின்றார்கள்? நான் முத்தி அடைஞ்சிட்டு அந்த உடல் சம்பந்தம் நீங்கிவிட வேண்டியதுதானே. உடல் சம்பந்தம் நீங்கிவிடுகின்றது, ஆனால் உடல் இன்னும் நீங்காமல் உலகத்தில் இருக்கின்றதே, அது ஏன் என்றால் இந்த பிறவிக்கென்று எடுத்துக்கொண்ட வினைகள் இருக்கின்றனவே பிராரத்த வினைகள்னு சொல்வார்கள். அந்த பிராரத்த வினை நீங்கும் வரை உடலானது இந்த உலகத்திலே இருக்கும். அதான் அந்த பிராரத்த வினை முடிஞ்சு போச்சுன்னா நீங்குவது எப்படி உறுதியோ அது மாதிரி பிராரத்த வினை முடியலைன்னா இந்த உலகத்தை விட்டு நீங்கவே நீங்காது, என்ன செஞ்சாலும் நீங்காது. ஏன்னா வரையறுக்கப்பட்ட ஆயுள், வரையறுக்கப்பட்ட போகம். ஒரு பிறவி, ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பிறவி கொடுக்காருன்னா இவனுக்கு இவ்வளவு ஆயுள், இவ்வளவு போகம், இன்னென்ன போகங்கள் என்று வரையறுத்தாச்சு. எல்லாமே வந்து கருவில் இருக்கின்றன என்று சித்தியார் தெளிவாக சொல்கின்றது. ஆகவே அந்த வரையறுக்கப்பட்ட காலம் பிராரத்த எல்லையானது இருக்கும் வரை உடலானது இருக்கின்றது. அப்ப உடலாக இருந்த உடல் பிராரத்தத்தை அனுபவிச்சதானே உடல் இருக்கின்றது. அப்ப அந்த பிராரத்தத்தை கண்ணமா அந்த உடலை அடையும் அல்லவா? உடலை அடையும். அப்ப அந்த ஆன்மாவை அடையும் அல்லவா? நாம உடலோடு சார்ந்திருப்பதனாலே, முழுக்க முழுக்க உடலையே சார்ந்திருப்பதனாலே உடலுக்கு வருகின்ற பிரார்த்த கர்மத்தை நாம் அனுபவிக்கணும். ஆனா அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் உடலை கொண்டு அவர்கள் அறிவு நிகழ்கின்றது, ஐம்பொறிகளை கொண்டு அவர்களுடைய அறிவு நிகழ்கின்றது, அந்த கண்ணங்களை கொண்டு அவர்களுடைய அறிவு நிகழ்கின்றது. எல்லாவற்றையும் திருவருளால் வருகின்றார்கள். தத்துவ சுத்தியின் ஒரு நிலையெல்லாம் கடந்துதானே வந்திருக்காங்க. அப்ப 36 தத்துவங்களுமே தேவையில்லை, காண்பதற்கு கண் தேவையில்லை, கேட்பதற்கு செவி தேவையில்லை. அப்ப என்ன இது அவர்களுக்கு துணை செய்து? திருவருளே எல்லாத்துக்கும் துணை செய்து, திருவருளே கற்க வைக்கின்றது, காண வைக்கின்றது, எல்லாம் திருவருளே கண்ணாக விளங்குகின்றது. ஏன் அவர்கள் அஞ்செழுத்தை சிந்திக்கும் போது கூட அவர்கள் நாம நம்மளை மாதிரி மானதம் மந்தம் உரைன்னு சிந்திப்பதில்லையே. மனதா அதாவது பிரசவிக்கு கேட்கும்படியாக அஞ்செழுத்தை ஓதுதல் உரை என்றும், தன் செவிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுதல் மெதுவாக உச்சரித்தல் வந்து மந்தம் என்றும், தன் மனதுக்குள்ளே சொல்லுதல் மானதம்னு சொல்வார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டவை. அவர்களுக்கு இந்த மூன்றையும் கடந்து சுத்தமானதம்னு சொல்வார்கள். என்ன மனதால் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை, ஏன்னா தத்துவ சுத்தி அடைந்து விட்டார்கள். அப்ப மனம் என்பது 36 தத்துவங்கள்ல ஒன்று, அதெல்லாம் நீங்கியாச்சு. அப்ப அவர்கள் திருவருளாலே தான் அஞ்செழுத்தை சிந்திக்கின்றார்கள். ஆகவே எதை செய்தாலும் திருவருளாலும் செய்கின்றார்கள். அப்படி திருவருள் சார்பிலே நிற்பவர்களுக்கு உடல் சார்பு இல்லை. அப்ப உடலை வந்து பிரார்த்தம் அடையட்டுமே, அது உடலை அடைந்து அந்த அளவில் நீங்கிவிடும், அவ்வளவுதான். அவர்கள் அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. சிவ அனுபவம் ஒன்றுதான் முத்தாம்மாக்களுக்கு, பிரார்த்தம் உடலை அடைந்து அந்த அளவில் அதை நீங்கிவிடும். அதான் ஏன்ற வினை உடலோடு ஏகும். ஏன்ற வினை என்பது இந்த பிறவிக்கென்று ஏற்றுக்கொண்ட வினை, இந்த பிறவிக்கென்று ஏற்றுக்கொண்ட வினைகள் இருக்கின்றனவே, அது உடலோடு உடலை சார்ந்து உடலோடு நீங்கி போய்விடும். ஏகும் என்றால் போய்விடும். இடை ஏறும் வினை, இடையில வினையை ஏறாது. ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக அந்த இன்பமோ துன்பமோ உடலை வந்து அடையும் போது இவர்களுக்கு வந்து அரிதாக பழைய பயிற்சியின் காரணமாக அந்த உடல் வினையிலே கொஞ்சம் ஈடுபாடு வந்ததுன்னா விருப்பமோ வெறுப்போ தோன்றிவிடலாம். உடலுக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்ததுன்னா ஒரு விருப்பமும், தகாத அனுபவம் வந்தா ஒரு வெறுப்பும், அப்ப அந்த விருப்பு வெறுப்பு தோன்றலாம். அந்த விருப்பு வெறுப்பு தோன்றாதவர்களுக்கு, முத்தர்களுக்கு தோன்றாது. ஒருவேளை தோன்றினால் அருளே சூடும். அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருளானது அந்த பழைய பயிற்சி காரணமாக தோன்றக்கூடிய விருப்ப வெறுப்புகளை சுட்டு ஒழித்துவிடும். இதைத்தான் சிவஞான சித்தியாரும் கூறியது, இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் என்று சொல்லியது. இனிச்சை கண்மம் என்றால் இனி செய்யக்கூடிய கண்மம். என்ன முன்னை வினைப்படனாக இன்ப துன்பங்கள் வருகின்றன, அந்த இன்ப துன்பங்களிலே பற்று வைத்தல் இருக்கின்றதே, அதுதான் இப்போது புதிதாக செய்கின்ற கண்மம். அந்த புதிதாக செய்கின்ற கண்மம் முத்தான்மா செய்ய மாட்டான். ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக ஒரு பிறழ்ச்சி ஏற்பட்டு ஒரு விருப்போ வெறுப்போ தலை தூக்கினால் உடனடியாக அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருவருள் ஞானமானது அந்த விருப்ப வெறுப்புகளை சுட்டு ஒழித்துவிடும் என்று அருமையாக கூறினார்கள். எனவே இது மிக முக்கியமான குறட்பா. முத்தான்மாக்களுக்கு பிரார்த்த வினை எவ்வாறு நீங்கும், ஆகாமிய வினை எவ்வாறு நீங்கும் என்பதற்கு இந்த குறட்பா தான் சான்று. பிரார்த்தத்தை ஏன்ற வினைன்னு சொன்னார், ஆகாமியத்தை ஏறும் வினைன்னு சொன்னார். ஏன்ற வினை பிரார்த்த வினை உடலோடு ஏகும், உடல் ஊழாய் கழிந்துவிடும். மேல் ஏறும் வினை, இடை ஏறும் வினை, இடையே ஏறக்கூடிய வினையாகி ஆகாமிய வினை தோன்றில் அப்படின்னா தோன்றாதவர்களுக்கு பொதுவா அவர்கள் பெரும்பாலும் அந்த ஆகாமி வினை தோன்றாது. ஒருவேளை தோன்றினால் அதான் தோன்றில் அருளே சுடும். அவர்களை தான் தன் வியாபகத்துக்கு வைத்திருக்கின்ற அந்த திருவருள் அந்த ஆகாமிய வினையை வந்து பிறவியை தராத வண்ணம் அழித்துவிடும். மும்மை தருவினைகள் மூலாவாம். இப்படி பிரார்த்தனை நீங்கியாச்சு, ஆகாமிய வினையும் தோன்றாதபடிக்கு அருள் பார்த்துக் கொள்கிறது. அப்புறம் இவர்களுக்கு என்ன குறை? பிரார்த்தனை உடலோடு அந்த அளவில் ஓடி போயிருது, ஆகாமிய வினை தாக்காதபடி அருள் பாதுகாத்துக் கொள்கிறது, அரவணைத்துக் கொள்கிறது. இப்ப இன்னொரு வினை உண்டே, சஞ்சித வினை. அது என்னாச்சுன்னா, அதுதான் எம்பெருமான் குருநாதனா வந்து ஞானதீக்கை பண்ணும் போதே அத்துவ சுத்தின்னு ஒரு கிரியை பண்றார். அதுல சஞ்சித வினை பூரா வருத்த வித்தா போயிட்டு. ஆகவே எல்லா வினைகளும் இவர்களுக்கு தீந்து போச்சு. அப்ப இவர்களுக்கு இந்த மும்மை பேர்கள் கிடைக்காது. அதாவது இம்மை அம்மை மறுமைன்னு சொல்வார்கள். இம்மை என்பது இந்த பிறப்பு, அம்மைங்கிறது மேலுலகனை அடைதல், மேலுலகனை அடைதல் தான் அம்மை. மறுமை என்பது அந்த மேலுலக போக முடிஞ்ச பிறகு திரும்பி வந்து பிறத்தல் தான் மறுமை. இந்த இம்மை அம்மை மறுமை இந்த மூன்றுமே அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த மூன்றையும் தரக்கூடிய வினைகள் அவர்களுக்கு கிடையாது. மும்மை தருவினைகள் மூலாவா, மூதறிவார்க்கு மூதறிவார் யார சொன்னார்? முதிர்ந்த அறிவினை உடையவர்கள் சீவன்முத்தர்களுக்கு தான் அந்த பேரு. மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையேயாம். இந்த இடத்துல அம்மை என்பது பரமுத்தி. பரமுத்தியில அதாவது உடலையும் உடலும் நீங்கிய பிறகு அந்த முத்தி நிலை இருக்கின்றதே அதான் பரமுத்தி. அதுல வந்து இந்த இடையூறுக்கு வழியே இல்லை. பிரார்த்தம் வந்து கொஞ்சம் தாக்குறது, அதுல கொஞ்சம் ஈடுபடுறது, அந்த மாதிரி பிறலாம இருப்பதற்கு என்னென்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா உடலே நீங்கிவிட்டது, உடலே இந்த சுத்தமா நீங்கிட்டது. இப்பவும் அந்த சீவன்முத்தர்களுக்கு உடம்பு இருந்தாலும் இவர்கள் உடலை சுத்தமா சார்வதே கிடையாது, அடியோடு அந்த உடலை சார்வது கிடையாது. அப்ப பரமுத்தி நிலையில் உள்ள இன்பம் எல்லாம் சீவன்முத்தர்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த பரமுத்தி நிலையும் இந்த சீவன்முத்தி நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கும். அதான் அம்மையும் இம்மையே. அம்மையாகிய அந்த பரமுத்தியும் அவர்களுக்கு இம்மைன்னு அந்த சீவன்முத்தி. இரண்டாவது அடியில் உள்ள அம்மை பரமுத்தி, இம்மை சீவன்முத்தி என்று நாம் அறிய வேண்டும். பரமுத்தி இன்பமும் இந்த சீவன்முத்தி நிலையிலேயே அவர்களுக்கு கிட்டுகின்றது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அதுதான் சிறப்பு. அப்போ இதுவரை சொன்னதை பார்த்தா சிவபக்தர்கள் அவர்கள் பேரின்பத்திலே இருப்பார்கள், சிவபேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு வினையெல்லாம் தாக்காது, திருவருள் பார்த்துக் கொள்ளும், ஆகவே அவர்களுக்கு இனி பிறவி கிடையாது, பேரானந்தத்தில் நிலைத்திருப்பார்கள், அவ்வளவுதானா என்று நினைப்போம் அல்லவா. கடைசி குரட்பாடு சொல்கிறார் என்றால் அந்த இன்பத்தை நாமெல்லாம் அடைவதற்கு அவர்கள் கருணையோடு உதவுவார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி, அதுதான் சொல்லி முடிக்கின்ற. கள்ளத்தலைவர் துயர் கருதி தன் கருணை வெள்ளத்தலைவர் மிக, நான் கள்ளத்தலைவர் யாரு, நாம தான், யான் எனது என்ற உணர்வோடு, அதாவது சிவபெருமான் அறிவித்தார் என்று ஒன்றையும் அறியாமல் இருக்கின்ற உயிர்கள், சிவபெருமான் செய்வித்தார் என்று எதையும் செய்ய மாட்டாத அந்த உயிர்கள், தாமே அறிகின்றோம் செய்கின்றோம் என்ற உணர்வோடு இருப்பதனாலே, தலைமை பண்பு இல்லாமலேயே தலைமை பண்பு இருப்பதாக கருதி கொள்வதனாலே இந்த உயிர்கள் எல்லாம் கள்ளத்தலைவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டனர், கள்ளத்தலைவர் என்று சொன்னார். அப்படி கள்ளத்தலைவர்களாக இருப்பதனால இப்ப என்ன பயன், துயரம் தான் பயன். யான் எனது என்ற உணர்வு இருக்கும் வரை துயரம் தான், துன்பம் தான் தொடருது. அந்த துன்பத்திற்காக அவர்கள் இறங்குகின்றார்கள். யாரு, அந்த யான் எனது என்ற உணர்வை கடந்து அந்த கள்ளத்தலைமையெல்லாம் கொள்ளாமல் சிவத்தலைமைக்குள்ளே அடங்கி நிற்கின்ற சீவன் முத்தர்கள் இருக்கின்றார்களே, கள்ளத்தலைவர்களாகிய பிற பெத்தான்மாக்களை கண்டு அவர்கள் இறங்குகின்றார்கள், கருணையோடு இறங்கி அதனுடைய அந்த கருணை வெள்ளத்திலே அலைகின்றார்கள் சொல்றாங்க. எப்படி இறங்க, அந்த கருணை கடலினுள்ளே அவர்கள் வந்து அலைகின்றார்கள். ஆகா, இவர்கள் எல்லாம் உய்ய வேண்டுமே என்று சொல்லி அதற்காக உபதேசம் அருள்கின்றார்கள். அதுதான் நம்முடைய நால்வர் பெருமக்கள் பாடியருடைய அருட்பாக்கள் தான். ஏன், தம்முடைய அனுபவத்தை எல்லாம் அந்த மாதிரி அருட்பாடல்களாக அவர்கள் பொழிந்தார்கள் என்று சொன்னால், அவற்றை நாம் ஓதி ஓதி நம்முடைய மல ஆற்றலை கெடுத்து நாமும் சிவச்சார்பை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற பெரும் கருணையினால்தான் அவர்கள் பல பதியங்களை பாடியுள்ளார்கள். ஆகவே கள்ளத்தலைவர் வெள்ளத்தலைவர் என்று அருமையாக அந்த சொல்லாட்சி பாருங்க. கள்ளத்தலைவர் என்றால் கள்ளத்தனமான தலைமை பூண்டவர்கள், சிவபிரானின் முழுமுதன்மையை மறந்து தானே வினை முதல் என்று கருதுபவர்கள், நான் அறிந்தேன் நான் செய்தேன் என்று கருதுபவர்கள். வெள்ளத்தலைவர் என்றால் வெள்ளத்து அலைவர் பிரிக்கணும், கருணை வெள்ளத்திலே அலைவார்கள், ஒருதான் அப்படியே கடல் வெள்ளத்தில் வந்து அப்படியே மிதந்துட்டு வரான்னு வைங்க, அந்த மாதிரி கருணையாகிய வெள்ளத்தில் மிதந்து வருகின்றார்கள். ஏன் அப்படின்னா, நம்மை உயிர்விப்பதற்காக வேண்டும். நாம என்ன நினைக்கின்றோம், யான் எனதுங்கிற உணர்வோடு இருக்கும், சிவத்துக்குள்ளே இருந்தும் சிவத்தை காண்பதற்கு நாம எந்த முயற்சியும் செய்யவில்லை. முன்னாலே சொன்னார்கள் இல்லையா, வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விழுந்திரலாம் கள்ளத்தலைவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அப்படி இந்த வெள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே நாவற்றி இருப்பது போல சிவ வியாபகத்துள் இருந்து கொண்டே அந்த சிவசிந்தனை செய்யாமல் அந்த பார்க்கடல் இருக்கின்ற மீன்கள் போல எதை எதெல்லாமோ அற்ப சந்துக்களை நாடி நாம் இருக்கின்றோம். நம்முடைய நிலைக்காக அவர்கள் இறங்குகின்றார்கள், இறங்கி நாம் உய்ய வேண்டுமே என்று அவர்கள் கருணையிலே திளைக்கின்றார்கள். அதான் கருணை வெள்ளத்து அலைவர் மிக மிகவும் அந்த கருணையிலே திளைக்கின்றார்கள். நாம பெற்றாச்சு முத்தி இன்போம் போதும் என்று அந்த நிலையில இல்லை. அப்ப சிவபெருமான் அவர்களை இடமாக கொண்டு தன்னுடைய கருணையை காட்டுகின்றான் என்றும் சொல்வார்கள். அப்படியெல்லாம் எப்படி நம்முடைய அந்த கருணை வெள்ளத்திலே நம்முடைய நால்வர் பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெரும் பல பதிகங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக ஒன்றிரண்டு பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இருக்கின்றார்களே, அவர்கள் மிக அருமையாக பல பதிகங்களிலே சொல்லியுள்ளார்கள். காட்டாக திருக்கோடிக்கா பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலுமே சொல்வார்கள், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின். இன்று ரொம்ப சிறந்த நாள், நாளை ரொம்ப நல்லா இருக்கும், இன்று இப்படி திட்டம் போட்டு வாழ்கின்றோமே, இப்படி உலகியல் வேலைகளையே வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செய்து கொண்டு சிவசிந்தனை இல்லாமல் இருக்கின்றோமே, ஆனால் இந்த வாழ்க்கை பொன்றக்கூடியது அழியக்கூடியது, எனவே இதை அழிவதற்கு முன் உய்வுக்கு வழிதட வேண்டும், எனவே அழியக்கூடிய வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் சிவநெறியிலே செல்லுங்கள் என்று வலியுறுத்துகின்றார்கள். நின்றையங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே, அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ, வில்லை என்ன வானுதல் வெல்வெளையோர் பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றி நான் கோடிகாவு சேர்மினே, துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமின், அக்கணிந்து அரைமிசை ஆரணிந்த சென்னிமேல் கொக்கிரக அணிந்தவன் கோடிகாவு சேர்மினே. ஏன் சிவசிந்தனை செய்யாமல் இருக்கின்றீர்கள் தெரியுமா, பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும்வகை உண்டுமக்கு உரைப்பன், முன்னை நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னும் நீர் இடும்பையின் மூழ்கிறீர். முன்வினையாகிய பாவம் தான் சிவசிந்தனை தோன்றவிடாமல் தடுக்கின்றது, ஆகவே அதிலிருந்து நீங்கள் எழ வேண்டும் என்று சொல்லி தன் உபதேசத்தின் மூலம் அந்த முன்வினையை கெடுத்து அவர்களுக்கு எழுச்சி தருகின்றார் ஞானசம்பந்த பரமாச்சாரிய மூர்த்தி. இப்படி ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாம் என பாவம் எத்தனையும் நீர் செய்தோரு பயனில்லை, பாவம் செஞ்சு இன்பம் அனுப்பினான்னு கருதுகிறார், அதனால எந்த பயனும் இல்லை, அதற்குரிய காலத்துல துன்பத்தை தந்துவிடும். அந்தந்த காலத்துல மற்ற வாழ்க்கை மெய்யனும் மனத்தினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து வந்த எழுமினோ என்று எவ்வளவு அருமையாக சொல்கின்றார்கள். எழுமின் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல இருக்கின்றன. ஆனா ஞானசம்பந்த பெருமானை பாருங்க, பணிந்து வந்து எழுமினோம், சிவத்துக்கு பணியனும் அதுதான் எழுச்சி என்று சொல்கின்றார்கள். தான் என்ற உணர்வோடு எழுதியிருக்கின்றதே அது உண்மையான எழுச்சி ஆகாது. இப்படி பல பாடல் பதியங்களிலும் சொல்கின்றார்கள். உள்ளத்தீரே போதுமின் உறுதியாவது அறிதிரேல் அல்லல் சேற்றில் காலிட்டிங்கு அவலத்தூள் அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தான் குலகன் கோவலூர்தனில் வெள்ளந்தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்ந்துமே என்று சிவத்தலங்களை நோக்கி செல்லுங்கள், சிவபெருமானை வழிபட்டு உய்யுங்கள், இந்த கள்ள தலைமையை கைவிடுங்கள் என்று சொல்லி பல பதிகங்களிலும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வற்புறுத்தி அருள்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய அப்பர் பெருமானும் காட்டாக திருப்புள்ளிருக்கு வேலூர் பதிகத்தை பார்த்தோமென்றால், மாற்றம் ஒன்றறியீர் மனை வாழ்க்கை போய் கூற்றம் வந்துமை கொள்வதன் முன்னமே போற்ற வல்லீரேர் புள்ளிருக்கு வேலூர் சீற்றம் ஆயின தேய்ந்தருங்காண்மினே என்று சொல்லி புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலே ஐந்தாம் திருமுறையிலே பல பாடல்களிலும் சொல்கின்றார்கள். இந்த அல்லல் வாழ்க்கையை கைவிட்டு அறநடி சேர்வதற்குண்டான நெறியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய சுந்தரமூர்த்தி பெருமானும் பல பதிகங்களிலும் சொல்கின்றார்கள். உதாரணமாக திரு எதிர்கொள்பாடி பதிகத்தை பார்த்தோமென்றால், மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள், வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோமே. இந்த உலக போகங்களை நாம் பெரிதாக எண்ணி மதித்துவோம் என்றால் இது நிலையற்று மாய்ந்து போகும். அப்பொழுது நமக்கு அந்த இறுதி காலத்தில் துணையாக எவருமே இல்லை. ஆகவே எம்பெருமானிடத்திலே சிந்தை வையுங்கள், அந்த வைத்த சிந்தையை மாற்றாமல் இருங்கள். ஏதாவது ஒரு சமயம் சிந்தை வைக்கலாம், அது பெருசில்லை, அதை மாற்றாமல் இருங்கள் என்று சொல்கின்றீர்கள் சொல்லி அருள்கின்றார்கள். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை, மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே, நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறைகுணல் நீல் சடைமேல், ஏற்றர் கோயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோமே என்று மிக அருமையாக இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலுமே இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பத்தை எடுத்து கூறி நாம் வீடு பெற்று நெறியிலே முன்னேற வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி அருள்கின்றார்கள். மணிவாசக பெருமானோ யாத்திரை பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவ்வளவும் ஞான உபதேசம்தான். புகவே வேண்டாம் புலங்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின், புலங்களிலேயே நீங்கள் புக வேண்டாம் என்று சொல்லி அதிதீவிர பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி அருள்கின்றார்கள். அந்த கருணையை நாம் வந்து நினைந்து பார்க்க வேண்டும். புகவே வேண்டாம் புலங்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின், மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் என்று அருள்கின்றார்கள். செடிசேர் உடலை செடநீக்கி சிவலோகத்தை நம்மை வைப்பான் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் அருள்கின்றார்கள். புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே என்று சொல்லி நமக்கு அவர்கள் வழிகாட்டுகின்ற அந்த கருணை திறத்தினை பார்க்கும் பொழுது கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று இந்த வாக்குகளையெல்லாம் உள்ளத்தில் வைத்துதான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சீவன் முத்தருடைய இயல்பினை அவருடைய கருணை திறத்தினை இறுதியிலே கூறி முடித்து அணிந்தோர் தன்மை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார்கள். அதன் மூலமாக தம்முடைய ஒப்புயர்வற்ற ஞான சாத்திரமாகிய திருவருள் பயனையும் அவர்கள் நிறைவு செய்து அருள்கின்றார்கள் என்று இந்த அளவிலே திருவருளும் குருவருளும் துணை கூட அவர்களுடைய திருவாக்கிலே அருளி செய்யப்பட்ட இந்த திருவருள் பயனை திருவருளும் குருவருளும் உணர்த்திய அளவிலே நாம் நிறைவு செய்து கொண்டு இந்த அரிய சிந்தனைக்கு குருவருள் புரிந்து அரண் செய்த நம்முடைய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் உள்ளத்திலே போற்றி பரவி வழுத்திக் கொண்டு இந்த திருவருள் பயன் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சி சிற்றம்பலம் கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததி கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும்பொழி திருவாவுடுதலை வாழ் குரு நமச்சிவாய் தேவன் சயிலாதிமருடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் பற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளுக்கும் உண்மை விளக்கம் தந்த மனவாசகம் கடந்த தேவனார் திருவடிகளுக்கும் உரை செய்து விளக்கம் செய்கின்ற அனந்தராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்து மகிழ்கிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற சைவ சித்தாந்தத்திலே முதல் கற்கிற நூலை இப்போது படித்துக் கொண்டிருப்போம். 54 பாடல்களை உடைய பெண்பாக்களை உடைய நூலாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. அதில் ஒரு பாடல் காப்பு செய்யலாக போக மிச்சம் 53 பாடல்களோடு அந்த நூலை அவர் அமைத்திருக்கிறார். அடிப்படையான சைவ சித்தாந்த உண்மைகள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். இந்த நூலினுடைய 8வது பாடலா நாங்க படிக்கிறது? 8வதா
2: இல்லைங்க, 9வது பாடல் போனோம்.
1: 9வது பாடலிலே இன்றைக்கு நாங்கள் நுழைவோம். சரியாம ஆரம்பி
2: முதல் 8 பாடல்களை படிக்கலாமா? நேர
1: பாடல்களை சொல்லி போட்டே போவோம்.
2: காப்பு செய்யும் வன்மை தரும் மாகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். மாணவர் கேள்வி: பொய்காட்டி பொய்யகத்தி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். மாணவர் கேட்கும் வினாக்கள்: ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினையேது, மத்திவத்தின் வேறாகா நானேது, நீயேது, நாதன் நடம் அஞ்செடுத்து, தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியர் விடை கூற புகுதல்: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு வள்ளல் அருளால் அந்து வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா புற்று. பாடல் 4 ஐம்பூதங்களின் வடிவு: நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா ஒரு காயமாம் இவற்றால் உற்று. பூதங்களின் நிறமும் எழுத்தும் பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் மணல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பூதங்களின் அடையாளங்கள்: குறி குலிசம் கோகநதம் கொள்சுபத்தி குன்றா அறுபுள்ளி ஆறமுத விந்து பிரிவிந்தி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமும் ஓதும். அதிதெய்வங்களும் அவர்கள் தொழில்களும் பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார். அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல்: படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன் துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அதோட நிக்கிறோங்க. அதுல ஐந்து தொழில்களையும் பத்தி படிச்சாச்சு, அதோடைய உரையை படிச்சாச்சு. அப்புறம் ஐம்பூதங்களின் செய்தி தொகுப்பும் படிச்சிட்டோம்.
1: முடிஞ்சதுங்க.
2: பாடல் ஃபுல்லா முடிஞ்சிச்சு.
1: பாடல்ல அந்த செய்தி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா?
2: எல்லாம் முடிச்சிட்டோங்க. ஐம்பூதங்களின் செய்தி தொகுப்பு கடைசியில சம்மரி வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப 9வது பாடம் நேரா போக வேண்டியதாங்க.
1: ஐம்பூதங்களுக்கும் அதிதெய்வங்கள் யார், அவர்கள் என்னென்ன தொழில்களை செய்கிறார்கள், எப்படி இது ஐந்தாக இருந்து ஐந்தையும் ரெண்டு தொழிலுக்களை அடக்குவார்கள், பிறகு ஒன்றுக்குள்ளே அடக்குவார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் நேற்று படித்தோம். இனி இரண்டாவது பாடல்களுக்குள்ளே நுழைகிறோம்.
2: பாடல் 9, பூதங்களின் குணமும் செயலும். மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், உன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. பதவுரை
1: உங்களுக்கு சும்மா ஒரு ஞாபகமூட்டலுக்காக சொல்லுறேன், நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுல சந்தேகம் இல்லை. அதாவது நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற இடம், அந்த நிக்கிற இடத்தை விளங்குவதற்காக சொல்லுகிறேன். அதாவது மாயை மூன்றாக பிரியும், சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்று மாயை மூன்றாக பிரிகிறது. பிரகிருதி மாயையிலே இருந்துதான் தனு கரண புவன போகங்கள் என்று ஆன்மாவுக்கான உபகாரங்கள் நிகழ்கின்றன. தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அதிலே இருக்கக்கூடிய கருவிகள், குணம் என்பது வாழ்விடம், அதிலே கிடைக்கக்கூடிய அனுபவம், போகம் என்று இந்த நாளையும் தருவது பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை எப்படி தருகிறது என்கிற பொழுது முதலிலே அவ்வியக்தமாக நின்று பிரவியக்தமாக மாறி, அப்படி மாறுகிற பொழுது புத்தி தத்துவமாக மாறி, பிறகு அதிலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றி அகங்காரம் மூன்றாக பிரிந்து அதிலே இருந்து தன் ஞானேந்திரியங்களாகிய 6 கண்மேந்திரியங்கள் அகங்காரத்திலே இருந்து 5 தாமச அகங்காரத்திலே இருந்து 5 தன்மாத்திரைகள் 5 தோன்றி தன்மாத்திரை 5 இருந்து பூதங்கள் தோன்றும். இந்த பூதங்கள் தோன்றுகிற ஒழுங்கு ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் என விரியும் என்று நாங்கள் படித்துவிட்டு இவர் ஒவ்வொன்றாக விளக்கம் செய்ய முற்படுகிறார். மேலிருந்து கீழ் தோன்றிய முறை அல்லாமல் ஒடுங்குகிற முறையிலே கீழிருந்து மேல் நோக்கி ஒரு விவரம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த விஷயத்திலேதான், அந்த விடயத்திலேதான் நாங்கள் கீழே இருந்து மேலே போகிற ஒழுங்கிலே நிலம் பற்றி படிக்கிறோம். பூதங்களிலே நிலம் பற்றி படிக்கிற பொழுதுதான் இந்த பூத அணுக்கள், பூத வடிவங்கள், பூதத்தை காக்கிற தெய்வங்கள் என்று இந்த விவரங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நினைப்பிலே இருந்தால் சரி. அதாவது கீழே இருந்து தத்துவங்களை ஒவ்வொன்றாக விளங்கி கொண்டு போகிறோம். அந்த அந்த வகையிலே இப்ப இந்த 9 பாடல் பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளை குறித்து விளக்கம் தருகிறது. அந்த அந்த அந்த நினைப்பு என்ன, நாங்கள் எங்கெங்க நிக்கிறோம் என்று அப்பப்ப தெரிந்து கொண்டால்தான் திருப்பி நாங்கள் போகிற ஒழுங்கு தெரியும். பஞ்சபூதங்களினுடைய செயல் திறன்களை பற்றி சொல்ல போகிறார்.
2: பூதங்களின் குணமும் செயலும். மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. பதவுரை பார்க்கில் ஆராய்ந்து பார்த்தால் மண் கடினமாய், மண் திண்மை குணம் உடையதாய், தரிக்கும் பொருள்களை தாங்கும், வாரி
1: அதாவது குணமும் செயலும் சொல்லுகிறார். பஞ்சபூதங்களுடைய குணமும் செயலும் சொல்கிறார். அதிலே முதல் பூதமாகிய பூமியினுடைய அல்லது நிலத்தினுடைய குணம் திண்மையாய் இருக்கும். அது என்ன செய்யும் என்று கேட்டால், செயல் என்ன செய்யும் என்றால் பொருள்களை தாங்கி நிற்கும். திண்மையான உள்ள பொருள் தான் தாங்கி நிற்க முடியும். இது திண்மை, இதனுடைய குணம் தாங்குதல், அதனுடைய செயல்.
2: வாரி நீர் குளிர்ந்தே குளிர்ச்சி குணம் உடையதாய், பதமாம் பொருள்களை மென்மைப்படுத்தும்.
1: அதுக்கு தண்ணியினுடைய இயல்பு குளிர்மையாக இருக்கும். மற்ற பொருள்களை அது என்ன இலகுபடுத்தி தரும், மென்மைப்படுத்தும். அதாவது இப்ப உளுந்த ஊற விடுகிறோம், அரிசியை ஊற விடுகிறோம் என்ற உடனே அது தன்னுடைய இயல்பிலே இருந்து மென்மைப்படுவது என்பது தண்ணியினுடைய செயல். குளிர்மை அதனுடைய குணம், மென்மைப்படுத்துதல் அதனுடைய செயல்.
2: ஒன் கனல் ஒளி பொருந்திய தீ, சுட்டு வெம்மை குணம் உடையதாய், ஒன்றுவிக்கும் பொருள்களை நீராக்கி ஒன்றுபடுத்தும்.
1: நீராக்கி, நீராக்கின்னா படித்து போச்சு உச்சரிக்கும். இந்த எழுத்து உச்சரிப்புல வர்ற பொழுது நீராக்கின்னா தண்ணீராக்கின்னு வந்துடும், நீராக்கின்னா சாம்பலாக்கி. அச்சரங்களுடைய உச்சரிப்பிலே வரக்கூடிய பிழைகள் என்பது இதுதான். ஆகவே நீராக்கி என்று வாசிக்கப்படும், நீராக்கி என்று வாசிக்கப்படாது.
2: இதுல
1: நீராக்கி அது அது கூட இன்னும் நான் சொல்லித்தரேன் பாருங்க. நீ என்ற உச்சரிப்பு பின்னாலே வர்ற எழுத்து சின்னரா என்று வந்துட்டா நீராக்கி என்று, அந்த நீனாவே அதனுடைய ஓசை மாறுகிறது, நீ என்று வரும். ராவண்ணா போட்டு பெரிய ரா போட்டு நீ என்று வரும், நீராக்கி. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க, அதுல ஒண்ணு கஷ்டம் பழக்கம் திடீரென்று பழக்கத்துக்கு வர முடியாது. இது பயிற்சி பண்ண வந்துவிடும். நீராக்கி அல்லாமல் நீராக்கி என்று வாசிக்க வேணும். நீராக்கி ஒன்று விற்கும், அதனுடைய குணத்தினுடைய வேலை எதையும் சாம்பலாக்கி விட்டு விரிவாக இருக்கிறதை ஒரு சின்ன எல்லைக்குள்ளே கொண்டு வந்துடும். அதுதான் நெருப்பினுடைய வேலை. எப்படி ஒருத்தர் நெருப்பு வாசிங்க?
2: ஒன் கனல் ஒளி பொருந்திய தீ சுட்டு வெம்மை குணம் உடையதாய் ஒன்று விற்கும் பொருள்களை நீராக்கி ஒன்றுபடுத்தும்.
1: உச்சரிங்க
2: ஒன்றுபடுத்தும். வன்கால் வளமையுடைய காற்று ஓவாமல் ஒழியாமல் பறந்து சலித்து எங்கும் பரவி இயங்கி திரட்டும் பொருள்களை திரட்டும்.
1: காற்றினுடைய இயல்பு சொல்லுகிறார், சலித்தல் என்பது எல்லா இடத்திலும் பரவுதல். காற்றினுடைய வேலை எல்லா இடமும் பரவி பொருட்களை ஒன்று திரட்டுகிற வேலையை செய்யும்.
2: ஆகாயம் ஆகாயம் நிரந்தரமாய் வெளியாதல் ஆகிய குணமுடையதாய் நிறைந்து நிற்கும் எப்பொருளிலும் ஊடுருவி நிறைந்து நிற்கும்.
1: பஞ்சபூதங்களுடைய ஆக முதல் பூதம், ஆகவே எல்லாவற்றிலும் அது கண்டிருக்கும். அதனால்தான் அதனுடைய குணம் மிச்ச எல்லா பூதங்களிலும் தங்கி நிற்கிறது என்று நாங்கள் முன்னுக்கே பிடித்தோம். இரண்டாகிற பொழுதும் ஆகாய குணம் வரும், மூன்றாகிற பொழுது, நாலாகிற பொழுது, அஞ்சாகிற பொழுது ஆகாயம் நிற்கும். ஆகவே எல்லாவற்றிலும் கலந்து நிற்கிற தன்மையை ஆகாயம் போட்டது.
2: குறிப்பு ரந்திரம் வெளி அதனோடு நீ என்பது சேர்ந்து நிரந்தரம் என்றாயிற்று. நீ என்பதற்கு தனிப்பொருள் ஏதும் இல்லை, நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. அதுக்கு சொல்றாங்க ஐயா
1: நிரந்தரம்.
2: பொழிப்புரை மண்ணின் குணம் திண்மை செயல் எப்பொருளையும் தாங்குதல். நீரின் குணம் தன்மை செயல் பொருள்களை மென்மைப்படுத்துதல். தீயின் குணம் வெம்மை செயல் சுட்டு ஒன்றுபடுத்துதல். காற்றின் குணம் அசைவு அதாவது சலனம் செயல் பறந்து கிடக்கும் பொருள்களை ஒருங்கு திரட்டுதல். ஆகாயத்தின் குணம் வெளியாதல் செயல் எப்பொருளுக்கும் இடம் கொடுத்தல். விளக்கம் இருக்குங்க, அடுத்தது விளக்கம். இச்செய்யுளில் கூறப்பட்ட பூதங்களின் குணங்களையும் தொழில்களையும் பின்வரும் அட்டவணையில் நிரல்பட காணலாம். பூதத்தின் கண் உள்ளதாய் உணரப்படும் இயல்பு குணம் என்றும் அதனால் பிற பொருள்களின் நிகழும் விளைவு செயல் என்றும் கொள்ள வேண்டும். பூதத்தின் கண் உள்ளதாய் உணரப்படும் இயல்பு குணம் என்றும் அதனால் பிற பொருள்களின் கண் நிகழும் விளைவு செயல் என்றும் கொள்ள வேண்டும். காரணமாகிய தத்துவங்களில் இவை இருத்தலால் தான் காரிய பொருள்களிடத்தும் காணப்படுகின்றன. அப்புறம் அந்த டேபிள் மாதிரி கொடுத்திருக்காங்க ஐயா, பூதங்கள் குணம் தொழில் அப்படின்னு போட்டு, மண் மண் பூதத்துக்கு மண் குணம் திண்மை தொழில் பொருளை தாங்குதல், நீர்
1: அட்டவணைப்படுத்தியிருக்காங்க,
2: நீர் குளிர்ச்சி பொருளை வெண்மைப்படுத்துதல், தீ வெம்மை பொருளை நீராக்கி ஒன்றுபடுத்துதல், காற்று அசைவு பொருளை திரட்டுதல், வான் வெளியாதல் பொருளில் ஊடுருவி நிறைந்து நிற்றல். அத்தோட அந்த பாட்டு
1: முடிஞ்சிருக்க, அதிகம் சிந்திக்க தேவையில்லை. ஒரு பூதத்தினுடைய குணம் இது, செயல் இது என்று பிரித்து காட்டியிருக்கிறார்.
2: பாடல் பத்து. இனி ஐம்புலன். உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம். பதவுரை உந்தனக்கு நன்மாணக்கனே உனக்கு மாபூதம் பெரும் பூதங்களின் இயல்பை உள்ளபடி உள்ளவாறு ஓதினோம் விளக்கிச் சொன்னோம் கள்ளமிகும் ஐம்புலனும் இனி மனத்தை கவரும் ஐம்புலன்களை கட்டுரைக்கில் எடுத்து சொல்வதாயின் ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஓசையும் ஊரும் உருவமும் சுவையும் மனமும் என்பவை ஆசை தரும் ஆசையை மிகுவிக்கும் ஐம்புலனே யாம் ஐம்புலன்களாகும்.
1: தொடர்ந்து வாசியுங்கள். நான் இவர் ஐம்புலன் என்று சொல்றது தன்மாத்திரியை சொல்றாரா புலன்களை சொல்றாரா என்றால் விளங்கி கொண்டு வாசிப்போம். நீங்க அதனால முதல் வாசிச்சு முடியுங்க.
2: சரிங்க. பொழிப்புரை. இதுவரை தூல பூதங்களின் இயல்பை உள்ளவாறு எடுத்துரைத்தோம். இனி மனத்தை கவர்ந்து வசம் செய்யும் ஐம்புலன்களை இவை என சொல்வோம். அவை ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் என்பன. இவை ஆசையை மிகுவிப்பவன ஆகும். விளக்கம். ஐம்புலன் என்பதற்கு சிலர் கூறும் பொருள் தூல பூதங்களை கூறிய பின்னர் அடுத்து கூற வேண்டுவது அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் உள்ள தன்மாத்திரைகளை. ஆனால் ஆசிரியர் தன்மாத்திரைகளை பற்றி கூறாமல் ஐம்புலன்களை பற்றி கூற நூறுகின்றார். அதனால் இச்செய்யுள் சிலருக்கு தடுமாற்றத்தை உண்டாக்கியிருப்பதில் வியப்பில்லை. இவ்விடத்தில் ஐம்புலன்களை கூறுவதற்கு ஏதும் இயைபில்லையே என்று கருதிய அவர்கள் ஐம்புலன் என்றதற்கு தன்மாத்திரைகள் என்றே பொருள் எழுதி சென்றார்கள். அவ்வாறு பொருள் கூறுதல் பொருந்துமா என்பதை நோக்குதல் வேண்டும். ஆசிரியர் வாழா ஐம்புலன் என்று கூறியிருந்தால் அதற்கு தன்மாத்திரைகள் என்று பொருள் கூறுதல் பொருந்துவதாகலாம். எவ்வாறெனில் ஓசை முதலிய ஐந்தும் பொறிகளால் கொள்ளப்படும் சிறப்பு நிலையை எய்திய பொழுது புலன் எனப்படும். அவை செவி முதலிய பொறிகட்கு புலனாகாமல் நுண்மையாய் நிற்கும் நிலையும் உண்டு. அந்நிலையில் அவை தன்மாத்திரைகள் எனப்படும். புலனாகாமை பற்றி அவற்றை நுண்புலன்கள் என்றும் கூறலாம். அம்முறையில் செய்யுளில் ஐம்புலன் என்று மட்டும் கூறியிருந்தால் நுண்புலன்களை அவை குறிப்பதாக கொண்டு தன்மாத்திரைகள் என கூறுவதற்கு இடம் உண்டு. அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது. ஆசிரியர் ஐம்புலனை குறிப்பிடும் இரண்டு இடங்களிலும் அடைமொழி புணர்ந்து கூறியுள்ளார். கள்ளமிகும் ஐம்புலன் என்றும் ஆசை தரும் ஐம்புலன் என்றும் கூறியுள்ள அடைமொழிகளை நோக்குதல் வேண்டும். ஓசை முதலிய ஐந்தும் பூதங்களின் குணங்களாய் வெளிப்பட்டு நின்று செவி முதலிய பொறிகளால் கொல்லப்படும் போதே அவை நம் மனத்தை பற்றுகின்றன, ஆசையை மிகுவிக்கின்றன. இவ்வகையில் அவை பொறிகளுக்கு விடயங்கள் ஆகின்றன. தன்மாத்திரைகள் அங்கனம் பொறிகளுக்கு விடயம் ஆவதும் இல்லை, ஆசையை மிகுவிப்பதும் இல்லை. எனவே ஆசிரியர் அமைத்துள்ள அடைமொழிகளை நோக்கினால் அவர் இங்கே தன்மாத்திரைகளை குறிக்கவில்லை என்பதும் புலப்படும் நிலையனவாகிய ஐம்புலன்களையே குறிப்பிட்டார் என்பதும் தெளிவாகும். அந்த பத்தி முடியுதுங்க. அடுத்தது வந்து தன்மாத்திரைகள் கூறாமல் புலன்களை கூறிய காரணம் எழுதுறாரு.
1: எல்லாத்தையும் படிங்க.
2: சரி சரி. தன்மாத்திரைகளை கூறாமல் புலன்களை கூறிய காரணம். தன்மாத்திரைகளை தத்துவங்கள் என்றும் ஐம்புலன்கள் என்பவை புலப்படும் குணங்களாகிய தாத்துவிகங்கள் என்றும் முன்னே குறிப்பிட்டது நினைவிருக்கலாம். இவ்விடத்தில் தன்மாத்திரைகளை கூறுதலே முறை. அதை விடுத்து தாத்துவிகங்கள் ஆகிய புலன்களை கூறியிருப்பது எக்காரணம் பற்றி என விரும்பலாம். ஆசிரியரின் அணுகுமுறையை பற்றி முன்னமையே கூறியுள்ளோம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை பெற வைத்தல் என்பது அவர் பின்பற்றும் முறையாகும். நமக்கு நன்கு தெரிந்தவை ஐம்புலன்களாகிய விடயங்கள். சிறப்பு நிலையில் விளங்கி நிற்கும் குணங்களாகிய அப்புலன்களை எடுத்து காட்டி அவற்றிற்கு மூலமாக பொதுமையில் விளங்காது நுட்பமாய் நிற்கும் நிலைகள் உண்டு எனவும் அவையே தன்மாத்திரைகள் எனவும் குறிப்பாய் உணர்த்தினார் ஆசிரியர். குணமாதல் ஒப்புமை பற்றியும் பருப்பொருளாக வைத்து முதற்கண் உணர்த்துதல் எளிமையாதல் பற்றியும் புலன்களே இங்கு குறிக்கப்பெற்றன என கொள்ளலாம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பிலே சிறப்பு பாயிரம் தொடங்கி 7 நூற்பா வரை சுருக்கமாக பார்த்து 8 நூற்பாவை தலைப்பட்டோம். இந்த 8 நூற்பாவிலே நமக்கு சாதனம் ஆகிய ஞானம் எவ்வாறு கிடைக்கிறது என்பதை சொல்கின்ற நூற்பா. இதில் இந்த ஆன்மா அசத்தாகிய கருவிகளோடு கூடி அசத்தை அறிந்து அசத்தாய் நின்றவாறும், இனி சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறும் உணர்த்துவது என்றார். அதனால் இங்கே இந்த ஆன்மா செய்த தவத்தினில், இந்த ஆன்மா செய்த தவத்தினில், எனவே இங்கு ஆன்மா அதாவது மன்னவகுமாரனாகிய நீ. 7 நூற்பாவில் ஆன்மா தானே சொல்லியிருக்கிறது, இரண்டலா ஆன்மா என்றார். அது அப்படியே அந்த அதி மாதிரி வரும். அந்த ஆன்மாங்க எழுவாய், 8 நூற்பாவுக்கு எது அது எழுவாயாக அமைகிறது. எனவே அந்த ஆன்மா எப்படிப்பட்டது? மன்னவகுமாரனாகிய நீ தவத்தினில், நீ செய்த தவத்தின் காரணமாக, தவத்தினில் தம்முதல் குருவுமாய் நீ ஐம்புல வேடரின் வளர்ந்ததால் அயர்ந்தனை என உணர்த்த விட்டு, எதை விட்டு? அந்த வேடர் சார்பை விட்டு அந்நியம் இன்மையின் அத்துவிதம் அர்த்தம். அந்நியம் இன்மை என்ன? அத்துவிதம். அந்நியம் இன்மையின் அறன்கழல் செலுமே என்றார். அதான் சூத்திரம். எனவே இந்த நூற்பாவில ஆன்மா நீ, மன்னவகுமாரனாகிய நீ தவத்தினில் தம்முதல் குருவுமாய் ஐம்புல வேடரின் வளர்ந்ததால் அயர்ந்தனை என உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறன்கழல் செலும். எனவே அந்த 7 சாதித்தற்கான அதிகார உடையவன் என்று நிறுவப்பட்ட வழி, சாதிப்பவன் யாரு? இந்த ஆன்மா. அவன்தான் சாதிப்பதற்கான அதிகார உடையவன். அவன் அந்த ஆன்மா மன்னவகுமாரன் ஆகிய நீ தவத்தினில், அந்த ஆன்மா செய்த தவத்தின் காரணமாக தம்முதல் இங்க எழுவாய் என்னது? ஆன்மான்னு ஒருமையில் இருக்கு. இங்க தம்முதல் என்பது பன்மையில் இருக்கு. அப்படி வரலாமா? வரக்கூடாது. ஆனா இங்க வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நாம நான் எங்கள் ஊருக்கு செல்கிறேன். நான் என்ன சொல்றோம்? எங்கள் என்பது என்ன? நான் என்பது சொல்றமா இல்லையா?

இங்க ஒரு உண்மை இருக்கா இல்லையா? அந்த உண்மை என்ன சொல்கிறது? உண்மை இறந்தது தழிய எச்ச உண்மை. என்ன உண்மை? இறந்தது தழிய எச்ச உண்மை. என்ன இறந்தது தழியது? இந்த குருவாய் வர்றதுக்கு முன்னால என்ன செஞ்சது? உள் நின்று உலகை உணர்த்தி வந்தது. உள் நின்று புறப்பொருளை உணர்த்தி வந்தது. உள் நின்று புறப்பொருளை உணர்த்தி வந்தது. இப்போ இப்போ உள் நிற்பதோடு கூட, உள் நின்று உணர்த்துவதோடு கூட அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு, எந்த பொருளை? அகப்பொருளை உணர்த்துதல் பொருட்டு அவன் புறத்து வந்து உள்ளிருந்து வெளியே உணர்த்துதான், வெளியிருந்து. எனவே அவன் குருவமாய் என்றார் அது பற்றி இல்லையா. எனவே குருவமாக அவன் வெளியேயும் வந்து இல்லையா. அதனால உண்மை சொன்னார். அந்த உண்மை என்ன உண்மை? இறந்ததழிய எச்ச உண்மை. அது மட்டுமன்று அது சிறப்புமையுமாம். என்ன சிறப்பு அதுல? எல்லாமே சிறப்பு தான். என்ன சிறப்பு அப்படின்னா, ஊரும் பேரும் உருவும் இல்லாத ஒரு நாதன், ஊரும் பேரும் உருவும் இல்லாத ஒரு நாதன் அவனுடைய கருணை மிகுதியால் ஊரும் பேரும் உருவும் கொண்டு நம்முடைய ஊரும் பேரும் உருவும் கெடுக்க வந்தான். விளங்குதா? எனவே அது சிறப்பு தானே. உருவம் இல்லாம நம் பொருட்டு உருவம் எடுத்து வாராம்னா அது கருணையும் சிறப்புன்னா என்னது? சிறப்பு அப்படின்னா என்னது? சிறப்பு ஆவது உயர்வை குறித்தது. சிறப்புன்னா என்னது? உயர்வு. அது எழிவு சிறப்பு, உயர்வு சிறப்பு என்று இருவகைத்து உயர்வின் மிகுதியை கூறுவது, இழிவின் மிகுதியை கூறுவது. நாயும் தின்னா சோறுன்னு, அது எழிவு சிறப்பு. நாய சாப்பிட்ற உணவை காட்டிலும் ரொம்ப எழிந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இது என்னது? உயர்வு சிறப்பு. விளங்குதா? எனவே அந்த முதல்வன் நமக்கு தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த எதை உணர்த்துகிறான்? எதை உணர்த்துகிறான்? தவத்தின் காரணமாக உணர்த்துதான். எதை உணர்த்துறான்? தவத்தினில் நீ, ஏய் ஆன்மாவே, நீ ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தாய் என்று உணர்த்துகிறான் இல்லையா. ஐம்புல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தாய். எதை அயர்ந்தாய்? அயர்தல்னா என்ன? அயர்தலாவது மறத்தல். எதை மறந்தான்? தன்னை மறந்தான். சிவத்தையா? தன்னுடைய பெருந்தன்மையை மறந்தான். நாம எப்பேற்பட்ட ஆளுங்கிறதே அவனுக்கு தெரியல. நீங்க என்ன சாதாரண ஆளா? சாதாரண ஆளையா? எப்பேற்பட்ட ஆளு. எனவே ராசகுமாரர்கள்லாம் நீங்கெல்லாம் யாரு? ராசகுமாரர்கள், ராசகுமாரிகள் தான். விளங்குதா? எனவே தம்முதல் குருவுமாய் உணர்த்த, அப்போ அந்த உணர்த்தல் என்பது கேட்டல் ஞானம். அதை செய்வதற்கு தகுதி என்னன்னா தபம். விளங்குதா? அந்த தவத்தை முற்றுப்பித்த காரணத்தால் இதுவரை உள்நின்று உலகை உணர்த்தி வந்த அன்முதலே இப்போ குருவாய் வந்து நமக்கு உணர்த்துகிறார். எதை உணர்த்துகிறார்? நீ ஐம்போல வேடரின் வளர்ந்த காரணத்தால் நீ யார் என்பதையே மறந்தாய் என்கிறார். அப்போ இந்த ஐம்புலன், ஐம்புலன் என்பது என்னதே? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? செவித்தோல் கண்ணாக்கு மூக்கு. எப்படி சொல்லணும்? கண்ணாக்கு மூக்கு. இந்த வரிசையில் தான் சொல்லணும். விளங்குதா? இந்த வரிசையில் தான் நம்ம சொல்லி படிக்கணும். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. அப்போ தான் ஒன்றுலேருந்து ஒன்று கரெக்டாக வரும், இல்லைன்னா மாறி மாறி வரும். எனவே இந்த தம்முதல்

0: குருவுமாய் உணர்த்துகிறது. ஐம்புல வேடர், இந்த புலன்கள், புலன் என்னது? பொலி. புலன் என்பது, புலன்னா என்னது? புலன்னா பொறியா? புலன் என்பதற்கு என்ன அர்த்தம்? புலப்படுவது புலன், புலப்படுவது புலன். எதுக்கு? பொறிக்கு. பொறிக்கு புலப்படுவது எது? அது புலன். புலன்னா விடயம். விடயம்னா என்ன? நுகர்பொருள். விடயம்னா என்ன? நுகர்பொருள். விளங்குதா? எனவே இங்கே இந்த புலன் என்றது ஆகுபெயரா எதை குறிக்கிறது? பொறியின் மேற்று இல்லையா? அப்போ இங்க இந்த பொறிகளை என்ன சொன்னார்? வேடர் என்றார். என்ன சொன்னார்? வேடர் என்றார். ஏன் வேடர்னாரு? வேடர்னா என்ன? வவ்வுபவன் வேடன். எதை வவ்வுவான்? உயிரையும் பொருளையும். உயிரையும் பொருளையும் எது இருக்கோ? ஒண்ணும் இல்லைனா உயிரை, இருந்தா பொருளே. இதை செய்யறவன் யாரு? வேடர் இல்லையா? இவன் எதை வவ்வினான்? நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கு? அறிவு தான். துள்ளுவர் சூறை கொள்வர். இருக்கிறத என்ன செய்வான்? சூறை ஆடிடுவான். தூ நெறி விளைய ஒட்டார் சொல்றாரா இல்லையா அப்பர் சுவாமிகள்? எனவே இவர்களை, இந்த பொறிகளை அதனால வேடர் என்றார். பொறிகளை வேடர் என்றார். பொறிகள் ஆக்சுவலா அது வேடர் தானா? பொறிகள் விளக்கா வேடரா? பெரிய வேடர் இங்கயோ விளக்கு, இங்கே பெரிய வேடர் இருக்குது. என்னைக்கா? ஓ, திடீர் திடீர்னு மாட்டடகான். நீங்க தசகாரியம்லாம் படிச்சு முடிச்சாச்சே? அதை முடிச்சு மூடி வச்சாச்சு நேத்தே. அதுல ஏழாவது பாட்டு என்ன சொன்னாரு? தசகாரியத்துல ஏழாவது பாட்டு, ஏழ கண்டனா எட்ட கண்டனம். கேவலம் மலத்தின் உண்மை கிளரொளி கலாதி வந்து மேவினும் மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாது காவலாய் மறைத்து நின்று காட்டிடும் பொய் மெய்யாக ஆதலால் சகலமே ஆயினும் கேவலம்தான். சொன்னாரா இல்லையா? அதனால இந்த கருவிகள் என்ன செய்யுது? எதை பார்க்கணுமோ அதை காட்ட மாட்டேங்கு. அதுக்கப்புறம் இருந்தா என்ன, இல்லட்டா என்ன? விளங்குதா? அப்போ பேனா இருந்தா என்ன செய்யணும்? எழுதணும். காது கூட தான் உதவும்னா அந்த பேனா இருந்தால? விளங்குதா? பேனா இல்லாட்டாலும் ஒண்ணுதான், இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையா? இப்போ ஐயா இருக்காங்க. ஐயா உங்க பேரு? சுந்தரமூர்த்தியா? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம், அவங்க என்ன என்னமோ நடக்கும், ஒன்றும் புரிய மாட்டேக்குன்னு அப்படியே இருக்காங்க. எழுதுறதே பேனாவே எடுக்க மாட்டாங்க. அங்கே நோட்டு எம்டியாக இருக்குன்னு வைங்க, பக்கத்தில் அவர் இருக்கார், அவர் பேனால இங்கு இல்லை ஒன்றும். இவர் எழுத மாதிரி பாவலா பண்ணிகிட்டு இருக்காரு, ரெண்டும் ஒன்று தானே. ஒன்று ஒருத்தட்ட பேனாவே இல்லை, ஒருத்தட்ட பேனா இருந்து எழுதலை, ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றும் இல்லையா? விளங்குதா? எனவே கேவலத்தில் நமக்கு கருவியே இல்லை, சகலத்தில் கருவி இருந்தும் காட்ட வேண்டிய பொருளை காட்டலை. வேற எதுக்கு உதவுது? காது கூட உதவுது. எதுக்கு உதவணுமோ அதுக்கு பேர் என்ன? அதான் சொல்றாரு. எனவே சகலமே ஆயினும் கேவலம்தான் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்போ எதுக்கு அதை கொடுக்கறாரு? ஐயா அது உதவாதுன்னா பெருமான் ஏன் அதை கொடுக்காரு? பயனில்லாத கொடுப்பாரா? பிரியாங்க கொடுத்தாரு. அதான் சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்களும் வந்த நாள்லேருந்து யோசிக்கும், ஏன் கொடுத்தாரு ஏன் கொடுத்தாருன்னு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இது நேரடியாக இறைவனை காட்டாவிட்டாலும், நேரடியாக இறைவனை காட்டாவிட்டாலும் காட்டுகின்ற கருவியை அடைவதற்கு உதவும். காட்டுகின்ற கருவியை அடைவதற்கு இது உதவும் என்பது பற்றி கொடுத்தார். விளங்குதா? அதனால இந்த கருவிகள் இப்போ இந்த நிலையில் அது என்ன செய்யுது அப்படின்னா, இடைஞ்சலா இருக்கு. என்ன இருக்கு? இடைஞ்சலா. காவலாய் மறைத்து நின்றுன்னு சொல்றாரா இல்லையா? எனவே இந்த உலக காட்சி, உலக இச்சையே நமக்கு சிவ இச்சைக்கு தடையா இருக்கிறது. தடையா இருக்கா இல்லையா? எனவே அதனால அதை என்ன சொல்றாரு, வேடருங்கிறாரு. அதனால இந்த கருவிகளை வேடர் என்றார். இங்க ஐம்பொறிகளை சொன்னாலும் என்ன செய்யணும், உபலக்கணமாய். உபலக்கணம் என்னது? இனம் பற்றி. என்னது? இனம் பற்றி. இனத்துக்கு ஒன்ன சொல்லியிருக்காரு, மத்தவனையும் சேர்த்துக்கிட வேண்டிதான். முன்னால நிக்க ஒன்னு சொன்னாரு, பின்னால நிக்க அவன் ஏகப்பட்ட பேரு அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட வேண்டிதான். விளங்குதா? எனவே ஐம்புல வேடரின் வளர்ந்து வளர்தல்னா என்ன? வேடர் கூட இருந்து வளர்ந்தமா? வளர்தல்னா என்னது? வாழ்தல். வளர்தல்னா என்னது? வாழ்தல். எனவே எத்தனையோ பிறவிகள்ல நாம இந்த கருவிகளோடு கூடிதான் வாழ்ந்திருக்கிறோம். விளங்குதா? அப்படி வாழ்ந்ததாலே நாம் அயர்ந்தோம். எதை அயர்ந்தோம்? ஆளுக்கு உன்னை சொல்லிட வேண்டிதான். இப்பதானே சொன்னோம், அவன் யாருனே மறந்துட்டான். நாம் அவனுடைய பெருந்தன்மையை மறந்தான், தன்னுடைய பெருந்தன்மையை மறந்தான், நான் ராஜகுமாரன் என்பதை மறந்தான். அப்போ அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், தன்னை வேடருள் ஒருவராக எண்ணிக்கொண்டான். எனவே கருவிகளோடு சேர்ந்தவன் தன்னையும் கருவி மாதிரியே எண்ணிக்கொண்டான். அவன் எப்பேற்பட்ட ஆளு? சிவபோகத்துக்குரியவன். சிவபோகத்துக்கு குறைவில்லாத இன்பத்தை துய்ப்பதற்குரியவன். அவன் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டான், தன்னை கருவிகளில் ஒன்றாக எண்ணி தன்னுடைய தன்மையே மறந்து. விளங்குதா? ஏன்னா அப்படி நிறைய நிகழும். ஏன்னா என்னுடன் பயின்ற கல்வி பயின்ற ஒருவர், அது ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல ஒன்றாக பயின்ற நண்பரை இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னால சமீபத்தில் சென்னையில் பார்க்க நேர்ந்தது. பார்த்த உடனே என்ன ஆகும், உங்க கூட படித்தவரை பார்த்தீங்கன்னா என்ன வரும், பழைய நினைவுகள்லாம் வரும்ல. வந்த உடனே, ஏய் அப்பவே உனக்கு வைத்த வலிக்குமப்பா, உனக்கு அல்சர் உண்டே, இப்போ எப்படி இருக்க அப்படின்னா, அதெல்லாம் போயிடுது அப்படின்னா. எப்படி போச்சு? பழகி போயிடுதுன்னா. எப்படி போச்சா? பழகி போயிடுது. விளங்குதா? அப்போ அதிலே இருந்து என்ன ஆயிடுது, அது பழகி அதுவே இயல்பாயிற்று. அது ஒரு நோய்ங்கிறதே அவனுக்கு மறந்து போச்சு. அது மாதிரி இவன் இந்த வேடர்களோடு இருந்து இருந்து என்ன ஆயிடுது, தான் யார் என்பதே மறந்து தன்னை வேடருள் ஒருவனாகவே எண்ணுகிறான். விளங்குதா? எனவே அந்த தன்னுடைய தன்மையையே யார் உணர்த்த வேண்டியிருக்கு, குரு வந்து உணர்த்த வேண்டியிருக்கு. தம் முதல் குருவுமாய். முதல்னா என்ன? தலைவன். முதல்னா தலைவன், நம்முடைய முதல்வன். எதற்கு முதல்வன்? உணர்வின் தமி. படிச்சோமா இல்லையா? எங்க படிச்சோம்? அஞ்சாவது நூற்பா. ஒன்றும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. உணர்வின் தமின்னு படித்த ஞாபகம் இருக்கா இல்லையா? எனவே நம்முடைய அறிவின் தலைவன், நம்முடைய அறிவின் தலைவன். எனவே இங்கே அவன் வந்து உணர்த்துகிறான். என்ன உண, இந்த நம்முடைய உண்மை, அதான் ஆன்ம தரிசனம். அது என்னது? ஆன்ம தரிசனம். எனவே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவே, உணர்த்த உணர்த்தவே அப்படி வந்து நமக்கு அதை சொல்லவே என்னாச்சு, விட்டு. எதை விட்டு? அந்த வேடர் சார்பை விட்டு. வேடர் சார்பை விட்டு அந்த மன்னனோடு, அந்த அவனை வேந்தன் என்கிறார். வேந்தன்கிறாரு. எதனால இறைவனை வேந்தன்கிறாரு? இறைவனை வேந்தன் என்றார். ஏன்னா இந்த பொறிகளை வேடர் என்றமையான், இந்த பொறிகளை வேடர் என்றமையான், அதற்கு மறுதலை எது? வேடருக்கு மறுதலை வேந்தன். விளங்குதா? வேடருக்கு மறுதலை வேந்தன், இருளுக்கு மறுதலை ஒளி இல்லையா, அஞ்ஞானத்துக்கு மறுதலை ஞானம். அது மாதிரி இங்க வேடருக்கு மறுதலை என்னது? வேந்தன். அதனால அவன் என்ன சொன்னாரு? வேந்தன் என்றார். விளங்குதா? அதனால இங்கே தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு, நீ என்னுடைய மகன், நீ யாரு? என்னுடைய மகன் என்று உணர்த்த விட்டு, இந்த வேடர் சார்பை விட்டு, கருவி சார்பை விட்டு, அந்நியமின்மையின், அந்நியம் இன்மையின், அந்நியம் இன்மையின் என்ன? அத்துவிதம், அத்துவிதம், அத்துவிதம்னா என்ன? இரண்டரை, இரண்டரை. அதை நமக்கு ரெண்டாவது நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் மேற்கோள் என்ன? ரெண்டாவது நூற்பா முதல் அதிகரணத்துக்கு அப்படிலாம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும், அதை அப்படியா படிக்கணும்? எப்படி படிக்க சொன்னாரு? நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்? அவையேயாய் தானேயங்கிற ரெட்டை மொழிக்க சொல்லியிருக்கணா இல்லையா? அப்போ இதையும் அப்படி ரெட்டை மொழி தானே படிக்கணும். அவர் சொல்கிறார் அப்படி. எனவே ஈண்டு பரமேஸ்வரன் இவ்வான்மாக்கள் பலவுமாய் தானுமாய், இவ்வான்மாக்கள் பலவும் தானுமாய் நிற்பன் என்றது தான் மேற்கோள். விளங்குதா? மேற்கோள் என்னது? பரமேஸ்வரன் இவ்வான்மாக்கள் பலவுமாய் தானுமாய், இவ்வான்மாக்கள் பலவும் தானுமாய் நிற்பன் என்று சொல்கிறார் இல்லையா. அதுக்கு ஏது என்ன? அத்துவிதம் என்று சொன்னாலே ஏகமென்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியநாத்திய உணர்த்துமாயிற்று என்கிறார் இல்லையா. அப்படின்னா என்னது உன்னோட விளங்க மாட்டேக்க அப்பா? என்னது அது விளங்குச்சா ஐயா? உங்களுக்கு விளங்கிட்டா? என்ன சொல்றாரு? என்னதையோ வாயசிக்கிங்க சொல்லுதீங்கன்னு தெரியுது. இப்போ நான் சொன்னல்லாம் ஏது, அதுக்கு என்ன பொருள்? அத்துவிதம் என்ற சொல்லாலே ஏகமென்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியநாத்திய உணர்த்துமாயிட்டு அப்படின்னு சொன்னேன். இது என்ன சொல்லுது? ஒன்று கிருகிருன்னு வருது. அப்போது அத்துவிதம் என்ற சொல், வேதத்தில் வரக்கூடிய அத்துவிதம் என்ற சொல் ஒன்று என்ற பொருளை தருமானால், பிரம்மம் மட்டுமே என்ற பொருளை தருமானால், அப்படி சொல்லிய பொருள் எது? ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். அப்படி சொல்லக்கூடிய பொருள் அதற்கு வேறாக இருக்கிறது என்பது விளங்குதா? அதனால ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், அத்துவிதம் என்ற சொல்லே அந்நியநாத்திய உணர்த்துமாயிற்று. அந்நியநாத்திய உணர்த்துமாயிட்டுன்னு என்ன? அந்நியம், அந்நியம்னா என்ன? வேறு. ந அஸ்தினா என்ன? இன்மை. அஸ்தினா இன்மை, ந அஸ்தினா அஸ்தினா இருக்கு, அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம், ந அஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்நியம் இன்மையை, ந அஸ்தினா என்னது? இன்மை இல்லையா. அந்நியம்னா வேறு, வேறு இன்மையை. விளங்குதா? அத்துவிதம் என்றே என்ன சொல்லுது? வேறு இன்மையை உணர்த்துகிறது. விளங்குதா? இப்படி சொன்னா விளங்கிட்டுது, ஆனா அதுல இருக்கிறத படிச்சா அந்நியநாத்தி உணர்த்து மாட்டேன்னா என்னையாது. எனவே வேறு இன்மையை, எனவே அந்த பொருளோடு பிரிக்க முடியாத இன்னொரு பொருள் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. சொல்றா இல்லையா? அதனால இங்க அந்நியமின்மைன்னு வேறற, அவனோடு இரண்டற, அவனுடைய கழலிலே அரண் கழல். இங்க அரண் என்பது என்னது? சொன்னவன் யாரு? சொன்னவன் யாரு? மன்னவன். மன்னவன் வந்து குரு, குரு குரு வந்து சொல்றாரு. அப்போ குருகளல் செருமேன்னு சொல்லணும், மன்னவன் கழல் செருமேன்னு சொல்லணும். ரெண்டு பேரையும் விட்டு போட்டு இவர் வந்து சொல்லையே விட்டுட்டு வா அப்படின்னா எங்க போய் சொல்றாராம்? அரண். அப்ப ஏன் அரண்ங்கிறாரு? ஈண்டு அரண் என்றது, ஈண்டு அரண் என்றது, அது அந்த குருவை, மன்னவனை குறித்து நின்ற சுட்டுப்பெயர், மன்னவனை குறித்து நின்ற சுட்டுப்பெயர் இல்லையா. இப்போ தாய அடியளந்தான், தாய அடியளந்தான் எங்க படிச்சிருக்கோம்? என்ன எல்லாரும் பாக்கீங்க, தாய அடியளந்தான் காண மாட்டா, தலைவர்க்கு இடம் போலும் தஞ்சோலை, விண்தோயும் தூங்கானை மாடம் தேவாரம். பாதியில இருந்து சொல்லக்கூடாது. அப்புறம் திருக்குறளையும் சொல்றாரா ஐயா, அடியணந்தான் தாயதி எல்லாம் உலகு. எனவே அடியளந்தான், அடியளந்தான்னா நேத்து கூட சொன்னார குஞ்சித பாதம், வெண்ணையும் மண்ணையும் ரெண்டு அடியில. அடியளந்தான்னா அது யாரு? திருமால். தாயது அடியளந்தான், எனவே உலகத்தை அளந்தான். தாயுதுனாலும் அடி அளக்கிறது தானே. தாபுது எனின் தாயது என்ன என்றாலும் அடியளந்தான் என்னாலும் ஒன்றுதான். எனவே இங்க அடியளந்தான் என்று சொன்னதுனால தாயது என்பது வாழா பெயராய் நின்றது. அதுக்கு அங்க ஒன்றும் பொருள் இல்லை. அது அடியளந்தவனை சுட்டி நிற்கிறது, அது வேற யாரையும் சுட்டலை. அது போல இங்க அரண் என்பது எதை சுட்டுகிறது? அது வாழா பெயராய் நின்று முன்னால சொன்ன அந்த குருவை சுட்டி நிற்கிறது, மன்னவனை சுட்டி நிற்கிறது. எனவே அரண் களல். களல் என்பது என்னது? களல்னா பாதமா? களல் என்பது ஒரு ஆபரணம். எங்க போடக்கூடியது? இந்த மேல இந்த காப்புமசில்ல போடக்கூடியது இல்லையா? அது வீரத்துக்கு அடையாளமாக போடுவார்கள் இல்லையா? இப்போ இறைவன் அதை எதுக்கு போட்டிருக்காரு? இந்த உயிர்கள் அனைத்துக்கும் முத்தி கொடுத்தே தீருவேன் என்று அணிந்திருக்கிறார். விளங்குதா? சூளுரைத்து அதை சூடுவது. விளங்குதா? இந்த அனைத்து உயிர்களுக்கும் முக்தி கொடுப்பேன் என்று அதை அணிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கடலை அணிந்த திருவடி, கடலை அணிந்த திருவடி அழங்கடல் செலும். செலும்னா என்ன? சாரும் என்பதை இங்கு சொல்கிறார். விளங்குதா? சூத்திரம் விளங்குச்சா ஐயா? சூத்திரம் விளங்குச்சா ஐயா? எனவே இங்க இந்த சூத்திரத்தில் நமக்கு வேடர் என்று யாரை சொல்கிறார்? பொறிகளை இல்லையா? பொறிகளை வேடர் என்றார். ஆனா அந்த இறைவனை மன்னவன் சொல்லலை. சொல்லியிருக்காரா? சொல்லலை. அதனால அப்புறம் நாம எப்படி மன்னன் சொல்றோம்? வழிநூல் ஆசிரியர் அதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு அவரு? இங்கே ஏகதேச உருவகமாய் சொல்லியிருக்கிறது பற்றி. இங்க எப்படி சொல்லியிருக்காரு? ஏகதேச உருவகம், ஏகதேச உருவகம். அத வழிநூல் ஆசிரியர் சித்தியாரில் முற்றுருவமாக சொல்கிறார். முற்றுருவமாக சொல்கிறார். அங்கே மன்னவன் தன் மகன், உயிர் என்ன சொல்றாரு? தன்னுடைய குமாரன் என்று. மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி, வேடரிடத்தே தங்கி வளர்ந்ததனை அறியாது மயங்கி நிற்ப, அறியாது மயங்கி நிற்ப பின் எதுக்கு பின்ன? தவத்தின் பின் அவனும் என் மகன் நீ என்று உணர்த்தி, என் மகன் நீ என்று உணர்த்தி அவரின் பிரித்து, அந்த வேடர் சார்பிலிருந்து பிரித்து பெருமையோடும் என்ன? விருப்போடு, அவரை விருப்போடு தானாக்கி சிவமாம் தன்மை பெறச் செய்து. ஐயப்ப சொன்னாங்களே வெட்டுவாக்கடி சொன்னாங்களா? ஐயா கேட்டேல ராஜா ஐயா, எல்லாம் கேக்கு ஒன்றும் தங்க மாட்டுக்கு சார், வந்த வேகத்திலே போயிருது, வருதும் தெரிய மாட்டேக்கு போகுதும் தெரிய மாட்டேக்கு. நானும் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறேன், எங்கனையாவது தங்கிறாதான்னு. எனவே பெருமையோடும் தானாக்கி பேணுமாப்போல், பேணுதல் என்ன? வளர்த்தல் பேணுமாப்போல துண்ணிய ஐம்போல வேடர் சூழலில் பட்டு தன்னை அறியாதுன்னு தானே அங்க படிச்சோம். முதல் நூல்ல என்ன படிச்சோம்? தான் யார் தன்னுடைய பெருந்தன்மையை மறந்தான்னு பார்த்தோம் இல்லையா. இங்க வழிநூல் ஆசிரியர் என்ன சொல்றாரு? தன்னை மட்டுமா மறந்தான்? அவனுடைய துணைவனையும் மறந்தானே. இதுல இருந்து நீங்க அதுக்கு ஒரு துணைவன் கூட இருக்கான் அப்படிங்கிறதையும் மறந்தான். எனவே பட்டு துணைவனையும் அறியாது, துணைவனையும் அறியாது, எனவே தன்னையும் அறியாது என்பது தானே பெறப்படும். எனவே துணைவனையும் அறியாது, அந்த அறியாமையால் என்ன நிகழ்ந்தது? துயர். என்ன இருந்தது? பிறவி துயர் இல்லையா. எனவே துயர் உறும் தொல் உயிரை, நித்தப்பொருளாகிய உயிரை, துயருறும் தொல் உயிரை, மண்ணும் மண்ணும் அருள், மண்ணும் அருள், மண்ணும் அருள்னா என்னது? மண்ணுதல்னா நிலைபற்ற. அருள் என்பது என்னது? இங்க மண்ணும் அருள் என்பது எதை குறிக்கிறதுனா வழிநூல்ல அத இறப்பில் தவத்தை குறிக்கிறது. மண்ணும் அருள் என்பது எதை குறிக்கிறது? இறப்பில் தவம். அங்க தவம்னு சொன்னார் பாருங்க, இங்க அந்த தவம் எப்ப ஏற்பட்ட தவம்னு சொல்றாரு? இறப்பில்லாத தவம். அது நமக்கு இங்க உதாரணம் என்பால வருது, இங்க இல்லாதவர் சொல்லல. இங்க சிவஞான போதத்தை ஏன்னா அவரே சொல்கிறார், மெய்கண்டானூல் சென்னியில் கொண்டு, மெய்கண்டானூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்று சொல்வதனால இங்க அவர் சொல்வதெல்லாம் அவருடைய கருத்து அல்ல. சிவஞான போதத்தில் அவர் ஆசிரியர் மெய்கண்டார் சொன்னதான் நாங்க சொல்கிறேன் என்கிறார். விளங்குதா?
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

போற்றி, தக்கனா போற்றி, தருமா போற்றி, தத்துவனே போற்றி, என் தாராய் போற்றி, தொக்கனா என்று இருவர் தோள் கை கூப்ப துளங்காவேரி சுடராய் நின்றாய் போற்றி, எக்கண்ணும் கண்ணிலே எந்தாய் போற்றி, எரிகடிலவீர்

தாழ் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்தார் உள்ளந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. நம பார்வதி பதையே அரர் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு நம்முடைய ஆன்மா சிவஞானம் பெற்று பேரின்பம் துய்ப்பதற்காக ஞானசாஸ்திர நூல்களிலே எட்டு நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உயிர்களை சிவத்தோடு சென்று பிணிக்கும் பணியாக ஆன்மாக்களுக்கு நல்ல ஞானம் ஊட்டுகின்ற செய்தியினை கொடுக்க வேண்டும் என்பதிலே முனைப்பிலே இருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அவ்வமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற போற்றி பகருடை என்கின்ற ஞானசாஸ்திர நூலினை நாம் இன்று சிந்திக்கின்ற ஒரு பேற்றினை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய சைவ சமயமானது நம் வாழ்வியலோடு இணைந்தது. நம்முடைய சைவ சமயத்திலே சிவபரம்பொருளை இறைவன் என்று சொல்லுகிறோம். உயிர்களை காக்கின்ற காரணத்தினாலே அவனை தலைவன் என்று கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என சொன்னால், இறைவனது பிரதிநிதியாக மன்னர்கள் ஆளுகிறார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். எனவே இறைவனது பிரதிநிதியாக மன்னர்களை வைத்திருக்கின்றோம். ஆகையினாலே தான் மன்னன் என்பதற்கு இறைவன் என்று சொல்லினாலே நம்முடைய சைவ நூல்களை சுட்டும். நம்முடைய மன்னன் இருக்கின்ற அரண்மனையை கோயில் என்றே திருமுறைகளும் புராணங்களும் சுட்டும். ஆகையினாலே நம் முன்னே ஒரு அரசன் நம்மை ஆள்வதைப் போல இறைவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த அரசன் எப்படி ஆளுகின்றான்? தான் சட்டங்களை இயற்றி மக்களை பின்பற்றும்படியாக செய்து பின்பற்றுபவர்களுக்கு பரிசும் பாராட்டும் ஊக்கமும் செய்து அவன் போற்றுகிறான். அல்லாதவர்களை சிறைச்சாலை முதலானவைகளை வைத்து தண்டிக்கிறான். இதே போல பரம்பொருளானவர் உயிர்கள் பின்பற்றுவதற்கு வேத ஆகமங்களை உபதேசம் செய்கிறார். பின்பற்றுபவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டுகிறான். அல்லாதார்க்கு நரகத்திலே அமிழ்த்துகிறான். மன்னர்களானவர்கள் பாண்டிய மன்னன் மீன்கொடியினையும் சேரன் வில்கொடியினையும் சோழன் புலிக்கொடியையும் வைத்து ஆளுகின்றான். இதே போன்று நம்முடைய பரம்பொருளானவர் அங்கே இடபக்கொடியை தாங்கி நம்மை ஆளுகின்றார். அந்த இடபக்கொடி தாங்குகிறார் என சொன்னால் நமக்கெல்லாம் ராஜாதி ராஜன் என்று சொல்லக்கூடியவன் நம்மை ஆள்பவன் சிவபரம்பொருள். உயிர்களாகிய நாமெல்லாம் அவனுடைய குடிமக்கள், அடிமைகள். நாட்டிலே இருக்கின்ற குடிமக்கள் எப்படி மன்னனை வணங்குவது ஒரு கடப்பாடோ, அதே போல மண்ணுயிர்கள் அனைத்தும் சிவத்தை வணங்குதல் வேண்டும். இறைவனுடைய அந்த மன்னனுடைய ஆட்சி எல்லைக்குள் உட்பட்டிருக்கிற எவனும் மன்னனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மன்னன் இயற்றுகின்ற செயல்படுத்துகின்ற எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டவன். இதே போல பரம்பொருளாக சிவபெருமான் செய்கின்ற இந்த ஐந்தொழிலுக்கு எல்லா உயிர்களும் கட்டுப்பட்டது. அதான் நம்முடைய சைவத்தில் அழுத்தமாக சொல்லப்படுகிறது. உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் சிவனது ஐந்தொழிலுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்டது. இந்த ஐந்தொழிலே அகப்படாதவர்கள், இல்லாதவர்கள் யார் என்பதை
சர்வஞானோத்தர ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அது தமிழிலே விருத்தப்பாக்களாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நல்ல உரையாக தூத்துக்குடி போ முத்தைய பிள்ளை அவர்கள் உரை, அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை நூலுக்கு பேர் முத்தி ரத்னம்னு பேர். அதுல வருகிறது ஒரு செய்தி, சிவஞானத்தை பெற்றவர்கள் மட்டும் ஐந்தொழுகில் அகப்பட மாட்டார்கள். அவர்கள் சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு ஐந்தொழுகில் அகப்படாது நித்தியராக இருப்பார்கள். இப்படி ஐந்தொழில் அகப்படாது நித்தியர்களாக சிவஞானிகள் இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஐந்தொழில் நடத்துகின்ற வடிவத்தை காட்டுகின்ற ஆடல் வல்லானுடைய திருவடியின் கீழே அங்கே காரைக்கால் அம்மையார் இருக்கிறார். அவர்களெல்லாம் ஐந்தொழில் அகப்படாதவர்கள். மணிவாசக பெருந்தகையும் அங்கே வீற்றிருக்கிறார். எனவே இந்த ஐந்தொழில் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு முக்தி பேர் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஐந்தொழில் என்பது என்ன, அது எதற்காக அது நிகழ்கிறது என்பதைத்தான் நம்முடைய போற்றி பகலுடைய ஆறாவது கண்ணியிலே இருந்து பதிமூன்றாவது கண்ணி வரைக்கும் விளக்கமாக பேசுகிறார். இதற்கு முன்பாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது என்ன என்பதை நாம் லேசாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த ஐந்தொழில் என்ன என்பதற்கு ஒரு விளக்கமாக குமரகுருபுரர் சுவாமிகள் சிதம்பரம் மும்மணி கோவிலே எழுதுகிறார். படைத்தலை சொல்லுகின்ற பொழுது, பூமகள் கற்பக புத்தேள் வைப்பும் நாம நீர்வரைப்பின் நானில்வனாகும் ஏனை பூனமும் எண்ணெங்கு உயிரும் தானே வகுத்தது தன் தமருகமே. காத்தலை சொல்லுகின்ற பொழுது, தனித்தனி வகுத்த சராசர பகுதி அனைத்தும் காப்பதும் அமைத்த பொற்கரமே. உடுக்கை படைக்கிறது, அந்த அபயகரம் காக்கிறது, அந்த அக்னி ஏந்திய கை அந்த அக்னி அழித்தலை காட்டுகிறது. தோற்றுமு நின்ற தொல்லுலக அடங்கது மாற்றுவது ஆரழல் வைத்த வைத்ததோர்கரமே. மறைத்தல் ஊன்றிய திருவடி ஈண்டிய வினைப்பயன் எவற்றையும் மறைத்து நின்று ஊட்டுவதாகும் நின்று ஊன்றிய பதமே. அருளல் தூக்கிய திருவடி குஞ்சிதமாக அடுத்த இன்னுயிர்கட்கு அளவுயில் பேரின்பம் கொடுப்பது முதல்வனின் குஞ்சித பாதமே என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது உயிர்களுக்கு மலபரிபாகம் எய்துவதற்கு வேண்டிய தனு கரண பூணபோகத்தை தோற்றுவித்தல் மாயையில் இருந்து. காத்தல் என சொல்லக்கூடியது மாயையில் இருந்து தோற்றியதை அதை நிறுத்துதல். அழித்தல் என சொல்லக்கூடியது பலகாலும் பிறப்பு இறப்பிலே உட்பட்டிருக்கின்ற ஆன்மா அது இழைப்பார களைப்பு தீர சற்றே ஓய்வு கொடுப்பதைப் போல அப்படியே தோற்றியதெல்லாம் ஒடுக்கி நின்றல், அது இழைப்பாற்றல் அழித்தல். மறைத்தல் என சொல்லக்கூடியது என்ன கண்மத்திற்கு என்ன பலன் என்பதை அறியாதபடி அந்த கண்மங்களை புஷிக்கும்படியாக செய்து இருவினை ஒப்பு மலபரிவாகம் வரும்படியாக செய்தல். அருளல் என சொல்லக்கூடியது மலபந்தத்தில் இருந்து விடுவித்தல் என்று சுருக்கமாக சொல்லப்படும். சரி, இறைவன் இதிலே சொல்லுகின்ற பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என சொல்லுகின்றோம். உயிர்களுக்கு ஏற்கனவே மலநீக்கத்திற்காக இது செய்யப்படுகிறது என்பதை நன்றாக அறிவோம். அப்ப மலநீக்கத்திற்கு செய்யப்படுகின்ற பொழுது இது மீளவும் மாயையிலே அழுத்தப்படுகிறது. இது மாயை என்பதும் மலம்தானே என்று நமக்கு நினைக்க தோன்றும். இதற்கு விளக்கமாவது, ஒரு புடவையிலே அழுக்கு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது வண்ணானவன் அந்த அழுக்கினை போக்க இந்த புடவையில் இருக்கின்ற அழுக்கினை காட்டிலும் அழுக்குவோ தெரிகின்ற ஒரு மண்ணை சேர்த்து அந்த துணியை ஊற வைத்து ஒலிக்கிறான். இப்பொழுது அந்த ஊர் மண்ணும் போய்விடுகிறது துவைக்கின்ற பொழுது, அந்த ஊர் மண் போகின்ற பொழுது அழுக்கையும் சேர்த்து கொண்டு போய்விடுகிறது. இதே போலதான் ஆணவமாகிய மலத்திற்கு நீக்கத்திற்காக மாயை அங்கே ஒரு நீக்குகின்ற ஒரு கருவியாக பேருதவி செய்யப்படுகிறது. இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. மாயை மலம் அல்ல,
அது உயிர்களுக்கு விளக்கம் தர உதவுகின்ற ஒன்று. ஆகையினால் இது பின்னால் இதற்கு விளக்கம் வருகிறது. ஆகையினாலே அந்த மாயையில் அமிழ்த்தப்படுகிறது. இதிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது, அருளல் என்பது அவனுடைய அறக்கருணையை காட்டுகிறது. மற்றையெல்லாம் தேவையோ என நினைக்கின்றோம். அது உயிர்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்பது பிறவி துன்பத்தை தான் கொடுக்கிறது என நினைப்போம். இல்லை, அது உயிர்கள் மேல் இருக்கின்ற கருணையினால் அது செய்யப்படுகின்றது. அந்த செயல் எதற்காக செய்கிறார்? தன் பொருட்டு அல்ல. இதைத்தான் போற்றி பகருடைய அடுத்தார் கொண்டு குறிப்பிட வருகிறார். சிவபிரகாசத்திலே சொல்லுகிறார், போற்றலரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒழிய புகழ்வோனாதே. அருளல் தவிர மற்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தலை மறக்கருணை என்று நினைத்து விடாதே. அதுவும் உயிர்கள் மேல் இருக்கின்ற ஒரு கருணையினாலே அது நிகழ்கிறது. இப்போ ஒரு துணி ஒன்று இருக்கிறது, அந்த துணியிலே அழுக்கு இருக்கிறது. அந்த அழுக்கினை நீக்குவதற்கு ஒவ்வொரு மண் சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது அந்த வண்ணான் அந்த துணியினை வெடுக்கின்றான். அது லேசான அழுக்கு இருந்தால் ஒரு 4-5 முறை ஒலித்த பின்பு அதை அப்படியே கசைக்கு பிடிந்து விடுவான். அழுக்கு நீங்காத பொழுது திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அடிப்பான். எனவே அழுக்கினுடைய ஒரு தன்மையை வைத்து மீளவும் மீளவும் மீளவும் அது ஒலிக்கப்படுகிறதோ, அதே போல உயிர்களுடைய ஆணவ மரத்தினுடைய தன்மை அதனுடைய வன்மையை பற்றி அந்த மலம் நீங்கும் வரை இறைவன் பிறப்பு இறப்பை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே திரும்ப திரும்ப ஒலிப்பது என்பது துணியாகிய ஆன்மா மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பன்று. அந்த துணியிலே பற்றி இருக்கின்ற அழுக்கு, அந்த ஆன்மாவை பற்றி இருக்கின்ற ஆணவமலமாகிய அழுக்கு நீங்குவதற்கு. ஆகையினாலே இந்த செயலை எல்லாம் உயிர்கள் மேல் வைத்த ஒரு கருணையினால் அது நிகழ்கிறது. அதை நான் அந்த செயலை செய்கின்ற பெருமானை வணங்குகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். 6வது கன்னியிலே இருந்து 13வது கன்னி வரை அருமையான ஒரு பகுதி. நம்முடைய உயிரை பற்றி இருக்கின்ற இந்த ஆணவமலம் எப்படி இருக்கிறது என சொன்னால், அங்கே நெல்லிலே தோன்றிய உமியும் தவிடும் போல. உமி தவிடு எப்பொழுது தோன்றியது? என்று நெல் தோன்றியதோ அன்றே உமியும் தமிழும் தோன்றியது. என்று ஆன்மா உண்டோ அன்றே அந்த ஆன்மாவிலே ஆணவமலம் இருக்கிறது. அது ஒரு உபமானமாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தார் போன்று சொல்லுகிறார், இந்த ஆணவமலம் உயிரை எப்படி பட்டிருக்கிறது? செம்பின் களிம்பு போல. செம்பினுடைய உண்மையான ஒரு ஒளியினை, பளபளப்பினை அதனுடைய களிம்பு கச்சு மறைத்திருப்பதைப் போல ஆன்மாவினுடைய அறிவை ஆணவமலம் மறைக்கிறது. அடுத்தாற்போல் எடுத்துக்கொண்டால் ஒரு சந்தேகம் ஏற்படும். இறைவனானவன் அட்டமூர்த்தத்திலே இருக்கிறான். பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இந்த ஆன்மாவிடத்து இறைவன் இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் சிவமும் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே. உயிரை பந்தித்த ஆணவமலம் சிவத்தை பந்திக்குமா என்றால் பந்திக்காது. இதைத்தான் ஒழிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்கின்ற கொடிக்கவியிலே விளக்கமாக உமாவிஸ்வாச்சாரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஒரு உபமானம் சொல்லுகிறார். நம்முடைய சைவத்திலே எப்பொழுதுமே கடல் என்பது ஆகாயத்தை குறிக்கும். இந்த வியாபகமாக இருக்கின்ற அந்த ஆகாயத்தின் கீழே உப்பு நீர் இருக்கிறது, கடல் நீர். அதிலே இந்த உப்பு என்பது கடல் நீரை பந்தித்திருக்கிறது. ஆனால் இரண்டையும் அடக்கி இருக்கின்ற ஆகாயத்தை அந்த உப்பு பாதிப்பது இல்லை. எப்படி அந்த உப்பு நீரை மட்டும் பந்தித்து ஆகாயத்தை பந்தியாமல் இருக்கிறதோ, அதே போல ஆணவமலம் உயிரைத்தான் பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டு விட்டது. அதைத்தான் இங்கே முந்தொற்ற நெல்லுக்கு உமுதவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்றவரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டால். இப்படி எப்படி ஆன்மாவை அந்த ஆணவமலம் பந்தித்திருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். முந்து உற்ற நெல்லுக்கு உமி தவிடும், முன் உண்டான நெல்லில் உமி தவிடு இருப்பதைப் போலவும்
நீடு செம்பில் காழிதமும் ஒளிமிக்க செம்பில் கழிவு போலும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற உவரும் பரமையான கடல் வியாபித்து நிற்க கடல் நீரில் தோன்றியிருக்கின்ற உப்பும் எல்லாம் ஒரு குடை ஒப்பாய். இப்படியெல்லாம் உவமையாக சொல்லப்படுகின்ற இவைகள் தான் உள்ளவாறு உண்டாய். தான் உள்ளவாறு, தான் என்பது சிவத்தை குறிக்கிறது. சிவம் எப்படி நித்தியமாக இருக்கிறாரோ இதே போல ஆணவமரமும் நித்தியமாக இருக்கிறது. சிவத்தை போல அழியாது, எப்படி உண்டாய் தானும் அழியாமல் நின்று அருவமாய் அருவப்பொருளாய். ஆணவமரம் என சொல்லக்கூடியது ஒரு அருவப்பொருள், கண்ணிலே புறப்படாது. எவ்வுயிரும் மார்த்து எல்லா உயிர்களையும் பந்தித்திருக்கிறது. இந்த ஆணவமரம் என சொல்லக்கூடிய எல்லா உயிர்களையும் பந்தித்திருக்கிறது. சரி, இந்த ஆணவமரத்தை பந்தித்திருக்கிறது, அதனால் என்ன நிகழ்கின்றது? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதாவது நம்முடைய நாகம் இருக்கிறது, இந்த நாகப்பாம்பின் உள்ளே மணி இருக்கிறது. இது நம்முடைய நூல்களிலே, எண்ணற்ற நூல்களிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. திருவிசைப்பாவில கருவூர் தேவர் திருவடை மருதூர் பதிகத்தில் மணி உமிழ் நாகம் மணி உமிழ்ந்து இமைப்ப மறுவிடம் திருவிடை மருதியும்பான். நாகமானது மணியை உமிழ்ந்து அந்த ஒளி எங்கும் இமைத்து ஒளி பரவி இருக்கிறது என சொல்லி காட்டுகிறார். எனவே நாகத்தின் உள்ளே மணி இருக்கிறது. மணியை நாகமானது தன்னுள் அடக்கி வைத்திருப்பதை போல, முதல் உபமானத்தை சொல்றார், அடக்கி வைத்திருப்பதை போல ஆணவ மரமானது உயிரின் அறிவை அடக்கி மறைத்து வைத்திருக்கிறது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் விறகு, இந்த விறகானது தன்னுள் இருக்கின்ற அக்னியை மறைத்து வைத்ததைப் போல இந்த ஆணவ மரம் உயிரினுடைய அறிவை மறைத்து உள்ளே வைத்திருக்கிறது. அதை அடுத்த அவமானமாக அங்கே சொல்லி காட்டுகிறார். மாநாகம் உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் பெரிய பாம்பு ஒளியை உடைய விலை உயர்ந்த மாணிக்கத்தை அடக்கி வைத்திருக்கின்ற தன்மை போல. ஆணவ மரம் என்ன செய்கிறது? உரின் அறிவை அப்படியே அடக்கி உள்ளே மடக்கி வைத்திருக்கிறது. காட்டம் மண்ணிதனை தானடக்கும் தகுதி போல விறகு அக்னியை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற தன்மை போலவும் ஞானத்தின் கண்ணே மறைத்த கடியதொழில் ஆணவத்தால், ஞானக்கண்ணை அடக்கி மறைத்த கொடுந்தொழிலே உடைய ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட அதன் காரணத்தினால் உயிரினுடைய அறிவும் செயலும் ஒழிந்து எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் உள்நாடி இச்சையை அறிந்து பார்த்து அந்த படானமாக கிடக்கின்ற அந்த உயிர் ஒரு க்ஷணத்திலே நினைக்கும், நாம் ஏன் இப்படி கிடக்கின்றோம் என்று ஒரு இச்சையை சுவாமி கூட்டுவார். அந்த இச்சையை அறிந்து பார்த்து கண்புலனால் காணாதார் தம் கை கொடுத்த கோலே போல், அப்பொழுது அந்த உயிருக்கு கண் தெரியாத ஒருவருக்கு ஒரு கோல் கொடுத்து உதவுவதை போல மாயையை கொடுத்து உதவுகிறான். ஒரு அழுகின்ற குழந்தைக்கு எது தேவை என்பதை அறிந்து பாலை கொடுப்பதை போல பாடானமாக கிடக்கின்ற இந்த உயிருக்கு மாயையை கொடுக்கிறார். எனவே குருடனுக்கு கோல் கொடுப்பதை போலும் அழுகின்ற குழந்தைக்கு பால் கொடுப்பதை போலும் நம்முடைய பெருமான் மாயையை கொடுத்து உதவுகிறான். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பறை அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே செம்பொரு களிம்பன அனாதிமல மூழ்கி இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவு அற்ற கவலத்து அசைவற்று இருந்து மல சேட்டையால் குழவி குருடர் தம் பிணியினால் உற்ற பால் கோலை நோக்க. அழுகின்ற குழந்தை பாலை நினைக்கும், கண்டறியாத அந்தவர் கோலை நோக்குவார். ஆக பால் கோலை நோக்க அவைதமை

பட்டு உடல் பெரும் பாவியே. எனவே இந்த ஆன்மாவுக்கு அந்த நேரத்திலே என்ன செய்கிறார், ஒரு மாயையை கொடுத்து உதவுகிறார். இதே கருத்தினை திருவாவூர்தலை ஆதீனத்தை வெளியிடையாகிய உலகுடைய நாயனார் பிறப்பால் வைணவராக இருந்து திருவாவூர்தலை ஆதீனத்து மூன்றாவது பட்டத்திலே இருந்த அமரமான தேசிகர் சுவாமிகளை சந்திக்க சென்ற இடத்திலே ஈர்ப்புண்டு ஞானோபதேசம் பெற்று அப்படியே சுத்த சைவத்திலே திளைத்து நின்று நம்முடைய மூன்றாவது பட்டமாகிய அமரவான் தேசிகர் மேல ஒரு துதி பண்ணார். அந்த சைவத்தினுடைய உண்மைகள் எல்லாம் ஏற்றி சொல்வார். அவருடைய பேர் உலகுடைய நாயனார் நாயனார். அவர் களி நெடிலே செய்தார். அதனால இந்த நூலுக்கு உலகுடைய நாயனார் களில் நெடில் பேர். அதிலையும் சொல்லுகிறார், தனவிலா மலத்தின் குருடனேற்கு பார்வையை மறத்து இருக்கின்ற குழந்தை போல் இருக்கின்ற ஆனோமலத்தின் மறப்பினால் இருந்த அறிவு விளக்கம் பெறாத குருடனேற்கு ஒரு கோல் என உடலம்தான் கொடுத்து, அறிவு விளக்கம் பெறமாட்டாத குருடனேற்கு ஓர் ஊன்றுகோல் என கருத்தகு உடலினை கொடுத்து என்று சொல்லி காட்டுவார். ஆக இறைவனானவர் எப்படியெல்லாம் நமக்கு கைமாறு வேண்டா கடப்பாடோடு அவன் வலிய வந்து உதவுகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி உதவுமாறு கொடுத்து கண்புலனால் காணாதார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து. பொற்புடைய மாயை விசித்திரம் நிறைந்த மாயாமலத்தை கூட்டும் முகத்தால் முதலாவது சூக்கும தேகத்தையும் பின்ன தூர தேகமாகிய தனு கரண பூண போகங்களையும் கொடுக்கிறார். அழகாக சொல்றார். இதனை மாயை என சொல்லக்கூடியதை சொல்லுகின்ற பொழுது பொற்புடைய மாவை விசித்திரம் நிறைந்த மாயை தான். நான் ஏற்கனவே கூறியபடி இந்த மாயை என்பது அது மலம் அல்ல, அது உபச்சாரத்திற்கு மலநீக்கத்திற்கு அது பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினாலே உபச்சாரத்திற்கு அதை மலம் என்று சொல்லுகிறோம். தீயை அணைப்பதற்கு திரையரங்குகளிலே வாளிலே நீர் வைக்கப்பட்டிருக்கும். தீயணைக்க பயன்பாட்டு இருக்கின்ற வைத்திருக்கின்ற அந்த வாளியிலே வாளியிலே தீ என்று எழுதியிருக்கும். வாளிக்குள்ளே தீ இல்லை, அந்த தீயை அணைப்பதற்கு அது உதவுகிறது. இதே போல ஃபயர் சர்வீஸ் எனக்கு சொல்லக்கூடிய தீயணைப்பு அந்த வாகனம் வருகிறதே தீ என்று எழுதியிருப்பார்கள். அது தீயா வருகிறது, தீயை அணைப்பதற்கு உதவுகின்ற வாகனம் என்று வரும். இதே போல மாயை, இந்த மாயை எப்படிப்பட்டது என சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இருட்டிலே கிடக்கின்ற குழந்தை ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. இதே போல கண்ணிலே பார்வை இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். பார்வையிட்டு இருக்கின்ற அவர்களுக்கு கண் பார்வை இது எதுவுமே காண முடியாத கும் இருளிலே இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு கைவிளக்கு கொடுத்து உதவுவதைப் போல மாயை உதவுகிறது. மாயை என்பது ஒரு கைவிளக்கு, ஒன்றுமே அறியாது பார்க்க முடியாத நிலையிலே ஒரு உதவுகின்ற கைவிளக்கு போல மாயை ஏகதேச அறிவினை கொடுக்கும். அப்படி கைவிளக்கு கிடைத்த பின்பு சூரிய ஒளி வந்தால் எல்லாவற்றையும் நன்றாக தொடங்க காணும். அது சிவஞானம். எனவே இந்த கைவிளக்கு என சொல்லக்கூடியது எதுவுமே அறியாமல் கிடக்கின்ற அந்த உயிருக்கு கைவிளக்கு போன்று இந்த மாயை பயன்படுத்துகிறது. ஆகையினாலே தான் பொற்புடைய மாயை புனர்பின்கண் அந்த மாயையை வைத்துக் கொண்டு, இந்த மாயை இவ்வளவு சிறப்புடைய இருக்கின்ற காரணத்தினாலே தான் உமாபதி சிவாச்சாரியார் எழில் மாயை என்றும் நம்முடைய இதையே போன்று நம்முடைய உண்மை விளக்கம் என்ற நூல்களிலும் திருவதியை மனவாசனம் கடந்தாலும் எழில் மாயை என்றும் சொல்லுவார். நம்முடைய சிவஞான போதத்தினுடைய உதாரண செய்தியிலே அதை வள்ளி என்று சொல்லி காட்டுவார். வள்ளி என்றால் இறைவனுக்கு பரிக்கிரக சக்தி. மாயை என்பது நம்முடைய சுவாமியினுடைய ஒரு பரிக்கிரக சக்தி. வேண்டுங்கால் அதை பயன்படுத்தி பக்குவடைந்த பின்பு அதை தொழிற்படாமல் நிறுத்தி வைக்கிறார். ஆகினால் பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனு கரணமும் பூணமும் தந்து அவற்றால் அந்த மாயை சேர்த்த காரணத்தினாலே அகங்காரம் அவகாரத்தினால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி, மனம் காரணமாக நிகழ்கின்ற நன்மை தீமையின் வேறுபாட்டால் அந்த இரண்டு வினைகளையும் அந்த ஆன்மாவுக்கு காட்டி கை கொண்டு அந்த வினைகளை
அந்த மாயில் அமிழ்த்திய பின்பு அந்த வினைகளை அது செய்ய முற்படுகிறது. அந்த வினைகளை கை கொண்டு நம்முடைய இல்லத்திலே நாம் எரிக்கின்ற ஒவ்வொரு விளக்குக்கும் அங்கே கணக்கீடு செய்யப்படுகிறது. மீட்டர் நாம் கைபேசியிலே பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் அங்கே கணக்கிடப்படுகிறது. அங்கே சிம்கார்டு எல்லாம் சேர்ந்தோறும் எதுவுமே வீண் போகாது. இதே போல இந்த ஆன்மா செய்கின்ற நல்வினை தீவினை இரண்டையும் அங்கே வைத்து அதை பின்தொடரும்படியாகவே செய்கிறார். கை கொண்டு அதை அழியாமல் மாயையிலே தங்கும்படியாக ஏற்றுக்கொண்டு அதனால் பிறப்பு ஆக்கி அந்த ஆன்மா செய்கின்ற புத்தி பூர்வமான அபித்து பூர்வமான நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் கணக்காக வைத்து பிறப்பித்து மீண்டும் அறிவு காட்டும் வினை போற்றி அதற்கு ஏற்ற பிறப்புகளை கொடுத்து அந்த வினை காரணமாக அந்த வினைக்கு ஏற்ற பிறப்புகளை கொடுத்து நுகரும்படியாக தத்துவ கூட்டங்களோடு சேர்த்து ஞானத்தை கொடுக்கின்ற வினை போற்றி அவனது அருட்செயல் அந்த சிவச்செயல் என்னை காத்தருவதாக என்று சொல்லி காட்டுகிறார். இதுல இந்த அறிவிச்சை என்பது ஏற்பட்ட பின்பு அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அங்கே என்ன செய்யப்படுகிறது, அங்கே உடல் கிடைக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி முதலாவது செய்த வினை முதலில் அனுபவிக்க வேண்டும், இரண்டாவது செய்த வினை இரண்டாவது அனுபவிக்க வேண்டும் என்பது இல்லை. ஒரு விவசாயி ஒரே நாளில் ஒரே சமயத்திலே ஒரே நாளிலே கீரை விதையும் போட்டான், கத்தரி விதையும் போட்டான், தென்னை கன்றையும் நட்டான், பனையும் அங்கே கன்றை நடுகிறான். ஆனால் கீரை 15 நாளிலே பயன் தருகிறது, கத்தரி 30 நாளிலே பயன் தருகிறது, தென்னை 5 வருடத்தில் பலன் தருகிறது, பனை 30 வருடத்தில் பலன் தருகிறது. ஒரே நாளில் விதைத்தல் என்பது இருந்தாலும் நடுதல் என்பது இருந்தாலும் பயன்பாடு காலத்தால் மாறுபடுகிறது. இதே போல வினைகள் எக்காலம் செய்தாலும் அது பக்குவம் வருகின்ற காலத்தில் தான் அதற்கு ஏற்ப உடலினை நம்முடைய பெருமான் கொடுக்கின்றான். ஆகையினாலே அந்த வினைக்கு ஏற்ப இந்த ஆன்மா உடலை பெறுகிறது. இதை நம்முடைய சோபாவசாரத்திலே தர்மபுர ஆதீனத்து குருமுகர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிடுகிறார். சும்மா

0: மடியிரு. ஆகையினாலே நம்முடைய வினைக்கு ஏற்ப அங்கே நமக்கு பலன் கிடைக்கிறது, உடல் கிடைக்கிறது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அடுத்தார் போல எந்த ஆன்மாவானது ஆன்ம சுத்தி என்ற நிலையிலே இருக்கின்றது. என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் திருவாக்கு இருக்கின்றதே, அது ஆன்ம சுத்தி தான். பணி செய்து கிடத்தல இறைவனி நிற்ற, நாமளும் சிவபுண்ணிய செயல்களை செய்கின்றோம், இதெல்லாம் தொடக்க நிலை. இது முடிவான ஞான நிலையிலே பணி செய்தல் என்றால் என்ன, பணி செய்து கிடத்தல் என்றார்கள். கிடத்தல் தன்முனைப்பு இல்லை, அதான் தனக்கென்று செயல் இல்லை என்ற அந்த முனைப்பு நீங்கிருத்தல் தான் கிடத்தல். தனக்கென்று செயல் இல்லை, அப்ப நம்மிடம் நிகழும் செயல்கள் எல்லாம் அவன் செயலே, நீயே உள்ளின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்று சிவஞான சத்தியாரர் சொல்வார். நாம சொல்வதெல்லாம் நாமனும் சொல்றோம், எல்லாம் அவன் செயல் என்று சொல்கின்றோம். நாம் கருத்தளவிலே சொல்கின்றோம், கருத்தளவிலே அதனை உடன்படுகின்றோம், ஆனால் அனுபவத்திலே இன்னும் நாம் உணரவில்லை. அது ஞான நிலை தான், பெரிய சரியை பெரிய யோகம் மூன்றையும் தாண்டி குருவருளால் கிட்டக்கூடியது. அதுக்கு முந்தி தத்துவ ரூபத்திலிருந்து கடந்து வந்து ஆன்ம சுத்தின்னு வரும்போதுதான் அது, அந்த அனுபவ நிலையில் தான் இந்த அனுபவமாக எல்லாம் விடும், எல்லாம் அவன் செயல் என்ற அனுபவம் மெய் உணர்ச்சி அப்போதுதான் தோன்றும். மெய் உணர்தல் என்று வள்ளுவர் பெருமான் கூறுவார். சரி, அப்படி இந்த ஆன்ம சுத்தி நிலையிலே என்ன ஐயப்பாடு கேட்கின்றார்கள் என்றால், அருளையே சார்ந்து அந்த ஆன்மா எல்லாம் அருளின் செயலே, தனக்கென்று செயலில்லை என்று அந்த ஆன்மா நிற்கும் பொழுது, அப்பொழுதுதான் அதற்கு அந்த ஞானத்தின் ஞானம்னா அருள் தான், அந்த அருளின் முதலாகிய சிவம் அந்த ஆன்மாவிடத்திலே மேலோங்கும். அதான் ஆன்மா சிவமே ஆகும்னு அதான் சொன்னார். அருளுக்கும் சிவத்துக்கும் என்ன வேற்றுமைனா பொருளால் ஒன்றுதான். சூரியனும் கிரணங்களும் என்ன வேறு வேறு பொருள்களா? சூரியன் சூரியனுடைய குணம் தான் கிரணம், கிரணங்கள் அந்த ஒளி கதிர்கள். அதே மாதிரி சிவத்தினுடைய குணம் தான் குணம் ஆற்றல், அதுதான் அருள் சக்தின்னு சொல்றோம். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு சொன்னார். ஆகவே சூரியன் வேறு ஒளிக்கதிர் வேறு அல்ல, சூரியன் வேறு ஒளிக்கதிர் வேறு அல்ல, அதுபோலதான் சிவம் வேறு அருள் வேறு அல்ல. அப்ப என்ன நாம அதுல பேதம் சொல்றோம்னா, வேற ஒரு பொருளும் அதனுடைய குணமும், பொருளை குணமுடைய பொருளை குணின்னு சொல்வார்கள், குணியும் குணமும். சூரியன் குணி பொருள், ஒளிக்கதிர்கள் குணம். அத மாதிரி சிவம் குணி பொருள், அருள் அதனுடைய குணம், குணி குணம். ஆகவே சிவபெருமானுக்கும் அருளுக்கும் உள்ள சம்பந்தம் குணகுணி சம்பந்தம். குணமாகிய அருளை அழந்தினால் குணிப்பொருளாகிய சிவம் அங்கு மேலோங்கி அந்த ஆன்மாவுக்கு அனுபவமாக கிட்டுகிறது. ஆன்மா அனுபவிப்பது சிவத்தை தான். அருள் அனுபவம்னா அருளை சார்ந்து அதன் மூலம் சிவத்தை சார்ந்துதான் சிவானுபவம் பெறுது. அருள் அனுபவத்தில் தோன்றுவது சுகப்பிரபை தான். சிவ அந்த நியாயமாகிய சிவத்தில் அழுதும் போதுதான் பரமசுகம் கிட்டும் என்று மாபாடிதிரே மாதவ சிவஞானிகள் அருள் செய்துள்ளார். ஆகவே இறைவனி நிற்றலாகிய ஆன்ம சுத்தி அருளோடு அழுந்தி அருளன்றி தனக்கு செயலில்லை என்ற ஒரு எண்ணத்திலே

சித்தாந்த நுணுக்கங்க. அது ஒரு 99 மார்க் எடுத்த பையன் கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி ஒரு கேள்வி. ஒரு மார்க் தான் பாக்கி இருக்கு, இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுட்டு அந்த ஒரு மார்க்கையும் வாங்கிடுவான், 100 வாங்கிடுவான். அந்த நிலையில கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஐயா அருளோடு ஒன்றியாச்சு, அருள ஒன்றி சிலைத்து அந்த அருளையே அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அப்புறம் அதோட நிறுத்திக்கிடுவோமே, அதற்கு மேல அந்த அருளுக்கு குனி பொருளாகிய சிவம் வந்து அந்த சிவத்தை இவன் சார்ந்து சிவானுபவம் பெறுவான். அதான் பட்டினத்து அடிகளார் சொல்வார்கள், தாயை சார்ந்து அப்புறம் தாயை விட்டு தந்தையை சார்ந்துன்னு சொல்வார்கள். அதான் அந்த நுணுக்கம் தான் அந்த இடம், அந்த இடம் தான் இது. தாய்ங்கும் போது அருள், தந்தைங்கும் போது சிவம். அருள் வந்து ஞானம், சிவம் வந்து நேயம். நேயம் தான் அறியப்படுவது, ஞானம் வந்து அதை அறிவதற்கு துணை செய்வது. அருளுடைய வேலை என்ன, ஒளிக்கதிரோட வேலை என்ன, உதாரணத்துக்கு வருவோம், ஒளிக்கதிரோட வேலை என்ன, இருளை ஓட்டி கதிரவனை நமக்கு காட்டுகிறது. அத மாதிரிதான் அருளும் வந்து நம்முடைய ஆணவ மலத்தை ஓட்டி சிவத்தை நமக்கு காட்டும். அப்ப சிவத்தை கண்டு சிவத்தை அனுபவிக்க வேண்டும். அப்ப ஒளிக்கதிரோடு கண் முழுமையாக பொருந்த வேண்டும். அதுபோல ஆன்மாவானது அருளோடு முழுமையாக பொருந்தி அருளல்லது தனக்கு செயலில்லை என்று அது நின்றால் சிவத்தை அது அடையும், சிவத்தை அனுபவிக்கும். சிவத்தை சிவானுபவம் தான், அதுக்கப்புறம் சிவானுபவம் தான். நின்மல துரியத்துக்கு அப்புறம் நின்மல துரியாதீதம் முடிஞ்சு போச்சு, சிவ போகம் தான். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டானா, அருள் அனுபவம்னு அந்த நிலையோட நிறுத்திக் கொள்வோமே, அந்த அருளுக்கு முதலாக சிவம்னு அப்படியே பிரித்து சொல்லணும். அருள் தான் சிவம், எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கும் போது சொன்னார், ஓங்கிய ஞானந்தண்ணில் ஒடுங்கலே அன்றி, ஓங்கி வருகின்ற அந்த ஞானத்துல ஒடுங்குவதுதான தவிர நேயம் தாங்குவதற்கு இல்லை. நேயமாகிய நேயம் தான் இங்க நேயம்னு நிற்கின்றது, நேயம் தாங்குவதற்கு இல்லை. இந்த அருளானது நேயமாகிய சிவத்தை தாங்குகின்றது. இந்த அதாவது இந்த அருளை தாங்குவோம் சிவன் அப்படி அப்படி போடுறோம், நேயம் தாங்குவதற்கு இல்லை. இந்த அருளை தாங்கி நிற்பதற்கு நேய பொருளாகிய சிவம் இல்லை எண்ணில் என்று சொன்னால் தன்னை அறிந்திட்டதென்றாம். ஆன்மா தன்னை ஒருபோதும் அறிந்து கொள்ளாது. எப்ப தன்னை அறியும், அவன் அருளாலே அவனை சார வேண்டும். திருவருளில் தோய்ந்து திருவருள் மூலம் சிவத்தில் தோயணும், அப்பந்தான் அவன் தன்னை காண்பான். அதுதான் முறை. இதையும் பற்றின தெரிவிகள் சொல்வார்கள், நின்னை கண்டேன் நின்னை கண்டவின் என்னையும் கண்டேன் என்ற கருத்திலே அவர்கள் பாடுவார்கள். 11 திருவுரையில் அந்த பாடல் உள்ளது. நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே, நின்னை காணா மாந்தர் தம்மையும் காணா தன்மையோரே என்றெல்லாம் சொல்வார்கள். உன்னை அறிந்தவர்கள் தான் தம்மை அறிய முடியும், உன்னை அறியாதவர்கள் தம்மையே அறியாதவர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே திருவருளை சார்ந்து திருவருள் மூலமாக சிவத்தை இந்த ஆன்மா சார வேண்டும். சார்ந்தால்தான் அந்த ஆன்மா தன்னையே உணரும், ஆன்மா என்ற தெளிவு அப்பந்தான் அதுக்கு வரும். இதுவரை மடமறைப்பிலே இருந்து தன்னை உணரவில்லை, இப்ப முத்தி நிலையிலையும் தன்னை உணரலைன்னு வச்சுக்கொள்வோம், அப்ப என்ன பயன் இருக்கின்றது? எனவே அது தன்னை அறிந்திட்டது என்றாம், தன்னை அறிய அறியதுக்கு வழி இல்லாம போயிடும். வாங்கியே சிவத்தில் உன்னை வைத்தது மதியதாகும். அப்ப அருளோட வேலை என்னன்னா, உன்னுடைய ஆணவளத்தை நீக்கி உன்னை அப்படியே எடுத்து சிவத்தில் வைத்து விடும். அதுதான் அருளோட வேலை, அந்த சிவன் தான் உனக்கு அனுபவ பொருள். நீங்களோ அருட்கு நேயம் சொன்னார், சிவத்தை விட்டு நீங்கி இருப்பதா, அதாவது சிவம் இல்லைன்னு சொல்வதா அருளுக்கு நேயம், நேயத்தை விட்டு நீங்கி இருப்பதா அருளுக்கு முறையாவது, இதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்க முடியாது, பதில் சொல்லு பார்ப்போம் அப்படிமா சிலர். தப்பா சொன்ன சொல்லுவான், அப்படியா நீ தப்பா தப்பா சொல்லியிருக்கங்கத வந்து நீ இப்படி சொல்றியா, அப்ப இது எப்படி பொருந்தும், பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா பதில் சொல்ல முடியாது என்று அர்த்தம். அத மாதிரி இங்க வந்து நிகழ்த்திட வேண்டும், இயற்கைன்னா எனக்கே, எனக்கு நீ சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல முடியாது, நியாயம் இல்லாம அருள் எப்படி தனியா இருக்கும். அதான் சொல்றாங்க, எனவே நியாயமாக சிவம் தோன்றுவதில்லை என்று கூறக்கூடாது. இதே கருத்து சிவபிரகாசத்தில் வருகின்றது 79 பாடல்ல. அந்த கருத்தை தான் சிவபிரகாசனுடைய சாரத்தை தான் இங்க சொல்லியிருக்கின்றார்கள். பின்னால கடைசி பாட்டை சொல்வார்கள், முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நூலையே செய்திருக்கின்றேன் என்று நம்முடைய அம்புடவான தேசிகர் பெருமான் இறுதி பாடலே, இந்த தசகாரத்தின் இறுதி பாடலே சொல்வார்கள். அதான் ஆங்காங்கு இது சிவஞானபோகத்தின் கருத்து, சித்தியாரில் வர்ற கருத்து, சிவபிராசர் வர்ற கருத்து, அதிலே இருக்குன்னா அவர்கள் ஏன் மறுபடியும் சொல்கின்றார்கள் என்றார். அதனுடைய நுணுக்கங்களை நமக்கு இளைமறை காய்மறையாக அதில் இருக்கும் நுணுக்கங்களை இவர்கள் தான் வெளிப்படுத்துகின்றார். சிவஞான உரையெல்லாம் இருக்கின்றன, இருந்தாலும் இந்த சாத்திரத்தையும் கற்றாலன்றி முழுமையான தெளிவை நாம் பெற முடியாது. சிவஞானபோத சிற்றூழல் ஆகட்டும், மாபாடித்தராகட்டும், சிவஞான சித்தியார் கொழிப்புறையிலாகட்டும், தசகாரியங்களையும் நிரல்பட வைத்து வரிசையாக வைத்து

0: உள்ளார்களா? இல்ல. ஏன்னா சாத்திரம், அந்த சாத்திரங்கள் அப்படி வரிசையா வச்சு சொல்லல. அந்த சாத்திரங்களுக்கு உரை எழுதும் போது அந்த சாத்திரங்கள் எப்படி சொல்லிடுவோம் அப்படிதான் எழுத முடியும். ஆகவே சுவாமியோடும் நம்முடைய உரையிலே சிவஞான சுவாமியும் அப்படி நிரபட வைத்து விளக்கவில்லை. தசகாரியங்கள் நிரபட வைத்து விளக்கி அந்த நிர்மல அஞ்சவத்தைகளோடையும் ஒப்பிட்டு இந்த தசகாரிய வந்து இந்த நிர்மலவத்தை ஆன்ம ரூபம் தான் வந்து நிர்மல நனவு, ஆன்ம தரிசனம் தான் நிர்மல கனவு என்றெல்லாம் இப்படி வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து என்ன இப்படியெல்லாம் இணைச்சு இணைச்சு சொல்லக்கூடிய இந்த முறை இருக்க, அது இந்த அம்பலவாதீஸ்வரர் தசகாரியத்துல தான். இது மட்டுமல்ல, வேற நூல்னா அது நம்ம பண்டார சத்திரம் தான் பார்க்கணும், சாமிநாதேஸ்வரர் தசகாரியத்திலும் உண்டு. ஆகைய நாளே தசாமுத்தேசி தசகாரியத்திலும் உண்டு. அதுல ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையாக சொல்வார். நம்முடைய பண்டார சாத்திரங்கள்ல தான் அந்த வெளிப்படையாக இருக்கின்றன. நுணுக்கங்கள்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளவே இவங்கதான். ஆகவே அடுத்த பாடலை சொன்னார், இந்த கதிரவனையும் கதிரவன் ஒளியும் வைத்து சொன்னார். கதிரவனும் ஒளியும் ஒரே பொருள் தான், ஆனாலும் ரெண்டு அம்சங்களாக இருக்கின்றன அல்லவா, ஒளி கதிரவன். உலகை நோக்கி நிற்கும் நிலை ஒளி கதிர், தன்னை நோக்கி நிற்கும் நிலை கதிரவன் இல்லையா. அதனாலதான் கிரணம் கதிர், கதிர் நீங்க சொன்னது கதிரவன, கதிர் கதிரும் கிரணமும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது. இங்க கதிர்னு சொன்னது அப்படி செய்யுள்ள சொல்வார்கள், கதிர்னு சொன்னாலே அது வந்து கதிரவனை குறிக்கும், சந்திரனை கூட குறிக்கும், இடத்துக்கு ஏத்தபடி எடுத்துக்கணும். இங்க கதிரவனை பத்தி தான் பேச்சு. கிரணம் கதிரவன் இருந்தாலும் கிரணவனே கதிரவன் சொல்லிட முடியாது, கிரணமே கதிரவன் சொல்லிட முடியாது, கதிரவனே கிரணம்னு சொல்லிட முடியாது. கிரணம் குணம், கதிரவன் குணி என்ற குணகுணி பேதம் இருக்கின்றது அல்லவா. அதான் கிரணம் அக்கதிரதாக கிளர் கதிர் கிரணமாக, அரணது போல அரணாக இருக்கின்றான் அரண், அதாவது உறைவிடம். இந்த கிரணங்களுக்கெல்லாம் ஒளிக்கதிர்களுக்கெல்லாம் உறைவிடமாக கதிரவன் இருக்கின்றான், அதுபோல அருளுக்கு உறைவிடமாக சிவபெருமான் இருக்கின்றார். ஈசன் கருணையாம் அருளும் ஒப்பாம், சூரியனுடைய ஒளிக்கதிர் சூரியன் இத மாதிரி அருளும் சிவமும், ஒளிக்கதிராகிய கிரணத்திற்கு அருள் ஒப்பு, அந்த ஒளியை உடைய குனிப்பொருளாகிய கதிரவனுக்கு சிவபெருமான் ஒப்பு. அதான் கருணையாம் அருளும் ஒப்பாம், ஈசன் கருணையாம் அருளும் ஒப்பாம், ஈசன் ஒப்பாம் கருணையாம் அருளும் ஒப்பாம், அப்படி தனித்தனியா கூட்டிக்கிடணும். ஈசன் கதிரவனுக்கு ஒப்பு, கருணையாம் அருள் அந்த கதிர் ஒளிக்கு ஒளி கிரணத்துக்கு ஒப்பு. கரணமே உனக்கதன்றாய் காட்டிட உதிக்கும், அதாவது அருள் சிவத்தை காட்டுகிறது. இது எதை மாதிரி, இப்ப நாம கண் வந்து உலகப் பொருள்களை காட்டுகிறது அத மாதிரி சொல்லலாமா? கண் உருவத்தை காட்டுகிறது, காது அது ஓசையை காட்டுகிறது, மூக்கு மனத்தை காட்டுகிறது, இத மாதிரி அருள் சிவத்தை காட்டுகிறதா என்றால் இல்லை. இந்த ஐம்பொறிகளும் நமக்கு கருவிகளாக இருந்து நாம் அவற்றை செலுத்துகிறோம். நம்மள அருள் செலுத்துகின்றது, நாம சுதந்திரமா செலுத்தல, நம்ம அருள் செலுத்துகிறது, செலுத்தி நாம அந்த என்ன செய்யறோம், இந்த பொறிகளை எல்லாம் செலுத்துகின்றோம். நம்ம செலுத்தப்படுகின்றன இந்த கண்ணு காது எல்லாம் நமக்கு கருவிகளாக அடங்கி நிற்கின்றன. ஆனால் திருவருள் அப்படி நமக்கு கருவி காரணமாக அங்கு அடங்கி இருக்கல. நாம திருவருளுக்கு கருவியா அடங்கி நின்னோம்னா நமக்கு அந்த திருவருள் சிவத்தை காட்டும். அங்க நாங்கிற முனைப்பு இருந்தா அருளின் துணை கொண்டு சிவத்தை காண முடியாது. நாம அருளுக்கு அடங்கி இருந்தோம்னா அருள் நம்மளை வந்து ஒரு கருவியை செலுத்துற மாதிரி நம்மளை செலுத்தி இதுதான் சிவத்துல சேரு அப்படின்னு சொல்லி தள்ளும். ஆகவே கரணமே உனக்கதன்றாய் காட்டிட, நாங்க இந்த கருவி கரணங்கள் காட்டிச்ச பிறவியில் இருக்கும் போது அந்த மாதிரி அருள் காட்டலப்பா உனக்கு, நீ அந்த அருளுக்கு கருவியா அடங்கி நிற்க அப்படி நின்றுதான் உனக்கு அருள் காட்டுகின்றது. அதுதான் சொன்ன கரணமே உனக்கது அன்றாய், அருளையும் உனக்கு கரணம் கரணம்னு நினைச்சுக்கிடாத. பிறவி காலத்துல இருந்த கருவி கரணங்கள் மாதிரி அருளை உனக்கு கரணம்னு ஒரு கரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடாது. முந்தைய ஐம்பொறிகள் அந்த கரணங்கள்லாம் இருந்தது, இப்ப திருவருள் கருவியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு. இது வந்து அதுக்கு நீதான் கருவியா அடங்கி இருக்க வேண்டும். அதான் கரணமே உனக்கதன்றாய் காட்டிட, அந்த அருள் சிவத்தை காட்டிட உதிக்கும் நேயம், அந்த சிவமானது உதிக்கும். நேயம் என்பது நேயம், அறியப்படும் பொருள், அதுக்கு அர்த்தம் சிவம் உதித்திடும் அந்த நேய பொருளாக சிவம். மரணமும் இரிய ஒன்றாய் மண்ணுதல், அதுக்கப்புறம் வந்து உனக்கு பிறவி இல்லைன்னு சொல்றது என்ன சொல்றாங்க, மரணம் இல்லை. ஏன்னா அந்த பிறவி எடுத்தாச்சு, இனி மரணம் வந்துதான் அடுத்த பிறவி எடுக்கும், மரணமே இல்லை. ஏன்னா அந்த ஆன்மா சிவத்தோடு நேய பொருள் தோன்றுகிறது, அந்த நேயமாக சிவத்தோடு கலந்து விடுகின்றது. அப்ப ஆன்ம சுத்தியில கலந்ததுக்கும் இப்ப முடிவா சிவ கலப்பதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்ம சுத்தியில அருளோடு ஒன்றாக கலந்தது, இது கண்ணானது கதிரவன் ஒளியோடு கலப்பது போல. அப்புறம் முடிவா வந்து சிவத் அருளின் குணியாகிய சிவத்தோடு ஒன்றாக கலக்கிறது. ஆனா கண்ணு சூரியனோடு ஒன்றாக கலக்க முடியாது, அது வந்து நம்ம ஓமையை முற்று ஓமையை எடுத்துக்கொள்ள கூடாது, இருந்தாலும் ஒரு ஓமைக்காக சொன்ன. எனவே இந்த சார்பு இருக்கின்றதே அருள் சார்பு பரிபூர்ணமாக ஆகிவிட்டால் அது ஆன்ம சுத்தி. அருள் தான் வந்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும். சிவத்தை அடையிறவன் சுத்தமாகிதான் அடையணும். சுத்தம் இல்லாத ஆன்மா சிவத்தை அடைய முடியாது. இந்த இடத்துல அசுத்தம் என்பது என்ன? யான் எனது என்ற செருக்குதான் அசுத்தம். தான் ஒரு பொருள் என்று தன்னை பற்றிய நினைவு இருந்தாலே அது யான் என்ற உணர்வு. இந்த இடத்துல சும்மா தன்னை பற்றி பெருமை பேசினாதான் அது யான்கிற செருக்குன்னு நம்ம நிலையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஞான நிலையில முத்தி நிலையில தான் ஒரு பொருள் இருக்கின்றேன் என்ற உணர்வு வந்தாலே, தன்னை அறிபவன் என்ற நிலையில அதை நினைச்சாலே, நான் சிவத்தை அறிகின்றேன், நான் அறிபவன், சிவம் என்னால் அறியப்படும் பொருள், இந்த உணர்ச்சி கூட இருக்கூடாது. தான் ஒரு பொருள் இருக்கின்றேன்னு தன்னை பற்றி நினைத்தாலே அங்க வந்து சிவத்தை பற்றி நினைவு வராது. ஏன்னா ஆன்மாவுக்கு ஒரு சமயத்தில் ஒன்றைதான் நினைக்க முடியும். தன்னை பற்றி அந்த ஆன்மா கருதும் போது சிவத்தை பற்றி கருதாது. முத்தி நிலை என்பது என்ன? சிவத்தையே சிந்தித்து கொண்டிருத்தல். அப்பதான் அந்த முத்தி இன்பம் கிடைக்கும். சிவசிந்தனையிலே நினைச்சிருக்கும் போது முத்தி இன்பம் கிடைக்கிறது. அழிவில்லாத பேரின்பம் கிடைக்கின்றது. பிறப்பிறப்பற்ற பெருவாழ்வு கிடைக்கின்றது. அது என்ன? சிவத்தையே சிந்திக்கணும் அப்படின்னா பயன் என்ன? பிறப்பிறப்பற்ற பேரானந்த பெருவாழ்வு. அப்படிப்பட்ட பெருநிலை அல்லவா கிடைக்கின்றது. அந்த இடத்துல அந்த ஆன்மா தான் சிவத்தை சிந்திக்கின்றேன், நான் வான் ஒரு பொருள் இருக்கின்றேன், நான் சிவத்தை சிந்திக்கின்றேன், அப்படி தன்னை பற்றிய சிந்தனையும் அங்க இடையில வந்ததுன்னா எப்பன்னா தன்னை குறித்த சிந்தனை வருகிறதோ அப்ப சிவ சிந்தனை இருக்காது. ஏன்னா ஆன்மா ஒன்றை தான் சிந்திக்க முடியும். ஒரு சமயத்துல ஒன்றை சிந்திக்கும் போது இன்னொரு சிந்திக்க முடியாது. அப்ப தன்னையும் மறந்து அது சிவ சிந்தனையிலேயே மூழ்கி திளைத்து விடுவதுதான் அதற்கு பிறப்பில் இருந்து உய்வதற்கும் சிவானந்த பெருவாழ்விலே நிலைத்திருப்பதற்கும் ஒரே வழி. அது தன்னையும் மறந்து சிவசிந்தனையிலே மூழ்கி விடுதல். அதைத்தான் தன்னை இழத்தல்னு சொல்றாங்க. நான் கெட்டவா வாடி தெல்லையினம் கொட்டவாமோன்னு சொல்றாங்களே, தன்னை இழந்தாள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அதெல்லாம் எந்த காரணத்தினாலே சொல்கின்றார்கள் என்றால், தான் ஒரு பொருள் இருக்கின்றேன், தான் அறிபவனாக இருக்கின்றேன், சிவம் என்னால் அறியப்படும் பொருளாக இருக்கின்றது என்ற இந்த உணர்ச்சியும் கைவிட்டு, இந்த ஞாயிறு ஞானம் நேயம் அந்த பகுத்து உணர்வு உணர்ச்சியும் கைவிட்டு சிவசிந்தனையிலே லயித்து விடுதல் இருக்கின்றதே, அதுதான் வந்து இங்க முத்தி பேரன்பு. அதான் முடிவான அஞ்சவத்தை நின்மல துரியாதீதம் என்பது. அதை நின்மல உயிர்ப்படங்கள் என்று கூறுவான். நின்மல துரியாதீதம் அதுதான் சிவபோகம். இங்க நின்மல துரியாதீதம் என்ற நிலையிலே வைத்து விட்டார்கள். சிவபோகம்ங்கும் போது அதை முதலிருந்தே சொல்லணுமே, இந்த சிவரூபம்லாம் சொல்லலையே. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி சொல்லியாச்சு. அது மாதிரி இப்ப பார்த்தது என்ன? மூணு, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இனி சிவபோகம் சொல்லணும்னா அது சிவரூபத்திலிருந்து சொல்வார்கள். சிவரூபம், சிவ தரிசனம், சிவ சுத்தி வராது. ஏன்னா நீங்க கூடிய இடத்துல தான் சுத்தி வரும். சிவம் வந்து நீங்க கூடியதில்லையே, சாரக்கூடியதல்லவா. அதனால இந்த இடத்துல சிவ யோகம் வரும். யோகம்னா ஒன்றாக பொருந்துதல், ஒன்றாக இணைதல். சிவ யோகம், சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், முடிவா சிவபோகம். இதை சொல்வார்கள். சிவரூபம் எப்ப நிகழும்? ஆன்ம ரூபம் நிகழ்ந்த உடனே சிவரூபம் நிகழ்ந்துடும். சிவ தரிசனம் எப்ப நிகழும்? ஆன்ம தரிசனம் நிகழ்ந்த உடனே சிவ தரிசனம் நிகழ்ந்துடும். சிவ யோகம் எப்ப நிகழும்? ஆன்ம சுத்திக்கு முன்னால் நிகழும். சிவ யோகம் நிகழ்ந்துதான் ஆன்ம சுத்தி நிகழும். அப்ப ஆன்ம சுத்தி வந்துட்டதுனாலே சிவ ரூபம் முடிஞ்சாச்சு, சிவ தரிசனம் முடிஞ்சாச்சு, சிவ யோகம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆன்ம சுத்தி வரைக்கும் சொல்லியாச்சே, ஆனா சிவரூபம்லாம் சொல்லலையே அப்படின்னா இங்க என்ன வரிசையில சொன்னார்கள்னா, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அந்த அந்த தத்துவம், தத்துவ ரூப தரிசன சுத்தி முதல்ல முடிச்சு, அப்புறம் ஆன்ம ரூப தரிசன சுத்தி முடிச்சு, அப்புறம் சிவ ரூப தரிசன யோகம் போகம் அப்படி ஒரு முறையில வராங்க. சரி, அப்ப இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? ஆன்ம ரூபம் முடிஞ்ச உடனே சிவரூபம் நிகழும். இந்த சிவரூபம் நிகழ்ந்த பிறகுதான் ஆன்ம தரிசனம் நிகழும். அதுக்கப்புறம் சிவ யோகம் நிகழும். சிவ யோகம் நிகழ்ந்த பிறகு ஆன்ம சுத்தி நிகழும். இந்த கருத்துலாம் எங்கு பெறப்படுகின்றன என்றால், அது சிவஞான மாவாடி, சிவஞான போத சிற்றுரை, சிவஞான மாபாடியம் அங்கதான் சுவாமி தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே இங்க சொல்லியிருக்கா, இங்க ஒரு முறையே சொன்னது, ஒரு ஒரு முறைப்படி சொன்னது. ஏதாவது ஒரு முறைப்படி தான் ஒரு நூல் சொல்ல முடியும். ஒரே நூல்லே எல்லா முறைப்படியும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த பண்டார சாஸ்திரத்தையும் அந்த சிவஞான போதத்தையும், இந்த தசகாரியத்தையும், தசகாரியம் என்ற இந்த பண்டார சாஸ்திரத்தையும் சிவஞான போதத்தையும் சிந்தித்து, ஒன்றாக ஒப்பு நோக்கி சிந்தித்து, நம்முடைய அருள் உபதேசத்திலே, நம்முடைய பேரூர் வேதப்பிரதேசிக பெருமானத்திலே பெற்ற உபதேசத்திலே எல்லா பண்டார சாஸ்திர உபதேசங்கள், மெய்கண்ட சாஸ்திர உபதேசங்கள், எல்லாம் சிவாகமோ எல்லா உபதேசமும் கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கேட்ட அந்த அனுபவத்திலே, விஞ்ஞான அனுபவத்திலே ஒருங்கிணைக்க வேண்டியதுனா ஒருங்கிணைத்து அழகாக மாபாடித்திலே சொல்கின்றார். சிவரூபத்தால் ஆன்ம தரிசனம் நிகழும். சிவ தரிசனத்தின் பின் ஆன்மசுத்தி நிகழும் என்று சொல்லியிருக்கிறார். சிவ தரிசனத்தின் பின் சிவ யோகம் நிகழ்ந்து ஆன்மசுத்தி நிகழும். அந்த பத்தாம் சூத்திர மாபாரி விளக்கத்தில் நாம் அதை உணர்ந்து கொள்றோம். அப்படிதான் அருமையாக சொல்லியிருக்கின்றார். இப்போ ஆசிரியர் என்ன சொல்றார், இகழ்ந்திடும் மலமகற்றி. சிவம்ங்கிறது என்னது? இகழ்ந்திடும் மலமகற்றி இலங்கிய உயிரை வாங்கி மகிழ்ந்திட கருணை உள்ளே வைத்து அதன் இயல்பு சற்றும் திகழ்ந்திடாது அடக்கி நிற்றல் தெளிவுறு சிவமே ஆகும். சிவம்னா என்ன? எப்படிப்பட்டது சிவம்? இகழ்ந்திடும் மலம் அகற்றி, இகழத்தக்க ஆணவ மலத்தை அகற்றி இலங்கிய உயிரை வாங்கி அதனுள் அடியாமல் கடாமல் இருந்த அந்த உயிரை வாங்கி அந்த கருணை கையினாலே அந்த உயிரை எடுத்து மகிழ்ந்திட கருணை உள்ளே வைத்து தன்னுடைய அருளாகிய கருணைக்கு உள்ளே அந்த உயிரை அடங்கும்படி வைத்து அதன் இயல்பு சற்றும் திகழ்ந்திடாது அடக்கி அந்த அருளோடு அந்த உயிரானது ஒன்றாக கலந்து அந்த அருளுக்குள்ளே உயிர் அடங்கி இருக்குமாறு, உயிரின் இயல்பு தனித்து விளங்காமல் மலருக்குள் எப்படி மனமானது அடங்கி மலருக்கு வேறாக அந்த மனம் வெளிப்பட்டு தோன்றாதோ, மலருக்குள்ளேயே எப்படி அடங்கி இருக்குமோ, பழத்துக்குள்ளேயே எப்படி சுவை அடங்கி இருக்குமோ, அது மாதிரி தன் அருள் குணத்துக்குள்ளே உயிரை அடக்கி அதன் இயல்பு சற்றும் வெளிப்படாமல், அந்த யான் எனது என்ற அதன் இயல்பு சற்றும் வெளிப்படாமல் அருளுக்குள்ளே அந்த உயிரை அடக்கி நிற்பது தெளிவுறு சிவமாகும். தெளிவை தரவல்ல சிவமாகும். நிகழ்ந்திடும் உருவமாதி நிலைமையும் இதனுட் சொல்வான். இப்படிப்பட்ட சிவத்தை சார வைத்து சொல்கின்ற ரூபம் முதலியவற்றை சொல்வோம். உருவம்னா ரூபம், அதான் ரூபம் தரிசனம் நிறைந்த சுத்தி வராது யோகம். சிவத்துக்குரிய சிவத்தை சார வைத்து சொல்லக்கூடிய ரூபம் தரிசனம் முதலியவற்றை சொல்வோம். அதாவது சிவ ரூபத்தை சொல்வோம், சிவ தரிசனத்தை சொல்வோம், சிவ யோகத்தை சொல்வோம், சிவ போகத்தை சொல்வோம். சிவத்தை சார வைத்து சொல்கின்ற தசகாரிய செய்திகளை இனி சொல்வோம். அதுல முதல்ல சிவ ரூபம். சிவ ரூபங்கிறது என்னன்னா அந்த ஆச்சாரியன் செய்கின்றானே உபதேசம். இந்த ஆன்மா தத்துவ சுத்தி அடைஞ்ச உடனே ஒரு கணம் அது தன்னை பிரம்மமாக மதித்து நிற்கின்றதல்லவா, தன்னை வியாபக பொருளாக அது கண்டு ஆகா எப்பேற்பட்ட வியாபகத்தோடு நான் இருக்கின்றேன். ஏன்னா அதுவரை அந்த ஆன்மா வியாபகத்தை பெற்றதில்லை, தத்துவங்களோடு உடன்று பிறவியில அது வந்து ரொம்ப அற்பமான நிலையில இருந்து வந்தது. இப்ப பிறவியை கடந்து தத்துவங்கள்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு அது சுத்தி அடைந்து மேம்பட்டு விளங்குகின்றது. அருளால் தான் விளங்குது. ஆனா ஒரு கணம் அதுக்கு என்ன அப்படின்னா அந்த பெருநிலை வந்த உடனே என்ன ரொம்ப சங்கடம். அதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு பதவி வந்துட்டாலே உலகையில் பார்க்கின்றோம். ஒரு முடிந்தது, இன்னும் சில நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி வரும். இப்போ நடந்து கொள்ளும் முறை எப்படி, பதவி வந்த பிறகு நடந்து கொள்ளும் முறை எப்படி, எல்லாத்தையும் பார்க்க தான் போறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் வரும். இப்படி கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இந்த ஏற்றங்களுக்கே வந்து இப்படிலாம் ஆன்மாவுக்கு வந்து ஒரு செருக்கு வரும் என்றால், மிகப்பெரிய ஒரு நிலையாகிய தத்துவம் கடந்து வியாபக பெருநிலையை பெறும்பொழுது தேவர்களும் மும்மூர்த்திகளும் இல்லையா, மும்மூர்த்திகள்ல ஸ்ரீகண்ட ருத்ரர் விட்டுறணும், அவர் வந்து முக்தி அடைந்த ஆன்மா. தேவர்களும் பிரம்ம விஷ்ணுக்களும் பெற முடியாத ஒரு பெருநிலை, அந்த தத்துவம் கடந்த வியாபக நிலை, அதை பெற்ற அப்ப ஒரு திடீர்னு ஒரு செருக்கு. அவரோட மறந்ததுனாலதான் அது காரணம். அப்போ குருமூர்த்தி உதவி செய்யறாரப்பா, இது வரைக்கும் நீ இத்தனை பிறவியில உழன்ற, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுப்பார். இன்னைக்கு இந்த வியாபக பெருநிலை யாரால் வந்தது? சிவன் அருளால் வந்தது அல்லவா? அப்புறம் உன்னை மதித்து நிற்கின்றாயே, பெருநிலையை எட்டிருக்கிறாய், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுக்கு மகிழ்ந்துக்கிறோம். ஆனா அது காரணம் அருள் தான், அருளையே போற்று என்று அங்க குருமூர்த்தி உதவி செய்கின்றாயே. அப்ப இவ்வளவு காலம் நீ பிறவியில உழன்றே சொல்லும் போது, உன்னை பிறவியில் செலுத்தி உன்னை வளர்த்தவன் ஐந்தோழியில் கர்த்தாவாகிய சிவபெருமான், அவனோட அவன்தான் கருணை வைத்து உன்னை போதும்பா, நீ செய்த சிவ புண்ணியங்கள்லாம் நான் ஏத்துக்கிட்டேன், நீ வீடு வேற்று நிலைக்கு வா அப்படின்னு சொல்லி உன்னை இந்த வீடு வேற்று நிலைக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த சிவபெருமானுடைய முதன்மையை காட்டுறாரு பாருங்க. அப்ப அந்த சிவபெருமானுடைய முதன்மையை அருளின் துணை கொண்டு அவன் ஐந்தோழில் செய்பவன், நாம நமக்கு நம்மளை பெருசா நினைச்சோம், அப்புறம் சிவபெருமான் வந்து நம்மளையும் ஐந்தோழில தள்ளி விட்டுருவார், மறுபடி பிறவியில தள்ளி விட்டுருவார், எல்லா முதன்மையும் அவனுக்கு தான் என்று அவனுடைய பெருநிலையை உணர்ந்தான் இல்லையா. ஆமா, சக்தி சக்தி ரூபமா இருந்து அந்த சிவபெருமான் தன்னுடைய சக்தியை கொண்டு எல்லா உயிர்களையும் ஐந்தொழில் படுத்துகின்றான் அப்படின்னு அந்த சிவபெருமானுடைய அந்த பதித்தன்மையினை இந்த ஆன்மா உணர்தல் தான் சிவரூபம். அப்ப எல்லாம் அவனாலதான் நடக்கின்றது. தனக்கென்று சுதந்திரமாக அறிவு செயல், தானாகவே விளங்கக்கூடிய அறிவு, தானாகவே விளங்கக்கூடிய செயல் இச்செயலாம் எனக்கு கிடையாது, எல்லாம் அருளாலதான் அப்படின்னு சொல்லி அருளின் முதன்மை உணர்தான் ஆன்ம தரிசனம் அப்புறம் நிகழும். சிவபெருமானின் பெருமையை உணரவே ஆன்மா தன்னுடைய சிறுமையை உணரும். சிவபெருமானின் பெருமையை உணர்தல் சிவரூபம், அதன் பயனாய் தன்னுடைய சிறுமையை உணர்தல் ஆன்ம தரிசனம். இப்படிதான் சிவரு ஆன்ம ரூபம் நடந்து தன்னை மதித்து நிற்க ஆன்மா, அப்ப குருவானவர் சிவபெருமானின் பெருமையை உணர்த்தினார், அந்த பெருமையை உணர்ந்து அவனே பரமபதி என்று அந்த நினைக்கும் போது உணரும் போது அதான் சிவரூபம். அப்புறம் தனக்கு என்ன இருக்கின்றது, எல்லாம் அவன் செயல்தான், அவன் செலுத்தினால்தான் செய்கின்றோம் சொல்லி தன்னுடைய சிறுமையை உணர்ந்தது ஆன்ம தரிசனம். இந்த சிவரூபத்துக்கு அப்புறம் ஆன்ம தரிசனம் நிகழும், அதனால ஆன்ம தரிசனத்தை மீண்டும் சொன்னேன். இப்ப நாம பார்க்க வேண்டியது சிவரூபத்துக்கு அப்புறம் சிவ தரிசனம். ஆகவே சிவபெருமானை சிவபெருமானுடைய பதித்தன்மையை உணர்ந்து ஆத்மா அவனை போற்றி நிற்றல் சிவரூபம். ஆகவே சிவபெருமானுடைய அருளால் தான் எல்லாம் தனக்கென்று இல்லைன்னு சொல்லி அந்த அருள் அடங்கி நிற்கு இல்லையா, அருள் அடங்குனா அருளை கொண்டு சிவத்தை தரிசிக்கலாம், அதான் சிவ தரிசனம். ஒன்பதாம் ஜோதிர அனுபவம் சிவ தரிசனம் என்ற இந்த தசகாரியம் தான் ஒன்பதாம் ஜோதிர அனுபவம். அதான் அப்படி அருமையாக சொல்லியுள்ளார். பித்ததாய் நின்ற பிரிவருள் அகல, அதான் சிவபெருமானை விட்டு ஆன்மாவை பிரிந்திருக்கும்படி வைப்பது இந்த எனது இந்த இருள் மலம். அதனாலதான் பிரிவு இருள் நான் அல்லது அதுவும் பிரியக்கூடிய இருள், ஆகவே பெரிய இருள்னு சொன்னார்களாம். அது நமக்கு ஒரு பித்தை ஏற்றி நம்மோடு இருக்கின்றது, அந்த இருள் முற்றிலுமாக அகன்று விட்டது. எனவே யான் எனது என்ன உணர்வு நீங்கிவிட்டது. இந்த இருள் மலம் தானே யான் எனதுங்கிற உணர்வை கொடுத்தது, ஆகவே அந்த இருள் மலம் நீங்கிவிட்டது. ஞான வித்ததாய் நிற்கும் வீரம் விட்டு, ஏன்னா அந்த மலச்சார்பு மல வாசனை அது லேசா இருக்க போய் தான் தன்னை சித்து பொருளா மதித்து பிரம்மமாக மதித்து நின்றது. அந்த மலச்சார்பு நீங்கிட்டதுனால ஞானத்திற்கு தானே வித்து என்று அந்த செருக்கில் நின்ற நிலை நீங்கிவிட்டது. ஞான வித்ததாய் நிற்கும் வீரம் விட்டு, வீரம்னு இகழ்ச்சியா சொன்னார், தன்னை பிரம்மமாக கருதுவதை இகழ்ச்சியாக வீரம்னு சொன்னார். அந்த வீரமாகிய அந்த இகழத்தக்க வீரத்தை விட்டு அருள் இச்சை மேவ, அருளில் அருளால் தான் எல்லாம், அருளே எனக்கு துணை என்று சொல்லி அருளின் இச்சை அதிகரிக்க வைத்ததுதான் சிவரூபமாகும். அதான் தன்னுடைய செருக்கை விட்டு அருளையே போற்ற வைத்தது சிவரூபம். வரும் அருள் செயலதாக ஒத்தது காட்சியாகும். அப்புறம் காட்சினா தரிசனம், சிவ தரிசனம் என்னது, அந்த அருளின் செயலே என்று உணர்ந்து அந்த அருளின் துணை கொண்டு சிவத்தை தரிசித்தல் சிவ தரிசனம். சுருக்கமா சொல்லியிருக்கா சிவ தரிசனத்தை. உயர் சிவம் அதற்குத்தானே, அதாவது ரூபம்னு சொன்னாங்க அப்புறம் காட்சின்னு சொன்னாங்க. காட்சி என்பது தரிசனம், ரூபம் தரிசனம்னு சொல்லியாச்சு. இது என்ன ரூபம் என்ன தரிசனம், அதான் சிவ சிவம் அதற்குத்தானே அப்படின்னா, அப்ப சிவரூபம் சிவ தரிசனம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அருளின் துணை கொண்டு அருள் தான் இப்ப அதுக்கு கண், எதுக்கு அந்த ஆன்மாவுக்கு தத்துவ சுத்தி அடைந்து இருக்கின்றதே அந்த ஆன்மா, அது மறுபடியும் கண்ணச்சாரமா, கண்ணச்சாரம் தான் கண்ணு தத்துவம் அல்லவா. இப்போ அந்த ஆன்மாவுக்கு கண் எதுனா திருவருள் ஞானமே அதற்கு கண், அதான் ஞான கண்ணீர் சிந்தை நாடி ஒன்பதாம் சித்திரம் சொல்லி, அதான் சிவ தரிசனம் தான் ஒன்பதாம் சித்திரம். அருளையே கண்ணாக கொண்டு, அதான் அவன் அருளையே கண்ணாக காணி நல்லால் அவனை காண முடியாதுன்னு சொன்னார்கள். ஆகவே அந்த திருவருள் ஞானத்தையே கண்ணாக கொண்டு சிவபெருமானை தரிசித்து வருகின்றது ஆன்மா. யாரும் தரிசிக்க முடியாது சிவபெருமானை, இந்த தத்துவ சுத்தி அடைந்த ஆன்மா ஆன்ம ரூபம் போன்ற செருக்கு நிலைகளை எல்லாம் கடந்து வந்து திருவருளே சார்பு என்று அடங்கி அந்த திருவருளையே கண்ணாக கொண்டு அந்த ஞான கண்ணினால் நியாயமாக சிவத்தை தரிசித்து வருகின்றது. இது சிவ தரிசனம். இப்போ அடுத்தான் என்ன நடக்கணும், சிவ யோகம் நடக்கணும். அது எப்படி நடக்குன்னா, நான் ஆன்மா, சிவபெருமானுடைய திருவருள் ஞானமாக இருந்து எனக்கு சிவத்தை காட்டுகிறது, சிவத்தை அறிவிக்கிறது. சிவம் என்னால் அறியப்படும் பொருள், அறியப்படும் பொருளைத்தான் நியாயம் என்பார். எனவே நான் அறிபவனாகிய ஞாதிரு, திருவருள் எனக்கு துணை செய்யும் ஞானம், சிவம் என்னால் அறியப்படும் நியாயம் என்றது. ஞாதிரு ஞானம் நியாயம் என்ற திரிபடி உணர்ச்சியினை அது துறந்து தான் அறியும் பொருள் என்று தன்னை பற்றி சிந்தனையும் மறந்து, அதான் சொன்ன தன்னை சிந்திக்கும் போது சிவ சிந்தனை நீங்கும் இல்லையா. ஆகவே தன்னையும் சிந்திப்பதையும் மறந்து அது அருளையே தோய்ந்து சிவசிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறது, அந்த நிலை இருக்கின்றது, அதான் சிவயோகம். திருவருளோடு ஒற்றித்து நிற்றல், இதனைத்தான் ஏகனாகி நிற்றல் என்பார்கள். அருளோடு ஆன்மா ஒற்றித்து விளங்குதல் சிவயோகம். யோகம்னாலே கலப்பு தான், அருளோடு கலந்து திளைத்தல் யோகம். இந்த சிவயோகத்துக்கு பயிற்சியாதான் சரியை கிரியைக்கு அப்புறம் வர்ற யோகம் இருக்கின்றது. நாம யோக நெறி பயிலணும்னா அந்த யோகம் எதுக்கு துணை செய்யணும், நம்ம இந்த முத்தி நிலைக்கு உயர்த்தி தசகாரி நிலைகளெல்லாம் நம்ம படிப்படியா கொண்டு வந்து அதுல இருக்க சிவ யோகம் அதுல கொண்டு போய் சேர்த்ததும் அப்படின்னா இந்த யோகத்தினால பயன் உண்டு. அப்ப இந்த யோகத்திலேயே நம்ம சிவபெருமான சிந்தித்து செய்யணும், அப்பதான் அது சிவயோகம்ங்கிற அந்த தசகாரிய சிவயோக நிலைக்கு நம்ம உயர்த்தும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஜடாவல்லவம் உடையவனாகிய பெருமான் இப்ப ஜடையை இழந்ததுக்கு தயாராயிட்டான். யாராவது அழகா வளர்த்து மிகப்பெரியதாக ஓவியங்கள்லயும் சிற்பங்கள்லயும் திருப்பணிகள்லயும் காட்டப்பட்ட ஜடைய கடவுள் மதுரையில முதல்ல ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்கான். ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்கணும்னு சொன்னா தலையை இழப்பதற்கு சொல்லுங்க. அதான் முடி கொடுக்கறதுன்னு சொன்னாங்கல்ல, தலையை கொடுக்கறதுக்கு பதிலா முடிய கொடுக்கறது, முடி காணிக்கன்னு சொல்றாங்க. முடி காணிக்கனால கொளிக்கிற இடம் திருப்பதியும் பழனியும். இந்த முடிய இல்லாதவாறு பெருமான் என்ன பண்ண, இந்த விறக சுமந்து சுமந்து சுமந்து சுமந்து மயிரெல்லாம் கழிஞ்சு போட்டான். என்ன கற்பனை பாருங்க, பழகிறது தரிந்த இந்தனம் தினந்தோறும் தாங்கி நீள் பங்கி பறிந்து, பங்கின்னா தலைமுடி, நாளோறும் விறகு கட்ட தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி அந்த நீண்ட பங்கியானது பறிஞ்சு போச்சான், இல்லாமல் போச்சான். அந்த இடத்துல குழி விழுந்துட்டான் சாமிக்கு. நாளோரமா விறகு சுமந்திருக்கிறாரு. அப்படி வேஷம் போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கணும் தான். அப்படி அந்த தலை உடைவதாக பறிந்து தேய்ந்து தலை தேய்ந்து போச்சான், அழுந்திய குழி விழுந்து போச்சான். ஒரு சொல்லுல அந்த நீள் பங்கி பறிந்து தேய்ந்து அழுந்திய தலை உடையராய், கடவுள் இப்படியா வரணும், தலை உடையராய் பறிந்து. இவ்வளவு நிலை தாண்டு போனாலும் கூட இந்த பறிவு இருக்க தன்னுடைய உருவத்தை திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு அன்போடு வருகிற திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு வருகிற தன்னை தாயாம் தன்னை, தன்னுடைய அழகு இளமை எல்லாம் இழந்து போய் பிள்ளைய வளர்க்கிறவர்கள் தாய். அதுபோல இறைவனும் தாயே ஆகி வளர்த்தனை போச்சு. தாயின் சிறந்த தயாவோடு பறிந்து மறிந்த கங்கையும் பங்கூரை மங்கையும் காணாது, ரெண்டு பேர் பார்க்காம வந்தாராம். தலையில வச்சிருக்கிற கங்கை பார்க்காது இந்த வருஷம் போட்டுக்கிட்டு வந்தார். பக்கத்திலே உடைகிற அம்மா அவளும் காணாதவாறு இந்த வேஷத்தை போட்டிருந்தார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ரெண்டு பேர் கண்ணிலிருந்து தப்பி வருகிறார். தலையிலே இருக்கக்கூடிய கங்கையும் காணாமல் பங்கிலே இருக்கிற உமையம்மையும் காணாதவாறு இந்த வேடம் இட்டுக் கொண்டு எரிந்த இந்த சுமை திருமுடி மேல் ஏற்றி, சாதாரண முடியா திருமுடி மேல் ஏற்றி வர்றார். பெருத்தோர் வருகிறார், விறகோ விறகுன்னு கூப்பிடுறார். யாரு விலை கேட்டாலும் வாங்க முடியாத விலை சொல்றார், வாங்க முடியாத விலை சொல்றார். இன்னைக்கு ஆறு கதை சொல்ல, அப்படி வாங்க முடியாத விலை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போறவர்கள் ஒரே இடத்துல உட்காந்துக்கல, மூல முடுக்கு தெரு நாத்தந்தி பெரும்பர் எல்லாம் நிலம் தோயும்படியாக பெருமான் நடந்தார். சொன்னார், எம்பு தோன்றி ஊ நிந்தியே இழத்தை யாக்கையாய், எலும்பு தெரியும்படியாக ஊன் வற்றி போன உடம்போட அன்பு தோன்றியே, பார்க்கிறவங்க எல்லாம் அவர் மேல அன்பு வைக்கும்படியாக, கண்டவர் ஆகம் அணிந்து அவங்க எல்லாம் மனசுல இறக்கமுடையவராக இறங்க, இப்படிப்பட்ட ஆளுதான் ரொம்ப தோட்டமா இருக்கு, சிறந்த தோட்டமா இருக்கு, இப்படி வறுமையுடையவனாக விறகு வைக்கிற ஆளா வந்திருக்கிறானே என்று மனசுக்குள்ளே கதிவும் இறக்கமும் தோன்றும்படியாக, பண்பு தோன்றிய மனமொழி கடந்த தாள் மலர்பார் முன்பு தோன்றிய தவத்தினால் முடிவீசை சூட, இந்த மதுரை மண்ணு முன்பே செய்த தவத்தினால தான் தலைமையில தங்கிட்டான் இந்த திருவடிய. அப்படி இந்த திருவெல்லாம் நடந்தார். அங்க மண் வெட்டுற போதாவது நேர வந்துகிட்ட வந்தாரு, நேர கூலியால் வருமானு கேட்டாரு, கூலி பேசிக்கிட்டு நேர வையாட்டுக்கு போனாரே தவிர மற்ற இடத்துக்கு போல. இந்த விறகு சுமக்கிற போதுதான் விறக விற்கணுங்கிறதுக்காக அங்க கூலி ஆளா வர்றாரு, இங்க வியாபாரியா வர்றாரு. பல இடங்கள்லயும் மதுரையினுடைய எல்லா இடங்கள்லயும் போய் அலைந்து திரிந்து வந்து நடந்து கொள்ளுணர்ச்சி அறாவளை பகர்ந்து வாங்க முடியாத விலையை சொல்லி, அப்படி மாலை நேரம் மங்குல் ஆட அம்மா வந்த மாதிரி மாலை காலம் வந்துடும். அதெல்லாம் வர்ணிக்கிற அந்த பாட்டுக்குள்ள போகல. மாலை நேரத்துல அம்மா காலையில போன கணவர் இன்னும் திரும்பவில்லையே என்று தேடிக்கொண்டு வருவது போல அந்த இரவு பொழுது வந்துடும், மாலை நேரம் வந்துடும். அந்த நேரத்துல போய் அப்பாடான்னு போய் அந்த உடல் குறிப்புகள் எல்லாம் காட்டுறாரு. விறக புட்டுவார், அப்படி சும்மா தாங்கில வைப்பாரு, அப்புறம் தண்ணீர் வருகணும்னு நினைப்பாரு, அப்படி அப்படி தூக்கி தூக்கி கொஞ்சம் சுமையை குறைப்பார் போல இருப்பார். இப்படி எல்லாம் பூன் வாயினால இந்த வேர்வை எல்லாம் ஒழுகுதான், அப்படியே மேல தன்னுடைய வாய் காற்றுனால புலர்த்துவது போல எல்லாம் நடிக்கிறார். இது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறது மாதிரி அவருக்கு ஒரு சிரமம் ஏதாவது உண்டா? அப்படி எல்லாம் மீத்தோட்டங்களை காட்டி கொண்டு வந்து இந்த விறகு கட்ட திண்ணையில போட்டுட்டு இந்த ஏமனாரன் தங்கியிருக்கிற வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு பாடுற அந்த பாட்டை பாட்டை பார்க்க லேசா ஆரம்பிச்சார். இவன் அங்க இருந்து வந்தான், நீ யாரப்பான்னு கேட்டான். இந்த சத்தம் கேட்டாலே சிலருக்கு கால் கொடுத்தாரு, நல்ல இசை நல்ல கலைகள் உள்ளவர்களுக்கு பொறுக்காது. இந்தியா கேட்கணும் கேட்கணும். அதனால வழியில வந்தான். நீ யாரப்பான? பண்டரு விவஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். நான் பண் தருகிற யாழையுடைய பானபத்திரனுடைய அடிமைன்னு சொன்னான். யாரு? முண்டக மலரோன் மாயோன் புரந்தரம் முதல் மத்தியேனை அண்டரும் தன் குட்டேவல் அடிமையாக கொண்ட அம்மான். எல்லாரையும் தன்னுடைய அடிமையாகவும் உடைமை கொண்ட பெருமான் நான் பானபத்திரனுடைய அடிமை என்று சொன்ன உடனே ஏன்பா நீ விறகுக்கிறேன்? அது உடனே கேள்வி மாணவன்னா நீ அவன்கிட்ட இருக்கணும் சௌரியமா இருக்கணும்ல. சொன்னா இந்த பாட்டி சொல்லாம இருக்கு. கனி இதை கீழ வந்தன் கீழ் கற்பவர் அநேகர் தமிழ் ரொம்ப பேர் படிக்கிறாங்க. பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி படிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே நனி இசை கிழமை வேட்டு அதை பார்த்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் அவனிடத்த மாணவனா சென்றேன். நானும் அவ்வினைஞனானேன். நானும் அந்த தொழில் புரிகிற முயற்சியில பயிற்சி பெற ஆரம்பித்தேன். அவன் என்ன சொன்னா, தனி இசைக்கிழவன் ஒப்பற்ற இசைக்கு உரியவனாக இருக்கக்கூடிய மாணவத்தில் என்ன சொன்னா, என்னை நோக்கி தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய். கைகால் ஒடுங்கிறது இல்ல, தலைய நெற்றி போட்டுருக்கு பாத்தீங்களா. இது இறங்கிடுச்சுன்னா வயசாகுதுன்னு அர்த்தம். யானைய பாத்தீங்கன்னா வயசான யானைன்னா இந்த நெட்டி போட்டு ஒடுங்கி போயிடும். அந்த கதைப்பட்டெல்லாம் போய் நமக்கு வயசாக இந்த நெட்டி போட்டுல கொஞ்சம் கொள்ளிடுவோம். அப்ப வயசாயிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது சொன்ன தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய். எவ்வளவு அருமமான கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு பாருங்க. இனி இசைக்கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளி விட்டான். இந்த மாதிரி வராத லாயக்கில் அப்படின்னு அனுப்பிட்டு ஆசாமி நான் வயிற்று பழப்புக்காக நான் விறகு தூக்கி வந்து இதோ வாழ்ந்து கொண்டிருக்கு. தான் வயிற்று பழப்புக்காக வாழ்றேன்னு சொல்றாரு. வாக்கு மூலம் கொடுக்கிறார். என்ன வயிற்று பழப்பு? இந்த அன்பர்கள் ஊட்டுகிற பக்தியாகிய அமுதை சாப்பிடுறதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இல்லைன்னா வாழ வேண்டிய அவசியம் இல்லை சாமிக்கு. சாமி வாழ்கிறார் என்றால், இறைவன் வாழ்கிறார் என்றால் எதனாலே வாழ்கிறார்னா, அடியார் மனத்துக்குள்ளே இருக்கிற அன்பினாலே வாழ்கிறார். அந்த வாழ்கிற வாழ்க்கை தான் அருளிப்பாடு. அந்த வாழ்கிற வாழ்க்கை முறையில விளைகிற நிகழ்வுகள் இருக்கே அதுதான் அருள் விளையாடல். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆன்மாக்களோடு நின்று அவர்களுடைய அன்பின் பெருக்கு ஏற்ப, அவருடைய உள்ளமாகிய அந்த உயர்வுக்கு ஏற்ப வள்ளலாக விளங்குகிறான் பாருங்க, அருள் செய்கிறான் பாருங்க. அவரவர்களுக்கு முயற்சி அன்பு, அவருடைய அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கேந்த ஆர் உயிர்க்கு இன்புற்ற நிலை சொல்வார்கள். இன்பமே என்னுடைய அன்பே என்றெல்லாம் திருமுறை ஆசிரியர்கள் பேசுறது திருவள்ளுவர் அப்படியே சுருக்கி வச்சிருந்தார். ஆகவே இங்க பெருமான் சொன்ன, அப்படியா நீ ஒரு பாட்டு பாடு. உடனே உள்ளாழமாகிய சாதாரி பண்பாடுகிறார். விரைத்தார் மலரோன் அரியா மிகுதன் அரசாய் மதுராய் அமந்தாய் என்னே அரசாய் மதுரை அமர்ந்தான் அவன் என் புரைசார் புரைசார் மனனும் புகுந்தான் என்னே. மதுரையில யாராலும் அறிய முடியாத பெருமான் ராஜாவை வந்து உட்கார்ந்தான். அந்த பெருமான் என்னுடைய மனசுக்குள்ளே என்னுடைய குற்றமுடைய மனசுக்குள்ளே வந்து புகுந்து விட்டான். இங்க சொல்ற தன்னுடைய நிலையும் அவனுடைய அருளிப்பாட்டையும் நினைக்கிற குற்றமுள்ள அடியனுக்கு குணம் கொண்டு என்ன குணம் கொண்டு என்ன நீ அடிமையாக கொண்டிருக்க. இப்படி பல பாடல்களை பாடி பாடின உடனே எல்லாரும் அப்படியே இசை மயமாக இருக்கிறார். தேவர்கள் கிண்ணர்கள் இச்சாரர்கள் எல்லாம் இந்த பெருமான் இசைக்கு தான் உருகிறதுனால இசை எப்போதும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக காதுல ரெண்டு குண்டலம் போட்டிருப்பான். அதுக்கு பேர் ஆகா ஊகுன்னு பேரு. இப்ப கூட பாராட்டம்னு ஆகா பேஷ் உஹு அப்படிமா ஓஹோ இதெல்லாம் வந்து பாராட்டுகிற ஓசை வச்சிருக்கு. அது மாதிரி ரெண்டு கிண்ணர்கள் இருந்தாங்க கண்டவர்கள். அவங்களை தூக்கி காதல மாட்டிக்கிட்டானா சாமி அந்த குலை ரெண்டு குலை. அப்பவே இந்த நடந்துகிட்டாலும் சரி இருந்தாலும் சரி படுத்தாலும் சரி டேப் ரெக்கார்டர் கால் வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாக்மேனா சாமி தான் முதல் முதல்ல யூஸ் பண்ணி காமிச்சு வருகிறார். அருமையான அருளிசையை எப்பவும் கட்டிக்கிட்ட இசைகளே இருக்கணும்னு நினைச்சு சாமி மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த குண்டலத்துக்கு பதிலாக வரிய விதகாலா வருகிற போது கலாக்காய் இருக்கு பார்த்தீங்களா, கலாக்காய். அந்த கலாக்காய அந்த அந்த காம்போட எடுத்து மாட்டிக்கிட்டாரு. குண்டலம் மாட்டிக்கிட்ட பெருமான் விறகாயா வருகிற போது குண்டலம் மாட்டிக்கிட்டு நல்லா இருக்குமா, கணக்காய் இருக்கு பாத்தீங்களா கணக்காய். அந்த கணக்காய அந்த காம்போட சேர்த்து அப்படி கொச்சி மாதிரி மாட்டிக்கிட்டாரு. கணக்காய் ஆட பாடுறாரு. எல்லாரும் அந்த இசைக்குள்ள மயங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல பார்த்தான் இவ வந்து சாதாரண ஆள் இல்லை, இவன் வந்து அடிமைன்னு சொல்றான். இவன் அடிமைன்னு சொன்ன இவன் இப்படி பாடினானா, இசைக்கு ஆகாலன்னு இவன் பாடினானா, இவனுடைய அந்த குருநாதன் எப்படி பாடியிருப்பான் என்று ஏழிசை மயமேயாகி உணர்ந்தார் உள்ளம் ஊழியனில் ஒருவன் தான். எல்லாம் அப்படியே ஊழி காலத்துல எல்லா உயிரிலும் போய் இறைவனுடைய குருவனிலே கலந்து இருப்பது போல எல்லாம் அந்த இசைக்குள்ள ஒன்றி இருக்கிறதாம். அந்த நிலையில சாமி அந்த விரைவு கட்டோட மறந்துட்டார். விரைவு கட்டை விட்டுட்டு மறையில விரைவு கட்டோட மறந்துட்டார். நினைச்சான் இவன் தேவகானம் இவனுக்கு உணர்த்தினான். தெய்வகானம் என்று ஒன்று இருக்குமானா, அதை ஒன்னா சொன்னான். இப்படி உயர்ந்தத சொன்ன போது இவனை போல இந்த ஆளும் இந்த உலகத்துல இவனுக்கு நாயகனாக தலைவனாக இருக்கிற மாதிரி அவன் தான் கடவுள். அவனை தவிர வேற யாரும் கடவுள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த பானவத்தன போல கடவுள் யாரும் இல்லைன்னு முடிவு கொண்டுட்டான். அதனால என்ன பண்ணானா, தூக்கடா முட்டையாண்டான். அவனும் ஒரு பக்கமா ஓடுறான். இதுவரைக்கும் எதவையெல்லாம் ஜாக்கிரதையா என்னன்னா அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துக்கிட்டு திசைக்கு ஒருவராக ஓடினார்கள். பானவத்தன் நிம்மதியா தூங்குறான். எப்ப நிம்மதி தூக்கம் வரும்னா, பாதத்தை ஒப்படைச்சாச்சுன்னா தூக்கம் வரும். அவன் தூக்கத்துல போய் கனவுல சாமி சொல்றாரு, நான் போய் இந்த மாதிரி ஏமநாதனை போயிட்டேன், விரகாலா போய் அவனை அனுப்பிச்சிட்டேன். அப்ப பார்த்தான் இன்று பயிற்சி நின்றுச்சான். சாமி எனக்காக நீ போய் இப்படி செய்யலாமா, இதுதான் நான் உங்கள்கிட்ட குறை, என் பொருட்டால் இப்படி எளிமையா வந்திருக்கே, நான் இதை வேண்டுகோள ஒன்றுல வைக்கலாமா வச்சிருக்கலாமா, எவ்வளவு மன படவளப்பு பாருங்க. கடிய கானகம் பூதவோ கட்டிய விறகை முடியத்தவோ முண்டகத்தாள் வந்து அடியனேன் பொருட்டு அடாத சொற்பகரவோ, அடாத சொல் அது திருப்பி என்னுடைய அடிமைன்னு சொல்லான்னு சொல்லல, சொல்லாம நாசிக்க அடாத சொல் பொருவோ எனக்கு அடிமைன்னு நீ போய் சொல்லலாம் மாட்டாங்க. இது உலகத்துக்கு பொருத்தமா இருக்குமா, எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற நீ கேவலமான என்னிடத்துல வைத்த ஒரு அருளின் காரணமாக போய் இந்த உலகத்துக்கு பொருந்தாத ஒரு சொல்ல நீ சொல்லியிருக்கே, அடாத சொல் பகரவோ வந்த கொடியனே, இதுக்காகவா நான் வந்து உங்கள்கிட்ட என் குறைய சொன்னேன். நீ உங்ககிட்ட குறைகளை சொல்லக்கூடாது. உங்ககிட்ட குறை சொன்னா இப்படியா இவ்வளவு வெளிவந்து வாங்கருணையா இருக்கிறது என்று மந்தாடி மந்தாடி அடியனேற்கு எளிதாயதோ ஐயனின் பெருமை. ரொம்ப எளிமையா வந்துச்சு, இவ்வளவு எளிமையா வரலாமா, என் பொருட்டாக இவ்வளவு எளிமையா வரலாமா என்று நீ தான் காலையில போய் பாண்டிய நவையில சொல்லாம உட்காந்துருந்தான். சொல்லக்கூடாது, இந்த அருளிப்பாடு அற்புதம் அதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இதுதான் உட்காந்துருந்தான். போய் அந்த அவனை கூட்டு வாங்கினாங்க. பார்த்தா ஆள் ஓடி போட்டான், ராத்திரியே யாரோ வந்து ஒருத்தன் பாடினா ஓடி போட்டான். என்னன்னு அப்ப உண்மையை சொல்லணும் இல்ல ஐயா, என் பொருட்டாக பெருமானத்துல போய் நான் வேண்டிக்கிட்டேன் பெருமான். அப்ப சொன்னா வேதநாதனை பாடலே கடன், உமக்கு எனக்கு இனிமேல் வழக்கு கிடையாது. அதாவது இறைவனுடைய அருளிப்பாட்டை நாம வெளியே சொல்லிட்டோம்னா அதனால நமக்கு விளையிறது என்னன்னு சொன்னா லௌகிக வாழ்க்கை போயிடும். இறைவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கருணை நமக்கு பல்வேறு வகையாக பொசிந்து வரும். அது பெருநீரா வராது, பொசிந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பொசிந்து வருகிற கருணையை நாம வெளியே சொல்லிட்டோம்னா அது என்ன ஆகும்னா நம்ம வயிற்று பாட்டுக்கு இடையூறா போயிடும். லௌகிகம் உலகம் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும், உலகத்துல நாம வாழணும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழணும், அந்த வாழ்க்கைக்கு இடையூறு வந்துடும். சொன்னா ஐயா உனக்கும் எனக்கும் ஈதியலால் எனக்கு உங்களோடு வழக்கு வேறில்லை, ஆடலால் எனக்கு நீ உடையார், நீ தான் எனக்கு தலைமை, நீ என்கிட்ட வந்து நீ பாடிக்கிட்டு இருக்கதான் இருக்க கூடாது, அதனால வேணுங்கிற பொருட்கள் போயிட்டு வாங்க சார், ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டார் ஆஸ்தான வித்வான்ல ரிட்டையர்மெண்ட் அஞ்சு எங்க போவாரு, நீ போய் வேதநாயகனை பாடுட்டார். இந்த வேதநாயகனை பாடுறாரு. கொடுத்த பொருள் எவ்வளவு நேரம் இருக்கும் அது, இந்த இசை வல்லாடுறது பாருங்க, செவ்வாதுக்கு ஆகாது, ஒரு சந்தன பொட்டுக்கு ஆகாது, ஒரு அங்கவசத்துக்கு ஆகாது, போடுற வெத்தலை பாக்குக்கு ஆகாது, அவ்வளவு தாராளமா செலவு பண்ணாங்க. உணர்வு மயமா இருக்கிறவனுக்கு பொருளை பத்தி எப்ப கவலை வராது, அது உலகியல் உணர்வுல இருக்கிறவர்களுக்கும் அது நல்ல, அருளியல் உணர்வுகளுக்கும் இருக்கிறவர்களுக்கும் பொருளை பற்றி கவலை வராது. ரெண்டு ஒண்ணுக்குள்ள ரெண்டு இதுவும் இருக்கணும். அங்க சாமி பணம் இல்ல, பட்டினியா இருக்கான் ரொம்ப நாள், சாமி சாமி என்ன பண்ணாரு, வேதநாயகரை பாடுன்னு சொல்லிட்டாருல, அவர் ஏதாவது கொடுக்கணும் இல்ல, அவரு பாருங்க கோவில் பண்டாரத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, அரசனுடைய பண்டாரத்துல போய் சிங்காசனத்துல ஒரு சின்ன குமிழ் தங்க குமிழ் அதை தெரிய கொண்டாந்து கொடுத்தது. இந்த வெண்சாமரனுடைய கை பிடி இருக்கு பாருங்க, அது சேஞ்சு போன பகுதி எல்லாம் உரிச்சு கொண்டாந்து விட்டு கொடுத்தது. இவரும் கொடுத்தவரும் வெளியில சொல்லாம கொடுத்தாரு, வாங்கினவரும் வெளியில சொல்லாம அதை உரிக்கி இறுக்கி மாத்தி மாத்தி பல நாள் ஓட்டினார். ஒரு நாள் எப்பவும் கொடுக்கற தெய்வம், ஒரு நாள் ஒண்ணும் இல்லைன்னு பேசாம பாடுறாரு, ஒண்ணும் கொடுக்கல. என்ன பண்றது சாமி, நீங்க கொடுக்கலையாரு, ஒண்ணும் கொடுக்கலன்னு பின்னால் போட போய் வீட்டுல போனாரு. அப்ப சொல்றாரு, அப்பா இது வரைக்கும் பாண்டியனும் ஒன்ன மாதிரி அன்பன், அவனுக்கு தெரியாம மூல பண்டாரத்துல இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்தேன். இனி அவன் என்ன சொல்வானா, இந்த கட்டுக்காவல் வேற எங்கேயும் கிடையாது, மீன் முத்திரை வேற வச்சிருக்கிறோம், இதையும் தாண்டி திருடிட்டு போனான்னா அவன் கல்வன். அடியாருடைய உள்ளங்க விடுகிற பெரிய மகா திருடர்களில் மகா பெரிய திருடன் சொல்லு, திருடர்கள மிகப்பெரிய திருடன். என்ன திருடிட்டு போனோம்னு தெரியாமே திருடிட்டு போடுவான் உள்ளங்கவர் கல்வன். அதனால பாண்டியன் அன்பன் அப்பா அந்த தேவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும், அதனால வேண்டாம், நான் உனக்கு ஒரு கடிதம் தர்றேன், சீக்கிரம் நேரம் ஆச்சு, நீ போ. திருவஞ்சை கிளம்புற ஊர் அருமையான ஊர், அது மலை நாட்டுக்கு முகம் போல இருக்கக்கூடியது. அந்த திருவஞ்சக்களம் போய் சொல்லு அப்படி சொல்லி அனுப்பினார். இதை வாங்கி பணிந்து தலைமையில வைத்துக் கொண்டு போறான், பல இடங்கள் எல்லாம் கடந்து போறான். திருவஞ்சக்களத்துல போய் ஒரு தர்ம சத்திரத்துல தங்குறான். ராஜாவுடைய கனவுல போய் சாமி சித்தராய காட்டி கொடுத்து, நான் மதுரை சித்தருங்கிற இந்த சித்தர் தான் எங்கெங்கெல்லாம் வர்றாரு பாருங்க. ஒன்னு இடத்துல வருவதற்காக ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், பாசுரம் திருமுகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த திருமுகம் தெரியுமா, முகம் தெரியுமா, கட்டாட்சியில முகம் தெரியும், கடிதத்தில் முகமும் தெரியணும் அகமும் தெரியணும். எழுதுகிற எழுத்துல பேசுகிற பேச்சுல நடக்கிற நடையில நம்ம அகமும் தெரியும் முகமும் தெரியும். குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குடல் வள்ளுவர் சித்தர் நான் அனுப்பிச்சிருக்கேன், மதுரை சிவன் நானே. ஆள விட்டுட்டான், எண்ணிட்டுதான் உடனே ஆளை விட்டுட்டேன்னா தர்ம சத்திரத்தில் இருக்கிற யாழோட இருக்கிற யாழ் கையடா இருக்கிறதுனால தெரியும். இல்ல வேற எதை எடுத்துட்டு போயிட்டு போனாலும் இந்த கருவி எடுத்துட்டு போவாங்க, பாட ஏறினும் ஏடது கைவிட புலவர்களுக்கு. அது மாதிரி இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு தம்புராவாவது இருக்கணும். அந்த யாழை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். உடனே கூட்டு வந்தோடனே நேரம் ராஜா வந்துட்டார், ஜெனமான் பெருமாள் நாயனார் வந்துட்டார், வந்து அழைத்து கொண்டு போய் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தார், கண்குள்ள வந்து கொண்டார், அது தலைமையில வச்சார், யானையை கொண்டு வர சொன்னார், ஒரு பீடத்தில் வைத்தார், இந்த பானபத்திர நாள் மேல ஏறினார், பின்னாடி உட்கார்ந்து கொண்டு கபரி வீசி கொண்டு நகர்வலம் செய்து அரண்மனையில கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டார். கண்காட்சி வணங்கினார் பானபத்திரனை, இது யாபா பெருமானே உனக்கு கண்காட்சி கொடுத்துருவாங்க, சாமானியமா இங்க உனக்கு அந்த மூலபண்டாரத்தை திறந்துட்டார் வேணுங்கிறது ஜாமி எனக்கு வேணாம். இவருக்கு என்ன தெரியும் அந்த மூலபண்டாரத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு இவருக்கு தெரியும், பாடுறதை தவிர வேற என்ன தெரியும் இவருக்கு. அப்போ அவர் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல சொல்ல நிறைய கொடுத்து மூட்டை கட்டி வரவிடுப்பதுன்னு சொல்லிட்டார்ல, சாமி கனவுலயும் அந்த உத்தரவை போட்டுட்டார் வரவிடுப்பது. அந்த பாட்டு தான் பதினோராம் திருமுறையில 40 பிரபந்தங்கள்ல ஒரு முடிமணியா இருக்கக்கூடிய திருமுக பாசுரம் என்று சொல்லக்கூடிய மதுரை பெருமான் அருளை செய்து சைவ தமிழ். இத படித்தா நினைந்ததெல்லாம் பெறலாம், குறைவில்லாம வாழலாம். மதிமலி புரிசுமான கூடல் பதிவீசை நிலவு பாத்திரவாயும் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாத்தம் பருவ கொண்மோ படியன பாவர்க்கு உரிமையின் உரிமையும் வழங்குகிற ஒழிதிகள் பெருமா திருமா வைக்கும் சேரலன் காண்க, திருமா வைக்கும் சேரலன் காண்க, பண்பால் யாழ் பயில் பானபத்தியல் அன்போடு இன்பால் அன்பர். முன்ன மாதிரி என்னிடத்துல அன்பு அறிமுகப்படுத்துகிற மாதிரி பாருங்க, நீ என்னிடத்துல எப்படி அன்பு வச்சிருக்கியோ அது மாதிரி என்னிடத்துல அன்பு வைத்திருக்கவன். உன்னை காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது. தூக்கிட்டு வந்தான் கௌரியமா சுட்ட, அதெல்லாம் வீட்டுல போய் கெப்பாசிட்டிலாம் பண்ணல, விருந்தினர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க, தங்ககால போலவர்கள் மாதிரி தாங்க குறை இல்லாம பெற்றா எல்லாருக்கும் கொடுத்து. நமக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தானே அவனுக்கு எல்லாம் முதல்ல கொடு, இல்லாத போது கொடுத்தானே அவனுக்கு கொடு, வேண்டிய வேண்டாம் இன்னார் என்று நல்லா நினைக்காம எல்லாருக்கும் கொடுமதி, எல்லாருக்கும் கொடுத்த சௌரியமா இருக்கிறார். இந்த நேரத்துல நாள்தோறும் 3 நேரம் போய் பாடிக்கிருந்தவர். சோமசுந்தர பெருமானுடைய கோவில்ல காலை உச்சி போது மாலை ஆகிய 3 நேரத்துல பாடின பிறகு இப்ப திருமுகம் கொடுத்ததுனால பெற்ற பெருவரவை கருதி இதுக்கு கடமை ஆற்ற வேண்டும். உங்க பெற்றா அதுக்கு உரிய செயல கூட மீள மீள அதிகமா செய்யணும். போதும் இது நாம செய்த பணிக்காக கொடுத்துட்டாங்கன்னு வாங்கிட்டு பேசாம இருந்தானா அவன மாதிரி நந்தி மறந்தவன் இந்த உலகத்தில் கிடையாது. உழைக்கணும், உழைத்துக் கொண்டே இருக்கணும். சாமி அர்த்தஜாமத்திலையும் போய் பாடுறாராம். இப்படி பல நாள் பாடிக்கொண்டிருக்கிற போது இவன் இடைவராது பணி செய்கிற நியமம் உடையவர் என்பது சாமி தெரியும், சாமிக்கு தெரியும். சாமிக்கு இவருக்கும் தெரியும் இல்லை என்னன்னு, இவருக்கு அவருக்கு தெரியாத இடம் உண்டா? ஆனா உலகத்தவருக்கு காட்ட வேண்டும் என்று இவன் அர்த்தஜாமத்துல வந்து பாட வருகிற போது பெருமழை பொழிந்து சேரு சகதியமாகி அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருந்து பாட முடியாத தொண்டை கட்டி போச்சு. அதாங்க முக்கியம், பேசுறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு தொண்டை கட்டக்கூடாது. கருவிகள் எல்லாம் ஒத்த நிலையில போய் டம்புரா கொண்டு போய் உடஞ்சி போச்சுன்னு வச்சிருந்தேன், என்னவா சுதிப்பட்டி போச்சு காணா போச்சு. அருமையான நாகசுவர பைய கொண்டு போறாரு வாசிக்கிறதுக்கு, நாகசுவரம் காணா போச்சு. அங்க திடீர்னு கிடைக்குமா நாகசுவரம்? புது நாகசுவரம் வாங்கினா வாசிக்க முடியுமா? நல்ல வயலின் கொண்டு போறாரு கிடைச்சிருமா? அதை விட இந்த வீணைய தூக்கிட்டு போறதுக்கு பாருங்க, வீணைய தூக்கிட்டு போறதுதான் ரொம்ப கஷ்டங்க. அது பாக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு அழகா இருக்கு, கமகமெல்லாம் இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இந்த வீணைய கார் சீட்டு பின்னாடி வச்சிருந்தீங்க, வெயில் பட்டுன்னு வச்சுங்க, அந்த மெழுகு இலகி போய் மெட்டு கரைஞ்சு போயிடும். அங்க போய் டங்கி டங்கி சத்தம் கேட்கும். ஒன்னும் ஒரு சுதியும் சேராது. கருவிகளை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். கலைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமான கருவிகள். அதனால காசு கொடுத்து வாங்க முடியாது. வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு அது உருவேற்றி வச்சிருக்கணும். புல்லாங்கல் மாலி வாசிக்கிற புல்லாங்கல்னு அது எத்தனை நாளத்து கலந்துருக்குது. அந்த எட்டி ஊறி ஊறி ஊறி கமல பூனாதுமோ இங்க வாய் வச்ச கங்கம் பாஞ்ச தண்ணியுமே கற்பூரம் நாரும். இந்த வாய் எச்சல் பட்டா அந்த கருவிகளுக்கு எல்லாம் ஏத்தவங்க. இந்த கொடுக்கற கைனால எடுத்து கொடுக்கற காசுகளுக்கு நல்ல கரங்கள்னால வாங்குறோம் பாருங்க. அந்த கை திருக்கை வழக்கம்னு பேரு. வழங்கி வழங்கி சிவந்த கையினால எடுத்து கொடுக்கற காசு புண்ணிய காசு இன்றைக்குன்னு நாளைக்கு போயிடும். அந்த காசு இந்த கையினால எடுத்து கொடுக்கறதுனாலே எங்கும் நிலைவேருடைய நன்றியாக மாறுகிறது. காசு வளருதுன்னு இல்ல, இந்த உள்ளத்துக்குள்ள நன்றியா கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிற பாருங்க. ஒருவனை உயரவங்க செய்வது எதுன்னா நன்மையை நினைப்பது, நன்றியோட வாழ்வது. அந்த மாதிரி இவன் அந்த உயர்ந்த மிடத்து கருவியோடு யாக்கறியை வைத்து பாட வர்ற போது பெருமழை பெய்தது, குழு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே சிலருக்கு நடுங்கி இருக்கும் பாடுறதுக்கு. என்ன மாதிரி ஏற்றாமிக்கலாம் நடுங்குற குலம் வயதானா நடுங்க மூச்சு வாங்கும். அப்போ அந்த மாதிரி நடுக்கத்தோட நின்று அப்பவும் பணி செய்ய வேண்டும் என்று அதை சரியான முறையில அதை முறுக்கி நன்றாக தூண்டி விட்டு அந்த இசை தானங்களை அறிந்து பாடுகிறான் பெருமாள். சாமி பார்த்தா இப்படி அற்புதமான இடையூறுகளுக்கு நடுவே பாடுறது ரொம்ப கஷ்டம். உயர்ந்த வித்வான்களை கொண்டு போய் நடுத்தரில் போட்டு மேடை போட்டு கேட்க முடியாதவன் பக்கத்துல பாட வச்சு அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு லட்சம் ரூபாய் சம்பாவன் ஏசி சாதத்தை கூப்பிட்டு வண்டி விட்ட புகழ் திருவிழா நடக்கிற அன்னைக்கு மேடை போட்டு பாட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? என்ன மாதிரி ஆசாமின்னா சரி பாடிட்டு காசு வாங்கிட்டு போவோம், கேட்டா கேட்கறான் கேட்காட்டி போறான். நமக்கு என்ன வேணும் சொல்றது? ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைச்சா பத்தாதா போறோம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இருக்கான். ஏன்னா வறுமை வளமை எங்கிறது உள்ளத்திலையும் இருக்கணும், வாழ்விலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். அதான் செம்மை. அந்த மாதிரி சாமி அவ்வளவு கஷ்டத்துக்கு நீ பாடுற கீழே நின்று பாருங்க ஈரம் தாக்கு. இந்த ஈரம் இந்த அமர்நாத் யாத்திரையில எல்லாரும் செருப்பு போட்டுக்கிட்டாங்க. என்ன போட்டுக்கோன்னா எனக்கு ஒவ்வொரு இத்தனை நாளும் செருப்பு போடாம இருந்துச்சு. அமர்நாத் யாத்திரையில வந்து நீங்க வந்து சந்தனவாடியில இருந்து செருப்பு போட்டுக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்றது? எல்லாரும் வற்புறுத்தி அன்பர்கள் எல்லாம் அந்த கட்சி ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டா அந்த கால் கடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இது மாதிரி பெரிய தொல்லையா இருக்குன்னு கழட்டி போட்டுட்டேன். ஆனா திருவருள் அத்தனை தூரமும் அந்த பணியிலையும் கல்லிலையும் குரலையும் நடந்து வந்து மற்றவங்களுக்கு செருப்பு போட்டவங்களுக்கு எல்லாம் பெரும் துன்பம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு துன்பமும் தராம அந்த பார்க்கிற போது பெருமானுடைய திருவுருளங்க அந்த நடை அவன் கொடுக்கறது நடை. ஏன்னு சொன்னால் பயிலாதத நாம பயிற்சி அதை நடந்து பழகிட்டோம், காலில் செருப்பு அணியாம பழகி விட்டோம், அங்க போய் மாத்திக்கிற மாதிரி முடியல. ஆனா அந்த பயிற்சி நமக்கு அங்க இடையூறு தரவில்லை. அந்த பயிற்சியினாலே பெற்ற பலன் இறைவனுடைய திருவுருளாக நமக்கு அங்க எந்த விதமான துன்பம் இன்றி துயரின்றி நம்மை வாழ்த்திருக்கிறது. அப்பதான் வந்த பிறகுதான் எனக்கு பகைக்காம் வந்த பிறகுதான் அதை பற்றிய சிந்தனையே வந்தது. ஏன்னு சொன்னா இறைவன் நம்மளை வழி நடத்தி செல்லுகிறான் என்ற உறுதி இருக்குமானா? இங்க பலக கொடுக்கறான், ஈரம் தாக்க கூடாது. அந்த ஐஸ் கட்டியில நடந்து போனா எப்படி இருக்கும்? அது அங்கதான் பார்த்தேன் நான். அந்த பஞ்சதண்டி போற வழியில வெறும் பாதையாக ஐஸ் கிடக்குது. அங்க வெறுங்காலோட நடக்குதுன்னா எவ்வளவு புதி டாக்ஸ் கூட போட்டுக்க முடியல. டாக்ஸ் போட்டா என்ன உரிச்சுது. அப்ப சொன்னாங்க எப்படியா வந்தீங்க அப்படின்னு. ஏதோ பெருமான் நடிச்சுதான் இங்க அந்த ஈரம் தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சாமி ஒரு பலக போட்டார். இந்த கலைஞர்களை ஒரு காலத்துல இளைஞர்களாக கருதினார். இந்த பாடுறவன் ஆடுறவன் எல்லாம் கண்டா ரொம்ப இழிவாக கருதிய காலம் ஒரு இடைக்காலம். மிக பழைய காலத்துல அரசர்களோடு இருந்து உண்ணக்கூடிய பெருநிலையிலே பாணர்கள் இருந்தாங்க, விரலில் இருந்தார்கள். புலவர்களுக்கு சமமாக வைத்து போட்டக்கூடிய நிலை இருந்தது. இடைக்காலத்துல கலப்புகள் வந்த பிறகு பிற சமயத்தார் வந்த பிறகு இந்த ஆடல் பாடல்லாம் வாழ்க்கைக்கு ஒவ்வாதது என்று சொல்லி துறவு நெறியில வந்தவர்கள் வழியாக பெருமான தரிசனம் பண்ணி வைத்தார். மதுரை கோயிலுக்குள்ள உள்ள அழைத்துக் கொண்டு வந்தார். இசை கலைஞர்கள் இவர்களுக்கு ஏற்கமில்லாத ஒரு காலம் இருந்தது. பெருமான் அவர்களுக்கு ஒரு பலகை கொடுத்து சங்கத்தாருக்கு பலகை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இசைக்கலைஞராகிய மாணவத்திற்கு ஒரு பலகை கொடுத்து திருவிளையாடல் செய்தான். அதுபோல இவருடைய மனைவியை ஈழப்பாடி மூலமாக வெல்ல வைக்க வேண்டும் என்று இன்னொரு பாண்டியன் முயற்சி செய்கிற போது பெருமான் அங்கே வல்லாளராக வந்து நின்று முதல் நாள் வந்து ராஜா சொன்னதை கேட்டுட்டாங்க. அப்போ முனிவர்களாக இருந்தாலும் பொண்ணை விற்பவர்களாக இருந்தாலும் அரசபையில் இருக்கிறவர்கள் அரசன் சொன்னா அதுக்கு தகுந்தபடி தலையாட்டுவார்கள் அப்படின்னு முறையிட்டான். என்கிட்ட சாமிகிட்ட போய், யாரு பானபத்தனுடைய மனைவி, இந்த ஈழப்பாடினி தான் வெற்றி பெற்றாள்னு முதல் நாள் அரசன் சொல்லிட்டான், அவனுடைய கருத்து என்ன என்று தெரிந்து கொண்டு அவையில் இருக்கிறவர்களும் நடுநிலைமை பிறந்து இந்த காரியத்தை செய்து விட்டார்கள். எல்லாருக்கும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே இயலவா அந்த அரசு தரணும், இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டது. சாமி போன மறுநாள் பாடவான்னு சொன்னா போனா அப்ப சொன்னா நீ வந்து மனம் கோணி விட்டாய், சொல்றதுக்கு தைரியம் வேணும்ல. ஒரு பாணினி அரசனை பார்த்து நீ நடுநிலையிலிருந்து பிறந்து விட்டாய், அதாவது உன்னுடைய முன்னிலையில அரசவேதான் நான் பாட மாட்டேன், கோயிலுக்கு வா, கூடல் நாயர் முன்னாடியே நானும் அவளும் பாடுறோம், யாராவது ஒருவர் வந்து இவ பாடல் சரியில்லைன்னு சொல்லிட்டா நான் அவளை தோல்ல சமக்கிறேன். என்ன பாருங்க எவ்வளவு வல்லம், நீ நடு இழந்து விட்டாய் என்று இந்த மதுரையில தேராமண்ணா என்று சொன்னான்ல, அதே வழியில வந்தவ இங்க பாணினி பெண் சொல்ல நீ நடுநிலையிலிருந்து தவறி விட்ட, உன்னுடைய தீர்ப்பு பொருத்தம் இல்ல, ஆகவே உன்னுடைய அவையில நான் போட்டிக்கு வரவில்லை, இறைவனுடைய முன்னிலைக்கு வர சொல், அங்க நான் பாடுகிறேன், அவளும் பாடட்டும், யாராவது நீ சொல்ல வேண்டாம், யாராவது ஒருத்தர் இந்த பானபத்தனுடைய மனைவி பாடல் சரியில்லைன்னு சொல்லட்டும், நான் தோத்தேனாக அவளை தூக்கி சுமப்பேனாக என்ன. மேல ஒரு வார்த்தை பேச முடியல அரசனுக்கு, ஏன்னா உள்ள அந்த மரபு வழியில வந்த நிலை அந்த பழக்கம். எல்லாரும் வந்தாங்க, சாமி பெரிய சங்கீத விமர்சகராக சுப்புட்டு மாதிரி, இப்ப சுப்புட்டுதான் தெரியும், இப்ப அந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்வார்னு எழுதி புட்டுனால் மேல ஆகாயத்தை தூக்கிட்டு சுப்புடு கிட்ட பெரிய வயசு கிழவர், ரொம்ப வயசானவர், ரொம்ப நிறைய கேட்டிருக்கிறார், நல்லது கெட்டதெல்லாம் எழுதி சொல்வார், நல்லா எழுத வல்லவர். அவர் மாதிரி சாமி பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க வச்சோம்னா போட்டுக்கிட்டு அந்த சபையில வந்து உட்கார்ந்தார் பாட ஆரம்பிச்சாங்க. அவ பாண்ட அந்த பாண்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, பாண்ட உடனே தான் சபாஷன் சொல்லல, சாமி சபாஷன் சொல்லி எல்லாரும் சபாஷன் சொல்லுவல்ல, இவங்க எல்லாம் இது மோசம்னு சொல்லணும்னு நினைச்சாங்களோ, யார் ராஜா மனசுல நினைச்சான், அவன் மனசுக்குள்ள போய் அவனுடைய மனக்கோணல மாத்திட்டான், திருடராகிய சிந்தையை திருத்தி அவனும் இந்த பானபத்தனுடைய மனைவி பாடுகிற இசையுனையே இசை நலங்களை பருகக்கூடியதாக பரமையான ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டார். மனுஷன் மனுஷனை திருத்தர் யாருன்னா இறைவனுடைய திருவரு தான், உள்ளத்துக்குள்ளே புரிந்து இருக்குது. அவன் தலையாச்ச உடனே எல்லாரும் பேசி பேசிட்டாங்க, உடனே ஈழப்பாடினியை தோல்வியுற்றவளாக சொல்லி இந்த பானபத்தனுடைய மனைவியை வெற்றி பெற்றவளாக சொல்லி எங்க மரியாதை செய்தான். இறைவன் வந்து இசை வாது வந்த நடுவாக நின்று இந்த பாணிக்கு பானபத்தனுடைய மனைவிக்கு வெற்றி சிறப்பு தந்தார். இப்படி விரைவு பெற்ற திருவிளையாடல், அந்த பானபத்தனுக்காக திருமுகம் கொடுத்த திருவிளையாடல், அதற்கு அவனுக்கு பலகை இட்ட திருவிளையாடல், அப்புறம் இசை வாது வந்த திருவிளையாடல் ஆகிய நான்கு திருவிளையாடல்களை அடியன் சொன்னேன். இதிலேயே ஒன்று பல ஊழிக்காலம் ஆன பிறகு மதுரை மாநகரத்துல கோவிலும் குளமும் குண்டுகளும் தவிர எல்லாம் அழிந்து போன பிறகு மீளமும் தோற்றுகிற காலத்துல வங்கியசேகர பாண்டியன் என்பவன் நாட்டையும் நகரத்தையும் அமைத்து வாழ்கிற போது இந்த நகரத்துக்கு ஒரு எல்லை காட்ட வேண்டும் என்று பெருமானை நினைக்கிற போது அவர் சிக்கராக வந்து தன்னுடைய கையிலே வல்லவியல இருக்கக்கூடிய நாக கங்கணத்தை எடுத்துவிட்டு இந்த மதுரைக்கு நீ எல்லை காட்டுன்னு சொன்னார். அப்போ அந்த நாயன் கேட்டது, சாமி இந்த வேலையெல்லாம் செஞ்சா எனக்கு ஏதாவது பலன் உண்டான், பெருமானுடைய கையில இருந்தாலும் ஒரு பலன் என்ன பெண்ண பேர் வேணும், பொருள் காசுலாம் போயிடும், அவன் எத்தனை பிறப்பு போனாலும் ஒரு மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு பிறகு அவன் நினைக்கிறான், கபிலர் நினைக்கிறான், பாரியை நினைக்கிறான், அந்த மாதிரி இந்த பாம்புக்கு ஒரு ஆசை, பெருமான நான் எல்லை காட்டுறேன் உன்னுடைய திருவுருள் ஏவலினால என்ப உன் பேர்னாலே இதுக்கு ஆளவாயின்னு பேரு. அப்படி வளமாக வந்து அந்த வாயினமாக வாழ வைத்து எல்லை காட்டியது, எல்லை கண்டது இந்த மூன்றாவது முறையாக திருவாரவாயான திருவிளையாடு. அவன் பொருட்டாக சோழன் விக்ரம சோழன் படையெடுத்து வருகிற போது வில் ஏந்திய சேவகனாக வந்து சுந்தர பேரம்பையில் ஒரு அம்பு போட்டு ஆயிரம் லட்சம் கோடியா வந்து அந்த விக்ரமனை தோற்றோட செய்தான் சுந்தர பேரம்பையில் திருவிளையாடலாகிய இந்த ஆறு திருவிளையாடல் அடியன் இன்றைக்கு சிந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இருந்து கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி வான்முகில் வளாது வேக மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அன்றைய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நட்டமும் வெள்மல்க மேன்மைகள் செய்வ நீ விளங்குக உலகம்தான் நம பார்வதீபதே தென்னாளுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: தாரகாசுரனுடைய மாயையிலே, தாரகாசுரனும் கிரௌஞ்சகிரியும் சேர்ந்து செய்த மாயையிலே மயங்கி கிடக்கின்றார்கள் வீரபாகு முதலான தேவர்களெல்லாம். மற்ற பூதகணங்களெல்லாம் தாரகாசுரனுடைய அடுக்கி பயந்து அவனுடைய போர் ஆற்றலுக்கு மாட்டாது ஓடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாரதர் மூலமாக கேள்விப்பட்டார் முருகப்பெருமான், தானே யுத்தகலத்திற்கு வருகிறார். இதைத்தான் முதல்லேயே பார்த்தோம். வாசனா என்று சொல்லக்கூடிய நம்முடைய அநாதி காலமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்று நான் ஒரு உதாரணத்தை சொல்லிருக்கேன். பழக்கம் என்பது கிடையாது, வாசனா என்பது அநாதி காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களினுடைய பதிவுகள், ரிஜிஸ்டரி, வேற ஒன்றும் கிடையாது. என்ன என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவித்தது போக மற்ற பதிவுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய கர்மங்களோடு அல்லது பாப புண்ணியங்களோடு சேர்ந்து வரக்கூடியது வாசனா என்கின்ற கிரௌஞ்சகிரியும், அதுல இருக்கக்கூடிய மாயாமலமாக இருக்கப்பட்ட தாரகாசுரனும். இவனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தானே யுத்தகலத்திற்கு செல்லுகிறார். அவருடைய நாமாவளிகளை எல்லாம் தேவர்கள் எல்லாம் பாடி புகழ்ந்து கொண்டாடி மீண்டும் வீறு பெற்றவர்களாக யுத்தகலத்திற்கு சென்று மீண்டும் சண்டையிட செல்லுகிறார்கள். தாரகாசுரம் பார்த்தா என்னடாதி இவ்வளவு நேரம் ஓடிக்கொண்டிருந்தார்கள், மீண்டும் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கே ஒரு பெரிய கப்பலானது, ஒரு கடலிலே தனித்த கப்பலானது எப்படி வருமோ பளபளப்பாக, அது போல முருகப்பெருமானுடைய ரத்தமானது வாயுவினாலே, சேர்தியாக இருந்த வாயுபெருமானாலே ஓட்டி கொண்டு வரப்படுகிறது. தூரத்துல இருந்து பார்க்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதுவனை பார்த்து கேட்கிறான், யாரது என்று கேட்டான். கேட்ட பொழுது அந்த தூதுவன் சொல்லுகிறான், மிகச்சிறந்த மலர் போன்ற கண்களும் மலர் போன்ற திருவடிகளும் தெழும் தாமரை அன்ன அந்த திருவடிகளும் கொண்டிருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அந்த மகாபுருஷர் சாதாரணமானவர் கிடையாது, சிவகுமாரர். இப்பேற்பட்டவரை, உலக நாயகனாக இருக்கப்பட்டவரை, இவரை யாராலும் எதிர்த்து வெல்ல முடியாது என்று இருக்கக்கூடிய திறம்பட்டவரை, திறம்படைத்தவரை, பராக்கிரமம் கொண்டிருக்கிறவரை, மன்மதனை விட தேஜஸும் அழகும் பொருந்தியவராக இருக்கப்பட்டவரை சிவபெருமான் குழந்தையாக தன்னுடைய மகனாக அடைந்திருக்கிறார் என்று சொன்னால், அதை விட பாக்யசாலி, சிவபெருமானை விட பாக்யசாலி யாரு இருக்க முடியும்? மன்மதனை அழித்து யமனை உதைத்து திரிபுரத்தை தகனம் செய்து காலகால விஷத்தை எல்லாம் அருந்தி தட்சன் வேள்வியை அளித்தாரே, அந்த பரமேஸ்வரனாலும் கூட, இவ்வளவு காரியங்களையும் செய்த பரமேஸ்வரனாலும் கூட இவரை எதிர்த்து போரிட முடியாதுன்னா வேற யாரை, யாராலே இந்த முருகப்பெருமானை எதிர்த்து போரிட முடியும்? எப்படி தன்னுடைய தன்னிடத்திலே இருந்து பிறக்கக்கூடிய குழந்தையை தன்னை போலவே பார்க்கிறார்களோ, அதே போலவே ஒரு விளக்கிலே இருந்து ஒரு பெரிய தீவட்டியானது ஏற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு ஜுவாலையாக பிரகாசமாக இருக்குமோ, அதை போல முருகப்பெருமான் சிவனிடத்திலே இருந்து வந்து தோன்றி இருக்கிறார். சிவனுக்கு மகிழ்வும் சிவனுக்கு பெருமையும் கொடுக்கக்கூடிய சிவகுமாரர் இவர்தான் நம்மை எதிர்த்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தூதுவன் எல்லா விளக்கும் சொல்லுகிறான். சொன்ன உடனே தன்னுடைய சாரதியை பார்த்து சொன்னானா, சாரதி, உலக குருவாக யார் விளங்குகின்றாரோ, சர்வேஸ்வரனாக எவன் இருக்கின்றானோ, அந்த பரமேஸ்வரனுடைய குமாரன் வந்திருக்கிறார். நான் போய் அவரிடத்துல சில வார்த்தைகள் பேச வேண்டும், நீ அவரை நோக்கி செலுத்து, என்னுடைய ரதத்தை செலுத்து என்று சொல்லுகிறான். இங்க காந்தத்துல வந்து தூதுவன் சொன்னதாக முருகப்பெருமானுடைய அழகு வரும், பிறகு இவன் பார்த்ததாக அழகு வரும். இங்க கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமானை பார்த்து கோபம் கொண்டு வருகின்றான். முருகப்பெருமானை பார்த்த உடனேயே அவன் மதிமை எங்கி நிற்கிறான். இவனுடைய வார்த்தையாக, அல்லது கச்சியப்பருடைய வார்த்தையாக, இதே ஸ்காந்தத்தினுடைய பொருளையே அப்படியே கச்சியப்பு முனிவர் தன்னுடைய வார்த்தையாக சொல்வார். தன்னை மறந்து, தன்னுடைய உணர்வு மறந்து நின்றானான் தாரகாசுரர். இறைவனிடத்திலே மாயையும் சரி, கர்மமும் சரி, ஆணவமும் சரி ஒடுங்கி செல்லும், தன்னை மயங்கி அவை நிற்கும். அந்த மயக்கம் எல்லாவற்றிற்கும் மயக்கத்தை கொடுக்கும். மாயை என்பது எல்லாரையும் மயக்கும், ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்திலே அது மயங்கி கிடக்கும். தன்னுடைய மாயை மாயைக்கே மாயை வந்தது என்பதை போலவே இவன் தாரகாசுரனே தன்னுடைய உணர்வு மறந்து

அவன் தவம் செப்பற்பாற்றோம் அச்சரியப்படுகின்றார் கச்சியப்பும் இவன். முழுமதி என்ன ஆறு முகங்களும் அப்படியே சந்திரன் இது அருணையர் மாதிரி ரொம்ப அழகா சொல்லுவார், சசி கோடி வெண்மதி எழுந்து வரும்படியாக சந்திர சூரியர்கள் அப்படி கோடி சந்திரன் கோடி சூரியன் வந்தா எப்படி இருக்குமோ அந்த பிரகாசமும் தன்மையும் அதுபோல எழுந்து வருக இவருடைய முகம் இருக்கின்றது என்று பாடுவார் அருணகிரிநாதர். இங்கே முழுமதி அப்படியே பூர்ணமான சந்திரன், அந்த முழுமையான சந்திரன் இருக்கின்றானே பௌர்ணமி சந்திரன், அது போன்ற ஆறு முகங்கள் அவனுக்கு அங்கே சசாங்கன் என்ற பெயர் உடுத்த சந்திரனுக்கு கூட களங்கம் உண்டு. ஆனால் முருகப்பெருமானுடைய முகத்திலே எந்த விதமான களங்கமும் இல்லாதவனாக வருகின்றானாம். அந்த ஏகவர்ணனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு வந்தான். அவனுடைய விழிகள் முன்னான்காகும் விழிகளின் அருளும் இதுதான் அழகு பார்க்கணும். தாரகாசுரன் பார்க்கிறான், பார்க்கும் பொழுது அந்த தன்மை, ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நம்ம பார்க்கலாம், யாராவது சாதாரணமா சண்டை போடுகிறார்கள், அட நாமே அட்டையாவது வாய்ச்சண்டை போடுறோம், கை சண்டையே விட்டுருங்க, வாய்ச்சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் முகம் அப்படியே சிவக்கும், முகம் கோணிக்கொண்டு செல்லும், கண்கள் சிவக்கும், கண்கள் குறுகும், நம்முடைய முகத்தினுடைய பாவனைகள் மாறுபடும். நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப தன்மையா கூலா இருக்கிறார் சார், இப்படி யாராவது சொல்லுவோமா, ரொம்ப தன்மையா இருக்கிறார், நம்ம இப்படி அட்டையா அந்த கோபத்தோட இருக்கிறவர் பார்த்து என்ன இப்படி கொதிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா முருகப்பெருமான் யுத்தகலத்திற்கு வந்திருக்கிறார், அவருடைய முகம் மிக தன்மையானதாக இருக்கின்றதா. அதை விட அழகு என்ன, கண்கள் வந்து முகத்திலே அந்த மனத்திலே இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடியதை புகத்தை புறத்திலே காட்டக்கூடியது கண்கள், அந்த கண்கள் அருளை வெளிப்படுத்துவதாக தாரகனுக்கு தெரிகின்றது. அதுதான் முக்கியம், ஒரு அசுரனுக்கு ஒரு விரோதிக்கு பார்க்கும் பொழுது ஆகா இவனுடைய அழகு எப்பேற்பட்டது. ஏன்னா குமரவேள் என்று சொல்லும் பொழுது குமரவேள் குமரன் தன் தாதையை பாடிப்பற என்று பாடுவார், சொல்லி இருக்கிறது மாணிக்கவாசகர் ஒரே ஒரு ரெண்டு சரித்திரம் சொல்லுவார், கண்ணப்ப நாயனார் சண்டேச நாயனார் என்று சொல்லி. அதே மாதிரி முருகப்பெருமானை மட்டும்தான், கணபதியை பற்றி சொல்லல, குமரந்தன் தாதையை பாடிப்பறான்னு அறுநூத்தம்பத்தாறு பாட்டுல முருகப்பெருமானுடைய தந்தை என்று சொல்லுவார். என்ன அழகுக்கு அழகன், நம்ம முதல்ல பார்த்தோம் இவன் எப்பேற்பட்டவன், மனசி ஜ கோடி கோடி லாவண்யாய தீனஜ

மனசிஜ கோடி கோடி லாவண்யாய தீனச்சரண்யாய ஸ்ரீசோ பிரம்மண்யாய. மனசிஜ கோடி கோடி லாவண்யாய, அத மனசிஜன்னா மன்மதன், கோடி கோடி மன்மதர்கள் சேர்ந்தாலும் இவனுடைய லாவண்யம் அழகு இருக்கிறதே, அதை தாண்டினவன் முருகப்பெருமான். தீட்சிதர் தன்னுடைய கிருத்தியில பாடுவார், அப்பேற்பட்ட இவனுடைய அழகை பார்க்கிறான். முழுமதி அண்ணன் ஆறு முகங்களும் ஆறு சந்திரன் உதித்தது மாதிரி, பௌர்ணமி சந்திரன் ஆறு இருந்தா எப்படி இருக்கும், அதுபோல முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும், பன்னிரண்டு விழிகள்ங்கிறத முன்னான்காகும் விழிகளின் அருளும், விழிகளை பார்த்தா அந்த விழிகளிலே அருள் தெரிந்தது இவனுக்கு. கோபம் தெரியல, அருள் தெரிகிறது, இதுதான் அந்த இடத்துல அதிசயம். அருள் தெரிந்தது விழிகளின் அருளும், வேலும் வேறுள படையின் சீரும். கையிலே வேலேந்தி இருக்கிறார் வேலன் முருகப்பெருமான், பதினோரு ஆயுதங்களும் இருக்கின்றன, தண்டு அதாவது கதாயுதம், வேல், அம்பு எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார், வில்லு, பரசு, மணி துவஜம் என்று சொல்லும்படியாக அவருடைய கொடி எல்லாவற்றையும் கையில ஏந்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வேறுள படையினார், வேலும் வேறுள படையின் சீரும் அந்த சிறப்பை பார்க்கிறான். அழகிய கரம் ஈராறும், படை இருக்கிறது, சிறப்பான படைகள் படைக்கலங்கள் இருக்கின்றன, ஆனா படைக்கலங்களை பிடித்த காரணத்தினால வீரம் தெரியல, இன்னும் அழகு தருகிறதா, ஏன் அழகுக்கு படைக்கலங்களுக்கு இவருடைய கரங்களினாலே அழகு பெற்றதுன்னா, சீர்மையான கரங்களினாலே அழகிய கரம் ஈராறும், இந்த அழகிய கரங்களினாலே அந்த படைகளுக்கு சிறப்பு வந்தது. வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும், அது மட்டும் கிடையாது, சின்ன குழந்தை அணி மணி தண்டையார்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான். அழகிய அணிந்திருக்கக்கூடிய அழகிய மணித்தண்டை, இது அருணகிரிநாதர், தண்டகணி வெண்டகன் கிங்கிணி சதங்கையும் தண்கள சின்னம்.

நின் தந்தையினை முன்பறிந்த உரு கொண்டு நன் சந்தடமடைந்து நன்றன்பு போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றும் சந்தியாவோ. அப்படியே ஆடிக்கொண்டு மிருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார் அருணகிரிநாதருக்கு. அதை பாடுகிறார், தண்டயணி வெண்டயின்னி சதங்கையும் தன் கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நன் அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்தம குடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தி. அப்படியே பாருங்க, கச்சியப்பருடைய பாடல் ஸ்காந்தம் கச்சியப்பருடையது அருணகிரிநாதர் அப்படியே இருக்கும். என்ன அழகு, என்ன அழகு என்று பார்க்க கந்தனுடைய அழகை கண்டு வியக்கிறான். அழகிய கரம் ஈராறும் அணி மணி தண்டை ஆர்க்கும் செழுமலர் அடி, தாமரை போன்ற சிவந்த தாமரை பாதங்கள், இந்திரிய தாப சபலத்தை எல்லாம் அறுக்கக்கூடிய பாதங்கள், போதகம் தரு கோவே என்று எவன் இருக்கின்றானோ எவனை எவனுடைய திருப்பாடங்களை எல்லாம் வாசித்து காணோனாதது பூஜித்து கூடனாதது வாய்விட்டு பேசோனாதது நெஞ்சினானே மாசர்க்கு தோணனாதது நேசர்க்கு பேரோனாதது என்று எந்த பாதங்கள் இருக்கின்றதோ அந்த பாதங்களை பார்க்கிறான். தாமரை போன்ற பாதங்கள், மென்மையான பாதங்கள், அங்கே தண்டையனி வெண்டையன் கிங்கினி சதங்கையின் தண்களர் சிலம்புடன் கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அணிமணி தண்டை ஆர்க்கும், அப்படியே சலங்கையை கொஞ்சி கொண்டிருக்கிறதான். எப்பாருக்கும் ஒரு குழந்தை நடை பயின்று கொண்டே இருக்கும் பொழுது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அவனுடைய காலில இருந்து. அதே போல இவர் நடை பயிலக்கூடிய சிறு குழந்தையாக இருக்கிறாராம். இதை பின்னாடி ஸ்காந்தத்துல சொல்லுவான், 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பாலகனாக இருக்கிறாயே என்னிடத்துல பொறுக்கு வந்தாயான்னு ஸ்காந்தத்துல கேட்பான். இங்கே அந்த தண்டை ஆர்க்கும் சுழுமலர் அடியும் கண்டான், மேலிருந்து பார்க்கிறான். ஆண் தெய்வங்களுக்கு சொல்லும்போது பாதாதி கேசமாக பாட வேண்டும், பெண் தெய்வங்களுக்கு சொல்லும் பொழுது கேசாதிபாதமாக பாட வேண்டும். இதுதான் மரபு, கவி மரபு சொல்லுவார்கள். ஆனா அருணகிரிநாதருடைய பாடலை பார்த்தாலும் சரி, கந்தபுராணத்துல பார்த்தாலும் சரி, ஸ்காந்தத்துல பார்த்தாலும் சரி, முருகப்பெருமானை கேசாதிபாதமாக அதாவது தலையிலே இருந்து பாதம் வரைக்கும் பார்க்கக்கூடியதான் நீங்க பார்க்கலாம். இது ஒரு அழகு. இவன் அம்பிகையே, முருகப்பெருமான அதாவது சிவபெருமானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகையே முருகப்பெருமானாக வந்தாள் என்பது ஒரு மறைபொருள். எந்த அம்பிகைக்கு உள்ளே இருந்த பாலா திரிபுரசுந்தரியாக அவள் வருகிறாளோ அதே போல முருகப்பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பாலனாக குமாரனாக அவதரித்திருக்கின்றான். அம்பிகை தவிர வேற கிடையாதுங்கிறது தான். அதனால கேசாதிபாதமாக இங்க முருகப்பெருமானை பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும், பெரும்பாலும் கேசாதிபாதமாகத்தான் இருக்கும். இங்கே முழுமதி அண்ணன் ஆறு முகங்களும் முன்னான்காகும் விழிகளின் அருளும் வேறுள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டையார்க்கும் சொல்லுமலர் அடியும் கண்டான். கச்சியப்பர் கேட்கிறார், அவன் தவம் செப்பற்பாற்றோ, எந்த முருகப்பெருமானை காண வேண்டும் துதிக்க வேண்டும் என்று

ருவாயே அவரை அடைய வேண்டும் என்று நாடி தேடி தொழுவார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கவிகுடுத்தும் தாழடை வைத்தும் காய்கனி துத்தும் கடும தடுமாறி காசினியை வெறுத்து சன்னியாசிகளாக அல்லது யோகிகளாக சென்று அவர்கள் அவர் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று நான்

யோவை எவ்வளவோ ஹடயோகம் செய்கிறார்கள். காவி உடுத்தும் தாஜடை வைத்தும் காடுகள் போக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் திரியாதே ஜீவனொடுக்கும் பூதவெடுக்கும் தேரவதிக்கும் சிவஞான அப்பேற்பட்ட எங்கெங்கேயோ சுற்றி சென்று நாடி தேடி தொழுவார்பால் என்று அவனை நாடிக்கொண்டிருக்க அசுரனுக்கு தாரகாசுரனுக்கு முன்னாலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. இவனுடைய தவத்தை விட சிறந்த தவம் உண்டா என்று ஆச்சரியப்படுகின்றார் கச்சியப்பர். அசுரகாண்டத்துல பார்க்க போகும்தான் எப்படியெல்லாம் இவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள் என்று. அதை நல்ல வழியில பயன்படுத்தலே என்பதுதான் இவர்களுடைய குறையே தவிர, அந்த அடம் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு பிடிவாதம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற பிடிவாதம் இவர்களுக்கு தவம் செய்வதிலே பிடிவாதம் இருந்தது. ஆனால் அதை நல்ல வழியிலே பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் இவர்களிடத்திலே இல்லை, அவ்வளவுதான். அந்த முருகப்பெருமான் வந்து சின்னஞ்சிறு குழந்தையாக நின்று கொண்டிருக்கிறாராம், பார்க்கிறான், மெய்மறந்து பார்க்கிறான். எப்பேற்பட்ட விழிகள், எப்பேற்பட்ட முகங்கள், எப்பேற்பட்ட கரங்கள், அவனுடைய திருவடி எப்பேற்பட்டது என்று ஒவ்வொரு அங்கமாக பார்த்தபடியே தன் நிலை மறந்து நின்று கொண்டிருந்தானாம் தாரகன். ஒரு கணம் அப்படியே பார்த்தான், அடடே விரோதியை கண்டு வியந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவனுடைய ஆணவம் வந்தது. இதுதான் நம்முடைய தன்மையிலே என்னாகும், நினைப்போம் சில சமயங்கள்ல நம்ம ஏறியாத மயங்கி நினைப்போம், அருள் அதெல்லாம் ஆகாது என்ன சார் அப்படின்ட்டு நம்முடைய மாயை ஆணவம் நம்மை மறைக்கின்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது அடுத்தது இவன் எப்படி வந்தான், தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணைய ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருரு அனைத்தும் நோக்கி அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்றான். ரொம்ப அருமையான பாடல். இதுக்கு விளக்கம் சொல்ல போனாலே நம்ம பலவிதமான இடங்கள்ல தொட வேண்டியிருக்கும். இப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறதுனால அப்படியே விடல, அடுத்த ஒரு ஸ்காந்தத்திலே இருந்து ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம். தற்பரம் அது உடைய சிந்தை தாரகன் இணைய ஆற்றால் சிற்பர மூர்த்தி கொண்ட திருவுரு அனைத்தும் நோக்கி, யோசித்து பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றார், சிற்பர மூர்த்தி கொண்ட சிற்பரமாக எவன் இருக்கின்றானோ, சித்தாகாசத்திலே எவன் விளங்கி கொண்டிருக்கின்றானோ அவனுடைய திருவுரு அனைத்தும் நோக்கி. இதுல ரெண்டு பொருள் உண்டு, திருவுருவை முழுவதுமாக கண்டான், இதுவே பெரிய விஷயம். எவன் இந்த விஸ்வரூபத்தை கொண்டிருக்கிறானோ அவனுடைய முழுமையான அந்த உருவத்தை பார்ப்பதுங்கிறது சாதாரணமான விஷயமா, முழுவதுமாக கண்டான் என்பது ஒரு பொருள். இரண்டாவது, அவனுடைய பலவிதமான தோற்றங்களையும் கண்டான். திருவுரு அனைத்தும் நோக்கி அவனுடைய திருவுருவங்கள், இதை பன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். எப்பேற்பட்டது, அவனே சிவன், அவனே அம்பிகை, அவனே குமார கடவுள், அவனே இங்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் கண்டான் என்பது பார்க்கலாம். ஏன்னா சூரபத்மனுக்கும் இதே போல ஒரு விதமான காட்சியை கொடுக்கிறார் முருகப்பெருமான். அவன் அப்பொழுது நினைத்தானா தாரகாசுரன், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல். இவன் ஆச்சரியப்படுகிறான், இவன் கொல் இவன் தானோ, ஆச்சரியப்படுகிறானா, என்ன சொல்லுகின்றான், அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றார். இப்பேற்பட்ட உருவம் தாங்கி வர வேண்டும் என்றால் அது அற்புதமாகத்தான் இருக்க முடியும். அற்புதம் என்ன, என்ன இல்லாத ஒன்று ஏற்படுகிறது, அதற்கு முன்பு இல்லாத ஒன்று ஏற்படுகிறது. அற்புதம், அற்புதம் எய்தி ஒன்று அற்புதமாக ஒரு இல்லாத ஒரு பொருளாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டு வருகிறான். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான், இவன் அற்புதமாக இதற்கு முன்பு இல்லாத ஒரு வடிவத்திலே, இவன் ஒரு முகமாக அம்பிகையாக இருந்தானோ, இவன் ஐந்து முகமாக சதாசிவனாக இருந்தானோ, அவன் இப்பொழுது ஆறு முகத்தை கொண்டு அமர் செய்ய வந்தான். அற்புதம், இதுக்கு முன்னாலே இல்லாத வடிவம் இது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான். இன்னொன்று, இவனுடைய திருவருவங்கள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாலே இந்த அற்புதமான தேஜோமயமான ரூபத்தை பார்க்கும் பொழுது இது விவரிக்க முடியாததாக, அற்புதம்னா விவரிக்க முடியாத ஒன்றாக.

0: பூதம் எய்தி நம்மேல் விவரிக்க முடியாத இந்த தேஜோமயமான ஸ்வரூபம் நம் மீது போர் செய்ய வந்ததுங்கிற ஒரு காரணம். ஏன்னா எல்லாமே அவனுடைய உருவமாக இருக்கும் பொழுது என் மேல ஒரு சண்டைக்கு வந்தான், போருக்கு வந்தாங்கிற ஒரு விளையாடலை நிகழ்த்துகின்றானே, இது அற்புதம். அற்புதம் எய்தி நம்மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் இவன் யாரா இருக்க முடியும்? கற்பனை கடந்த ஆதி கடவுளே. அருமையான வார்த்தை இந்த இடத்துல போடுகிறார், கற்பனை கடந்த. இது வந்து வேத வாக்கியம், யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று நம்முடைய மனத்துக்கு எட்டாதவன் என்று அந்த பரம புருஷனை வேதமாதா துதிப்பாள். அதே போலத்தான் இவன் சொல்லுகின்றான், கற்பனை கடந்த நம்முடைய கற்பனையிலே மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாத மனத்தை தாண்டிய, மனத்தையே தாண்டினது என்று சொன்னால் அது வாக்கையும் தாண்டியதாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா மனத்திலே எது இருக்கிறதோ இந்த ஐம்புலன்களாலே எது அனுபவிக்கப்படுமோ அதையே இந்த வாக்கினாலே கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற பொழுது மனத்தையே தாண்டிய மனாதீத கோச்சரமாய் நின்ற பொருள் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி வாக்குக்கு சொல்ல முடியும்? வாக்கிறந்த என்று பாடுவார், அதே மாதிரி வாக்கிறந்த அமுதம் மயிர்கார் தோறும் தெக்கினன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். வாக்கு இறக்குன்றது அந்த இடத்துல வாக்கு இருக்க முடியாது. அருணகிராத பாடுவார், சொல்லனாத இந்த ஆனந்தமே என்று மனோலயம் வந்து வந்து தாக்கும் என்று சொல்லும்படியாக மனத்தை தாண்டிய மனோதீதனாக சுரபூபதியாக எவன் இருக்கின்றானோ அவன் கல்பனை கடந்த மனத்தை கடந்தவன், மனத்தினாலே நினைக்க முடியாத ஒரு பரம்பொருளாக பரமபுருஷனாக இருக்கின்றான். இந்த வேத கருத்தில் அப்படியே நுணுக்கமாக எடுத்துக் கொண்டு வருகிறார் கச்சியப்பர், கற்பனை கடந்த ஆதி கடவுளே, இவனே பரமபுருஷன், இவனே பரமாத்மா, இவனே ஆதியான எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கின்ற ஆதியாக இருக்கப்பட்ட இறைவன், இவர் கடவுள் அவர் கடவுள், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் எல்லாம் மயங்களை தாரகாசுரன் நிச்சயம் செய்கின்றான். அவனுக்கு தெரிகின்றது எப்போ முருகப்பெருமானுடைய காட்சி வந்த பொழுது, இவனே கடவுள், வெறும் கடவுள் கிடையாது, இவனே ஆதி கடவுள். ஏன் தெரியுமா? பிரம்மனை எதிர்த்திருக்கின்றான், இந்திரனை எதிர்த்திருக்கின்றான், விஷ்ணுவை எதிர்த்திருக்கின்றான், எல்லாரையும் தோற்றோட செய்திருக்கின்றான். இவர்கள் எல்லாம் கடவுள்கள் அல்ல, ஏன்னா அவனே தாரகாசுரனே எல்லாரையும் தோற்கடித்திருக்கின்றான். சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கினான், அந்த சிவனையும் மிஞ்சியவனாக சிவகுமாரன் இருக்கிறானே, அதனால பார்த்தான் அயனன ஆகி அரியன ஆகி அரிய அரணன ஆகி அவர் மேலா என்றிருக்கக்கூடியவன் இவனே பரம்பொருள் என்று அவன் அங்கே நிச்சயம் செய்கின்றான். என்ன ஆச்சரியம் கச்சியப்பர், அதே போலத்தான் ஸ்காந்தத்துல தேவாதி தேவர்கள் எல்லாம் நீயே பரமபுருஷன் என்று ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம ஒத்துக்க மாட்டோம், என்ன சார் ஜாகிர அடிக்கிறான், இவங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கிடையாது, இங்க அதனாலதான் வைத்தார் அசுரன் ஸ்தோத்திரம் செய்கிறான். அசுரன் எவன் எதிர்த்து வந்திருக்கின்றானோ, எவன் முருகனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்பேற்பட்ட தாரகாசுரன் சொன்னதாக இங்கே வைத்த கற்பனை கடந்த ஆதி கடவுளே இவன் கொல் என்று அந்த சிவமூர்த்தி, அவனிடத்திலே வந்த சிவகுமாரன் இருக்கிறானே இவன்தான் கடவுள், இவனே ஆதி கடவுள் என்று அவன் அங்கே தீர்மானம் செய்தானா? தன்னை தேற்றிக் கொண்டார் கிடையாது, அவனுக்கு மீண்டும் அவனுடைய மாயை அவனை சூழ்ந்தது. அவன் அப்பொழுது பேசுகின்றான், இல்ல ரெண்டு விதமா ரொம்ப அழகானது உண்டு, நம்ம பேசுவதை சொல்லிவிட்டு அதுல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வேதபரமாக இருக்கப்பட்ட அந்த வார்த்தைகளையும் பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், இந்த பாரப்பா உலக கர்த்தா உலக தேவன் நீ, ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நீ தான் உலகத்துக்கெல்லாம் காரணம், உலகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவன், அப்படி உன்னை பெற்றிருக்கக்கூடிய உமையையும் பரமேஸ்வரனை ஆகின்ற அந்த சிவபெருமானையும் விட பாக்கியசாலி உலகத்துல யார் இருக்க முடியும்? இந்த பார், எங்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடியது இயல்பு, அவர்கள் எங்களோடு யுத்தம் செய்வார்கள், நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்கின்றோம், இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இது இயல்பு, அவர்கள் எங்களை அழிக்கிறார்கள் அழிக்கிறார்கள், நாங்கள் அவர்களை அழிக்கிறோம், ரெண்டு நடந்து கொண்டே இருக்கின்றது, இது இயற்கை, ஒன்று இதை பண்ண முடியாது, இரண்டு பேருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு காரணம் பரமேஸ்வரன், எல்லாம் கடவுள் சித்தத்தால தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பரமேஸ்வரனுக்கு குமாரன் நீ, ஆத்மா தன்னுடைய ஆத்மாவே தன்னுடைய உயிரே மகனாக பிறக்கின்றது என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இப்போ அவனுடைய ஆத்மாவே நீ மகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா சிவபெருமான் நீ தான், உன்னோடு நான் எப்படி நான் சண்டை போட முடியும்?
1: விஷ்ணுவை எல்லாம் விட்டுடு, விஷ்ணு எங்களுக்கு அவசியம் இல்லை, பிரம்மாவை பற்றி நாங்கள் கவலைப்படப் போவதில்லை. ஆனால் பரம உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுடைய குமாரன் நீ, அவனைப் போலவே எங்களுக்கு இருக்கக்கூடியவன், அவனைப் போலவே நீ எங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆக வேண்டும். ஆன காரணத்தினாலே எங்களோட எதுக்கு சண்டைக்கு வந்தா என்று ஸ்காந்தத்தில் கேட்பான். அதை தமிழ்ல ரொம்ப அழகாக கச்சியப்பர் சொன்னார். நாரணன் தனக்கும் மற்ற நான்முகம் தனக்கும் வெள்ளை வாரணம் தனக்கும் அல்லால் மதிமுடி அமலனுக்கும் தாரணி தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கோர் காரணமில்லை. மைந்த வந்ததன் கலரு கொஞ்சம் வித்தியாசமா இந்த இடத்துல சொல்லுவார். நாரணன் அவனுக்கும் மற்ற நான்முகன் பிரம்மாவுக்கும் வெள்ளை வாரணன் அதாவது ஐராவதத்தை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய இந்திரனுக்கும் தவிர சிவபெருமானோடு எங்களுக்கு பகைமை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்திலே தோன்றியிருக்கக்கூடிய குமாரனே நீ எதுக்காக இப்பொழுது வந்த என்று கேட்கின்றான். அப்ப முருகப்பெருமான் அவனை பார்த்து கேட்கிறார். ஸ்காந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், என்னமோ வஞ்சகமாக இச்சகம் பேசி நீ பேசுகிறாயே, யார் நீ முதல்ல அத சொல்லுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒருத்தன் சொல்றான்னா நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம சொல்லுவோம், நான் இங்க பேசிட்டு இருக்கோம், ஏன் உள்ள வர்றான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் சர்வான் தெரியாமையாக உலகத்தை எல்லாம் அறிந்தவர், தானே அதனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய அவர், தாரகரை பத்தி தெரியாதா. ஆனா தெரியாதது போல கேட்கிறார், நீ யார் முதல்ல அதை சொல்லு, இச்சகமாக வஞ்சகமான வார்த்தைகளை பேசுகிறாய், முதல்ல நீ யார் என்று கேட்கிறார். அப்ப தாரகன் சொல்லுகிறான் தன்னை பற்றி, நான் தான் தாரகன் சூரபத்மனுடைய தம்பி, உன்னிடத்துல ஏமாற்றுறதுக்கெல்லாம் நான் வரல, எனக்கு ஒண்ணு விரோதம் கிடையாது, நான் உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்லுகிறான். அப்ப முருகப்பெருமான் என்ன செய்கிறார், அவனுக்கு அந்த எதற்காக யுத்தத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் ஸ்காந்தத்துல. இது கொஞ்சம் நாம நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம். இதுல வேதத்தினுடைய அற்புதமான கருத்து ஒன்று சொல்லுகிறார் முருகப்பெருமான், நம்ம அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். தமிழிலே கச்சியப்பர் சொல்லும் பொழுது, அறவினை புரிந்தே யாருக்கும் அருளொடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், இமயவர் தம்மை நீங்கள் சிறை அடை சிறையடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு நுந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். அந்த ஸ்காந்தத்துல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கு இது அப்படியே பொருந்தும். இறைவன் என்ன செய்கின்றான், நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு தண்டனையோ அல்லது அருளோ சிவபெருமான் கொடுக்கிறான். அறவினை புரிந்தே யாருக்கும் அருளோடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன், அருள் கொடுக்கிறான் இல்லை என்ற அவர்களை தண்டிக்கின்றான். அது அருளின் காரணத்தினாலே தான் அறக்கருணை மறக்கருணை என்று ரெண்டு இரண்டு உண்டு. அவன் என்ன செய்தான், இமயவர் தம்மை நீங்கள் சிறையிடை வைத்த தன்னை திருவிழம் கொண்டு, சூராதி அவுணர்கள் நீங்கள் எல்லாம் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்த காரணத்தினாலே உந்தம் விரலொடு வன்னை சிந்த விடுத்தனன் எம்மை என்றான். உன்னுடைய வீரத்தை வலிமையை அழிக்கும் பொழுது நான் வந்து என்னை அனுப்பி இருக்கின்றான், சிவனாலே அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று இந்த இடத்துல முருகப்பெருமான் சொல்லுகிறார். இதுல அவர் முருகப்பெருமான் ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது முதல்ல அந்த கருத்தை மட்டும், முதல் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன பேசினார்னு சொல்லிடுறேன். இதே மாதிரிதான் சிருஷ்டி கர்த்தாவாக பரமேஸ்வரன் இருக்கிறார், இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக லோக குருவாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தை எல்லாம் அவர் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், இந்த உலகத்திலே இருந்து ஒவ்வொரு காரியமும் தர்மத்தினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் தான் அணை மாதிரி அல்லது கரை மாதிரி சேது என்று சொல்லும்படியாக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் இது செய்யத்தகுந்தது இது செய்யத்தகாதது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்யத்தகுந்ததை செய்தால் சந்தோஷிக்கிறார், செய்யத்தகாததை செய்தால் அவர்களுக்கு தண்டிக்கின்றார். நீங்கள் செய்யத்தகாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தர்ம காரியங்களுக்கு விருத்தமாக வேதத்திற்கு சொல்லப்பட்ட காரணத்தில் இது செய்யத்தகாதது என்று எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே ருத்ரனுடைய சரீரம், இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்க்க போகிற அந்த தத்துவங்களை எல்லாம் பிரபஞ்சமே இந்த ருத்ரனுடைய சரீரம், அது அந்த சரீரத்துக்கு துன்பம் செய்தால் என்ன, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு துன்பம் செய்தால் என்ன, இறைவனுக்கு துன்பம் செய்தால் என்ன, அவனுக்கு நீங்கள் தீங்கிழைத்தவர்கள் ஆகின்றீர்கள், அவன் இப்படி செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரணத்தை எல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆக உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களை திருத்த வேண்டும் மறக்கருணாயினாலே என்று சொல்வதற்காகத்தான் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்பொழுதே நீ போய் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, என்ன நீ என்னோட போரிட வந்திருக்கிறாய், உயிரோடு நீ செல்வது கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லிடுது மாதிரி முருகப்பெருமான் வந்திருக்கிறான், நீ போரிட வந்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு, உன்னுடைய சகோதரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து விடு, யார் தூதன் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பிவிடு, அவர்கள் உங்களுடைய சுற்றம், உங்களுடைய அரண், உங்களுடைய நகரம் எல்லாவற்றோடும் நான் உங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்வதாக இந்த இடத்துல அவன் முருகப்பெருமான் பேசுகிறார். கோபத்திலே துடிக்கிறான் தாரகன். என்ன நினைக்கிறாய் நீ? இதுல முதல்ல பேசினதுக்கும் அடுத்த பேசினதுக்கும் என்னாகும், வித்தியாசம் இருக்கும். அவன் சொல்லுவான், நீ சொல்லுகிறாயே இது செய்யத்தகுந்தது, எதை செய்யத்தகாதது என்று சொல்லுகிறாயே, அது செய்யத்தகாததுதான் எங்களுடைய தர்மம், நீ வந்து உயிரெல்லாம் ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்ற, எங்களுடைய தர்மமே உயிரை ஹிம்சை செய்வதுதான், இதை தவறு என்று எப்படி சொல்ல முடியும், இதுதான் நாங்கள் செய்யக்கூடியது, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஈவிரக்கம் இல்லாமல் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அழிப்போம், அடிப்போம், உயிரினங்களை ஹிம்சிப்பதுதான் எங்களுடைய பராக்கிரமம், அதுதான் எங்களுடைய பெருமை, நீ செய்யாதே என்று எப்படி சொல்ல முடியும், நாங்க அப்படித்தான் செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது விஷயம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என்னுடைய நான் போர் சென்றிருக்கும் பொழுது விஷ்ணுவானவர் அவருடைய சக்கராயுதத்தை ஒளி பொருந்தியது, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரத்தை என் மீது விட்டறிந்தார், என்னுடைய மார்பிலே பட்டு திரித்து கீழே விழுந்தது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததாக ஆனது, பிரம்மா பிரம்மாஸ்திரத்தை எய்தார், அது என்னுடைய மார்பிலே பட்டு புடி புடியாக போனது, அதே போல சௌரவாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாம் இவர்கள் விடுத்தார்களே, ஒருவருடைய அஸ்திரமும் பிரயோஜனப்படவில்லை, என்னுடைய கொம்புகளினாலே அஷ்டதி கஜங்களும் குத்தப்பட்டு அவை அந்த வாமனன் என்று சொல்லக்கூடிய அதன் முதலாக அஷ்டதி கஜங்கள் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறது, அவையெல்லாம் பொறிட்டு என்னுடைய தந்தத்தினாலே குத்தப்பட்டு என்னுடைய கொம்புகளினாலே குத்தப்பட்டு மோதி திக்கு யானைகள் ஓடிவிட்டன, எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு அடியினாலே இந்த பூமி பிளந்திருக்கிறது, எல்லா சேனைகளும் அழிகின்றன, இப்பேற்பட்ட வீரனா நான் இருக்கும் போது, சின்ன குழந்தை 16 வயசு கூட கிடையாது, 16 வயசு ஏன்னு கேட்டா அதுதான் யுத்தத்திற்கு பொருத்தமான வயது என்று இந்த சாஸ்திரங்கள் சொல்லும், அந்த சோழ சவரசம் என்று சொல்ல முடியாது, இந்த 16 வயது நிரம்பி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பாலன் என்கின்ற தன்மை மாறி யுத்தத்திற்கு அவன் பரிபூர்ணமான தகுதி உடையவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆக அந்த 16 வயது கூட இல்லாத நீ வந்திருக்கிறாய், இளங்கன்று பயமறியாதப்பா, சின்ன குழந்தை வந்துட்டே, நான் உன்னை மன்னித்து விட்டேன், காரணம் என்ன, எனக்கு வரம் கொடுத்த சிவனுடைய புத்திரன் நீ, மன்னித்து விட்டேன், திரும்பி சென்று விடு, ஓடிவிடுன்னு பேசுகிறான். அப்போ கோபத்தோடு பேசுகின்றாராம், நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய நீ பேசக்கூடிய தற்பெருமை இருக்கின்றதே, பிரயோஜனம் இல்லாத தற்பெருமை, வீண்பெருமையை அடித்துக் கொண்டிருக்கிற ஒன்றுமே கிடையாது என்று சொல்லும்படியாக பலவிதமான அந்த சரித்திரங்களை அங்கே சொல்லி மீண்டும் இரண்டு பேரும் போரிடச் செய்கின்றார்கள். இந்த ரெண்டு விஷயம் இதுல பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் முதலிலே பேசிய விஷயம் வேத சாஸ்திரத்திலே எப்படி இருக்கின்றது, சிவபெருமான் எப்படி வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது விஷயம், சரித்திரங்கள் சொல்லுகிறார் சிவனுடைய மகத்துவத்தை முருகப்பெருமான் சின்ன சின்ன விஷயமாக சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டும். இதுல இன்னொன்று, நான் முதலிலேயே சொன்னதை போல இந்த போரிடக்கூடிய இடங்கள் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஸ்காந்தத்திலே வேத சாஸ்திர கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கே சொல்லுகிறார்கள். இது நாம் தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது, நம்ம அப்படியே கதை தானே என்று நினைத்து விடக் கூடாது. நமக்கு இந்த புராணங்கள் எல்லாம் வேத சாஸ்திர கருத்துக்களை விளக்க வந்தவை, அதுல புரியாமல் மறை பொருளாக இருந்த வேத கருத்துக்களை நமக்கு விளக்கமாக சொல்வதற்காகத்தான் இதிகாச புராணங்களே. இந்த புராணங்கள் விளக்கமாக அங்கெங்கே கதை சொல்லும் உதாரணங்கள் இங்கே இருக்கும். தாரகாசுரன் பேசுவதற்கும் முருகப்பெருமான் பேசுவதற்கும் உதாரணமாக இது இருக்கும், எது செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாததுன்னு. இப்ப வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது, முருகப்பெருமான் எதை சொல்லுகிறார், இதை நம்ம பார்க்க வேண்டும். கொஞ்சம் எனக்கு உங்களுடைய செவிகளை கொடுங்கள், இது என்ன கதையாக இல்லாமல் கருத்துக்களை பார்க்கிறோம், கொஞ்சம் உங்களுடைய மனத்தை கொடுங்கள், அதை திரும்பி கதை போகும் பொழுது சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 26. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, முன்பொரு சமயம் சான்றோர்களான முனிவர்கள் பிரயாகையில் ஒன்று கூடி ஒரு பெரிய வேள்வியை முறைப்படி செய்யலாயினர். அதில் சனகர் முதலிய சித்தகணங்கள், தேவரிஷிகள், பிரஜாபதிகள், தேவகணங்கள், பிரம்மத்தை நன்கறிந்த ஞானிகள் என பல்லோரம் வந்திருந்தனர். ஒளிமிக்க திருமேனிகளோடு கூடிய வேதங்கள், ஆகமங்கள் ஆகியவைகளோடு நானும் பரிவாரங்கள் சூழ அங்கு சென்றேன். பல பலவாறு விசித்திரமான உற்சவங்களோடு அங்கு பெரியதோர் ஆன்றோர்கள் கூட்டம் கூடியது. பல சாஸ்திரங்களின் தொடர்புடைய அறிவியல் சர்ச்சைகளுடன் வாத விவாதங்களும் நடந்தன. முனிவரே, அப்பொழுது சிவபெருமான் சதீதேவியும் சிவகணங்களும் புடைசூழ அங்கு வந்தார். மூவகங்கட்கும் நன்மை செய்பவரும், அனைத்தையும் படைப்பவரும், அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவரும் என்றோ சிவபெருமான். அவர் வந்ததைக் கண்ட தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் நான் ஆகிய அனைவரும் பக்தியோடு எழுந்து வணங்கி துதித்தோம். அவர் கட்டளையை ஏற்று அனைவரும் தங்கள் தங்கள் இடத்தில் அமர்ந்தோம். சிவபெருமானை கண்டதால் அனைவரும் மகிழ்ந்து தங்கள் பேற்றை புகழ்ந்து கொண்டனர். இதற்கிடையில் பிரஜாபதிகளில் முக்கியரான தட்ச பிரஜாபதி தன் ஒளியை பரப்பிக் கொண்டு மகிழ்ச்சியோடு எதிர்பாராதபடி அங்கு வந்தான். வந்தவன் என்னை வணங்கி என் அனுமதி பெற்று அங்கு அமர்ந்தான். அது சமயம் தட்சன் அனைத்து உலகங்கட்கும் அதிபதியாக நிச்சயம் நியமிக்கப்பட்டிருந்ததால் அனைவரது மரியாதைக்கும் உரியவனாக இருந்தான். பெருமைக்குரிய பதவி பெற்ற எண்ணத்தால் மிகவும் செருக்கியிருந்தான். உண்மையறிவை இழந்திருந்த நேரம் அது. அப்பொழுது அனைத்து தேவர்ஷிகளும் தலைவணங்கி துதித்து இரு கை கூப்பி ஒளிபடைத்த தட்சனுக்கு மரியாதை செய்தனர். ஆனால் பல பல திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் தலைவணங்கவில்லை. அவர் அனைத்திற்கும் தலைவர், செயற்கரிய செயல் செய்பவர், சுதந்திரர், மேலும் ஈஸ்வரர். யாவர்க்கும் ஒப்பற்ற ஈசன் அல்லவா அவர். ஆகவே தன் ஆசனத்திலேயே அமர்ந்திருந்தார். எழுந்திருந்து தட்சனை வரவேற்கவில்லை. தலைவணங்காத சிவபெருமானைக் கண்டு என் மகனான தட்சப்பிரதா பிரஜாபதி மனம் நொந்தான், சினந்தான். அகங்காரம் கொண்டிருந்ததால் அறிவிழந்த அவன் ஸ்ரீ ருத்ரரை குரூரமாக பார்த்து அனைவரும் கேட்கும்படி உறக்க கூறலானான். தட்சன் கூறுகிறான், தேவர்கள், அசுரர்கள், சிறந்தவர்களான அந்தனர்கள் மற்றும் ரிஷிகள் ஆகிய இவர்கள் அனைவரும் என்னை கொண்டாடி தலைவணங்கினார்கள். ஆனால் பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ பெருமை பெற்றதாக நினைத்து நிற்கும் இவன் குடிய மானுடன் போல் ஏன் என்னை வணங்கவில்லை? இடுகாட்டில் வசிக்கும் வெட்கமற்ற இவன் இப்பொழுது என்னை வணங்காதது ஏன்? வேதங்களில் கூறப்பட்ட சடங்குகள் இவனுக்கு ஏது? பூதங்களும் பிசாசுகளுமே இவனை சுற்றியுள்ளதால் வேத நெறி சடங்குகள் அற்றவன், கொழுப்படுத்து அறைகிறான். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை அவமதித்து நன்னறியை மாசுரச் செய்பவன். இவனோடு இருப்பவர்களும் இவனை பின்பற்றுபவர்களும் பாஷண்டர்கள், அதாவது நாத்திகர்கள், தீயோர், பாவமே செய்யும் கட்டுப்பாடுடையவர்கள், பாவமே செய்யும் கடப்பாடுடையவர்கள், அந்தணர்களை கண்டால் நிந்திப்பவர்கள், சிரிக்கித் திரிபவர்கள். இவனோ பெண்பத்தி பிடித்தவன், சிற்றின்பப் பேயன். ஆகவே இவனை இப்பொழுதே சபிக்கப் போகிறேன். ருத்ரனான இவன் நாலு வர்ணங்களிலும் தனித்தவன், கோரவடிவனன். இவனை வேள்வியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். சுடுகாட்டில் வசிக்கும் இவனுக்கு ஏது உயர்ந்த குலம்? பிறப்புதான் ஏது? ஆகவே தேவர்களோடு இவன் வேள்வியில் அவிர்வாகம் பெறாமல் போகட்டும். இதிலே உரையாசிரியரின் குறிப்பாக சில குறிக்கப்பட்டிருக்கின்றன. மிக அழகாக இருக்கின்றதவை. அவற்றையும் நாம் காணலாம். தட்சன் உண்மை பொருள் அறியாது இவ்வாறு நிந்தித்ததன் உட்பொருளை இந்த ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார். தட்சன் என்ன செய்தான்? அவன் கூறியது பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ என்று கூறினான். அதனுடைய பொருள் என்ன? உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இது வேண்டும் இது வேண்டும் என என்றென்றும் ஆசை கொண்டு அலைகின்றனர். இவ்வாறு அலைபவர்களை ஏனடா நீ பிசாசு போல அலைகிறாய் என்று கூறுவது வழக்கம். சிவமும் சக்தியும், அதாவது வெம்மையும் தன்மையும் ஒன்று சேர்ந்திருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஆகவே ஜீவராசிகள் சிவசக்தி ரூபம். இரும்பு துகள்கள் காந்தத்தில் ஒட்டுவது போலத்தான் ஜீவராசிகள் சிவனிடம் ஒட்டியுள்ளன. இதையேதான் பிரேதங்களும் பிசாசுகளும் சூழ என்கிறான். சரி, ஸ்மசானவாசி என்றால் என்ன? ஸ்மசானவாசி என்றால் இடுகாட்டில் இருப்பவன். உலகம் முழுவதுமே இடுகாடுதானே. இதில் காசி என்பதையே மகாஸ்மசானம் என்பர். இவ்வுடலும் மயானமே. ஏனெனில் இதில் உள்ள உயிர் அணுக்கள் நிமிடந்தோறும் வளர்ந்து இறந்து கொண்டிருப்பதால். ஆகவே அழியும் ஜீவராசிகள் கொண்ட இவ்வுலகமே ஒரு ஸ்மசானம், அதாவது மயானம். இதில் சிவபெருமான் வசிக்கிறார் என்பதிலிருந்து ஒவ்வொரு ஜீவராசிகளின் அணுக்களிலும் அவர் நிக்கமர நிறைந்துள்ளார் என்று பொருளாகிறது. அடுத்தது வெட்கவற்றவன் என்று கூறினான். சிவபெருமான் எப்போதும் ஆத்மாராமன். தன்னிலேயே இன்பம் காண்பவர், ஆன்ம தியானத்திலேயே இன்பம் காண்பவர். கண்ணன் கீதையில் குணாதீதனை பற்றி கூறும் பொழுது மானாபமானோயஸ்துல்ய துல்ய மித்ராரிபக்ஷயோ என்று கூறுகிறார்.
1: குணாதீதனுக்கே மானம் அவமானம் இரண்டும் ஒன்று எனில் அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவனுக்கு வெட்கமேது? மேலும் அடியார்களை காப்பவர் ஏழை பங்காளர் லுப்தக்கிரியகா என்று கூறினான். வேதங்களில் கூறப்பட்டுள்ள சடங்குகள் அற்றவன் என்று பொருள். லுப்தாகா கிரியாகா யஸ்மின் பரபிரம்ம ரூபத்வாதி என்பர் உரையாசிரியர். ஜீவர்களான அனைவருக்கும் சடங்குகள் உண்டு. அவர்கள் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு உள்ளதா? சிவனோ பரமன், பரபிரம்மம். வேதங்கள் இவரையே போற்றி துதிக்கின்றன. ஆகவே அனைத்தையும் தாண்டி நிற்பவருக்கு சடங்குகள் ஏது? மத்தகா என்று கூறினான். மத்தகா என்றால் கொழுப்படுத்த அலைபவன், அதாவது பைத்தியக்காரன், பித்தன். ஜீவராசிகளின் நலனையே கருத்தில் கொண்டவர். ஆதலால் இவர் பித்தன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். எனவே கொடுப்படுத்து அலைபவர். எருக்கம்பூ தும்பைப்பூ போன்ற அற்பமான புட்பங்கள் ஆயினும் அதையேற்று விலை மதிக்க முடியாத மோட்சத்தை அருள்பவர் எனில் அவர் பித்தர்தானே என்கிறார் அப்பைய தீட்சிதர் என்னும் மகான். அவிதகா நீதி விதூஷகா என்று கூறுகிறான். அது என்ன? சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளை அவமதித்து நன்னெறிகளை மாசுரச் செய்பவன். அவிதகா நீதி விதூஷகா. நெறிமுறைகள் பிறப்பிறப்பு, இந்த நெறிமுறைகள் எல்லாம் பிறப்பு இறப்பிற்கு உட்பட்ட ஜீவராசிகளுக்கே தவிர முழுமுதற் கடவுளுக்கு உண்டோ? அந்நெறிமுறைகளை கற்பித்தவரே அவர்தானே. அவரோ பிறப்பிலி, ஆகவே இறப்பிலி. பின் விதிமுறைகள் அவருக்கு ஏது? எனவே அவர் அவிதஹா, அதாவது நெறிமுறைகளை நிந்திப்பவர், அவமதிப்பவர். தட்சணை போன்ற அகங்காரிகளின் நெறிமுறைகள் வேதத்திற்கு புறம்பானவை. எஸ் சாஸ்திரவிதி முத்ருஜ்ய எஸ் சாஸ்திரவிதி முத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ நச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம் பகவத் என்றபடி தட்சணது செயல் வேதத்திற்கு புறம்பானது, ஆகவே அதை கண்டிப்பவர். வத்வாம் சதாசக்த ரவி பிரவீணஹா, இதற்கு பொருள் பின்பித்து பிடித்தவன் அல்லது சிற்றின்ப பேயன் என்று. உலகில் இறைவனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் பெண்களே. உடல் உறுப்புகளின் மாறுபாட்டால் ஆண் பெண் என்னும் பாகுபாடே தவிர ஆன்ம விஷயத்தில் அவன் ஒருவனே ஆண், மற்ற ஜீவன்கள் அனைத்தும் பெண்கள். நஸ்திரீ சுவாதந்திரியமர்ஹதி, பெண் பெண்பாளர் தனித்திருக்க கூடாது என்பது ஒரு நியதி. கொடி ஒரு கொழுக்கொம்பை சுற்றி நின்றுதான் வாழ முடியுமே தவிர தனித்து நிற்க முடியுமா? அதே போலத்தான் பெண்களும். ஆகவே பெண்பாலான ஜீவராசிகளை பிறவித்திரளைகளில் இருந்து நீக்கி தன்னிடம் சேர்த்துக் கொள்ள துடிப்பவன் இறைவன். எனவே அவன் பெண் வித்து பிடித்தவனே. ரதி பிரவீணமாக, இதுவும் என்ன சொல்லுகிறது? சிற்றின்ப பேயன் என்று பொருள். இலை தந்தான், பூ அளித்தான், ஒரு பழந்தந்தான் என அற்பமான சிறிய பொருள்களை தரினும் அவனது பக்தி கண்டு காதல் அன்பு கண்டு அதையும் பெரிதாக நினைத்து ஏற்பதில் விருப்பம் கொண்டவர் இறைவன். கல்லெடுத்து எரிந்து அர்ச்சனை புரிந்தார் சாக்கிய நாயனார். கந்தலை கசக்கி தந்தார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இவர்களுக்கு சிவப்பேர் இன்பம் அருளினார் சிவபெருமான். ஆகவே அடியார்களின் காதல் அன்பிற்கு தேயாக அலைபவர். ஆதலால் அவர் ரதிப்பிரவீணர் தானே. வர்ணேஸ்வதீதா, அதாவது நால் வர்ணங்களிலும் தனித்தவன் என்று பொருள். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா என்பது கண்ணனின் வாக்கு. அந்தணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் வேளாளர் என்னும் நால் வர்ணங்களும் குணம் மற்றும் செயலுக்கு இணங்க என்னால் படைக்கப்பட்டன என்பது கருத்து. இது படைக்கப்பட்டவர்களுக்கு தானே தவிர படைப்பவனுக்கு உண்டா? இறைவனும் அந்த படைப்பு தொழிலனான நான்முகனையும் படைத்தவன். ஆகவே இவர் நால் வர்ணங்களுக்கும் பார்ப்பட்டவர் அல்லவா? அடுத்தது விவர்ண ரூபகா என்று கூறுகிறான். அப்படி என்றால் கோரவடிவினனான கோரவடிவினன் என்று பொருள். சடைமுடி, புலித்தோலாடை, கபால எலும்பு மாலை, முக்கண்கள், உடலிலோ பாம்புகளான நகைகள், உணவோ நஞ்சு, குடியிருப்போ மயானத்தில், உடல் முழுதும் சாம்பர் பூச்சு, இவை அனைத்தும் விகாரம் அல்லவா? ஆகவே கோரவடிவினன் என்பது தட்சன் கருத்து. யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாசினி என்பது ஸ்ரீருத்ரம். இதற்கு உரை எழுதிய சாயனர் சிவபெருமானுக்கு இரு உருவங்கள், ஆயுதங்களை கைகளில் ஏந்தி காரணமின்றி பயத்தை உண்டு பண்ணும் மூர்த்தி கோரா என்பது, அவ்வாறின்றி அருள் புரியும் திருமேனி அகோரா என்பது என்கிறார். ருத்ரோவா ஏஷ யதக்னி தஸ்யே ஏதே தனுவோ கோரா அன்யா சிவா அன்யா என்கிறது வேதம். ஸ்ரீ மகாபாரதத்திலும் த்வே தனு தஸ்ய தேவஸ்ய தேவஜ்ஞா பிரம்மணா விதுகு கோரா சான்யா சிவா சான்யா தே செய்வ சததா புனஹா என்றே கூறப்படுகிறது. அதே ஸ்ரீ ருத்ரத்தில் நமோ விரூபே ஏப்யோ விஸ்வரூபேப்யோ நமஹா என்றும் கூறப்படுகிறது. விரூபேப்யா, ஒரு குறிப்பிட்ட உருவமோ இப்படித்தான் என்று விவரிக்க இயலாத ரூபமோ கொண்டவர் ஆதலால் விரூபர் என்கிறது வேதம். விகார

0: உத்தமங்களுடைய சிவகணங்களாகவும் விளங்குபவர். அதலால் விரூபர் என்கிறது வேதம். இவ்வுண்மை அறியாததால் தட்சன் விவர்ண ரூபன் என்கிறான். வேள்மியில் தேவர்களோடு கூட இவன் அவி உணவில் பெறாமல் இருக்கட்டும் என்பது தட்சன் சாபத்தின் கருத்து. தேவதேவரான சிவபெருமான் மிக மிக தாழ்ந்தவர்களான தேவர்களுக்கு சமமாக எவ்வாறு அவி உணவு பெறுவார்? ஆகவே அவர் தனியாக முன்பே பெறட்டும். அல்லது அடியார்க்கு எளியவர் ஆனதால் அடியவர்களான தேவர்கள் பெற்ற பின்பு முடிவில் பெறட்டும் என்பது உட்கருத்து. குலஜன்மஹீனஹா என்கிறான். உயர்ந்த குடிப்பிறப்பான ஆபிஜாத்தியமோ குலப்பெருமையோ அல்லது பிறப்போ ஏது என்பது தட்சனின் கூற்று. இவரை பிரதமோ தெய்வியோ பிஷகு, அனைத்துலகைக்கும் முதலானவர், தேவர்களின் தெய்வத்தன்மையாக இருப்பவர், பிறவிப்பிணிக்கு மருத்துவருமாக இருப்பவர் என்று வேதமும், யோ தேவானாம் பிரதமம் தமேஸ்வரானாம் பிரதமம் மகேஸ்வரம் தம் தெய்வதானாம் பிரதமம் ச தெய்வதம் என்ற ஸ்ருதிகளும், யோ தேவ சர்வதேவேஷு மகாதேவ இதி ஸ்மிருதா தஸ்மை நமஸ்து குர்வானா திவி திஷ்டந்தி தேவதாக என்று மகாபாரதமும் கூறுகிறது. தேவதைகளுக்குள் முதல்வன், உலகிலேயே சிறந்தவன், ஈஸ்வரர்களுள் முதலான மகேஸ்வரன், தேவர்களுள் முதல்வன் என்று வழங்கப்படும் அவரை வணங்கிக் கொண்டுதான் தேவர்கள் தேவ உலகில் வாழ்கின்றனர் என்கிறது சுருதிகளும் இதிகாசங்களும். மணிவாசகப் பெருமானும் விண் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே என்றும், ஆதி மூர்த்தி மூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் என்றும், மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க என்றும், ஆதியும் அந்தமுமில்லா அருப்பெருஞ் சோதி என்றும், மாலரியா நன்முகனும் காணாமலையினை என்றும், முன்னிப்பலம் பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்றும், ஏதமன் ஊர் ஏதமன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் என்றும் கூறுகிறார். திருமூலரும் திருமந்திரத்தில் பிறப்பிலி பேர் நந்திதன்னை என்றும், பிறப்பிலி பிஞ்ஞகன் பேர் அருளா பேர் அருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் என்றும், மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை என்றும் கூறுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றார் என்கிறார். ஒருநாமும் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளவனம் கொட்டோமோ என்கிறார் திருவாதபூரர். ஆகவே இறைவனை குலஜன்மஹீனன் என்றுதானே கூற வேண்டும். தட்சனானவன் சபிக்கிறான், இறைவனுக்கு தேவர்களோடு வேள்வியில் அவிர்வாகம் பெறாமல் போகட்டும் என்பதாக இப்பொழுது பிரம்மதேவர் கூறுகிறார். நாரதா, இவ்வாறு தட்சன் கூறியதை கேட்ட பிருகுமுதரிய மகர்ஷிகள் ஸ்ரீ ருத்ரதேவரை தியோன் என்று எண்ணி மற்ற தேவர்களோடும் ஸ்ரீ சிவபெருமானை நிந்திக்கலாயினர். இவ்வாறு கூறியதை சிவமெடுத்த நந்தியம் பெருமானுக்கு சினம் மூண்டது. கண்கள் சிவந்து கலங்கின. தட்சனை தவில் சபிக்க எண்ணி கூறலானார். நந்தியம் பெருமான் கூறுகிறார், அறிவிழந்த தட்சனே, தீய புக்தியும் மூர்க்கத்தனமும் கொண்ட மூடனே, என் தலைவரான மகேசனை இவ்வேள்வியிலிருந்து ஏன் விலக்கி வைத்தாய்? அவரை நினைந்த போதென்றோ வேள்வி பயன் பெறுகிறது, தண்ணீரும் தூயதாகிறது. அவ்விறைவனான மகேசனுக்கா நீ சாபமளிக்க துணிந்தாய்? தீய எண்ணம் கொண்ட தட்சனே, நீ ஓர் அந்தணன் என்கிற அகந்தையால் அன்றோ ஸ்ரீ ருத்ரருக்கு சாபமிடுகிறாய். குற்றமற்ற பெருந்தலைவரான ஸ்ரீ ருத்ரரை நீ வீணிலே தூற்றலானாய். அந்தணர்களுள் தாழ்ந்தவனே, எவர் இவ்வுலகங்களை படைத்து காத்து கறந்து அருளுகிறாரோ அந்த சிவபரம்பொருளுக்கு சாபமளிக்க இவ்வாறு நினைத்தாய்? இவ்வாறு நந்திகேசர் அதட்டவே தட்ச பிரஜாபதி சினத்தால் சிவந்து அவருக்கு சாபமளித்து கூறலுற்றான். ஹே ருத்ரகணமே, நீங்கள் அனைவரும் வேதத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக ஆகுக. வைதிக நெறிகளை விடுத்தவர்களாக மகர்ஷிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆகுக. நாத்திகத்தில் மனம் கொண்டு தொன்று தொட்டு வரும் மேலையார் செய்வனவற்றிலிருந்து விலகி இருப்பவர்கள் ஆகுக. தலையில் சடையும் உடலில் சாம்பலும் கழுத்தில் என்று மாலைகளும் கொண்டு கள் குடித்து திரிவீர்களாக. சிவ பார்ஷதர்களுக்கு தட்சன் இவ்வாறு சாபமளித்ததை செவியுற்ற நந்தியம் பெருமான் சினத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். சிலாத மகர்ஷியின் மகனான நந்திதேவர் சிவனுக்கு பிரியமான அணுக்கத் தொண்டர், ஒப்பற்ற தேஜஸ் படைத்தவர். அவருடனே செருக்குற்ற தீயோனான தட்சனை பார்த்து இவ்வாறு பதில் உரைக்கலானார். நந்தியம் பெருமான் கூறுகிறார், அடே தீய எண்ணம் கொண்ட மூர்க்கனே தட்சா, சிவதத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு சிறிது கூட இல்லையே. ஆகவேதான் நீ சிவ பார்ஷதர்களுக்கு வீணில் சாபமளித்தாய். செருக்கி திரிபவனே, எவருடைய மனதில் தீய எண்ணம் குடிகொண்டுள்ளதோ அந்த பிருகு முதலியவர்களும் அந்தரமை கொண்டுள்ள கர்வத்தால் உலக நாயகரான சிவபெருமானை எள்ளி நகையாடினர். ஆகவே ஸ்ரீ சிவபெருமானுக்கு எதிர்த்தட்டாக இருக்கும் உன்னை போன்ற தீய அந்தணர்களுக்கு ஸ்ரீ ருத்ரன் அருட்கணையால் இதோ சாபமளிக்க போகிறேன்.
1: உன்னை போன்ற தீய அந்தணர்களுக்கு ஸ்ரீ ருத்ரனின் அருக்கருணையால் இதோ சாபம் அளிக்கப் போகிறேன். உன்னை போன்ற அந்தணர்கள் கர்மங்களின் பயன்களையே உயர்வாக கூறும் வேதபாதங்களில் சிக்குண்டு வேதத்தில் உள்ள உண்மை தத்துவத்தின் அறிவை பெறாமல் போவார்களாக. அவர்கள் சிற்றின்பத்திலேயே தன்மயமாகி சொர்க்கத்தையே பிறர்க்கரிய பெரும்பேராக எண்ணி சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது வேறு ஒன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டு சினம் பேராசை மற்றும் திமிர் பிடித்து வெட்கமற்ற பிட்சுக்களாக கடவது. வேளாளர்களுக்கு வேள்விகளை வேதநெறியில் செய்விக்கும் அந்தணர்களாக வறுமையில் வாடுவீர்களாக. தானம் பெறுவதிலேயே மனங்கொண்டு நிந்திக்கப்பட்ட தானங்களை பெறுவதால் அவர்கள் அனைவரும் நரகம் புகுபவர்கள் ஆகட்டும். தட்சணே, அவர்களில் சிலர் பிரம்மராட்சசர்களாக கடவது. சிவபெருமானை சிறு தெய்வமாக நீ அவரிடம் பகிர் கொண்ட தீய புக்தி தட்சணே, நீ உண்மை அறிவை இழப்பாயாக. இவன் உலகியல் இன்பங்களில் கொண்ட விருப்பத்தால் காமம் என்னும் கபடு சூழ்ந்த இல்லற வாழ்வில் விருப்பு கொண்டு கர்ம நெறியையும் கர்ம பலனையும் புகழ்ந்துரைக்கும் தொன்மையான வேத வாக்கியங்களையே பரப்புபவனாக ஆகட்டும். இன்பமளிக்கும் இவன் முகம் அழியட்டும். ஆண்மையானத்தை மறந்து மாக்களாகட்டும். இவன் வேதம் வகுத்த அறிநெறிகளை அறநெறிகளை விடுத்தவனாக ஆகட்டும். ஆடு முகம் பெற்றவனாக ஆகட்டும். இவ்வாறு தட்சன் சிவபெருமானையும் சினங்கொண்ட நந்திகேசர் அந்தணர்களையும் சபித்த பொழுது அங்கு பெரும் கூச்சலும் குழப்பமும் ஆக ஆயிற்று. நாரதா, நான் வேதங்களை படைத்தவன் ஆதலால் சிவ தத்துவத்தை நன்கு அறிவேன். ஆகவே தட்சனது சாபத்தை கேட்டு அவனையும் பிருகுமுதலை அந்தணர்களையும் பலவாறு நிந்தித்தேன். சதாசிவரான ஸ்ரீ மகேஸ்வரனும் நந்தி கூறியதை கேட்டு சற்றே புன்னகைத்து இனிய கனிந்த சொற்களால் நந்திகேசனை அறிவுறுத்தினார். ஸ்ரீ சிவபெருமான் கூறுகிறார், நந்தி, நான் சொல்வதை கேள். நீ நல்ல அறிஞன் என்றோ நீ கோபம் கொள்வது சரியில்லையே. அவர்கள் என்னை சபித்ததாக நீ நினைத்தது ஒரு பிரமை, அதாவது மயக்கம். அதனால் நீ வீணில் அந்தணர்களை சபித்தாய். உண்மையில் எந்த ஒரு சாபமும் எந்த ஒரு பாபமும் என்னை தீண்டாது. எந்த ஒரு சாபமும் எவரது சாபமும் என்னை தீண்டாது. ஆகவே நீ கோபம் கொள்ள வேண்டாம். வேதங்கள் மந்திர எழுத்துகளும் அதன் தொகுப்புகளான சூக்தங்களும் நிறைந்தது. அதில் ஒவ்வொரு சூக்தத்திலும் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் விளங்கும் பரமாத்மா நிலைத்து நிற்கிறார். ஆகையால் அந்த மந்திரங்களை அறிந்தவன் நித்தியமான ஆன்மாவை அறிந்தவன் ஆவான். ஆகவே நீ கோபத்திற்கு ஆட்பட்டு அவர்களுக்கு சாபம் அளிக்காதே. ஒருவன் எவ்வளவுதான் மனக்கலக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் ஒருபோதும் வேதத்தை சபிக்க கூடாது, சபிக்கவும் முடியாது. இவர்கள் கொடுத்த சாபம் இதுவரை என்னை வந்து அடையவில்லை. இதை நீ நன்கு அறிந்துகொள். அறிஞனே, நீ சனகர முதலிய சித்தர்களுக்கும் தத்துவ ஞானத்தை உபதேசிக்க கூடியவன். ஆகவே அமைதி கொள்வாய். நானேதான் வேள்வி, நானேதான் வேள்விக்கான செய்முறைகளும் செயல்களும். வேள்விக்கு உறுப்புகளான அனைத்து உபகரணங்களும் நானே. வேள்வியின் ஆன்மான் நானே. வேள்வியில் ஈடுபாடு கொண்டுள்ள எஜமானனும் வேள்வி செய்பவனும் நானே. இப்பொழுது வேள்வியிலிருந்து ஒதுக்கி தள்ளப்பட்டவனும் நானே. இவன் யார், நீ யார், இவர்கள் யார்? உண்மையில் இவை அனைத்தும் நானேதான். சற்றே நீ புத்தி கொண்டு யோசித்துப்பார். நீ வீணில் அந்தணர்களுக்கு சாபம் அளித்துள்ளாய். பேரறிஞனே, நந்தியே, நீ தத்துவ ஞானம் கொண்டு இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு தடங்கள் செய்து அதாவது நீ இதில் சிக்கிக்கொள்ளாது ஆன்ம நிஷ்டனான ஞானியாகவும் கோபம் முதலியவற்றை ஒழித்தவனாகவும் ஆவாயாக. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சிவபெருமான் இவ்வாறு அறிவுறுத்தவே நந்திகேஸ்வரர் அறிவுற்று சினந்தவிருந்து அமைதி பெற்றார். சிவபெருமானும் உயிர்க்கு உயிரான பார்ஷதர் நந்தியை உண்மையை உணரும்படி செய்து தன் பிரமதகணங்கள் சூழ மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடம் சென்றார். சினம் பொங்கிய தட்சணம் அந்தணர்கள் சூழ தன் நகம் போய் சேர்ந்தான். ஆனால் அவனது மனமோ சிவன் பக்கல் பகைமையிலேயே ஒன்றியிருந்தது. சிவபெருமானுக்கு தந்த சாப நிகழ்ச்சியை நினைத்த தட்சன் அது முதற்கொண்டு எப்பொழுதும் கோபமுற்றவனாகவே இருந்தான். அவனது அறிவை அறியாமை கவிழ்த்துக் கொண்டது. சிவனிடம் கொண்ட ஸ்ரத்தையை விடுத்து சிவபூஜை செய்பவர்களை தூற்றத் தொடங்கினான். அன்பனே நாரதா, பரமாத்மாவான சிவபெருமானிடம் இவ்வாறு தவறு புரிந்த தட்சணது தீய எண்ணம் பற்றி நான் இதுவரை கூறினேன் அல்லவா? இனி தீய எண்ணத்தின் எல்லைக்கே சென்ற அவன் செயல்களை பற்றி கூறுகிறேன் கேள். இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலேயும் இரண்டாவதான சதீகாண்டம் அத்தியாயம் 27. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, ஒரு சமயம் தட்சன் பெரியதொரு வேள்வியை செய்ய தொடங்கினான். அவ்வேள்விக்கான தீட்சை ஏற்ற தட்சன் தேவரிஷிகள் மகரிஷிகள் தேவர்கள் ஆகிய அனைவருக்கும் அவ்வேள்விக்கான செய்தியை அறிவித்தான். அகஸ்தியர் காஷ்யபர் அத்ரி வாமதேவர் பிருகு மகர்ஷி ததீசி முனிவர் வேதவியாச பகவான் பரத்வாஜர் கௌதமர் பைலர் பராசரர் கர்கர் பார்கவர் ககுபர் சிதர் சுமந்து த்ரிகர் கங்கர் வைசம்பாயனர் மற்றும் பல முனிவர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் தங்கள் மனைவிமார்கள் புத்திரர்கள் ஆகியவர்களோடு என் மகன் தக்ஷன் தொடங்கிய வேள்வியில் பங்கேற்க மகிழ்ச்சியோடு வந்து கூடினர். இவர்களைத் தவிர தேவகணங்கள், நன்மைகளையே நல்கும் எண்டிசை லோகபாலகர்கள் மற்றும் உள்ள உபதேவர்கள் ஆகியோரும் தங்களுக்கு உதவி செய்யும் படைகளுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். படைக்கும் கடவுளான என்னையும் மனைவிமார்களோடு நேரில் வந்து வேள்விக்காக அழைத்தான். அப்பொழுது திருமேனி தாங்கிய வேதங்களும் மற்ற அணுக்கத் தொண்டர்களும் என்னை சூழ்ந்து நின்றிருந்தனர். தக்ஷன் இதே போல பலவாறாக பிரார்த்தித்து ஸ்ரீமன் நாராயணனையும் ஸ்ரீவைகுண்டம் சென்று அழைத்து வந்தான். சிவனிடம் பகை கொண்ட தீய புத்தி தக்ஷன் வந்த அனைவருக்கும் உரிய வகையில் பெரியதோர் உபசாரம் செய்தான். விலை மதிக்க முடியாத உளிமயமான பெரியதோர் உயர்ந்த மாளிகையை விஸ்வகர்மா நிர்மாணித்தான். வந்த விருந்தாளிகள் தங்க அம்மாளிகையை தக்ஷன் அளித்தான். விருந்தினர் அனைவரும் உரிய முறையில் உபசரிக்கப்பட்டு தங்களுக்கு உரித்தான இடத்தில் தங்கினர். அந்த வேள்வி கனகலம் என்னும் திருத்தலத்தில் தொடங்கப்பட்டது. பிருகு முதலிய தபோதனர்கள் ரித்விக்குகளாக நியமிக்கப்பட்டனர். மருத்கணங்கள் அனைவருடனும் ஸ்ரீமன் நாராயணனே அவ்வேள்விக்கு தலைவராக இருந்தார். மூன்று வேதங்களிலும் உள்ள விதிமுறைகளை கூறி நடத்தி தரும் பிரம்மாவாக வேள்வியை நடத்த உள்ள ரித்விக்குகளின் தலைமை பதவிக்கு என்னை நியமித்தான். எண்டிசை தலைவர்களும் தங்கள் ஆயுதங்கள் பரிவாரங்கள் சூழ வேள்வியின் வாயிற்காப்பவர்களாகவும் ரட்சிப்பவர்களாகவும் இருந்தனர். அதனால் எங்கும் குதூகலம் நிறைந்திருந்தது. வேள்வியின் நாயகனே அழகிய திருமேனியுடன் வேள்விச்சாலையில் வந்து நேரில் காட்சியளித்தான். முனிஸ்ரேஷ்டர்கள் அனைவரும் வேதங்களை தங்களிடமே தாங்கியவர்களாக இருந்தனர். அதாவது வேதங்களை கசடர கற்றவர்களாக இருந்தனர். அக்னி தேவனும் அந்த வேள்வியில் அபியுணவை பெற தனது 1000 திருமேனிகளையும் வெளிப்படுத்தி நின்றார். 88,000 ரித்விக்குகள் ஒன்று கூடி ஹோமம் செய்தனர். 64,000 தேவரிஷிகள் சாமகானம் செய்யும் உத்காதாவாக இருந்தனர். அதுபோல அத்வர்யுக்களும் ஹோதாக்களும் அத்துணை எண்ணிக்கை உள்ளவர்களாகவே இருந்தனர். நாரதர் முதலிய தேவரிஷிகளும் சப்தரிஷிகளும் தனித்தனி கட்சிகளாக பிரிந்து வேதமோதினர். இப்பெருவேள்வியில் கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், 12 ஆதித்யர்கள் ஆகிய அனைவரும் தங்களது அணுக்கத் தொண்டர்கள் தங்கள் தங்கள் அக்னிஹோத்திரம் ஆகியவைகளுடனும் மற்றும் நாகவுலகங்களில் வசிக்கும் அனைத்து நாகங்களும் ஆகிய அனைவரும் தக்ஷனால் அழைக்கப்பட்டு பெருந்திரளாக அங்கு வந்து கூடினர். பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள், தேவரிஷிகள் மற்றும் அரசர்கள் ஆகிய அனைவரும் பெருந்திரளாக அழைக்கப்பட்டு தங்கள் நண்பர்கள், அமைச்சர்கள், படைகள் சூழ அங்கு வந்தனர். வசுக்கணங்களையும் தக்ஷன் வேள்விக்காக அழைத்திருந்தான். வேள்விக்காக முதலில் செய்யப்பட வேண்டிய சடங்குகளை செய்து ஸ்வஸ்தி வாசனம் என்னும் மங்கள ஆசி வழங்கும் சடங்கு தொடங்கப்பட்டு தக்ஷன் தன் மனைவியோடு வேள்விக்கான தீட்சை ஏற்றபோது அவனது புரிவு பன்மடங்காக விளங்கியது. இவ்வளவு நடந்த பின்னும் தீயோனான தக்ஷன் பகவான் ஸ்ரீ சிவனை வேள்விக்கு அழைக்கவில்லை. கையில் பிரம்மகபாலம் ஏந்தியவராதலால் வேள்வியில் கலந்து கொள்ள தகுதியற்றவர் என்பது அவனது எண்ணம். சதீதேவி தனது பெண்ணே ஆகினும் கபாலியான சிவனின் மனைவி என்பதால் குற்றமே காணும் தக்ஷன் அவளையும் வேள்விக்கு அழைக்கவில்லை. தக்ஷனது வேள்வியும் தொடங்கியது. வேள்விச்சாலைக்கு வந்துள்ள ரித்விக்குகள் தங்கள் தங்கள் காரியங்களை தொடங்கினர். இன்னும் சிவபெருமான் அங்கு வராதது கண்ட சிவபக்தரான ததீசி முனிவரது மனம் மிகவும் நொந்தது. ஆகவே அவர் கூறலானார். ததீசி கூறுகிறார், பெருந்தலைவர்களான தேவர்களே, முனிவர்களே, மகிழ்ச்சியோடு நான் கூறுவதை கேளுங்கள். இப்பெருவேள்விக்கு ஸ்ரீ சிவபெருமான் வராத காரணம் என்ன? தேவதேவர்கள், முனிஸ்ரேஷ்டர்கள், எண்டிசை உலக நாயகர்கள் அனைவரும் வந்துள்ளனர். ஆனால் பெருமனத்தரான மழு ஆளர் ஸ்ரீ சிவபெருமான் இல்லாது இவ்வேள்வி அழகு பெறாது. மங்களங்களே வடிவெடுத்த சிவபெருமானது அருட்கடாட்சத்தினாலேயே அனைத்து சுபகாரியங்களும் நலன் பெறுகின்றன என்பது பேரறிஞர்கள் கருத்து. இவ்வாறான பெருமை பெற்ற முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளும் எருது கொடியோனும் கண்டம் கருத்தவருமான சிவபெருமான் இங்கு ஏன் காணப்படவில்லை? தக்ஷனே, எந்த எம்பெருமானது தொடர்பை பெற்றதால் அல்லது எவரை நாம் ஏற்றுக்கொண்டதால் மங்களம் அற்றவையும் மங்களங்களாக ஆகுமோ, தீயனவும் நல்லனவாகுமோ? எவர் தனது 15 திருக்கண்களால் நோக்க பழையனவும் புதியனவாக ஆகுமோ? அந்த எம்பெருமானது திருவடிகள் இந்த வேள்விச்சாலையில் பதிவது மிக மிக அவசியம். ஆகவே நீயே விரைவில் சென்று சிவபெருமானை இங்கு அழைத்து வர வேண்டும். அல்லது பிரம்மதேவர், சர்வசக்தனான ஸ்ரீமன் நாராயணன், தேவர்கோன் இந்திரன், எண்டிசை லோகபாலகர்கள், அந்தணர்கள், சித்தர்கள் ஆகிய அனைவருடைய உதவியோடு இப்பொழுதே சென்று இவ்வேள்வி மங்களமாக நிறைவு பெற வேண்டி பகவான் ஸ்ரீ சிவபெருமானை அழைத்து வர வேண்டும். நீங்கள் அனைவரும் பகவான் சிவன் இருக்கும் இடம் இப்பொழுதே செல்லுங்கள். தக்ஷன் மகளான சதீதேவியோடு சிவபெருமானையும் விரைவில் அழைத்து வாருங்கள். தேவசிரேஷ்டர்களே, உலக நாயகியான தேவியோடு பரமசிவன் இங்கு வருவாரேயானால் அப்பொழுது இங்குள்ள அனைத்தும் பரிசுத்தமாகும், தூய்மை பெறும். அவரை நினைத்த போதே, அவரது திருப்பெயரை கூறிய போதே அனைத்து செயல்களும் புண்ணியம் மயமாகிவிடும். ஆகவே முழு முயற்சி செய்து எருதுக்குடியவனான சிவபெருமானை இங்கு அழைத்து வரத்தான் வேண்டும். சிவபெருமான் இங்கு வருவாரேயானால் இவ்வேள்வி தூய்மை பெறும், இல்லையே இவ்வேள்வி நிறைவு பெறாது. நான் உண்மையை கூறுகிறேன். ததீசி முனிவர் இவ்வாறு கூறவே தீயமுக்தியுடைய தக்ஷன் அறிவற்றவன் ஆகையால் நகைத்தவாறே சினம் பொங்க கூறலுற்றான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்து தேவர்களுக்கும் மூல காரணர். அவரிடமன்றோ தொன்று தொட்டு வரும் அறநிலைகள் மல்கிக் கிடக்கின்றன. அவரையே நான் அனைத்து மரியாதைகளுடனும் அழைத்திருக்கையில் இவ்வேள்வியில் என்ன குறை நிகழ வாய்ப்புள்ளது? வேதங்கள் வேள்விகள் மற்றும் உள்ள அனைத்து கர்மங்களும் எவரிடம் நிலை கொண்டுள்ளனவோ அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே இங்கு வந்தாகிவிட்டது. இது தவிர உலக பிதாமகரான பிரம்மதேவர் வேதங்கள் உபநிடதங்கள் மற்றும் உள்ள 64 ஆகமங்கள் ஆகியனவற்றுடன் சத்திய உலகத்தில் இருந்து இங்கு வந்துள்ளார். தேவர்களோடு இந்திரனும் வந்துள்ளார். தங்களை போன்ற குற்றம் காணாத அதாவது பாவமற்ற மகிழ்ச்சிகளும் வந்திருக்கிறீர்கள். வேள்வியில் பங்கு கொள்ள தகுதி படைத்த அமைதியே செல்வமாக கொண்ட நற்பாத்திரங்களான வேத வேதார்த்தங்களை நன்கு கற்றறிந்த உறுதியுடன் விரதங்களை ஏற்றுச் செவ்வனே நடத்துகின்றவர்களான இந்த மகிழ்ச்சிகளும் மற்றும் தாங்களுமே இங்கு வந்திருக்க அந்த ருத்ரனாலாக வேண்டியதுதான் என்ன? அந்தன சிரேஷ்டவே, பிரம்மதேவர் கூறியதாலேயே நான் என் மகளை ருத்ரனுக்கு மனம் முடித்தேன். ஹரன் நற்குலப்பிறப்பற்றவன், தமை தந்தையர் அற்றவன், பூத பிரேத பிசாசுகளுக்கு தலைவன், தனித்திருப்பவன். அவனை மீறிச் செய்வதென்பது பிறரால் இயலாததொன்று. தற்புகழ்ச்சிக்காரன், மூடன், ஜடன், மூலநிலையில் இருப்பவன், பொறாமை படைத்தவன், வேள்விக்கு அழைக்க தகுதியற்றவன். ஆகவேதான் நான் அவனை அழைக்கவில்லை. ஆகவே ததீசி, நீர் திரும்பவும் இவ்வாறு எங்கும் கூறக்கூடாது. நீங்கள் அனைவரும் எனது வேள்வியை நலமுறை நிறைவு செய்து தந்துள்ள வேண்டுகிறேன். தக்ஷன் இவ்வாறு கூறியதை கேட்ட ததீசி முனிவர் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கேட்குமாறு பொருள் பொதிந்த இன்சொற்களை கூறலானார். ததீசி கூறுகிறார், தக்ஷனே, சிவபெருமான் இல்லாத இந்த வேள்வி வேள்வியை சேராததாகும். இது வேள்வி என்ற திருப்பெயரை கூட பெறாது. இவ்வேள்வியில் உனக்கு பெரியதோர் அழிவு ஏற்பட போகிறது. இவ்வாறு கூறிவிட்டு ததீசி முனிவர் தக்ஷனது வேள்வி சாலையிலிருந்து தான் மட்டும் தனித்து வெளியேறி தன் ஆசிரமம் அடைந்தார். அவ்வாறே சிவபக்தர்களும் சைவத்தை பின்பற்றுபவர்களுமான முனிவர்களும் தக்ஷனை சபித்துவிட்டு தங்கள் ஆசிரமம் சென்றனர். ததீசியும் மற்ற முனிவர்களும் வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறிய பின் கெடுமனர்த்தவனும் சிவத்வேஷியுமான தக்ஷன் அம்முனிவர்களை பரிகசித்தவாறு கூறலானான். தக்ஷன் கூறுகிறான், சிவனுக்கு மிகவும் பிரியரான பெயரளவில் அந்தவரான ததீசி சென்று விட்டார். அவரை போன்ற மற்றவர்களும் எனது வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறிவிட்டனர். இதுவே நல்லதொரு செய்தி. எனக்கு மிகவும் பிடித்ததும் இதுதான். தேவசிரேஷ்டர்களே, தேவர்களே, முனிவர்களே, இப்பொழுது நான் கூறுவதே முற்றிலும் உண்மை. சிந்தனை அற்றவர்கள், மந்த புத்தி கொண்டவர்கள், பொய் பேசுவதிலேயே நாட்டமுடையவர்கள், தீய எண்ணம் கொண்ட துஷ்டர்கள், வேதநெறிக்கு புறம்பானவர்கள், ஆச்சார அனுஷ்டானம் அற்றவர்கள் ஆகிய அனைவர்களும் வேள்வி கர்மங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்களே. ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் உள்ள நீங்கள் அனைவரும் வேதநெறி செல்பவர்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் எனது வேள்வியை பயனுறச் செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், தக்ஷன் இவ்வாறு கூறவே சிவபெருமானது மாயையில் மயங்கிய தேவரிஷிகள் அனைவரும் அந்த வேள்வியில் தேவர்களை பூஜித்து வேள்வியும் செய்யலாயினர். முனிசிரேஷ்டரான நாரதனே, அந்த வேள்விக்கு கிடைத்த சாபத்தை பற்றி இதுவரை வர்ணித்தேன். இனி இவ்வேள்விக்கு ஏற்பட்ட அடிவை பற்றி கூறுகிறேன். கவனமாக கேள். அத்தியாயம் 28. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தேவரிஷிகள் கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தக்ஷனது வேள்வியை காண சென்று கொண்டிருந்தனர். தக்ஷனின் மகளான சதீ தேவி கந்தமாதன பர்வத்தில் அழகிய மண்டபங்கள் நிறைந்த குடி வீடுகளில் தன் தோழிகளுடன் பலவித விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தாள். மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருந்த சதீ தேவி சந்திரன் தனது மனைவி ரோஹிணியுடன் தக்ஷனது வேள்விக்கு செல்வதை கண்டாள். கண்டதும் தன்னலம் நாடும் உயிர்த்தோழியான விஜயையை பார்த்து, என் தோழிகளிலே உயர்ந்த உயிர்த்தோழியே, விரைவில் சென்று சந்திரன் ரோஹிணியுடன் எங்கு செல்கிறான் என்று கேட்டுவா என்றாள். சதீதேவி இவ்வாறு கட்டளையிடவே விஜயை வேகமாக அவனிடம் சென்று உரிய முறைப்படி, சந்திரனே, தாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். விஜயை இவ்வாறு கேட்கவே சந்திரனும் தான் செல்லும் காரணம் பற்றி வினயமாக தக்ஷனது திருமாளிகையில் நடக்க இருக்கும் வேள்வி விழாவை பற்றிய முழு விவரத்தையும் கூறினான். இதை கேட்ட விஜயை பரபரப்புடன் வேகமாக சதீதேவியிடம் வந்து சந்திரன் கூறிய அனைத்தையும் கூறினாள். இதை செவியற்ற காளி தேவியான சதீ தேவி பெருவியப்பெய்தினாள். தனக்கு அழைப்பு வராததன் காரணத்தை பலவாறாக சிந்தித்தும் புலப்படாதது கண்டு சிவகணங்கள் சூழ்ந்து விளங்கும் தன் கணவரான சிவபெருமானிடம் சென்று கேட்கலானாள். சதீதேவி கேட்கிறாள்.

0: கூறியதை கேட்டும் இனிமையாக பேசலானார். தேவி, உன் தந்தை தட்சன் என்னை மிகவும் பகைக்கிறான். அறிவெளிகளும் பகுத்தறிவு அற்றவர்களும் செருக்கு உற்றவர்களுமான தேவர்களும் ரிஷிகளும் உன் தந்தையின் வேள்விக்கு சென்றுள்ளனர். அழையாதவர் வாசல் மிதிப்பவர்கள் மரியாதை பெறமாட்டார்கள். அது இறப்பை காட்டிலும் துன்பம் தருவது. ஆகவே என் அன்பே, நீயோ நானோ தட்சனது வேள்விக்கு செல்வது முறையன்று. ஏனெனில் அவன் நம்மை அழைக்கவில்லை. நான் உள்ள உண்மையை கூறினேன். பெருந்தேவரான சிவபெருமான் இவ்வாறு கூறவே சதீ தேவி சற்றே கோபத்துடன் கூறலுற்றாள். நன்மையை நாடுபவரே, தாங்களோ அனைத்திற்கும் ஒரே தலைவர். எவரது வருகையினால் மட்டுமே வேள்வி பயனுறுமோ, வேள்வி நிறைவு பெறுமோ, அப்படிப்பட்ட தங்களை தீயவரான எனது தந்தை இப்பொழுது அழைக்கவில்லை. இறைவனே, தீயவரான அவரது எண்ணத்தை நான் அறிந்தாக வேண்டும். மேலும் அங்கு வந்துள்ள தீய புத்தி கொண்ட அனைத்து தேவர்களின் எண்ணத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். ஆகவே எம்பெருமானே, நான் இப்பொழுதே என் தந்தையின் வேள்விக்கு செல்கிறேன். மகேசா, நான் அங்கு சென்று வர எனக்கு விடை தாருங்கள். சதீதேவி இவ்வாறு கூறவே அனைத்தும் அறிந்த, அனைத்தையும் காணும், அனைத்தையும் படைத்தருளும் மங்களமே வடிவான பகவான் ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், உயர்ந்த கொள்கைகளை கை கொண்ட சதீதேவியே, உனக்கு உன் தந்தையின் வேள்விக்கு கட்டாயம் செல்லத்தான் வேண்டுமென்ற விருப்பம் உள்ளதேயானால் என் கட்டளையை ஏற்று நீ உடனே அங்கே செல். சிறந்த எருதான நந்தியன் பெருமான் தயாராக காத்திருக்கிறான். அனைத்து அரச மரியாதைகளுடனும் இவன் மேல் ஆரோகணித்துக் கொண்டு ஏராளமான பிரமத கணங்களையும் அழைத்துக் கொண்டு செல். அனைத்து அலங்காரங்களுடன் காத்திருக்கும் இந்த ரிஷபத்தின் மேல் எரிச்செல். ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கட்டளையிடவே சதீதேவி அனைத்து ஆபரணங்களையும் பூட்டிக் கொண்டு அனைத்து சாதனங்களோடும் தந்தையின் மாளிகைக்கு சென்றாள். அழகிய ஆடைகள், நகை நெட்டுகள், ஒளிபடைத்த வெண்கொற்ற கொடை, வெண்சாமரம் முதலிய அரசர்க்கு உரிய அனைத்து சாதனங்களையும் சிவபெருமான் அளித்து அனுப்பினார். 60,000 ருத்ரகணங்கள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்க கோலாகலமாக சதீதேவியுடன் சிவனது ஆணை பெற்று உடன் சென்றனர். இதற்கிடையில் வேள்விச்சாலை எங்கும் பெருவிழாவாக இருந்தது. இங்கு சிவகணங்களும் சிவநேச செல்வியான சதீதேவிக்காக பெருவிழா எடுத்தனர். அவர்கள் சதீதேவி சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை வெகு உற்சாகத்தோடு பாடலாயினர். சிவபெருமானுக்கு உகந்த வீரர்களான பிரமத கணங்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியோடு சென்றனர். உலக நாயகியான சதீதேவியின் வேள்வி யாத்திரை அனைத்து விதங்களிலும் அழகுற விளங்கியது. அப்பொழுது எழுந்த போற்றி போற்றி என்ற மங்கள ஒலி மூலகங்களிலும் எதிரொலித்தது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சோனகிரியை நிந்தை பேசுவோர் இடர்படுவர். அற்றமற்ற முனிவர் சூழும் அருணபூதரத்துடன் மற்ற வெப்பும் ஒக்குமென்றிகழ்ந்துரைத்த மனிதர்வாய் புற்றெழுந்து புகையெழுந்து புழுநெழுந்து புலவு நீர் கற்றெழுந்து பெருகுமண்டு சோறி மாறி சொரியுமே. அந்த மைந்தர் தம்மை எற்றி அந்தகந்தன் ஏவலால் வந்த தூதர் செக்கிலிட்டரைத்தரைத்தெடுப்பர்வாய் வெந்த வாளினால் அறுப்பர் எந்த சோன வெப்பையோ நிந்தை செய்வை என்றடித்து நெய்யில் வேக வைப்பரே. பஞ்செழுத்து வைத்தர குறுக்கிவாய் வரப்பியே நஞ்சினை புகட்டி வெய்ய நரகிலே கிடத்துவார் அஞ்சி அந்த நரகு தானும் அறுவரு தலைத்திடும் நெஞ்சகத்தில் எண்ணின அர்த்தமக்கு மீது நிகழுமே. குருக்கள் தந்தை தாயர் ஆவி கொன்ற தீயர் முதலினோர் இருக்கும் வெய்ய நரகின் மீது இட்டபோதில் அவர்களும் பெருக்க நொந்து பாவி என்று பேசுவார்கள் தம்முடன் சரிக்கொணாது தள்ளும் என்று தங்கள் கண் புதைப்பரே. என்றுரைத்து நானும் வையம் ஏழும் உண்டமாலுமாய் அன்றும் இன்றும் அளவிடாத அருணபூதரத்தை ஓர் குன்றமென்றிகழ்ந்து சென்று குன்றிமை குறைந்து முன் கன்றினான் ஒருத்தனின்

0: விளம்பலாயினான். நான்முகன் சூரியன் கதையை சொன்னது. உலவுகின்ற ஜோதியாவும் உள்ளில் வைத்து உலகிலோர் மலையதாகி நின்ற தெய்வ மலையை மற்ற மலைகள் போல் அழகு பெற்ற இரவி எண்ணி ஆழி ஒன்று வாசியேள் இலகு தேரம் மலையின் உச்சி எல்லையாய் நடத்தினான். சூரியனுடைய தேரும் குதிரைகளும் அழிந்தன. முகுந்தர் தேடும் அந்த வெப்பின் முடியின் மேவும் முன்னமே மிகுந்த ஜோதி உள்ளினும் வெடித்தெழுந்து வெம்மையாய் புகைந்து செல்ல இரதம் மூவர் புறமென பொறிந்ததே உகைந்த பச்சை வாஜியோ உலர்ந்த வாஜியானதே. சூரியன் மதி அழிந்த நிலை. குதிரையும் கறிகளாகி கொடிய தேரலகைத் தேராய் கதிரையும் தனது பாகன் கால் என இழந்த பானு மதியழிந்திருந்தானந்த மலைபலம் செய்து ஞானக் கதி பெறச் செல்வேன் கண்டு கதிரவர்க்கிவையூரைத்தேன். சூரியனே அருணையை வலம் செய். ஐயனை மலையென்றெண்ணி அகந்தையால் இகழ்ந்து வீழ்ந்த கையனே உருகாலத்தும் கதியலை உனக்கென்றாலும் செய்யுமோர் தொழிலினாலே தீர்க்கலாம் தெளிவுளார்க்கு மெய்யனை அருணையானை வலம் செய்யென்று உரைத்து மீண்டேன். வலம் வந்த ஆதித்தன் அருள் பெற்றது. போதித்தபடியே சென்று பொன்மலை வலமாய் முன்னம் சாதித்த அருக்கன் சோணாசலத்தினை வலமாய் வந்தான். வாதிக்கும் மழிவினானும் மழவிடை மீதில் கோடி ஆதித்தர் எனவே தோன்றி ஆதித்தர்க்கருளிப்போனான். பன்னிரு மாதமும் வலமாகவே செல்லுதல். பன்னிரு மாதந்தோறும் பரிதிமுன் பயத்தினாலே வன்னியின் வடிவதான மலையினை வலமாய்ச் செல்வான். சென்னியின் எல்லை செல்லான் இடப்புறம் செல்லான் தன் தேர் அந்நிலை வரும்போதே தீ அலசுரிந்தகலும் என்றான்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: பெருவழிவடைத்த சுராசுரன் குழுமி பெறரன் திறத்தினில் எழியேன் ஒருவனோ எல்லும் தேவரா சொல்லா, நீங்க இத்தனை பேர் சேர்ந்து கடந்திருக்கேன், நான் இத்தனால என்னெல்லாம் முடியும், உங்களால முடியாதா என்னால முடிய போகுது சொன்னான். ஆனா முடியாதப்பா, ஆனா ஒரு உறுதி சொல்லணும் என்னன்னா, யாமெல்லாம் ஒருங்குற்று தசியை கழையும். அந்த பிரிக்கல் எல்லாம் விஷயம் இருக்கு. அதாவது ஒருங்குற்று தசியை, தசி என்றால் கடல், அத வடசொல், தசிங்கிறது வடசொல், தயிர்னு சொல்றாங்கள தி, தயிருக்கு ததின்னு பெயர். ததி என்றால் கடல். அந்த நாமெல்லாம் ஒன்னு செய்ய, நீங்கள்லாம் என்னோட ஒற்றுமையா உழைச்சல்னா இந்த கடலை கடஞ்சலாம், எழுத்தல்லாம்ப்பா. மே தெய்வம் தருவது கண், அப்போ தெய்வம் அப்ப நாமெல்லாம் கடைமா, அப்ப உண்டானபடி இருக்கு, தெய்வம் என்ன கொடு செய்தா அப்படி பார்த்துக்கிடுவோம். தெய்வம் தருவது காண்டும் என நகை தீயம்பி சிரிச்சான். நகைத்த ஏன்னா முட்டாப்ப, இந்த ரெண்டு வேளை நீங்க எல்லாம் சேர்ந்து இழுதுன்னு எடுத்திருக்கே, ஒரு காயும் நடக்கல. அந்த ஒரு இலக்காரமா அவரை பார்த்து லாரி மாதிரி சிரித்தாராம், இப்ப இழுத்துருவோம் பாரு. தானவர் கடவுளரெல்லாம் வருகன விழித்து வாலி மாகணத்தின் வாற்புறம் பற்றி நின்றுத்தான் வாங்கடான்னு சொல்லி, இவன் வாழை மாத்திரையும் முடிச்சான். ஒரு சைடு இவன் ஒத்தன்தான், இன்னொரு சைடு பூரா தலைப்பக்கம் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் நான் ஒத்தங்க பார்த்துறோம். ஒரு கை போட்டு இழுக்கிறாங்க ரெண்டு பேரும். பருங்கொலை படத்தை அசுரரும் சுரரும் பற்றினர், அந்த பிறரை கடித்தே துன்புறுத்தான். அந்த தலை இருக்கிறதே, அந்த தலைப்பக்கத்தை இவா ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தாலும் பிடிச்சுன்னு எடுக்கிறாங்க போட்டு. தனித்தனி ஈர்த்தம் ஒருங்கு நின்று ஈர்த்தம் ஆச்சலாது உடைந்து தன் புழை ஒருங்குதல் காணு முடியல. கரெக்டா சமமா பாரம் இல்லை. ஒரு சமயம் இங்க இழுத்தா இங்க பாரம் குறையுது, இவன் இழுத்தா அங்க பாரம் குறையுது, ஒன்றும் சரியா வரல. அவனு வாலி கோ வந்துட்டு என்ன செய்தான், கருங்குடல் மாலி விழிவிநீர் என்ன விழுங்கல, பெரிய இழுத்துட்டு ஐம்பது பேர் உட்காந்து இழுக்கிறான்னு சொன்னா என் சைடு தான் நீளமா போகுது, ஒன் சைடு கீழே வந்துட்டு இருக்கு, நீ இழுத்துதான் போறோம் விழுங்கல ஆன்ற மாதிரி கை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் ஒத்தல. என்ன வாலிமா கணத்தின் பருங்கொலை படத்தை அசுரரும் சுரரும் பற்றினர், தனித்தனி ஈர்த்தம் ஒருங்கு நின்று ஈர்த்தம் ஆற்றலாது உழைந்து தன் புடை ஒருங்குதல் காணுகு. கருங்குழல் வாலி விழிவின் நீர் என்ன கச்சவி வாலமும் பணமும் இருங்கையில் பற்றி முருகுர வாங்கி ஈர்த்தனன் கடைந்தனன்.
2: வாங்கல நீங்க ஈர்த்தலாம் அப்படியே வரு, நான் ஒத்தலே பாத்துக்கிறேன் சொல்லி ஒரு கையில வாழ பக்கத்தை பிடிச்சிட்டான், ஒரு கையால தலைப்பக்கம் பிடிச்சான், இவனே கடையாறான். அது எப்படியா, ஒரு கரம் முளைக்கி ஒரு கரம் நீட்டி, இப்படி கடையறத சொல்றாரு, ஒரு கரம் முளைக்கி ஒரு கரம் நீட்டி கடையான ஒத்தையில. உவவு நீர் மதுகையில் கடைபோதை தருவரை குடுமி மந்தரங் கடருள் ஆழ்தலும். இவன் இழுத்த இழுப்புல என்னாச்சுன்னா மந்திரம் வர தண்ணிக்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ளேயே மொங்கி போச்சு. கச்சவ வடிவாய் திருமார்வன் தாங்க, மலை உள்ளே போயிட்ட மலை ஒண்ணுமே செய்ய முடியாது உடனே ஆமா வடிவம் எடுத்து இந்த மலையை தூக்கிறான் நிறுத்தினான், தூக்கி நிறுத்தினான். அச்சயலம் பெண்கடல் நீ செலவு கருமுகில் வண்ணன் கரமிசை நீட்டி கணங்கொட திருச்சி நன்வரையே. விஷ்ணு தூக்கி நிறுத்தி வச்சான், அது உள்ளே போயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவ்வளவு நம்மளுடைய காரியமரம் போச்சு சொல்லி தூக்கி அந்த மாதிரி அப்படி நிறுத்தி வச்சுட்டாரான். அப்படி நிறுத்தினான் கணங்குட இருச்சினன் வரையே, அதாவது ஸ்ரீவத்சத்தை மாறுவலை கொண்ட, அதாவது திருமாலுக்கு இங்க ஒரு மாறுவல் ஒரு மச்சம் இருக்கு, அதுக்கு ஸ்ரீவத்சம் பெயர். ஸ்ரீவத்சாங்கித வட்சசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சொல்றோம். அவனுக்கு அது எப்படி வந்ததுன்னு, ஒரு முனிவற்ற போய் இவன் சேட்டை பண்ணான். சேட்டை பண்ணவொன்னா என்ன பண்ணார்னா, அவர் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சார், மிதிச்சு அம்போட விழுந்துட்டான். அதில் அவர் கால் தடம் பயந்ததுனால பயந்து வச்சு, அப்ப அது சமாளித்தான். நீங்கள் மிதிக்க நான் கொடுத்து வைக்கணுமே. ஆமாம் ஆமாம், அதனால உங்களை மிதித்த தடத்தை ஸ்ரீவத்சமாக நான் அப்படியே மார்போடு வச்சுக்கிட்டேன் சொல்லி சமாளிச்சுக்கிட்டான். அந்த வத்சம்ங்கிற ஸ்ரீவத்சங்கிறது சிவனடியாராலே உதைக்கப்பட்டது. அது அந்த ஸ்ரீவத்சத்தை உடையவன் அந்த மலையை தூக்கி நிறுத்தினான். இருத்திய பின் அழியேறும் இடம் பலமாக வரையை திரித்து கடுக சுழற்றி தென்றிர வேனை அலறி கரித்து விரித்து பறந்து துள்ளி கொதித்து எழுந்தாட வருத்தி கலக்கி மருக பறித்து கடைங்கிடுகளே. அந்த வாரி கலையில சொல்ல மட்டங்கி பார் வந்து பார் சொல்லி அப்படி இப்படி இழுக்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா, தெளிந்த திரையுடைய கடலை தென் திரை வேலை அலறி ஆண்டு என்னாச்சு, அதனால என்னாச்சு, ரொம்ப போட்டு வர கலைஞானா அப்ப அந்த வாசி சும்மா இருக்க முடியும் அவளால. பாவம், அவன் பாம்பு போட்டு எவ்வளவு கடை கடை அடைஞ்சாலும் அவளுக்கு பொறுக்க மாட்டான்னு கக்க ஆரம்பித்து நுரைய ஆற்றலாக இடை புற்று ஆவிரை வாயின் நுரைகள் காற்றி உயிர்ப்பு இழலும் கடுஞ்சுடுநீர் கடலெங்கும் தோற்று நுரைகள் பரம்பி தொக்க கலப்பிடை நின்று உச்சுடல் ஆளாதவன் குருவிடன் தோன்றியதன்றே. மிகவும் கடுகுந்தான நீர்மயமாகிய கடல், அது சூடு, கடல் தண்ணி சூடு, அது உங்களுக்கு தெரியுமோ, கடல் தண்ணி வந்து சூடு. அதனால சமுத்திரத்தில் நம்ம நேரம் குளிக்கப்படாது, சமுத்திரத்தில் நம்ம நேரம் குளித்தா சூடு, உடம்புலாம் சூடு தான் யாரும். தண்ணியில் குளித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகும், கடல்ல குளிச்சா உடம்புல சூடு ஏறும், ஏன்னா கடல் சூடு. அதனால ஏற்கனவே கடல் சூட்டோட இந்த நுரை சொல்ல ஆரம்பிச்சோடனே எங்க பார்த்தா நுரை நுரை வந்து அது நுரைக்கு மேல நெரிச்சு கடைசி விஷத்தை கக்க ஆரம்பிச்சு. அவர்கிட்ட இருக்கிறது அதுதானே, பாம்புட்டு என்ன இருக்கு, விஷம்தான் இருக்கு. அந்த ஆலாலம் என்னும் ஆலாகலம் என்பது படமொழி, விஷத்துக்கு ஆலாகலம், அது தமிழ ஆலாலம். கடுவிடன் தோன்றியது என்றே அழக்கள் முழுவரப்ப அந்த கடாகம் அழற்ற துளக்கில் உயிர்த்தவை முற்றும் சுற்றியிடும் வல்விடை தீயன் கிழக்கரு வெம்மை கருவி கேள் உடல் வாடி விரும்பி விளக்கமுறும் புகழ் வாரி வெறியினன் ஓட்டமெடுத்த. அவத்தெல்லாம் கடைஞ்சிட்டு இருக்கான், கடைஞ்சிட்டு இருக்கும்போது வாயில் பக்கம் பிடிச்சிருக்கான், வாயில் பக்கம் பிடிச்சிருக்கான், பிடிச்சி கடைஞ்சிட்டு இருக்கான். முறை தான் விஷத்து ஆலகாலம் கட்டிக்க ஆரம்பிச்சிருக்கான். பார்த்தான் அவனால் நிற்க முடியல, எடுத்தா ஓட்டம் வேட்டி காண்ட துண்டா காண சொல்லி ஏன்னா வெறியினன் ஓட்டம் எடுத்தான். வேண்டாயான்னு போட்ட ஒன்று இழுத்தெல்லாம் போறோம் ஆனு ஓடுறான். வருகனல் வல்விடன் தாக்கி மாயவன் வெண்ணிறமேனி கருகினன், மாயனுக்கு முதல்ல அவனுக்கு வெண்மையான நிறம் தான். அவன் இந்த இங்க வந்து நின்றுனால என்னாச்சு, உடம்புதான் கருகி போச்சு. அதனால என்னாச்சுன்னு அன்று தொட்டு அங் கரியன் என்ன பெயர் பெற்ற, அதனால அவன் அவனுக்கு கரியங்கிற பெயர் வந்ததுனால இந்த விஷத்தினால, இந்த விஷத்துக்கு கக்கும்போது பக்கத்தில் வந்து நின்னதுனால உடம்பு போறான் கருகி போச்சு, கரியன் என்றதான பெயர் அவனுக்கு கிடைச்சது. திருமலரோன் உடல் பொன்மகிழ்ந்த புகை நிறம் உற்றான், பிரம்மாவுக்கு பொன் நிறம், அவனும் புகை நிறம் உடம்புறான். அவனுக்கு ஆயிப்போச்சு. வெறுவி திசைக்கிளையோரும் வேறொரு செய்தி என்ற திசைக்கிரம் வச்சாலும் அவளையர் நின்ன அவ்வளோத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உருவம் சரீரமே மாறிப்போச்சு. எல்லாருக்கும் ஒருத்தன் கருப்பானா ஒருத்தன் புகை நிறம் போச்சு. அவனுடைய இயல்பான நிறம் மாறி எப்படி இல்லாமோ நிற்கின்றது. அதாவது விஷம் இருக்க நேரடியாக பாய்சன் மூலமாக கலைக்கிறது, அது ஒரு குற்றம். ஃபுட் பாய்சன் ஒன்று உண்டு. அது என்ன செய்யணும்? அது பாய்சன்னு தெரியாது, அது உள்ள போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கருத்துக்கிட்டே வரும். மூஞ்சி இந்த மாதிரி விகாரமாலாம் ஆகிட்டே இருக்கும். எனக்குடைய நண்பர் ஒருத்தர், அவர் பையன் இப்படி ஆகிட்டே இருந்தான். நல்லா இருந்தான், உடம்புலாம் கருக்க ஆரம்பிச்சது. அப்புறம் முகம் இன்னோ மாறி பேய் அடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என்னெல்லாமோ வச்சு கிடையாது, கிடையாது நீங்கள் தான் இது கிடையாது வழி சொல்லணும்னு. ஒன்றும் இல்லை, இதுக்கு ஃபுட் பாய்சன் தான். இதுக்கு என்னென்ன ஃபுட் பாய்சனுக்கு மருந்து கிருடபஞ்சாட்சரம் இன்னும் ஒன்று இருக்கு. அந்த கிருடபஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணினால் ஃபுட் பாய்சன் போகும் சொல்லி அந்த கிருடபஞ்சாட்சர உபதேசம் பண்ணி ஜபம்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பெல்லாம் உலர்ந்து போச்சு. அதனால் ஃபுட் பாய்சன் ரொம்ப இருக்கும். யார் நமக்கு பாய்சம் வைக்கிறா நமக்கு தெரியாது. நம்ம உணவோட உணவாக சாப்பிட்றோம், அதுக்குள்ளே உள்ளே போயிடும். நமக்கு வேண்டாத எத்தனை பேர் இருப்பான் குடும்பத்தில், நட்பு வட்டாரத்தில் எல்லாம். நல்லா நம்முடைய பற்றி பொறாமை அசூயை கொண்டு ஏதாவது செய்வான், அதான் ஃபுட் பாய்சன். அதே மாதிரி இந்த மற்ற அசுரர்கள் தேவர்கள்லாம் ஒவ்வொரு உருவ அடைந்தார்கள். யாரும் பதை பதைத்து ஓட்டம் எடுத்து இனி செய்வதென்று சார்பு பிரிதொன்றும் காண. அவ்வளவரும் பலவரப்பு வந்தாச்சு, ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எடுத்து கடைசி என்ன செய்யறதுன்னு தெரியல, முளைக்கிறாங்க. அவ்வளவு சார்பு பிரிதொன்றும் காணார். யாரை இனிமே போய் அடையிறது அவங்களுக்கு தெரியாம முளைக்கிறாங்க. சார்புடையவன் எம்பெருமான் ஒருவன், நம்முடைய சிவருமான் தான். அவனை போல் சார்படைந்தால்தான் காரியம் நடக்கும். ஆயனால சார்பு பிரிதொன்றும் காணார் தாழொடு தாள்கள் இடர நாரணனே முதல் வானோர் நன்னினர்க்கு இன்பம் அழிக்கும் சீர்கள் வெள்ளி கையிலை திருமலை நோக்கி நடந்த. எல்லாரும் அங்க போகணும் விரட்டான். கடைசி அவன்தான் சரணாகேதி அவன்தானே. அங்க போய் எல்லாரும், அதாவது குதியங்கால் புடலில் அடிக்கே வாங்கணும், அந்த மாடி ஓடனானா எல்லாரும். தாழு தாள்கள் இடற குதியங்கால் புடலில் அடிக்க கால் இடறு ஓட்டம் எடுக்கும் பாரு. அப்படிலாம் அடிச்சுட்டு அவரை பார்த்து ஓடுறாங்க கையிலே நோக்கி. ஜப்பா
1: வெங்கதிர் தாக்க உடைந்தோர் மென்னிழல் சோர்ந்தன சென்று மங்கள வெப்பினை எய்தி மஞ்ச விழத்துயர் நீங்கி அங்கன் வரையை வணங்கி அருளும் ஏறி இளங்கால் தங்கிய போகமுறமுன் சற்றினை பற்றிருந்த.
2: போகும்போது அங்க அப்படியே கையில மலையிலிருந்து தெண்டல் வீசுவ காய்ச்சி வரலாம். சுகமா இருக்காப்பா, எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த சுகத்தை இப்ப அனுபவிக்கிறது. ஆனி மாசம் திருக்குற்றாலத்துக்கு போனோம். போனா அருவி அங்க இருக்கும் போதே இங்க உனக்கு காற்று, இந்த காற்று அந்த நீரோடு கலந்து அடிக்கும் போது சுகமா இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு தான் இந்த திருக்கையில இருந்து தெண்டல் காய்ச்சி அடிக்கிறது.
1: வந்த விழத் துயனங்கி அங்கன் வரை வரங்கி அருளிடும் ஏறி இளங்கால் தங்கிய போகபுரம்.
2: போகபுரம்னு அதுக்கு பேரு. அந்த போகபுரத்தை போய் சென்றானாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஓடியில வந்திருக்காரு, மூச்சு அடைக்கும் இல்லையா. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்.
1: படைத்த பெரும் துயர் நீங்கி நாச்சிசையும் கண் விழுத்து பார்த்தோர்.
2: அப்பா இப்படி பார்க்க, அப்பா அப்பா அப்படி யாபான நாலு பக்கம் பார்க்கிறான். அப்படி
1: பார்த்து விழை கொழியம் திருக்கையிலே விடிசுடர் வெண் கதிர் நீட்டு விழைக்க தந்தார் அழைக்கலன் வென்று தம்மை தொடர்ந்து வரும் கொடுவிடம் அங்கனவு தராமை உடைத்துந்தி தள்ளுவான் வீட்டு தடங்கைகள் அப்பொழி வந்த.
2: ஆனா அந்த இவர் துரத்திக்கிட்டு வந்த விஷம் ஒரு ஸ்டேஜில் நின்று போச்சு, கையிலுக்குள்ள வர முடியல. இவங்க ஓடி கடைசியில் ஒரு போக போறோம்னு ஒரு இடத்த உட்காந்து அதோட அதுவும் நின்று போச்சான். அதுக்காக அதால் வர முடியல, அது நின்று போச்சு. அப்படி இருக்கும்போது கடல் அகடு கிழித்தெழுந்த விடவேகம் ஆற்றாதே, கடலை கிழித்து கொண்டு வந்த அந்த விஷம் இருக்க அந்த வேகம் ஆற்றாது கழிய நொந்தார், மிகவும் நொந்து போனார். இடர் பெரியர் அழுத்தக்கார் அந்தோயந்திறங்கினவோர் இலகம் வெள்ளி தடவரை மேல் தூங்கருவி பனித்திவரை நேத்தங்கள் முகத்து வீச படரும் நெடுந்தடங்கொடுகள் சாந்தாற்றி தொழில் செய்யும் பான்மை கண்டான். இந்த தென்றல் வீசுகிறது, அந்த காற்று சுகமா இருக்கு. இந்த சோதைகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது இவாள் வீசு மாறி இருந்தான். அப்படி சுகம்பா அவா ஆன அப்படி இருக்கும்போது அழந்தாணி புனலகத்து வடபயம் அக்கடும் வெம்மை வெம்மை காற்றாது அங்கன் எழுந்தோடி முன்னாக திருக்கையினை பரப்பரத்தில் எய்தி உன்னது விழுந்தாரு தன்னில் மறங்கிடப்பதன வயங்கும் ஒளிமேவிசக்கச் செழுந்தாமணி மழுத்த நெறி நோக்கி அந்நெறிமே சேரலுற்றான். திருக்கையில கூட மாணிக்கியங்கள்லாம் வந்து இருக்கு. இவங்க நினைச்சாங்களா நம்ம ஆட்கள்லாம் முன்ன கூட்டி இவற்றை நம்ம முன்னாலே வந்து வந்து மாணிக்கம் வந்து படுத்து கிடக்காங்க பார்த்தேடா நினைச்சாங்களோ. அந்த மாதிரி மாணிக்கங்கள்லாம் சிதறி இருக்கு. இந்திரனார் பட்ட துயர் குளம் இறங்கி அவர் ஊரம் எழுதி சேர இந்திரப்பட்டான் அவஸ்தை ஒரு அசுரன்ட்ட மாட்டிட்டான் வசமா. அப்ப நம்மளுடைய எம்பிரான் தான் அவனை காப்பாற்றி அவனுக்கு அடக்கலம் கொடுத்தார். அப்படி இந்திரனார் பட்ட துயர்க்கு இடம் இறங்கி உளம் இறங்கி அவர் ஊரும் எழிலி சேர அவர் ஊருக்கு போய் சேர் வழி ஏற்படுத்து சேர வன் தணுகி எந்த வீரான் எதிரென்று முறையிட்டார் மான முன்னர் முந்து குடம் உணர்முதலாம் பேரியங்கள் பழமுழங்கும் உழக்கங்கேட்டு சிந்தனி கடிகூற சார்ந்தன் அஜன் வரையோ திளைத்து சென்றார். அப்படி இந்திரனுக்கெல்லாம் புகழ் கொடுத்தவர்யா நம்முடைய பெருமான், அதனால் அவர் நமக்கும் ஏதாவது வழி செய்வார் என்று சொல்லி அங்க போய் போகிறார். யாம் எய்தி முறையிடும்போது அருள் தருமோ, யாம் எய்தி முறையிடும்போது அருள் தருமோ முனிந்திடுமோ எம்மன் என்று போகும்போது சந்தேகம் வந்துட்டு நான் போறோமே நம்ம பார்த்து வாங்க கூட்டு உபஜாரம் பண்ணி நமக்கு அறி செய்வாரா இல்ல பொங்கலேன்னு விரட்டிடுவாரா என்ன செய்ய போறா தெரியலையே என்ன அப்படி மயக்கத்தோடு சொல்கிறார்கள். யாம் எய்தி முறையிடும் ஊரு அருள் தருமோ முனிஞ்சிடுமோ எம்மான் என்று நாம் எய்தி செல்வோர்கள் ஆங்காங்கு பூதகன நாதர் கூடி தோமைதி பிழைச்சோறும் சரணடையின் அருள் சுரக்கும் எங்கோ நின்று ஏற்கனவே அநேக பேர் அங்க சரணடைஞ்சு நல்ல கதி அடைஞ்சிருக்கலாம் பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா, ஆனால் நமக்கு ஏதாவது பண்ணத்தான் செய்வார் சொல்லி மனசமாதம் பண்ணிக்கொண்டார். தம்பியல் பிறப்புகள் எழுத்தோது வகேட்டு தளர்வு தீர்ந்தான் தம் இனத்தோர் வரவுதனை முன்னேறி அறிவிப்ப சார்போர் என்ன அம்மலைவாள் எண்ணினா அறிபன்மர் சேவசையம் அமயம் பார்த்தே. ஏற்கனவே பலர் சிவசாரூபம் பெற்றவர்கள். அந்த சிவசாரூபம் என்றால் தவசனால அவருடைய ரூபமே நமக்கு கிடைக்கும், சிவருமான் ரூபமே நமக்கு கிடைக்கும் சிவசாரூபம். அதுக்கு சிவசாயுஜம் அவனுக்கு அப்படியே ஐக்கியமாறு இப்படி படிநிலைகள். அப்படி சிவசாரூபம் பெற்றவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறாராம் ருத்ரன். அவளை பார்த்தோன்னே இவர் தான் சிவருமானோ இவளுக்கு ஒரு மயக்கம். அந்த சமயம் பார்த்து கொம்மை மழவிடை பெருமான் கோயினுள் சென்றனைய குறித்து நோக்கி விண்மிகழும் பெருமகிழ்ச்சி தலை சிறப்ப மாலயனம் விரைந்து செல்வார் முகமயமா போறாங்க. அப்போ எம்பினான் உருக்கொண்டு அங்கு உரைவோரை சிவசார்பு பிரமத்தீர்ப்பவரை அவனென சென்று எய்தி சுப்பிரமணியனோ சொல்லி அவர்கிட்ட போறாங்க. அம்பிகை இளாமையினால் அவனல்ல என தெளிந்து நம்மால்னா அம்பிகை பக்கத்துல இருப்பாரு, ஆனா அவர்ல இவங்க வேற ஆட்கள் ஆனா அவர் தெரிஞ்சுட்டாராங்க. அப்பால் ஏகி செம்பருமை மலர் மார்வன் அஜன் முதலாம் யாவர்களும் சேர ஈண்டு நம்பன் அமர்ந்து இனிதுரையும் திருக்கோயில் கடைத்தலையை நன்னினார. அனு திருக்கயிலினுடைய கடைத்தலை முதல்வாயில போய் சேர்ந்தாங்க எல்லாரும். கணங்கள் மிழை முதல் தடையில் தடையுண்டு நின்றனர்கள் கருமதேவர் உணங்கு தயிற்றியர் இரண்டு கடவுளர்கள் மூன்றில் ஒரு நான்கு தன்னில் அணங்கொரு சாத்தியர் முதலோர் மருத்துக்கள் மணிவரலாம் ஐந்து ஆறில் இணங்கவன் மேல் திசைக்கிறவன் என்பர்களும் தடையுண்டு நின்றே. ஐந்து நிலை பாதுகாப்பு மூன்று நிலை பாதுகாப்பு ஐந்து நிலை ஐந்து கட்டம் அவளும் தாண்டிதாங்க உள்ள போனோம். அந்த மாதிரி இங்கே ஐந்து நிலை பாதுகாப்பு சிவருமானுக்கு, ஏன்னா கிண்ணர்கள் மற்றவர்கள் வானவர்கள் எல்லாரும் இருக்கார். சாத்தியர்கள் தைத்தியர்கள் மருத்துக்கள் எல்லாம் அப்படி கட்டம் கட்டமாக நின்று இருக்கார் எல்லாரும். இவ்வளோதான் தாண்டித்தான் போகணும். அப்படி இருங்க தடை கொண்டு தடை செய்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஐந்து நிலை அதை தாண்டி போனோம். எப்படி போகிறது? தாமரையோன் திருமாலும் தடையின்றி அணைந்து தனித்தடையின் வைகம் தேமருதார் நந்திவிலான் அடிபணிந்தான் அவன் கொண்டு செலுத்தச் சென்று காமருசீர் அறம்பயர்கள் ஆடலோடு பாடலான் கடியா செல்வம் பூமரு பேரவை நாப்பன் அமர்ந்தரும் பெருவாழ்வின் பொலிவை கண்டார். நன்றி மாறன் எங்கப்பா வந்திய வாங்க அவன்தான் கூட்டிட்டு போனோம். கண்டு பெறும் கடிகுர்ந்த கணநாதர் திறம்படியில் கலங்கி ஏங்கி மண்டிய பேர் அச்சமுடன் அந்தன் இருகுடை ஏற்ப வணங்கி தாண்டே அண்டன் எதிர்நீடை நின்ற அஞ்சலி சென்று நீர் ஏற விழுநீர் வார கொண்ட மகிழ்புலகமுற பலமுறையும் பணிந்து எழுந்து குழந்தம் வட்ட. அங்க கணநாதர்கள்லாம் குடுங்கி இருக்காங்க பார்க்கறதுக்கு. பட் போட்டி நான் முன்னால் நீ பண்ணால் போட்டு அப்ப என்னன்னா அதுக்கு பெரம்பு வச்சிருக்காங்க. வேலை போல நன்றி பெருமான் ஆ போல ஒருங்க. ஆனா அவர்தான் அந்த பெரம்பு வச்சிருந்த பெரிய அதிகாரி கையில பெரம்பு இருக்கும். ஒரு நாள் அவர் அடிச்சது கிடையாது. ஒரே சதி ஐபிஎஸ் அதிகாரி கையில பெரம்பு இருக்கும், பல பலன் இருக்கும். அதை கொண்டு எதையா யாரையா அடிச்சிருப்பாரு அடிச்சிருக்க மாட்டா, சும்மா அப்படி காட்டுறது அப்படி காட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த கணநாதர்கள் தலை ஊதங்க பொங்கலான்னு காட்டி இவரை எடுத்து கொண்டு போகிறாங்க. இவங்க தூரத்துலேருந்து பார்த்தவொடனே இவங்களுக்கு கண் கண்ணீர் சொல்லி ஆரம்பிச்சிட்டு வெளிநீர் வாருக்க கொண்ட மயில் புலகமுறை பலமுறையும் பணிந்து எழுந்து செக்கில விழுந்து விழுந்து எழுந்துட்டாங்க. எழுந்து குடந்தம் வட்டார் குடந்தம் என்பதற்கு வழிபாடு என்பதற்கு வழிபட்டார்கள் என்று. தூரத்தே இவர் நிற்ப அணித்தாக தொழில் அணைந்து வாரத்தால் நந்திவிரான் மலரோனும் திருமாலும் சேர தாம் வந்த சிரம் விண்ணப்பம் செய்ய கொந்த ஈரத்தார் உடையானம் இண்டவரை தருக என்ற நந்தி பெருமான் உள்ள போய் சொன்னார். இந்த மாதிரி வந்திருக்காங்க இந்த பசங்கள்லாம், எனவோ உங்களை வந்து பார்க்கணும்னு வந்திருக்காங்க. சரி உள்ள வர சொல்லு. அவரும் உள்ள போறாங்க. நந்திவிரான் திருப்பிரம்பை அசைத்தருள நான் மலர் மேல் அந்தனம் நெடியோனம் அஞ்சலி சேர் கரத்தோடும் வந்தணுகி மருங்குரலும் மணிநிலா நகை மிகிழ்ப்ப பைந்தொடியாள் உருகூற்று பரம்பொருள் மத்திது கூறும். பிரம்மாசன் கையை தூக்குனா கிடக்கவே இல்லை. யா எனக்கு கதி கிடையாதுன்னு ஓடி வராங்க. அப்படி வந்த கண்ணன் நிற்கிறாய், மாயண்ணி இருத்தை இருந்தை உருவாய்த்தனை, என் மலர் நேவன் தூயனி புகை உருவன் தோற்றினை என் நண்பரிடம். இன்னதே எப்படி போனியே இப்படி வந்து நிக்கிறிய? அவனா பொன் நிறத்துல இருந்தேன், இப்ப புகை நிறத்துல வந்து நிக்கிறான். அவன் வெண் நிறத்துல இருந்தான், கருப்புல வந்து நிக்கிறே, என்னதாச்சு உங்களுக்கு ஆன்னு கேக்குறான்.
1: ஆய பொழுது ஆண்டாண்டு கடநாதர் அழைப்ப மெலிந்து ஏயமுறை முறையிட்டார் புறம் நின்றைய மயவர்கள் அங்கவர்கள் மிக முழக்கும் அறவோசை திருச்செவியேற்று இங்கிதேவன் என்ற அம்போயத்தோன் எதிர்வணங்கி பாங்குடைய சுராசுரர் உன் பாதங்களே தொடப்போந்தார் பூங்கலற்கால் பூதகணத்தடுப்ப புறம் நின்றார். எல்லாரும் போய் நின்று கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது விழித்தருணி கருணை செய்ய வேண்டுமென திரு நோக்கன் அழித்து பார்த்தாங்க. பிரதரும் வாங்க வாங்க, என்ன விஷயம்? எந்த நன்றிதனை பணித்தருள அவன் எய்தி செழித்து எழு பல்கணத்தோரை தடுத்து உள்ளார் சொல்கவன துடித்த மது பிரம்பசைத்து சுராசரை புகுவித்தான். எல்லாரும் நீங்களாம் தள்ளிப்போங்களா, என் உள்ள போட்டுங்களா சொல்லி தன் பரம நாள் எல்லாரையும் வரைக்கு நீங்களாம் எப்போதும் வரக்கூடியங்க, நீங்க தள்ளிப்போங்க, புதுசா வந்திருக்காங்க அண்ணாச்சி மாதிரிலாம் சரி அவர் உள்ள போட்டு வேணாரு.
2: ஒய்ந்தனம் ஒய்ந்தனம் என்ற கும்பர்களும் தானவரும் முந்தி மணிவாய்த்தல் இழை முடி நெருங்க தழித்தே எந்த வீரான் வீச்சிருக்கும் ஓலக்கம் எதிர்நோக்கி புந்தி நிலை கடிகூரத் தொடர்ந்து எழுந்து போச்சினார். எல்லாரும் உந்தோ அங்க எங்களுக்கு வெளி கை சிறசில கை வச்சு அப்படி போச்சு கொண்டு ஓலம் விட்டு ஓடுகிறார்கள். அப்ப பிரம்மன் தான் சொல்றான், அங்கவரை எதிர்நோக்கி நகைத்தொழில் அருள் வாரி பங்கஜத்தோய் உருமாறி முகஞ்சாம்பி மெய்ப்பணிப்ப இங்கிவர் குற்றதவன் என்பதோட மறைப்புத்தே செங்கையினை முகஞ்சிரஞ்சி விண்ணப்பம் செய்கின்றார். பிரம்மாதான் விஷயத்தை எடுத்து சொல்றார், இந்த மாதிரி இங்க நிலைமையெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு, என்ன செய்யறது சொல்ல?
1: அடியங்கள் அறியாமை தொடக்குண்ட கையரே எம் மாதலின் உன் கண்ணருள் வெற்றி எய்தாது வையனரும் சுவை அமிழம் பெறத்தொருட்டு வெவ்வினையேன் பையரவான் மந்தரத்தார் பார்க்கடலை கடந்தேமார்.
2: பார்க்கடலை கடஞ்சோம் என்ன வந்து
1: தோன்றிய தீன் சுவை அமிழம் தோன்றாது விடன் தோன்றி இன்று சராசரன் அனைத்தும் எரி செய்து நீராக்கின் தந்தினர் ஊர் எரித்தாய் உன் அருளன்றி முயல்வதல்ல ஒன்றொழிய ஒன்றாயந்துரைக்கும் மொழிவையாமே.
2: நீதான் திருபுரத்தை எரிச்சிருக்க ஒரு காலத்துல, ஆமால இதுல இருந்து எங்களை காப்பாற்றவும் உன்னாலதான் முடியும், அதனால என்ன செய்யணும் தெரிய எங்களை காப்பாற்றணும்.
1: இன்று ஒழிந்தோர் ஒழியவே நெஞ்சிய யாம் சிலர் வந்துங்கு உச்சனம் வண்ணமும் மாறி உயங்கினம் நீ அலதோர் பற்றிலே இவ்வளவில் உலகமெல்லாம் பாழாகும் சற்றும் இனி தாழாது தன்னடி செய்தரங்காயே.
2: இதுக்கு ஒரு வழி நீங்க செய்யலைன்னா உலகமே தாங்காது, உலகமே அழிஞ்சு போப்படும் இந்த விஷத்தினாலே சொல்லி சொல்ற.
1: இது பொழுது காற்றிலையே, இப்ப நீங்க இதை பத்தி காக்கல, எமக்கு இறுதி என்றேயான் விதுமுடித்த பெருங்கருணை வெள்ளமே என்றிருந்தான் மதுமலத்தார் விண்ணவரம் அனங்கலங்கி முறையிட்டார் அவனதம் அவுணர்தம் எம் பெருமானும் அஞ்சலி என்றொழி.
2: எல்லாரும் போய் கண்ணீர் விட்டு அழுதாங்க, எங்களை வழி தரும். அப்ப அவர் பார்த்தாராம்,
1: அவுணதம் எம்பெருமானும் அஞ்சலி,
2: பயப்படாங்களா, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, இவ்வளோதானே வராதுங்க நான் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதை என்ன செய்ய போறாருங்கிற மறுவாரத்தில் சிந்திப்போம் என்று சொல்லி எந்த அளவு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம்ம

0: வாழ்கை குரு சைதனி வேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செல்வே ஏரிய மஞ்சே வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் வான்முகில் வழாறு பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிடாருயிரள் வாழ்க நான் முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமில்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல நம பார்வதி
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குற்பொழுது அரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியணிகள் போற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, கடவுள் மா முனிவர் அருளி செய்த திருவாதவுரடிகள் புராணத்தில் இரண்டாவது திருப்பெருந்துறை சருகம், அதிலே நம்முடைய குருநாதரை ஆன்மநாத பெருமான் ஒளிசை மானுடமாக வந்து ஆட்கொண்டு அங்கு குழுமியிருக்கின்ற அடியார்கள் இலக்கணங்களையெல்லாம் விளக்குகின்றார். சரியையில் நிற்போர், கிரியையில் நிற்போர், அவர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது யோக மார்க்கத்திலே நிற்பவர்கள், யோகம் என்பது என்ன என்று சொல்றார். 71வது பாடல். முக்குணம் ஐம்புலன் ஐந்துடன் அடக்கி மூல வாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கெனும்படி அடைத்து

புக்கழுந்தினர் எமது உருப்பெறுவார் புவியில் வெட்டுவன் எடுத்த மென்புழு போல். முன்பு சரியை என்னதென்று விளக்கினார். அந்த சரியையிலே நிட்டக்கூடியவர்கள் பெருமானுடைய உலகத்தில் சென்று வாழ்வார்கள். கிரியையிலே வெற்றி பெற்றவர்கள் பெருமானுடைய உலகத்திலே பெருமானுக்கு அருகிலே அணுக்கத்தொண்டு செய்து கொண்டு வாழ்வார்கள். இந்த யோக மார்க்கத்திலே நிலை பெற்றவர்கள் பெருமானை ஒத்த உருவத்தை பெறுவார்கள் என்று பலன் சொன்னார். உருவம் என்பது குணமும் கூட. பெருமானை ஒத்த தோற்றமும் பெருமானை ஒத்த பண்புகளையும் அவர்கள் பெற்று சிவமாகி விளங்குவார்கள். அதற்கு சாரூப்யம் என்று பெயர். அதற்கான தவம் என்ன? மூன்று குணங்களையும் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். மூன்று புலன்கள், மூன்று குணங்கள் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சத்துவம் ரஜஸ் தமஸ், சாத்விகம் ராஜதம் தாமசிகம் என்று கூறுவார்கள். தமசை தமசோடு கூடியது தாமசிகம், தமசினன் தமசின் விளைவு தாமசிகம். தமஸ் என்றால் சோம்பல் என்று கொள்ளலாம், ரஜஸ் என்றால் ஊக்கம் என்று கொள்ளலாம், சத்துவம் என்றால் அமைதி என்று கொள்ளலாம். இந்த மூன்று குணங்களிலே சத்துவம் என்ற குணம் உயர்ந்த குணம். மூன்று குணங்களையும் அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்று குணங்களை அடக்குவது என்பது இரண்டு குணங்களை மூன்றாவது குணத்திலே அடக்குதல் என்ற பொருளிலே வருகின்றது. என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய சமய நூல்களில் அதான் பொருள். மூன்று குணங்களையும் மூன்று குணங்களிலிருந்தும் விடுதலைன்னு சொல்லுவாங்க. உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரையிலும் சத்துவ குணத்திலிருந்து விடுதலை என்பது இல்லை. அப்பொழுது ரஜஸ் தமஸ் என்ற இரண்டு குணங்களையும் சத்துவ குணத்திற்குள் அடக்கி ஆள வேண்டும். சத்துவ குணமே மேம்பட்டு இருக்கும். குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக என்று சர்க்குலர் விளக்கிறார். மூன்று குணங்களும் முதல் குணமாகின்ற சத்துவமாகவே விளங்கும். வீட்டில் வீடு நல்லா இருக்கணும்னா எல்லாரும் அடங்கி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அடங்கி வாழணும்னா என்ன அர்த்தம்? வீட்டிற்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், தகப்பன்னு. அவருக்கே எல்லாரும் அடங்கி வாழணும் அர்த்தம். எல்லாரும் அடங்கி வாழணுங்கிறதுனால தகப்பன் அடங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது நல்லா இருக்காது, நல்ல வீடா இருக்காது. எல்லாரும் அடங்கி வாழணுங்கிறது எல்லாரும் ஒத்தருக்கு அடங்கி வாழணுங்கிற பொருள்ல வருது. அப்ப அதே போல மூன்று குணங்களையும் அடக்கணும்னு சொன்ன இரண்டு குணங்களை முதன்மையான மூன்றாவது குணத்திற்குள் அடக்க வேண்டும் என்பது பொருள். இது பல பேருக்கு புரியாது. சாத்திர நுணுக்கம், திரிபுடி என்று வேதாந்த சித்தாந்த சாத்திரங்கள்ல சொல்றாங்க. திரிபுடி என்றால் என்னன்னா, எந்த ஒரு காட்சி புலன் நுகர்ச்சி அறிதல் என்ற ஒரு டிரான்சாக்ஷன், அதுல மூன்று பாராமீட்டர்ஸ், மூன்று காரணிகள் உண்டு. ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படிக்கப்படுகின்ற புத்தகம் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, படிக்கின்ற நான் என்ற ஒரு எழுவாய் இருக்கு, படித்தல் என்ற ஒரு தொழில் இருக்கு. இந்த மூன்றுக்கும் சேர்ந்து திரிபுடி என்ற பெயர். மூன்றாயிருத்தல், காட்சி. ஒரு ஓவியத்தை நான் பார்க்கிறேன், பார்க்கப்படுகின்ற ஓவியம் காணப்படும் பொருள், பார்க்கின்ற நான் காண்கின்ற உயிர், பார்க்கும் தொழில் காட்சி என்ற ஒன்று தனியா இருக்கு. அதே காட்சின்னா பார்க்கப்படுகின்ற பொருள் தனியா இருக்கு, பார்க்கின்றவன் இன்னொரு இடத்துல தனியா இருக்கிறான். காட்சி நிகழவில்லை என்றால் காணப்படும் பொருள் அந்த நேரத்தில் காணப்படும் பொருளாக ஆகாது. காட்சி நிகழவில்லை என்றால் காண்கின்ற தன்மை கொண்டவன் அந்த நேரத்தில் காண்பானாக ஆக மாட்டான். காண்பான் என்ற ஸ்டேட்டஸ் அவனுக்கு வராது, காணப்படும் பொருள் என்ற ஸ்டேட்டஸ் இந்த பொருளுக்கு வராது. காட்சி என்பது நிகழவில்லை என்றால் அது பார்க்கிறோம். அப்ப திரிபுடி, அதுவே அறிதல்லையும் அப்படிதான். அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்று மூன்றாக இருக்கின்றது. உணர்ச்சியிலே அப்படிதான், உணர்பவன் உணரப்படும் பொருள் உணர்ச்சி என்று இருக்கின்றது. கேள்வியிலும் அப்படிதான், கேட்பவன் கேட்கப்படும் செய்தி கேள்வி என்ற நிகழ்ச்சி தொழில் இருக்கு. நுகர்ச்சியிலே அப்படிதான், உணவை உண்கின்றோம், நுகர்பவன் கஸ்டமர், நுகரப்படும் பொருள் கன்சியூமர் ப்ராடக்ட், நுகர்ச்சி அந்த டிரான்சாக்ஷன், மூணாக இருக்கு. இந்த மூன்றும் இல்லாத நிலை, அந்த நிலை தான் மூன்றையும் கடந்த நிலையிலே தான் தூய அறிவு விளங்கும், அதான் முக்தி நிலைன்னு சொல்லப்படுது. புறச்சமயத்தவரெல்லாம் மூன்றையும் நீங்கிய நிலைன்னு சொல்றாங்க. மூன்றும் நீங்கி ஒரு நிலை உண்டாகாது. அப்பொழுது இரண்டு மூன்றாவதில் ஒடுங்கும். எந்த இரண்டு மூன்றாவதில் ஒடுங்கும் என்பதை சைவம் நமக்கு கண்டுபிடித்து சொல்கின்றது. காணப்படும் பொருளிலே காண்பவனும் காட்சியும் ஒடுங்கிய நிலை என்பது முக்தி நிலை. அறியப்படும் பொருளிலே அறிபவனும் அறிவும் அடங்கிய நிலை முக்தி நிலை. அதான் நினையாது நினைத்தல். நினையாது நினைக்கின்ற காரணத்தினாலே நினைப்பவன் என்ற ஸ்டேட்டஸ் இவனுக்கு இல்லை. இது கூடுமா? கூடும். எப்படின்னா, உறக்கத்திலே நாம் இன்பத்தை அனுபவிக்கின்றோமா துன்பத்தை அனுபவிக்கின்றோமா? நல்ல ஆழ்ந்த உறக்கம், இன்பத்தை அனுபவிக்கின்றோமா துன்பத்தை அனுபவிக்கின்றோமா?
சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம நம்முடைய அனுபவத்திலேருந்து தைரியமா சொல்லணும். இதை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னு சொல்றேன, அனுபவிக்கும் போது உணரல் அவ்வளவுதான். நன்றாக உறங்கும் பொழுது தலைவலி விடாத தலைவலி இருக்கிறவங்களுக்கு தலைவலி இருக்கா, வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு வயிற்று வலி இருக்கா, ரெண்டு நாளா சாப்பிடாதவன் தூங்குறான்னு வச்சுங்க, அவனுக்கு தூக்கம் வராது தூங்குறான்னு வச்சுங்க, பசி தெரியுதா, தெரியுது. வாங்கின கடனை பற்றிய அச்சம் இருக்கா, ஐடி ரேட பத்தின அச்சம் இருக்கா, பணக்காரங்களுக்கு நல்லா உறங்கும் போது இல்ல, இதெல்லாம் இல்லைங்கிறதுனால துன்பம் இல்லை. சரி, உறங்கி விழித்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தியான்னு கேட்டா இன்பமா உறங்கினேன்னு சொல்லுவார். கஷ்டப்பட்டு உறங்கினேன்னா யாராவது சொல்றாங்க. உறங்குவதனால நமக்கு ஒரு வி கெட் எனர்ஜைஸ்டு, புத்துணர்ச்சி வருகின்றது. உழைத்து தொடர்ந்து உழைக்க முடியாது அப்படிங்கிறவங்க உறங்குறாங்க. உறங்கின பிறகு வேற ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன், ரீசார்ஜ் ஆயிடுது பேட்டரி, என்ன ஆகுது, ரீசார்ஜ் ஆயிடுது, ஃபுல் கெப்பாசிட்டி வந்துடுது. அப்ப ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறேன் அப்படி சொல்றோம். ஆகவே உறக்கம் என்பது பாசிட்டிவா ஒருவனுக்கு நன்மை செய்கின்றது, இன்பத்தை அளிக்கின்றது. ஆனால் அந்த உறக்கம் என்பது உறங்குபவன் தன்னை உறங்குபவனாக அறிந்தால் நின்று போகும். உறங்குகின்ற நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நினைவு வந்ததுன்னா அது கனவு போன்ற நினைவு. அந்த உறக்கத்தில் இருந்து உறக்கம் தடைபட்டு அவன் விழிக்கப் போகின்றான் என்பது பொருள். இப்ப உறக்கம் என்ற ஒரு இன்ப நிலையை முழுவதும் தூக்குங்கால் உறக்கம் என்பது என்ன, அந்த நிலையை சென்று ஒடுங்குவது. அப்ப உறங்குபவன் ஒடுங்கி விடுகின்றான், உறங்குபவன் உறக்கத்திலே சென்று ஒடுங்கி விடுகின்றான், தனித்து இல்லை. ஆகவே அதே போல எது வந்து ஆப்ஜெக்டோ, ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ், அதுல டிரான்சாக்ஷன் ஆஃப் நோயிங், அப்புறம் இந்த பர்சன் ஹூ நோஸ், இருவரும் அடங்கி இருத்தல் தான் உண்மையான அறிவு என்று சைவம் கண்டுபிடித்தது. உறக்கத்தை கொண்டு நல்ல உறக்கம் என்பது உறங்குபவன் ஒடுங்கிய நிலை. ஆகவே அறியப்படுகின்ற பொருள் இறைவன், சிவம் தான் அறியப்படுகின்றது, சிவஞானம் அறிவிக்கின்றது, உயிர் அறிகின்றது, உயிரும் அதனுடைய போதமாகின்ற அறிவும் அறியப்படுகின்ற பொருளாகின்ற சிவனிடத்திலே அடங்குவது என்பது திரிபுடி ராகித்யம், முப்புடி இல்லாத நிலை. முப்புடி இல்லாத நிலை என்றால் என்ன பொருள்னா, மூன்று மூன்றாக இல்லை, மூன்றும் ஒன்றாக உண்டு, ஒன்றாக இருக்கின்றன என்ற பொருள். அப்ப மூன்று குணங்களும் சத்துவ குணத்திலே அடங்க வேண்டும், ஐம்புலன்கள் அடங்க வேண்டும்ங்கிறார். ஐம்புலன்கள் தான் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். காண்கின்ற புலன் காண் உணர்ச்சி, கேட்கின்ற புலன், தொடுகின்ற புலன், சுவைக்கின்ற நாக்கு அந்த புலன், முரளுகின்ற முகர்கின்றன்னு சொல்றாங்க. முரளுதல் சரியான சொல், முக்கேணி முரலாய், முரளுகின்ற மோப்பம் பிடிக்கின்ற அந்த புலன், இந்த ஐந்தும் சென்று ஒடுங்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பெருமானை பார்க்கும் பொழுது காட்சியிலே ஒடுங்க வேண்டும் என்று செக்குலர் சொன்னார். அப்ப பெருமானை உள்ளத்திலே பார்க்கும் பொழுது அந்த காட்சியிலே சென்று ஒடுங்க வேண்டும். ஐந்து இதுல ஒடுங்க வேண்டும், காட்சியிலே சென்று ஒடுங்க வேண்டும். மூன்று குணங்களையும் ஐந்து இந்திரியங்களையும் அடக்கி இந்த நிலையிலே நம்மிடத்திலேயே ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை நாம் நூல் மூலம் அறிந்து வைத்திருக்கின்றோமே தவிர அனுபவித்து அறியவில்லை. அந்த ஆற்றல் எங்கிருக்கின்றதுன்னு சொன்னா, நம்முடைய முதுகு தண்டு, அந்த தண்டு எங்கு முடிகின்றதோ, பிவட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, முக்கோண வடிவிலே ஒரு எலும்பு இருக்குங்க, இந்த இடுப்பு எலும்பும் முதுகந்தண்டும் சேர்கின்ற இடம் முக்கோண வடிவத்தில் அந்த ஜாயிண்ட் இருக்கும், பிவட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு யோக சக்கரம், சக்கரம்னா வட்டம் இருக்கின்றது. இருக்கின்றதுன்னா தொட்டு பார்த்தா தெரியுமா, இல்ல டாக்டர் ஆபரேஷன் பண்ணா தெரியுமா, அங்கு இருப்பதாக பெரியோர்கள் பாவிக்க சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு நம்ம என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணினா அது உண்மையிலே இருக்குமா அப்படிங்கிற, இமேஜின் பண்ணினா இருக்கும், அதன் பலன் உண்டு. கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இர்ரேஷனல் நம்பருங்கிறது என்னன்னா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல அது எங்க இருக்குன்னு புள்ளிட்டு காமிக்க முடியாது, அது இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல்னா அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம், ரேஷனல்னா அறிவுக்கு உட்பட்டது, பகுத்தறிவு அப்படிங்கிறாங்க. இர்ரேஷனல் என்பது அறிவின்மை இல்லை, பகுத்தறியப்படாது அறியப்படாத அறிவு, அதான் இர்ரேஷனல். இமேஜினரி நம்பர்னு ஒன்று இருக்கு, கற்பனையிலேயே ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு எண்ணையும் அந்த எண்ணோடு பெருக்கினால் பாசிட்டிவான எண் தான் வரும். பிளஸ் டூ இன்டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர், மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் தான். ஆச்சா, இப்ப எந்த ஒரு எண்ணை அந்த எண்ணுடைய பெருக்கினால் வருகின்ற எண்ணுக்கு வர்க்கம்னு பேரு, ஸ்கொயர். எந்த எண் இந்த வர்க்கத்தினுடைய மூலம்னு பார்த்தா அது வர்க்கம் மூலம்னு பேரு, ஸ்கொயர் ரூட். இப்ப இரண்டினுடைய வர்க்கம் நான்கு, நான்கினுடைய வர்க்கம் மூலம் இரண்டு, இரண்டினுடைய வர்க்கம் நான்கு, நான்கினுடைய வர்க்கம் மூலம் பிளஸ் டூ மைனஸ் டூ, இரண்டு ரெண்டு நம்பர் வரும். ஏன்னா மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ தான் பிளஸ் ஃபோர் தான்,
பிளஸ் டூ இன்டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் தான். சரி, இப்ப வர்க்கமூலம் இப்படி இருக்கு. வர்க்கம் என்பது எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கு. நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு வர்க்கமூலம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு தெரியாது. அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அது உண்டு நினைச்சுப்போம், அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அது ஐன்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க கிராஸ் பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனா அது இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அதனால பல கணக்குகளை போட முடியுது, பலன் இருக்கு. ஒரு பொருளை இமேஜின் செய்வதனாலையும் நமக்கு பாசிட்டிவான விளைவு உண்டு. அந்த பொருள் இமேஜினரி, நம்முடைய கற்பனையில் தான் இருக்கின்றது என்பதனால குற்றம் இல்லை. அந்த கற்பனையினால நம்முடைய நாம் சில பலன்களை பெற முடிகின்றது. பார்க்கணும். அதே போல இங்கு கற்பனை பண்ண சொல்றாங்க, மூலாதாரம்ங்கிற இடத்துல ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துல நம்முடைய மனதினுடைய ஆற்றல் ஒரு காற்று வடிவிலே தங்கி இருக்கின்றது. மனதிற்கும் காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னா, பொம்மலாட்டம்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த பொம்மலாட்டம்ங்கிற விளையாட்டுல பொம்மைகள்லாம் கையை கால தூக்கி ஆடி பாடி ஓடி அடிச்சு பிடிச்சு நாடகம் நிகழ்த்தும். அந்த பொம்மைகளுடைய காலு கையு தோளாப்பட்ட எல்லா இடத்துலயும் மெல்லிய நூல்களை கட்டியிருப்பார். திரைமறைவில் இருந்துகிட்டு ஒருவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப சாதுரியமா அந்த நூல்களை இழுத்து இழுத்து பண்ணிட்டு இருப்பார். அப்ப இந்த பொம்மை கையை தூக்கும், அடிக்கும், குப்புற விழும், அழும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும். அந்த நூல் எவ்வாறு இந்த பொம்மையை இயக்குகின்றதோ அதே போல நம்முடைய மூச்சு காற்று நம் மனதை இயக்குகின்றது. மூச்சு காற்று பரபரப்பா இருந்தா மனசு பரபரப்பா இருக்கும். மூச்சு காற்று அடங்கி இருந்தா மனசு அடங்கி இருக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பிராணாயாமம் பண்ணி மூச்சு காற்று யாருக்கு பரபரப்பு இல்லாம அடங்கி இருக்கோ அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எனக்கொரு தலைவன் இருக்கின்றான், அவன் என்றும் என்னை காக்கின்றான். அந்த அமைதி இருக்கும் மூச்சு காற்று அடங்கின. மூச்சு காற்றுக்கும் மனதிற்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. அப்ப மனமே காற்று வடிவத்தில் இருக்கு. காற்றுங்கிற காஸ்கட் ஒரு பெட்டிக்குள்ள மனம் அடங்கி இருக்கு. அதனால்தான் பெட்டியை உருட்டும் போது உள்ள இருக்கிற பொருள் உருளுது. காற்றிலே மனம் பிணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மெல்லிய கயிறிலே பொம்மலாட்ட பொம்மையினுடைய கைகால்கள் கட்டப்பட்டிருப்பதை போல நம்முடைய பிராணவாயுவை வைத்துக் கொண்டு மனதை கட்டிப்படுத்தியிருக்கிறார் கடவுள். மனசை கட்டி போட்டிருக்கிறார். பிராணவாயு செல்லும் இடத்திலே மனம் செல்லும். உடம்பை விட்டு உயிர் போகும்பொழுது கூட நமக்கு நுண்ணுடல்னு ஒண்ணு இருக்கு. அந்த நுண்ணுடலோடு மனமானது செல்லுது. இந்த நுண்ணுடலை தாங்கி செல்வது எதுன்னு கேட்டா இந்த பிராணவாயு தான் என்று பார்க்கின்றோம். பருவுடலை விட்டுட்டு போறோம், நுண்ணுடலை தாங்கி செல்வது பிராணவாயுன்னு பார்க்கணும். அப்ப அந்த வாயு யாரொருவர் மூன்று குணங்களையும் ஐம்புலன்களையும் அடக்கி முறையாக யோகம் பயில்கின்றார்களோ அந்த யோகத்திற்கு எட்டு உறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்றேன், நியமம் என்றால் இதை இப்படி இப்படி பண்றது அப்படிங்கிற ஒழுங்கு நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. புற தூய்மை ஒரு நியமம். ஒரு நாளைக்கு மூன்று வேளை குளிப்பது, உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது புற தூய்மை. யமம் என்பது அகத்தூய்மை, உள்ளத்தை சுத்தமா வச்சிருக்கிறது. நம் மனதை கெடுக்கக்கூடியவற்றை பார்க்க கூடாது, நம்முடைய மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்க கூடாது, பலனுள்ளவற்றை தான் செய்ய வேண்டும் என்பதற்கு தேவையான அடிப்படை இலக்கணங்கள்லாம் யமம் என்பதுல வரும். யம நியமம். அப்புறம் சரி, இது பொதுவான அறம், பிராக்டிக்கலா லேபில் உட்கார்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்பொழுது பிராணாயாமம்னு சொன்னார்கள், மூச்சினை அடக்கி பழகுதல். மூச்சினை அடக்கிறதுனால் முக்தி உண்டுன்னு சொல்லல, ஆனால் முக்திக்கு ஏதுவான வழி உண்டு. இப்ப ஒரு இட்லி சாப்பிட்டா பசி அடங்காது, ஆனா ஒவ்வொரு இட்லியா ஒரு ஆறு இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும். ஆறாவது இட்லியை முதல்ல சாப்பிட்டதுனால பசி அடங்கிடாது. முதல் இட்லி சாப்பிட்றதுல பசி அடங்கலங்கிறதுனால இந்த இட்லி வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டாலும் பசி அடங்காது. எல்கேஜியில் இருக்கிற ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணி, யூகேஜி ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணி கலெக்டர் ஆகணும். எல்கேஜி ஹோம்ஒர்க்னால கலெக்டர் ஆனான்னு சொல்ல முடியாது, ஆனா எல்கேஜி ஹோம்ஒர்க்கை பண்ணினவங்க தான் கலெக்டர் ஆறாங்க. இப்படிதான் எல்லா நூல்களும் இருக்கின்றன. அதனால எதையும் நம்ம தள்ளக்கூடாது, ஆனா இதனால் தான் அது நினைக்க கூடாது. அதுபோல கடவுள் அருளினாலே பேரொருளினாலே முக்தி நிலை விளையும். இது வந்து இந்த புரோட்டோகால் படி முறையா போறவங்களுக்கா சொன்னது. விண்வெளியில இருக்கிறவர் நம்ம போற அடையும் வடையும் சாப்பிட்டு பசி அடங்குறது இல்ல. அவரே நம்ம ஊர்ல இருக்கும் போது அங்க போட்டுட்ட மாத்திரையை இங்க போட்டுக்கண்ண, இந்த வெங்காய ஊத்தப்பத்தை பார்க்கும் போது எச்சில் ஊறுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுடுவார். அந்தந்த இடத்திற்கு அந்தந்த உணவு வகை என்பதை போல பூமியில வாழும் பொழுது இந்த அட்டாங்க யோகத்தை பயின்றால்தான் மனம் அடங்கும். காட்டுல இருக்கிறோம், மனித பிறவி எடுக்காத விலங்குகள் பிறவி எடுத்திருக்கிறோம். இறைவன் அருளினாலே பூனை பூஜை பண்ணது, புலி பூஜை பண்ணுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கடவுள் என்று அறிந்து பூஜை பண்ணி முக்தி நிலையை பெற்றன.
அட்டாங்க யோகம் பயிலவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது பயில வேண்டாம், நாம் பயில வேண்டும். தேவையின் அடிப்படையில் அது பிராணாயாமம், மூச்சு காற்றினை அடக்கி பயிலுதல். அதற்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, முதலிலே நமக்கு சளிகளி பிடிச்சிருக்கும் போது ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல நாட்களில் இரண்டு மூக்கு துவாரங்கள் இருக்கின்றன. இதை பற்றி நம்ம அப்பர் பிரம்மன் சொல்றார், என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசன். கடவுள் எப்படி இருக்கிறார்னா, பிராணவாயு வடிவத்திலே என் நுரையீரலிலிருந்து வெளியில போறார், திரும்பவும் என்னை உயிர் வாழ்விப்பதற்காக என் நுரையீரலுக்குள் அவரே உள்ளே செல்கின்றார். இன்னம்பர் ஈசன் இவ்வாறு இருக்கிறார். அதாவது இன்னம்பர் ஈசன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கிறார். உண்மையா இருக்கிறார், இன்மையுமா இருக்கிறார் சொன்னேன்ல, அதான் இமேஜினரி நம்பர். இமேஜினேஷன் ஆஃப் சாமி இருக்கிறார். பெருமான் எப்படி இருக்கிறார்னா, இல்லாததாகவும் இருக்கிறார், இல்லாததற்கும் ஒரு பலன் உண்டு. குதிரை கொம்புன்னு ஒருத்தர் சொல்றார், குதிரைக்கு கொம்பு கிடையாதுன்னு சொல்றோம், குதிரை கொம்பு என்ற யூசேஜுக்கு பலன் உண்டு இல்லையா. அதே போட்டு பெருமான் எல்லாமா இருக்கிறார். பெருமான் நம்முடைய உடம்பிலே மூச்சு காற்றாக இருந்து உயிர் உடம்பிலே வாழ்வதற்கு துணை செய்கின்றார். உயிர் உடம்பிலே வாழ்வதற்கு பெருந்துணை என்பது மூச்சு காற்று, கஃப் பிராண் யாத் என்று வேதம் சொல்லுது. கடவுள்தான் மூச்சு காற்றாக உயிரினை உடம்பிற்குள்ளே தக்க வைக்கின்றான். போதும் இந்த உயிர் உடம்பிற்குள்ளே இருந்து நினைச்சார்னா மூச்சு காற்றோடு அதை வெளிக்கொண்டு போயிடுவார், உயிரை எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்று விடுவார் என்று பார்க்கின்றோம். அந்த சுவாசத்தை நம்ம வந்து அடக்கி பழகணும். முதல்ல ஒரு நாசித்வாரம் வழியா மூச்சை மெதுவாக இழுத்து நிறுத்தாமல் அடுத்த நாசித்வாரம் வழியா அந்த மூச்சை அதே நேரத்துக்கு விட்டு பழகணும். இழுக்கும் பொழுது ஒரு நாசித்வாரத்தை மூடிக்கணும், விடும் பொழுது எதிர் நாசித்வாரத்தை மூடிக்கணும். இப்படி சில நாட்கள் சில நேரம், அடுத்த நாள் ஒரு இன்னைக்கு 10 நிமிஷம் பண்ணோம்னா அடுத்த நாள் 15 நிமிஷம், அடுத்த நாள் 25 நிமிஷம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிராக்டிஸ் பண்ணி மூச்சினை நம்முடைய நம் நினைத்தபடி இழுத்து விடுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் மூச்சினை 1 நிமிடம் இழுத்தோம் என்று சொன்னால், 2 நிமிடங்கள் 2 நாசித்வாரங்களையும் அடக்கி கொண்டு மூச்சினை வெளிவிடாமல் நிறுத்த வேண்டும் இந்த இடத்துல நெற்றி புட்டுல. பிறகு 4 நிமிடங்களுக்கு மெதுவாக எந்த நாசித்வாரத்தின் வழியாக மூச்சினை இழுத்தீர்களோ அதற்கு எதிர் நாசித்வாரம் வழியாக மெதுவாக விடணும். 4 மடங்கு நேரத்திற்கு விடுவதற்கு அந்த காத்து இருக்கணும். 3 நிமிஷத்திலே விட்டுட்டு ஃப்ரீயா இருக்கக்கூடாது. இந்த கண்ட்ரோல், இந்த எக்ஸசைஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸசைஸ் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு தானாகவே ஒழுங்குபட்டு இயங்கும். வளர்க்கப்பட்ட நாய் எப்படி வந்து தானாகவே இயங்குதோ, வீட்டு பசு எப்படி வந்து மேஞ்சிட்டு வீட்டுக்கு வருதோ, ஒரு எஜமானனுக்கு அடங்கின பசு எங்க மேஞ்சாலும் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும் தானாவே. அதே போல பிராணாயாமம் பண்ணி பழக்கப்படுத்தி விட்டோம்னா அது வீட்டு பசுவை போல நாம அந்த லேப் எக்ஸசைஸ் பிராணாயாமம் பண்ணாமலேயே மூச்சு ஒழுங்காக இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த மூச்சு ஒழுங்காக இயங்குவதை பார்ப்பது மூச்சு பிராணாயாமம். அது எப்படி இயங்குதுங்கிறத பார்க்கறது, பிள்ளை ஹோம்ஒர்க் பண்றதா அம்மா பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒழுங்கா பண்ணதுன்னு, மூச்சு ஒழுங்கா இயங்குதா என்று உயிராகின்ற நாம் அறிவை கொண்டு பார்ப்பதுதான் கடைசி பிராணாயாமம், சட்டில் பிராணாயாமம். அதனால என்ன ஆகுது, மனமானது அடங்குகின்றது. அடங்காப்படாரியா இருக்கிற மனம் அடங்க கற்றுக்கொள்கின்றது. அடங்குகின்ற மனம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான். அப்பா வந்து எப்படா ஷூவை போட்டுக்கிட்டு வெளியில இறங்குவார்னு பார்ப்பான். அப்பா வீட்டில் இருக்கிறவரையும் ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி, அப்பா ஹீரோ ஹோண்டா ஆன் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க செல்ல கையில் எடுத்துருவான். அவர் ஆபீஸுக்கு போன உடனே கிரிக்கெட்

சண்டை தான் வருது. ஆனா உண்மையில நன்றி சொல்லணும், நல்ல வேளை நீங்க சொன்னீங்களே, இல்லனா எனக்கு தானே நட்டம் என்று நன்றி கடமை இருக்கணும். அப்ப நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் அறிஞர்களுக்கு தவறு செய்யும் போது தவறு செய்வதை அவர்களே உணர்வார்கள். அதுபோல மனம் வெளியில அலைவதை பிராணாயாமம் பண்ணி பழகியிருப்பதனால மனதின் ஒரு பகுதி ஒரு கூறு அதுவே அறியும், நம்ம மனம் கட்டுக்கட்டு அலைகின்றது என்று அறியும். உடனே அது என்ன பண்ணும், வெளியிலே செல்கின்ற மனதை உள்ளே வாங்கும். அதற்கு பிரத்யாகாரம் என்று பெயர். வெளியிலே செல்கின்ற மனதை என்ன செய்யும், மனமே என்ன பண்ணும், அதனை பிடித்து உள்ளே வாங்கும். அதுக்கு பிரத்யாகாரம் என்று. அப்புறம் தியானம், பெருமானுடைய அருட்செயல்கள், அரும்பெரும் குணங்கள், பெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தங்களாகின்ற அழகிய உருவங்கள், இவற்றிலே மனதிலே நிறுத்தி பழக வேண்டும். ஏன்னா இதுவரையும் மனசை கட்டுப்பாடுன்னே பண்ணி வந்திருக்கோம். கட்டுப்பாட்டுக்கு ஒரு ரிவார்டு வேணும், கட்டுப்பட்டு வாழ்வதற்கு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு ஒரு ஊதியம் வேண்டும், ஒரு சம்பளம் வேண்டும், உழைப்பதற்கு ஒரு சம்பளம் வேண்டும். உழைப்பதே உயர்வு, உழைத்துக்கிட்டே இருன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் சும்மாவும் இருக்கலாமே தோணும். பெருமானுடைய உருவத்திலும் குணத்திலும் செயல்களிலும் ஈடுபடுவது என்பது மனதிற்கு ஒரு என்ஜாய்மெண்ட், போகம், தியானம். அந்த தியானத்திலே தாரணைன்னு முதல்ல சொல்லப்பட்டது. பெருமானும் எலூசிவா இருப்பார், பெருமானுடைய வடிவத்தையோ செயலையோ குணத்தையோ தொடர்ந்து நினைக்க முடியாது, நம்முடைய மனம் உறங்க சென்று விடும். உறங்க செல்கின்ற மனதை நீ உறங்காதே, தொடர்ந்து பெருமானை அல்லவா நீ தியானிக்க வேண்டும் என்று உறக்கத்தை மீறச் செய்து அதனை தியானிக்க செய்ய வேண்டும். அதற்கு தாரணையின் பேர். தாரணையை பயின்றால்தான் தியானம் கைகூடும். தியானம் கைகூடிய இடத்திலே அதற்கு ஒரு காட்டை என்று சொல்லப்படுகின்ற நிட்டை, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதி உண்டாகின்றது, உறைப்பு உண்டாகின்றது. தியானிக்கும் பொழுது இப்பெருமானை நான் தியானிக்கின்றேன் என்று தன்னை தனித்து உணர்வது நின்று போய் தியானிக்கப்படுகின்ற பெருமான் சிந்தையில் இருப்பானே அன்றி தியானிக்கின்ற தன்னையும் மறந்த நிலைக்கு சமாதின்னு பேர். பெருமானை நினைக்கின்ற நம்மை நினைக்க மறந்துவிட வேண்டும். அதான் நினைப்பற நினைத்தல், தன்னை மறந்து பெருமானை மட்டுமே நினைத்தபடி இருத்தல், அதற்கு சமாதி என்று பெயர். அது எப்பொழுது கலையும்னு சொன்னா, இங்கனம் நம்முடைய தியானத்திற்கு அகப்பட்ட பொருள் இவனுடைய தியானத்தை நாம் கலைக்க வேண்டும் என்று நினைத்து தானே வெளியிலே சென்றால் கலைந்து போகும். எல்லாம் கடவுள் கையில இருக்கு, கடைசியில் சுவிட்ச் யார் கையில இருக்கு, கடவுள் கையில இருக்கு. நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் எவ்வளவு உழைத்தாலும் சம்பளம் கொடுப்பது முதலாளி கையில இருக்கு. உழைப்பதனால் சம்பளம் கிடைச்சிடாது, உழைப்பதனால முதலாளிக்கு உவப்பு ஏற்பட வேண்டும். உவப்புனா என்ன, அவருக்கு சந்தோஷமா இருந்தார்னா போனஸ் கொடுப்பார், சந்தோஷமா இருந்தார்னா இன்கிரிமெண்ட் கொடுப்பார், சந்தோஷமா இருந்தார்னா வாகன வசதி கொடுப்பார், வீட்டு வசதி கொடுப்பார் என்பதை போல உண்மையில கடவுளுடைய உவப்பினாலே எல்லாம் நிறைவேறும். அப்ப கடவுளை மறந்து யோகத்தை பின்பற்றக்கூடாது, அதுக்கு நிரீஸ்வர யோகம்னு பேரு. கடவுளே தேவையில்லை, இந்த யோகமே நமக்கு மேலான முக்தி நிலை தந்துவிடும் நினைத்து பழகுபவர்கள் வந்து கடவுளை அடைய மாட்டார்கள். கடவுள் அருள் துணையோடு யார் இந்த யோகத்தை பயில்கின்றார்களோ அவர்கள் வந்து தோல்வியிட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகத்தினாலே கடவுளுடைய தியானம் கைகூடுகின்றது. அந்த தியானம் எங்கு கைகூடுகின்றது ஒரு கேள்வி வருது. அப்ப தியானமானது நம்முடைய உடம்பிலே நான்கு இடங்களிலே கைகூடுகின்றது. கடவுளுடைய காட்சி நான்கு இடங்களிலே நம்முடைய உடம்பிலே கைகூடுகின்றது. அது என்னன்னு கேட்டா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்பட்ட இரண்டு ஆதாரங்களை விட்டுவிட்டு பணிபூரகம், அப்புறம் அநாகதம், விசுத்தி, ஆத்ய என்று சொல்லப்பட்ட இடங்கள். மூலாதாரம் என்பது இந்த நம்முடைய முதுகு எலும்பு கீழே வந்து சேர்கின்ற இடம். சுவாதிஷ்டானம் என்பது அந்த அந்த இடத்திற்கு நேர் முன்பக்க இடம், முதுகுத்தண்டனுடைய பின்பக்கம் அது இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு நேர் முன்பக்கம் கருவாயின் கண் இந்த சக்கரம் இருப்பதாகவும் பாவிக்க வேண்டும். அதுக்கு சுவாதிஷ்டானம் பேர். அடுத்து மணிப்பூரகம் என்பது நம்முடைய நாபி பகுதியில் இருப்பது. அநாகதம் என்பது நம்முடைய இதயத்திலே இருப்பது. விசுத்தி என்பது நம்முடைய கழுத்திலே இருப்பது, குரல் வளையிலே இருப்பது. ஆத்ய என்பது நம்முடைய இரண்டு புருவ மத்தியிலே இருப்பது, குங்குமப்பட்டு வைக்கிற இடம் புருவ மத்தியிலே இருப்பது. இந்த ஆறு ஆதாரங்கள், இவற்றிலே கடவுளுடைய காட்சி என்பது மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற மனதின் ஆற்றலை, மூலவாயுவை, மூலவாயுவினாலே அங்கிருக்கின்ற நெருப்பினை ஊதி கிளப்புதல் என்று சொல்கிறாங்க. அங்க ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு காத்து ஒரு விசிறியை வச்சு விசுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க. இது அங்கு நிகழ்கின்ற யோக அனுபவத்திற்கு ஒரு ஓமையாக சொல்லப்பட்டது. ஓமை, நெருப்பினை ஒரு தணலை பற்றி எறியும்படியாக எது செய்யும், காற்று செய்யும். அதே போல உன்னுடைய மன ஆற்றலினை அந்த இடத்திலே குவிக்கின்ற காரணத்தினாலே அது காற்று போல் வேலை செய்து அங்கிருக்கின்ற குண்டலினி என்ற மன ஆற்றல்
விழித்துக் கொள்ள வேண்டும் என்று.

0: விரும்புகின்ற அந்த எண்ணம் தான் காற்று. அதனால இறைவன் அருளினாலே தணல் ஜொலிப்பதை போல அங்கு என்ன ஆகுது, குண்டலினியானது விழித்துக் கொண்டு மேல் நோக்கி ஊற ஆரம்பிக்கின்றது, நகர ஆரம்பிக்கின்றது. இப்படி நகரும் பொழுது உலக விவகாரங்களுக்கு என்று நமக்கு இரண்டு நாடுகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த நாடுகளையும் உடம்பு அறுத்து பார்த்தா தெரியாது, அதுவும் கற்பனையான நாடிதான். இடை என்றும் பிங்களை என்றும் இரண்டு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுஷுமுனை என்று ஒரு நாடு, சுழுமுனை என்று ஒரு நாடியை கொடுத்திருக்கிறார். நாடு என்பது இந்த மயிலிறகினுடைய அந்த கான்னு சொல்றோமே, அந்த காம்பு, அந்த காம்பிற்குள்ள இருக்கிற ஓட்டை போல் இருப்பதுதான் நாடி. மயில் இறகு பார்த்திருக்கீங்களா, மயில் இறகு வந்து மயிலுடைய அடிப்பகுதி காம்பு. காம்பு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிறிய துவாரம் இருக்கும், அதே போல் இருப்பது இந்த நாடி. அதுல இடை பிங்களை என்ற இரண்டு நாடுகள் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்க, இவற்றிற்கு மத்தியிலே நடுவிலே சுழுமுனை, சுஷும்னா என்ற வடமொழியில் சொல்வார்கள், ஒரு நாடு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்றதுன்னா இவ்வாறு இருப்பதாக நீ பாவிக்க வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்துக் கொண்டால் அது அங்கு இருக்கும். திங்க் இட், இட் இஸ் தேர், உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அதை நினைத்தால் அது அங்கு இருந்து உங்களுக்கு பயன்படும். இந்த மனம் என்ன, மனம் எழுந்த மனம் என்ன பண்ணும், இடை அல்லது பிங்களை போன்ற நாடி வழியாக செல்வதற்கு முயற்சி செய்யும். அவ்வாறு செய்வதற்கு அது செல்ல விடாமல் நடுவிலே இருக்கின்ற சுழுமுனை என்ற நாடியிலே அதை செலுத்த வேண்டும். அதாவது அது துவந்தம் என்று சொல்லப்படுகின்ற, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, நல்லது கெட்டது, கருப்பு சேப்பு, தூயது அசுத்தமானது என்ற இந்த இரண்டு தான் உலகம். இதிலே ஒன்றினை பற்றி வாழ விரும்புவோம் மனம். அவ்வாறு இல்லாமல் இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கும் இடைப்பட்ட உணர்ச்சியிலே மனதை வாழ வைத்து சுழுமுனை நாடி வழியாக அந்த குண்டலினி என்ற மன ஆற்றலை எழுப்பி மேல் நோக்கி தள்ள வேண்டும். தள்ளும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்ற இரண்டு நிலைகளை கடந்து மூன்றாவது இடத்திற்கு அது வரும். மணிபூரகம், அங்கிருந்து புறப்பட்ட இந்த அநாகதம், அப்புறம் விசுத்தி என்ற குரல் வலை, ஆத்ய என்ற நெற்றி பொட்டு, இந்த இடங்களிலே அதுக்கு அம்மையோடு கூடிய பெருமானுடைய காட்சியானது கிட்டும். இதன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை, நான்கு தானங்களிலே இருக்கின்ற பெருமான் நாற்றானத்து ஒருவன். அது எந்த நாலு தானங்கள் இடங்கள் என்று சொன்னால், இந்த மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்யை என்ற நான்கு இடங்களிலே கடவுளுடைய காட்சி கிடைக்கின்றது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இன்றைய நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவனேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார்.
3: இது இறைவனுடைய தோற்றம் எப்படி நிகழும், முதலாவது நாங்கள் என்ன வடிவாக அவரை வழிபடுகிறோமோ அந்த வடிவத்திலே வருவார். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வழிபடுகிறப்போ உருவனாகத்தான் இருப்பார், உருவம் கொடுத்தால் உருவனாகத்தான் வருவார். திருவள்ளுவர் புராணத்திலே நாரைக்கு முத்தி கொடுத்த வரலாறு காணப்படுகின்றது. நாரைக்கு ஒரு ஈக்ரெட்டுக்கு அந்த நாரை மரத்தில் இருந்தபோது முனிவர்கள் இந்த மதுரையில் இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பற்றி கூறுவதை கேட்டு அந்த அதனால் ஈர்க்கப்பட்டார்கள். முத்தரப்பு புண்ணிய பலன் ஈர்க்கப்பட்டு இந்த மதுரைக்கு வந்து அங்கே இருக்கிற பொத்தாமர குளத்திலே நீராடி வழிபட்டு வர இறைவன் நாரைக்கு காட்சி கொடுக்கிறார். நாரை எல்லாம் கோவிலுக்குள்ளே கற்பகிரகத்துக்கு போகலாம், அதுக்கு அங்கே இந்த மாதிரி இருக்கணும் தெரியாது. இறைவன் காட்சி கொடுத்தபோது திருவிழாத்திரத்தில் வருகின்றது. நாரை என்ன வடிவத்திலே இறைவனை வணங்கி நின்றதோ அந்த வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்தான். அது ஒன்று. பன்றிக்குட்டிகளுக்கு இறைவன் பால் கொடுத்ததெல்லாம் ஒண்ணு, அங்கு இறைவன் தாய் பன்றியாக வந்தான். இதுக்கு பன்றி அப்ப அந்த வழிபாடு ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக இது நடைமுறை விளக்கம், தத்துவ விளக்கம் என்று கேட்டால், இந்த நாங்கள் இருக்கின்ற உலகத்தில் எங்களுக்கு மூன்று விதமான ஆன்மீக மாசுக்கள் இருக்கின்றன. இது தத்துவத்திலே என்னுடைய ஆனந்தம், ஆனந்தம் என்றால் ஈகோ அல்ல, என்னுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்வார்கள். என்னுடைய ஆன்மாவை அனுப்பமேதாக சிறுமைப்படுத்தி சிறப்படுத்தி வைத்திருப்பது ஆணவம். அந்த ஆணவம் இருக்கின்றது, கர்மம், என்னுடைய கர்ம மூட்டை இருக்கின்றது, மாயை, மாயையும் இருக்கின்றது. இந்த மூன்று மனங்களும் உடையவர்கள் தான் நாங்கள் என்று சொல்லுவார்கள். சகல உண்டு, நாங்கள் இருக்கின்ற இந்த 24 விதமான தத்துவ உலகங்கள் அந்த தொகுதிகள் எல்லாம் அதுக்குதான் இருக்குது. இங்கு இருக்கிற ஆக்களுக்கு இறைவன் வந்து மானுட சட்டை தாங்கி வருவார். மானுடாத்தான் வருவார், மான்றாத்தான் வருவார், வேறு வடிவம் இல்லை, மானுடாத்தான் வருவார். இதிலே அந்த மாயை என்பது போய் இந்த ஆணவன் கண்ணன் மட்டும் இருக்கிறார்கள் சொல்வார்கள். பிரளயாகலர், இந்த பிரளயாகலருக்கு இவர்கள் இருக்கின்ற உலகமே வேறு. அந்த உலகங்களில் உறவினர்களுக்கு வரும்போது நீங்க சொன்ன நீலகண்டம், மான், மலை என்ற நான்கு கரம், சடைமுடி, கந்தை, சந்திரன் அந்த வடிவத்திலே தோன்றுவர். இது அந்த ஆன்மாக்களுக்கு. விஞ்ஞானகளிலிருந்து ஆணவமன மாத்திரமுடைய ஆன்மாக்கள், இவர்கள் சுத்தமான வசித்தவர்கள், அந்த அந்த பகுதிகளை எடுத்தவர்களுக்கு இவன் உள்ளுக்குள்ளேயே தோன்றுவான், உள்ளுக்குள்ளேயே தோன்றுவான். உறவு மீது உலகில் இருந்து நெருப்பு மாற மாறி அதை உள்ளுக்குள்ளேயே தோன்றுவான். இது அங்கே இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்று வகையான ஆன்மாக்கள்லையும் சில பேர் இங்கே வந்து பிறப்பார்கள் பக்குவ நிலையத்தினால. உதாரணமாக சம்பந்தர் வந்து பிறந்தார். சம்பந்தம் சாமசுத்தர் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே இவர்களெல்லாம் முடித்தவர். அவர் வந்தவர்கள் அவருக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. அவருக்கு இறைவன் எப்படி தோன்றினான் அவரே சொல்லியிருந்தாரே, போடுடைய செவியன் விடையேறி ஓட்டூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர்கல்வன். பாத்தீங்களா, அப்ப அவர்கள் வந்து இரண்டாவது வர்க்கத்தை சேர்ந்த ஆன்மா வர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறார். அப்ப இது வந்து அந்தந்த நிலையில அந்தந்த இதுல இருக்குது. இதுக்கு எக்ஸெப்ஷன் வந்து அந்த ஆன்மாக்கள் இங்க வந்த பொழுது, அந்த நிலை அடைந்த பொழுது அந்தந்த காட்சிகள் அப்படி தோன்றும்.
4: அந்த ஆன்மாக்களுடைய வெளிப்பாட்டை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த திருவுருவங்கள், இந்த படங்கள் அவற்றை நாங்கள் இங்க வடிவமைத்திருக்கிறார்கள். வெளிப்பாடு அவர்களுக்கு தெரிந்த வெளிப்பாடு
3: உண்மை.
4: ஓ, அதை வைத்துதான் நாங்கள் பார்க்கிறோம். நேர் இப்ப இங்க இன்னொரு நேர ரெண்டு பேர் வந்திருக்காள். ஒரு பேருக்கு வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம் ஆசிர் அவர்களே. என்னன்னா நான் கேக்குற தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று சொல்லும் போது நாங்க கோயில் தரிசனம் செய்யல், எங்களால தனித்திருக்க முடியாது.
3: அது அந்த நிலையிலே வருபவர்களுக்கு குருமுகமாக சில பேருக்கு தான் சொல்லியிருக்கிறேன், சில பேருக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார். சில சிவராஜர்கள் அவர் எல்லாரையும் கழிச்சு போட்டு தனியாக போயிருந்திருக்கிறார். அவருடைய சீடர்களோடு கூட போயிருந்திருக்கின்றார். அந்த நிலையிலேயே அது வருகின்றது. அதெல்லாம் அவர் ஒரு படிமுறை நிலை. முதலாம் அவர் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு கலை நிகழ்ச்சிக்கு போவார்கள், கூட்டு பார்க்க போவார்கள், இரவிலே நாடகம் பார்க்கலாம். அப்படிதான் முதலாவது அட்ராக்ஷன். என்னுடைய ஞான குருவாக வந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னார், அந்த சிவராத்திரியில வந்து நான் வந்து இந்த ஆட்டம் பரமபத ஆட்டம் ஆடுவோம் என்றார். அது இந்த பரமபத ஆட்டம் என்றால் இந்த ஸ்னேக் அண்ட் லடர்.
4: ஓ,
3: பரமபத ஆட்டம் என்ற பெயர் வந்து அரண்மனைக்கு இருந்த மட்டையிலே. இப்ப இந்த பாம்பு ஓணி எல்லாம் இருக்குன்னு அதுக்கு படம் என்று கேட்டால், நீங்க போறீங்க ஒரு தர்மகாரியம் செய்யறீங்க, உடனே ஏனியால ஓடி அந்த மீன போடுவீங்க. அந்த ஓய்வுகள் அந்த படத்திலேயே இருக்கு. இதில் போய் நீங்க ஒரு மது வருந்துறீங்க அல்லது ஒரு பாவகாரியம் செய்யறீங்க, உடனே பாம்புங்களாக கீழே வந்துருவீங்க. அப்ப கடைசி அங்கே கடைசியில செய்யற இடம் தான் பரமபதம். அப்ப அதுக்கு பேர் பரமபத ஆட்டம், இந்தியாவில் பிறந்து வளர்ந்த கலை. அவர்கள் சிவராத்திரியிலே அதை ஆடுகிறார்கள்.
4: அது உண்மையில எங்களுக்கு பலருக்கு தெரியாது டாக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியான இது பாம்ப ஸ்னேக் அண்ட் ஆங்கிலத்திலேதான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்ற மாதிரியான.
3: இது வந்து பரமபத ஆட்டம், இதுக்குரிய படங்கள் எல்லாம் இந்த அமைப்பிலேதான் பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கிறது.
4: அதிலிருந்து தான் இவர்கள்
3: உருவெடுத்திருக்கின்றனர். அப்ப அந்த விதத்திலே விளையாட்டு மூலமாக அவங்க கூட இதை கணிக்கலாம். அபத்துபூர்வமான புண்ணியங்க அந்த வீடன் எப்படி சுழபூர் செய்வான், அவன் மானுக்காக ஒரு பிராணிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதே அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி பூஜை வரும். அவர்களால் நீங்கள் பயந்து ஒன்றை புகுத்தக்கூடாது, பயந்து சேர்ந்து ஒன்று செய்யக்கூடாது. அது ரெண்டையும் பார்த்துக் கொண்டால் சரி. அதாவது ஊராவே ஒன்றையும் உற்று உள்ளாவே, நீ அவனை பாராவே, பார்த்ததனை பார். அப்பதான் உண்மையை உன்னோட பார்க்கலாம். இல்லாட்டி நாங்கள் அதுக்கு ஒரு கவர் போட்டு ஒரு அலங்காரம் போட்டு உண்மையை பிறவாக பார்த்து விடுவாங்க. உங்களுங்கள் இயல்புக்கு தக்கபடி, உள்ளுக்கு இருக்கிற உண்டுதலுக்கு தக்கபடி. ஆன்மீகம் என்பது உள்ளுக்கு இருந்து வருவது, வெளியில இருந்து புகுத்து வருவல்ல. அதாவது இந்த நியதிகள் விதிகளை சொல்ல உங்களுக்கு தேவையானது உங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணப்படும். அந்த உண்டுதல் வரை நீங்கள் உங்களுக்குள்ள இருந்து செய்வீர்கள். அதுதான் ஆன்மீகம்.
0: வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
0: நீங்கள் வந்து
3: சொல்லுங்க.
5: ஜாமம் 9 மணிக்கு, ரெண்டாவது ஜாமம்
6: 11.
0: வணக்கம்.
7: வணக்கம்.
0: சொல்லுங்க.
7: ஐயா, நான் மயிலாவனம்.
3: சொல்லுங்க.
7: தொக்க நம்புதன் ஐயாவுக்கும் சிவனேசன் ஐயாவுக்கும் எனது சிவதர்ம நன்றி.
0: நன்றி, நன்றி. சொல்லும்.
7: என்ன ஐயா, இந்த சில இந்த அநீதியான முறையில பணம் சம்பாதிச்சு தான தர்மம் சொல்லி அவிச்சு கொடுக்கறாரு, இதெல்லாம் செய்யணும். அந்த இதுல நாங்கள் போய் பங்கு பற்றி இதென்றால் அவைந்த பாவங்கள் செயல் பாவங்கள் எல்லாம் எங்களையும் சாருமோன் தான் என்னுடைய கேள்வி.
3: நல்ல ஒரு
0: கேள்வி.
3: இன்னைக்கு சிவராத்திரி பற்றி இருந்தாலும் கேள்வி. அதாவது ஒரு பாவம் செய்பவர்கள், அநீதி செய்பவர்கள் சில காரியங்கள் செய்கின்றார்கள், சில தாரதர்மம் செய்கிறார்கள், கோயில் செய்கிறார்கள். அதில் போய் நாங்கள் பந்து பற்றினால் பெண்களுக்கும் வருமோ? ஒரு பொதுவான ஒரு உடை வரும். சொல்வார்கள், வணக்கம் கூடி எல்லாருக்கும் சொல்லப்படாது. நீங்கள் ஒருவரை வணங்கினால் கருத்து அவருடைய அவர் அதுக்குரியவரை வணங்க வேண்டும். வணங்கினால் என்ன நடக்கும்? உங்களுடைய பாவங்கள் விலகுகின்றன.
0: அவர்
3: உங்களுடைய வணங்குகிறவருடைய பாவங்கள் விலகுகின்றன. அப்ப நீங்கள் விழுந்து வணங்கினால், நீங்கள் விழும் பொழுது உங்களுடைய பாவங்களும் சேர்ந்து விழுகுது. விழுந்த பொழுது உங்கள் பாவங்கள் உடம்புறையில, அதான் வணக்கம். அது இருக்க வேணும். இப்ப நீங்கள் அதுக்கு தகுந்த ஆளை தகுந்த வணங்க வேணும். மாறி வணங்கினீங்கள் என்றால் நீங்கள் வணங்க அவருடைய பாவம் உண்மை வணங்கும். இது உண்மை,
0: அதான் முக்கியம்.
3: விளையாட்டு இல்ல. எல்லாம் சொல்லுவாங்க, தன்மையை புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே. இந்த பொய்யர்களை போய் புகழ் போடுறது, மாலை போடுறது, புகழ்ந்து பேசுறது, கூட்டம் வைக்கிறது, கொடி போட்டுறது, கோஷம் பேசுறது எல்லாம் உதவாது. அந்த பாவம் உங்களுக்கு நம்ம சேர்ந்துடும். அது உண்டு. அதே மாதிரி இந்த வணக்கம் பெறுபவருக்கு அந்த தகுதி இல்லாவிட்டால், அவருக்கு அந்த இல்லாவிட்டால் அந்த பாவம் அவரை பற்றிக் கொள்ளும். அப்ப ரெண்டு மனநிலை இங்க முக்கியம் உண்டு. ஆனா இப்படி இல்லாத இரசி பார்த்து கொண்டு விழுந்து கொண்டு முடியுமா? அதுக்காகத்தான் சொல்லுவார்கள், நீங்கள் வணங்கும் பொழுது, மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது இந்த வணக்கம் அவர்களுக்கல்ல, அவர்களின் ஆன்மாவுக்கு உள்ளே ஆன்மாவின் எஜமானனாக ஜீவன் உயிருக்கு உயிராக பரமாத்மாவாக இருக்கிற சிவனுக்கே இறைவனுக்கே என்று சொல்ல வேண்டும். முதல் வணக்கம் உங்கள் முதல் வணக்கே என்று பாட்டு இருக்கின்றது இல்லையா? அப்ப நான் சிவனேசன் மாஸ்டரை வணங்குகிறேன் என்று சொன்னால் சிவனேசன் மாஸ்டருக்கு உள்ளே இருக்கிற சிவத்தை வணங்குகின்றேன். அப்படிதான் பார்க்க வேண்டும். அது நாங்கள் வணங்கினால் இந்த பாவங்கள் தட்டாது என்றால் சிவனுக்கு நீரபூமியும் அது சிவபூமியும் ஆயிடும். அதே மாதிரியாக எங்களை ஒருவர் வணங்குகின்ற ஒரு எனக்கு நடக்கிறது. நான் வயசிலே சிறியவன், என்னுடைய தொழில் முறை வேறு, இது போறது ஓரான சில பேருடைய ஆன்மீகம் பழச்சோன்னு இதை பெரிய ஆளு யோசிச்சுட்டு போராடம் எல்லாம் கும்பிடுவார்கள், முகால வருவார்கள், நினைத்தால் சிவ சிவா என்று சொல்லி அந்த வணக்கத்தை எனக்குள்ளே இருக்கிற சிவனுக்குத்தான் அது வெண்டெடுக்க வேணும். இல்லாவிட்டால் அந்த பாவம் என்ன செய்யும்? நான் தான் கலவை வேணும். அது இது ரெண்டும் மிகவும் முக்கியம். அதே மாதிரியாக இந்த கோயில் கருணங்களிலேயும் என்னுடைய மனோபாவம் முக்கியம். நீங்க கோயிலுக்கு போறீங்க, எங்களுடைய உறவினர் நண்பர் அணைத்து விட்டார், அவர் பெரியார், அவர் அணைத்துட்டா போக வேணும், இப்படியோ கோவிப்பார், அவர் போய் முகத்தை காட்டணும், அப்படி எல்லாம் நிச்சு போன பாபுடைய பாவ புண்ணியங்கள்ல உங்களுக்கும் பங்குண்டு. நீங்கள் போறது சிவனை வழிபட, இறை வழிபட, இது ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை. அவர் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்ததே ஒரு பெரிய புண்ணியம். நீங்க போய் கும்பிடுங்க, உங்களுக்கும் புண்ணியம். நீங்க கும்பிடுற புண்ணியத்தாலே அவர் வேற இன்டென்ஷனோட அதை செய்திருந்தாலும் அவருடைய பாவமே போயிடும். நீங்க கும்பிடுறாலே அவருடைய பாவம் போகும். அப்ப இப்படித்தான் இது பார்க்க வேணும்.
7: அன்னதானம் கொடுக்க அநியாயமா உழைச்சு அன்னதானம் கொடுக்க நாங்கள் அந்த அன்னதானத்திலே பங்கு பற்றினால் அந்த பாவம் எங்களுக்கும் சேருமாண்டா?
4: அன்னதானம்,
3: அன்னதானம், அன்னத்தை யாரிடம் வேண்டினாலும் அதுக்குரிய அந்த பாவ வழிமுறைகள் இருக்கு. இங்கேயும் நீங்கள் எப்படி போஜன விதியை பார்க்க வேண்டும். போஜன விதியிலே இறைவனுக்கு முதல் சிவகுருஜோ நைவேத்தியம் சிவனுக்கும் குரவர்களுக்கும் நிவேதனம் பண்ணி இறைவனுக்கு அறிவிச்சு நீங்கள் சாப்பிடு. அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்டால் புரசாதம், இல்லாவிட்டால் சாதம். நீங்கள் சாதமா சாப்பிட்டால் பாவபுண்ணியம் பண்ணி சேரும். நீங்கள் பிரசாதமா சாப்பிட்டால் பாவபுண்ணியம் பண்ணி சேராது. சாதத்தை பிரசாதமாக்குவது உங்களில் தான் தங்கி இருக்குது. அதாவது ஒரு பிரார்த்தனை இரவா என்று சொல்லி பிரார்த்தித்து தெரிந்தவர்கள் நிறைய செய்வார்கள். தண்ணி எடுத்து சுத்தி தெளிச்சு சிவகுருப்ஜோ நைவேத்தியம் சுவாகா என்று சொல்லி சிவனை தியானித்து குருவை தியானித்து குருவர்களை தியானித்து அவர்களுக்கு எல்லாம் கொடுத்ததாக பாவித்து தான் செய்வார்கள். பசி இருப்பவர்கள் சிவனடியார்களுக்கு முதல் சாப்பிட பண்ணித்தான் சாப்பிடுவார்கள். அப்படி இல்லாட்டி இந்த நிவேதனம் பண்ணித்தான் சாப்பிடுவார்கள். தகுந்தபோது சில தோற்றம் சொல்லுவார்கள். அண்ணன் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னன் பாலிக்கும் மேலும் பூசை, எண்ணன் பாலிக்கும் மே மாறுகன் பின்புரை, இன்னம் பாலிக்குமோ இப்புறவியே என்ற தேவாரம் பாடுவார்கள். அண்ணன் பாலிக்கும் தில்லை தம்பளம் பாடுவார்கள். வடமொழி இருக்கும் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர புராண வல்லவே ஞான வைராக்கியம் சித்தியார்த்தம் என்று சொல்லி அன்னபூர்ணி சோசனம் சொல்லுவார்கள். இப்படி எல்லாம் நீங்கள் எந்த வழிபாட்டை செய்து எப்படி கொண்டுட்டாலும் அந்த அர்ப்பணம் பண்ணினீங்க என்றால் உங்களுக்கு பாவம் இல்லை, புண்ணியமாகுது. உங்களுக்கு தந்தவருக்கும் புண்ணியம் அவற்ற பாவம் கழுவுது. நீங்கள் அர்ப்பணம் பண்ணாம சாதமா சாப்பாட்டை சாப்பிட்டீங்க என்றால் அவருடைய பாவம் உங்களுக்கு வருது.
4: நன்றி டாக்டர், நன்றி, வணக்கம். இன்னொரு நேயர் வந்துக்கிறார் டாக்டர். இங்க நேயர்கள் நிறையவே இருக்கிறார்கள். வணக்கம்.
7: வணக்கம் டாக்டர், வணக்கம் ஆசிரியர்களே.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க.
7: என்னுடைய கேள்வி என்னண்டா, தகப்பனை அங்க பாக்காம இங்க அன்னதானமும் பேத்தையும் கொண்டாடினோமல்லோ, அவியல்ல வீட்ட போய் நாங்க சாப்பிடறதா அந்த பாவம் பெருமாங்களுக்கு?
3: அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொருவரையும் இறைச்சி பார்க்க வெளிக்கிட்டால் கடைசியா எண்ணிலேயும் நிறைய பிள்ளைகள் இருக்குது. இது நான் வந்து இந்த சமயத்தை சொல்லுவதனாலே நான் பரிசுத்தமானவன் என்று அல்ல. நாங்கள் எல்லாருக்குள்ளையும் நல்லது கெட்டது கலந்துதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் செய்கின்றது.

0: வச்சாலும் நீங்க செய்யாமல் இருக்க முடியாது. இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு கர்மா செய்யத்தான் வேண்டும். அந்த கர்மாவிலே நீங்கள் புண்ணியம் என்று செய்தாலும் அது யாரோ ஒருவருக்கு பாவமாக இருக்கும். நான் உங்களுக்கு மருந்து கொடுக்கிறேன், ஆன்டிபயோட்டிக், அவருக்கு சுகமாக்குகிறேன். இத்தனை பெட்டீரியாக்கள் கொல்லப்படுகின்றன இருக்குதுல்லையா? அப்படி என்ன காரியத்தை வரலாம்? இந்த அதிசயம் ஒன்று இருக்கின்றது, அதிசயம் ஒன்று இருக்குது. ஆனப்படினால்தான் இது இல்லாமல் செய்ய முடியாது. அப்ப இந்த அதைத்தான் சொன்னார், அறம் பாவம் இன்னும் அறிந்து கையிட்டால் கட்டி ரெண்டும் கட்டுத்தான் சொல்லுவார்கள். பாவம் வந்து இரும்பு சங்கிலியாக கட்டுறதான், நாங்கள் புண்ணியங்கள் தங்கு சங்கிலியாக கட்டு, ரெண்டும் கட்டுத்தான், ரெண்டுக்கும் பிறப்புண்டு. அதுக்கெல்லாம் கிருஷ்ணா வந்து அர்ஜுனா கேட்கிறான் இல்லையா, இதெல்லாம் பாவம், இந்த இடங்களில் எங்களுடைய குருமார், எங்களுடைய தகப்பன், பாட்டனார், மச்சானார் எல்லாம் கொன்று எனக்கு ஒரு ராஜ்யம் வேணுமா என்றால் சொன்னார். கர்மயோகம் உபதேசித்தார். கர்மயோகம் என்னான் என்றால் இறுதினை எப்போ நல்லதும் கெட்டதும் ரெண்டா பார்க்கிற ஒரு மனநிலை. அதாவது சும்மா இருந்து வராது, வாழாத சொல்ல முடியாது. ஊரும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார் என்று அப்பர் சிவங்கள் எல்லாம் வருகிறது. அதுதான் ஓட்டு துண்டம் அப்பர் சிவா உடலாரத்தோடு செய்யும் பொழுது அதுக்கு பெண்ணும் மணியும் வருகிறார். அவர் ஓட்டு துண்டு வருகிறது, அவரையும் கொண்டு வருகிறார். அப்படி வரும் புண்ணியம் பாவம் எல்லாம் ஒன்றாக வரும். இன்னொப்பு கர்ம சம்சயா என்று சொல்லுவோம், ஈக்வானிமிட்டி ஆஃப் கர்மா என்று சொல்லுவோம். இந்த பக்குவ நிலைதான் கர்மயோகம். அந்த நிலையிலே நின்று நீங்க கர்மம் செய்யும் பொழுது உங்களுக்கு கர்ம பலம் ஒட்டாது. அதாவது பிலாப்பழம் வெட்டும் போது ஊர்ல தேங்காய் எண்ணெய் பூசி போட்டு வெட்டுவோம், பிலாப்பழத்தில் இருக்கிற பிசின் வந்து ஒட்டாம இருக்கிறது. அது மாதிரியாக இந்த உலகத்திலே சீவிக்கும் வரைக்கும் கர்மம் இல்லாம இருக்கிறார். ஒன்று கர்மம் இல்லாம ஊழனும் சீவிக்கிறார் கிருஷ்ணா சொல்லுகின்றார். ரெண்டாவது வந்து கர்மம் செய்தால் அதுக்கு அதசைடு வந்து எப்பவும் இருக்கும். நான் சொல்லுறாரு, நான் தரியானதான் பல பேர் தம்பட்டமாக சொல்லுவார்கள். ஆத்மீய சகோதரன், நான் அப்படி செய்வதில்லை, நான் நல்லவன், நான் புண்ணியவான். இது அறியாமையில சொல்லுவது, ஒருவருமே அப்படி சொல்லுகிறார். எல்லாருக்கும் மற்ற சைடும் இருக்குது. நீங்க புண்ணியம் நல்லது என்று சொல்லி செய்யறதுலேயே ஒரு சைடுல ஒரு பாதிப்பு இருக்குது.
1: பாதிக்கப்படுவது
0: நீங்கள் ஒரு மரத்தை நடுகிறீர்கள், புண்ணியம் விட்டும் பொழுது அங்கே பாவக்காரியம் நடக்கிறது. நாங்கள் ஊரில் நிலத்தை உளும் பொழுது கூட ஒவ்வொரு முறையும் நிலத்துக்கு பூமி பூஜை செய்து தேங்காய் உடைச்சி போட்டு தான் துவங்குறது, உளுன்றோம் இல்லையா? அதனால இரண்டு காரியம் உண்டு. ஆனா அந்த இந்த நிலைக்கு வருவதற்கு, இறைவனுக்கு வருவதற்கு அந்த சைவ சமயத்தை படிமுறையின்படி வர வேண்டும். அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் உரைச்சு பார்க்க இயலாது. அவருக்குள்ளே இருக்கிற சிவனை வழிபடுங்கள், அவருக்கு சிவார்ப்பணமாக செய்யுங்கள், எல்லா பாவங்களும் உங்களை ஒட்டாது. பிலாப்பழத்துக்கு சாப்பிட விட்டங்கள் தேங்காய் பூசுறது மாதிரி.
1: நன்றி டாக்டர். இன்னொரு நேர் வந்து நினைவைய வருகிறார்கள். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா, இருவருக்கும்
1: வணக்கம்.
2: என்னென்று சொன்னா, இந்த நாலு ஜாமத்துல இந்த ஜாமம் லிங்கோத்வகாலம், அடுத்தது இன்னொரு கேள்வி, இந்த மகாபாரதம் சைவ சமய இதுகளை ஆங்கில வீடியோ கெசட்டிய நாங்க எங்க வாங்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க?
0: நல்ல ரெண்டு கேள்விகள். ஒன்று வந்து லிங்கோத்வகாலம் என்பது ரெண்டாவது ஜாமம் காலம், அதாவது லிங்கம் நடுச்சாமத்திலே வரும். அதாவது சூரிய அஸ்தமனம் தொடங்குற 5:52 இருந்து 14 நாளிகை, ஒரு நாளிகை 24 நிமிஷம், அப்ப நீங்க கணக்கு போட்டு பார்க்க வேணும். 14 நாளிகை கலந்தவங்க லிங்கோத்வகாலம் தொடங்குது. அதே 2 நாளிகை இருக்குது, 48 நிமிஷம் இருக்குது, நடுச்சாமத்திலே சரியாக வரும். அதான் லிங்க உற்பவகாலம்.
2: கோயிலுக்கு போறாங்க போகணும்
0: ாலும் சிவராத்திரியில போய் ஒரு ஜாமத்துல கும்பிட்டா நல்ல. அதுல லிங்கோத்வ காலத்திலே வழிபடுறது சிறப்பு. உங்களுக்கு வீட்டிலே தனியான பூஜை வேறைகள் இல்லாவிட்டால் லிங்கோத்வ காலத்திலே கோயிலில் இருந்து வழிபடுறது சிறப்பு. அது உங்களுடைய வசதி வாய்ப்பு உடல்நிலையை பொறுத்தது. ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் லிங்கோத்வ காலம் வரைக்கும் என்றாலும் மொழிச்சிருந்து, அது கிட்டத்தட்ட 12:45 ஒரு மணி வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் மொழித்திருந்து வழிபடுறது சிறப்பு.
2: கனடாவில
0: எங்க வாங்கலாம் என்று தெரியவில்லை. இந்தியாவிலே அமர் சித்திரக்கதா என்று சொல்லி ஆங்கிலத்திலே சித்திரக்கதைகளாக மகாபாரத சிவபுராண கதைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். 2 பிக் வால்யூம், 100s of books வரும். அதுல வரும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 200-300 டாலருக்கு நீங்கள் அந்த புத்தகங்கள் வேண்டக்கூடிய ஒரு தொகையாக. இது இந்தியாவில் இருக்கிற புத்தக கடைகளில் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய வகுப்புகளிலே அவர்களுடைய நூலகத்திலையும் இவற்றை வைத்திருக்கின்றோம். மற்றது அடுத்ததாக இதுக்குரிய வீடியோ வந்து மகாபாரதம் ராமாயணம் தினம் தொடராக வந்தன. அந்த வீடியோ கொத்திகள் இங்கே இருக்கிற வீடியோ கடைகளில் இருக்கின்றன. அதில் ஆங்கில சப்ஹெடிங் இங்கிலீஷ் சப்ஹெடிங் உள்ளதாக வேண்டினால் உங்களுக்கு உலகமாக இருக்கும். அது வீடியோ கடைகளில்
1: இருக்கின்றது.
0: உங்களுக்கு இந்த புத்தகங்கள் வேணும், நிச்சயமாக வேணும் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து அவற்றை தெரிவிப்பதற்கு அவருக்குரிய வசதிகள் செய்து தரலாம். உங்களோட அபிலாசம் அட்ரஸ்களையும் நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும்.
2: உங்களோட தொடர்பு வேண்டாம். இந்த அண்ணாவும் தந்த பிள்ளைகளை கொடுக்கணும் என்று சொன்னதை வேண்டி உங்களோட தொடர்பு வேண்டாம். அதை நாங்க வாங்கலாமோ?
0: அவருடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம்.
2: நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
1: இன்றைக்கு நாங்கள் அநேகமாக பலரும் இங்கே வந்து எங்களுடைய விளக்கத்துக்காக நிறைய நிற்கிறார்கள். இன்னொரு நேர் வந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: கொஞ்சம் பிளவாக்கிறேங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஷியாமலா வைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
3: நாங்க நீட்ட ஒரு நேர சாப்பாடு, இன்றைக்கு உபவாசம். இப்ப உபவாசத்துக்கு பின்னேரம் பால் மட்டும் குடிக்க கூடாதா?
0: நீர் சொல்ல போல உங்களுடைய உடல்நிலை அதுக்கு தக்க மாதிரியாகும். உபவாசம் என்றால் பாலும் இல்லாமல் இருப்பதுதான் உபவாசம்.
3: ஒன்றும்
0: சாப்பிடாமல் இருப்பது. ஆனா அவர்களுக்கு அடுத்ததாக அந்த நிலையில சொல்லி இருக்கிறார்கள், உபவாசம் இயலாதவர்கள் வந்து பால் பணம் உண்ணலாம். அதில் சொல்ல இதில் உபவாசம் உத்தமம் என்றால் ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. பால் தண்ணி கொடுத்தால் அது மத்தினம், அது அடுத்தது. பழம் சாப்பிடுவது அடுத்த நிலை, பலகாரம் சாப்பிடுவது அடுத்த நிலை, ஒரு நேரமாக போஷணம் என்பது அடுத்த நிலை. அதிகம் இயலாதவர்கள் போஷணத்தை குறைவாக சாப்பிடுவதே போதும். அது உங்களுடைய உடல்நிலை எதை பொறுத்தது.
1: நன்றி. இன்னொரு நேர் வந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் டாக்டர் நம்பூரன் அவர்களே.
0: வணக்கம்.
4: வணக்கம். இது ஒரு கேள்வி என்னென்றால், எனது பேர் கிருஷ்ணந்திர சேவரா. நான் உங்களோட அடிக்கடி கதைப்பது உண்டு. நான் கிறிஸ்தவனாக இருந்து முழுமையாக சைவ சமயத்தை கட்டி வைத்திருப்பவன். இந்த விஷயத்துல வந்து ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
4: இந்தியாவில வந்து வைகீகம் சிவாகமம், இன்றைக்கு சிவாகம முறைப்படி தற்போது 82 ஆதீனங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த மகா சிவராத்திரி வைகீக முறைப்படி நாளைக்கு ராமேஸ்வரம் முதற்கொண்டு மதுரை ஆதீனம் முதற்கொண்டு பல இடங்களிலே நாளைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவராத்திரி. இதுல இந்த பஞ்சாங்க குறிப்புகள் வந்து சில முன்னுக்கும் பின்னுக்கும் முதனாக நடைபெற்று வருவதாக ஒரு சில ஆதீனத்தில இருந்து எனக்கு அங்கே உள்ள குருக்கர்கள் நேரடியாக ஒரு சில மணி நேரத்துக்கு முன் எனக்கு குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றியான ஒரு விளக்கமும். அதே போல உங்களுக்கு தெரியும், அந்த அமாவாசைக்கு பிறகு வார 14வது நாள் வந்து அந்த பிரதோஷம் என்று சொல்லுவார்கள். அதையும் அதாவது மாசி மாதத்தில் வார அந்த 11வது நாளையும் தான் அந்த மகா சிவராத்திரி என்று குறிக்கிறார்கள், அந்த சூரிய உதயத்துக்கு பிறகு என்று. இதை பற்றி ஒரு சற்று விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது உங்களுக்கு தெரியும், திருவையாறு, தர்மபுரம், மதுரை ஆதீனங்கள் போன்றவர்கள் தான் நாளைக்கு செய்கிறார்கள். அதே போல ராமேஸ்வரம் சிவத்தானவும் நாளைக்கும், தஞ்சாவூர் சிவன் கோயிலும் நாளைக்கு தான் மகா சிவராத்திரி செய்வதாக எத்தனித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 82 ஆதீனங்கள் சிவாகமப்படி செய்கிறார்கள்.
0: அதை பற்றி விளக்கம் சொல்லி.
1: நன்றி.
0: ஆரம்பத்திலே நான் இந்த விளக்கத்தை சொல்லி இருந்தேன் எப்படி வருகின்றது என்று சொல்லி. அதாவது என்னென்று கேட்டால், இதுல வந்து சதுர்த்தசி திதி இருக்க வேண்டும். சதுர்த்தசி 14th லூனரி. நம்மளுடைய டே வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமத்தில் நாள் தொடங்குது. திதி வந்து அந்தந்த குறிப்பிட்ட நேரங்களிலே தொடங்கும். இந்த குறிப்பிட்ட நேரங்களிலே அந்த திதியை தொடங்குகின்ற பொழுது எப்போது தொடங்குது, எப்ப வருகிறது பார்க்க வேண்டும். அந்த லிங்கோற்பவ காலம் நடக்கிறது இல்லையா, அந்த லிங்கோற்பவ காலத்திலே சதுர்த்தசி திதி இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசம். இப்ப நீங்க டொரண்டோல பார்த்தீங்கன்னா, டொரண்டோவுக்கு அந்த திதி தொடங்குகிற நேரம் வித்தியாசமாக இருக்கும், வன்கூவருக்கு வித்தியாசமாக இருக்கும், குபெக்லே வித்தியாசமாக இருக்கும். அந்தந்த இடங்களுக்கென்று அச்சுட்டாக கணிக்கப்பட்ட வானியல் கணிப்படையின் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த லிங்கோற்பவ காலத்திலே அந்த சதுர்த்தசி திதி இருக்க வேண்டும், அதுதான் விதி. இதையும் வந்து இந்த லிங்கோற்பவ காலத்தில் சொல்லுவார்கள். இந்த முதல் நாள் இருக்கின்றது இல்லையா, அந்த சூரிய அஸ்தமிக்கிற வரை திரியோதசி இருந்து, அதாவது இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் வரை திரியோதசி சதி இருந்து, 13 இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சதுஸ்தவி ஸ்டார்ட் பண்ணினார். அஸ்தமனத்துக்குள்ள சதுர்த்தசி தொடங்கிச்சென்று சொன்னார் அதுக்குள்ள வந்துச்சென்று சொன்னால் அது உத்தம சிவராத்திரி. சூரியன் இந்த காலையில இருந்து மாலை வரைக்கும், அடுத்த நாள் வரைக்குமே வந்து சூரிய சதுர்த்தசி இருந்து இரவு 10 பிறகு அந்த சதுர்த்தசி வந்துச்சென்று சொன்னால் அது மத்தியமம். அதுக்கு பிறகு வந்தால் அதமம். இப்படி எல்லாம் சொல்றது. ஆனால் முக்கியம் இந்த லிங்கோற்பவ காலத்தில் சதுர்த்தசி இருக்க வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் லண்டன், ஐரோப்பா போன்ற நாடுகள்ல எடுத்துக்கொண்டால் அது வந்து திங்கட்கிழமை வருகின்றது. அந்த திங்கட்கிழமை என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். திங்கட்கிழமை சிலவே சொல்லினோம், அது திங்கட்கிழமை ஏன் சொல்லினோம் என்று சொன்னால் அந்த வேற கணிப்புகள்ல திங்கட்கிழமை என்று இருக்குது. அப்ப ஆனால் லண்டன்ல பார்த்தோம் என்று சொன்னால் 19 ஞாயிற்றுக்கிழமை 11:30 மேல சதுர்த்தசி எல்லாம் வந்துட்டு தான். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வர வேணும். திங்கட்கிழமை வந்து எங்க வரும் என்று சொன்னால் மற்ற மாதிரியாக இப்ப இலங்கை போன நாடுகள்ல மற்ற மாதிரி வரும். ஏன்னு சொன்னால் அங்க வந்து சிவராத்திரி வந்து அந்த மற்ற திதிக்கு போகின்றது. ஆகவே இது வந்து அந்தந்த இடத்துக்குரிய பஞ்சாங்க கணிப்புகளை வைத்து செய்ய வேண்டும். அது ஒன்று. அடுத்ததாக மரபு ஒன்று கொண்டிருக்கின்றது. அதாவது ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு மரபு இருக்கின்றது, எங்களுக்கு அகோர சிவாச்சாரியார் பத்ததி, அதுதான் எங்களுடைய மரபு. தென்னிந்தியாவிலே பொதுவாக சோமசம்பு சிவாச்சாரிய பத்ததி அந்த மரபு, வட இந்தியாவிலே அந்தந்த மரபு இருக்கின்றது. எங்கள் எங்கள் மரபிலே என்னென்ன மரபு இருக்கோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். போனவிடம் வந்தது சில பேர் வந்து லூன மந்தில தான் சிவராத்திரி கொண்டாடுற மரபு சில இடங்களிலே இருக்கின்றது. ஆகவே இது ஒன்றும் கான்ஃப்ளிக்ட் கிடையாது. உங்கள் எங்களை மரபிலே எப்படி எப்படி செய்தோம், எங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் கொப்பாட்டன் எப்படி செய்து வந்தார்களோ அதை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு அடுத்தவர்கள் எப்படி செய்து, இப்ப இன்டர்நெட் யுகம் வந்து விமான தகவல்களும் இமெயிலும் வெப்சைட்டும் வந்து ஒன்றுதான் நாங்கள் டெலிபோன் எடுத்து அங்கிருந்து இங்க வச்சு வீரன் அப்படி எங்களுடைய முப்பாட்டன் கொப்பாட்டன் எப்படி செய்தார்களோ எப்படி கணித்தார்களோ அந்த முறைப்படி எங்களுக்கு சிவராத்திரியை நாங்கள் செய்து கொண்டால் சரி, அடுத்தவர்கள் ஏன் அப்படி செய்வார்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம். தவறு இல்லை, அது அவர்களுடைய சம்பிரதாயம்.
1: குறை கூறுவது நல்லதல்ல. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நேரம் அண்மித்து விட்டபடியால் இன்றைக்கு இதோடு முடித்துக் கொள்ள வேண்டும். டாக்டர்
0: கெமரே வணக்கம் கூறி விடவிடுகின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நேரில் அடுத்த வாரம் சந்திப்போம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: எத் பசதி எதை பார்க்கிறாளோ தத்ததேவ பகவான் அப்படின்னா நமக்கு வரணும். சம்போ தவாராதனம்னு சொல்லிட்டு இருக்கேல, அந்த ஸ்வரூபம் வர வேண்டாமா? எத்யத் கர்ம கரோதி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம்னு தாங்கள் எதை பண்ணினாலோ, நடந்தாலோ, போனாலோ, பார்த்தாலோ, கேட்டாலோ, எல்லாம் அந்த பரமேஸ்வருடைய ஆராதனமாக முடியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படி இல்லாமல் மனசு ஒரு க்ஷணம் இங்கே, ஒரு க்ஷணம் அங்கே, ஒரு க்ஷணம் ஏதோ அப்படின்னு சுற்றி கொண்டிருந்தா மனசுக்கு லாபம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இறங்கி போயிடும். ஆகையால் மனசு முழுக்க பரமாத்மானிடத்தில் சேர்த்து வைக்கணும். அது சேர்த்து வைக்கக்கூடியதான வழியை நமக்கு சொல்கிறாரு. எதை கண்டாலும் பரமேஸ்வரன் தானேப்பா அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, இந்த பரமேஸ்வரனை பற்றி இந்த மேகத்தோடு சேர்ந்து மேகத்துக்கும் பரமேஸ்வரனுக்கு இருக்கிற சாதிருசியத்தை நமக்கு அழகாக அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். காருண்யாமிருத வருஷணம் கன விபத் கிரீட்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்வம் சேவ்யம் இச்சாக்ருதிம் நத்யநிருத்யத் பக்தமயூரமத்ரி நிலையம் சஞ்சச்சடாமண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா துவாம் மே மனச்சாதகா. இந்த மனசு எனக்குடையதான சாதக பற்றி ஏ பரமேஸ்வரா உங்களையே எதிர்பார்க்கிறதப்பா. இந்த மனசுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு பரமேஸ்வரனையே தியானம் பண்ணணும், அவரையே நினைக்கணுங்கிறது. சாத்தக பட்சி என்ன பண்ணோம், அது அந்த மேகத்துக்கு கீழே அப்படி நிற்கும், ஆகாசத்தில் பறந்துண்டே மேகத்தில். ஏன்னா அந்த சாத்தக பட்சிக்கு பகவான் என்ன பண்ணியிருக்கார், அது உறிஞ்சி தீர்த்தத்தை குடிக்கக்கூடியதான ஒரு நிலையை இல்லாமல் பண்ணிவிட்டார். அதனுடைய பாபம் அப்படி. மற்ற பட்சிகளோ ஏதோ தீர்த்தத்தை உறிஞ்சி குடிக்கும், ஒரு 4 லிட்டராக தான். நம்ம மாதிரி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தீர்த்தம் சாப்பிடணும்னா ஒரு டாக்டர், இல்லை 3 லிட்டர் சாப்பிட்டா போகிறோம்னா இங்கே தீர்த்தமே வாங்கி சாப்பிட்றோம் நம்மெல்லாம். அப்படி அகோரமான நிலை வந்துடுது. ஆனால் விவகாரம் என்னன்னா, அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றத பார்த்தீங்களா, அது நம்ம ஒரு கிளாஸ்லையோ டம்ளர்லோ போட்டு சாப்பிட்றோம். பட்சிகள் பிராணிகள்லாம் உறிஞ்சி சாப்பிட்றது, இந்த சாதகமானது அதுக்கு முடியாது. ஏன்னா அதனுடைய கழுத்தில் பெரிய ஓட்டையை பண்ணிவிட்டார், உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்கும் தாகம் எடுக்குமோ இல்லையா, அது எப்படி சாப்பிடும் அப்படின்னா, ஆகாசத்தில் மேகங்களானது எப்படி வர்றதோ அப்பொழுது ஆகாசத்தில் நின்று இருக்கும். அந்த மழை பெய்கிற காலத்தில் அப்படியே தலைகீழ நிற்குமா அது, அதனுடைய வாயில் ஒரு 4 டிராப் ஜலம் விழும், அந்த மேக ஜலம். அது அப்படியே உள்ளே போகணும், ஏன்னா கீழேருந்து உறிஞ்சோ அங்கே ஓட்டை இருக்க உரிய முடியாது. அப்போ என்னன்னா, அந்த சாதக பட்சிக்கு மட்டும் இப்படி இந்த உலகத்தில் எத்தனை பிராணிகளுக்கு என்னென்ன விதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமும் மனுஷனுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருந்தா இதை மனுஷன் பகவானை மட்டும் நினைக்கலை, வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எவ்வளோ கஷ்டப்படுறது, எப்படி வாழறதுன்னு பார்க்கணும். காட்டில் பாம்பு இவைகள்லாம் இருக்க, அது புத்துலேருந்து வெளியில் வந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வரும்னு நிச்சயம் இருக்கா? யார் கண்ணிலையாவது விழுந்தா என்ன ஆகும்னு கொண்டுபிட மாட்டாளா? அதே போலயே மயில் அதை சாத்தா குத்தி குத்தியே கொண்டுபிடும், அது மயில் கண்ணில் விழாமலே இருக்கும். ஆனால் எங்கே மயில் இருக்கோ அங்கே பாம்பு இருக்குன்னு அர்த்தம், பாம்புக்காகத்தான் மயில் வந்துருக்குன்னு. அப்போ விவகாரம் என்னன்னா, பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ஓரிடத்துல இருக்கிறது சகஜம். எலி இருந்ததுன்னா பூனை இருக்கும் அந்த இடத்துல. அது விவகாரம் என்னன்னா அப்படித்தான். அதே விதமாக அந்த பிராணிகள்லாம் இருந்தாலும் அதை வாழ்ந்துட்டே இருக்கு. நாம் என்னமோ நினைக்கிறோம், இத்தனை ஒரு கேரண்டி ஒரு இன்சூரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இவன் என்னடானா அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸுங்கிறான், எந்த இன்சூரன்ஸும் காசு கொடுக்காம பிராணை விடுறான், அது வேற விவகாரம். ஆனால் ரோபத்தில் என்னன்னா, நம்ம அண்ணா வாழணும், நம்ம பண்ணணும் என்றதில் ஒரு அபிப்பிராயம் இவனுக்கு இருக்கு. அந்த ஒரு கேரண்டி ஒன்றுமே கிடையாது எந்த பிராணிக்கும் எந்த பட்சிக்கும். காட்டில் காட்டெருமெல்லாம் இருக்குது, எப்போ சிம்மம் வருமோ, எப்போ புலி வருமோ, எப்போ கொல்லுமோ தெரியாது. அதுக்காக என்ன வீடு கட்டிண்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு அது பாட்டுக்கு அப்படி இருக்குது, அவ்வளோதான், எப்போ போகிறதோ தெரியாது. அதே போல் குழந்தைகள்லாம் அது பிறந்தது, கொஞ்ச நாள் வாழ்ந்தது, தனியாக இருந்ததுன்னா அதோட இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் மட்டும் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம பையன் எங்கே இருந்தாலும் காசு அனுப்பணும், நம்மளை கவனிக்கணும், வயசான காசை ஓல்டேஜில் சேர்க்கப்படாது, இப்படி எல்லாம் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அது விவகாரம்னா மனுஷியனுடைய ஒரு சுவாவம் வேற, மற்ற பிராணிகளுடைய சுவாவம் வேற. ஆனா இந்த மேகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மேகத்தை கண்டதுமே இந்த மயில்கள் ஆனந்தமாக ஆடிக்கொண்டே இருக்கு. அந்த மேகமானது உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாளுக்கும் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறத அமிர்த மழைய பெய்யறது. பாருங்க, இந்த மழையானது ரொம்ப வேணும் மனுஷியாளுக்கு. மழை வந்தா நமக்கு கஷ்டமா இருக்கு மெட்ராஸ்ல, அது வேற விஷயம். இருந்தாலும் மழை வேணும். அந்த மழையினால தான் எல்லா பிராணிகளும் சந்தோஷத்தை அடைகிறார். அது நீங்கள் எவ்வளோதான் தீர்த்தம் விட்டாலும் கார்டனில் அப்படி சந்தோஷம் இல்லை. ஆனால் ரெண்டு நாள் மழை பெய்யட்டும், எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சேல்னு புல் வளருது பாருங்க. நீங்களும் தான் தண்ணி விட்டீள், இந்த தண்ணி அதுக்கு வேண்டாம். இந்த மழை வந்ததுன்னு பாருங்களாம், அது ரொம்ப சந்தோஷமாக மரங்கள்லாம் நல்ல புது துளிர்கள்லாம் விடுறது இந்த மழைக்கு. அது ஒரு ஆனந்தம். அதுக்கு மழை ஜலம் தானே சார் நான் விட்டேன், நிறைய யாரும் இல்லைன்னா. ஆனாலும் அந்த மழைக்கு அந்த ஆனந்தம் உண்டு. அந்த மழை பெஞ்சதுமே எல்லோருக்கும் சந்தோஷம். அது அமிர்த மழையாக பெய்யறது. அமிர்தம்னா ஜலந்தான், ஆனால் நல்ல திதிப்பான ஒரு ஜலம். அதான் பாருங்க, கருண்யாமிருத வருஷினம், கருணையோட அமிர்தமான அமுதமான ஒரு மழையை பெய்யறது மேகம். அது மட்டும் இல்லை, கனவிபத் கிரீஷ்மச்சித கர்மடம், அது ஒரு வேலை செய்யறது அந்த மழை. அதுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன என்னதுன்னு, அது கனவிபத் கிரீஷ்மச்சிதா, அந்த வெயில் காலத்தில் கொளுத்துண்டு இருக்கக்கூடியதான் அந்த சூரியனுடைய ஒரு வெப்பத்தினால மனுஷியாலாம் அவஸ்தப்பட்டு இருக்க. அந்த மழை வந்தது அபாடா, இந்த நல்ல காற்று வந்து அந்த மழை வந்ததுன்னா என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா. சில பேருக்கு மழையில் நினையணும்னு தோணும், யாராவது வெக்கமாக இருக்கும் நாலு பேர் அதை பார்க்க போகிறாள், இருந்தாலும் ரெண்டு க்ஷணம் போயிட்டு வராமல் நினைஞ்சிட்டு வருவாள். விவகாரம் என்னடா, அந்த மழையில் நினைறதுல ஒரு ஆனந்தம். குழந்தைகளுக்கு இல்லை, வயசானவாளுக்கும் இருக்குன்னு. என்ன ரொம்ப உஷ்ணமாக இருந்தா, அந்த உஷ்ணமாக இருந்து அவளை பொறுக்க முடியாமல் ஃபேன் போட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிற வாளுக்கு அப்படியே அந்த மழை கொஞ்சம் தூரித்துன்னா அந்த தூரல்ல போய் நின்றுட்டு கொஞ்சம் நனைஞ்சு வந்தால் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்ன பண்ணுறது, ரொம்ப காய்ச்சிட்டு இருக்கக்கூடியதான தாபத்தோடு இருக்கக்கூடியதான மனுஷியாளுடைய ஒரு தாபத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையோடு கொண்டு இருக்கான் இது. கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம், ரொம்ப கார் இருக்க, ரொம்ப கொடுமையான வெயில் விபத்து, அது வெயில் எனக்கூடியதான வெயில் காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த துன்பம் இருக்க, அந்த துன்பத்தை போக்கிறதே செயலாக உள்ளது கர்மடம். மேகத்தை சொன்னேன். இன்னொன்று, வித்யாசஸ்ய பலோதயாய, ஊர்ல எல்லாம் பயிர் செலவு பண்றதுக்காக தயார் பண்ணியிருக்க. ஆனால் அந்த பயிரில் நன்னா வளரணும்னா என்ன வேணும்னு, மழை வரணும். தீர்த்தம் இருக்க, கணத்திலேருந்து தீர்த்தத்தை கொடுக்குற, காவாலேருந்து தீர்த்தம் போகிறது. இருந்தாலும் அந்த மழை அந்த தகுந்த சமயத்துக்கு வந்தால் அதனுடைய சந்தோஷம் பாருங்க, அது நன்னா வளரும். பலோதயாய சஸ்ய பலோதயாய, சஸ்யம்னா பயிர், அந்த பயிர்கள்லாம் நன்னா பலத்தை கொடுக்கணும். சாதாரணமாக நீங்கள் என்ன தீர்த்தத்தை விட்டாலும் அந்த மழை தகுந்த அளவுக்கு மழை பெஞ்சு அதில் வரக்கூடியதான் அந்த பயிர் இருக்க பார்த்தால அதனோட சந்தோஷமாக இருக்கும். சஸ்ய பலோதயாய சுமனசம் சேவியம். அதனால என்ன பண்ணுறாளாம், சுமனஹா, அங்கே இருக்கிறது உழையாளிகள்லாம் என்ன பண்ணுறக்கா, பயிர் செலவு பண்ணக்கூடியவாள்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஃபார்மர்ஸ் எல்லாம் நல்ல மழை வரட்டுமே, இந்த சமயத்தில் வரட்டுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அந்த சுமனசம் சேவியம், அந்த உழவாளர்கள்லாம் அதை நன்னா மழை வரணும் வரணும் என்று சேவிக்கிறார்கள், அப்படிப்பட்டதான மழை. அதோடு மட்டுமல்ல, இச்சா ஆக்ருதிம், அந்த மேகம் இருக்கே இச்சா ஆக்ருதிம், அது இஷ்டப்பட்டதான உருவத்தை எடுத்துக்கிறது. ஒரு தரம் மேகம் பார்த்தா ஒரு உருவத்தில் இருக்குது, இன்னொரு தரம் பார்த்தா உருவத்தில் இருக்குது, அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, இங்கேருந்து அங்கே போகிறது, தகுந்தா போல வேஷம் எடுத்துக்கிறது சார். அது ரொம்ப கார் இருட்டாக இருக்கும், கனமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், ஒரு காற்று வரும் பிஞ்சு போயிடும். இன்னும் இடத்துல இருக்க நம்ம இதில் மழை கொட்ட போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படியே காற்றுல பறந்து போயிட்டே இருக்கும். அது என்ன, தகுந்த சமயத்தில் அதுக்கு இஷ்டமாக வேஷத்தை எடுத்துக்கிறது மேகம். நிறைய பக்த மயூரம், அதோட இல்லை, அந்த மேகம் எப்போவுமே என்ன பண்ணுறதுன்னு மேலேருந்து பார்க்கறதான், தன்னை பார்த்து இந்த மயில்கள்லாம் டான்ஸ் ஆடுற சார். அந்த மயிலுக்கு என்னமோ மேகத்தை பார்த்தா ஒரு ஆனந்தம். நிறைய பக்த மயூரம், அந்த பக்தியோட அந்த மயில்கள் எல்லாம் அழகா டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டே இருக்கான், எங்கேயோ ஆகாசத்தில் இருக்க மேகங்கள், பூமியில் இருக்க மயில்கள், ஆனா அந்த மேகத்தை பார்த்ததுமே மயிலுக்கு ஒரு ஆனந்தம் கூத்தாடிட்டு இருக்கு. இதை மேல இருந்து பார்த்துட்டு இருக்க ருத்ஜத் பக்த மயூரம். இன்னும் இந்த மேகங்கள் எங்க இருக்கு? அத்ரி நிலையம் மலை உச்சியில இருக்கு. என்ன அது ரொம்ப வசத்தின்னு சொன்னா மேலே போய் உட்கார்றது அதனுடைய சொரூபம். ஏன் கீழே வரப்படாதோ, நான் மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எட்டாம இருக்கேங்கிறதான். ருத்ஜத் பக்த மயூரம் அத்ரி நிலையம் சஞ்சட்சடா மண்டலம். அந்த மேகங்கள் என்ன? சஞ்சட்சடா மண்டலம், சஞ்சத்துன்னா அப்பப்ப ஒழிக்கக்கூடியதான சட்டா மண்டலம் மின்னல்கள். இந்த மேகங்களுக்கு நடுவில் என்னது? அப்பப்ப மின்னல்கள் மின்னிக்கொண்டே இருக்கு. அப்படிப்பட்டதான மேகங்கள் சம்போ ஹே பரமேஸ்வரா வாஞ்சதி நீல கந்தர சதா. இப்படிப்பட்டதான இந்த மேகம் போல இருக்கக்கூடியதான தாங்களை என்னுடைய மனசு எனக்கூடியதான ஒரு சாதக பட்சி எப்பொழுதும் விரும்பிட்டு இருக்கப்ப. நீங்க வந்து மேகம் மாதிரி இருக்கீள், உங்க மேகம் எனக்கூடியதான அதை கண்டு என்னுடைய மனது எனக்கூடியதான சாத்தக பட்சி விரும்பிட்டே இருக்கேன், கொஞ்சம் அதுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? சரி, நீங்க மேகத்தை அனுகிரகம் பண்ணணும்னா மேகத்தைன்னா கேட்கணும். என்ன கேட்கிறீரே பரமேஸ்வரான்னு என்ன கேட்கிறீளா? மேகத்துக்கு வேண்டியது இருக்கு, என்ன மேகத்தை கேளுங்கோங்கிறீளா? இல்ல, நீங்க தான் மேகம், நான் என்ன மேகம் எப்படி அப்படிங்கிறீளா? இப்ப சொன்னதான எல்லாமே உங்களுக்கு என்ன பொருந்துறது? எப்படி பொருந்துறது? காருண்யம்ரத வருஷிணம் ஹே பரமேஸ்வரா. மேகங்கள் எப்படி கருணையோட அமிர்தம் ஜலத்தை வர்ஷிக்கிறதோ அதே போல நீங்க என்ன ஜலத்தை வர்ஷிக்கள்? கருணை எனக்கூடியதான ஜலத்தை வளர்க்கிற கருணையோட மேகம் ஜலத்தை வர்ஷித்தது. எங்க பரமேஸ்வர மேகமானது கருணையே வர்ஷிக்கிறார். காருண்யம்ரத வருஷிணம் மேகமானது கன விபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம். வெயில் காலத்துல எப்படி கொளுத்துண்டு இருக்கோ அப்படிப்பட்டதான தாபம் எனக்கூடியதான துன்பத்தை போக்குறதே வேலையாக கொண்டிருக்கு எங்க மேகம். பரமேஸ்வரன் எப்படினர்? கன விபது இன்னது என்று தெரிய முடியாதான சொல்ல முடியாதான துன்பங்கள். வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்ததுன்னு அதை யாருக்குமே சொல்ல முடியலேன்ன. வியாதி வந்தாலோ கவலை வந்தாலோ யாருக்கு சொல்ல முடியும்? வீட்டில் ஒரு கவலை வந்தா நாலு பேருக்கு சொல்ல முடியுமா? ரகசியமாச்ச, சொல்ல முடியாத. சரீரத்தில் வியாதி வந்தா டாக்டருக்கு தான் சொல்ல முடியும். இப்படி எத்தனை கவலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவலைகள்லாம் சொல்ல முடியல, ஆனால் உள்ள இருந்து அப்படியே எரிச்சுட்டே இருக்கு. நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு இருக்கு. கன விபத்து கிரீஷ்மச்சிதா கர்மடம். அந்த கடும் வெயில் மாதிரி உள்ள மனசுல எல்லோருடைய எல்லோருக்கும் தாபத்தை கொடுக்கொண்டிருக்கேன், அதை வந்து போக்கக்கூடியதான வேலையிலேயே இருக்காராம் பரமேஸ்வரன். தியானம் பண்ணி நிலையானால் என்ன ஆகும்? அந்த மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களையெல்லாம் அழிச்சுட்டே இருக்கார். துன்பமா போச்சு, உங்களுக்கு ஆனந்தமான நிலையை கொடுக்கிறார். சாரி, இந்த மேகமானது என்ன பண்ணித்து? மழையை கொட்டித்து வர்ஷணம் பண்ணித்து அந்த வருஷத்தினால அங்க இருக்கக்கூடியதான பயிர்கள்லாம் நன்னா வளர்ந்தது. இங்க பரமேஸ்வர மேகம் என்ன பண்றது? பரமேஸ்வரன் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ, ஒரு எட்டு நாமாக்கள் தான் எல்லோரும் சொல்லலாம். பெண்கள்லாம் சொல்லலாமா? சொல்லப்பட கவலையப்படாதீங்க, எல்லா நாமாக்களையும் எல்லோரும் சொல்லலாம், பெண்களும் மனுஷாலும் தான். வேதத்தை மட்டும் ஸ்வரமா சொல்ல வேண்டாம்னு சொன்னோமே தவிர இது எல்லாம் சொல்லலாம். அந்த பவா சர்வ ஈசானா பசுபதி இப்படிப்பட்டதான நாமாக்களை நீங்க சொல்லிண்டே இருந்தேளையானால் என்ன ஆகும்னு? அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு படிப்பை கொடுக்கிறாராம், அறிவை கொடுக்கிறாராம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு எல்லோருக்கும் நல்ல அறிவை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த பரமேஸ்வரன். அவர் அனுகிரகம் இருந்தா தான் ஞானம் வரும். ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சம் இச்சே ஜனார்தனாத். அந்த உயர்ந்ததான ஒரு ஞானம் அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு பில்வத்தை போட்டு ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டு பவாய தேவாய நமஹான்னு ஒரு நமஸ்காரம் பண்ணினா கிடைக்கும். உயர்ந்ததான ஒரு ஞானம், எவ்வளவு சூட்சமான ஒரு ஞானமா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா மகாபயக்ருதத்ரணா த்வித்ராணாமுபஜாயதே அப்படின்னு சம்சார பயத்தை போக்கக்கூடியதான அந்த ஞானமானது பகவத் அனுகிரகத்தினாலல்லவா கிடைக்கும். ஆயால் வித்யாசஸ்ய ஃபலோதயாய, அதனால் அந்த பலமானது எனக்கு வரணும், அந்த ஞானத்தை நான் பெறணும் என்பதற்காக சுமனசம் சேவியம். சுமனஹா நல்ல மனதுடையதான பக்தர்கள், இங்க சுமனஹான்னா பக்தர்கள்னு அர்த்தம். கீழே சுமனஹான்னு சொன்னதுக்கு உழையாளிகள்னு நான் சொன்னேன், உழவர்கள்னு அர்த்தம் சொன்னேன். இங்க அப்படி இல்லை, சுமனசம் சேவியம் பக்தர்களால் சேவிக்கப்படுகிறார். எங்க பரமேஸ்வரனும் மேகம் போல ஈச்சாக்கிரதம், மேகம் ஒரு சமயத்தில் ஒரு ஆகாரம், இன்னொரு சமயத்தில் ஒரு சமயத்தில் வெளுப்பா இருக்கும், ஒரு சமயத்தில் கருப்பா இருக்கும், ஒரு சமயத்தில் அடர்த்தியா இருக்கும், ஒரு சில மேதோடு இருக்கும், ஒரு சமயத்தில் அப்படியே ஓடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கும். எங்க பரமேஸ்வரன் எப்படி கைலாசவாசி மீச வச்சுட்டு இருக்கார் ஒரு சமயத்தில், ஒரு சமயத்தில் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், ஒரு சமயத்தில் வஸ்திரம் இல்லாம திக்வஸ்தனா இருக்கார், ஒரு சமயத்தில் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக நடராஜாவாக நாட்டியம் ஆடிண்டே இருக்கார், ஒரு சமயத்தில் அசையாம மணிக்கணக்கா உட்கார்றார் சர்வர். அந்த வட வருஷத்துக்கு கீழே பேசாம உட்கார்றார், அதான் கஷ்டம். எந்த டெலிபோன் பண்ணாலும் செல்போன் பண்ணாலும் அட்டன் பண்றதே இல்லை அவர். இப்படி இருக்க முடியுமா மனுஷியால்னால? அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்க, அவர் கையில இப்படி ஒரு முதிரையை காட்டிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கார் பாட்டுக்கு. ஆனா அதை கண்டு சந்தோஷப்பட்ட சனகாதிகள்லாம் அவளை சேவிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் ஸ்தானுகுன்னு பேர், அசையாதவர். ஒரு சமயத்தில் அசையாம இருக்கார், ஒரு சமயத்தில் எப்பொழுதும் கூத்தாட்டின்றே இருக்கார், ஒரு சமயத்தில் மலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கார், ஒரு சமயத்தில் மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒரு சமயத்தில் என்ன பண்ணினார் விஷத்தை குடிச்சார். அப்படி ஆனந்தமாக எல்லோரையும் காப்பாத்தி கொண்டிருக்கார். இப்படி சமயத்துக்கு தகுந்தா போல வேஷங்களை போட்டு கொண்டிருக்கார் அவர். இச்சாக்கிரதிம் அப்புறம் நிருத்ய பக்த மயூரம். இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், நிருத்ய பக்த மயூரம், பக்தால் எனக்கூடியதான மயில்கள் எல்லாம் அவரை கண்டதுமே ஒரே ஆனந்தம் ஆடுறதான். பக்தாள் தான் இங்க மயில், முன்னால மயில்கள் பக்தாளா இருந்தா, இப்ப எப்படி மயில் போன்றதான பக்தாள் சர்வதா சர்வகாலம் இந்த பக்தாள் அவரை கண்டு சந்தோஷம் பண்றார். பக்தாளுக்கு முன்னால நாட்டியம் ஆடுறான். சிதம்பரத்தில் போய் பாருங்க, சப்த விட்டங்க க்ஷேத்திரங்கள்னு உண்டு. அந்த விட்டங்க க்ஷேத்திரங்கள்டே அவர் டான்ஸே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி புஜங்கசை நட்டனம்னு பேர், பாம்பு மாதிரி நாட்டியம் ஆடுவார். ஒரு இடத்துல மயூர நட்டனம்னு பேர், அது எப்படி நாட்டியம் ஆடுறார், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நாட்டியம் ஆடுறார். அப்படி விசேஷமாக நிருத்யபக்த மயூரம் இப்படி இருக்காரே. இந்த மேகங்கள்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, மேகங்களுக்கு நான் ஒரு இடம் சொன்னேன், என் அத்ரி நிலையம், மலை உச்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா மேகங்கள். அதே வேலை இங்க பரமேஸ்வரன் இங்க என்ன அத்ரி நிலையம், கைலாசத்துல இருக்கார் இவரும். இவருக்கும் மலை தான் இஷ்டம்னு, எப்படி மேகங்களானது மலையினுடைய உச்சியில இருக்கோ அதே போல பரமேஸ்வரனும் அத்ரி நிலையம். அப்புறம் சஞ்சச்சடா மண்டலம், சஞ்சச்சடா மண்டலம், மேகங்கள் எப்படி இருக்கு, அப்பப்ப மின்னிக் கொண்டிருக்கக்கூடியதான மின்னல்களோட கூடியிருக்கு. அதனுடைய மேகங்களுக்கு நடுவில் மின்னல்கள் வந்துட்டே இருக்கு. அந்த மின்னல்கள் ஒரு செகண்ட் வந்து அப்புறம் உலகங்கள்லாம் ஒழிக்கிறது. என்ன லைட்டு சார், நீங்கள் சாதாரணமாக லைட்டு போட்டாலும் ராத்திரி வேளையில் கொஞ்சம் தூரம் தான் போகிறோம், அதுக்கப்புறம் இருட்டாக தான் இருக்கு. நீங்கள் பார்க்குறல கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப எத்தனை லைட்டு போடுறான், இருந்தாலும் வெளியில் இருட்டாகத்தானே இருக்கு. ஆனால் ஒரு க்ஷணம் அந்த மின்னல் வந்ததையானால் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. மறுபடியும் மறைஞ்சு போகுது, மறுபடியும் இன்னொரு மின்னல் வருது. அந்த மின்னலை கண்டா உங்களை மின்னலை பார்க்கணும்னு என்னமோ ட்ரை பண்ணினான், ஒன்றும் முடியல, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணெல்லாம் முடிக்கிறது. அப்படிப்பட்டது தானே சஞ்சச்சட்டா மண்டலம், மின்னல் கொடினா அந்த கொடி மாதிரி அப்படி பிரகாசிக்கிறது இல்லையா, அது எங்கே, எங்கள் பரமேஸ்வரனுடைய ஜடையில் இருக்கான். அந்த ஜடை அப்படி மின் சஞ்சச்சட்டா மண்டலம் சம்போ, ஹே பரமேஸ்வரா வாஞ்சதி நீலகந்தரா. அந்த கருப்பான ஒரு உருவத்தோடு இருக்க மேகங்களும், எங்கள் பரமேஸ்வரனும் கருப்பான கழுத்தை உடையவராக இருக்கார். நீலகந்தர சதாத்வாம் மே மனஸ்சாதகா, ஹே பரமேஸ்வரா என்னுடைய மனசு எனக்குடையதான சாதக பட்சி எப்பொழுதுமே உங்களை எதிர்பார்க்கறதப்பா. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் நான் வணங்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்க. அருண்யமிருத வர்ஜினம் கனவிபத் கிரீத்மச்சதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்ஸம் சேவ்யமிச்சாக்ருதிம் நிருத்ய பக்த மயூரமத்ரிநிலயம் சஞ்சச்சடா மண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா த்வாம் மே மனஸ்சாதகா. அப்படி ஆகாசேன சிகி சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி நதானுக்ராஹி ప్రణవోపదేశ నినదైకీతి యోగీయతే శ్యామాం శైల సముద్భవాం ఘనర్జిం దృష్ట్వా నటంతం ముదా వేదాంతోపవనే విహార రసికం తం నీల కంఠం భజే. ఇదకు ముందాల మేఘత్తையும் పరమేశ్వரனோட ஒப்பிட்டார். ஏப்ப அந்த மேகத்தை கண்டு சந்தோஷமா நாட்டியம் ஆடக்கூடியதான மயில் இருக்கே, இந்த மயிலை பார்த்தார், மயிலும் பரமேஸ்வரன் மாதிரி காணப்படுறார். இப்ப என்னாச்சு, மயிலே பரமேஸ்வரன், மயில் எப்படி இருக்கு, ஆகாசே நசிகி. இந்த மயிலுக்கு சிகின்னு பேர், ஏன்னா அது கொண்டை இருக்கு, அந்த மயிலுடைய தலையில கொண்டை இருக்கு, அதனால அதுக்கு நசிகி. சமஸ்த பணினாம் நேத்ரா, இந்த பாம்புகள்லாம் இருக்கு பார்த்தேல, அந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு, இந்த மயிலை கண்டா ஓடும் பயம், இந்த பாம்பை மயில கொத்திவிடும். அந்த பாம்பு எங்கே போகிறதோ அங்கெல்லாம் ஓடுறதான். சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி, அதோட இல்லை, அதை வந்து அந்த பாம்புகளுடைய கண்கள் இருக்க பார்த்தல, அந்த கண்கள், கண்களை தன்னுடைய தோகையாக வைத்து கொண்டிருக்கவள். அந்த மயூரம் இருக்கே மயில், அதனுடைய தோகையில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கான், அது எட்டி பார்த்தா அந்த பாம்புகளுடைய கண்கள் மாதிரி இருக்கான். சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி நதானுக்ராஹி பிரணவோபதேச நினதைஹி நத அனுக்ராஹி. வணர்கள் வணங்குறவாழையெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமாக இருக்கிறவர் இங்கே பரமேஸ்வரன். அதோட இல்லை, பிரணவோபதேச நினதை கேக்கி, அப்பொழுதான் அப்பப்போ கத்தின்றே இருக்கான் மயில், என்ன கேக்கி அப்படின்னு கத்துறது அது, அதனால் அதுக்கு கேக்கின்னு பேர். மயிலுக்கு என்ன பேர், கேக்கின்னு பேர். ஏண்டா அப்படி கத்துன்ட்ருக்கு, கேக்கி தி யோகியதே சியாமாம், கருப்பாக இருக்கு, சைல சமுத்பவாம் கனர்ஜிம் திருஷ்ட்வா, கருப்பாகவும் மலையிற்கு மேலே இருக்கக்கூடியதான அந்த கார் மேகத்தை கண்டு நடந்தம் முதா சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்கு. இப்போ இந்த மயிலுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், கொண்டை இருக்கு, எல்லா பாம்புகளையும் விரட்டிண்டு போகிறது, அதனுடைய கண்கள், பாம்புகளுடைய கண்களை தன்னுடைய பிச்சத்தில், தன்னுடைய பின்னால தோகையில் அவைகளை அலங்காரமாக, அந்த பாம்புகளுடைய கண்களை அலங்காரமாக வைத்து கொண்டிருக்கு, எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கு. எப்படி, பிரணவோபதேச நினதைகி, வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான ஓங்காரத்தை சொல்லக்கூடியதான கா கே அப்படின்னு சப்தங்களை வைத்துக்கொண்டு எது பாடிக்கொண்டிருக்கோ, சியாமாம் சைல சமுத்பவாம் கனர்ஜிம் திருட்வா, கருப்பான மேகங்களில் மலையில் மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான மேகங்களை கண்டு நடன் தம்முதா சந்தோஷமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த மயூரங்கள், அந்த மயில்கள், அது வேதாந்தோ பவனே விஹார ரசிகம், அது எப்பொழுதுமே இங்கே அங்கேயும் இல்லை, ஒரு உபவனம், ஒரு பார்க் இருந்தால், மரங்களுடைய கூட்டம் இருந்தால் அங்கே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதான். அப்படிப்பட்டதான தம் நீல கண்டம் பஜே, அப்படிப்பட்டதான கருப்பு கழுத்து இருக்கக்கூடியதான அந்த மயிலை நான் சேவிக்கிறேன். இந்த ஸ்லோகம் முழுக்க மயிலை பற்றி சொன்னேன். இப்போ அந்த மயில் யாருன்னார், பரமேஸ்வரன் தான் மயிலுங்கிறார். இப்படி இப்படி ஆகாசே நசுக்கி, இந்த பரமேஸ்வரனுடைய தலையில் கொண்ட இருக்கு, அது என்னன்னார், ஆகாசத்தில் இருக்கான், ஆகாசந்தான் அவரை கொண்டையான். என்ன சுவாமின்னார், இந்த பரமேஸ்வரன் ஒரு உருவத்தை எடுத்தார், வைஸ்வானரன்கிற ஒரு உருவம், தம் வைஸ்வானரம், எப்படி ஆத்மானம் வைஸ்வானரம், அந்த வைஸ்வானரர் எப்படி இருக்காரன்னார், மூர் தெய்வத்து தேஜாக, அவருடைய தலை இருக்க அது ஆகாசம் தேவலோகம், மூர் தெய்வசுதாக சற்று விஸ்வரூபா, அவருடைய கண்கள் இருக்க அதான் சூரியனா, அவருடைய பிராண பிரதக்வத்மாத்மா, ஆகாசம்தான் அவருடைய வாயுவான், அவருடைய நடு சரீரம் இருக்கே இதுதான் அந்தரிஷம், பஸ்திரேவரையே பிருத்திவியேவ பாதவு, அவருடைய பாதங்கள் பூமியா, இப்படி பூமியிலேருந்து ஆகாசிலேருந்து ஆகாசம் வரைக்கும் பிரகாசிச்சிருக்கக்கூடியதான ஒரு விஸ்வரூபம், விராட் ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் அவருடைய தலை கொண்ட எங்கே இருக்கிறார், ஆகாசே நசிக்கி. ரெண்டு, சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி, சமஸ்தபணினாம் நேத்ரா கலாபி, எல்லா பாம்புகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான வாசுகி ஆதிசேஷன், அவரை அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய உடம்புல போட்டு நேத்திர கலாபி பாம்புகளை போஷ்ணமா வச்சுருக்கார். நதானுகிராஹி, நமஸ்காரம் பண்றவாளுக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதோட பிரணவோபதேச நினதைஹி, எப்பொழுதும் எல்லோருக்கும் ஓங்காரத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். பிரணவோபதேச நினதை கே கீதி யோகியதே சியாமாம் சைல சமுத்பவாம். அந்த மயூரம், மயிலானது என்ன பண்ணிட்டு, கார் இருட்டு கருப்பா இருக்கக்கூடியதான மலையில இருக்கக்கூடியதான மேகத்தை கண்டு நாட்டியம் அடித்து, எங்க பரமேஸ்வரன் கருப்பா இருக்கக்கூடியதான அம்பாள், மலையிலிருந்து பிறந்ததான ஒரு அம்பாள், யார, பார்வதி. சியாமாம் சைல சமுத்பவாம் கனருச்சிம் திருஷ்டுவா, அந்த அம்பாளை பார்த்து நடந்தம் முதா, சந்தோஷமாக நாட்டியம் ஆட்டின் இருக்காராம். எங்கே

0: எல்லாம் வண்டோ யானையோ இவைகள்லாம் ஸ்ரீகாள ஹஸ்தீஸ்வர க்ஷேத்திரத்திலையும் இங்கே ஸ்ரீசைல க்ஷேத்திரத்திலையும் மல்லிகார்ஜுன க்ஷேத்திரத்திலையும் பக்தாளாக இருந்ததாக அங்கே சரித்திரம் சொல்றது. அப்படி சொல்லி விசேஷமாக எதை பார்க்கிறீர்களோ அது அதனுடைய பரமேஸ்வர ஸ்வரூபமாக தியானம் பண்ணியிருந்தான வண்ணம், அதே போலேயே சந்தியா காலத்தில் அவர் நாட்டியம் ஆடக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை மேலே போய் அழகாக சொல்ல போறார். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்கார்.
3: உபாசனைக்கு என்ன பலன், உபாசனை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உபாசனைக்கான பலன் சொல்றாரு, உபாசனானாம் தூ சித்தைகாக்ரியம் தமேதம் ஆத்மானம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன இத்யாதி ஸ்ருதேஹே தவசா கல்மஷம் ஹந்தி இத்யாதி ஸ்மிருதேஷ்ச. உபாசனையோட பலன் என்னது அப்படின்னு கேட்டா, சித்த ஏகாக்ரியம் மன ஒருமுகப்பாடு. மனது ஒருமுகப்படும், ஒருமுகப்பட்ட மனசனாலத்தான் இந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஞானமானது யாரால அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருமுகப்பட்ட மனது உடையவர்கள் தான். து அக்ரியா புத்தியா அப்படிங்கறது சாஸ்திரம். என்னது துவக்ரியா புத்திரியா, துவக்ரியா புத்தியா அப்படின்னு படிப்பாங்க. து அக்ரியா புத்தியா, இந்த ஞானம் அடையிறது யாரு? அக்ரியா. அக்ரியா அப்படின்னு சொல்லி சொன்னா சூக்ஷமான கூர்மையான புத்தி உடையவங்க. கூர்மையான புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு? கூர்மையான புத்தி உடையவங்க, உபாசனை மூலியமா மனசை ஒருமுகப்படுத்தினவங்க தான் கூர்மையான புத்தி உடையவங்கன்னு சொல்லப்படுறது. அந்த உபாசனையான பலன் என்னது அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சித்த ஏகாகிரியம் மன ஒருமுகப்பாடு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றாரு ஸ்ருதி ஒன்னு ஸ்மிருதி ஒன்னு ரெண்டத்தையும் பிரமாணமா கொடுக்கிறாரு. ஸ்ருதி என்னது? தமேதம் ஆத்மானம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன இத்தியாதி ஸ்ருதேஹே. ஸ்ருதி சொல்றது தம் ஏத்தம் ஆத்மானம், அந்த இந்த ஆத்மாவை இப்படிப்பட்ட ஆத்மாவை ஆத்மானம் கர்ம கர்த்தாவானவர் கர்மத்தை சொல்லியிருக்க, கர்மத்தோட சம்பந்தப்பட்ட ஆத்மானம் த்விதியா ஆத்மாவை வேதானு வச்சனேன நேன திருத்தியா கருவி. அப்படி வேதம் வேத அணுவச்சனத்தினால வேதத்தினுடைய சிரவணத்தினால வேதன வாக்கியத்தினால பிராமணாக விவிதிசந்தி பிராமணாக இந்த பிராமணர்கள் விவிதிசந்தி வேத்தும் இச்சந்தி விவிதிஷா, அதாவது அறிய ஆசைப்படுபவர்கள் அறிய ஆசைப்படுகிறார்கள். எப்படி? யஜ்ஞேன தானீன தபசா இத்தியாதி, யஜ்யம் தானம் தபஸ் முதலியதுனால. அப்போ அங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த வேதானு வச்சனத்தினால இந்த பிராமணர்கள் விவிதிஷா அடைகிறார்கள், ஞானத்தை அறியும் ஆசை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிராமணர்கள் பிராமணர்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்னத்துக்கு பிராமணாக அப்படின்னு அங்க பகுவச்சனம் சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டா, பிராமணக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே, ஜாத்தோ ஏக்க வச்சனம், ஜாத்தியில ஒரு ஜாதியை குறிக்கும் போது ஏக்க வச்சனம் சொன்னா போதும். பிராமணாக விவிதிஷந்தி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, மத்த தர்மத்தையும் ஏத்துன்றது, மத்த ஆசிரமத்தையும் வர்ணத்தையும் ஏத்துன்றது, மத்த வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் ஏத்துன்றது. மத்த வர்ணங்கள் பிராமண சத்திரிய வைஷ சூத்ரன் ஞானத்துக்கான தகுதி உடையவங்க. அதே மாதிரி ஆசிரமம் எல்லா ஆசிரமத்துக்காரங்களும், எல்லா ஆசிரமத்துக்காரனா பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசி, இந்த பிரம்மச்சரியத்துக்கு முன்னாடியும் சந்நியாசத்துக்கு அப்புறமும், சன்னியாசத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தை எதுலையுமே இல்லாதவங்க அனாசிரமின்னு சொல்லப்படுவங்க. அந்த அனாசிரமிகளுக்கும் கூட ஆசிரமத்தை மாட்டாதவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், கல்யாணம் ஆயிருக்கு, அந்த கல்யாணம் ஆனவ மனைவி இழந்துட்டா இல்ல கணவன் இழந்தாச்சு, இப்ப அவங்க கிரகஸ்த ஆசிரமக்காரங்கன்னு சொல்ல முடியாது, அங்க வானப்பிரஸ்தனும் இல்ல பிரம்மச்சாரியும் இல்ல. இங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 70 வயசுல இங்க வந்த உடனே பிரம்மச்சாரி ஜி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து புதுசா பூணல் எல்லாம் போட்டு பிரம்மச்சாரி அப்படின்னு வாங்க. அப்படி இல்லை சொல்றது முறை. இப்போ அவங்களுக்கு அந்த ஆசிரம தர்மமானது இல்ல, ஆசிரமத்துல இல்ல அவங்க, கிரஸ்தாசிரமத்த சொல்ல முடியாது, ஏன்னா கணவனையோ மழனியோ இழந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கறதுனால. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அவங்களெல்லாம் அனாசிரமி. யாரு? பிரம்மச்சாரிக்கு

0: பிரம்மச்சரி ஆசிரமத்தை ஏத்துக்காதவங்கள் இருந்தும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இவங்களும் கூட அனாசிரமி தான். அப்படிப்பட்ட ஆசிரமம் இல்லாத எல்லாருக்குமே பிராமணாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே பிராமணாக, பிராமணாகன் பகுவச்சனம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரையும் பொதுவா சொல்றதுக்கு. ஏன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிரஸிலிருந்து அந்த முகத்திலிருந்து வந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் சொல்றது அப்படிங்கறதுனால அவங்கள சொல்லி மத்தவங்களையும் அதோட சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கு. இல்லாட்டி பிராமணஹ அப்படின்னு சொல்லிட்டா போதும், பிராமண விவிதிஷதி அப்படின்னு சொல்லிட்டா போதும், முடிஞ்சு போச்சு. பிராமணாக விவிதிஷந்தி அப்படின்னு பகுவச்சனத்துல பன்மையில குறிக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த பிராமணர்கள் அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் இன்னொரு வகையில விசாரமும் பண்ண முடியும். பிராமணர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கர்மணா ஜாத்தவ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கணும். ஏன்னா அங்க பகவத்கீதையிலே சொல்றார், என்ன சொல்றாரு, சாத்துர் வர்ணியம்மையா சிருஷ்டம் குணகர்மம் விவாகத அப்படிங்கிறாரு. இந்த சாத்துர் வர்ணத்தை நான் சிருஷ்டி பண்ணினேன் எப்படி அப்படின்னா, குணமும் கர்மமும் இந்த விவாகத்தினால, குணம் கர்மத்து விவாகத்தை பிரிச்சு நான் வந்து நாலு வர்ணத்தை சிருஷ்டி பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அப்படி குணம் ஜாத்தியில பிறப்புல பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன் அப்படின்னுட்டு, கர்மத்துல இந்த பிராமணனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், சத்திரியனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், வைசியனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரிய வைசிய சூத்ரன், சூத்ரனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், இந்த மாதிரி நாலு பாகத்தை பிரிச்சுக்கலாம். ஒன்னொன்னுத்திரியும் இந்த மாதிரியான கர்மத்தோடைய ஆதாரத்தை வச்சு பிரிவு கொண்டு வரலாம் நீங்க. அப்படி பிராமணனா இருக்கான், ஆனா பிராமணனுடைய தொழில ஒண்ணுமே செய்யாம, பிராமண தொழில ஒண்ணுமே செய்யாம பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், இல்ல மிலிட்ரியில ஆபீசரா இருக்கான், மிலிட்ரியில ஆபீசரா இருந்தா சத்திரிய தர்மம் அது, சத்திரிய தர்மத்தை பிராமண செஞ்சுட்டு இருக்காங்கிறதுனால பிராமண சத்திரியன்னு சொல்லணும். பிராமண தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் பிராமண பிராமணனா இருக்க முடியும், சத்திரிய தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் பிராமண தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது கூட வியாபாரமா செஞ்சுட்டு இருக்கான்ல அவனை சொல்லல, ஏன்னா அது பிராமண தன்மை இல்ல, அது அதம கதி உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்ட, பிராமணர்கள்லயே பிழைக்க வழி இல்லாதவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு முறை அது. யாகம் செய்யறது ஹோமம் செய்யறது இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா பிழைக்க வழி இல்லையா, சரி அது பண்ணு அடுத்தவங்களுக்கு பண்ணி அதை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதே தவிர அது வந்து குலத்தொழிலா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லல, அது ஒரு பிசினஸா வச்சு பண்ணணும்னு சொல்லி சொல்லவே இல்லை. சரி, இப்போ அந்த மாதிரி பிராமணனா பிராமண பிராமணனா இருக்கிறவன், இந்த மாதிரி ஆபீசர் மிலிட்ரியில இருக்கிறவன், அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பிராமண சத்திரியர்கள்னு சொல்லணும். அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்க அவங்க பிராமண வைஷ்யர்கள், அடுத்தவங்களுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிராமண சூத்திரர்கள், இப்படி பிரிக்கணும். அதே மாதிரி சத்திரியன்லயும் அப்ப இங்க பிராமணாக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா மனப்பக்குவத்தை சொல்றது, அந்த பிராமண தன்மையான, ஏன்னா பிராமணத்துவம் பிராமணியம் ரெண்டு வகையா பிரிக்க முடியும். சமஸ்கிருதம் படிக்கும் போது பின்னாடி இந்த பிரத்தியங்கள்லாம் படிக்கும் போது, அர்த்தித கிருதம் இந்த பிரத்தியங்கள்லாம் படிக்கும் போது பார்ப்போம், பிராமணத்துவம் பிராமண தன்மை, பிராமணியம் பிராமண நிலை, இது ரெண்டும். பிராமண நிலை பிராமணியம் சொல்றது பிறப்புனால உண்டாகக்கூடியதா இருக்கலாம், ஆனா பிராமண தன்மை அப்படிங்கிறது அடையப்படக்கூடியது. அதாவது இங்க வந்து ஒருத்தன் சத்திரியன்ல இருந்து பிராமணன் ஆறதுக்கோ இல்லாட்டி வைசியன்ல இருந்து பிராமணன் ஆறதுக்கோ சொல்லல நானு, அந்த முறை அந்த விருவரணி வரணம், வரணம்னா என்ன, விருவரணின்ற தாத்துவ வச்சுட்டு பண்றது, விருவரணி அப்படின்னா என்ன, வர்ணிப்பதில் வர்ணிப்பதில் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்பதில் அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துடுறாங்க சில பேர், இந்த மாதிரி ஒரு தப்பான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அது இவங்க இந்த தர்மத்திலிருந்து அடுத்த தர்மத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு, இதுக்கு அப்புறம் சொல்றது என்னது, தர்மத்துல எந்த தர்மத்திலையும் ஒரு வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறது, சாஸ்திரத்துல வேத சாஸ்திரத்துல ஏற்றத்தாழ்வு ஒண்ணுமே பார்க்கலங்கிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்கலன்னு சொல்லி சொன்னா இந்த தர்மத்துல அந்த தர்மத்துக்கு போறதுக்கான காரணமே உங்களுக்கு என்ன இருக்கு, இவங்களுடைய என்ன, அதாவது புதுசா ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு யுக்தி கொடுத்து இவங்க அதுக்கு நிறுவனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக புதுசா இவங்க ஏதோ சிந்திச்சு அதுல இந்த குறைபாடெல்லாம் பார்க்காம பண்ணிடுறாங்க. இந்த விருவரணி அப்படிங்கிறது ஏற்பதில் ஸ்வீகரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுக்கறது இல்ல, விருவரணி அப்படிங்கிற தாத்து எந்த அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பக்குவத்தை அடையிறது அப்படிங்கிறது, பிராமணக அப்படின்னா அந்த பிராமண தன்மை அடையிறது அப்படிங்கிறது, பிராமண தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னா பற்றற்று இருக்கிறது, ஒரு விஷயத்துல ஈடுபட்டதா இருக்கிறது, ஈஸ்வரன் பால் பிரம்மத்தின் பால் அப்படின்னு, பிராமணம் பிரம்ம அப்படின்னா வேதம் அர்த்தம், பிரம்ம அப்படின்னா ஞானம் அர்த்தம், அந்த அந்த ஞானத்தின் பால் அந்த பிரம்மத்தின் பால் ஈடுபட்டவங்களா அதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க பிராமணாக. அதனால திருப்பி திருப்பி பிராமணா பிராமணா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிராமணர்கள் பிராமணர்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். பிராமணர்கள்னா என்ன, மனசளவுல அவங்களுடைய மனதானது பக்குவப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற தாத்பரியமே தவிர சாதகர்கள் அப்படின்னு அர்த்தத்தை இங்க எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்குவப்பட்டதா இருக்கணும். ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சுட்டு சாஸ்திரத்தை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணும். நம்மளுடைய கர்ம சம்ஸ்காரமானது எப்படி இருக்கு, ஏன் அந்த ஜாத்தி அப்ப ஜாத்தியா எதுக்கு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன, ஏன் மாத்தக்கூடாது மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பிறப்பு அப்படிங்கறது நமக்கு நம்ம தீர்மானம் பண்ணி உண்டாடுறது இல்ல. நான் வந்து பிராமணனா பிறப்பேன்னு தீர்மானம் பண்ண முடியாது, நான் சத்திரியனா பிறப்பேன்னு தீர்மானம் முடியாது. நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி உண்டாருது. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி உண்டார மூணு விஷயம், நம்ம பிறப்புல மூணு விஷயம் தீர்மானம். ஜாதி ஆயுள் போகாஹா அப்படிங்கிறது சாஸ்திரம். ஜாதி என்ன வகை, ஜாதி அப்படிங்கும் போது கூட பிராமணனா சத்திரியனா வைஷ்யனா சூத்ரனாங்கிற ஜாத்திய சொல்லல இங்க. இல்ல இவன் வந்து முதலியார் ஜாத்தியில பிறப்பானா செட்டியார் ஜாதியில பிறப்பானா அப்படிங்கிற ஜாதியும் சொல்லல இங்க. ஜாதின்னு சொல்லி சொல்றது பிரிவு. எந்த பிரிவு, எந்த பிரிவு அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷ ஜாதியா மிருக ஜாதியா பறவ ஜாதியா இந்த மாதிரி ஜாதி. அந்த மனுஷ ஜாத்தியில அவன் மனுஷ ஜாத்தியோ இல்ல எந்த ஜாத்தியில பிறக்கிறானோ அந்த ஜாத்தியில எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வான் அந்த வாழ்வும் தீர்மானம் ஆறுது. அதே மாதிரி அந்த வாழ்க்கையில அடையப்பட வேண்டிய அனுபவங்கள் போகாக அந்த அனுபவங்களும் தீர்மானம் ஆறுது ஒருத்தன் பிறவியிலேயே. அதனால புருவரணின்னு சொல்லி அவன் தன்னுடைய வர்ணத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்முடைய சம்ஸ்காரத்தினால நம்ம உண்டாக்கியிருக்கோம் அந்த அந்த அடைஞ்சிருக்கோம் சம்ஸ்காரத்தினுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினால நம்ம அடையந்த ஒரு நிலை அது, அதை நம்ம மாத்த முடியாது. ஆனா அந்த நிலையில நம்மளுடைய மனசு தூய்மையினால அதுக்கேத்த தகுதியை நம்ம அடைய முடியும், அந்த சாஸ்திரத்துக்கு ஏத்த தகுதியை அடைய முடியும். அந்த நிலையத்தான் இங்க சொல்றதே தவிர வேற நிலை இல்ல. ஏன்னா இந்த விஷயத்துல இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம புத்தியிலேருந்து எடுத்துடணும். வேதமானது சாஸ்திரமானது ஏற்றத்தாழ்வை எங்கேயுமே சொல்லல, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு இடத்த கொடுத்தாச்சு. இது பின்னாடி வந்த குறுகிய புத்தி உள்ள ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களும், இந்த வர்ணத்துக்காரங்கன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களும் பண்ணின ஒரு பெரிய தப்பு. இதுல பெரிய பிரச்சனை யாரோடது, இதுல பெரிய கைங்கரியம், இதுக்கு பெரிய உதவி பண்ணது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா பிராமணர்கள். எப்படி அப்படின்னு கேட்டா அடுத்தவங்களை அடக்கினது அப்படின்னு, அதெல்லாம் வந்து பின்னாடி ரொம்ப கம்மியான ஆளுங்கெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்ததே இல்லை, அவங்களால அது முடியாது. இதுல முக்கியமான அவங்களுடைய கைங்கரியம் என்ன, எதுல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாரையும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து எல்லாரையும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு முட்டாள்தனமா ஏதோ முயற்சி பண்ணி அவங்க பண்ணினது. மேல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது இல்ல, அங்க ஏற்றத்தாழ்வு இருந்தாதானே நீ மேல கீழங்கிறத பாக்குறதுக்கே, இவன் அந்த ஏற்றத்தாழ்வை இவன் மனசுல கற்பனை பண்ணி அவங்களை மேல எழுப்பணும் அவங்களை அந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இவன் கற்பனை பண்ணினதுனால வந்த பிரச்சனை. அங்க அதுக்கு ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கர்மம் கொடுத்துருக்கு, அந்த கர்மத்துல அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு மத்ததை வச்சு சிந்திக்கிறதுக்கான சமயம் இருக்காது. அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும், நீ கீழே நான் மேல அப்படின்னுட்டு. அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காததுனால இந்த ஏற்றத்தாழ்வு இவங்களுடைய புத்தியில, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையா வருது, ஒன்னு இன்பீரியாரிட்டியா இருக்கு இன்னும் சுப்பீரியாரிட்டியா இருக்கு. இதுல இவன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மாட்டின்றாலும் சரி இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மாட்டின்றாலும் சரி பிரச்சனை எல்லாருக்கும் தான். அதுதான் இங்க விஷயமே தவிர பிராமணாஹா அப்படின்னு சொல்லி சொன்னா வேற எதுவும் இல்ல. அதனால சாஸ்திரம் படிச்சுட்டு என்ன பண்ணணும், சாஸ்திரத்தை போய் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி தானா வந்துடும். நம்மளுடைய ஜென்ம சம்ஸ்காரமானது நம்மளை விடாது, சாஸ்திரத்தை வச்சு அடிக்கணும் உதைக்கணும் என்ன தெரியுதுனா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஜென்ம சம்ஸ்காரத்தை வடவிடாம சாஸ்திரத்துடைய பலன் என்ன, சாஸ்திரம் எதுக்கு நம்ம படிக்கிறோம், ஞானத்தை அடையிறதுக்கு. அதுல ஈடுபடுத்தணும் புத்திய திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி, அதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம். நம்மளுடைய பிராரப்தத்தை நம்மளுடைய மனசுனால பிரிவினால உண்டான அந்த கர்மத்தை பலத்தோட எதிர்க்கணும் புருஷார்த்தத்தினால, அங்கதான் புருஷார்த்தமானது செயல்படணும். அதனால பிராமணாக விவிதிசந்தி யஜ்யேன அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இந்த சாதகன் தன்னுடைய இந்த கர்மம் மூலியமாக, யஜ்யம் முதலிய கர்மங்கள் என்ன கர்மமா இருந்தாலும் சரி அந்த கர்மம் மூலியமாக விவிதிசந்தி ரேத்துமிச்சா விவிதிஷா அறிவதற்கு ஆசை. அப்ப இந்த கர்மம் எல்லாம் எதுக்கு, சித்த சுத்தியை கொடுக்கும். சித்த சுத்தினால என்ன பண்ணணும், பிரம்மத்தை அறிவதற்கான ஆசையை கொடுக்கும். பாமதிக்காரர் சொல்றது என்னது, இந்த கர்மம் எல்லாம் ஞானத்தை அடைவதற்கான ஆசை. ஞானத்தை அடைவதற்கான ஆசைனா அதனுடைய வழிமுறையில் ஆசை, சாஸ்திரத்தை படிப்பதில் ஆசையை உண்டாக்கும் அப்படிங்கிறார். அப்படி இத்தியாதி சுத்தே, இது சுத்தியில சொல்லியிருக்கு, ஸ்மிருதியிலையும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார், தமசா தபசா கல்மஷம் ஹந்தி இத்தியாதி சுத்தே, தபசா கல்மஷம் ஹந்தி, தபசினால் தப சந்தாபே அப்படின்னு தாத்து, தப சந்தாபே சந்தாபே தப சந்தாபே அப்படின்னா எரிப்பதில் எரிவதில் அப்படின்ற பொதுவான அர்த்தம் இருந்தாலும் இங்க என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா விரும்பி வருத்திக் கொள்வதில் அப்படின்ட்டு விரும்பி வருத்திக் கொள்வதில்னா சும்மா போட்டு முட்டாள்தனமா தாமசீகமான வருத்தத்தை சொல்லிக்கல. இங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அத விரும்பி ஏத்துக்கிறது திதிக்ஷான்னு சொல்லப்பட்ட எல்லா வகையான தபஸையும் கொண்டு வரணும். கல்மஷம் ஹந்தி இந்த மாதிரி கல்மஷ அந்த தபஸ்னால செய்யப்படுற தபஸ்னால தபஸ் அப்படிங்கறதுக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னன்னா விசாரம் அர்த்தம். தபஸ்க்கு விசாரம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா சதபோ தப்யத சப தபஸ் தப்துவா இதம் சர்வம் அசோசத எரிதம் கிஞ்ச அப்படின்னு தைத்திரி அப்படி சொல்றது. சதபோ தப்யத சதபஸ் தப்துவா பிரம்மா என்ன பண்ணுது பார்த்தது சுத்தி பார்த்தது யாருமே இல்ல அதுக்கப்புறம் தபஸ் பண்ணித்து தப அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துதான் அதனால தபஸ் பண்ணித்து பண்ணிட்டு என்ன பண்றது இதகம் சர்வம் அசுரஜத இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிது. தப அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா அதுவும் தபஸ் பண்ணிச்சு கண்ண முடினு உட்கார்ந்து தியானம் பண்ணிச்சு அப்படின்னு அப்படி இல்ல விசாரம். சிருஷ்டியை நான் இங்கேருந்து எப்படி தொடங்கணும் இதுக்கு முன்னாடியான சிருஷ்டி எப்படி நடந்தது அது மாதிரி நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளையார் சுழி போடுறதுக்கான விசாரத்தை பண்ணித்தது. அதே மாதிரிதான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் தபசா கல்மஷம் ஹந்தி இந்த விசாரத்தினால இந்த தபஸ்னால செய்யப்படக்கூடிய மத்த எல்லா வகையான தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு உபலட்சணமா எடுத்துடலாம். யஜ்யம் தானம் இது எல்லாத்தினாலையும் கல்மஷம் ஹந்தி அவருடைய மனதில் உள்ள அழுக்கை அவர் நீக்கிறார். நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த உபாசனானாம் தூ அவாந்தர பலம் பித்ருலோக சத்தியலோக பிராப்தி கர்மணா பித்ருலோக வித்யா தேவலோக இத்தியாதி சுத்தேகி. அப்படி நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த இதுக்கெல்லாம் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த உபாசனானா உபாசனையும் சேர்த்துட்டாரு ஒரு வகையா தான். இது எல்லாமே உபாசனின்னு சொல்லாம உபாசனையும் தனியா ஒரு வகையா சேர்த்துக்கிறாரு. என்ன சொல்றாரு நித்திய கர்மங்களும் நைமித்தி கர்மங்களும் பிராயஷ்சித்த கர்மங்களும் உபாசனை கர்மங்களும் செய்யறதுனால தூ அவாந்தர பலன் நேரடியான பலன் என்ன அப்படின்னு மேல சொல்லியாச்சு. நேரடியானது சித்த சுத்தியானது உண்டாகும் மனசுல பிரம்மத்தை அறிவதற்கான உண்மையை அறிவதற்கான ஆசை உண்டாகும் சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான ஆசை உண்டாகும். ஏன்னா பாமதிக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அசாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கறதுல ஜிக்யாசா அப்படின்னா ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா அறிவதற்கு ஆசை அங்க விசாரம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் எடுக்கிறோம் ஜிக்யாசா அப்படிங்கறத. அந்த ஜிக்யாசாவானது எப்ப உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அசாதோ அப்படிங்கிறார் அச இனி அதக அடுத்து பிரம்ம ஜிக்யாசா பிரம்மத்தை விசாரம் செய்வோம். அத அப்படின்னா அடுத்தது எப்ப எப்ப எதுக்கு அப்புறம் வேதத்தை எல்லாம் படிச்ச அப்புறம் நான் வேதத்தை படிக்கல அப்ப எனக்கு தகுதி இல்லையா அப்படி இல்ல இது பூர்வபக்ஷி சொல்லுவான் வேதத்தெல்லாம் படிச்ச அப்புறம் தான்ப்பா நீ படிக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லப்பா பூர்வபக்ஷினா எதிராளி எதிர்வாதி அப்படி இல்ல எவனுக்கு ஒருத்தனுக்கு இந்த சாதன சதுஷ்டயமானது உண்டாயிடுத்தோ அவனுக்கு வைராகியமானது எவனுக்கு ஒருத்தனுக்கு உண்டாயாச்சோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தத்தை எடுக்கும் போது இந்த பிரமாணத்தை எல்லாம் கொடுப்பாரு. இந்த தபஸ்னால அவனுக்கு இந்த ஆசையானது உண்டாகிறது பிரம்மத்தை உணரணும் என்னை உணரணும் என்னை அறியணும் சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படிங்கிறது. அதனால சாஸ்திர படிக்கிற ஆசையை உண்டு பண்றதுதான் அதனுடைய பலன் அப்படிங்கிறாரு. அதனுடைய முக்கிய பலனானது அதுவா இருந்தாலும் கூட இரண்டாம் பட்ச கிளை பலனா ஒண்ணு இருக்கு அவாந்தர பலன்னா கிளை பலன் இரண்டாம் பட்சமான பலன் அது என்னது அப்படின்னு கேட்டா பித்ருலோக சத்தியலோக பிராப்தி. பித்ருலோகத்தை அடையிறது சத்தியலோகத்தை அடையிறது பித்ருலோகாதின்னு சொல்லல சத்தியலோகாதின்னு சொல்லல பித்ருலோக சத்தியலோக பிராப்தி அப்படின்ட்டார். பித்ருலோகத்தை சத்தியலோகத்தை அடைவது எதுனால எதை அடையிறது நித்திய நைமித்திய கர்மத்தினால உபாசனையினால இதனால எதனால நான் பித்ருலோகத்தை அடைவேன் இல்லாட்டி எதனால கர்மத்தலோக சொர்க்கலோகத்தை அடைவேன் சத்தியலோகம்ங்கிறது சொர்க்கலோகம் சொர்க்கலோகத்தை அடைவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஸ்ருதி பிரமாணத்தை கொடுக்கிறாரு கர்மனா பித்ருலோக வித்யா தேவ லோகா அப்படிங்கிறாரு. கர்மத்தினால் ஒருவன் பித்ருலோகத்தை அடைவான். வித்யை வித்யா அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஞானம் பிரம்ம வித்யா இல்ல வித்யானா உபாசனை வித்யானா உபாசனை உபாசனையினால தேவலோக. அப்போ கர்மனா பித்ருலோக நித்திய நைமித்திக பிராயஷ்சித்த கர்மத்தினால பித்ருலோகமும் உபாசனையினால தேவலோகமும் சத்தியம் முதலிய லோகங்களை அடையிறது இதுதான் சாஸ்திரத்தினுடைய நியதி. அது ரெண்டு வழியா ரெண்டு வகையா போவான் இந்த கர்மத்தை பண்ணி அதனால பித்ருலோகத்துக்கு போறவன் தூம மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்து வழியா வழி வழியா போவாங்க இதுதான் தட்சிண மார்க்கம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி உபாசனையினால தேவலோகத்துக்கு போறவங்க அர்ச்சர் மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் வழியா போவாங்க இதுதான் உத்தராயண மார்க்கம்னு சொல்லக்கூடிய வழி. இந்த ரெண்டு வழியாகவும் ஒவ்வொரு யாரு யாரு எந்த எதுல முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வழியானது சொல்லியிருக்கு. கருமத்துல ஈடுபட்டிருந்தவனா இருந்தா அவன் இந்த தூம மார்க்கமான இந்த பித்ருலோகத்துக்கு போவான். உபாசனையில் ஈடுபட்டவனா இருந்தா இந்த அர்ச்சர் மார்க்கம் வழியா அவன் சொர்க்கலோகத்துக்கு போவான். இதுதான் வழி. இத்தியாதி ஸ்ருதேகே, இந்த மாதிரி ஸ்ருதியும் சொல்றது. சாதனானி, அப்போ அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குல்ல, சாதன சதுஷ்டயம் அப்படின்னு அங்க முடிச்சாரு. அதிகாரிய பேசும்போது சாதன சதுஷ்டயம் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணார். அந்த பிராக்கெட் என்னது அப்படிங்கிறார், சாதன அணி நித்யா நித்ய வஸ்து வேக இக உத்ராச பலபோக விராக சமாதிஷட்க சம்பத்தி மோக்ஷத்வாணி. சாதன சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னீங்களே, சாதன சதுஷ்டயம் என்ன, இங்க எப்படி விசாரம் பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச விசாரம் நமக்கு அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்தத்துல அதிகாரி விஷயம் பிரயோஜனம் தான் சொன்னோம். அதிகாரி ஆரம்பிச்சுட்டு அடுத்தது அங்க கிரமப்பிராப்தியா இருக்கிற விஷயத்துக்கு போகாம அதிகாரியிலேயே ஒரு சாதன சதுஷ்டய சம்பன்ன அப்படின்னு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. சாதன சதுஷ்டயத்தை அடைந்தவன் அப்படின்ட்டு. அந்த சாதன சதுஷ்டயம் என்னன்னு சொல்லாம இந்த அதிகாரிங்கிற லட்சணமே அதிகாரியோட விசாரமே பூர்த்தியாகாது, முழுமை அடையாது. அதை முழுமை அடைய வைக்கிறதுக்கு அந்த ஓபன் பண்ணின பிராக்கெட்ல ஐட்டத்தை போடுறாரு, விஷயத்த போடுறாரு. என்னது சாதனானி, சாதனைனா என்ன, சாதன சதுஷ்டயம்னு சொன்னீங்களே, அந்த சாதன சதுஷ்டயமோட சாதனம் என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு, நித்திய அனித்ய வஸ்து வேக, நித்தியம் அனித்யம் என்கிற வஸ்து வேக்கம். நித்தியம் அனித்யம் தெளி நிர்ணயம் தெளி விவேகம், நித்யானித்ய தெளி நிர்ணயம் தெளி விவேகம் அப்படிங்கிறார். நித்யானித்ய நிர்ணயம் தெளி விவேகம். இக அமுத்திர அர்த்த பலபோக விதாக, ரெண்டாவது. சமாதி ஷட்க சம்பத்தி, மூணாவது. முமுக்ஷுத்வாணி, நாலாவது. இதான் சாதன சதுஷ்டயம். இங்க நித்திய அனித்ய வஸ்து வேகம், இதுதான் விவேகம்னு சொல்லப்படும். அதாவது வேகம் வைராகியம் சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் அப்படிங்கிற நாலத்தையும் இங்க பிரிச்சு சொல்லியிருக்காரு, அதோட லட்சணத்தோட சேர்த்து சொல்லிட்டாரு. வேகம்னா என்ன, நித்திய அனித்ய வஸ்து வேகம், இது நித்தியம் இது அனித்யம் அப்படிங்கிற விசாரம் பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. பிரம்மம் நித்தியம், மத்த எல்லாம் அனித்யம், இதுதான் விசாரம். இதுல முழுமையான ஞானத்தை பத்தி பேசல, இங்க சாதாரண ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இதை திரும்பி சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நித்தியானித்திய வஸ்து வேகமானது உங்களுக்கு உண்டாயாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி அவசியமே இல்லை. நித்திய அனித்யம், இது நித்தியம் இது அனித்யம் பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நீங்க தான் பிரம்மத்தை உணர்ந்தவளா இருக்கீங்களே, பிரம்மம் தான் சத்தியம்னு தெரிஞ்சு போச்சு, பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு. அதனால மத்த பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, அந்த விவேகம் ஏற்கனவே வந்தாச்சு, முழுமையா வந்தாச்சு அப்படிங்கறதுனால இங்க ஏற்கனவே சாஸ்திரம் தெரிஞ்சாச்சு, சாஸ்திரத்தினை பலன் தெரிஞ்சாச்சுங்கிறதுனால சாஸ்திரத்துல பிரவர்த்தி இருக்க முடியாது. அதனால இங்க என்னது சாமானிய ஜானம் அப்படின்னு எடுத்துக்கணும். நித்தியானித்திய வஸ்து வேகம்னு சொல்லிச்சுன்னா இது பிரம்மன் ஒண்ணு இருக்கு, பிரம்மம் என்னன்னு தெரியாது, பிரம்மன் ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மை, இந்த பிரம்மத்தை தவிர மத்ததெல்லாம் உண்மை இல்லாதது அப்படின்னு சாமானிய ஜானம். இதுதான் பிரம்மங்கிறது விசேஷ ஜானம், நான் தான் பிரம்மங்கிறது விசேஷ ஜானம். அப்படி பிரம்மன் ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மை, மத்ததெல்லாம் பொய், உண்மை அல்லாதது, பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்மை அல்லாததுன்னு சொல்லிப்போம். அடுத்தது இக அமுத்திர அர்த்த பலபோக விராக, இகாமுத்திரார்த்த பலபோக விராக அப்படிங்கிறது. இக இங்கு அமுத்திர அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு பின்னால், இதற்கு பின்னால் அப்படின்னா சொர்க்கம் முதலி லோகங்கள், சொர்க்கம் முதலியது அப்படிங்கிற நரகமும் வந்துடும். அதுல நீங்க இங்க இருந்து எங்க போவீங்கன்னு யாருக்கு, என்ன மாதிரி கர்ம தசிச்சோமோ அதுக்கேத்த மாதிரி தானே லோகம். அப்படி இங்கு இதற்கு பின்னால் பல அர்த்த, அர்த்த அப்படின்னு சொல்லி சொன்னா பொருட்கள் விஷயங்கள், அர்த்தம்னா விஷயம், பலம், அது அர்த்தம் எப்படிப்பட்டது, பலனா அடையப்படுறது. அந்த விஷயமான பலனை போக விராக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆசையானது இல்லாதது, அப்படின்னா அனுபவிக்க ஆசையற்ற நிலை, அதுக்குத்தான் வைராகியம் பேரு. வைராகியம்னா எதுக்கு சொல்றது, இந்த ஜென்மத்திலேயோ இந்த பிறவியிலேயோ இல்ல வேறு லோகத்திலேயோ, இந்த லோகத்திலேயோ இல்ல வேறு லோகத்திலேயோ உண்டாகக்கூடிய விஷயங்கள்ல பற்றற்ற நிலைக்கு வைராகியம்னு சொல்றது. இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு அப்படின்னு கேட்பான், வெறுப்புனால இங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரம்ம ஞானம் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகாது. ஏன்னா எது மேலயோ ஒரு கோபத்திலேயே இருக்கீங்க, நீங்க கோபத்துல இருக்கும்போது விருத்தி எங்க இருக்கு, கோபத்துலதான் இருக்கே தவிர ஞானத்துல நிலைப்படாது. அதனால வைராக்கியம்ங்கிறது வெறுப்புனால உண்டாகிறது இல்ல, வைராக்கியம்னாது விருப்புனால உண்டாகிறது. எனக்கு உலகத்துக்கு மேல வெறுப்பு இல்ல, பிரம்ம ஞானம் மேல விருப்பு, அதனால இங்க வந்தோமே தவிர வெறுப்புனால வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த வாழ்க்கையானது உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷம்னு பகவான் பாஷிக்கார சொல்ற மாதிரி வைத்து பாட்டுக்காக அடுத்தடுத்த ஆளும் இந்த மாதிரி வேலையை பண்றது. பல வேஷம் போட்டு இருக்கான், அதுல இது ஒரு வேஷம், அவ்வளவுதான் சன்னியாச வேஷம். அப்படி இது வைராக்கியம். அடுத்தது என்ன சொல்றாரு, சமாதி சட்க சம்பத்தி, சமம் தமம் முதலிய ஆறு வகையான சம்பத்தின அடைவுகள் அப்படின்னு அர்த்தம், சேர்க்கை அடைவு. அடுத்தது மூக்ஷுத்வாணி, மூக்ஷுத்வம், மூக்ஷுத்வம்னா மோக்ஷோமே மோக்ஷோமே பூயா திருடேச்சா மோக்ஷா அப்படிம்பாங்க. மோக்ஷமானது எனக்கு உண்டாகட்டுமாக அப்படின்னு திருடஹிச்சா தீர்மானம் அப்படின்னு ரொம்ப திடமான தீர்மானம், அதுதான் மோக்ஷுத்வம். இது ஒன்னொன்னு தனித்தனியா விசாரம் பண்ணுவார் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருச்சிற்றம்பலம் தென்னிலா மலர்ந்த வேணியாய் புன்னன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அருவி நீர் சொழிய கைமலர் உச்சிமே குவித்து பண்ணினால் நீடி அறிய வரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என் கூடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என் குண்டறிந்த தாடாளனே

0: అనగ నమ పార్వతీపదేవ. శివనే చెల్వలే, அடுத்த தலைமுறையை நெறிப்படுத்துவதற்கு நாம் வந்து முதியோர்கள் என்று சொல்ல வகையிலே நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், அடுத்த சந்ததியை நாம் நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய சமூக கடமை அல்லது சமயக்கடமை என்று சொல்லலாம். அப்படி நெறிப்படுத்துவதற்கு நாமும் நம்ம கொஞ்சம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியாக நெறிப்படுத்த முடியும். அந்த வகையிலேதான் நம்முடைய சமயம் என்பது, அந்த சைவ சமயம் என்பது நாம் பிறந்திருக்கிற காரணத்தினாலே அது உயர்ந்தது என்று ஒரு சைவன் சொல்லக்கூடாது என்று அடிக்கடி நான் சொல்வேன். Why Saivism is great? Because I have born as a Saivite. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது ஒரு சரியான ஒரு பதிலாக இருக்க முடியாது. ஆகவேதான் சைவ சமயம் உயர்ந்தது என்பதை நாம் எப்படி அனுபூதியிலே நாம் கண்டிருக்கிறோம் என்பதுதான் அதுக்கு உயர்வு. அது நம்மை நாமே அறிந்து கொள்வது. அடுத்து அந்த அருமையான ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, கற்றல் கற்பிப்பது. இலங்கையை சென்றிருக்கும் போது ஒரு அரிய ஒரு செய்தி, அவர் பேசுகின்ற தமிழும் தமிழ்நாட்டிலே பேசுகின்ற தமிழும் நான் சில சமயம் சிந்திப்பேன். அப்ப சொல்வார்கள், அவர்கள் ஆசிரியராக வேலை பார்க்கிறார் என்றால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் படிப்பிக்கிறார் சொல்லுவாங்க. இலங்கையில் படிப்பிக்கிறார் அருமையான சொல், தமிழ்நாட்டில் அப்படி கேட்க முடியாது. நீங்க அவர் படித்தல் படிப்பித்தல் என்று வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வது, மற்றவர்களை அறிய செய்வது, அது தன்வினை பிறவினை என்று தமிழிலே சொல்லப்படும். அது தமிழ் இலக்கணத்திலே. அப்படி இந்த சைவ சமயத்தின் உயர்வுகளை அல்லது உன்னதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மூன்று வகையிலே நமக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு இருக்க வேண்டும். அதுதான் ஒன்று தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள். இதெல்லாம் அன்னைக்கு நான் சொன்னதுதான், இன்னைக்கு மறுபடியும் அதை தொகுத்து சொல்கிறேன். தொகுத்தல், வகுத்தல், விரித்தல். ஒரு செய்தியை சொல்வதில் மூன்று விதமாக சொல்லலாம். ஒன்று தொகுத்தல், இன்னொன்று வகுத்தல், இன்னொன்று விரித்தல். அது தமிழிலே தொகை, வகை, விரி என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நமக்கு தெரியப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் முழுமையான பதில் எப்படி வர வேண்டும்? சேக்கலார் வெளிப்படுத்தினார்னு சொல்லக்கூடாது, அது தவறு இல்லை. அப்படி பதில் சொன்னால் பதில் தவறு இல்லை, ஆனா அது வந்து முழு விடை இல்லை. அது இந்த நாயன்மாருடைய வரலாறு நமக்கு யார் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் சிவபெருமான்? அப்பொழுது அந்த கேள்விக்கு என்ன விடை இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் அம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிழார், கைலாசவாசிகளுக்கு சொன்னவர் உபமன்ய முனிவர். அப்படி சொன்னாதான் அது முழுமையான பதில். 63 நாயன்மாருடைய வரலாற்றை இந்த பூலோகத்திலே உள்ளவர்களுக்கு சொன்னவர் மூன்று பேர். ஆனால் கைலாய மலையிலேயே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு சொன்னவர் யார் என்றால் உபமன்ய மகாமுனிவர். அப்படி சொல்லணும். ஆக கைலாசவாசிகளுக்கு 63 நாயன்மார்களை சொன்னவர் உபமன்ய மகாமுனிவர், பூலோகத்திலே தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் நம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிழார். அப்படி சொன்னா உங்களுக்கு 100க்கு 100 மார்க். சேக்கிழார் என்று மட்டும் சொன்னா அது வந்து 33% சொன்னாங்க இல்லையா, அது போல அவ்வளவுதான் மார்க். அதுபோல ஒரு முழுமையான பதில், அதாவது சரியான பதில் என்பது வேறு, முழுமையான பதில் என்பது வேறு. சரியான பதில் சேக்கிழார் சொன்னார், சரியான பதில் தான், ஆனால் அது முழுமையான பதில் இல்லை. ஆகவே தொகை, வகை, விரி. அதனாலதான் 63 நாயன்மார்களை நமக்கு காட்டிய சுந்தரர் செய்த அந்த திருப்பதியத்துக்கு என்ன பெயர் வச்சாங்க? திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை அதே வச்சானும் பார்க்கணும். தொகை என்றால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தொகைங்கிறது நமக்கு ஒரு அர்த்தம் தெரியுது. நான் அங்க வந்து பேசினா எனக்கு எவ்வளவு தொகை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நீ பேச்சாளர்கள். அது அந்த தொகை தான் இன்னைக்கு தெரியும் தொகை. ஆனால் தொகை என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்குன்னு படிச்சாதான் தெரியுது. தொகுத்து சொல்லுவது தொகை. 63 நாயன்மாருடைய வரலாற்றை தொகுத்து சொன்னதுனால அதுக்கு பேர் என்ன? திருத்தொண்ட தொகை. வகுத்து சொன்னவர் நம்பியாண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கிழார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் முழுமையான பதில். அது தமிழிலே தொகை, வகை, விரி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஏற்கனவே சொன்னதை நான் தொகுத்து சொல்லுகிறேன் இப்பொழுது. அது என்னவென்றால், அந்த சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் தமிழில் சொல்றதா இருந்தால் அதையும் சொன்னேன். அது பொருள் நூல்கள், புகழ் நூல்கள், தொல்கதை. இந்த புராணம் என்பதற்கு தொல்கதை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியன். கந்த புராணம் எல்லாம் பெரியவங்க ஆட்சி கொண்டதான் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் நம்முடைய சைவ சமயத்திலே வரக்கூடிய சொற்கள் எல்லாம் பெரியவர்கள் ஆண்ட சொற்கள். அப்ப அவர்கள் என்ன மனதிலே வைத்துக் கொண்டு அந்த குரலை சொன்னார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். அது உள்ளக்கிடக்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, உள்ளக்கிடக்கை. வாட் ஐ கன்வே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஐ அம் கன்வேயிங். வாட் ஐ கன்வே, ஆனா அதோட நுட்பம் என்ன? வாட் ஐ இன்டென்ட் டு கன்வே. ரெண்டு, ஒரு விஷயத்தை நான் பேசினா நான் என்ன பேசுறேனோ அதை மட்டும் அறியக்கூடிய ஒரு லெவல்ல சில பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை பிடிக்காமல் இந்த வார்த்தைகளின் மூலமாக நான் எதை வந்து வலியுறுத்த விரும்புகிறேன் என்பதை நான் வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டேன். அது என்னோட இன்டென்ஷன். அதனால வாட் ஐ இன்டென்ட் டு கன்வே அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு, அது கொஞ்சம் படித்தவர்களுக்கு, கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். வேடிக்கையாக சொல்வார்கள், ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், வாட் யூ மீன் அப்படின்னு கேட்டார். எந்திரிச்சு கேட்டார், வாட் யூ மீன் அப்படின்னா, அப்ப அவர் பதில் சொன்னாரா, ஐ மீன் வாட் ஐ மீன் அப்படின்னா, ஐ மீன் வாட் ஐ மீன். அதுபோல வாட் ஐ மீன் அப்படிங்கிறது இருக்கே, அது ஒரு நுட்பம். அது சொல்வதனால சில பேர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை, ஏன்னா சில விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாது, அது நம்முடைய அனுபவத்தினால அவர் என்ன மனசுல வச்சு சொல்றார் என்று பார்க்க வேண்டும். அதுபோலதான் உள்ள கிடக்கை, நம்முடைய நூல்களை தந்த ஞானிகளுடைய உள்ள கிடக்கை என்ன என்பதை அறிவதுதான் ஒரு, அதுதான் அனுபவம். அதுபோல இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், மூன்று விதமான நிகழ்ச்சிகள் செய்யலாம். ஒன்று வந்து வகுப்பு, கிளாஸஸ், இரண்டாவது சொற்பொழிவுகள், மூணாவது பிரசங்கம். அது ஆலயங்களிலேயே பண்ணுவது, அது அந்த காலத்தில் நாவலர் போன்றவர்கள் பிரசங்கம், சத்பிரசங்கம் என்றெல்லாம் சொல்வார்கள். அது பொதுவாக எல்லோருக்கும் சில விஷயங்கள் தெரிய வேண்டும், நம்முடைய பாரம்பரியம் தெரிய வேண்டும், மொழி தெரிய வேண்டும், சமயம் தெரிய வேண்டும் என்று கொஞ்சம் ஜனரஞ்சகமாக சொல்றது அது வேற விஷயம். உயர்ந்த நடையிலே சொல்வது வேற, அதாவது ஒரு சொற்பொழிவு என்று சொல்வார்கள். இதுமே லாங்குவேஜ் வந்து ஆண்டோர் வழக்கு, செய்யுள் வழக்கு, உலக வழக்கு, இழி வழக்கு. ஒரு விஷயத்தை நாலு விஷயமா சொல்லலாம். ஆண்டோர் வழக்கு, ஒரு செய்திய நல்ல பண்பாடு அறிவு மிகுந்த ஒருவர் எப்படி சொல்லுவார், செய்தி ஒண்ணுதான், அது ஆண்டோர் வழக்கு. அது நூல்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது செய்யுள் வழக்கு, அது செய்யுள் வழக்கு. அதே விஷயம் த காமன் மேன்ஸ் லாங்குவேஜ், காமன் பார்லன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த காமன் பார்லன்ஸ்ல சொல்றது உலக வழக்கு. இன்னொன்னு என்ன? இழி வழக்கு. இழி வழக்குன்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி தனியாத்தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லலாமே ஒழிய மேடையில சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் டேபுன்னு சொல்லுவாங்க, டேபு. டேபு என்றால் அது உண்மைதான், ஆனா நாலு பேர் இருக்கும்போது சொல்லக்கூடாது, அது டேபு லாங்குவேஜ், அது இழி வழக்கு என்று. வழக்கு என்று சொன்னால் இங்க சூட்டு அர்த்தம் இல்லை, எங்க நாட்டில் வழக்கு, வழக்கு என்றால் சூட்டுக்கு தமிழ் வழக்குமாங்க, ஆனா வழக்கம் அப்படிங்கிற சொல்லே அது வரும். வழக்கு, சளக்கு தமிழ்ல ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருப்பாங்க. வழக்கு சளக்கு. ஒரு விஷயத்த லாஜிக்கலா பிரசன்ட் பண்றதுதான் வழக்கு. தமிழ் மொழியில வழக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நான் சொல்லுகின்ற ஒரு செய்தி வந்து சட்டத்துக்கு நியாயத்துக்கு பொருந்தின மாதிரி சொன்னா அதுக்கு பேர் வழக்கு, அதுதான் வழக்கு. ஆனா அந்த செய்தியை சட்டத்தில ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது நியாயம் என்ற முறையில ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அதுக்கு பேர் சளக்கு. வழக்கு சளக்கு, அது ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் குட் கேஸ் பேட் கேஸ் சொல்லணும். வக்கீல்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை சரியா சொன்னா குட் கேஸ் வாங்க, அது சரியா சொல்லல அது உயிர் இல்லைன்னு சொன்னா பேட் கேஸ் வாங்க. அப்ப குட் பேட்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டுதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா தமிழ்ல எப்படின்னு கேட்டா அட்ஜெக்டிவ் போடாமே சொல்லலாம். வழக்கு என்றால் குட் கேஸ், சளக்கு என்றால் பேட் கேஸ். இந்த வார்த்தை எங்க வருது? பெரிய புராணத்தில் வருது. அதுதான் சொல்றேன், நீ சொல்வது சளக்கு அப்படின்னு. மணிநீதி சோழன் வந்து அந்த வரலாற்றுல அவருடைய மந்திரி பிரதானிகள்லாம் சொல்லுவாங்க, மன்னனே உங்களுடைய மகன் செய்தது தவறு இல்லை, அது வந்து இட்ஸ் நாட் அ கிரைம் என்று அந்த மந்திரி பிரதானிகள் த சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆர் பிரசன்டிங் டு த கிங், யுவர் சன் ஹஸ் நாட் மேட் எனி கிரைம் என்பதற்கு அவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த மன்னன் சொல்லுவான், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீங்கள் சொல்வது சளக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தை பெரிய புராணத்தில் வருது இல்லையா? சொற்கள்லாம் எவ்வளவு தமிழ்ல என்ன தெரியுது பாருங்க, இப்படிலாம் சொற்கள் இருக்கு நமக்கிட்ட இருக்கு. ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தையில சொல்றதை நம்ம ஒரே வார்த்தையில சொல்ல முடியும். ஆங்கிலத்துல வி ரிக்வயர் டூ வேர்ட்ஸ், குட் கேஸ் பேட் கேஸ். ஆனா தமிழ்ல அந்த குட் பேடுங்கிற அப்ஜெக்டிவ் போடாமே சொல்லலாம், வழக்கு சளக்கு. தமிழ் எவ்வளவு சொற்கள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், திருவாசகத்தை முழுவதும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த ஜீவு போப் அவர்கள், அவர்கள் வந்து திருவாசகத்தில் அடிக்கடி வர ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா வினையேன். அப்பொழுது அங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார், வினையேன் என்ற சொல் திருவாசகத்தில் நிறைய இடத்துல வரும். வினையேன் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, இத ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஜி யூ போப். இந்த வினையேன் என்ற தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு. அவர் இங்கிலீஷ்காரன், நமக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், அவர் ஹி வாஸ் பார்ன் இங்கிலீஷ் மேன், ஆனா அவருக்கு தமிழும் புரியுது. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது. மாணிக்க வாயினா தமிழும் படிச்சதுனால, சைவ சித்தாந்தமும் படிச்சதுனால அந்த வார்த்தைகளை என்ன சொல்லுதுன்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா, வினையேன் என்று தமிழ்ல ஒரு வார்த்தையில சொல்றத இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்லணும். அவர் சிந்திக்கிறார், என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, தேர் இஸ் நோ சிங்கிள் ஈக்குவலன்ட் ஃபார் திஸ் அப்படின்னு முடிவுக்கு வர்ற. அப்ப அந்த வினையேங்கிற வார்த்தை வரும்பொழுது அதை விளக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார், மூணு வார்த்தையை போடுற, கர்மா டெயின்டட் மைசெல்ஃப், கர்மா டெயின்டட் மைசெல்ஃப், வினையினால் பாதிக்கப்பட்ட நான். அதான வினையேன் என்றால் அந்த வினையினாலே நான் பாதிக்கப்படுகிறேன், வினையினாலே பாதிக்கப்பட்ட நான் அப்படி சொல்லணும். வினையேன்னு அர்த்தம் வினையினாலே பாதிக்கப்பட்ட நான் அப்படி சொல்லணும். இப்ப இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை இல்ல,
1: சின்னர்
0: சின்னர் என்று சொன்னாலும் கூட அந்த பாவம் என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற அர்த்தம் வேற இல்லையா? அவங்களுக்கு வினை கிடையாதுல்ல, அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த உலகத்திலே நான் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்ததுங்கிற அந்த வார்த்தை சின்ங்கிறதுல வராது இல்லையா? இங்கிலீஷ்ல அப்படி வராதுல்ல, அதுக்காக தான் கர்மா டெயின்டட். ஏன்னா அது பாவம் மட்டும் வராது, புண்ணியமும் வரும். அது ஒண்ணு வினையேன் என்று சொல்லும் பொழுது வினையின் காரணமாக இன்பமும் வரலாம் இல்லையா, துன்பமும் வரலாம். அப்போ அது பாவத்தை மட்டும் குறிக்கல. ஒரு பெரிய செய்திகள் பொலிட்டிக்கல் அப்பொலிட்டிக்கல் அப்படி வரும், இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல அப்படி வராது. தமிழ்ல எப்பொழுதுமே ஆ சேர்ந்தாச்சுன்னா அது தமிழ நாகரீகம் அநாகரீகம், தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம்,
1: சைவம் அசைவம்,
0: சைவம் அசைவம். இது வந்து தமிழ் முறையில் அப்படி வராது. தமிழ்ல வந்து எப்பொழுதுமே நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் சொல்லுது. அந்த நெகட்டிவ் ப்ரீஃபிக்ஸ் வராது தமிழ்ல. அறம் என்பதற்கு எது எதிர்ப்பதான் என்ன, மரம். அப்படிதான் வரும். வாய்மை பொய்மை, பொய்மை அதுக்கு ஆப்போசிட் வாய்மை அவாய்மை அப்படின்னு வராது. வாய்மை பொய்மை அது அந்த மொழியினுடைய கூறுபாடு. சில சில மொழிக்குன்னு ஒரு தனியா ஒரு அந்த மொழியில ஒரு வரம்பு இருக்கு. அதுபோல அப்படி சொல்லப்படுகிறது சத்து அசத்து அது அதெல்லாம் வடமொழி ஆட்சி. சத்து அது ரொம்ப அருமையான வார்த்தை, அது ஒரு நாள் விளக்க போறேன். சத்து அசத்து என்ற சொற்களுக்கு சைவம் எப்படி பொருள் கூறுகிறது என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையிலே சில செய்திகளை இன்னைக்கு நான் என்ன தோற்றுவாய் செய்யறேன்னா, சாத்திரம் அதாவது இந்த மூன்று ஏன் வைத்தாங்க, ஒன்னு போதாதான், ஒன்று தோத்திரம், இன்னொன்று சாத்திரம், இன்னொன்று புராணம். புராணம் என்பது என்ன, நம்முடைய அறிவு செல்ல முடியாத ஒரு கால எல்லையிலே மனித உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்திலே நடக்கின்ற செய்திகளையும் சொல்லுவதுதான் புராணம். ரொம்ப பேருக்கு கேட்கிறாங்க இந்த புராணம்னா இப்படி இப்படியா நடக்குமா சார் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாம் நம்முடைய அனுபவத்தில் மனித இனத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம், மற்ற இனத்தை யாராவது பார்த்துருக்கிறாங்களா? அது புராணத்தை பற்றி இன்னொரு நாள் சொல்றேன். புராணங்கள் ஏன்னா ஏன் இந்த புராணங்கள் எல்லாம் அபத்தம் அப்படி நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, அதுக்கு நம்முடைய குற்றம் தான். இப்ப நம்ம தேவர்களை போய் பார்த்துருக்கிறோமா, கந்தர்வர்கள் எப்படி இருப்பார்கள், ராட்சசர்கள் எப்படி இருப்பார்கள், அசுரர்கள் எப்படி இருப்பார்கள், யக்ஷர்கள் எப்படி இருப்பார்கள், யாராவது பார்த்துருக்கீங்களா? ஹாவ் யூ சீன்? பேய் எப்படி இருக்கும், பிசாசு எப்படி இருக்கும், ஹாவ் யூ சீன் எனிபடி? ஆனா அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா, நான் பார்க்கல, பேய நான் பார்க்கல, பிசாச நான் பார்க்கல அப்படிங்கிறதுனால பேய் இல்லைன்னு ஆயிருமா? என்னதான் பேய் பிசாசு இருக்குன்னு ஞானிகளே சொல்கிறாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, அதை பார்ப்பதற்கு அது ஒரு தனி ஒரு அழகுகோடு. அது கந்த சஷ்டி கவசத்தை படிச்சோம்னா எவ்வளவு சொல்ற, எவ்வளவு பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் இந்த பேயினுடைய வகைகள் எவ்வளவு சொல்ற, பேயிலே எத்தனை வகை இருக்கு, பிசாசுல எத்தனை வகை இருக்குன்னு சொல்ற. திருவள்ளூரும் ஒத்துக்கிறார், ஏன்னா பேய் பிசாசு ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதாவது ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்கு. ஒரு விஷயம் ரொம்ப நாளா இருக்கா இல்லையான்னு ஒரு சர்ச்சை நடந்துகிட்டே இருந்ததுனாலே அது இருக்குன்னு தான் அர்த்தம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஒரு விஷயம் ரொம்ப நாள சர்ச்சை இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, வினை இருக்கா இல்லையா, பாவ புண்ணியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. ஆமான்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு சர்ச்சை நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமலே இருந்து கொண்டு இருந்தால் அது இருக்குன்னு அர்த்தம். இட் ஹஸ் நாட் பீன் டிஸ்ப்ரூவ்டு. அதாவது எப்பொழுதுமே ஒரு செய்தியை மறுக்கும் பொழுது சட்டத்தில் சட்டத்தரணி இருக்கிற ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டுன்னா மூணு சொல்லுவாங்க சட்டத்தில். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றது அது இல்லை என்று சொன்னால் டிஸ்ப்ரூவ்டு. இன்னொன்று என்ன, மூணாவது ஒன்று சொன்னா சட்டத்தில் நாட் ப்ரூவ்டு. வாட் இஸ் நாட் ப்ரூவ்டு? டிஸ்ப்ரூவ்டு மீன்ஸ் அது இல்லை என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட டிஸ்ப்ரூவ்டு. நாட் ப்ரூவ்டுன்னா என்ன, விச் இஸ் நெய்தர் ப்ரூவ்டு நாட் டிஸ்ப்ரூவ்டு, அது நாட் ப்ரூவ்டு அப்படி சொல்லலாம் சட்டத்தில் விளக்கம். அதே போல இது என்ன ஆகுது என்றால், இந்த சத்தியமானது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் ஒரே வார்த்தையில் பேர் சொன்னார். திருவள்ளுவர் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லணும். கடவுள் இருக்கா, பாவ புண்ணியம் இருக்கா, வினை இருக்கா என்பது கேள்விகள், பல கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் சொல்லணும். ஆனா ரெண்டே அடியில் சொல்லணும், ஒன்னே முக்கால் அடியில் சொல்லணும். வள்ளுவருக்கு அது ஒரு சிரமம், எதை சொன்னாலும் ஒன்னே முக்கால் அடியில் சொல்லணும். அப்ப என்ன சொன்னாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் என்ன சொன்னாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லைன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். பெரியவர்கள் எதையெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ அவையெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருபவன் வையத்து அழகையாய் வைக்கப்படும். அப்ப எல்லாரும் அப்ப அது எல்லாம் அடங்கிட்டா பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்கா இல்லையா, வினை இருக்கா இல்லையா, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, தேவர உலகம் இருக்கா இல்லையா, நரகர உலகம் இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் வந்துருச்சு. எதையெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் இருக்கு என்று சொன்னார்களோ அதையெல்லாம் இல்லை என்று சொல்லுவதற்கு, இல்லை என்று சொல்லுகிறவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். திருவள்ளுவருடைய பிரசன்டேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவ்வளவு கேள்விக்கு ஒரே பதில், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், வையத்து அழகையாய் வைக்கப்படும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உங்களாய் மாறத்தை சுரக்கொழுந்து அனைவரவி வாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமரும் நாள் பூங்கான மனக்கவழும் பொருவில் திருவரத்துணை. இது நடராஜத்துல பாடப்பட்ட மூணு பாடப்பட்ட நான்காவது நிர்வாகத்துல நடராஜத்துல முதல்ல வச்சு என்ன பண்றது, இந்த தலம் தான். இந்த தலத்துலதான் ஸ்ரீஜானந்த சுவாமிகளுக்கு முத்துச்சிவியை கிடைச்சது, முத்து சின்னம் கிடைச்சது, முத்து குடை கிடைச்சது. சுத்தமான தலம் சாமி போற்றின்னு சொன்னா என்ன வேணா கொடுத்துருவோம். போற்றின்னு சொன்னா அப்பா போற்றின்னு கிடைக்கும்.
3: அந்த ஊரில் படிப்படி சித்தாந்தம் பாடையில அருமையான ஒரு சித்தாந்தம். மூங்கில் போல கரும்பு வளர்ந்து இருக்குன்னா கரும்பு, அந்த கரும்பு வழியா அப்படியே கரும்பு சாரம் உதிக்கின்றது. கரும்பு சாரம் நான் முத்து போல திரண்டு போயிடும். பார்க்கலாம் நாயனா நாமக்கரை பார்த்தவன கரும்புக்கே மன இறகி அந்த நீர் தொழில்
4: புயல்கள் விளையாட்டை அது போல இந்த புயல்கள் எல்லாம் துணுதான் இணைப்போனும் அகமோனும் துன்பமோனும் இல்லையே போட்டு வழி தெரியலையே.
3: இல்லைக்கு வாங்க

பேருந்து அந்த பீரியல் கேட்டு கேட்டு பயங்கரம் ஆனதுனாலே அவையும் வேற ஒரு பெருமானை நோக்கி வரவேற்று உழைக்கின்றன.

0: ಒಂದು ವರಲ್ಲ ಪ್ರಾಣಿ ಅವನ ಪ್ರಾಣಿಗಳು ಎದುಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಕಲಮಿ ಕೊಲಿ ಬಿಡ ಅಂದ್ರೆ ನನ್ ಗಂಡ ನಂಜಿದ್ದೆ ನಂಜಿ ಕಲಮಿ ನಾನು ಗಡೆಯ ನೀರ ನೆರವಾಗಿದೆ ನಂಜಿ ಕೂಪ್ತು ಆಹಾ நீடும் திருவுடன் நிகழும் பெருகொலி நிலையம்பார் நினைவுடனே கூடும்படி வரும் அந்தாரின் கூறும் குணமும் பெற வரும் நிலை கூட தேடும் திருமணம் மாலும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவந்தா ஆடும் கடற்குடி அமுத திருநடம் ஆறாவகை தொழுது ஆகின்றார் பிரம்மா மாறு தேவரெல்லாம் தேடுறாங்களாம் வெளியில உள்ள ஆடிக்கிறார் நயம் அந்த வெளியில தேடுறாங்க எங்க உள்ள அடிக்கிறார் சாமிங்கிற அந்த உள்ள சாமி அது வருமா அது வந்து எரிச்சு இருக்கா கையும் தலைவிதி குணையன் ஜலையன கண்ணும் பொடிமலை ஒழியாது பெய்யும் தலையன கரணங்களும் ஒரு நுழுகும் பதிவின பேரையும் மெய்யும் தலைவிதி விழுமும் எழுதரும் மின்சார தடைகளும் நின்றாலும் ஐயம் திருநடம் எதிர்க்கும் விடும் ஒரு ஆர்வம் பெருது அளவின்றார் கையும் தலைவிதி குணையன் கை தலைக்கு மேல போனவே தெரியவரல கண்ணு காரத்தாலே ஆழ்ந்த மாற்றம் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தை அப்படியே குடிகின்றது கரணங்கள்லாம் பதிவு அப்படியே பதிவுல உருது தொடங்கி விட்டன உடனே கீழே உயிர் சாமியுடைய திருமே விழுந்தவனு எழுந்துகிறார் எழுந்தவனு விழற விழுந்தவனு எழுற இது பல முறை எத்தனை மரணம் எண்ணிக்க முடியாது மின்சார கதையோடு நின்றாலும் ஐயன் எது நின்று ஆடலாம் அதை பார்க்க பார்க்க ஒரு ஆர்வம் பெரிய பேர் இத்தன்மைய பல முறையும் தொழுதல என்றே நினைகிற மன்றாலும் அத்தன் திருவர் கொடியும் கருணையும் அருபத்தில வரும் ஆனந்தம் மெத்தன்மையில் விருத்த திருமொழி பாடி பின்னையும் மென்மேலும் பெருகிய பரிவார் என்று திருநேரடிமொழி படைகின்றார் என்று எழுதினார் உங்களுக்கு ஊனமில்லை ஊனம் இல்லாம இருக்கணும்னா ஒன்றே இருந்து நினைக்கணும் தந்திய காரை காலாக்கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமிங்கள் பிள்ளைகள் சித்தம்பரத்து நட்டம் எதை தோறணும் சித்தம்பரத்துல நட்டத்தான் தோறணும் என்று வந்தாயோ திருமாதனு இது குறிப்பேடியதான் இன்னைக்கு வந்து சாமி கேட்போம் அவ்வளவு குறிப்பு இந்த பகிர்ந்த சொல்றது பயம் ஏன்னா பெரியவர்கள்னால இந்த பயம் பெருமாயின பாடவே இவ்வளவு பாட்டு பழகிற பாடவே இல்லை பத்த பாடமாட்டேன் பாட முடியாதவர்கள் வேற எந்த வழியிலும் தொண்டு செய்யணும் இயலாது முக்கியமான விஷயம் வேற எந்த வகையிலும் தொண்டு செய்யணும்னு விரும்புகிறவங்க கூட மக்களாய் பாட வேண்டும் என்ற விதி வலியுறுத்தப்படுவதை பாடவங்களா இருந்து பக்தி பெற்றவரா மாறிவர்களா திருப்பணி பெருமானுக்கு செய்யணும் அத்தா உன் ஆர்வ காரணமாக அணியிலே வந்தவா என்று சீரம் போட்டு நின்று இந்தவரை மாலை பாடி கைத்திரு தொன்று செய்யும் காதலில் பயந்து இருக்கமா கை தொன்று ரெண்டு தொன்று வாய் தொன்று கை தொற்று என்பது செய்யப்பட்டார் அந்த பண்ற நீரிய மணியின் ஜோதி நிறைந்தது முன்பின்மாடும் எங்க செய்தாலும் சொல்ல முட்டத்துல இந்த கொடிமாடத்துல சொல்லப்போம் முந்தில் என்று சொல்லப்போம் அந்த முட்டத்துல செய்யறார் ஆகிய கொடிசூர் பொற்றை அணிதொரு வீதி சிறிதி செய்கிறார் பெரிய வீதி அது வீதி வீதியில திருப்பணி செய்கிறார் முருகன் கண்ணன் தனியார் கூடிய பணிகள் கும்பிலும் தொழிலாளர் கும்பிட பாடிய புனித வாக்கின் பணிகளும் சில பேர் சொல்லப்பாங்க இன்னும் ஒப்பந்த பாடுறேன் என்ன தொழுது பண்ண ஆயிர முடியுமா புனித வாக்கின் பணிகள் பாடலும் பணிதான் பல பணிகள்ல ஒரு பணி எது பாடல்
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7 திருமுறை பண் செந்துருத்தி.